0: களை தாக்கியதாகவும் அது சொன்னது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் ஈராக்கில் ஈரான் ஆதரவு கிளர்ச்சிக்குழு மீது தாக்குதல் நடத்தின. ஈரானியர்கள் உட்பட 20 பேர் அதில் மாண்டனர். சவுதி அரேபியாவின் எண்ணெய் நிலையங்கள் மீது கிளர்ச்சிக்குழு நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி அந்த தாக்குதல் என்று கூறப்பட்டது. அமெரிக்காவும் சவுதி அரேபியாவும் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்க ஈராக்கில் உள்ள ஈரான் ஆதரவு கிளர்ச்சிக்குழு சூளுரைத்திருக்கிறது. ஈராக்கின் கர்பலா நகருக்கு 1000 ஷியா முஸ்லிம்கள் புனித பயணம் மேற்கொண்டிருக்கின்றனர். அதன் நிறைவு நாளான செவ்வாய்க்கிழமை வரை பதிலடி கொடுப்பதை கிளர்ச்சிக்குழு ஒத்திவைத்திருப்பதாக நியூயார்க் டைம்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே எகிப்தின் மத்திய தரைக்கடல் துறைமுகமான டேமியட்டேவில் அமெரிக்காவுக்கு சொந்தமான திரவ எரிவாயு கப்பல் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆம்ப்ரே எனும் பிரிட்டிஷ் கடல்துறை பாதுகாப்பு நிறுவனம் அதனை தெரிவித்தது. தாக்குதலுக்குள்ளான கப்பலில் ஏற்பட்ட தீ மற்றொரு கப்பலுக்கும் பரவியது. துறைமுகத்தில் நெருப்பு பரவியதை எகிப்து உறுதிப்படுத்தியது. ஆனால் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் பற்றி அது ஏதும் சொல்லவில்லை. தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை. ஆனால் பகைமை போர் பற்றி பரவுவதாக கூறப்படுகிறது. ஹர்மஸ் நீரிணையை வட்டார நாடுகள் கூட்டாக நிர்வகிக்கலாம் என்ற ஓமானின் பரிந்துரையை ஈரான் நிராகரித்துவிட்டது. அந்த திட்டம் வெற்றியடைய வாய்ப்பே இல்லை என்று ஈரானிய மூத்த அதிகாரி ஒருவர் கூறியதாக ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. பிற நாடுகளின் தலையீடு இல்லாமல் ஹர்மஸ் நீரிணையில் தத்தமது கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளை ஈரானும் ஓமானுமே நிர்வகிக்க வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறியதாக ராய்ட்டர்ஸ் தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே செங்கடலின் பாபல் மந்திப் நீரிணையில் செல்லும் கப்பல்களுக்கு சுங்க வரி விதிக்க ஹவுதி குழு திட்டமிடுவதாக ஏமன் அரசாங்கம் தெரிவித்திருக்கிறது. ஈரானின் வழிகாட்டுதலின்படி ஹவுதிகள் அதற்கான திட்டத்தை வகுத்து வருவதாக ஏமன் கூறியது. உலகின் முக்கியமான நீரிணையை கிளர்ச்சிக்குழுவுக்கு நிதி திரட்டும் நிரந்தர வழியாக மாற்ற முயலும் அபாயமான திட்டம் அது என்று ஏமனின் தகவல் அமைச்சர் முகமது அல் இரயானி கூறினார். செங்கடலில் தனது கப்பல்களை அனுமதிப்பதன் தொடர்பில் ஹவுதி குழுவுடன் சீனா நேரடியாக பேசியிருக்கிறது. பாபல் வந்திப் நீரிணையை முடக்குவதாக ஹவுதி குழு இம்மாதம் 20 தேதி அறிவித்தது. அமெரிக்காவுக்கும் அதன் நட்பு நாடுகளுக்கும் எதிராக அது ஒரு புதிய போர் முனையை திறந்து வைத்தது. தனது எண்ணெய் கப்பல்கள் பாபல் மந்திப் நீரிணையை பாதுகாப்பாய் கடக்க உறுதியளிக்கும்படி ஹவுதிகளிடம் சீனா நேரடியாக கேட்டுக்கொண்டது. ஈரானின் மூத்த அதிகாரி உள்ளிட்ட தகவலறிந்த வட்டாரங்களை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யவில்லை. ஈரான் மீது தொடுத்துள்ள போரால் அமெரிக்காவில் விலைவாசி தாறுமாறாய் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த கால் விழுக்காட்டு புள்ளி வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க மத்திய வங்கியிடம் வலியுறுத்தப்பட்டது. ஆனால் வங்கி அதை கண்டுகொள்ளவில்லை. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 18 உயர்ந்திருக்கிறது. நேற்று முன்தினம் ஜப்பானின் கியூஷு தீவை 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் உலுக்கியது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருக்கிறது. தேடல் மீட்புக் குழுவினர் அரும்பாடுபடுகின்றனர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் வியட்நாமிய ஊழியர். தொழிற்சாலையில் பாரந்தூக்கி விழுந்ததில் அவர் மாண்டார். ஒரு கடைத்தொகுதியில் இருந்த சுமார் 6000 ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். அங்கு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது. எரிவாயு கசிவு அதற்கு காரணமாயிருக்கலாம். கடைத்தொகுதியின் 2 மாடி இடிந்து விழுந்தது. 4 மாண்டனர், 3 காணவில்லை. விளையாட்டு காமன்வெல்த் போட்டி. சிங்கப்பூரின் நீச்சல் வீரர் டோவை சோங் 50 எதைச்சைபாணி நீச்சலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 29.36 வினாடிகள். காமன்வெல்த் போட்டியில் சிங்கப்பூருக்கு 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னதாக மகளிர் சீருடற்பயிற்சி பிரிவில் சிங்கப்பூரின் அமெண்டா யாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார்.
1: சொல்லும் பொருளும் சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி. மின்சாரத்தை பசுமையான முறையில் உற்பத்தி செய்ய கட்டடக் கூரைகளில் சூரிய சக்தி தகடுகள் பொருத்தப்படுகின்றன. சோலார் எனர்ஜி, சூரிய சக்தி.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 10 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வண்ணமயமான வியாழக்கிழமையில் சந்திக்கின்றோம்.
4: வீட்டுல இருந்து கொஞ்ச நேரம் தான் கீழே போறேன், அதுக்கு நான் எப்படி உடுத்திருந்தா என்னங்க அப்படின்னு கேக்குறீங்களா? வீட்டுல இருந்து ஒரு சில வினாடிகள் நீங்க காலை வெளியெடுத்து வைக்கிறதா இருந்தாலும் நல்ல பிரசன்டபிளா, அதாவது ஒப்பனை அணியணும்னு தேவையில்லை, கொஞ்சம் அழகா போகலாமே. அது எப்படி கொஞ்சம் அழகா அப்படின்னு கேக்குறீங்க? அப்படி கேளுங்க, சொல்றேன். முகத்தை நல்லா கழுவிட்டு தலைய நல்லா வாரிக்கிட்டு வெளியே போனாலே நீங்க அழகா தான் இருப்பீங்க. கொஞ்சம் இருங்க, ஆனா அந்த முகத்துல ஏதோ ஒண்ணு குறையுது அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா எங்க கிட்ட வாங்கன்னு சொல்றாங்க.
5: போயாச்சு.
6: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
7: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
6: ஜோதி ஸ்டார், புஷ்ப

0: வணக்கம் சிங்கே, என்னை நோக்கி பாயும் தோட்டா பரத்தில் இந்த பாடலை கேட்டீங்க. தர்புக சிவாவுடைய இசையில சித் ஸ்ரீராம் அந்த இதமான பாடல நமக்காக வழங்கியிருந்தாரு.
1: நேரம் இப்பொழுது காலை 8:13 ஆகிவிட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பேஸ்புக் வாயிலாக உங்களோட இணைய போறோங்க. இன்று நம்மோடு இணைகிறார்கள் சொத்து முகவர்கள் டெல்லஸ் மற்றும் நேட்டலி இந்திரா.
0: ஆமா, முக்கியமான சில மாற்றங்கள் வந்திருக்கு. இதை பத்தி உங்களை பல பேரு தெரிஞ்சிருப்பீங்க, ஆனா அதை ஆழமா புரிஞ்சுகிட்டு செயல்படுத்தணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு நிபுணர்களுடைய ஆலோசனையும் கருத்துக்களும் ரொம்ப முக்கியம் இல்ல சஜினி?
1: ஆமா, எனவே கேள்விகளை நம்ம கேட்க போறோம். உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா, கேள்விகள் இருந்துச்சுன்னா, நீங்க எங்களோட பேஸ்புக் பக்கமாக வரலாம், எங்களோடு இணையலாம், கேள்விகளை காணொலிக்கு கீழே பதிவு செய்யலாம்.
0: இப்போ அடுத்த 3 நாட்களுக்கான வானிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிற கேள்விக்கான பதில்,
1: இடியுடன் கூடிய மழையை நீங்க அடுத்த 3 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர். ஓர் அமெரிக்க டாலர்
0: 1 வெள்ளி 29 காசு,
1: ஓர் யூரோ
0: 1 வெள்ளி 47 காசு,
1: ஒரு ஸ்டெர்லிங் பவுண்ட்
0: 1 வெள்ளி 72 காசு,
1: ஓர் ஆஸ்திரேலிய டாலர்
0: 90 காசு,
1: 100 இந்திய ரூபாய்
0: 1 வெள்ளி 35 காசு,
1: 100 இலங்கை ரூபாய்
0: 39 காசு,
1: 1 சிங்கப்பூர் வெள்ளிக்கும் மலேசிய ரிங்கிட்
0: 3 வெள்ளி 17 காசு.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக் கொள்ளும் பொழுது 0% விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10% விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10% விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.

0: எட்டு பதினாறு ஆகிவிட்டது. தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
0: ரஜினி, இப்ப நாங்க வானொலியில மட்டும் கிடையாது, பேஸ்புக் லைவ்ல இருக்கோம் இல்லையா?
1: ஆமா, நேயர்களே எங்களோட இன்று இணைகிறார்கள் சொத்து முகவர்கள் டாலஸ் மற்றும் நேச்சலி. இன்று இப்ப அரசாங்கம் நீங்க பாத்தீங்கன்னா மறு விற்பனை ஹெச்டிபி வீடுகளுக்கான சில மாற்றங்களை வந்து செஞ்சிருக்காங்க. அத பற்றிய தகவல்களை நமக்கு இன்னும் விரிவா வழங்க வந்திருக்காங்க இருவருமே. அது மட்டும் இல்ல, அக்ரூட் இன்ட்ரெஸ்ட், இதை பத்தி சமீப காலத்துல வந்து நிறைய பேர் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அக்ரூட் இன்ட்ரெஸ்ட்னா என்ன அப்படின்னு இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்று நாம பதில்களை தெரிஞ்சுக்க போறோங்க.
0: முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா, தனியார் வீடுல இருந்து ஹெச்டிபி வாங்குறவங்க கொஞ்சம் காலம் காத்திருக்க வேண்டிய ஒரு விதி இருந்துச்சு.
1: ஆமா, 15 மாதம் அவங்க காத்திருக்கணும் புது புதுசா அவங்க வந்து
0: ஹெச்டிபி வீடு வாங்குறதுக்கு.
1: ஹெச்டிபி வீடு வாங்குறதுக்கு
0: இப்ப அது தகர்த்தப்படுது. இப்படி பல மாற்றங்கள் வருது, இதுக்கு நடுவுல நாம எப்படி செயல்படலாம் அப்படிங்கிற தெளிவை நீங்க பெறணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பேட்டி. நீங்க என்ன செய்யணும், பேஸ்புக் லைவ்ல வந்து நேரடியா உங்களுடைய கருத்துக்களையும் கேள்விகளையும் கேட்கலாம். நேரம் இருந்துச்சுன்னு சொன்னா, கேள்விகள் சரியா இருந்ததுன்னு சொன்னா நிபுணர்கள் பதில் சொல்லுவாங்க.
1: ஆமா கண்டிப்பா. இப்ப வாங்க நிபுணர்களை சந்திக்கலாம். வணக்கம் டாலஸ், வணக்கம் நேட்டலின்றா.
2: வணக்கம்
0: சஜினி, வணக்கம் ரவிஜி, வணக்கம். உங்க நேரத்துல காலை பொழுதுல சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களோட இணைந்ததுக்கு. சரி, இப்போ சொத்து வாங்கணும் அப்படின்னு சொன்னாலே நமக்குள்ள பல கேள்விகள், குறிப்பா விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருக்கா, விதிமுறைகள் இப்ப எப்படி இருக்கு, இப்படி பல கேள்விகள் நம்ம கூட இருக்கும்.
1: ஆமா, இப்ப முதல் கேள்வி என்னன்னா, இப்ப சமீப காலத்துல வந்து அரசாங்கம் என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப தனியார் வீடுகள்ல வந்து விற்பனை செய்து விட்டு இப்ப மறு விற்பனை ஹிஸ்டபி கழக வீடுகளை வந்து மறு விற்பனை வீடுகளை வந்து வாங்குவதற்கு ஒரு 15 மாத அந்த கால அவகாசம் இருந்துச்சு. இப்ப அது வந்து தகர்த்தப்பட்டு விட்டது.
0: நீங்க காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிருக்காங்க, அத பத்தி உங்க கருத்துக்களை சொல்லுங்களேன்.
2: இது வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் தான், ஏன்னா நிறைய பேர் காத்துட்டு இருந்தாங்க மறு விற்பனை வீடு வாங்குறதுக்கு. பொதுவாகவே இந்த பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் வந்து பெரிய வீடுகள் வாங்குறதுக்கு வந்து ரொம்ப ஆசைப்படுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸிகூட்டிவ் மேஷனர், ஜம்போ, ஏன்னா அவங்க வந்து ஒரு பெரிய வீட்டுல இருந்துகிட்டு இப்ப மறு விற்பனை வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கு அந்த அந்த ஸ்பேஸ் தேவைப்படுது. அதனால அந்த ரூல் வந்தப்ப நிறைய பேர் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க. இதனால ரெண்டல் மார்க்கெட்டும் கொஞ்சம் ஏறிச்சு. ஆனா இப்ப அந்த விதிமுறை ரிமூவ் பண்றதுனால எல்லாருக்கும் ஒரு சந்தோஷம் தான், சொத்து முகர்களுக்கும் சந்தோஷம் தான்.
0: கேக்குறதுக்கே சந்தோஷமா இருக்குது. டாலஸ், உங்க கருத்து என்ன?
3: அந்த 15 மாசம் கால அவகாசம் இருக்கு இல்லையா, அவங்க வந்து ரெண்டல், இப்ப நெட்லி சொன்ன மாதிரி வந்து ரெண்டலுக்கு அவங்க வெயிட் பண்ண வேண்டியதா இருந்துச்சு. பட் இந்த 55 வயசுக்கு உட்பட்டவங்க வந்து உடனே வந்து 3 ரூம் 4 ரூம் வாங்கலாம். சோ பட் இப்ப அத பாத்தீங்கன்னா வந்து உடனடியாகவே அவங்க வந்து வீடு வாங்க முடியும், 15 மந்த்ஸ் வெயிட் பண்ண தேவையில்லை. இது அந்த 55 வயசுக்கு மேல உள்ளவங்க மட்டும் இல்ல, பொதுப்படையாக எல்லாருக்கும் இந்த விதிமுறையை வந்து அமல்படுத்திட்டாங்க. சோ ஒரு 1 or 2 days பேக் வந்து இது வந்த உடனே everybody was overjoyed, yana because the government had made that agenda avangaloda pricing vandu avangalukku etta mari irukiradanal the moderation was seen over the past 5 quarters ke. So they come up with this policy of removing and everyone is overjoyed actually.
0: Nichema
2: enna
0: solunga netli
2: ivanga பொதுவாகவே என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இந்த விதிமுறை ரிமூவ் பண்ணதுனால அவங்க வாங்கும் போது அவங்களால ஹெச்டிபி லோன் எடுக்க முடியாது. ஓகே, சோ பேங்க் லோன் மட்டும்தான் எடுக்க முடியும், இல்லாட்டி ரொக்கமா கட்டிட்டு ரொக்கம் அல்லது சிபிஆர் காசு வச்சுக்கிட்டு தான் அவங்க இந்த மறு விற்பனை வீடு வந்து வாங்க முடியும். சோ இது வந்து நல்லா தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு.
0: தெளிவா நமக்கு தேவைப்படுச்சு. இப்போ இந்த மாதிரி வீடுகள் வாங்குறதுக்கான இந்த கால அவகாசம் தகர்க்கப்பட்டதுனால மறு விற்பனை வீடுகள் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, கழக வீடுகள் அப்படின்னு சொல்லும் போதும் சரி, எப்படிப்பட்ட இன்னும் கூடுதல் தாக்கம் இருக்கும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்ப நான் ரெண்டல் அப்படிங்கிற பகுதிக்கு வந்தீங்க, வாடகை அப்படின்னு அதையும் தாண்டி எப்படிப்பட்ட தாக்கம் இருக்குன்னு
1: நினைக்கிறீங்க? குறிப்பா அந்த விலை அப்படின்னு சொல்லணும்ல, விலை மீது எவ்வளவு தாக்கம் இருக்கும்?
2: ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மார்க்கெட் கொஞ்சம் ஸ்லோவா தான் இருந்துச்சு. ஓகே, சோ ஏன்னா பிடிஓ வீடுகள் எல்லாம் லைக் போன வருஷம் ஒரு 20,000 பிடிஓ வீடுகள் வந்து வெளியாக்குனாங்க, இந்த வருஷமும் ஒரு 20,000 வெளியாக்கப்படுகிறது. அதனால இந்த ரீசேல் பிரைஸ் இண்டெக்ஸ்னு சொல்லும் போது அது கொஞ்சம் இறங்கிதான் இருக்கு ஃபார் லாஸ்ட் 7 இயர்ஸ். இப்ப வந்து இட்ஸ் அட் த லோவஸ்ட் ரைட் நவ். சோ மார்க்கெட் மாடரேஷன் ஆகுறதுனால இந்த ரூல் வந்து இப்ப நீக்கப்பட்டிருக்கு. அதனால பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஓனர்ஸ் ரீசேல் வீட்டுக்கு வாங்கும் போது மார்க்கெட் மேல போகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்கு. எஸ்பெஷலி பெரிய வீடுங்க, ரைட், அஞ்சு ரூமுக்கு மேல உள்ள வீடுங்களை வந்து இப்ப வந்து ரொம்ப முதுவா போயிட்டு இருந்துச்சு, ஆனா இப்ப அது மேல ஏறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கு.
0: அந்த முதிர்ச்சடைந்த வீடுகள், பெரிய வீடுகள், அதெல்லாம் நீங்க சொல்றீங்களா? நெட்லி உங்ககிட்ட நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, இப்போ தனியார் வீடுகள்ல இருந்து ஹெச்டிபி வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறவங்க என்னென்ன பொருளாதார அம்சங்களை கருத்துல கொள்ளணும் இப்ப இந்த விதிமுறை தகர்க்கப்பட்ட பிறகு?
3: விதிமுறைகளை தவிர்த்துப்பட்ட பிறகு வந்து இப்ப சில சில நேரங்கள்ல வந்து நீங்க உங்களோட தனிப்பட்ட முறையில பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா இப்ப தனியார் வீட்டுல இருந்து இப்ப ஹெச்டிபி வர்றதுனால ஒரு விஷயம் அவங்க பாக்கணும் என்னன்னா வந்து அவங்க என்ன வயசு ஏஜ்ல இருக்காங்கன்னு பாக்கணும். ஏன்னா 55 என பர்த்னா வந்து சம்டைம் ரிட்டையர்மெண்ட் அமௌண்ட் ஒதுக்கி வைக்கணும். அது அவங்க வந்து அது வந்து அவங்க பாத்தாங்கன்னா நல்லா இருக்கும். ரெண்டாவது வந்து இப்ப இப்ப நான் வந்து பிரைவேட் ப்ராப்பர்ட்டில இருந்து இப்ப ஹெச்டிபிக்கு வரேன்னா ஃபுல் ஃபிளாச்சா வந்து நான் எல்லா காசையும் வந்து ஒதுக்கி வைக்க விரும்ப மாட்டேன். நான் வந்து எனக்கு லோன் எடுத்து சில பகுதி கேஷ வந்து நான் தனியா வைக்கணும்னு பாப்பேன். அதே நேரத்துல வந்து இப்ப இப்ப பிரைவேட்ல இருந்து ஹெச்டிபி வரணும்னா உடனடியா உங்களுக்கு ஹெச்டிபி லோனும் கிடைக்க போறது இல்லை. அந்த ஆல்தோ அந்த 15 months பிளாக்கேட் வந்து உங்களுக்கு ஸ்டாப் பண்ணிருக்காங்களே ஒழிய பிரைவேட்ல இருந்து ஹெச்டிபி வரும்போது வந்து உங்களுக்கு ஸ்டில் அந்த 30 months வந்து 30 months வந்து நீங்க வந்து ஹெச்டிபி லோன் எடுக்க முடியாது, எவ்வளவுதான் நீங்க வந்து எலிஜிபிளா இருந்தாலும் கூட. இந்த ரெண்டு விஷயம் மெயின்லி அவங்க பார்த்தா நல்லா இருக்கும். ஒண்ணு வந்து அந்த 55 வயசு உட்பட்டவங்க, இன்னொன்னு வந்து அந்த பிரைவேட்ல இருந்து ஹெச்டிபி வரவங்க வந்து உடனே நாங்க வந்து ஹெச்டிபி நாங்க தான் எலிஜிபிள் ஆயிட்டோமே, நாங்க வந்து உடனே வந்து எங்களுக்கு ஹெச்டிபி லோனும் கிடைக்குதுன்ட்டு அந்த அந்த அந்த விதிமுறை அவங்க மீறாம இருந்தா நல்லா இருக்கும். அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அது கரெக்டா இருக்கும்.
1: நீங்க கூடுதல ஏதாச்சும் சொல்ல வரீங்களா?
2: சோ என்ன முக்கியமா அவங்க தெரிஞ்சுக்கணும்னா, அந்த பேசிக் ரிட்டையர்மெண்ட் சம் வேலை சொன்ன மாதிரி அந்த ஆர்டினரி அக்கவுண்ட்ல இருந்து பாக்கிக்காம 55 வயசுக்கு மேல அவங்க இருந்தாக்கா ரிட்டையர்மெண்ட் சம் ஒண்ணு இருக்கும். சோ அந்த அமௌண்ட் வந்து நம்ம முழுசா யூஸ் பண்ண முடியாது ஒரு வீடு வாங்குறதுக்கு. லைக் உதாரணத்துக்கு இந்த வருஷம் ஒருத்தவங்க வந்து 55 வயசு பூர்த்தி ஆகுனுச்சுன்னா அந்த பேசிக் ரிட்டையர்மெண்ட் சம் வந்து 110,200 இருக்கணும், ரைட். அதுக்கு மீறி அந்த உள்ள எக்ஸஸ் அமௌண்ட் வந்து அவங்க வீடு வாங்குறதுக்கு வந்து பாக்கிக்கலாம். சோ இது எல்லாரும் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். ஏன்னா சில பேர் நினைச்சுக்கிறாங்க எல்லா சிபிஎஃப் காசை வச்சு அவங்க வந்து மறுவிற்பனை வீடு வாங்கலான்னு. சோ இது ரொம்ப முக்கியமா சிபிஎஃப்ல இருந்து அவங்க வந்து செக் பண்ணி தெரிஞ்சுக்கணும்.
1: சரி, இன்னும் பல கேள்விகள் இருக்கு நம்ம டேலஸ் கிட்டயும் நேச்சுரலி கிட்டயும் கேக்குறதுக்கு. அதற்கு முன்பு உங்களுக்காக சில முக்கிய தகவல்கள் காத்துக் கொண்டிருக்கின்றன. மீண்டும் அவர்களோடு நாம இன்னும் கொஞ்ச நேரத்துல இணைவோம்.
4: 96
0: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது. CTEAYE நோக்கி செல்லும் வழியில் அங்கோகே அவென்யூ 5க்கு பிறகும் PIE நோக்கி செல்லும் TPE KPE எக்ஸிட்டுக்கு பிறகும் காரணம் அங்கே விபத்துகள் நேர்ந்துள்ளன.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: கல்யாண வேலை எல்லாம் எப்படி போகுது
2: ஷீலா? இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
2: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
3: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295-6390.
4: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
0: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
5: பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும் அனைத்து தங்க நகைகளின் செய்கூலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP-யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
6: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வெள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-96.

0: 8:28 ஆகிவிட்டது. ஒலி 9 ரேட்ல வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில இன்னைக்கு நாம சொத்து முகவர்கள் நேஷலேந்திர டாலசசான் அவங்களோட உரையாடிக்கிட்டு இருக்கோம். அவங்க சமீபத்துல நடப்புக்கு வந்த ஒரு சில விதிமுறை மாற்றம், அதன் தாக்கம், இதனை பத்தின தகவல்களை நம்மளோட பகிர்ந்துட்டு வராங்க இல்லையா?
1: ஆமா, இப்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி பலருடைய மனதுல, குறிப்பா வீட்டு உரிமையாளர்களுடைய மனதுல இருக்கிற ஒரு கேள்வி என்னன்னா, இப்ப நான் என் வீட விக்கிறேன்,
0: சரி,
1: வீட்டை வித்த பிறகு வீட்டிற்கு வந்து அந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, அந்த லாபம் இருக்கு இல்லையா, ஆனா அந்த லாபத்துல இருக்கிற அந்த மொத்த தொகை எனக்கு கிடைக்க மாட்டேங்குதே, ஏன் கொஞ்சமா தான் கிடைக்குது அப்படின்னு பலரும் குழம்பி போயிருக்காங்க. இதுக்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கு, அது என்ன முதல்ல சொல்லுங்க நேட்டலி.
2: இதுக்கு காரணம் என்ன, எல்லாரும் நினைக்கிறாங்க, எல்லாரும் மறந்துடுறாங்க, வட்டின்னு ஒண்ணு இருக்கு. இந்த வட்டி வந்து ரெண்டு கம்போனன்ட்ஸ்க்கு போகுது. ஓகே, ஒன்னு வந்து வீட்டோட லோன்லயும், ஒன்னு வந்து சிபிஎஃப் காசுலயும். அவங்க மாதம் மாதம் கட்டுற சிபிஎஃப் காசு அவங்க திருப்பி ஆர்டினரி அக்கௌண்ட்க்கு போகும்போது அது வட்டியோட சேர்த்து போகுது. அதோட பேரு வந்து சிபிஎஃப் ரீஃபண்ட் வித் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட். அதோடைய பெர்சன்டேஜ் வந்து 2.5%. உதாரணத்துக்கு அவங்க வந்து ஒரு ஹெச்டிபி லோன் எடுத்தாங்கன்னா அதோட பெர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் வந்து 2.6%. அவங்களுடைய லாபம் அவ்வளவு பார்க்க முடியாது. ஏன்னா மொத்த காசு, மோஸ்ட் ஆஃப் த காசு வந்து சிபிஎஃப் அக்கௌண்ட்க்கு தான் போகும். சோ இதை அவங்க வந்து மனசுல வச்சுக்கணும்.
1: ஓகே டலஸ், இப்ப நீங்க வந்து இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் தெள்ள தெளிவா வந்து நீங்க விளக்கணும்.
0: மயம் தெரியுமா, இது பல பேருக்கும் ஒரு இன்ப அதிர்ச்சி அமையுது. வரும்போது என்ன சொல்றீங்க அப்படின்றாங்க, சில பேருக்கு தெரியுது ஆனா முழுமையான புரிதல் இல்லாம இருக்கலாம். ஒரு விளக்கத்தை கொடுங்களேன் டலஸ்.
3: அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் சிம்பிளா சொல்லணும்னா வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய தொகை, 1 லட்சம் வரையும் நான் யூஸ் பண்ணிருக்கேன்னா அது 1 லட்சம் மட்டும் நீங்க ரிஃபண்ட் பண்ற மாதிரி வராது. நாளடைவுல காலகட்டத்தை பொறுத்து இருக்கு. சோ அது வந்து ஒரு 20 வருஷம் சின்னவனு பார்க்கும்போது அதே 1 லட்சம் வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 2.5 லட்சம் ஆயிருக்கலாம். அதனாலதான் இப்ப நெத்தலி சொன்ன மாதிரி வந்து நான் வாங்கும் போது 1 லட்சமா இருந்திருக்கும் அந்த சிபிஎஃப் யூசேஜ், ஆனா நான் திருப்பி விற்கும் போது வந்து 1 லட்சம் கொடுக்கற மாதிரி இருக்காது, வட்டியோட சேர்த்து ஒரு 2.5 லட்சம் வள்ளி 3 லட்சம் வள்ளி கூட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் சில நேரம் நீங்க பாத்தீங்கன்னா வந்து நான் வீடு வாங்கணும், 5 லட்சம் நான் 7 லட்சத்துக்கு விற்க போறேன், நான் 2 லட்சம் வள்ளி ப்ராஃபிட் பாத்திருக்கேன் அப்படின்னு பார்க்கும் போது வந்து கடைசி கட்டத்துல பார்க்கும் போது வந்து ப்ராஃபிட் இருக்காது, எல்லாமே சிபிஎஃப் ரிஃபண்ட் பண்ற மாதிரி இருக்கு. அது எதுக்கு அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து எந்த வகையில நல்ல விஷயம்னா, இந்த சிபிஎஃப் சம்பந்தப்பட்டதுக்கு லேட்டர் பார்ட் வந்து நீங்க ரிட்டையர்மெண்ட் யூஸ் பண்ணும் போது அதே அமௌண்ட் தான் உங்களுக்கு திருப்பி ரீஃபண்ட் ஆகும். ரெண்டாவது, இந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் நான் அடுத்த வீட்டுக்கு பயன்படுத்தலாமா, எஸ் அது உங்க சிபிஎஃப் அடுத்த வீட்டுக்கும் நீங்க திருப்பி பயன்படுத்தலாம். சோ உங்களுக்கு வந்து அந்த ஃபுல் அமௌண்ட் ரிஃபண்ட் பண்ண முடியுமா, ஏன்னா இப்ப விலை ஏறி இருக்கு ஆனா என்னோட சிபிஎஃப் யூசேஜ்ல வட்டியும் ஏறி இருந்துச்சுன்னா இது ப்ராஃபிட்டபிளா இல்லையா அதை நீங்க பாக்கணும்.
1: இப்ப எனக்கு வந்து இன்னொரு கேள்வி இருக்கு. இப்ப நான் வந்து நீங்க சொன்ன மாதிரி அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் வந்து என்னுடைய வீட்டு லாபத்துல இருந்து, வீட்டு விற்பனை லாபத்துல இருந்து நான் மறுபடியும் சிபிஎஃப்க்கு அது போயிருச்சு இல்லையா, அக்ரூட் இன்ட்ரெஸ்டா அது போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் அது வந்து நம்மளுடைய சிபிஎஃப் தொகையில இருக்கு, முழுமையா அந்த தொகையை நம்ம வந்து இப்ப இன்னொரு வீடு வாங்கும்போது பயன்படுத்தலாமா?
3: முழுமையா பயன்படுத்தலாம். நீங்க உங்க வீடை வித்த பிறகு சிபிஎஃப் பிளஸ் அக்ரூட் இன்ட்ரெஸ்ட் ரெண்டும் உங்களோட சிபிஎஃப்க்கு போச்சுன்னா நீங்க அது முழுமையா அடுத்த வீட்டுக்கு பயன்படுத்தலாம். கேட்ச் வந்து எப்பவுமே அந்த வயசு தான், 55 வயசு. 55 தொட்டுடுச்சுன்னா, நெட்டலி சொன்ன மாதிரி 55 தொட்டுடுச்சுன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு அதற்குரிய தொகை அமௌண்ட் ஒதுக்கணும். அது பேசிக்காவும் இருக்கு, அப்புறம் ஃபுல் அமௌண்டாவும் இருக்கு, அதையும் நீங்க பாத்துக்கலாம்.
0: நிச்சயமா, இப்ப சொத்துன்னு வந்துருச்சுன்னா பல பேருக்கு அத வாங்கணுங்கிற ஆசை எந்த அளவுக்கு இருக்கோ அதே மாதிரி சரியா போய் வாங்குறோமா அப்படின்னு தெரியாம இருக்கும். இப்ப உதாரணத்திற்கு ஆண்டாள் சுப்ராஜ் நேரு கேட்டிருக்காரு பாருங்க, அவருக்கு வந்து 21 வயதுக்கு மேல இருக்கிற ஒற்றையர்கள் ஈஸிய மறு விற்பனையில வாங்கலாமா, எம்ஓபிக்கு அப்புறம் அதுல இருக்கிற நலன்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி கேள்விக்கிட்டு இருக்காரு. அதுக்கு உங்க கருத்தை நீங்க முன்வைக்கலி.
2: ஓகே, சோ ஒரு சிங்கிள் வந்து ரெண்டு சிங்கிள்ஸா தான் ஈஸி வாங்க முடியும். ஓகே, அண்ட் சோ அவர் வந்து ஈஸி வாங்குறதுக்கு முன்னாடி அவருக்கு வந்து அந்த லோன் கிடைக்குமா அதெல்லாம் அவர் செக் பண்ணிட்டு பாக்கணும். ஏன்னா 21 வயசு வாங்குறதுக்கு வந்து கொஞ்சம் ரேயா தான் இருக்கும், அன்லஸ் அவருக்கு நிறைய சேவிங்ஸ் இருக்குன்னு இருக்கலாம். சோ அந்த வகையில அவர் பாக்கலாம். பட் ஈஸி வாங்கணும்னா, ஒரு சிங்கிளா வாங்கணும்னா ரெண்டு சிங்கிள்ஸ் ஜாயின் பண்ணி தான் வாங்க முடியும், அல்லது ஃபேமிலி நியூக்ளியஸ தான் வாங்க முடியும். ரைட், ஒரு சிங்கிளா வாங்க முடியாது, அதை அவர் வந்து தெரிஞ்சுக்கணும். ஆஃப்டர் எம்ஓபி வாட் ஆர் த ப்ரோஸ் அண்ட் கான்ஸ்? ஓகே, சோ ஈஸி பார்க்கும்போது 5 வருஷத்துக்கு விற்க முடியாது. ஓகே, சோ தட் கேன் பி த கான். சோ அவங்க வந்து சே ஃபார் எக்ஸாம்பிள் 5 வருஷத்துக்குள்ளார விற்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களால விற்க முடியாது, வாடகைக்கும் கொடுக்க முடியாது. அது வந்து 5 வருஷத்துக்கு பிறகு அவங்க விற்கணும்னா அவங்க வந்து பிஆருக்கு மட்டும்தான் விற்க முடியும். இது 10 வருடங்களுக்கு வந்து காத்திருந்து பிறகுதான் அது ஃபுல்லி பிரைவேட்டைஸ் ஆகும் போதுதான் அவங்க வந்து எல்லாருக்கும் விற்க முடியும். சோ இது அவங்க வந்து பாக்கணும்.
0: நன்றி நேட்லி உங்களுடைய விளக்கத்துக்கு. இங்க நேர்கள் தொடர்ந்து இன்னும் பலரும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க.
1: ஆமா, வாட்ஸ்அப் வாயிலாக பல கேள்விகளை நேர்கள் கேட்டிருக்காங்க. இப்ப சஜிதா பர்வீன் அவங்க என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, என்னுடைய மகள் வந்து ஒரு சிங்கப்பூரர், என்னுடைய மருமகன் வந்து இந்தியாவை சேர்ந்த ஒருத்தர், அவங்க இருவருமே வந்து வீடு வாங்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க.
0: டாலஸ் நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா இந்த இடத்துல?
3: ஆமா, ரெண்டு ஹெச்டிபியும் சரி பிரைவேட்டும் சரி அவங்க அவங்களால வாங்க முடியும். ஏன்னா இப்ப வந்து ஹெச்டிபி அவங்க ஃபாரின் எப்படி வாங்கலாம்னா, தேர் இஸ் அ பாலிசி விச் அலாஸ் சிங்கப்பூரின் மேரிட் டு அ ஃபாரினர் டு பர்ச்சேஸ் அ ஹெச்டிபி ப்ராப்பர்ட்டி, தென் அகெயின் அது வந்து பிரைவேட்டாவும் வாங்க முடியும்.
2: Okay. Just to take note one thing, வாங்க முடியும் டாலர் சொன்ன மாதிரி, ஆனா அவருக்கு வந்து the long term visa pass இருக்கும். இருந்துச்சுன்னா அவங்க வந்து அந்த HFK வந்து அப்ளை பண்ணிட்டு தாராளமா
0: வாங்கலாம். எனக்கு ஒரு கேள்வி, ரெண்டு பேருமே நான் கேக்கணும்னு ஆசைப்படுறேன், ஏன்னா இதை விட்டா எனக்கு வாய்ப்பு கிடைக்காது. இலவசமா
1: சொல்லுங்க,
0: நிமிடங்களுக்கு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். நீங்க திரும்பி உட்காந்து கேக்குற சஜி, இது எனக்கு அவங்களுக்கும் இருக்கிற பேச்சு. சொன்னேன் இப்ப என்ன மாதிரி, இந்த வருஷம் எனக்கு 35 வயசு ஆக போகுது. இந்த மாதிரி 35 வயசுல ஒற்றையர் வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்க கருத்துல கொள்ள வேண்டிய முக்கியமான கூறுகள் என்ன? நேட்லி ஒண்ணு சொல்லுங்க, டாலாஸ் நீங்களும் ஒண்ணு சொல்லுங்க.
3: இன்னும் குறைக்கலாமான்னு. சோ சின்ஸ் நீங்க அதோட கம்மியான வயசுல இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னும் ஈஸியா
2: இருக்கும். வந்து இந்த வருஷம் 35.
0: சரி சரி சரி, அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, திரும்ப திரும்ப சொல்ல
2: வேண்டாம்.
1: ஆகலன்னு
2: அந்த வயசு பூர்த்தி ஆகும் போதுதான் அந்த HFE வந்து அப்ளை பண்ண முடியும். நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க இந்த வருஷம் எனக்கு பூர்த்தி ஆகுது அதனால நான் அப்ளை பண்ணிடலாம்னு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களுடைய பிறந்த நாள் வந்து ஆகஸ்ட்ல இருக்கு, ஆனா ஜனவரியில வந்து நான் அப்ளை பண்ண அந்த ஆர்வம் அவங்களுக்கு இருக்கு, அது முடியாது. அந்த பிறந்த நாள் பூர்த்தி ஆகும் போதுதான் அந்த அப்ளிகேஷனை அக்செப்ட் பண்ணுவாங்க.
0: நன்றி நன்றி. பாத்தீங்களா, இப்போ என்ன போலவே உங்களை பல பேருக்கு பல கேள்விகள் இருக்கும். அவங்க சொன்னது மாதிரி இந்த வருஷம் தொடக்கத்திலயும் நான் செய்யலாம்னு நினைச்சேன், ஆனா முடியாது அப்படிங்கிற தெளிவை நான் பெற்றுக்கொண்டேன். இதெல்லாம் வந்து சில நேரத்துல நம்ம படிச்சிருப்போம், சில நேரத்தை தெரிஞ்சு வச்சிருப்போம், ஆனா ஒரு சொத்து முகவரை அணுகி அவங்க கிட்ட நம்ம கேட்கும் போதுதான் தெளிவு கிடைக்கும். அதன் பிறகு செயல்பட்டதா சிறப்பா இருக்கும் இல்லையா சஜி?
1: சரியா சொன்னீங்க ரவி. சரி, இதற்கிடையே வந்து இறுதியா ஒரு கேள்வி உங்ககிட்ட கேட்கணும். இப்ப வீடு வாங்குறது அல்லது விக்கிறது, இதுல நாம எவற்றை முக்கியமா கருத்துல கொள்ளணும், முக்கியமான கூறுகள் என்ன நம்ம வந்து கருத்துல கொள்ள வேண்டியது? டாலஸ் நீங்க முதல்ல ஆரம்பிக்கலாமே. இப்ப வீடு வாங்குறதுல நாம என்ன வந்து முக்கியமா கருத்துல கொள்ளணும்?
3: வீடு வாங்குறது முக்கியமா கருத்தில் கொள்ளணும். நான் எப்பவுமே எதை வலியுறுத்துவேன்னா வந்து பைனான்சஸ், கரெக்டான பைனான்சஸ் இருக்கான்ட்டு. ஏன்னா நம்ம வீடு வித்த பிற்பாடு அதுக்கப்புறம் யோசிக்க கூடாது, நம்மகிட்ட எவ்வளவு கேஷ் இருக்கு, எவ்வளவு வீடை வந்து நம்ம வாங்கலாம்ட்டு. அதை முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டீங்கன்னா, பைனான்சியல் வந்து நீங்க முன்னாடியே பிளான் பண்ணிட்டீங்கன்னா, வீடு விற்கிறதுலேருந்து வாங்குற வரைக்கும் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்பனா வீடு வித்த பிறப்பு, வித்த பிறகு எனக்கு எவ்வளவு கையில மிஞ்சும், எவ்வளவு நான் வந்து ஒதுக்கி வைக்கலாம், ரெனோவேஷன் காஸ்ட் இருக்கு, மத்த காஸ்ட் எல்லாம் இருக்கு, இதெல்லாம் நீங்க ஃபுல்லா சொல்ல முடியுமான்னா அதை முதல்ல பாருங்க ஃபைனான்சஸ். அதுக்கப்புறம் நீங்க கையெடுங்க வீடு விற்கலாமா வேணாமான்ட்டு.
2: வயசுக்கு கீழே எங்களால வாங்கினா முழுசா லோன் கிடைக்காது, முழுசா சிபிஎஃப் அவங்க பாக்கிக்க முடியாது. சோ இந்த வயசு ப்ராப்பர்ட்டி வயசு அந்த வீடோட வயசு வந்து அங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். முழுசா லோன் எடுக்கணும்னா அல்லது முழுசா சிபிஎஃப் காசு வந்து பாக்கிக்கணும்.
1: அதாவது பேலன்ஸ் லீஸ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த
2: ரிமைனிங் லீஸ், தட்ஸ் ரைட், ரிமைனிங் லீஸ். அந்த ரிமைனிங் லீஸ் என்ன இருக்குன்னு அவங்க பாத்துட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. சோ இதுதான், இதுக்காக சொத்து முகர நாடி அவங்க வந்து கேட்டா நல்லா இருக்கும். அண்ட் ஆல்சோ பிற்காலத்துல அவங்க விற்கும் போது அந்த வயசும் அவங்க வந்து ஞாபகத்துல வச்சுக்கணும். ஆனா இது அவங்க கொஞ்சம் முதிர்ச்சி அடைந்தவங்க வந்து தாராளமா வாங்கலாம், ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த அஃபோர்டபிலிட்டி ஒண்ணுமே இருக்குல்ல. ஏன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப குறைஞ்ச வயசுல இருந்துச்சுன்னா, உதாரணத்துக்கு 5 வயசு அல்லது 10 வருடத்துக்கு கீழே இருந்துச்சுன்னா அதோட விலை ரொம்ப அதிகமா தான் இருக்கும், ரைட், மத்த வீடுகள் விட. சோ அந்த அஃபோர்டபிலிட்டி பார்த்து அந்த வயசை பார்த்துதான் அவங்க ஒரு நல்ல முடிவு எடுத்து வாங்க முடியும்.
0: இதுதான் நேர்களே, நீங்க வந்து சாதாரண முகவர்களை அணுகிறதுக்கும் அனுபவம் வாய்ந்த முகவர்களை அணுகிறதுக்கும் ஆக பெரிய வித்தியாசம். அரசாங்கம் கூட அண்மையில் அறிவிச்சிருக்காங்க, சொத்து முகவர் இந்த துறைக்கு வரணும்னு சொன்னா சிறப்பான சரியான சான்றிதழ் இருக்கிறவங்களதான் நம்ம வந்து தொடர்ந்து அனுமதிப்போம் அப்படின்னு. அப்படிப்பட்டவங்களை அணுகி நீங்க மேலவர்களை பெற்றுக்கொண்டீங்கன்னு சொன்னா நீங்க உங்க சொத்துக்களை சரியான முறையில கையாளலாம் இல்லையா?
1: ஆமா, உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க நேச்சுரலி இன்ட்ரா அல்லது டாலாஸ் ஹசான நீங்க தனிப்பட்ட முறையில அவங்களை அணுகி மீண்டும் தெளிவுகளை நீங்க வந்து பெற்றுக்கொள்ளலாம்.
0: அது மட்டும் இல்ல, ஒளி 9:00 அவங்களோட விளம்பரம் போயிட்டே இருக்குது, கேட்டாலே அவங்களுடைய எண்கள் என்ன, அவங்களை எப்படி நீங்க அணுகலாம் அப்படிங்கிற தகவல்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம். தொடர்ந்து ஒளி 9:00 நீங்க 2 பேரும் ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க, அதுக்கு ஒரு ரொம்ப நன்றி.
1: கண்டிப்பா நன்றி.

0: மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
1: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max க்கு மாறுங்கள்.
2: புதிய சாம்சங் கேலக்ஸி Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டார்ஹப் வழி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் கிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய கேலக்ஸி Z போல்டபிள் கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியனிக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டார்ஹாப்பில் முன்பதிவு செய்து 1200 வெள்ளிக்கும் மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
3: ஸ்டார்ஹப், we got you.
4: ஹட்சன் பன்னீரை சுவைத்து பாருங்க. இவ்வளவு விண்ணியா இருக்கே. அது மட்டும் இல்ல, இதுல எந்த பதிவு பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சூழ்நிலைகளும் இல்ல.
5: ஹட்சன் பன்னீர். மழையோ வெயிலோ காலங்கள் மாறும், சுவை மாறாத ஹட்சன் தயிர். எந்த பதன பொருட்களும் இல்ல, செயற்கை நிறங்களும் இல்ல, செயற்கை சுவையூட்டிதலும் இல்ல. ஹட்சன் தயிர்.
6: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
7: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 2:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
6: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
7: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
6: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
8: வணக்கம் சிங்க.

0: ஒலி ஒன்பதாரியத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் நேர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி.
1: இப்போது வசந்தத்தில் நிகழ்ச்சிகள் தொடங்கவிருப்பதால் ஒலி ஒன்பதாரியத்தின் ஒலிபரப்பு விரைவடைகிறது.
0: தொடர்ந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை கேட்க வானொலி பக்கம் வாருங்கள். FM அலைவரிசை 96.8 MHz வாயிலாக இணையங்கள்,
1: அல்லது நீலிசன் வாயிலாகவும் எங்கள் ஒலிபரப்பை 24 மணி நேரமும் நீங்கள் கேட்கலாம்.
0: ஒலி 968
1: கேட்டாலே பரவசம்.
0: விஸ்வநாத் அண்ட் சன்ஸ் திரைப்படத்திலிருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம பாடல கேட்க போறோங்க. சுப்லாஷினி பாடியிருக்கும் இந்த பாடலை கேட்பதற்கு முன்பு வாங்க போக்குவரத்து நிலவரத்தை
2: தெரிஞ்சுக்கலாம்.
1: 8:58 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது, பல இடங்களில் கவனமாக பயணத்தை மேற்கொள்ளுங்க. AYEMCE செல்லும் வழியில் கிளெமென்டி அவென்யூ 6 பிறகு 3 தடத்தில் விபத்து.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: ஆதரவு.
1: தங்கம் வாங்கணும், அழகா இருக்கணும், அப்போ நம்ம ஆல்கா ஜுவல்லர்ஸ்க்கு போகணும். அழகு, தரம், நம்பிக்கை எல்லாம் ஒரே இடத்தில். ஆல்கா ஜுவல்லர்ஸ், 77 ஸ்ரீரங்கம் ரோட், சிங்கப்பூர். இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டா புஷ்ப கடை.
3: தருணங்களை தருவேன் புன்னகையில் மகிழ்வேன்.
2: வணக்கம் சிங்கே.
1: நேரம் இப்பொழுது காலை 9:02 விட்டது.
4: மனதோடு பிறந்தவனா நிலவோடு.
1: இனியவளி திரைப்படத்துல இருந்து நாம பாடலை கேட்க போறோங்க.
4: கவிதை
0: இதுக்கு மேல திரை தகவல் எல்லாத்தையும் ஒண்ணுனா சொல்ல போறோம். இங்க கூட இணைந்திருங்க. உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி,
0: சஜினி,

0: வீட்டு அம்மா சமையல் தான் பிடிக்கும்னு சொன்னவருக்கு ஒரு நாள் ஆர்கே ஜெனையில சமைச்சு கொடுத்தேன்.
1: ஆஹா, சம்ம வாசனை!
2: அது
0: நான் சமைச்சதுதான் சொன்னதும் அவரு ஆடியே போயிட்டாரு. இந்த வளர்ந்த பிள்ளைங்களோட அம்மா கைப்பக்குவெல்லாம் ஆர்கேஜி நெய் உபயோகப்படுத்தினாலே கிடைச்சிருது. இது சுத்தமான பசு நெய்ங்கிறதுனால நம்ம ஆரோக்கியத்தை அம்மா மாதிரி பாத்துக்கும். உடனே கொஞ்சம் பாராட்டையும் வாங்கி கொடுத்தா வேண்டாம் நான் சொல்லுவோம்.
3: ஆர்கேஜி நெய் சிங்கப்பூரின் திருப்பமான நெய்.
4: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
5: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ்ட் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பட்டுச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
4: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார்
5: மேற்பட்ட

வீட்டில் நிம்மதியாக இருங்கள். வலியுறிகளையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31 தேதி வரை மட்டும்தான். கொஞ்சம் சிந்தனை.

0: இனிமையான 90
1: இவங்கத்துக்கு ஆதரவு
2: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
0: 9:16 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் PIE KPE ECP Bloc North Avenue 3 ஆகிய இடங்களில்
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: சென்னை.
1: உங்களுக்கு தெரியுமா, இதே நாள் ஜூலை 30ஆம் தேதி 1930ஆம் ஆண்டில் முதலாவது உலக கிண்ண கார்பந்து போட்டிகள்ல உருகுவே அர்ஜென்டினாவை வீழ்த்தி அந்த கோப்பைய வென்றாங்க.
2: ஆக உருகுவே பத்தின சுவாரஸ்யமான தகவல்களை இப்ப நாம தெரிஞ்சுப்போமா.
1: உருகுவே மக்களுக்கு ஒரு வினோதமான பழக்கம் இருக்குங்க. ஒவ்வொரு மாதமும் 29ஆம் தேதி அன்னைக்கு அவங்க ஒரு தட்டு உருளைக்கிழங்கு ஞோக்கிய சாப்பிடுவாங்களாம்.
2: பொதுவா வீடுகள் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு எண்கள் பொறிக்கப்பட்டிருக்கோம். அந்த எண்களை வைத்துதான் நம்ம வீடுகளை அடையாளம் காணுவோம். ஆனா யுருகுவேல எண்களுக்கு பதிலா வீடுகளுக்கு பெயர்கள் கொடுப்பாங்களா, அந்த பெயர்களை வச்சுதான் வீடுகளை அடையாளம் காணுவாங்க அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: உருகுவேயின் தேசிய கீதம் தான் உலகத்திலேயே ஆக நீளமான தேசிய கீதம் என்று தகவல்கள் கூறுகின்றன. இதை பாடி முடிப்பதற்கு சுமார் 5 நிமிடங்கள் எடுக்குமாம்.
2: தகவலை வழங்கியோர்
3: அதிக தூய்மை, அதிக சுவை, சுத்தமான பசும்பாலில் இருந்தும் புத்தம் புது சுவைகளில் தயாரிக்கப்பட்ட மில்கி மிஸ்ட் ஐஸ்கிரீம், சுவையான குளிர்ச்சி, அளவற்ற மகிழ்ச்சி.
4: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.

0: ஜிஆர்பி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் எம்ஆர்பியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். ஜிஆர்பி ஜுவல்லர்ஸ், சிறங்கூர் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: Pizza Hut in Cheesy 7 Durian Pizza. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான். ஆ உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோடு சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தரத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
2: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். ஃபூஜி மலை வெண்ணீர் ஊற்று விடுதியில் தங்கி நேரடி விற்பனை அங்காடியில் பொருட்களை வாங்கி பிரமிக்க வைக்கும் காட்சிகளை கண்டு மகிழுங்கள். பருவகால பழங்களை பறித்து சுவைத்திடுங்கள். அசக்சாவின் புகழ் பெற்ற சிவப்பு லேண்டன் விளக்கு அருகே பாரம்பரிய கிமோனோவை அணிந்து படங்கள் எடுக்கலாம். அருகில் உள்ள வசீகர கடை வீதிகளை சுற்றி பார்க்கலாம். சுஷியை உங்கள் கையால் செய்து சுவைத்து மகிழுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியா கார்ப் ஒலி 968 படைப்பாளர் ரவி ஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு டிசம்பர் 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206917976.

0: இளையராஜா வெனிசையில் ஒரு ஊர்ல ஒரு ராஜகுமாரி திரைப்படத்திலிருந்து மனு அருண்மொழி பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒளியேறியது. அதற்கு முன்பு வித்யாசாகர் இனிசையில் செங்குட்டை திரைப்படத்திலிருந்து எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடியிருந்த பாடலை நீங்க கேட்டு மகிழ்ந்திருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன்.
1: சித்ரா உன்னிகிருஷ்ணன் பாடிய பாடல் வரப்போகுது. காதல்கோட்டை பரத்திலிருந்து தேனி சிதன்ற தேவாவுடைய சில இன்னும் கொஞ்ச நேரத்துல அவதாரணி அருண்மொழியை பாடிய பாடலையும் கேட்க போறோம். ராமன் அப்துல்லா பரத்திலிருந்து இசைஞானி இளையராஜோட சில அந்த பாடலும் இடம்பெறும். வானொலி பக்கமாவே இருங்க.
0: இப்ப வாங்க தங்கவிலை நிலவரத்தை தெரிஞ்சுக்கலாங்க. 22 கேரட் தங்கம் கிராமுக்கு 163 வெள்ளி 50 காசு.
2: இவ்வங்கத்திற்கு ஆதரவு DMY ஜுவலர்ஸ், அழகிய ஆபரணங்களின் அதிசய உலகம், 113 ஸ்ரேங்கன் ரோட், சிங்கப்பூர்.
0: 14வது தாய்மொழிகளின் கருத்தரங்கு 2026 சனிக்கிழமை ஆகஸ்ட் மாதம் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ வளாகம் 2B. இந்த ஆண்டின் கருப்பொருள் கழிப்பு ஊட்டும் கண்டுபிடிப்புக்கான பூந்தோட்டம். முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒளி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் வழங்கும் நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். மாலை 5 மணியிலிருந்து இரவு 7 மணி வரை மின்வழி தமிழ் அங்கம். விறுவிறுப்பான விளையாட்டுகள், வாக்கிய அமைப்பு சவால்கள், உற்சாகமூட்டும் தமிழ் தட்டச்சு பந்தயங்கள் என தொழில்நுட்பம் வழியாக தமிழ் மொழியை கற்கலாம். மாலை 6:30 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை கதை நேரம் அங்கம். மின்னிலக்க கருவிகள் வழியாக சித்திர கதை படைப்புகளை உருவாக்கும் அனுபவத்தை பெறலாம். அனுமதி இலவசம், குடும்பத்தோடு கலந்து கொள்ளுங்கள். பதிவுக்கு go.gov.sg/mtls-website. ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய்மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: முதல் பரிசு 50 கிராம் தங்க கட்டி, இரண்டாம் பரிசு 20 கிராம் தங்க கட்டி, மூன்றாம் பரிசு 10 கிராம் தங்க கட்டி, நான்காம் பரிசு 5 கிராம் தங்க கட்டி, ஐந்தாம் பரிசு 2 கிராம் தங்க கட்டி, ஆறாம் பரிசு முதல் 10 பரிசு வரை இலவச திறன் பேசிகள். அக்ஷயா ஜுவல்லர்ஸ், 48 ஸ்ராங்கன் சாலை, லிட்டில் இந்தியா ஆர்கே. போட்டு தங்க வாங்கினாலும் சட்டு சட்டுன்னு தங்க சேரும்.
1: சிங்கப்பூரின் முதல் அனைத்துலக தமிழ் மேடை நாடக விழா நாடகமே 2026 உலக தமிழ் மேடைகளை ஒன்றிணைக்க 8 வித்தியாசமான நாடகங்கள், 6 சுவாரஸ்யமான பயிலரங்குகள், சிந்தனை தூண்டும் கருத்தரங்கம் என பற்பல படைப்புகள். சிங்கப்பூர், இந்தியா, நியூசிலாந்து, இங்கிலாந்து என பல்வேறு நாடுகளில் இருந்து கலைஞர்கள் August 20 to 30 வரை தீவு முழுவதும் நடைபெறும் இந்த விழாவில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பங்கெடுக்கலாம். நுழைவுச் சீட்டுகளை இன்றே பெறுங்கள். மேல் விவரங்களுக்கு www.naragamic.com.
2: சொல்லுங்கள் ராஜமாதா.
3: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
2: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
3: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
2: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
3: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
2: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
3: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.

0: எம்சிஏ நோக்கி செல்லும் ஏஒய்இ கிளெமென்டி அவென்யூ ஆறு இருக்கு. பிறகு விபத்து ஒன்று நேர்ந்துள்ளது, மூன்றாம் தடத்தை தவிர்க்கவும். துவாசை நோக்கி செல்லும் ஏஒய்இ நொர்மேண்டன் பார்க் எக்ஸிட், அங்கே போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: 2016 ஆண்டு வெளிவந்த படம் இருமுகன். இந்த படத்தை ஆனந்த் சக்கர் இயக்கியிருந்தாரு. சியான் விக்ரம், நயன்தாரா மற்றும் பலர் படத்தில் நடிச்சிருப்பாங்க. இப்போ இவங்களுடைய கூட்டணியில இன்னொரு படம் வரப்போகுது.
1: சங்கர் சியான் 63 என்கிற திரைப்படத்தை இயக்க இருக்காரு. கூடிய விரைவில் மேல் விவரங்களை நாம பெற்றுக் கொள்ளலாம். இதற்கிடையே சமீபத்தில் ஒரு புகைப்படம் சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகிக்கிட்டு வருதுங்க. சியான் விக்ரமுடைய புகைப்படம் ஒன்று பார்க்கும் பொழுது சியான் விக்ரமுடைய ரசிகர்கள் எல்லாரும் அப்படியே அசந்து போய் அடடா ஃபேன் பாய் லோடிங் சம்பவம் அப்படின்னு வேற கருத்துக்களை தெரிவிச்சிருக்காங்க.
0: மொத்தத்துல ஆனந்த் சங்கர் சியான் விக்ரம் இணையும் இந்த திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே வருது அப்படின்னு தகவல்கள் சொல்லுது.
1: இந்த திரை தகவலை உங்களுக்கு வழங்கி இருந்தாங்க அணி மணி. தரம் குறையாத தங்கம், தலைமுறைகள் தாண்டும் நம்பிக்கை. 73 மற்றும் 87 ஸ்ட்ராங்கன் ரோட், சிங்கப்பூர். தரம், கைராசி, நம்பிக்கை, அணி மணி.

0: பொது போக்குவரத்து கட்டணங்கள் கட்டுப்படியாக இருப்பது முக்கியம்.
1: குறைந்த வருமான குடும்பங்களுக்கு தொடர்ந்து ஆதரவளிக்க அரசாங்கம் பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகளை வழங்குகிறது.
0: ஜூலை இறுதி முதல் தகுதி பெறும் சுமார் 13,000 காம்கேர் பயனாளிகளுக்கும் மேல் 60 வெள்ளி மதிப்புள்ள பொது போக்குவரத்து பற்றுச்சீட்டுகள் வழங்கப்படும்.
1: இவை கடந்த டிசம்பரில் இருந்து ஏற்கனவே வழங்கப்பட்ட சுமார் 360,000 பற்றுச்சீட்டுகளுக்கு கூடுதலாகும்.
0: மேலும் உதவி தேவையா? go.gov.sg/ptv இல் விண்ணப்பியுங்கள் அல்லது அருகில் உள்ள சமூக நிலையத்துக்கு செல்லுங்கள்.
2: நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
3: ஒரு மாப்பிள்ளன்னு நினைப்பதா?
2: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
3: இது மாப்பிள விருந்து தாங்க.
0: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
4: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார். அது நீங்களா?
5: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், ஜான் பிராதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1,000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம். இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் johnbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
6: அப்பு பெண்ணே நீ யாரா?

0: ரோஜா கூட்டம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. அதுக்கு முன்னால மின்சார கனவு படத்துல இருந்து பாடல இடம் பெற்றது. நேரம் இப்பொழுது 9:58.
1: 9:06 நிலவரம்.
2: சாங்கியை நோக்கி செல்லும் PIE BKEக்கும் புக்கிட்டமா ரோடிற்கும் இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. துவாசை நோக்கி செல்லும் AYE நார்மேண்டன் பார்க் எக்ஸிட் அங்கேயும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு

0: ரவி உங்ககிட்ட நான் ஒரு கேள்வி கேட்கணும்.
1: என்னவா?
0: நீங்க உண்மையிலேயே ஒரு புத்திசாலியா
1: இருந்தீங்கன்னா, இந்த கேள்வியை கேட்டு எங்குள்ள தூங்கிட்டு இருந்த மிருகத்தை எழுப்பி விட்டு, இல்ல அதாவது பரவாயில்ல, நீங்க செஞ்சது கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் ஒரு காணொலியா வந்து அந்த காணொலியில வந்த பல கருத்துக்கள்ல இந்த கருத்து மட்டும் என் கண்ணை பறிக்குது. ஷேரன் சாமுவேல் வேல் அவங்க பேரு. வியூ போத் ஆ கியூ. அது வரைக்கும் சரி, ஏத்துக்கிறேன்.
0: சரி,
1: லைக் டாம் அண்ட் ஜெரி. இதுல யாரு எலி யாரு பூனை? நீங்க எப்படி எதை வச்சு முடிவு பண்ணீங்க? எங்களை பார்த்தா டாம் அண்ட் ஜெரி மாதிரி இருக்கிறேன், எனக்கு தெரிஞ்சாகணும்.
0: நான் தான் டாம், நீங்க தான் ஜெரி.
1: ஓ, நீங்க எலி நான் பூனை.
0: இல்ல, நான் தான் பூனை.
1: அதான் பார்த்தேன், நீங்க எலி நான் பூனைனா உலகம் ஏத்துக்காது. நீங்க பூனை நான் எலினா நீங்க துரத்துறதுக்கு நான் ஓடணும்.
0: நீங்க ஓடலாம் தேவையில்லை, நீங்க புத்திசாலியா தனமா நீங்க வந்து சமாளிக்கிறீங்க. நான் சொல்ல வந்தேன்,
1: இப்படி பேசினா உங்களுக்கும் நல்லது எனக்கும் நல்லது, இந்த கருத்து பதிவு பண்ண அந்த சாமுவேல் வேலுக்கும் நல்லது.
0: இதே மாதிரி அரட்டைய நீங்க நாளைக்கு வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில கேட்கலாம். டிக்டாக் லைவ்லயும் எங்களோட இணைந்து பார்க்கலாம்.
1: நாளை காலை 6 மணிக்கு மீண்டும் சந்திப்போம். சஜினி,
2: வணக்கம் செய்ய.
0: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
1: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பக்.

வணக்கம். காலை மணி 10. மீடியா போலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகுத்துல்லா. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் AI எனும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி பரிசீலிக்கிறார். OpenAI நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு இணையத்தில் அத்துமீறி ஊடுருவியதைத் தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரிகிறது. டிரம்ப் நிர்வாகத்தின் செயற்கை நுண்ணறிவு குறித்த வழிமுறையில் மாற்றம் ஏற்படுவது போல் தெரிகிறது. செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்தும் சில அம்சங்கள் மிகுந்த கவனத்துடன் ஆராயப்படுவதாக திரு டிரம்ப் கூறினார். சீனாவுக்கு அடுத்த நிலைக்கு தள்ளப்படும் வகையில் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்றும் அவர் சொன்னார். அமெரிக்கா ஈரானில் மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறது. முன்னதாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படைத்தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது, அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் டிரம்ப் கூறியிருந்தார். மத்திய கிழக்கில் கடந்த சில நாட்களாக ஓய்ந்திருந்த யுத்த சத்தம் மீண்டும் வலுப்பெறுகிறது. மத்திய கிழக்கில் உள்ள தனது தளத்தின் மீது நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடி கொடுப்பதாக அமெரிக்க மத்திய தளபதியம் கூறியது. இதற்கிடையே எகிப்தின் மத்திய தரைக்கடல் துறைமுகமான டேமியட்டல் அமெரிக்காவிற்கு சொந்தமான திரவ எரிவாயு கப்பல் மீது ஆளில்லா வானூர்தி தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. ஆம்பிரே எனும் பிரிட்டிஷ் கடல்துறை பாதுகாப்பு நிறுவனம் அதனை தெரிவித்தது. தாக்குதலுக்குள்ளான கப்பலில் ஏற்பட்ட தீ மற்றொரு கப்பலுக்கும் பரவியது. துறைமுகத்தில் நெருப்பு பரவியதை எகிப்து உறுதிப்படுத்தியது, ஆனால் ஆளில்லா வானூர்தி தாக்குதல் பற்றி அது ஏதும் சொல்லவில்லை. தாக்குதலுக்கு யார் காரணம் என்பது தெளிவாக தெரியவில்லை, ஆனால் பகைமை போர் பற்றி பரவுவதாக கூறப்படுகிறது. அமெரிக்க மத்திய வங்கி வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏதும் செய்யவில்லை. ஈரான் மீது தொடுத்துள்ள போரால் அமெரிக்காவில் விலைவாசி தாறுமாறாய் உயர்ந்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்த கால் விழுக்காட்டு புள்ளி வட்டி விகிதத்தை குறைக்கும்படி அமெரிக்க மத்திய வங்கியிடம் வலியுறுத்தப்பட்டது, ஆனால் வங்கி அதை கண்டுகொள்ளவில்லை. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசமில்லை. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்திருக்கிறது. அமெரிக்காவில் இரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை 4 ஆண்டு காணாத அளவு குறைந்திருப்பதாக அது சொன்னது. ரத்தம் கிடைப்பதற்கு தட்டுப்பாடு நீடிப்பதால் முக்கியமான அறுவை சிகிச்சைகள் தாமதமாகலாம், மகப்பேற்று சிகிச்சை முடங்கி போகலாம் என்று செஞ்சிலுவை சங்கம் எச்சரித்தது. ஸ்பெயினில் காட்டுத்தீயிலிருந்து தப்பிக்க வெளியேறி சென்ற 1000 பேர் இப்போது வீடுகளுக்கு திரும்பிச் செல்கின்றனர். தலைநகர் மேட்ரிடிலும் மத்திய மாநில பகுதிகளிலும் காட்டுத்தீ பரவல் தணிந்திருக்கிறது, ஆனால் கடுமையான வெப்பத்தால் ஐரோப்பாவின் மற்ற பகுதிகளில் காட்டுத்தீ பரவுகிறது. ஸ்பெயினின் பாம்பலோனா நகரில் வெப்பம் 42 டிகிரி செல்சியஸை தாண்டியது. மலைப்பகுதிகளில் தீ எரிகிறது, அங்கிருந்து கரும் புகையும் சாம்பலும் கிளம்புகின்றன. துருக்கியவும் கிரீஸும் காட்டுத்தீயிலிருந்து தப்பவில்லை. சுமார் 90 இடங்களில் காட்டுத்தீ பரவியிருக்கிறது. பெரும்பாலான பகுதிகளில் நெருப்பு கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுவிட்டது என்று துருக்கிய அதிபர் ரிசப் தயிப் எர்துவான் கூறினார். கிரீஸில் தீயணைப்பாளர்கள் நெருப்பை அணைக்க போராடுகின்றனர். புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கிரேட் தீவில் பலத்த காற்று வீசுவதால் காட்டுத்தீ கட்டுக்கடங்காமல் பரவுகிறது. கடலோர பாதுகாப்பு படையினர் தீவிலிருந்து மக்களை வெளியேற்றுகின்றனர். ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 18க்கு உயர்ந்திருக்கிறது. நேற்று முன்தினம் ஜப்பானின் கியூஷு தீவை 7.1 ரிக்டர் அளவுள்ள நிலநடுக்கம் உலுக்கியது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருக்கிறது. தேடல் மீட்பு குழுவினர் அரும்பாடுபடுகின்றனர். உயிரிழந்தவர்களில் ஒருவர் வியட்நாமிய ஊழியர், தொழிற்சாலையில் பாரந்தூக்கி விழுந்ததில் அவர் மாண்டார். ஒரு கடை தொகுதியில் இருந்த சுமார் 6000 ஊழியர்களும் வாடிக்கையாளர்களும் வெளியேற்றப்பட்டனர். அங்கு பெரிய வெடிப்பு சத்தம் கேட்டது எரிவாயு கசிவு காரணமாய் இருந்திருக்கலாம். கடை தொகுதியின் 2வது மாடி இடிந்து விழுந்தது. 4 பேர் மாண்டனர், 3 பேரை காணவில்லை. இந்தியாவின் மத்திய புலனாய்வு பிரிவு இந்த ஆண்டு நீட் வினாத்தாள் கசிந்ததன் தொடர்பில் 13 பேர் மீது குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்கிறது. தேர்வு முறைகேடுகளில் ஈடுபடுவோர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க இந்திய நாடாளுமன்ற மக்களவை மசோதா நிறைவேற்றியது.
சட்ட வடிவம் பெறுவதற்கு அந்த மசோதாவுக்கு நாடாளுமன்ற மாநிலங்களவையின் ஒப்புதல் தேவை. பிறகு அதிபர் கையெழுத்திட்டதும் மசோதா சட்டமாகும். இதற்கிடையே இந்தியாவில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக அண்மையில் அங்குள்ள பல்வேறு நகரங்களில் மாபெரும் போராட்டம் நடத்தப்பட்டது. அப்போது கைது செய்யப்பட்டவர்களில் 18 வயதுக்குட்பட்டோரை விடுவிக்கும்படி இந்திய உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. காவல்துறை நடவடிக்கையை எடுக்க அல்லது சம்பந்தப்பட்டோரின் தகவல்களை வெளியிட நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது. போராட்டக்காரர்கள் மீது காவல்துறையின் புகாரை அரசாங்கம் மீட்டுக் கொள்ளாவிட்டால் மீண்டும் போராட்டத்தில் குதிக்கப் போவதாக கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி எச்சரித்திருக்கிறது. விளையாட்டு காமன்வெல்த் போட்டி. சிங்கப்பூரின் நீச்சல் வீரர் தோவை சோங் 50 மீட்டர் எதேச்சைபாணி நீச்சலில் வெள்ளிப்பதக்கம் வென்றிருக்கிறார். அவர் எடுத்துக்கொண்ட நேரம் 29.36 வினாடிகள். காமன்வெல்த் போட்டியில் சிங்கப்பூருக்கு 2 பதக்கங்கள் கிடைத்திருக்கின்றன. முன்னதாக மகளிர் சீருடர் பயிற்சி பிரிவில் சிங்கப்பூரின் அமெண்டயாப் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை நண்பகல் 12 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள்.

0: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர் சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்கதான் புதுப்பிச்சாங்க.
0: விலை எப்படி?
1: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
2: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002221 செல்லுங்கள் newmtechgroup.com.
3: எல்லோருக்கும் பிடித்த ஐகோன், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
4: பதினான்காவது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-6:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
4: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
4: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.

0: ரத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: திங்கள்
4: முதல் வெள்ளி வரை
5: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை
0: ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கு.

0: அப்பாடா ரொம்ப சந்தோஷமா நம்ம நிகழ்ச்சி படிக்க வந்திருக்கோம். இன்று வியாழக்கிழமை.
1: ஆமா,
0: ஏன் தெரியுமா?
1: இரட்டிப்பு கொண்டாட்டம். ஒன்னு 10 மணிக்கு, இன்னொன்னு நண்பகல் 12 மணிக்கு. 10 மணிக்கு மேல உங்களுக்காகவே நாங்க 2 நுழைவுச்சீட்டுகளை வழங்க போறோம்.
0: எங்க ஜனநாயகம் திரைப்படத்துக்கு நினைப்பீங்க? தேசிய தின அணிவகுப்பை பாக்குறதுக்கு உங்களுக்கு 2 நுழைவுச்சீட்டுகளை பரிசா கொடுக்க போறோம். ஆனா
1: ஜனநாயகம் திரையரங்கு நுழைவுச்சீட்டுகள் கூட ரொம்ப சுலபமா கிடைச்சிருங்க. ஆனா இந்த தேசிய தின அணிவகுப்பு நுழைவுச்சீட்டுகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப சவாலானது. நீங்க பேலட் எல்லாம் செய்யணும், ஆனா அதை எதுவுமே செய்யாம குறுக்கு வழியா உங்களுக்காகவே நாங்க 2 நுழைவுச்சீட்டுகளை ஒரு அதிர்ஷ்டசாலி நேருக்கு வழங்க காத்துக்கிட்டு இருக்கிறோம்.
0: அலிமா கேட்க போற கேள்வியை பத்தி நான் நினைச்சா எனக்கே ஒரு மாதிரியா இருக்கு.
1: அவ்வளவு கஷ்டம் இல்ல.
0: கூகுள் பண்ணல?
1: ஆமா, கூகுள் பண்ணலாங்க. அதை ரெண்டு கொடுக்குறோம் இல்லையா, கொஞ்சம் யோசிக்க வைக்கணும் இல்லையா? இப்பவே கேட்டுருவோமா இல்ல பிறகு கேப்போமா?
0: இல்ல பிறகு கேப்போம். முதல்ல வந்து நல்ல ஒரு நண்பன் பாடல் நம்ம எடுத்து வச்சிருக்கோம். ஏன்னா இப்ப அடிப்படையில உறவுகளை பார்க்கும் போது கணவன் மனைவி அல்லது பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்றோம், ரொமான்டிக் லவ் சொல்றோம். நல்லா பாருங்களேன், நம்மளுடைய ஆரோக்கியத்திற்கு உறுதுணையா இருக்கிறது ஒரு முக்கியமான உறவு என்னன்னா நட்புறவு. அடிப்படை உறவே நட்புறவு தான். அந்த நட்புறவு இருந்தாலே உங்களுடைய உடல் நலம், உங்களோட மனநலம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல நட்பா இருக்கணும்.
1: அதேதான், நீங்க யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுடைய நண்பர்கள் போதும் அப்படின்னு சொல்றாங்க. சராசரியா நீங்க சுத்தி இருக்கிற 5 பேர் தான் உங்களுடைய நற்பண்புகளை தீர்மானிக்குது.
0: நல்ல தோழன் தோழி இருந்தா உங்க மனசுல எப்போதுமே தில் இருக்கும்.
1: அதேதான், நாங்க உங்களை நல்ல தோழன் தோழியா அடுத்த 4 மணி நேரம் இருக்க போறோம். அதனால தொடர்ந்து பாடலி பக்கமா இணைச்சிருங்க. இது உங்க ஆனந்தம்.

0: வரிகள் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
0: தங்கம் வாங்குறப்ப சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாற்ற முடியும். ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும்னு நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
2: பொன்மகள் வந்தார் பொருள் கோடி தந்தார்,
0: ஒவ்வொரு
1: கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் அலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் அலுகாஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
3: என் அம்மாவுக்கு தனியா வசிக்கிற சுதந்திரம் ரொம்ப பிடிக்கும். ஆனா சமீபத்துல கீழே விழுந்ததுல இருந்து வீட்டுல அவங்க பாதுகாப்ப நினைச்சா கவலையா இருக்கு.
4: அம்மா மாதிரியே மூத்தோர் சொந்த வீட்டிலேயே சுதந்திரமா வசிக்கிறதுக்கு தான் அரசாங்கம் ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. தகுதி பெறும் குடும்பங்களுக்கு வழங்கப்படும் 1200 வெள்ளி மதிப்புள்ள பட்டச்சீட்டுகளை பயன்படுத்தி கைப்பிடி சரிவு பாதை மாதிரி மூத்தோருக்கான வசதிகளை வீட்டிலே பொருத்த தேவையான செலவுல 75 விழுக்காடு வரை செலுத்தலாம்.
3: அப்படின்னா அம்மா வீட்டுல சுயமா பாதுகாப்பா நடமாடலாம். ஆனா அவங்க தனியார் வீட்டுல இருக்காங்களே, இதுக்கு தகுதி பெறுவாங்களா?
4: ஈஸ் தனியார் வீடமைப்பு திட்டம் தனியார் வீடுகள்ல வசிக்கிற 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்தோருக்காகவே வடிவமைக்கப்படுது.
3: இதுக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம்?
5: 70 வயது அல்லது அதற்கும் மேற்பட்ட மூத்தோர் இப்போதே விண்ணப்பிக்கலாம். 65 வயது அல்லது

0: சைவ உணவகம் சைடல் விசாலை சிறாங்குன் சாலை டல்ஹவுசிலேன் இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். நான்கு இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே நான்கு நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும்
2: Hollywood.

0: நுழைவுச்சீட்டுகள் உங்களுக்கு வேணும்னா ரொம்ப சுலபமான ஒரு கேள்வி, அந்த கேள்வி நம்ம எடுத்து வச்சிருக்கோம்.
1: ஒரு நோட்டுல, அதாவது சிங்கப்பூர் நோட்டுல ஒரு குறிப்பிட்ட
0: மரம் இருக்குது,
1: இருக்கு.
0: அந்த மரம் எந்த நோட்டுல இருக்குது அப்படின்னு நீங்க சொல்லணும். அதே நேரத்துல அந்த மரத்துடைய பெயரையும் நீங்க குறிப்பிடணும்.
1: அதே நேரத்துல
0: ஒருபடி நான் மேல போகலாம். அந்த மரம் எங்க இருக்குன்னு கூட நான் கேக்க.
1: எங்க இருக்கு அந்த மரத்துல? எவ்வளவு குரங்கு இருக்கு? அந்த குரங்கு எத்தனை தடவை வந்து
0: பாக்கலாம்? எத்தனை வீர்கள் இருக்கு? இப்படி எல்லாம் நான் கேட்டேனா அந்த மரம் சிங்கப்பூர்ல எங்க இருக்குது? இந்த இரண்டு விஷயங்களையும் நீங்க சரியா அனுப்பி வச்சிட்டீங்கன்னா குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைங்க. தயவு செய்து உங்க குரல்களை நாங்க கேக்குறதுக்கு ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கோம். அதனால குரல் பதிவை எடுத்து அனுப்பி வைங்க. சரியான பதில் சொல்ற
1: நுழைவுச் சீட்டுகள் தேசிய தின அணிவகுப்பு பார்க்கலாம். 9 6 7 8 8 9 6 8

0: இன்றை சமைத்து பாருங்கள்.
1: அம்மா, இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
2: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
1: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
3: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கும் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
4: பிட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியன் பிட்சா, சாதாரண அளவு பிட்சா 16.90 மட்டும்தான். உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசி தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோட 3 இதர உணவு வகைகள். பிட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
5: சீனா, மலேசியா, இந்தோனேஷியா, தாய்லாந்து, ஹாங்காங் ஆகிய நாடுகளுக்கு பயணம் செய்யும் M1 மேக்ஸ் சிம் வாடிக்கையாளர்களே, உங்களுடைய உள்நாட்டு 600 GB இணைய சேவையை இனி இந்த நாடுகளிலும் நீங்கள் பயன்படுத்தலாம்.
6: சிங்கப்பூரர்களே, இதை கேட்டீர்களா? M1 Max இப்போது சீனா, மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் ஹாங்காங் ஆகிய நாடுகளில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்நாட்டு இணைய சேவையை வழங்குகிறது. அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்த 27 GB ரோமிங் இணைய சேவையையும் வரம்பற்ற ரோமிங் அழைப்பு வசதியும் கிடைக்கும். இவை அனைத்தும் வெறும் 12 வெள்ளிக்கு மட்டுமே. இன்னும் நீங்கள் M1 Max-க்கு மாறவில்லையா? maxonline.sg இணையதளம் அல்லது உங்களுக்கு அருகில் உள்ள மேக்ஸ் கடைக்கு சென்று இன்றே M1 Max-க்கு மாறுங்கள்.
7: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
8: பல நேர்கள் உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருக்கீங்க. அந்த 2 கேள்விகள் இதுதான். முதல்ல எந்த நோட்ல நீங்க ஒரு மரத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டு இருந்தோம். அந்த மரத்தின் பெயர் சொல்லணும். இந்த 2 பதில்களையும் நீங்க சரியா அனுப்பி வச்சிட்டீங்கன்னா, முதல் நேரம் அனுப்பி வச்சிட்டீங்கன்னா, உங்களுக்கு தாங்க 2 நுழைவுச்சீட்டுகள். தேசிய தின அணிவகுப்பின் முன்னோட்ட நிகழ்ச்சி இந்த வார சனிக்கிழமை நடக்க போகுது. இந்த வார சனிக்கிழமைக்கான நிகழ்ச்சியை நீங்க போய் பார்க்கலாம், நேரடியா பார்க்கலாம்.
9: சரி, என்ன பதில் சொல்லிருக்காங்க அசிமா?
10: காலை வணக்கம். ஹலிமா என் காது. என் பேர் அஷிமா. நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் 5 வெள்ளி நோட், $5 நோட், அண்ட் இட்ஸ் ஃபவுண்ட் இன் சிங்கப்பூர் பொட்டானிக்கல் கார்டன். தேங்க் யூ.
9: அசிமா, அசிமா வாங்க, எடுமா போங்க.
8: தெம்புசு ட்ரீ அப்படின்னு அவங்க குறுஞ்செய்தி வாயிலாகவும் தெரிவிச்சிருக்காங்க. அதனால அவங்களுக்கு கொடுத்துடலாம்.
9: இந்த வாரம் சனிக்கிழமை நானும் அங்க
8: இருப்பேன்,
9: அங்க மேல பிளாட்ஃபார்ம்ல இருப்பேன். நீங்க வந்து நல்லா ஜாலியா சந்தோஷமா தேசிய தின அணிவகுப்பு முன்னோட்டு நிகழ்ச்சியை பார்த்து சந்தோஷமா நேரத்தை கிளங்க. பாவம், யார் யாரெல்லாம் முயற்சி செய்து அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலையோ, நீங்க அடுத்த வருஷம்
8: முயற்சி செய்யுங்க.

அவன் வேஷத்தில் வந்தான். அவனிடம் ராஜாங்கம் கிடையாது, மாப்பிள்ளை வேஷம் போட்டான். அவனிடம் பெண்ணொன்று கிடையாது, மன்னவன் வேஷத்தில் வந்தான். அவனிடம் ராஜாங்கம் கிடையாது, மாப்பிள்ளை வேஷம் போட்டான். அவனிடம் பெண்ணொன்று கிடையாது. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் போரும் தோஷமில்லை. வெக்கமில்லை துக்கமில்லை, வேஷம் போரும் தோஷமில்லை.

ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது. பெரியமும் சிறியமும் இரண்டும் இல்லாதது நேரத்தை காட்டாது. ஆண்மையில்லாதவன் மீசை வைத்தால் அது வீரத்தை காட்டாது.

0: குறிப்பு.
1: அலிமா, நீங்க எந்த ரத்த வகை?
2: ஓ ஏ ஓ ஆ இல்ல பியா
1: எல்லாருமே எல்லா மாதிரியான உணவை சாப்பிட முடியாது. ஆமா, அந்தந்த ரத்தத்துக்கு ஏற்றவாறு நம்ம உணவை சாப்பிடணும். அவங்க வந்து குறிப்பா இந்த மைதா மாவு போன்ற விஷயங்கள், பால் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தவிர்த்துடணும். ஆமா,
2: ஐயோ இப்ப ஏன் தவிர்த்துடணும்?
1: அது அவங்க ரத்தத்துக்கு சரிப்பட்டு வராது.
2: இருக்காது,
1: ஒண்ணும் பெருசா ஆகாது, ஆனா அத தவிர்க்க சொல்றாங்க. ஏ பிரிவுல இருக்கிறவங்க அதிகமா புரதச்சத்து, நார் சத்து நிறைந்த உணவுகளை சாப்பிடணும், காய்கறிகள் சாப்பிடணும், பிறகு பழங்களை சாப்பிடணும். அவங்க வந்து இந்த ரேட் மீட், மாமிச வகைகளை தவிர்த்தணும், பால் வகைகளை தவிர்த்தணும்.
2: எத்தனை பேர் இதை கேட்டுட்டு இருப்பாங்களோ.
1: இப்ப உங்களுக்கு வர
2: சொல்லுங்க,
1: நீங்க அதிகமா சாப்பிட வேண்டிய விஷயம் வந்து பால் வகை, இறைச்சி
2: இருக்கு,
1: கோழி சாப்பிடக்கூடாது.
2: கர்ப்ப காலத்துல அந்த 9 மாதங்களுக்கு நான் கோழிய
1: தொடவே இல்ல,
2: தவிர்த்துட்டேன். ஏன்னா ஒரு மாதிரியான வாந்தி உணர்வு எனக்கு கொடுத்தது, அதனால தவிர்த்துட்டேன். ஆனா இப்ப சாப்பிடக்கூடாதா?
1: ஆமா, அதிகமா காய்கறிகள் சாப்பிடலாம், கோழி, பிறகு சோளம், கடலை வகைகள், கடலை பருப்புலாம் இருக்குல்ல, தக்காளி எல்லாம் நீங்க தவிர்த்துணுமா?
2: தக்காளி ரொம்ப பிடிக்கும். அட போங்க.
1: ஏபி சொல்லிடுறேன், ஏபி ஏபி வந்து இந்த கடல் வகை உணவுகளை வந்து சாப்பிடலாம், தௌஃபு சாப்பிடலாம், பால் வகை உணவுகளை சாப்பிடலாம், காய்கறிகள் சாப்பிடலாம், இந்த ரேட் மீட்டை தவிர்த்துடணும், சோளம், கிட்னி பீன்ஸை தவிர்த்துடணும்.
2: ஓ இல்லனா என்ன ஆகும் கிட்னிக்கு?
1: கிட்னி பீன் மாதிரி.
0: ஆரோக்கிய குறிப்புக்கு ஆதரவு
3: கோடரி சின்ன பொதுவான தைலம் தலைவலி, தசைவலி, தலை சுற்றல் ஆகியவற்றுக்கான நிவாரணத்திற்கு உதவும். நிவாரணம் ஒருவருக்கொருவர்

0: தொண்ணூறாம் ஆண்டு காலகட்டத்தில் வந்த பாடல்.
1: இவ்வங்கத்துக்கு ஆதரவு
2: பிரபலமான இந்தியன் டயர் இப்பொழுது சிங்கப்பூரில் அனைத்து முன்னணி கடைகளிலும் கிடைக்கும். ஹட்சன் டயர்.
3: நித்யா, உன் வீட்டுல எல்லா பொருளும் பாரம்பரியமா அழகா இருக்கு.
4: அழகு மட்டுமல்ல, சுவையும் பாரம்பரியமா இருக்கும்.
3: சுவையா?
4: இந்த காஃபி.
3: இது கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி ஆச்சு. இந்தியால கிடைக்கிற இந்த பாரம்பரிய சுவை இப்ப இங்க எப்படி?
4: கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி இப்ப சிங்கப்பூர்லயும் கிடைக்கும். இந்தியாவின் அசல் சுவை, மனதை தொடும் மெய் மறக்க வைக்கும் சுவை.
1: மெய் மறக்க செய்யும் பாரம்பரிய சுவை கொண்ட கோத்தாஸ் ஃபில்டர் காஃபி தூள், கோத்தாஸ் துரித வகை காஃபி தூள், கோத்தாஸ் டிகாக்ஷன் இப்போது சிங்கப்பூரில். மொத்த விற்பனையாளர்கள் எஸ் பி முத்தையான் சன்ஸ்.
5: சிங்கப்பூர் தனது 61வது பிறந்த நாளை கொண்டாட போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா கப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மழை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ளூர் தின்பண்டங்களை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் காத்திருக்கிறது. அதோடு உங்களை பரவசப்படுத்த கண்கவர் வான வேடிக்கை அங்கும் இடம்பெறும். ஒன்றாக செதுக்குவோம். ஆகஸ்ட் 2ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4:30

கேட்டு இருப்பது ஆனந்தம் ஆரம்பம் காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை இணைந்திருங்க எங்களுடன்.

0: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: அக்ஷயா ஜுவல்லர்ஸ்,
0: 48 ரங்கன் ரோட், லிட்டில் இந்தியா ஆர்கேட்.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.

தொலைக்காட்சியிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இதே தியாகி தமிழ் மொழி. ஐரோப்பிய வானொலி கடந்து உங்கள் வாசல் தேடி வரும் வானொலி தியாகி தமிழ் ஒலி.

நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் வடக்கம் தமிழடியோடு இணைந்திருக்கிறீர்கள். வடக்கம் தமிழடியில் முதலே மங்கள வாத்தியசியாக நாதீஸ்வர தவிதிசை.

மங்கள வாத்தியாக நீங்கள் கேட்டது நாதேஸ்வர தபதிசை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பான்சல் ஒலிபரப்பாகும். டிஆர்டி தமிழதியின் காலி ஒலிபரப்பான வடக்கம் தமிழதியில் தொடர்கின்றது பக்தி பாமாலைகள். பக்தி பாமாலைகள் வரிசையில் முதலிலே விநாயகர் துதியாக எஸ் ஜானகி குழுவினர் பாடியது.

கேட்டது விநாயகர் துதியாக ஜானகி குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபுலதியின் வடக்கம் தபுலதியில் பக்தி பாமலைகள் வரிசையில் இதை கிறிஸ்தவ கீதமாக ஜோசப் ஆல்ட்ரின் குழுவினர் பாடிய

கிறிஸ்தவ கீதமாக நீங்கள் கேட்டது யோசப் ஆல்ட்ரின் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் தொடர்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக அஜித் ஹாலியு பாடிய பிஸ்மில்லாஹ்.

கேட்டது இஸ்லாமிய கீதமாக அஜித் காலியு பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தபுலதியின் வடக்கம் தபுலதியில் பக்தி பாமல்கள் வரிசையில் தொடர்கின்றது. திருஞான சம்பந்தம் மூர்த்தி நாயனார் இயற்றிய குளறு பதிகம் தருகின்றார்கள் பொம்பாய் சாரதா குழுவினர்.

கேட்டது திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் இயற்றிய கோளறு பதிகம் தந்திருந்தார்கள் மும்பை சாரதா குழுவினர். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்திப்பா மலைகளில் தொடர்கின்றது. ஜெனி ஜூடி குழுவினர்.

அடுத்தது ஜெனி ஜூடி குழுவினர் பாடிய கிறிஸ்தவ கீதம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வடக்கம் தமிழடியில். பக்தி பாமாலைகள் வரிசையில் இஸ்லாமிய கீதமாக காதூர் மைதீன் குழுவினர்.

இஸ்லாமிய கீதமாக நீங்கள் கேட்டது காதிர் மைதீன் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் டிஆர்டி தமிழடியின் வணக்கம் தமிழடியில் பக்தி பாமல்கள் வரிசையில் டென்மார்க் பிரெண்டா நகரில் குடிகொண்டிருக்கும் அபிராமி அண்ணன் ஆலயத்தினரது ஒலிப்பிழையில் இருந்து ஞானலிங்கம் பாடிய

நீங்கள் கேட்டது டென்மார்க் பிரண்டா நகரில் குடிக்கொண்டிருக்கும் அபிராமி அம்மன் ஆலயத்தினரது ஒடிப்படையில் இருந்து ஞானலிங்கம் குழுவினர் பாட கேட்டீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில். வடக்கம் தமிழடியில் பக்தி பாமாலைகள், பக்தி பாமாலைகளின் நிறைவாக கிருஷ்ணகானமாக பிரபாகர்

கேட்டது கிறிஸ்து காரணமாக பிரபாகர் குழுவினர் பாடியது. நீங்கள் கேட்ட அந்த பாடலோடு நிறைவுக்கு வருகிறது. இதுவரை நேரமும் டிஆர்டி தமிழ்நியில் ஒலித்த காலி ஒலிபரப்பான வணக்கம் தமிழ்நியில் இடம்பெற்ற பக்தி

ഡെന്മാർക്ക് വൃന്ദാപതിയിൽ താൻ തന്റെ അമ്മനാക അവതരിച്ച് അടിയാറിൽ കരൺപാലിക്കും ശ്രീ അമിരാമി അമ്മൻ ആലയ 31st ആണ്ട് മഹോത്സവ തിരുവിഴ. நிகழம் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7th 23rd ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசி தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மன் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31st ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2rd ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3rd ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூரச்சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிராண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79-26.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சிறை 8:03, ஐக்கிய ராஜ்யத்தில் 7:03. புலந்திருக்கும் இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக மலர எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு தமிழொலியில் தொடர்கின்றது.

0: வணக்கம். தமிழில் நற்சிந்தனை நேரம். நற்சிந்தனை நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளின் நலமாக உற்சாகமாக கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான கிரவினை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: காலை வணக்கம் ராஜா. ஏமலிருந்து புங்கையூர் ராஜா.
0: வணக்கம் புங்கையூர் ராஜா. நலமா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறோம். நன்றி. தாருங்கள் உங்கள் நற்சிந்தனையை.
1: திருநாடுடைய சிவனை போற்றி எண்ணாண்டவருக்கு முறைவா போற்றி முருகப்பெருமான் அருளும் ஆசியோடும் ஆரோக்கிய வாழ்வாக வாழ்வோம். நம்மை படைத்து காத்து இதுவரை காலமும் வாழ வைத்து கொண்டிருக்கும் இறைவனுக்கு நன்றி சொல்லவும் வேண்டும். முழுமையிலும் இறைவன் வாழ வைத்து கொண்டு இருக்கின்றார். நம்மை பெற்று வளர்த்து பாதுகாத்து சீராட்டி கல்வி கற்க வைத்து உணவு தந்து இளைஞனாக்கிவிட்ட தந்தை தாய்க்கு நன்றி சொல்ல வேண்டும். அவர்கள் வாழும் காலம் வரை கடமைகளையும் செய்ய வேண்டும். தந்தை தாயை தான் முதல் கண்கண்ட தெய்வங்கள். தந்தை தாய் இவ்வுலகை விட்டு போகும் போது வாழும் காலம் வரை இறைவன் பாதுகாத்து தீய சக்திகள் நெருங்காமலும் முதுமையிலும் வாழ வைத்து கொண்டிருக்கின்றார் என்ற நம்பிக்கையோடும் வாழ வேண்டும். நம் செயல்பாடுகள் சரியா இருந்தால் இறைவன் முழுமையாக ஏற்றுக்கொண்டு இறைவன் வழி நடத்தலில் வாழ்க்கை பயணம் தொடர்ந்து செல்லும். இறைவன் கைவிட மாட்டான். இளமையிலும் முழுமையிலும் இறைவனோடு ஒன்றித்து வாழ்வோம். இதை ஆசியுடன் நலமாக வாழ்வோம். எல்லாம் இறைவனுக்குள் தான் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையும் அடங்கி உள்ளது. இதுவே உண்மையின் யதார்த்தமாகும். இறைவன் இசை கலை தாயிடம் இறைவனிடம் ஒன்று இணைந்து வாழும் போது சில கவலைகள் பறந்தோடிவிடும். முடிவும் முதலும் இறைவன் இடத்தில் தான். எல்லாமே இறைவன் கொடுத்தவரந்தான். வரும்போது இதையும் கொண்டு வரவில்லை, போகும் போது இதையும் எடுத்துக்கொண்டு போவதும் இல்லை. வாழும் காலம் வரை நம்மாளி என்ற தர்மம் புண்ணியம் செய்யும் போதும் அது நிழல் போல் தொடர்ந்து வரும். முழுமையிலும் முழுமையாக வாழ வைப்பும் ஆரோக்கிய வாழ்வாகவும் வாழ வைக்கும். இன்றைய கால சூழ்நிலையில் வாழ்க்கையில் அவதாரம் தேவை. இறைவனம் அர்ப்பணித்து விட்டால் அவதாரமாக செயல்பட வேண்டும். இறைவன் இளமையில் இருந்து முதுமை வரை என்ன செய்தோம் என்பதை முழுமையாக அறிந்தவர் இறைவன் மட்டுமே. எல்லாமே அறிந்து நம்மை நல்வழி நடத்தி செல்பவரும் இறைவன் தான். அன்றிலிருந்து இன்று வரை பாதுகாத்து உயிரோடு வாழ வைத்துக் கொண்டு இருப்பவரும் இறைவன் தான். இறை நம்பிக்கையோடு வாழ வேண்டும். இளமையிலிருந்து முதுமை வரை வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்றால் வாழ்க்கை அனுபவத்தையும் சொல்லிவிட ஒரு நல்ல நச்சுதனையாக மக்களும் இளைய தலைமுறையோடும் புரிந்துணர்வோடும் நலமாக வாழ்வதற்கு இறையாற்றுடன் நலமாக வாழ்வோம். மீண்டும் ஒரு நல்ல நச்சோடு வாழ்க்கை அறிவத்தோடு நாளை சந்திப்போம். நன்றி. வணக்கம் ராஜா.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம் ராஜா.
0: அவர் புங்கையூர் ராஜ் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து பைபரோடாக இணைந்திருக்கும் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பத்மராணி. நலமாக இருக்கின்றோம். நீங்கள்? நன்றி. என்றும் அப்படி இருக்கும் என்று இறைவனையும் பிரார்த்தித்துக் கொண்டு தாருங்கள் உங்கள் லட்சணி.
2: மக்கள் தொடர்ந்து வெள்ள பானகத்தை ஊற்றுவதால் அதில் உள்ள வேதிப்பொருட்கள் எரிமலையின் தகிப்பை கட்டுப்படுத்தி பாதுகாப்பதாக ஒரு கூற்றும் நிலவுகிறது. ராகு கேது மற்றும் சர்ப்ப தோஷம் நிவர்த்தி. சர்ப்ப வடிவ மலை வீற்றிருக்கும் நரசிம்மரை வணங்குவதன் மூலம் ஜாதகத்தில் உள்ள கடுமையான ராகு கேது தோஷங்கள் முற்றிலும் அகலும். பகைவரல் தொல்லை நீங்கும். நம்முடைய நேர்மையான மற்றும் சுயமரியாதையான வாழ்க்கைக்கு தடையாக இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் மற்றும் பொறாமைகள் தொல்லைகள் நரசிம்மரின் உக்கிரத்தால் சாம்பலாகும். வாழ்க்கையில் அடுத்தடுத்து ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள தேவையான அசாத்திய துணிச்சலையும் மன உறுதியையும் இத்தல வழிபாடு நமக்கு தரும். மங்களகிரி பானக நரசிம்மரை தொழ நம் மனதில் உள்ள பயங்கள் நீங்கி வாழ்வு மங்களமாகும் என்று கூறி இன்றைய பொழுது அனைவருக்கும் நட்புறதாக அமைய இறைவனையும் வேண்டி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ராயா,
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி பத்மராணி ராஜரத்னம் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
3: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி குணநாயகி, நலமா இருக்கிறீங்களா?
3: ஓம் நல்ல சமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நன்றாக இருக்கின்றோம் சகோதரம். உங்களுடைய அன்னையினுடைய பிரசாதங்களை நான் எனது நிலைய கலையத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் உங்களுக்கு தெரிந்தவர்களை அனுப்பி பெற்றுக் கொள்ளுங்கள். அது தேசிக்காய் கனியமா கொஞ்சம் வெயிலுக்கு இங்கே வச்சிருக்க முடியாது. நீங்கள் உடனடியாக என்னென்றாலும் செய்யுங்க. உங்களுக்கு அறிவியல் அறிய தந்துட்டேன்.
3: நன்றி. எல்லோருக்கும் கால வணக்கம் கூறி எல்லா உயிர்களும் இன்புற்றுவாறு இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, ஆடி பெயர் வந்தது எப்படி தெரியுமா? ஆடி என்பது ஒரு தேவமங்கையின் பெயர் என்கிறது புராணம். ஒரு சமயம் பார்வதி தேவி ஈசனை பிரிந்து தவம் செய்யும் நிலை ஏற்பட்டது. ஈசன் தனியில் தனிமையில் இருப்பதை அறிந்த ஆடி என்னும் தேவகுல மங்கை பாம்புருவம் எடுத்து கைலையின் உள்ளே யாரும் அறியா வண்ணம் நுழைந்தாள். பிறகு பார்வதி தேவியாக உருமாறி சிவருமான் அறையில் சென்றாள். அப்போது ஒரு கசப்பான சுவையை சிவருமான் உணர்ந்தார். தன்னை நோக்கி வந்தவள் பார்வதி அல்ல என்பதை அறிந்து தன் சூலாயுதத்தால் ஆடியை அழிக்க எத்தனித்தார். அப்போது சூலாயுதத்திலிருந்து வெளிப்பட்ட தீப்பொறி ஆடியை புனிதமடைய செய்தது. அவள் ஈசனை வணங்கி, ஒரு நிமிடமாவது தங்கள் பார்வை என் மீது பட வேண்டும் என்பதற்காக இவ்வாறு நடந்து கொண்டேன், என்னை மன்னித்தருள வேண்டும் என வேண்டினாள். ஆனால் சிவருமான், என் தேவி இல்லாத சமயம் நீ அவளைப் போல் வடிவம் கொண்டு வந்தது தவறு, எனவே பூவுலகில் கசப்பு சுவையுடைய மரமாக பிறப்பாய் என்ற அவள் விமோசனம் கேட்க, கவலை வேண்டாம், நீ மரமானாலும் ஆதிசக்தியின் அருளும் உனக்கு கிட்டும். சக்தியை வழிபடுபவர்கள் உன்னையும் வழிபடுவார்கள். ஆடியாகிய உன் பெயரிலேயே ஒரு மாதம் பூலோகத்தில் அழைக்கப்படும். அந்த வேளையில் நீ கசப்பு குணம் கொண்ட மரமாக இருந்து மக்களுக்கு நல்லதை செய்வாய் என்று அருளினர். ஆடி என்ற தேவலோகத்து பெண்தான் பூலோகத்தில் வேப்ப மரமாக திகழ்கிறார். ஈசனின் சாபமே அவளுக்கு வரமாக மாறியது. தெய்வம்சம் பொருந்திய வேம்பு ஆதிசக்தியின் அம்சமாக உள்ளது. நோய்கள் பலவற்றை குணமாக்கும் சக்தி கொண்டவளாக திகழ்ந்தாள் அந்த மங்கை. ஆடி மாத சிறப்புகள். ஆடி மாதம் அம்மனுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்த மாதம். ஆடியில் செவ்வாய் தோறும் சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிப்பதால் மாங்கல்ய பலம் கூடும். அதே போன்று ஆடி மாத செவ்வாய்க்கிழமைகளில் பெண்கள் ஔவையார் விரதம் கடைபிடிக்கும் வழக்கமும் உண்டு. கணவனின் ஆயுள் நீடிக்கவும் குழந்தை பெறம் வேண்டியும் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கவும் கன்னி பெண்களுக்கு விரைவில் திருமண வரம் கிடைக்கவும் இந்த விரத வழிபாட்டின் மூலம் பிரார்த்தித்துக் கொள்வார்கள். ஆடி மாதம் துளசி வழிபாடு அரிதான பல பலன்களை தரும். ஆடி மாதம் வளர்வுறை நாட்களில் துளசியை வழிபட்டு வந்தால் ஐஸ்வர்யம் பெருகும், நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் ராஜா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
3: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள். அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ, வணக்கம்.
4: வணக்கம் ராஜா. யோசரி மனோஜா வரைக்கிறேன்.
0: வணக்கம் யோசரியம்மா, நீங்கள் நலமா இருக்கீங்களா?
4: நாங்கள் நலமா இருக்கிறோம். நீங்கள் நலமாக அம்மாவிடம் போட்டு வந்துட்டீர்கள். உங்களுக்கு சுகம் வரும் என்று அம்மாவின் அருளை பெற்றுக்கொண்டு.
0: நன்றி. உங்களுக்கும் உங்களுடைய அன்னையனுடைய பிரசாதங்களை கொண்டு வந்து வைத்திருக்கின்றேன். நீங்கள் வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுங்கள்.
4: நன்றி, நன்றி. உங்களுக்கு வணக்கம் கூறி எல்லோரும் கால வணக்கம் கூறிக்கொண்டு, சில்லையில் அருளிய கீர்த்தி திருவாரூரின் தொடர். உத்தர கோஷம் மங்கையுள் இருந்து வித்தக வேடம் காட்டிய இயல்பும் பூவன மதனில் பொலிந்திருந்து அருளி தூவனமேனி காட்டிய தொன்மையும் வாதவூடினில் வந்து இனிது அருளி பாத சிலம்பொலி காட்டிய பண்பும் திருவார் பெருந்துறை செல்வனாகி கருவார் சோதிய கரந்த கள்ளமும் உரை உத்தரகோசமங்கை பதியிலே எழுந்தருளி போதக ஆசிரிய வடிவம் காட்டிய தன்மையும் திருப்பூவனம் என்னும் திருப்பதியிலே சித்தராக தோட்டம் கொண்டு அடியவர் வீட்டில் வீட்டருளி வீட்டிலருளி தூய பொன் வண்ண திருவடிவம் காண்பித்த பழைய முறையும் இறைவன் பாண்டியனுக்கு குதிரை ஒன்று வரும்பொழுது திருவாதவூர் வழியாக எழுந்தருளி வந்து திருவடியில் தரிசித்த சிலம்பின் ஓசையை நன்கு காண்பித்த நயமும் அழகு நிரம்பிய திருப்பெருந்துறையிலே கலவல்லனாகி அருள் விரிந்தவின் பெருமை பொருந்திய ஒளிப்புலம்பில் மறந்த தந்திரமும் பூவல மதனில் பொலிந்து இனிது அருளி பாவனாக மாக்கிய பரிசும் தண்ணீர் பந்தர் சயம்பர வைத்து சேபகன் ஆகிய நன்மையும் விருந்தினனாகி வெண்காடதனில் குரந்தின் கீழ் அங்கு இருந்த கொள்கையும் பட்ட மங்கையில் பாதுகாயில் இருந்த அங்கு அட்டமாசித்தி அருளிய அருவம் உரை பூவலம் என்னும் திருப்பதியிலே சிறப்பாக விளங்கி அருளி அடியவர் தீவினைய தொலைத்த திறனும் போரிலே பாண்டியர் ஒருவனுக்கு வெற்றி கிடைக்கும்படியாக அவன் படைகளின் பொறுத்து தண்ணீர் பந்தல் அமைத்து அவன் இருந்து நல்ல நீரை வழங்கும் ஆளாகிய பேர்வகாரமும் முன்னொரு காலத்திலே திருவன்காட்டிலே புதிதாக உண்ண வந்தவனாகி குடிந்த மரத்தடியின் கீழ் வீட்டிருந்த அருட்சேடம் பட்டமங்கை என்னும் ஊரின் தன்னே உரிமையுடன் வீட்டிருந்து அவன் இயற்கைகள் அறுவற்கு எட்டு பெரும் சித்திகளை அறிவுறுத்தருளிய நயமும் மிகுதி நாளை.

0: கருணையே உருவமாகி அற்புத கோல நீடி அருமறை சிரத்தின் மேலாம் சித்தரவினோபியோகமாகும் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் திருச்சிற்றம்பலத்துள் நின்று பொற்புடன் நடம் செய்கின்ற பொங்கலல் போட்டி போட்டி திருச்சிற்றம்பலம். நன்றி, வணக்கம் ராஜா.
1: நன்றி அம்மா, இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கும் உங்களுக்கும் அன்னையனுடைய அருட்கலாச்சம் கிடைக்க அன்னையை பிரார்த்தித்து விடைபெறுவோம். நன்றி,
0: நன்றி, வணக்கம்.
1: அவர் திருமதி யோகேஸ்வரி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பிட்டார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி ஜியா நடேசன் அவர்கள். வணக்கம் திருமதி ஜியா நடேசன்.
2: வணக்கம் ராஜா,
1: நலமா இருக்கீங்களா?
2: நலமா இருக்கோம் ராஜா. நீங்களும் இன்றைய நாள் எல்லோருக்கொரு சிறப்பான நாளாமேடம் பிரார்த்திக்கொண்டு இன்று பொது காலத்தில் 17 வாரத்தில் 4 நாள் வியாழக்கிழமை இயேசு கூறுகின்றார், இன்னரது கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களை வாரி கொண்டு வரும் வலை கோப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பார், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே உலகம் முழுவதும் நிகழும் மானதுர சென்று நேர்மையானவர்களை பிரிப்பார், பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் மங்களாய்ப்பும் இருக்கும். வேற்றெல்லாம் பிரிந்து கொள்வார்கள் கொண்டீர்களா என்று நீர் கேட்க அவர்களாம் என்றார்கள். பின்பு அவர் ஆகையால் முன்னரசு பற்றி கட்டிக்கொள்ள எல்லா மறைஞர் அறிஞர்களும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றை பழையவற்றை பழையவற்றையும் வெளிக்கொண்டு கொணரும் பொருட்டு வீட்டு உரிமையாளர்களைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வுமைகளை இயேசு சொல்லி முடித்தபின் அவ்விடத்தை விட்டு சென்றார். சிந்தனையாக உவமைகளின் வழியாக இயேசு முன்னரசை பற்றி தன்மைகளை சுட்டி காட்டுகின்றார். இந்திய நற்றில் இயேசு கடவுளை ஒரு நீதிபதியாக அல்லது நல்லவர்களுக்கு முடியில்லாத வாழ்வை தீயவர்களுக்கு தண்டனையும் தருவர்களாக காட்டுகின்றார். இதன் நோக்கம் நான் அவரை பார்த்து பயப்பட வேண்டும் என்பதற்கல்ல, நாம் நம் வாழ்வின் தீமைகளை குறைத்து நன்மைகளை பெருக்க வேண்டும் என்பதுதான். சிந்தித்து செயல்படுவோம். நன்றி, வணக்கம்.
1: சகோதரி இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள். அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம்.
3: வணக்கம்,
1: வணக்கம். நலமா இருக்கீங்களா? நன்றி. நீங்க உங்களும் எங்களுடைய நிறுவனத்திற்கு வந்து உங்களுடைய அண்ணனுடைய பிரசாதத்தை நீங்களும் வாங்கி செல்லலாமா? என்ன சவரம்? நன்றி, நன்றி, நன்றி. நான் என்றும் உங்களை மறக்க மாட்டேன். அந்த வகையில் அந்த தாயாரிடம் பேசி வாங்கி வந்திருக்கிறேன். நன்றி, நன்றி.
3: காலை வணக்கங்கள். தானே நீங்கள் எல்லாம் டென்மார்க் அபிராமியின் பாடங்களை பற்றி பிரார்த்தனை. இது வந்து எல்லாம் சத்யசாயி பவானின் தெய்வீக நம்பதம் வியாழக்கிழமை எல்லாவற்றையும் தெய்வீக பிரசாதமாக ஏற்றுக்கொள்ளும் நம்பிக்கையும் தைரியமும் நமக்கு ஏன் வேண்டும்? இந்த கண்ணோட்டத்தை வளர்த்துக்கொள்ள நாம் உறுதியெடுப்பதற்காக பகவான் அன்புடன் நமக்கு நினைவூட்டுகிறார். அன்பின் வடிவங்கள் கடவுளே அனைத்து படைப்புகளுக்கும் மூலமும் ஆதாரமும் ஆவார். கடவுள் ஏன் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் செயல்படுகிறார் என்று யாரும் கேள்வி கேட்க முடியாது. அவர் பிரபஞ்சத்தின் முன்னர் இறைவன். மேலும் அவர் தனது தெய்வீக திட்டத்தின்படி செயல்பட முடியும். ஆனால் அவர் செய்வதெல்லாம் உலகின் நன்மைக்காக மட்டுமே. உதாரணமாக காற்றில்லாத இடத்தையோ நேரத்தையோ காண முடியாது. காற்று கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் அதை உணர முடியும். இவ்வுலகில் நடக்கும் ஒவ்வொரு செயலும் மிக சிறியதும் கூட தெய்வீக சித்தத்தின்படியே நிகழ்கிறது. கடவுளின் ஒரு குறிப்பிட்ட செயல் உங்களுக்கு சில சிரமங்களையோ அல்லது துக்கத்தையோ தரக்கூடும். அது உங்கள் தனிப்பட்ட அளவில் உள்ளது. ஆனால் கடவுளின் பரப்பில் துக்கம் என்ற ஒன்று இல்லை. கடவுள் செய்வதெல்லாம் மனித குலத்தின் எழுதுக்காகவே. சிலர் கடவுள் தங்களுக்கு ஏன் துன்பங்களையும் துயரங்களையும் கொடுத்தார் என்று மனமுடைந்து புலம்புகிறார்கள். கடவுள் யாரையும் பாகுபடுத்தவில்லை அல்லது யாருக்கும் துன்பம் விளைவிப்பதில்லை. துக்கங்களும் சிரமங்களும் உங்கள் உணர்வுகள் மட்டுமே. கடவுளின் படைப்பில் உள்ள அனைத்தும் உயிரினங்களுக்கு மகிழ்ச்சியையும் வசதியையும் வழங்குவதற்காகவே உள்ளது. அதனால்தான் நான் மீண்டும் மீண்டும் வலியுறுத்து, நீங்கள் துக்கத்தில் இருந்தாலும் சரி, மகிழ்ச்சியை அனுபவித்தாலும் சரி, எல்லாம் உங்கள் நன்மைக்காகவே என்று எப்போது நினைங்கள். கடவுள் செய்வதெல்லாம் ஒருவரின் நன்மைக்காகவே தவிர அவரை துன்பத்தில் ஆழ்த்துவதற்காக அல்ல என்ற உறுதியான நம்பிக்கையை ஒருவர் வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கு நடப்பவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கு என்று நீங்கள் கருத வேண்டும். இந்த முழுமையான நம்பிக்கை உங்களுக்கு இருந்தால் உங்கள் வாழ்வில் பயத்திற்கு இடமில்லை என்று பகவான் உரையில் கூறியிருக்கொண்டு மற்றும் அதை சிந்தையில் நாளை சந்திக்கிறேன். நீடிக்கும் வணக்க நேரில் வணக்க நேரம்.
1: நன்றி சண்முகநாதன், இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் சண்முகநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கின்ற ராணி சம்பந்தர் அவர்கள், வணக்கம் ராணி.
4: காலம் வணக்கம் ராஜாண்ணா.
1: நலமா இருக்கிறீங்களா?
4: ஆமா, நான் நலமா இருக்கிறேன் நந்தியண்ணா. நீங்களும் அனைத்து உள்ளங்களும் நலமாக இருக்கும். இன்றைய நாள் மாத்திரமில்ல, அனைத்து நாள் பொழுது நல்லதாக இருக்க ஆண்டவனை வேண்டிக் கொண்டு ஆடி மாதம் 30ஆம் தேதி பொதுக்காலம் 17ஆம் வாரம் வியாழக்கிழமை இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம் பிரிவு 18 இறைவசனங்கள் 1-6 எரேமியாவுக்கு ஆண்டவர் அருளிய வாக்கு. நீ எழுந்து குயவன் வீட்டுக்கு போ, அங்கு என் சொற்களை நீ கேட்க செய்வேன். எனவே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். அங்கு அவர் சுழல் பட்டை கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தார். குயவர் தம் கையால் செய்த மண்கலம் சரியாக அமையாத போதெல்லாம் அவர் அதை தம் விருப்பப்படி வேறொரு கலமாக படித்து கொண்டிருந்தார். அப்போது ஆண்டவர் எனக்கு அருளிய வாக்கு, இஸ்ரேல் வீட்டாரே, இந்த குயவன் செய்வது போல் நானும் உனக்கு செய்ய முடியாதா என்கின்றார் ஆண்டவர். இந்த குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல இஸ்ரேல் வீட்டாரே நீங்கள் என் கையில் இருக்கின்றீர்கள். இது ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. சிந்தனைக்கு பன்மையில் ஒருமை பாராட்டுவோம் வளர்வோம், பாராட்டுவோம் வளர்வோம். நம் நாடு பன்முகத்தன்மை கொண்ட ஒரு நாடு. நிலப்பரப்பிலும் மொழியிலும் மதத்திலும் பண்பாட்டிலும் கலாச்சாரத்திலும் பன்மைத்தன்மை கொண்ட நாடு. விண்ணரசிலும் இத்தகைய பன்முகத்தன்மையை பாராட்ட வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இறைவாத்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. கடலில் வீசப்படும் வலை எல்லா வகையான மீன்களை உள்ளடக்கியது போல விண்ணரசிலும் மனிதர்கள் இருப்பார்கள். நல்லவை சேகரிக்கப்படும், அல்லவை தூக்கி எறியப்படுவது போல நல்லவர்கள் நேர்மையாளர்கள், தீயவர்கள் உண்மையற்றவர்கள் என பிரிக்கப்பட்டு வெகுமதியும் தண்டனையும் பெறுவர். இயேசுவின் சீடர்களாகிய நாம் எல்லோரையும் உள்ளடக்கியவர்களாய் பன்மையில் ஒருமை பாராட்டக்கூடியவர்களாய் வளர்ப்பவர்களாய் வாழ்ந்திட வரம் வேண்டுவோம். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி அம்மா, அணிந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றி. அவரை தொடர்ந்து நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
5: நீங்க காலை வணக்கம் ராஜா. நான் பாலன்.
1: பாலன், என்ன தூங்கிட்டீங்களா பாலன்?
5: இல்ல ராஜா, வைபர் வேலை செய்யல.
1: வைபர் வேலை செய்தான் இப்ப எல்லாரும் வந்தன் இருந்தார்களே. பத்மராணி அக்கா,
5: மீண்டும் ஒரு புதிய நாளைக்கான தந்த தேவகுமாரனுக்கு நாளத்திலிருந்து கோடான கோடி நன்றிகளை எடுத்துக்கொண்டு அனைத்து உறவுகளுக்கும் இனிமையான கால வணக்கங்களை கூறிக்கொள்வதோடு எல்லோருடைய சூழ்நிலைகளை விசாரித்தபடி நமது அன்பான ராஜாண்ணா குடும்பம் உட்பட எல்லா உறவுகளின் குடும்பத்தினருக்கும் உலக இறைச்சருடைய ஆசீர்வாதங்கள் அனைத்து உறவுகளுக்கும் கிடைக்கும்னு சொல்லி இயேசு கிருஷ்ணன் நாமத்தில் வாழ்த்திக்கொண்டு பரிசுத்த வேதாம்பதியிலிருந்து ராஜாண்ணா புதிய ஏற்பாட்டில் புனித லூக்காளர் சுவிசேஷம் 14 அதிகாரம் இறை வார்த்தைகள் 11 22 முடியும். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்துக்கு சோத்திரம். தன்னைத்தான் உயர்த்துகிறவனவனும் தாழ்த்தப்படுவான், தன்னைத்தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். அன்றியும் அவர் தம்மை விருந்துக்கு அழைத்தவனை நோக்கி, நீ பகல் விருந்தாவது இதா விருந்தாவது பண்ணும்போது உன் சிநேகிதரையாயிலும் உன் சகோதரரையாயிலும் உன் பந்து ஜனங்களையாயிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலகத்தாரையாயிலும் அழைக்க வேண்டாம். அழைத்தால் அவர்களும் உன்னை அழைப்பார்கள். அப்பொழுது உனக்கு பதிலுக்கு பதில் செய்ததாகும். நீ விருந்து பண்ணும்போது ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் அழைப்பாயாக. அப்பொழுது நீ பாக்கியவானாயிருப்பாய். அவர்கள் உனக்கு பதில் செய்ய மாட்டார்கள். நீதிமான்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கு பதில் செய்யப்படும் என்றார். அவரோட கூட பந்தியிருந்தவர்களில் ஒருவன் இவைகளை கேட்டபொழுது இயேசுவை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தில் போஜனம் பண்ணுகிறவன் பாக்கியவான் என்றார். அதற்கு அவர், ஒரு மனுஷன் பெரிய விருந்தை ஆயத்தம் பண்ணி அநேகரை அழைப்பித்தான். விருந்து வேளையில் தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ அழைக்கப்பட்டவரிடத்தில் போயெல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, வாருங்கள் என்று சொல்லென்று அவனை அனுப்பினான். அவர்கள் எல்லாரும் போக்கு சொல்ல தொடங்கினார்கள். ஒருவன், ஒரு வயலை கொண்டேன், நான் அகத்தியமாய் போய் அதை பார்க்க வேண்டும், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். மற்றவன், 5 மாடு கொண்டேன், அதை சோதித்து பார்க்க போகிறேன், என்னை மன்னிக்கும்படி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். வேறொருவன், பெண்ணை விவாகம் பண்ணினேன், அதனால் நான் வரக்கூடாது என்றான். அந்த ஊழியக்காரன் வந்து இவைகளை தன் எஜமானுக்கு அறிவித்தான். அப்பொழுது வீட்டு எஜமான் கோபமடைந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ பட்டணத்தின் தெருக்களிலும் வீதிகளிலும் சீக்கிரமாய் போய் ஏழைகளையும் ஊனரையும் சப்பானிகளையும் குருடரையும் இங்கே கூட்டிக் கொண்டு வா என்றான். ஊழியக்காரன் அப்படியே செய்து, ஆண்டவரே, நீர் கட்டளையிட்டபடி செய்தாயிற்று, இன்னும் இடம் இருக்கிறது என்றான். நன்றி, வணக்கம் ராஜாண்ணா.
1: நன்றி. இணைந்து கொண்டு சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள். அவர் பாலன் அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பேற்றார். இத்துடன் நிறைவுக்கு நச்சிந்தனை நேரம். நச்சிந்தனை நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பேற்ற அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். தொடர்ந்து வானலையில் மலர்கின்றது

0: இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி 12 ராசிகளுக்கான பல பலன்களோடு தமிழகத்தின் தலை சிறந்த ஜோதிடர் மகேஷ் ஐயா அவர்கள் இணைந்து கொள்கின்றார். இன்று 30 ஜூலை மாதம் வியாழக்கிழமைக்கு உரியது. இது உங்களுக்காக 12 ராசிகளுக்கான பலன்களை அறிய தருகின்றோம்.
1: மேஷராசி நண்பர்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம நினைச்ச காரியங்கள் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி பெறும். பணவரவுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குடும்பத்துக்கு வேண்டி நீங்க எதிர்பார்த்த காரியங்கள்ல நிச்சயம் சக்சஸ் ஆகும். பணவரவுகள் வரும். உடம்புக்கு ஆகும் ஆகாதுன்னு பிரிச்சுக்கணும். உடம்புக்கு ஆகாத விஷயங்களை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறது நல்லது. காய்கறி சம்பந்தமான, அதே மாதிரி உணவு சம்பந்தமான ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லா இருக்கும். இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். பெரியவங்களுடைய பாராட்டுதல் உங்களுக்கு குவியும். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்கள் பார்த்துட்டிங்கன்னா இவங்கெல்லாம் நம்ம பக்கம் இருக்காங்க, இவங்க ஏன் நம்ம பக்கம் இல்லை, ஏதோ ஒரு விதமான சந்தேகங்கள் மனசில் தோணும். நீங்கள் நினைக்கிற சந்தேகம் கரெக்டாக இருக்கும். நேரத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், அந்த நேரம் கிடச்சி நாம் வந்து அப்போ யாருன்னு காமிப்போம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். கிண்டல் பண்ண, அவமானப்படுத்த, இன்னும் நான் மேலே வருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துகிட்டு இருக்கும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் துளசி அம்பாள் வழிபாடு, விசேஷ வழிபாடு. ரிஷபராசி நண்பர்களுக்கு இன்னைக்கு பார்த்துட்டிங்கன்னா இரவு நேர பிரயாணம் தவிர்த்துக்கிறது நல்லது. மற்றவங்களை பற்றி காசிப்ஸ் பேச வேண்டாம். சில விஷயங்கள்லாம் சில பேர் இன்றைக்கி ரொம்ப ஐடியா அப்படியே தேன் அருவி மாதிரி அப்படியே கொட்டின்னு இருக்கும். ஐடியாவாக வருது சார். யாருக்கு நம்ம ஐடியாவை சொல்லி இப்படி தான் நான் சொன்னேன், அவா பெரிய ஆளாயிட்டேன், நான் அப்படியே தான் இருக்கேன். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அதை உதவி செய்து திருப்பி நமக்கு அது பாதிப்பு வரக்கூடாது. சில ஐடியாஸ் எல்லாம் இருந்தது அப்படின்னா நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு 3 கழிச்சு 4 கழிச்சு நீங்கள் அதுக்கு எக்ஸிக்யூட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும். இன்றைய தினத்தில் அவசியம் அனாவசியம் பார்த்து பழகிறது நல்லதுங்க. மற்றவர்கள் ஏதேனும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டா அதே பிடிச்சிப்பில், அவங்க இப்படி சொல்லிட்டா, இவங்க இப்படி சொல்லிட்டா. உங்களுக்காக நீங்கள் லைஃப் வாழ்கிறீங்க, உங்களுக்கு உண்டான வாழ்க்கை இது. நீங்கள் ஓடின்றிருக்கல், நீங்கள் ஜெயிச்சாகணுங்கிற ஒரு எண்ணத்தை மனதில் கொண்டு வரணும். அப்போ இதை சாதித்துக் கொள்வது நல்ல பலன்களை கொடுக்கும். ஃபேமிலியில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெரிதாக எடுக்க வேண்டாம். இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு, கணேச வழிபாடு, விசேஷ வழிபாடு. மிதுனராசி நண்பர்களுக்கு சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம் லாப பிரயாணமாக மாறும். சில விஷயங்கள் சில பேர் உங்கள் கூட இருப்பா, சில பேர் உங்களை விட்டு நகர்ந்து போவா. அதெல்லாம் கால சூழ்நிலைகள், அதை பற்றிலாம் யோசிக்கப்படாது. பேசாமல் விட்டுட்டோம், சரி இருக்கட்டும், திருப்பி அவளே பேசுவா, இதுக்கு முன்னாடி இப்படி தான் இருந்தா இப்போ திருப்பி பேசுவா அப்படின்றத வெயிட் பண்ணுங்க. எதையும் மனதளவில் போட்டுக்காதீங்க. பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வாங்க. சில நேரம் இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்துக்கோங்க. வயிறு சம்பந்தமாக, கழுத்து சம்பந்தமாக, கால் இடுப்பு சம்பந்தமான விஷயங்களில் கவனம் தேவை. ஆரோக்கியத்தை முதல்ல பார்த்துக்கணும், மற்றதெல்லாம் அப்புறம். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். காசு இங்கே அங்கே அங்கே அங்கே அப்படி வச்சு விட்றது, அதுக்கப்புறம் இங்கே காணமே அங்கே காணமே, இவா தான் எடுத்தா அவா தான் எடுத்தா, நம்ம அதுக்கு வழிவகுத்து கொடுக்கக்கூடாது. ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை சேர்க்கறது எவ்வளோ கஷ்டம். யாராவது உங்களுக்கு 500 பணம் கொடுப்பாலும் இல்லை, நீங்கள் தான் சம்பாதிச்சாகணும், அப்புறம் அதை எப்படி வைக்கப்படாது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ண நல்லது. வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. கடகராசி நண்பர்களுக்கு லாபம் உண்டு. நண்பர்கள் மூலமாக காரியத்தை சாதிப்பது. நம்மளாக ஒரு விஷயத்தை பண்ணலைனாலும் இது கரெக்டாக நமக்கான இந்த காரியத்தை ஈஸியாக முடிஞ்சுதேன்னு சந்தோஷப்படுவேன். இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் மன தெளிவுகளை உண்டாக்கும். ரொம்ப நாள் இருந்த கவலைகள் தீரும். ஒரு விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்த பணவரவுகள் உண்டு. லாபங்களை நோக்கி உங்களுடைய முன்னேற்றங்கள் உண்டு. நன்னா பேசுகிறான், நன்னா பழகிறான், நன்னா சொல்கிறான்னு சொல்லிட்டு யதார்த்தமாக நம்பியிருப்பாரு. அதே சமயத்தில் இன்றைய சந்திப்புகள் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். ஒரு முடிவுகள் எடுக்கக்கூடிய அற்புதமான தினமாகி இன்றைய தினம் உண்டு. ஸ்டேஷனரி, எஜுகேஷன், மருத்துவமனை, ஏதோ ஒன்று காம்ப்ளெக்ஸ் அல்லது கல்யாண மண்டபம் வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தெரியும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் வேல் வழிபாடு, வெற்றி வழிபாடு. சிம்மராசி நண்பர்களுக்கு, சிம்மராசிக்கு இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் விரயங்கள் இருக்கும். நல்ல காரியத்தை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான இன்றைய தினத்தில் நினைச்ச காரியம் நடக்கும். சில விஷயங்களை பாராட்டுவா. சமத்து ரொம்ப பாறேன், எப்படி ஜெயிச்சு வந்திருக்கா அப்படின்னு மற்றவா பாராட்டுவா, அதுவே ஒரு பெரிய சந்தோஷம். அவள் திட்டம் போது பார்த்தியா நேற்று பாராட்டினா இன்றைக்கி இப்படி திட்டுறா பாறேன், அதை தாங்க முடியல அப்படி எடுத்துக்கக்கூடாது. காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி, இன்றைக்கி இது நடந்ததுன்னா நாளைக்கு இது நடக்கும் அப்படிங்கிற எண்ணம் மனசில் எப்போவுமே வச்சுக்கிறது நல்லது தான். பெருசாக எதுவும் எடுத்துக்க வேண்டாம். கிரகநிலை சாதகமாக இருக்குது, ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கால் சம்பந்தமான உபாதை, மறைமுக எதிரி, வேலை வாய்ப்பில் கொஞ்சம் நிதானம், டக்கு டக்குன்னு முடிவெடுக்கப்படாது. உட்காந்து பேசும் பொழுது கவனம் தேவை. யார்ட்டையும் பேசும் பொழுது இவா ரெக்கார்ட் பண்ணிடுவா, அவா ரெக்கார்ட் பண்ணிடுவா, அவா பிரச்சனை, அவா பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் இருக்குது, கவனமாக இருக்கணும். சிம்மராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. கன்னிராசி நேயர்களுக்கு ஆரோக்கியம் வந்து படுத்துன்றது இப்போ பரவாயில்ல, ஒவ்வொரு காரியமாக நடந்துட்டு வருது சார். சக்ஸஸ் ஆகிடுமோ இன்னும், நிச்சயம் சக்ஸஸ் ஆகிடும், வில் கெட் சக்ஸஸ், நோ வரிஸ். அதே சமயம் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமான தினம். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் லாப பிரயாணமாக அமையும். நல்ல உழைப்பு, உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் தேடி வரும், கூடி வரும். ஆரோக்கியத்தில் இத்தனை நாள் இருந்த பிரச்சனைகள் தீரும். மருத்துவர் சொன்னதை கரெக்டாக கடைபிடிச்சோம், இப்போ பரவாயில்ல. ஸ்கின் சம்மந்தமான உபாதை, கழுத்து சம்மந்தமான பிரச்சனை, முடி சம்மந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்டிஃபை ஆகிட்டுருக்கு. வாழெல்லாம் நம்பிட்டு இருக்கோமே கடைசியில் ஏமாத்திடுவாளோங்கிற பயம், இன்செக்யூர் ஃபீலிங் இருக்கும். ஆனால் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், உங்களுக்குன்னு ஒரு தனித்திறமை தனித்துவம் இருந்துருக்கு, நீங்கள் ஜெயிச்சு வந்துடுவீங்க. பண விஷயங்களை பற்றி யோசிப்பில் கவலைப்பட வேண்டாம், ஜெயிச்சிடும். இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் இறைவன் யாரோ ஒருத்தர் அனுப்பா, அவள் சொல்லக்கூடிய ஐடியாஸ் நமக்கு ஒரு உதவிகரமாக இருக்குது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு வழிபாடு, வெற்றி வழிபாடு. துளாராசி நண்பர்கள், இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா நிறைய விஷயங்கள் நடக்கும், ஆனால் நடந்தாலும் இது பின்னாடி எப்படி வருங்கிற யோசனைகள் மனசில் வேணும். ஏன்னா கிரகநிலை சாதகோ பாதகன்னு, அதாவது சாதகமாய் அப்புறம் பாதகத்தை கொடுக்கும், சாதகமாய் அதுக்கப்புறம் பாதகத்தை கொடுக்கும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நிறைய பணம் கொடுக்குறா, நிறைய விஷயத்த உங்ககிட்ட பேசுகிறா, நிறைய விஷயம் உங்ககிட்டருந்து ஏதோ ஒன்று பேசி வாங்குவா, ஆஃபீஸில் இருக்கிறவா, பார்ட்னராக இருக்கிறவங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதை போட்டு வாங்குவான்னு சொல்லுவாள். அந்த மாதிரி இரவு நேர பிரயாணம் வேண்டாம், மற்றவங்களை பற்றி பேசுகிறத தவிர்த்துக்கிறது நல்லது. மீடியாவில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறோம், நியூஸ் ரீடராக இருந்துட்டுருக்கிறவங்க, கேமராமேனாக இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு, டெக்னாலஜி சம்மந்தமான ஒர்க்கில் இருந்துட்டுருக்கிறவங்க, லேப்டாப் செல்ஃபோன் விற்பனை பண்ணிகிட்டு இருக்கோம், கடை வச்சுட்டுருக்கோம், மார்க்கெட்டில் கடை வச்சுட்டுருக்கிறவங்களுக்கு, விவசாயம் பார்த்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும் இன்றைய தினத்தில். ஃபேமிலியில் சின்ன சின்ன பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் அப்போ வந்து போகும். இல்லை, இறைவனை வேண்டிக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, வெற்றி வழிபாடு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு திருமண காரியம் கைகூடி வரும், வேலை வாய்ப்புகள் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். நிதானமாக யோசித்து செயல்பட்டால் எல்லா காரியமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். சில நேரங்களில் நீயா நானாங்கிற போட்டிகள் வரும், அதை பற்றி பெருசாக கவலைப்பட வேண்டாம். இல்லை, இறைவன் இருக்கார், காப்பாற்று வருங்கிற நம்பிக்கை. சின்ன சின்ன விஷயங்களில் நீங்கள் நினச்சாப்பில் நடக்க, கரெக்டாக சொன்னீங்க. அன்றைக்கி சொன்னது தான் நடந்தது, மற்றவங்க ஒத்துப்பாங்க. இப்போ தான் பார்த்தியா, கூட கூட பேசாதேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பேசுவீங்க, தப்பு சரி எதுங்கிறத சொல்லி காமிப்பீங்க. அப்போதைக்கு அவள் புரியாது, இப்போ புரிஞ்சுப்பா. சில விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லும் பொழுது அது அவர்களுக்கு பெரும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பண உதவிகள் கேட்பா, கவனமாக இருக்கணும், போச்சுன்னா திரும்பி வராது. மற்றவாட்ட பேசும் பொழுது அவாட்ட இருக்கக்கூடிய சில நல்லது கெட்டதை ரெண்டையுமே சொல்லணும், கெட்டது மட்டும் சொல்லப்படாது. இது தேவையை வாட்ட வந்து உட்காந்ததே தப்பதாக போச்சு, ரொம்ப அட்வைஸ் பண்ணுறாங்கிற ஒரு எண்ணமும் வந்துடும். கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, இடமாற்ற எதிர்பார்த்தவங்க, வேலையில் சில பிரச்சனைகள் இருக்கவங்க, பிரச்சனையெல்லாம் மாறிடும், கவலைப்பட வேண்டும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ வழிபாடு. தனுசு ராசி நண்பர்களுக்கு கிரகநிலைகள் எடுத்து பார்த்தா இன்னைக்கு எதையும் ஜெயிச்சிருவேன், செல்ஃப் சக்ஸஸ்ன்னு சொல்லுவாள், சுய வெற்றி. மறைமுக எதிரி இருப்பாள், சில விஷயங்கள் உடம்புக்கு ஆகும், சில ஆகாது, ஃபுட்டில் பார்த்து சரி பண்ணுறது. இதை நம்ம பண்ணியிருக்க வேண்டாமோ, இதை நம்ம செஞ்சுருக்க வேண்டாமோன்னு பல நேரங்களில் சில விஷயங்களை பற்றி மனசுலோடு சேரி, இயற்கை இறைவன் ஏதோ ஒரு நகர்த்தினா நிச்சயம் நல்லது தான் அப்படிங்கிற ஒரு எண்ணம். கான்ஃபிடென்ஸான ஒரு சிந்தனைகள் மனசில் தோணிகிட்டே இருக்கும். விடாப்படியான உழைப்பு மிகப்பெரிய லாபத்தையும் வெற்றியும் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பிரபல்யமானவங்க பிரபல்யம் ஆவீங்க. யூடியூபராக இருந்துட்டுருக்க சோசியல் மீடியாவில் இருந்துட்டுருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். சில குட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களை தேடி வரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. மகர ராசி நண்பர்களே, மகரத்துக்கு இன்றைக்கி சூப்பராக இருக்குது, நன்னா இருக்குது. இன்றைக்கி இடமாற்றம் மன மகிழ்ச்சியை கொடுக்கும். சொந்த பந்தங்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளோட நேரத்தை கழிப்பீங்க, சில ஃப்ரெண்ட்ஸுகளோட நேரத்தை கழிப்பீங்க, சில நேரம் தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் சந்திப்பீங்க. ரொம்ப பிடித்தமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம். நல்லோர்களது நட்பு மன திருப்தியை தரும். இன்றைய தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் சமயபுரம் மாரியம்மன் வழிபாடு மன திருப்தி தரும். அற்புத வழி. கும்பராசி நண்பர்களுக்கு சில நேரங்களில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், இன்டீரியர் பண்ணணும், அதுக்கு தகுந்த நான் ஆளை வந்து நமக்கு காண்பிச்சு கொடுப்பாங்க. ஆச்சரியமாக இருக்கும் நம்மளுக்கே, பரவாயில்லையே இவங்க வந்திருக்காங்க நம்மக்கிட்ட இதை பேசுகிறாங்கன்னு ரொம்ப ஆச்சரியப்படக்கூடிய நாளாக இன்றைய தினம். நம்ம மனசில் என்ன நினைக்கிறோமோ அந்த நினைக்கிற விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் வந்து இருந்துட்டுருக்கு. தாய் வழி சொந்தங்களை சந்திக்கிறது, அவங்கக்கிட்ட பேசுகிறது, அதே சமயத்தில் உற்றார் உறவினர் அவங்களை சந்திக்கும்பொழுது ஒரு பெரிய மகிழ்ச்சி நிறையக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வீட்டில் நடக்கக்கூடிய சில விஷயங்களையும் மற்றவர்கிட்ட சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. நம்ம பெருமைக்கு வேண்டி சொல்லுவான், அவன் வந்து பாரேன் நான் பெருமை பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். படிப்பு விஷயங்களில் நீங்கள் நினச்ச காரியங்கள் வெற்றி அடிக்கக்கூடிய அற்புதமான தினமாக இன்றைய தினம் உண்டு. அதுமாதிரி தொழிலுக்கு உண்டான ஒரு முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் எதிர்பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக அமையும். லோன் போன்ற விஷயங்கள் நீங்கள் வாங்கலாமா வேண்டாமான்னு ஒன்றுக்கு 100 முறை யோசித்து செயல்படுத்துறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு வெற்றி வழிபாடு. மீனராசி நண்பர்களுக்கு பலவிதமான விஷயங்களை எதிர்பார்த்துருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். ரொம்ப தொலைதூரத்தில் இருக்கிறவங்க, வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்களுடைய அவங்கக்கிட்ட பேசி, பா இத்தனை நாள் நம்ம வந்து சண்டை தான், இத்தனை நாள் நம்ம பேசவே இல்லை, இப்போ தான் வந்து அந்த பேசுகிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடச்சிது, இப்போ சமாதானமாக எடுத்து மனசு, இந்த மாதிரி சண்டை போட்டவா பேசாதவாலாம் பேசக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் போன்ற பிரயாணங்கள் இருக்கும். நல்ல மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. விடாத உழைப்பு மிகப்பெரிய லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். சின்ன சின்ன விஷயங்களில் கோபித்துக் கொள்வதை தவிர்த்து கொள்வது நல்லது. காவல்துறையில் பணியாற்றின் இருக்கிறவங்க, இடமாற்ற எதிர்பார்த்தவங்களுக்கு கச்சிதமாக இடமாற்றங்கள் வரக்கூடிய காலகட்டங்களில் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்குறோம். அதாவது வெளியில் இருக்கிறவங்களாம் பேசினா பரவாயில்ல சார், வீட்டில் இருக்கிறவங்க யாராவது பேசினா மனசில் ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி கணவரும் மனைவி அவர்களுக்கு அந்த எண்ணங்கள் மனசில் தோணும். ஒரு 2-3 நாள் எடுத்துனா அது வந்து சாதாரணமாக போகும். அதே போன்று இது அவசியம் அனாவசியம், இதனால் நமக்கு பிரயோஜனம் இருக்குது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி நீங்கள் உங்களுடைய பிரயாணம் பண்ணுறது நல்லது. இந்த தினத்தில் வழிபடக்கூடிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு. நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போது நான் சொல்லியிருந்தேன், ஆன்மீக தகவலில் சில
0: அந்த உறவுகள் இதுவரை 12 ராசிகளுக்கான பல பலன்களை அறிய தந்தார் எமது தமிழகத்தின் பிரபலமான சோதிடர் மகேசையா அவர்கள். அவர்களுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள். இதுவரை அந்த உறவுகள் இன்றைய ராசி பலனை கேட்டீர்கள்.
2: என்ன அடையாளம்
3: என்ன கோலம் இது?
4: ஐயோ நீங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க.

0: குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல் விற்பனை முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள் செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை பண முதலீட்டு சேவைகள் உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் வன்கூவர் நகரில் வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெரட்னம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23-25.
1: அந்த உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 8:46 மைக்க ராஜ்யத்தில் 7:46 இந்த நேரத்தில் தொடர்கின்றது.
2: இன்று பிறந்த நாம் பிள்ளைகள் போலே தொல்லைகள் எல்லாம் மறந்த
1: வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். இன்று உங்கள் இல்லங்களில் இடம்பெறுகின்ற மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடி கொண்டிருக்கும் அனைத்து அன்பு உறவுகளுக்கும் டிஆர்டி தமிழொலி கலைக்கூடம் தங்களது இதய நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றது. உங்களுடைய மங்களகரமான விழாக்களையோ அல்லது வாழ்த்து நிகழ்ச்சிகள் யாவற்றையும் நீங்கள் உங்கள் பெயர்களில் வானொலிக்கு எடுத்து வந்தால் ஒரு நாள் முழுவ உங்களுடைய பெயர்களோடு வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அதற்காக நீங்கள் அழைத்து கதைக்க வேண்டிய அலுவலக தொலைபேசி இலக்கம் 0031-38-37-16-75. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0031-38-37-16-75. மறந்து விடாதீர்கள் அன்பு உறவுகளை. முற்கூட்டியே எங்களுக்கு ஒரு கிழமைக்கு முன்னர் அறிய தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இன்று பிறந்த நாளை கொண்டாடி கொண்டு குதூகலமாக கொண்டாடி கொண்டிருக்கின்ற மங்களகரமான நிகழ்வுகளை கொண்டாடி கொண்டிருக்கும் அன்பு உறவுகளுக்காக நாம் தரும் இந்த பாடல்

0: ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய வாழ்த்துவோர் வாழ்த்தலாம். அந்த உறவுகளை மீண்டும் உங்களுக்காக அறியத் தருகின்றோம். உங்கள் மங்களகரமான சுபகாரியங்களை கொண்டாடுகின்ற அன்பு உறவுகள் எமது வானொலியில் வலம் பெறும் வாழ்த்துவோர் வாழ்த்தலாம் நிகழ்ச்சியினூடாக உங்களுடைய மங்களகரமான சுபகாரியங்களை நீங்கள் எடுத்து வரலாம். அன்பு உறவுகளை அது பற்றிய மேலதிக தகவலை அறிய விரும்புகின்றவர்கள் எமது அலுவலக தொலைபேசி இலக்கத்தோடு தொடர்பு கொள்ளுங்கள். 0033 1 48 32 15 40. இந்த நேரங்களில் நீங்கள் பேனைகளை வைத்திருக்க மாட்டீர்கள், நீங்கள் எங்கெங்கோ வேலை செய்து கொண்டிருப்பீர்கள். அந்த வகையில் தயவு செய்து மீண்டும் அந்த தொலைபேசி இலக்கம் 0033 1 48 32 15 40. இது நாங்கள் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்ற தொலைபேசி இலக்கம் அன்பர்களே 0133 48 37 16 75. மீண்டும் தொலைபேசி இலக்கம் 0133 48 37 16 75. இந்த தொலைபேசியோடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அன்புறவுகளே. செல் நகரில் எம்எவர் நிறுவனமான பல்பொருள் வாணிபம் ஏரோ சஜன். வாடிக்கையாளர்களும் விருப்பம் அறிந்து தரமான பொருட்களை விற்பனை செய்யும் நிறுவனம் ஏரோ சஜன். இலங்கை இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகை பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், உடல் ஆரோக்கியத்திற்கும் சிறுநீரக பிரச்சனையை தடுக்க உதவும் கொரிஞ்சா இலை, அகத்த இலை, முருங்கை இலை, பொன்னாங்கானி, வல்லாறை போன்ற இலவகைகள், இவற்றோடு கடலுணவு பொருட்கள் அனைத்தையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஏரோ சஜன். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, உலகத்தின் எப்பாகத்திற்கும் பண மாற்ற சேவை செய்யும் முன்னணி நிறுவனங்களான மணிகிராம், ரியா, வெஸ்டர்ன் யூனியன் ஊடாக பணமாற்றம் செய்கின்றார்கள். உங்கள் கொண்டாட்டத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களையும் முன்கூட்டியே ஆர்டர் கொடுத்தால் மலிவு விலையில் வாங்கி தருவார்கள். மேலதிக தொடர்புகளுக்கு ஏரோ சஜன், 62 அவனியோ டு மார்சல் ஃபோர்ஸ், 77500 செல். தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஏரோ சஜன், 0160 20 29 47, அல்லது கை தொலைபேசி இலக்கம் 0667 20 40. சைபர் சைபர்
1: ஒரு கவிதை சொல்வாயா? ஹாய் தேவி, டிஆர்ஜி ரேடியோல உங்களோட விளம்பரம் கேட்டேன். நான் ஒரு பாட்டி வைக்க இருக்கின்றேன், அதை பற்றி விசாரிக்கத்தான் வந்த நான்.
2: எத்தனை பேருக்கு?
1: கிட்டத்தட்ட ஒரு 60 பேர் வரும்.
2: 60 பேருக்குன்னா எங்களோட இடத்துல ஓகே, ஆனா அதுக்கு மேல உங்களுக்கு தேவையான சொல்லி சொன்னா நீங்க எங்க வேணும்னாலும் கேளுங்க, நாங்க அந்த அளவுக்கு சமைச்சு தரக்கு ரெடியா இருக்கிறோம்.
1: ஓ, அப்படி என்ன? டிஆர்டியில சொன்னதன்படியே ஈஸியா முடிஞ்சது. You're very nice. Thank you.
3: என்ன சமயலோ
4: உங்கள் தேவை அறிந்து சேவை செய்ய காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். உங்கள் மங்களகரமான விழாக்களுக்கு ஏற்ற சைவ அசைவ உணவுகளை செய்து தர காத்திருக்கின்றார்கள் தேவி மகால். 60 ஆசனங்களை கொண்ட மண்டபமும் வாடகைக்கு உண்டு. சனி ஞாயிறு தினங்களில் மட்டும் தாயக நினைவோடு தரமான உணவுகளை உண்டு மகள குடும்பத்தோடு நாடுங்கள் தேவி மகால். மேலதிக விவரங்களுக்கு தேவி மகால், 246 அவென்யூ பிரசிடென்ட் வில்சன், 93210 லாப்லான் சென்டனி. தொலைபேசி இலக்கம் ஹாலோ தேவி, 0155 93 16 78. மின்னஞ்சல் முகவரி தேவி மகால் .com. பரிசு லாட்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவு பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்டர்பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ், 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0142 41 77 67, அல்லது 0650 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியார்களுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
3: வாழ்வை வசந்தம் வந்து
4: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசகித்தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவர் மல்லங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தேர் திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள் அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி கற்பூர சட்டி பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம் 7330 பிராண்டா டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

ஈழத் தமிழர்களின் வாழ்வில் கல்வியில் சாதனையாளர்களை உருவாக்கிய வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழா வெகு விரைவில் சுவிஸ் நாட்டில் நடத்துவதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுகிறது. பலரது வாழ்வில் அறிவொளியேற்றிய இந்த பாடசாலையின் அமுத விழாவுக்கான பணிகளை வயாவிலான் மத்திய கல்லூரியின் சுவிஸ் கிளையினர் இதற்கான ஏற்பாடுகளை கவனித்து வருகிறார்கள். விழா நடைபெறும் தேதி காலம் இடம் என்பன வெகு விரைவில் பின்னர் தெரியப்படுத்தப்படும். இந்த விழா தொடர்பான உங்கள் ஆலோசனைகளை வழங்க தொடர்பு கொள்ளுங்கள். தம்பிராஜா இளங்கோ, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 0541-76-386-1482. மூத்தி லவ்சான் 0541-79-77-11-712. தர்மலிங்கம் பிரபா 0541-76-51-83-34. கல்வி கண்ணை திறந்த வயாவிலான் மத்திய கல்லூரியின் அமுத விழாவுக்காக அனைவரும் ஒன்றிணைவோம். அடுத்த தலைமுறைக்கு உற்சாகம் அளிப்போம்.

0: மருந்து.
1: வெற்றி, ஒற்றுமை, ஊக்கம், அறிவு, நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026

ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி சனிக்கிழமை காலை 10:30 மணி முதல் மாலை 5 மணி வரை வன்கூவர் 7500 ரோஸ் ஸ்ட்ரீட் ரோஸ் பார்க் விளையாட்டு திடலில் வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரிலே இளம் தலைமுறையினருக்கான தமிழர் பெரு விளையாட்டு போட்டி 2026 சிறந்த விளையாட்டு வீரர்களாகவும் நம்மவர்கள் சாதனை படைக்க அனைவரையும் திரண்டு வருக என்று அழைக்கின்றார்கள். எதிர்வரும் ஆகஸ்ட் முதலாம் தேதி சனிக்கிழமை அன்று வன்கூவரில் தமிழர் பெரு விளையாட்டு போட்டி இடம்பெறுகிறது. 5 வயது பிரிவினருக்கான போட்டிகளில் ஒவ்வொரு அணிகளுக்கும் தமிழ் மன்னர்களின் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. சங்கிலியன் அணி, பண்டாரவன்யன் அணி, எல்லாளன் அணி, கரிகாலன் அணி, ராவணன் அணி, ஒவ்வொரு அணிகளுக்கும் தனித்தனி இளம் ஒருங்கிணைப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள். சிறியவர்களுக்கு மாத்திரமல்ல, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை பேண்ட் அணிவகுப்பும் இடம்பெறும். ஆண்களுக்கான முட்டி உடைத்தல் போட்டி, பெண்களுக்கான திருகுபலையில் தேங்காய் திருவும் போட்டி, முதியவர்களுக்கான சிறப்பு போட்டி வைத்து கௌரவிக்கப்பட இருக்கிறார்கள். கலந்து கொள்பவர்களுக்கு விளையாட்டுக்கான பிரவேசம் கட்டணம் இலவசம், மதிய உணவு இலவசம், சிற்றுண்டிகள் இலவசம், குடிநீர் மற்றும் குளிர்பானம் இலவசம். அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றார்கள். தொடர்புகளுக்கு குமார் மகாலிங்கம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 604-725-82-70. மறந்து விடாதீர்கள், ஆகஸ்ட் மாதம் முதலாம் தேதி வெற்றி ஒற்றுமை ஊக்கம் அறிவு நம்பிக்கை இவற்றினை வலுப்படுத்த கனடாவின் வன்கூவர் நகரில் தமிழர் பெருவிளையாட்டு போட்டி 2026.

வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் காலை ஒலிபரப்பான வணக்கம் தமிழடியின் நிறைவாக தொடர்கின்றது. டிஆர்டி தமிழடியின் முதன்மை செய்திகள், முதன்மை செய்திகளுக்கான அனுசரணை தருகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் கார்ஷலா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். முல்லைத்தீவு கரைத்துறைப்பேட்டு பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று இரண்டாவது கட்டத்தின் 36வது நாளை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். செம்பனி மனித புதகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் ரிக்டருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது. நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 21 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணையவழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த செயல்பாட்டு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழிலமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பவனியா கனகராயன் குளம் பகுதியின் A9 வீதியில் இடம்பெற்ற பெத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்து போனார்கள். தம்பளையிலிருந்து பருத்தி துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பாறை ஊர்தி ஒன்று பெத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவருமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவர்தான் ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெந்தோட்டை கடற்கரை கப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற பராமோட்டர் மோட்டார் பொருத்தப்பட்ட பரசூட் பெத்தொன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் தேவளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை கோணேஸ்வரம் கோவிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1 லட்சம் ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கைப்பேசியை மீட்டு கிளர்ச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினரிடம் சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்திருக்கிறார். அன்றாதபுரம் எப்பாவிலை பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞர் ஒருவரே இந்த நற்செயலில் ஈடுபட்டதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். ஜூலை 29 நள்ளிரவு நிலவரப்படி இலங்கையில் இந்த ஆண்டு டெங்கு நோய் பாதிக்கப்பட்டு 61 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பதிவான மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 84,091 இருப்பதாக உயர்ந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையும் பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி அன்றகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்திகளில் பீகார் மாநிலம் பாங்கிபூர் பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர்கள் ஆர்வமாக தங்களது வாக்கை பதிவு செய்து வருகிறார்கள்.
காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தின் மேகதாது விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 100,000 மேற்பட்ட பள்ளிகளில் வெறும் ஒரேயொரு ஆசிரியருடன் அவை இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் தற்போது இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ்க் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன் பிணை கோரிய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாஸ்க் மூலம் அரசு நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் மயமாக்கி அரசு உரிமம் வழங்கும் அமைப்பாக மட்டும் செயல்பட திட்டமிடப்பட்டு வருவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை இந்தியாவுக்கு இணையான எதிரிகள் என்று விமர்சித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப் அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் தாங்கள் நடத்தப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் அது புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபரிமலைக்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கையை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் தங்கம் விலை சபரனுக்கு 600 ரூபாய் என்று ஒரு சபரன் 1,500 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் என்று ஒரு கிராம் 13,230 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறது. முன்னதாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே. காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்து விட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி தற்போது பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓபன் AI நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு இணையத்தில் அத்துமுறை ஊடுருவியதை தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரியவிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுவதால் சமூக பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கு ஏற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று ஓபன் AI தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஓல்ட்மன் தெரிவித்திருக்கிறார். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பவெல் டுரோவ் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்ய உளவுத்துறை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதாணையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் தன்னகர் ஏதென்ஸில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ் பெண்ணொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசம் இல்லை. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் ஜப்பானின் கியூசி தீவை 7.1 ரிக்டர் அளவில் நடுக்கம் தாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 தற்போது உயர்ந்திருக்கிறது. 24 மணி நேரமும் வேலை செய்யும் நம் மூளையில் மெட்ரோபொலிக் வேஸ்ட் எனப்படும் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த கழிவுகளை எவ்வாறு நம் மூளை வெளியேற்றுகிறது என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. சுமார் 250 ஆண்டாக தொடரும் அந்த கேள்விக்கு விடை கண்டறிந்துள்ளார்கள் தென்கொரியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இந்தோனேஷியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் ஸ்தலத்திலே உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F-42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித்த பண்டாரா வெள்ளி பதக்கத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அகிஞ்சா ரகானி அறிவித்திருக்கிறார்.
பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பளுதூக்கலில் ஜர்ஜிந்தர் கவுரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக குல்வீர் சிங் வரலாறு படைத்திருக்கிறார். உலக கிண்ணம் உள்ளிட்ட தனது போட்டிகளின் வர்த்தக நடவடிக்கைகளில் தனியாரும் இடம் ஒதுக்க ஃபீஃபா திட்டமிடுகிறது. அதற்காக ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் என்ற துணை நிறுவனம் இது தொடர்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.58 ரூபாய், 1 US டாலர் இலங்கை பிரமதியில் 334.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.74 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410.46 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.33 ரூபாய், 1 அக்ராச்சியர் பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.69 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.44 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.11 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் காலியொலிரப்பான வணக்கம் தமிழறியில் இடம்பெற்ற டிஆர்டி தமிழறியின் முதன்மை செய்திகள். முதன்மை செய்திகளுடன் இணைந்திருந்த அனைவரது கரங்களையும் இறுக பெற்றிக் கொள்ளுகிறோம்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனாலும் மரக்கறியண்டா அகத்தியில புண்ணாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
3: 11 à 13 rue Caille 75 000 du Paris
2: VT Superstore Gala Gonesse Sasselil
3: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
2: Mélodie et Tordre-Gelak VT Cash and Curry Paris La Chapelle Tordre Televisi Lakam Cyber 1 40 Cyber 5 Cyber 7 18 சாசல் காலா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேர்களை, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:18, ஐக்கிய ராஜ்யத்தில் 8:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: காலை வேளையில் இதமாக உங்கள் இல்லங்களை தரசிக்கப்படும் நேரடி நிகழ்ச்சியாக இடம்பெறுகின்றது காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். அப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியை வட்சப்பூடாக அலங்கரிக்க வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம். வணக்கம் திருமதி புஷ்பவதி அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: கடவுள் நினைவோட நலமா வளமா இருக்கிறேன். அதே போல நீங்க எல்லாரும்
0: நலமாக உற்சாகமா இருக்கின்றோம். நன்றி. அதே போல் நீங்களும் இருப்பீர்கள் என்று நம்பிக்கொண்டு என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: மாலை நேர பூங்குயில் கவிதை பாட கேக்குது.
0: இந்த பூங்குயில் பாடுது
1: வீட்டுக்குள்ளது. அன்பாக விளையாடி கதைச்சு
0: பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி சகோதரி.
1: நன்றி அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: அவர் சகோதரி திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ வானிலையில்.

0: அம்மன் கோயில்கள காலே திரைப்படத்திலிருந்து கங்கை அமரனுடைய கவிதை வரைக்கும் இசையமைத்தார் அவர் அண்ணா இசைஞானி இளையராஜா. பாடலை பாடினார்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து ஜானகி அம்மா அவர்கள். இந்த நேரத்தில் அடுத்து இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் திருமதி கமலமணி அவர்கள், நலமா இருக்கீங்களா? நாங்களும் நல்ல சௌக்கியமா உற்சாகமா இருக்கணும். அடிச்சுட்டீங்க இணைகிறதுக்கு. நீங்கள் உங்களுடைய அம்மாவனுடைய திருக்கரங்களில் உங்கள் காணிக்கையை கொடுத்து உங்களுக்கான பொருட்களை வாங்கிட்டு வந்திருக்கின்ற இங்கே விற்கை அதிகமாக இருக்கின்றபடியினால் தயவு செய்து வந்து உடனடியாக நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். என்ன மறந்துடாதீங்கள. ஓகே, எல்லாருக்கும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன். நீ பிரேமா கைலாயநாதன், அவரை தொடர்ந்து திருமதி குணநாயகி பசுபதி அவர்கள், எங்கட சதீஷ் போன்றவர்கள் எல்லாம், அந்த சண்முகநாதன் அவர்கள் பேர் தந்தவர்கள் எல்லாம் மறக்காமல் வந்து உடனடியாக பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நீங்கள் கமலவினி சார் நலமா இருக்கிறீங்களா?
1: அப்படியே
0: மிஸ்டர் அவரன் ராஜா அவர்கள் பரதநாட்டியம் ஆட வலிக்கிட்டேன்.
1: நான்
0: ஆயிரத்தில் ஒருவன் என்ற முருகா, இது இருக்கவே எனக்கு நீதி இல்லாம இருக்கு. நீங்க கேக்குற பாடல் ஒரு விதம் கூட எனக்கு பொருத்தம் இல்லாத பாடல். நீங்க நல்ல சுகமா சந்தோஷமா இருக்கணும். சுசிலாமா பாடிய பாட்டு மக்கள் திலகத்துக்குண்டா, அது சரியான மன்னனுக்கு பாடி இருக்கிறான்.
1: அப்படி
0: போய் அம்மாட்டி எல்லாம் போய் உங்களுக்கு எல்லாம்
1: எங்கே
0: மகண்டு நீங்க
1: ஒளிச்சல
0: நிக்கிறேன்.
1: நீங்க
0: அது வேற இருக்குது.
1: என்னோட
0: யாரு பேர நின்றது?
1: அவன்
0: இல்லத்தரசி,
1: அவ இல்லத்தரசிய எனக்கு அந்த பிடிபாடு இல்ல. அதுல நான் இதற்கு ஆட்டின கூப்பிட்டு அப்ப
0: பார்த்தேன்னா அந்த அந்த நின்ற 300 சனத்துக்கு ஒரு வடிவான பிள்ளையே பார்க்க தெரியல. அவள் அவர்தான் சத்தியா.
1: அதிர்ச்சி பட்டதா தெரியல.
0: அமெரிக்க ராஜாவ
1: உங்களுக்கு
0: பாட்டு படிக்கிறது தாலாட்ட விரும்புவா?
1: போன்
0: கூட போன். நன்றியம்மா, கதையை உங்களோட பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி ராஜா.
0: அவர் சகோதரி திருமதி கமலவணி அவர்கள் இணைந்து கொண்டு அவர் விரும்பி கேட்ட பாடல் இதோ.

0: ஒலித்த பாடலை திருமதி கமலமணியை நவநன் ராஜா அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். அவரை தொடர்ந்து வைபர் ஊடாக இணைந்திருக்கின்றார் திருமதி சிவராணி வில்வராஜா அவர்கள். வணக்கம் சிவராணி, நல்லமா இருக்கிறீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம். நல்ல வெயில்.
0: என்ன வெயில் இருக்குதா?
1: வெயிலோ வெயில்.
0: அங்க அபிராமி அம்மாண்ட கோயில வெயிலே இல்ல. அபிஷேகம் செய்து பிறகு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்து அப்படியே வைரவருக்கு செய்து வைரவர் மண்டபம் மாட வடம் மாலை எல்லாம் சாட்சி இருக்கிறன்றா அம்மா.
1: உள்ளுக்குள்ள
0: வெளியால கொடிமரமும் வெளியால தான் இருக்கு. ஆனந்தமயமாக அடியார்கள் வணங்கி கண்டு செல்கின்றார்கள். வடையும் ஊதகம் எல்லாம் பண்டிகை சாப்பிட்டோம்.
1: அந்த டைமுக்கு வெயில் இல்லாத
0: நல்ல ஆசையா இருக்குது. அங்க கோயிலுக்கு போனா விட்டுட்டு மனம் வராது வர்றதுக்கு.
1: டெண்டு
0: ராஜா தர்ஷன் ஸ்பெஷல் பிளைட்ல போனாங்க.
1: நீங்க
0: போயில ஒரு நாள் வந்து கோயிலுக்கு
1: போயிருக்கீங்களா?
0: எங்களை விட்டுட்டு எல்லாம் போயிருக்கீங்க. ஓகே, வந்த சொல்றீங்களா? நீங்க
1: வந்த இடத்துல முதல் போனபடியா அந்த அந்த இடங்கள் வழியா தெரியாது. பழக்கம்
0: வரும் பிரண்டால ஐந்து அடுக்க கோபுரத்தோடு நீண்ட நெடிய கொடிமரத்தோடு
1: அதெல்லாம் இப்பதான் வந்திருக்கு. முதல் இல்ல,
0: முதல் இல்ல, நீங்க போய்க்க வேற இல்லையா? முப்பத்தொராவது வருட வருடாந்த பூசை நடந்த இண்ட கேட்டாம் திருவிழா.
1: தயிர்
0: சாதம் அஞ்சு பிறகு அஞ்சு பொடியா செய்து தந்திருக்கிறார்கள். எனக்கு அது விளங்கிற ஒன்று தயிர் சாதமாக தான் இருந்தது வெளில. மற்ற மோதகம் அதுக்கு அந்த பேர் அதுக்கு புளியோ அதுதான் நீங்க சொல்றது. புளியோதரை
1: இந்தியாக்கள் கூட செய்யறது
0: அந்த அந்தனர்கள். அந்தனர்கள் செய்யறதும்மா
1: அதுதான்.
0: ஆமாம்மா, மிக அழகாக பார்ப்பதற்கு அழகாக இருக்கின்றது. புண்ணியம் கிடைக்கும் உண்மைக்கு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றவர்கள் நேரத்துக்கு போங்க ஆலயத்துக்கு. அந்த அந்த நேரத்துக்கு போனீங்களான் பூசையெல்லாம் பார்த்து அம்மா இந்த மாதிரி ஒரு அவ்வளவு இந்த உற்சாகத்தோடு திறமையாக செய்கின்றார். மங்கள் விளக்கெல்லாம் இறைவனுக்கு காட்டுகின்றார். அந்தனர்கள் காட்டுவது போல் செய்கின்றார். சாத்துப்படி செய்திருக்கிறா ஒரு பிள்ளை செய்யலாது. அந்த ஆறாம் நம்பருடைய டெக்னிக் எல்லாம் இருக்கவால திறமை அழகு. அந்த அழகு பார்த்து அந்த மாலை கட்டுவதற்கு போய் சொல்கிறான் இந்த இது இந்த இதுக்கு இந்த இதை போடுங்கோ இதை போடுங்கோன்னுலாம் சொல்கிறான். அப்போ அது ஆண்டவனுடைய செயல்னு தான்
1: நினைக்கிறேன்.
0: திறமை என்றா திறமை தான். ஒரு பெண் இந்த ஒரு கோபுரத்தோட ஆலயத்தை கட்டி அதை கொண்டு நடத்துற அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் அவனுடைய கையில் தான் இருக்கு. அதுதான் இன்னும் திறமை. ஏ உங்களோட பாட்டு என்னமா சொன்னீங்க?
1: நான் என்னுயிர் நீதானா படத்தில் இருந்து ஜனவரி நிலவே.
0: இந்த பாட்டை யார் இயற்றினவர்? சரியான ரசனையான பாடல். பொய் சொல்லாத பொய் சொல்லாத பொய் சொல்லாத நீ பொய் சொல்லாதேன்னு உண்மையான ஒரு ஒரு லேடியை நாங்க அழகான பெண்ணை காதலிக்கும் போது அந்த பெண் சொல்ற முதல் வார்த்தை பொய் சொல்லாத கூடாது.
1: தாய்க்கு
0: பிறந்த ஒரு வாழ்க்கைண்டு அப்படி அமைஞ்ச வாழ்க்கை. ஆனால் அவர்கள் படித்தவர்கள் வந்து பிரைவேட் ஸ்கூல்ல ராம்குமாரும் பிரமுகுமாரும் பெருசா ஜொலிக்கவில்லை. சொல்லும் போதும்மா அந்த படிப்பால உயர்ந்து கேக்குதான் அந்த தாய்க்கு ஒரு மகிழ்ச்சி. படிப்பால உயர்வன நீங்க கற்றதாலும் அவங்கள அழிக்க அழிக்க முடியாத செல்வம் அதுதான் கல்வி செல்வம். நடிச்சு வந்து நான் வந்ததுல பெருமை இல்லை, அதெல்லாம் அதெல்லாம் எல்லாரும் தான் நடிக்கிறார். இப்போ சிவாஜி மாதிரி நடிக்கும்
1: எதுவும் கிடைப்பதில்லை.
0: ஆமாம் ஆமாம். நன்றியம்மா உங்களுக்கான பாடலை தருகின்றேன். நன்றி சகோதரி.
1: நன்றி.

0: அன்பர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 9:43 ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் பெல்ஜியத்திலிருந்து சிவராணி பில்வராஜ் அவர்கள். அவர்களை தொடர்ந்து அன்பு உறவுகளை, அதாவது காணிக்க தந்த அன்பு அடியார்கள் கமலவேணி அவர்கள், பிரேமா கைலாயநாதன் அவர்கள், சதீஷ் அவர்கள், யோகேஸ்வரி அம்மா அவர்கள், குணநாயகி பசுபதி அவர்கள், சண்முகநாதன் அவர்கள், 6 அன்புறவர்களும் உங்களுக்குரிய அதாவது பிரசாதங்களை, அதாவது டென்மார்க் அபிராமி அம்மன் ஆலயத்தில் அம்மாவனுடைய திருக்கரங்களினால் வாங்கி வந்திருக்கின்றேன். அன்புறவர்களே, நீங்கள் உடனடியாக வந்து நோய் வருத்தங்களுக்கு பிணிகளுக்குள்ளவர்கள் தேசிக்காய் கனியை வந்து பூசி நீங்கள் தகையே உங்களுடைய நம்ம திருநூறு சந்தனங்கள் விபூதிகள் போன்ற இதுகளையும் வாங்கி கொண்டு வந்திருக்கின்றேன். தயவுசெய்து நீங்கள் ஓடி வந்து வாங்கி செல்லக்கூடியவர்கள் வாங்கி செல்லுங்கள். உங்களால் வர முடியாதவர்கள் என்ன செய்யலாம் என்பதை எனது தொலைபேசி அழைப்புக்கு அழைப்பை ஏற்படுத்தி சொல்லுங்கள். அன்புறவுகளே, இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம்
0: திருமதி பத்மராணி, நலமா இருக்கீங்களா?
1: என்ன
0: பாடல கேக்க போறீங்க?
1: நீங்க
0: பாருங்க, 1000 பாட்டும் பாடலாம். நீங்க ஒன்று மட்டும் இல்ல, நீங்க ஒவ்வொரு நாளும் வந்து பாடுங்க. நீங்க பாடுறீங்க லட்சமா போங்க, நீங்க பயப்படுறீங்க. இப்ப முந்தி கொஞ்சம் உஷாரா இருந்தீங்க, இப்ப பக்தியான வந்த பிறகு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்ப நீங்கள் ஒரு ரிஷி ஆகி கொண்டு வரீங்க. பெண் ரிஷி, பெண் ரிஷி
1: குறைவா
0: இருந்தா இல்லையா? அப்படி சொல்லுங்க. அவங்க மான் வீட்டை போய் பீத்தை பீரனோட விளையாடுவீங்களா?
1: அடுத்தவன்
0: வளர்ந்து வளர்ந்து வந்து என்னோட கதைக்கா ஓடிட்டீங்க.
1: என்ன
0: சொல்ற தன்னிலை மறந்து
1: என்னமா
0: உங்களுடைய நான் ஆசையான என்ன ஒரு வெக்கம் தான் எனக்கும் மனைவியோட கையை பிடிச்சு கொண்டு இத்தனை விளையாடி சென்றிருக்கிறான். நீங்க
1: அதுதான்
0: நான் ஷியாமலா எல்லாரையும் மறந்துட்டேன்.

0: ஒலித்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் சகோதரி பத்மராணியின் ராஜரத்னம் அவர்கள். ஒலித்த பாடலை எஸ்பி பாலாவோடு இணைந்தே சுசில் அம்மா பாடியிருந்தார். பாடலுக்கு இசையமைத்தவர் இசை வசந்தம், இசை ராஜ்குமார் அவர்கள். இந்த நேரத்தில் இணைப்பில் இணைந்திருக்கும் அன்பு உறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
1: வணக்கம் பாஜம்மா.
0: வணக்கம் திருமதி தேவி தனராஜ் அவர்கள். நலமா இருக்கீங்களா? நன்றி.
1: என்ன
0: நீங்களும் அப்படி இருக்கணும் உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக்
1: கொள்கின்றேன். தெரியாது இல்லடிக்கு நானும்
0: நன்றி அம்மா. நன்றி. எல்லாரும் நீங்கள் உதவி செய்தால் அன்னையும் ஒரு உங்களை மாதிரி
1: சொல்லுவாங்க.

0: ஹேப்பன் போயிடலாமன்ட்டு அதுக்கு வசதி இருக்கு. அந்த வசதியை இருக்குது, அது வந்து வசதியும் தரணும், எல்லாரும் ஒத்து வர வேணும்.
1: நன்றியம்மா, உங்களுக்கு பாடலை தருகின்றேன்.
0: நன்றி அண்ணா.

0: ஒலித்த பாடலை பாடியிருந்தார்கள் ஜெயச்சந்திரனோடு இணைந்து ஜானகி அம்மா. இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் எங்களுடைய தேவி தனராஜ் அவர்கள். நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வந்திருக்கின்றார் திருமதி ரஜினி நாகேந்திரம் அவர்கள் ஜெர்மனியிலிருந்து. வணக்கம் ரஜினி. நலமா இருக்கிறீங்களா ரஜினி நாகேந்திரன்?
1: ஓம், நாங்கள் நலமாகவே இருக்கிறோம். நீங்களும் அனைவரும் நலமாக இருக்க இறைவனை வேண்டிக் கொண்டு.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி ராஜானா. இன்றைக்கு எங்கேயோ பார்த்தமோ அந்த பாடலை தாங்க ஒன்னு எல்லோரும் சேர்ந்து கேட்போம்.
0: நன்றி சகோதரி, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றேன், கேட்டு மாளுங்கள். நன்றி, நேரம் நெருங்குகின்றது.
1: ஓகே
0: ஓகே அம்மா,
1: நன்றி, வணக்கம்.

0: நாளை அவர்களுடைய கவிதை வரி பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் எல்லாரையும் சொல்லியோடு இணைந்து பிபி சீனிவாஸ் அவர்கள் அவர்களுடைய இசை
1: வான் திரையோ தாரகையோ இருவிழி மேடையில் எழுதிய ஓவியம் புதுலவு அப்பூச்சரமு

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய காலை பூந்தன்றல். காலை பூந்தன்றல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த நேயர்களுக்கும் எனது இதேபோல் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகளை வானொலியில் கேட்போம். அன்பு உறவுகளே.

வணக்கம். இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர். சாசல் காஷ்ரா கோணேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காங்கிரசின் துறையிலிருந்து மன்னார் வழியாக கற்பட்டி வரையிலும், அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டில் இதுவரை இலங்கையில் பதிவாகிய டெங்கு நோயாளிகளின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் நேற்று டெங்கு தொடர்பான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதோடு இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும், சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் காணாமல் போயுள்ளதாகவும், இந்த மனித உரிமைகள் தொடர்பாக முறையான மற்றும் நியாயமான விசாரணையை நடத்துமாறு கோரி சிறை கைதிகளின் உரிமையை பாதுகாக்கும் குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. பியர் உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சர்க்கரையின் பயன்பாட்டை அங்கீகரிக்க வேண்டாம் என்று கலால்வெறி ஆணையாளர் நாயகம் மற்றும் எதிர் மருதாரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக அக்டோபர் 2 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுயீஸ்வர பண்டாரா எதிர்வரும் ஆகஸ்ட் 12 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த ஊடுவியலாளரான ஆறுமுகம் சபீஸ்வரன் நேற்று புதன்கிழமை கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் யாழ் தினகுரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும், யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் முன்னாள் விரிவுரையாளரும், யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் ஆவார். அவர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கனடாவில் காலமானார். முல்லைத்தீவு கரைத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று 2 கட்டத்தின் 36 நாளை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். செம்பனி மனித புதகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் ரிக்டருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் கர்சன நாணயக்கார ஆகியோருக்கு இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது. நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 21 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணையவழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த செயல்பாட்டு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதியமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பவனியா கனகராயன் குளம் பகுதியின் A9 வீதியில் இடம்பெற்ற பத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்து போனார்கள். தம்பளையிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற சிறியரக பாறை ஊர்தி ஒன்று பத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவருமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவர்தான் ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெந்தோட்டை கடற்கரை கப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற பராமோட்டர் மோட்டார் பொருத்தப்பட்ட பரசூட் பத்தொன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் தெய்வளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை கோணேஸ்வரம் கோவிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1,00,000 ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கைபேசியை மீட்டு கிள்ளச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினரிடம் சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்திருக்கிறார். அன்றாதபுரம் எப்பாவிலை பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞர் ஒருவரே இந்த நற்செயலில் ஈடுபட்டதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். July 29 நள்ளிரவு நிலவரப்படி இலங்கையில் இந்த ஆண்டு டெங்கு நோய் பாதிக்கப்பட்டு 61 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பதிவான மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 84,091 இருப்பதாக உயர்ந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையும் பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்திகளில், பீகார் மாநிலம் பாங்கிபூர் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர்கள் ஆர்வமாக தங்களது வாக்கை பதிவு செய்து வருகிறார்கள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தின் மேகதாது விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 100,000 மேற்பட்ட பள்ளிகளில் வெறும் ஒரேயொரு ஆசிரியருடன் அவை இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் தற்போது இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ்க் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்பிணை கோரிய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாஸ்க் மூலம் அரசே நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் மயமாக்கி அரசு உரிமம் வழங்கும் அமைப்பாக மட்டும் செயல்பட திட்டமிடப்பட்டு வருவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை இந்தியாவுக்கு இணையான எதிரிகள் என்று விமர்சித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப் அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் தாங்கள் நடத்தப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்திருப்பதாகவும் அது புதிய உச்சத்தை தொட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபரிமலைக்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கையை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் தங்கம் விலை சபரனுக்கு 600 ரூபாய் உயர்ந்து ஒரு சபரன் 1,05,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் உயர்ந்து ஒரு கிராம் 13,230 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில், அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறது. முன்னதாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு 10 அடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே.
காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை தாக்கியவர் பயங்கரவாத குற்றத்தை புரிந்ததாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி தற்போது பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு இணையத்தில் அத்துமுறை ஊடுருவியதை தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரியவிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுவதால் சமூக பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கு ஏற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஓட்மன் தெரிவித்திருக்கிறார். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பவெல் டுரோவ் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்ய உளவுத்துறை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதாணையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் தன்னகர் ஏதென்ஸில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ் பெண்ணொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசம் இல்லை. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் ஜப்பானின் கியூசி தீவை 7.1 ரிக்டர் அளவில் நடுக்கம் தாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 தற்போது உயர்ந்திருக்கிறது. 24 மணி நேரமும் வேலை செய்யும் நம் மூளையில் மெட்ரோபோலிக் வேஸ்ட் எனப்படும் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த கழிவுகளை எவ்வாறு நம் மூளை வெளியேற்றுகிறது என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. சுமார் 250 ஆண்டாக தொடரும் அந்த கேள்விக்கு விடை கண்டறிந்துள்ளார்கள் தென்கொரியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இந்தோனேஷியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் ஸ்தலத்திலே உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F-42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித்த பண்டாரா வெள்ளி பதக்கத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அகிஞ்சா ரகானே அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பளுதூக்கலில் ஜர்ஜிந்தர் கவுரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக குல்வீர் சிங் வரலாறு படைத்திருக்கிறார். உலக கிண்ணம் உள்ளிட்ட தனது போட்டிகளின் வர்த்தக நடவடிக்கைகளில் தனியாரும் இடம் ஒதுக்க ஃபீஃபா திட்டமிடுகிறது. அதற்காக ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் என்ற துணை நிறுவனம் இது தொடர்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.58 ரூபாய், ஒரு US டாலர் இலங்கை பிரமதியில் 334.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.74 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410.46 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.33 ரூபாய், ஒரு அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.44 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.11 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் டார்ஜிலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிமிடமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான, லாட்சி பிள்ளைக்கு வந்த நான்
2: வீட்டுக்கு சங்கரி இருக்கு,
1: அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு. இப்ப நான் போறோம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
3: அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle
4: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
3: VT Superstore Gala Gonesse Sasseville
4: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesse
3: Mélodie Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
5: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
6: நேரம் சரியாக 10:16, ஐக்கியராஜ்யத்தில் 9:16. இந்த நேரத்தில் வானொலியில் வலம் பெறுகின்றது பிரதிசபாய இக்கிழமை தோறும் இடம்பெறுகின்ற உரை, அதாவது மாவீரன் வாலி பற்றி நெல்லை கண்ணன் அவர்கள் ஆற்றிய உரையை உங்களுக்காக தருகின்றோம். அன்புறவுகளே கேளுங்கள்.
7: கிஷ்கிந்தையை அகற்றிவிட்டு கூட ராமகாதையை சொல்லிவிட இயலும். ஆனால் அந்த கிஷ்கிந்தை அரசன் வாலி, அவன் தம்பி சுக்ரீவன், அவனுடைய மகன் அங்கதன், அவங்களுடைய அமைச்சர் பெருமக்களிலே மூத்தவனான அனுமன், தாரை என்கிற ஒரு அற்புதமான கற்புடை பெண் என்கிற கிஷ்கிந்தையை காட்டுகிறான் கம்பன் தன் கண் முன்னாலே. வாலி, கிஷ்கிந்தையிலேயே ராமபிரானை, தசரதனை, அயோத்தியை முழுமையும் அறிந்த மன்னன் அவன். அவன் ஒருவனுக்குத்தான் கிஷ்கிந்தையிலே ராமபிரானை தெரியும். ராமபிரானை தெரியும் என்பது மட்டுமல்ல, ராமனின் மீது முழு காதலும் பக்தியும் கொண்டவனாக வாலி கிஷ்கிந்தையை ஆண்டு கொண்டிருக்கிறான். மனைவியை பிரிந்து அந்த மன வருத்தத்திலே வந்து கொண்டிருக்கிற ராமபிரானுக்கு சபரி வழிகாட்ட கிஷ்கிந்தையை நோக்கி தம்பியோடு வருகிறார். தம்பியோடு வருகிற பொழுது மலையிலே மறைந்திருக்கிற சுக்ரீவன் அனுமனிடம் சொல்லுகிறான், மீண்டும் அண்ணன் வாலிதான் யாரையோ தன்னை துன்புறுத்து அனுப்பியிருக்கிறான் என்று அச்சப்பட்டு அனுமனை போய் அது யார் என்று பார் என்று சொல்ல, மிகப்பெரிய வீரனான அனுமன் கூட தன்னுடைய தோற்றத்திலே வரவில்லை ராமனை பார்க்க, அவனும் அந்தணன் வடிவத்திலேதான் வந்திருக்கிறான். அந்தணர் என்போர் அறவோர் என்பதனாலேயே அந்த காலத்தில் எல்லோருமே அந்தணர் வடிவத்திலே வந்திருக்கிறார்கள். மற்றெவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகிறவர்களாக அவர்கள் இருப்பார்கள் என்பதற்காக. அப்படி எதிரிலே வந்து கேட்கிறான் இவர்கள் யார் என்று. அப்பொழுதுதான் ராமன் கேட்கிறான், நீ யார் என்று. மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிர்க்கெல்லாம் நஞ்சனத்தகையவாகி நளிரும் பனிக்கு தெம்பா கஞ்சமுத்து அலந்த செய்ய கண்ண, யான் காற்றின் வேந்தற்கு அஞ்சனி வயிற்றில் வந்தேன் நாமனும் அனுமன் என்றான். நம்மை விட பெரியவர்கள் அல்ல, நாம் அறியாத புதியவர்களை பார்க்கிற பொழுது கூட நம்மை எப்படி அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு ஒரு அற்புதமான ஒரு இடத்தை அமைத்து தந்திருக்கிறான் கம்பன் அனுமனின் வாயிலாக. பெரியவர்களை பார்க்கிற பொழுது முதலே அவர்களை புகழ்ந்து அவர்களை பற்றி செய்திகளை சொல்லிவிட்டு பிறகு தான் யார் என்று சொல்ல வேண்டுமே ஒழிய, போன உடனேயே நான் யார் என்று யார் முன்னாலேயும் சொல்வது நல்லவர்களுக்கு, அறிவுடையவர்களுக்கு அழகல்ல, அமைச்சர்களுக்கு அழகல்ல என்பதனாலே முதலே ராமனை பாராட்டி, மஞ்சனத்திரண்ட கோலமேனிய மகளிருக்கெல்லாம் ஜனத்தகையவாகி நளிரும் என்று ராமனை பாராட்டி விட்டு, நான் வேறு யாரும் அல்ல, அந்த வாயு பகவானுக்கு அஞ்சனி வயிற்றில பிறந்த பயல் என் பயன் அனுமன் என்கிறான். ராமன் வியப்படைகிறார், யார் சொல்லி சொல்லின் செல்வன்கிறான். லட்சுமணன் சொல்றான், இத்தனை நாள் நான் பார்த்ததுல பேச்சில கெட்டிக்காரன் முதல்ல நான் இவனை தாண்டா பாக்குறேன், எப்படி பேசுறான் பாருடா என்று ராமன் சொல்லுகிறார் இலக்குவனிடம். அனுமன் அழைத்து செல்கிறான். அனுமன் ராமனையும் லட்சுமணனையும் விஷயம் சொல்லி இரளைமலைக்கு அழைத்து செல்கிறான். அங்கே சுக்ரீவனை அறிமுகப்படுத்துகிறான். இப்படித்தான் கிருஷ்ணந்தை நமக்கே அறிமுகமாகிறது கம்பராமாயணத்திலே. உள்ளே அழைத்து செல்கிறான். உணவு பரிமாறுகிற வேளையிலே சுக்ரீவன் பரிமாறுகிறான். நம் நாட்டின் பண்பாடு, யார் யார் வீட்டிற்கு விருந்திற்கு சென்றாலும் விருந்து தருகிறவர்கள் விட்டு பெண் தான் பரிமாற வேண்டும். இப்பொழுதெல்லாம் அது கிடையாது. வேலைக்காரர்கள் பரிமாறுகிறார்கள், இல்ல சமையல்காரர்கள் பரிமாறுகிறார்கள். வீட்டு பெண்கள் பரிமாற வேண்டும் என்று நம்முடைய பெரியவர்கள் வைத்ததற்கு காரணம், அவர்களுக்குத்தான் தாய்மை குணம் இருக்கும். நமக்கு உணவு பரிமாறிவிட்டு எதை நாம் விரும்பி சாப்பிடுகிறோம் என்று அவர்களாலே தான் கண்டுபிடிக்க இயலும். எதை விரும்பி சாப்பிடுகிறோமோ அதை அதிகம் பரிமாறுவார்கள் பெண்கள், அவர்கள் தாயாக இருப்பதனாலே. சுக்ரீவனே பரிமாறுகிற பொழுதுதான் ராமன் கேட்கிறான், என்ன இது நீ பரிமாறுகிறாய், எங்கே உன் துணைவியை என்று கேட்டவுடனேதான் உரிமை என்று இவருக்கு உரிய தாரமா மறுமருந்தையும் அவன் வவ்வினன் என்று அனுமன் தான் எடுத்துக் கொடுக்கிறார். எத்தனைதான் பெரிய பண்பாடுகளின் நாயகனாக இருந்தாலும், சிறந்த குண விசேஷங்கள் கொண்டவனாக ராமன் இருந்தாலும் கூட, தன் மனைவியை இழந்து பிரிந்த துயரத்திலே புறம்பி அழுகிறவனாக வந்து நின்ற ராமனுக்கு இன்னொருவனும் மனைவியை பிரிந்திருக்கிறான் என்றவுடன் இவன் தன் இனத்தை சார்ந்தவன் என்கிற உணர்வு வர வேகப்படுகிறான். குவேகப்பட்ட உடனே ராமன் சொல்கிறார், உனக்கு நான் தான் உதவி, எல்லா விதத்திலேயும் உதவி. மற்றினி உரைப்பதென்னை வானிடை மண்ணில் என்னை செற்றவர் என்னை செற்றார் தீயரே எனினும் உன்னோடு உற்றவர் எனக்கு முற்றார் உன் கிளை எனது காதல் சுற்றம் நீ எனது இன்னுயிர் துணைவி. ரொம்ப பெரிய ஆள் சொல்றார். தீயவர்களே உன் நண்பர்களா இருந்தாலும் அவங்க தான் எனக்கு உறவுங்கிறார். அந்த அந்த வேகம், அந்த ஆத்திரம், மனைவி இழந்த வேகம், இவனும் மனைவி இழந்தவன் என்றவுடன் ரொம்ப அருமையாக ராமனின் மனதிலே வாலிக்கு எதிராக ஒரு அற்புதமான விதையினை அனுமன் ஊன்றுகிறார். ராமன் அதை அப்படியே வாங்கிறார். இந்த செய்தி வாலியினுடைய மனைவிக்கு போகிறது. வாலி மனைவி இதை மனதிலே வாங்கி வைத்திருக்கிறார். ராமன் என்று யாரோ ஒருவன் வந்திருக்கிறான் சுக்ரீவனுக்கு. அவளுக்கு ராமன் தெரியாது, சுக்ரீவனுக்கு தெரியாது, அனுமனுக்கு தெரியாது. கிஷ்கிந்தையில் ஒருவனுக்குத்தான் ராமனை தெரியும். அவன் ராமனை அரங்கனின் நாயகனாக அருட்கடலாக நினைக்கிற வாலி. எட்டுத்துக்கிலேயும் சென்று சிவபெருமானை பூஜித்து வருவன் தினசரி. ராவணனை தன்னுடைய வானிலே கட்டி தன் மகன் அங்கதனுக்கு தொட்டிலே பூச்சியாக தொங்கவிட்டு காட்டியவன். உலகத்திலே ராவணன் கண்டு அஞ்சுகிற மாபெரும் வீரன் கார்த்தவீரியார்ஜுனனுக்கு பிறகு வாலிதான் அந்த வாலி. இங்கே ஆரம்பிக்கிறது அனுமனுடைய அற்புதமான அறிவும் ஆற்றலும் வாலிக்கு எதிராக ராமனை தயார் செய்கிற வேலை. யார் இந்த காரணம் என்று சொன்னவுடன் அவன் அண்ணன் வாலி. அனுமனை பார்த்து ராமன் ஒரு கேள்வி கேட்கக்கூடும், நீ வாயுகுமாரன், நீ நினைத்திருந்தால் அவனை வீழ்த்தி இருக்கலாமே என்று எங்கே ராமன் கேட்டு விடுவார் என்று எடுத்த உடனேயே அனுமன் எப்படி ஆரம்பிப்பார் என்றால், கால் செல்லாதவன் முன்னர், எது காற்று அவன் முன்னாரே செல்ல முடியாது. அதற்கு அர்த்தம், என் தகப்பனே போக முடியாது, நான் எப்படி போக முடியும் ராமா என்று முதல் பாட்டிலேயே அந்த கம்பனுடைய அறிவும் ஆற்றலும் அனுமன் வாயிலாக வெளிப்படும். கால் செல்லாதவன் முன்னர் கந்தவள் வேல் செல்லாதவன் மார்பில் வென்றியான் வால் செல்லாத வாயலது ராவணன் கோல் செல்லாதவன் குடை செல்லாதரும். அந்த முதல் பாட்டிலேயே வாயுவை சொல்லுகிறான். பிறகு என்ன சொல்லுகிறான், அவனை கந்தவள் மயல் மார்பில் போக முடியாதுங்கிறான். அடுத்து சொல்றான், ராவண இவன் வால் எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் ராவண வரமாட்டான். மறந்துடாதீங்க, வாலியை சொல்லுகிற பொழுதே ராவணனையும் நினைவுபடுத்த வேண்டும் ராமனுக்கு. ரொம்ப சாமர்த்தியமான அமைச்சர் வேலை அது. அந்த அண்ணு ராவணனை மறந்து விடக்கூடாது. ராவணன் நினைவிருந்தால் தானே வாலி மீது கோபம் வரும். அப்படியா? அப்படியே ராமன் யோசிக்கிறார். அடுத்து சொல்லுகிறான் அனுமன், பாரிடர்ந்த வெம்பன்றியும் பண்டை நாள் நீர் கிடந்த பேராமையும் நேருடான் மார்பிடந்த மா எண்ணினும் மற்றவன் தார் கிடந்த தோல் தகையவல்லவோ. வராக அவதாரம் ஒன்றும் செய்ய முடியாது. பாரிடர்ந்த வெம்பன்றி பண்டை நாள் நீர் கிடந்த பெருமை கூர்மா அவதாரம் ஒன்றும் செய்ய, நேருடான் மார்பிடந்த மா நரசிம்ம அவதாரம், இந்த மூணு சேர்ந்து போனாலும் அவன் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்றது அனுமன். அப்படியே பார்க்கிறார் ராமன், அப்படியே அவ்வளவு பலசாலியா அவன். ஆமா, ரொம்ப கடுமையானவன், அவங்க கிட்ட நீ நினைச்ச உடனே போயிட முடியாது. இப்ப ராமன் சொல்றார், சரி சரி, அப்ப என்ன பண்ணலாம் அப்படிங்க, அவன் எதிரிலே போனால் பாதி பலம் போயிரும்னு ஒரு செய்தி. இது ரொம்ப நாட்களாக வரம் என்கிறார்கள். என்னுடைய சிந்தனை அப்படி அல்ல. திருநெல்வேலி மாவட்டத்தில் வழக்கில் ஒரு விஷயம் உண்டு. அண்ணாச்சி அவன் இவ்வளவு பெருசா பேசுறான்ல ராமசாமி, நான் ரெண்டுல ஒண்ணு பாத்துறேன் அப்படின்னு அந்த ஆளை பார்த்தா அந்த பயலுக்கு பாதி உயிர் போயிடும் அண்ணாச்சிமா. இந்த சில பேருடைய ஆகிருதி, சில பேருடைய சொல்லாற்றல், சில பேர் நிக்கிற தோரணையை பார்த்தாலும் எதிரில் போனவனுக்கு பயம் வந்துடும். எதிரிக்கு பயம் வந்தால் பயம் வந்து அவனுக்கு வந்து லாபம் தானே, எதிரிக்க பாதி அங்க போயிரும்ல. அப்படித்தான் வாலியினுடைய தோற்றம். அந்த வாலியை பார்க்கிற யாருக்குமே தன் நெஞ்சில் ஒரு அச்சம் வந்துடும். அதன் விளைவாக பாதி பலம் போகும். பாதி பலம் போனா அந்த பாதி பலம் அங்க சேரும். அதுதான் உண்மை. இது என்ன ஆகிறது, ராமன்ட்ட மறைமுகமா சொல்லிடுறான் எதிரில் போயிடக்கூடாது, நீங்க அவனை வேற மாதிரி தான் பார்க்கணும். அப்ப ராமன் சொல்றாரு, ஒன்னு செய்யலாம், இவனை போய் சண்டைக்கு கூப்பிடட்டு இவன் தம்பி, அவன் வரும்போது நம்ம அவனை மறைஞ்சிருந்து அவனை கொண்டுடலான்னு ஒரு முடிவு எடுக்கிறார்கள். ஆனால் சுக்ரீவனும் ராமபுரானை நம்ப தயாராக இல்லை. ஆகவே அவன் என்ன சொல்லுகிறான், இந்த ஏழு மராமரங்களின் மீது ராமனை அம்பு விடச்சொல், பிறகுதான் நம்புவேங்கிறான். ரொம்ப பெரிய மனிதர்களுக்கு தனக்கு சம்பந்தம் இல்லாத சின்னவர்கள்ட்ட போய் உறவு வச்சு அப்படி அவமானப்பட வேண்டி வரும். ராமன் போய் அம்பு விடுறார், ஏழு மராமரங்களை இது ஊடுருவி, ஏழு மராமரங்கள் உருவி கீழ் உலகம் என்று ஏழும் ஊடுபு குருவி ஏழு இல்லாமையால் மிண்டதவர் ராகவன் பகழிங்கிறான் கம்பன். அப்புறம் வேற ஏழு இல்லையா, ஏழுங்கிற எண் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் அடிச்சுட்டு வந்துருச்சு. அப்புறம் தான் நம்புறான், சரி நீ போ, நீ போய் உங்க அண்ணனை சண்டை கூப்பிடு. அப்பவும் சுக்ரீவனுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்க நான் இருப்பேன் பாத்துக்கிறேன் இப்போ போகிறார்கள். போய் சுக்ரீவன் கூவி அழைக்கிறான், மார்பெரும் கடகரி முழக்கம் வாழறி ஏற்பது செவித்தலத்து என்ன ஓங்கிய ஆற்பொலி கேட்டனன் அமடிமேல் ஒரு பார்க்கடல் கிடந்ததே அணைய பான்மை என்கிறார் கம்பன். மறந்து விடாதீர்கள், பார்க்கடலுக்கு ஊமையாக யார சொல்றார், வாலிய சொல்றார், வாலி பார்க்கடல்ங்கிறார். பார்க்கடலை மாதிரி படுத்து கிடந்தான், எழுந்துச்சு வர்றான், எழுந்துச்சு வர்றான் வாலி. மனைவி போய் தடுக்கிறா, தார எங்க போறேங்கிறார். இந்த என் தம்பி பையன் என்னை சண்டை கூப்பிட்றான், என்னான்னு கேட்குறேன் போ. ஏய், நேற்று வர பயந்து கிடந்த தம்பி இன்னைக்கு வரான்னு நான் யோசிக்க வேண்டாமா? நீ ஒரு அரசன் ஆகிட்டு அவனுக்கு வேற யாரோ துணை வராமே வருவானாமே, ஏதோ ஒரு துணை வந்திருக்குங்க. யார் அப்படிங்கிறான். ராமன் என்பவன் உன்னுயிர் கோடலுக்கு உடன் வந்தான் என துண்ணிய அன்பினர் சொல்லினர் என்றார். ராமன் யாரோ ஒருத்த உன் தம்பிக்கு துணைக்கு வந்திருக்கானா? அவளுக்கு ராமனை தெரியாது, தாரைக்கு அனுமனுக்கும் சுக்ரீவனுக்குமே தெரியல, கேட்டுத்தானே தெரிஞ்சுக்கிறாங்க. இவளுக்கு சுத்தமா தெரியா, ராமன் ஒருத்தர் வந்திருக்கானா அவன் தம்பிக்கு துணையா? அப்படியே அவனுக்கு கோபம் வருது. தம்பியர் அல்லது தனக்கு வேறுயிர் இம்பரின் இலது எண்ணை எண்ணி எய்ந்தவன் எம்பியும் யானும் உற்று எதிர்ந்த போரினில் அம்பிடை தொடுக்குமோ அருளின் நாளியான்னு கேட்கிறான். தம்பிகளை தவிர உலகத்துல தனக்கு வேறு யாருமே இல்லைன்னு அவ்வளவு தெளிவா இருக்கிற அந்த அண்ணன் ஏன் தம்பிக்காக மிகப்பெரிய வீரனான உண்மை வீரனான என்ன கொள்றதுக்கு வந்து நிப்பான்னு அருட்கடலாகிய ராமனை சொல்றிய எப்படி சொன்னேன்? உழைத்தவள் இருவனைக்கு ஊறு காண்கிறார், அழைத்தையர் உலகனுக்கு அறத்தின் ஆறலாம் இழைத்தவர்க்கு இயல்பலை எம்பியன் செய்தாய். ஏய், உலகத்துக்கு பூரா அருள் செய்யற வேண்டிய அவன், அவனை போய் அவனுக்கு இயல்பே இல்லாத விஷயத்த சொல்றிய, ஒரு சின்ன பயலுக்காக கூட வந்து அவன் எங்க இருந்தோ என்ன அடிப்பான்னு என்ன நீ பிழைத்தனை பாவி? நீ பிழைத்தா எதற்கு தெரியுமா? என் மனைவின்னா இல்ல, பிழைத்தனை. நீ பெண்மையால் பொம்பளை பிள்ளை, ஏதோ தப்பா சொல்லிட்ட, உன்னை நான் கொன்னா அது மரியாதை குறைவு. ராமனை உன்னை தவிர யாரு கிஷ்கிந்தையில பேசினாலும் இப்ப கொண்டிருப்பேன். நீ பெண், பிழைத்தனை பாவி, நீ பெண்மையால் ஜாக்கிரத. ராமனை பத்தி இனிமே இந்த பேச்செல்லாம் வெளியில வருகிற பொழுது கம்பன் எழுதுகிறான், வன் தூணிலை தோன்றிய நரசிங்கம் என தோன்றினான். மறந்துடாதீங்க, பார்க்கடல்ங்கிறான். அப்புறம் நரசிங்கம் மாதிரி வெளியில வந்தாங்க, தூண்ல இருந்து வந்த மாதிரி வெளியில வர்றான். ராமனும் இலக்குவனும் மறைந்து நிற்கிறார்கள். அப்ப ராமன் கேட்கிறார் லக்குவன்ட்ட, அவ்வேளை ராமனும் அன்புடை தம்பிக்கு, ஐய செவேசல நோக்குதி தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு கால வெந்தி வெவ்வேறு உலகத்து இவன் மேனியை மாறும். நான் முதலிலேயே ஒரு செய்தி சொன்னேன், அவனுடைய தோற்றத்தை பார்த்தாலே எதிரில் இருக்கவனுக்கு பாதி உயிர் போயிடும். மறைஞ்சு நின்று பார்க்கிற ராமன் என்கிற மாவீரனுக்கே அது தோணுது, தானவர் தேவர் நிற்க எவ்வேளை எம்மேகம் எக்காலோடு கால வெந்தி, தம்பி இவனுக்கு யாரடா இணையா நிக்க முடியும்? மறைஞ்சு நிக்கிற ராமன் சொன்னா ராமன் எதிரில் நின்னா என்ன இருப்பார்? லட்சுமணன் கோபக்காரன் தான், கோபக்காரங்கிட்ட ஒரு சிறப்பு, நினைக்கிறத சொல்லிடுவானுங்க, மறைக்க மாட்டான். கோபக்காரன் என்ன பண்ணுவான், தடபட தடபட உண்மையை பேசிப்படும். அவன் சொல்றான், எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் தோணலையா, கூட பிறந்த அண்ணனை கொல்ல யமனை கூட்டிட்டு வந்திருக்கான் இந்த சுக்ரீவன், ராமனை யமன்கிறான். வள்ளர் கிளையான் பகர்வான், இவன் தன் முன் வாழ்நாளை கொள்ள கொடும் கூற்றுவனை குணர்ந்தான் எனும் எண்ணம் உள்ளத்து ஊன்றிட உணர்வுற்றிலன்கிறான். கூட பிறந்த அண்ணனை மறைஞ்சிருந்து கொல்ல ஒரு யமனை கூட்டிட்டு வந்து ஒரு தம்பி நிக்காங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ள நுழைஞ்சது பாருப்பா, அப்பவுமே எனக்கு உணர்வு இல்லாம போச்சுங்கிறான். என்ன சொல்லலாம், என்ன நீ தப்பு பண்றாங்கிறா ராமனை வரைவோமா, இதுக்கு நீ வந்துடக் கூடாது, ரொம்ப சில்லறத்தனமான காரியம் நம்ம பண்ண போறோம். நான் வந்துடுறான் வாலி, வாலிட்ட சுக்ரீவன் நிக்க முடியுமா? அடிச்சு கடையிற கடையில தப்பிச்சு ஓடி வந்துடுறான். என்னையா பெரியாள் உன்னை நம்பித்தான் நான் போனேன், இந்த மாதிரி இந்த அடி அடிக்கிறான்னு பார்த்துட்டு இருக்கிறேன்னா ராமன் சொல்றாரு, பார்க்கறதுக்கு ரெண்டு பேரும் ஒன்று போல இருக்கிறீங்கடா, குழப்பமா இருக்கு, ஒரு குடிப்பு மாலையை கழுத்தில் போட்டுப்போம். சண்டை முடிஞ்சு அவன்கிட்ட நிற்க முடியுமா? அப்படியே அந்த கீழே லங்கோடுக்குள்ள கையை கொடுத்து கழுத்தில் கையை கொடுத்து தூக்குறான். எடுத்து பாரிடை எற்றுவாம் பற்றி என்று இடவல் கழுத்தினும் கடித்தளத்திலும் தம்மிரு கரங்கன் கொடுத்து மீக்கொண்ட வாலி மேல் அப்படி மேல தூக்கி கீழே போட போகும்போது இவருக்கு வியூ நெஞ்சுக்கு சரியா கிடைக்குது. ராமனுக்கு அம்புட்டுற மடுத்து மீக்கொண்ட வாலிமேர் கோலொன்று வாங்கி தொடுத்து நானுடு தொழிலுத்து ராகவன் துறந்தான். கம்பன் கம்பனுக்கு என்ன சந்தேகம்னா, முழு வேகம் கொடுத்து மறைஞ்சிருந்து அடிச்சாலும் அவன் மார்புக்குள்ள நம்பு போகாது கம்பன் நினப்பு. ஏன்னா வந்து ஆகுது, ஏன்னா அவன் கம்பன் தான் வாலி ஆயிட்டானே, தானே வாலிப்போம் பாயாது. அதே போல நிறுத்திடுறான். காரும் வார்சுவை கதலியின் கனி கனியினை கழிய சேரும் சூசியின் சென்றது நின்றது என் செப்பேங்கிறான் கம்பன். இதுவரை இவனுடைய அம்பு இப்படி நின்னதில்லை. இங்கேயும் சொல்லும் அத்தனை அளவையின் மணிமுடி துறந்தான் எல்லிமத்தெழும் அதிகமும் ஞாயிறும் இழந்த அல்லும் முத்தனன் பகலும் முத்தனன் அமுர் பொறுமேல் வெல்லும் அத்தனை அல்லது தோற்றிலா விரலோன்கிறான் ராவணட்ட. சொல்லுக்கும் கடியவேக சுடுசரம் கரிய செம்மல் அல்லொக்கும் நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குண்ட கல்லொக்கும் நெஞ்சம் தங்காது கலந்து கல்லா புல்லர்க்கு நல்லோ சொன்ன பொருளன போயிட்டேங்கிறான். பரசுராமருக்கு எதிர கையில் அப்படி தூக்கு விட்டான் அவ்வளவுதான், அவனுடைய தவத்தை போனா அள்ளிட்டு வந்துட்டுதுங்கிறான். அங்க போய் சிவதர்சன கால் வைக்கிறான், எடுத்தது கண்டனர் ஈற்றது கேட்டார். அப்படிப்பட்ட ராமனுடைய அம்பு ஒருத்தனால் நிறுத்தப்படுது. அப்ப அவன் எவ்வளவு பெரிய வீரன், தடுத்து நிறுத்தினது மட்டுமில்ல அவமானமா இருக்கு வாலிக்கு. மிகச்சிறந்த வீரர்கள் அநாகரிகமான மோதல்களை அவமானமா கருதுவாங்க. என்ன இவன் கூட சண்டை போட்டுட்டு இருக்கும்போது எங்கே இருந்து ஒரு அம்பு வந்து பாயதே, ரொம்ப ரொம்ப ரொம்ப கேவலமான காரியமா அது இருக்கு, யார் செஞ்சான்னு இழுத்துறான். அந்த அம்பு தடுத்தது பெரிதில்லை, இழுத்து பாக்குறான். ராமன் பேர் இருக்கு அதுல. உம்மைசால் உலகுக்கெல்லாம் உல மந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும் பதத்தை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்துனை ராமனென்னும் செம்மைசேர் நாமம் தன்னை. எல்லாரும் சொல்றாங்க அந்த உம்மைசால் உலக இந்த பாட்டை ஏன் போடுறான் கம்பன், இப்படிலாம் அவனை நினைச்சிட்டு இருந்த மார்பில் இந்த அம்பு பாஞ்சிருக்குங்கிறான். உம்மைசால் உலகுக்கெல்லாம் மூல மந்திரமாக ராமனை நினைத்தவனை தம்மையே தமர்க்கு நல்லும் தனிப்பெரும் பதமாக ராமனனை நினைத்தவனை இம்மையே எழுமை நோய்க்கும் மருந்தன ராமனை நினைத்த வாலியின் மார்பிலே மறைந்திருந்த ராமனை நம்பு பாயர். அதுக்கு சொல்றாங்க கம்மனது, ஆஹா இப்படி நினைச்சிட்டு மார்பில் அவன் அம்பே பாயுதுன்னா. இவர் போய் பக்கத்தில் நிக்கிறார். வாலி பார்க்கிறான் ராமனை, எவ்வளவு பெரிய பாத்திரம் வாலி, தான் வீழ்த்தப்பட்டிருக்கிறோம், வஞ்சகமான முறையிலே வீழ்த்தப்பட்டிருக்கிறோம் என்கிற வருத்தம் கூட இல்லாமல் தன்னை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய மனிதன் விழுந்திருக்கிறானேங்கிற வருத்தம் வருது. யாருக்கு? வாலிக்கு. வருத்தப்பட்டே கேட்கிறான், கோயில் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தன்றோடு ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்பு திகைத்தனை போலும் செய்கைங்கிறான். ஒரு கேள்வி, கோவியல் தருமம் உங்கள் குலத்துதித்தோர்கட்கெல்லாம் ஓவியத்து எழுத ஒண்ணா உருவத்தாய் உடைமை தன்றோ என்பது அரச நெறிகளிலே நீதிகளிலே இருந்து வழுவாத மிகச்சிறந்த குலமான சூரிய குலத்திலே தோன்றிய நீ ஓவிய என்ன சொல்றான், ஓவியத்தில் உலகத்தில் இருக்கிற மிகச்சிறந்த ஓவியர்கள் நினைத்து மிகச்சிறந்த வர்ணங்களை தேர்ந்தெடுத்தாலும் உன்னுடைய உருவத்தை வரைந்து விட முடியாது, அப்படி சிறந்தவனான நீ எப்படி இந்த காரியத்தை செய்த? அவன் சமானம் சொல்லிக்கிறான், ராமனுக்கு சொல்ல முடியாதுங்கிறது வாலிக்கு தெரியுது. அதான் வாலி உயர்ந்த பார்த்தனும், ஒருவேளை பொண்டாட்டிய பிரிஞ்சனால பண்ணிட்டியாப்பா. ஆவியை சனகன் பெற்ற அன்னத்தை அமிழ்தின் வந்த தேவியை பிரிந்த பின்பு ஒரு அற்புதமான வார்த்தையை போடுறான், திகைத்தனை போலும் செய்கைங்கிறான். என்ன செய்யறோன்னு தெரியாம இந்த காரியத்தை நீ செஞ்சிட்டியா அப்படின்னு ஒரு கேள்வியை போடுறான். முழிக்கிறார். அப்படியே ராமன் பதில் சொல்லலை, ராமனாலே பதில் சொல்ல இயலவில்லை. ஏன்னா கேள்வி சிறந்த கேள்வி, சரியான கேள்வி, முறையான கேள்வி, கேட்கிறவன் சரியானவன். ஆகவே அவருக்கு அப்படியே அதிர்ச்சி நிற்கிறார். அடுத்த கேள்வி கேட்கிறான். ஒலிகடல் உலகமெல்லாம் ஊர்தரு குரங்கின் மாடே, கலியது காலம் வந்து பறந்ததோ கருணை வள்ளால். மெலியவர் பாலதையோ ஒழுக்கமும் விழுப்பம் தானும், வலியவர் மெலிவி செய்தால் புகழன்றி வசையும் உண்டோன்னு கேட்கிறான். இன்னொரு சந்தேகம் அவனுக்கு, சாதாரண நாட்டில் தப்புன்னா தான் தப்பு, பெரிய மனுஷன் தப்புன்னா தப்பு இல்லைங்கிற இட ராமாங்கிறான். மெலியவர் பாலதையோ ஒழுக்கம் விழுப்பம் தானும், சாதாரணப்பட்டவன் ஏழையா இருக்கிறவன் நடுத்தரவு இருக்கிறதுக்கு ஆரம்பியம் மட்டும்தான் ஒழுக்கம் நேர்மை கடமை கண்ணியம் கட்டுப்பாடுலாம் இருக்கணும், நீங்க பெரிய மனுஷன் விட்டு பிள்ளைலாம் இருக்க மாட்டீங்க. வலியவர் மெலிவு செய்தால் புகழன்றி, பெரிய மனுஷன் தப்புன்ட்டான்னு வைங்க பாராட்டு வாண்டாம் அந்த நாட்டில் வருத்தப்படுறான் வாலி. அப்ப வலியவர் தவறு செய்தால் புகழன்றி வசையும் உண்டோ? ராமன் பதில் சொல்லல, ராமனால பதில் சொல்ல முடியல, ராமன் நிக்கிறார் அப்படியே. ஏன்னா அது கேள்வி பூரா ரொம்ப நியாயமான முறையான சரியான கேள்வியா வருது. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறான். அரை கடல் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது ஆண்மை துறையனர் ஆயிற்றென்றே, தொன்மையில் நன்னூருக்கெல்லாம் இறைவ, நீ என்னை செய்தது ஈதனில் இலங்கை வேந்தன் முறைகளை செய்தான் என்று முனிதியோ முனிவிலாதான் கேட்கிறான். டே பஞ்சமாபாதம் என்ன தெரியுமாடா, கொலை களவு பொய் சூது காமம், அஞ்சாவது பண்ணவன் ராம, நீ முத தப்பு கொலை பண்ணிட்ட, நீ எப்படா ராவணன் அயோக்கியன் சொல்ல முடியும்னு கேட்கிறான் ராமன். என்ன கேள்வி கேட்கிறான் பாருங்க, இலங்கை வேந்தன் முறைகளை செய்தான் என்று முனிதியோ முன்னால. இன்னொரு சங்கடம் வருது அவனுக்கு, அறைகளால் அலங்கல் வீரர் ஆயவர் புரிவது, இதுதான் பிற்காலத்தில் பழமொழியா வந்தது. பெரியவா செஞ்சா பெருமாள் செஞ்ச மாதிரி வந்த பழமொழி இதுல வந்ததுதான். பெரிய மனுஷன் செஞ்சா சரின்றான், அது பெருமாள் செஞ்ச மாதிரி. ஏன்னா பெருமாள் செஞ்சிருக்காரு ஏற்கனவே, வாலி அப்படி மறைஞ்சிருந்து. இந்த அறைகளால் அலங்கல் வீரர் பாட்டினுடைய அர்த்தம் தான் பழமொழியா நம்ம நாட்டில் கேள்வி கேட்கிறான். நியாயமா? பதிலே இல்லை ராமன் எந்த. ஏன்னா செய்தது தவறு, உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பெரிய மனுஷன் தப்புல மாட்டிக்கிட்டான், வீழ்ந்து கிடக்கிறவன் தன்னை பத்தி வருத்தப்படல, நீ இப்படி ஒரு அசிங்கத்துக்கு ஆளாயிட்டேன்னு வருத்தப்படுறான், நான் செத்து போறேன்னு வருத்தம் இல்லை, உன்னலாடா நான் கடவுள் நினைச்சிருந்தேன், உனக்காலாடா என் பொண்டாட்டிய உன்னை கொண்டு விடுவேன்னு சொன்னேன், நான் ஒருத்தந்தானா அந்த நாட்டில் உன்னை தெரிஞ்சிருந்தேன், நீ கேவல ராவணன் பொண்டா எடுத்துக்கிட்டு போயிருக்க, அவன் பூச்சிடா எனக்கு, அதை விட்டுட்டு நான் சிங்கம் இருக்கேன், என்னை விட்டுட்டு முயல் கூட கூட்டணி வச்சிருக்கேடான்னு கேட்டேன். நீ ஏட்டலாடா கூட்டணி, கூட்டணியை தவறி தவறுதலா வச்சுட்டு சிங்கத்தை கொண்டுட்டியா முயல். அடுத்த கேள்வி, நியாயமா நீ பண்ணது? இவருக்கு ராமனுக்கு எங்க பதில் சொல்ல, அப்படியே நிக்கிறார். இன்னொன்னு சொல்றான், அந்த இலங்கை வேந்தன் முறையில செய்தான், அது என்னுடைய புதிய செய்தி ஒன்று. இன்னொரு கேள்வி கேட்கிறான். இப்ப ராவணனுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? ராவண மாரிசனம் பொன்மானா விட்டான், பின்னால ஒன்னு எழுத்தான், சீதை என்கிற உன் உயிரை கவர்ந்தான், நீ என் தம்பிய பொன்மான் மேல என் மேல விட்ட, விட்டுட்டு என் உயிரை சீதையை அவன் உன் உயிர் சீதை அவங்க வந்த மாதிரி என் உயிரை நீ கவர்ந்துட்டிய, இப்ப ராவணனுக்கு உனக்கு என்னடா வேறுபாடு? இவருக்கு எதுவுமே சொல்ல முடியல. ராமன் என்ன சொல்லுவார் அவன் கேட்கறது பூரா? தெளிவான கேள்வி. பெரிய மனுஷன் பண்ணிட்டே தப்பு பண்ணிட்டேன்னு ஒன்னே சொல்லாரு, நீ உன் தம்பி பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிருக்கலாமா? சிரிக்கிறாடே, நாங்க குரங்குடா ஐயன் உங்கள் அருங்குல கற்பின், அப்பொயில் மங்கையருக்கு எந்த புணர்ச்சி போல் செய்திலர் எமை தேமலர் மேலவன் எய்தின் எய்தி. நாங்க குரங்குடா சேர்ந்துக்கிறோம் பிரிஞ்சுக்கிறோம் சேர்ந்துக்கிறோம், எங்களுக்குள்ள சாதாரணம், உங்களுக்கு தான் ஐயர் இயர்லாம் வச்சு எல்லாம் மந்திரம்லாம் ஓதி நீங்க கல்யாணம் பண்ணுவீங்க, நீங்க தான் கட்டுப்பாடு, எங்களுக்கு கட்டுப்பாடே கிடையாது. அவனுக்கு இன்னொரு வருத்தம் வருது, வாலிக்கு இது ஓ நாட்டு சட்டத்தை எல்லாம் கொண்டு என் நாட்டுல வந்து என்னடா நீ ஒண்ணுமே நிறா, நீ ராஜாவா இருக்கவே லாய்க்கல போலுக்கேங்க கேக்குறான், நாங்க வேற நீ வேற. இவர் உடனே என்ன பண்றாரு, நீ எல்லாம் குரங்கு இல்லைங்கிறார். அப்பதான் லட்சுமணனுக்கு மன சங்கடமா இருக்கு. ஏன்னா லட்சுமணன் முதல்ல என்ன பதில் சொல்றாரு, ஏன்னா சொந்த அண்ணனை கொல்ல தம்பி உன்னை யமனா கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லும்போது இவர் சொல்றாரு, அத்தா இது கேட நான் ஆரியன் பேசலுட்டான், இப்பித்தாய விலங்கின் ஒழுக்கினை பேசலாமோங்கிறான். பித்தாய விலங்குங்கிறான், சுக்கிரீவன குரங்குங்கிறான் ராமன். அதே ராமன் வாலிட்ட வந்து நீ குரங்கு இல்லைங்கிறான். லட்சுமணனுக்கு மண்டை குழம்புது, அண்ணன் குரங்கு இல்லைங்க தம்பி குரங்குங்கான்னு நம்ம அண்ணன் குழம்பிட்டார் போல தெரியுது, அவனுக்கு ஒரு குழப்பம். வாலி இன்னொரு கேள்வி கேட்கிறான். சரிப்பா அதெல்லாம் இருக்கட்டும், மறைஞ்சிருந்து ஏண்டா கொண்ட மத்தெல்லாம் உடுப்பா, நான் தப்பன்ட்டம் வச்சுட்டெல்லாம் ஒத்துக்கிறேன், வெவ்விய புளிங்கரன்ன விலங்கிய மறைந்து வில்லால் எவ்வியது என்னான். இந்த லட்சுமணன் என்ன பண்றான், நல்ல தம்பி காத்துக்கிட்டே இருக்கான், பதில் சொல்ல முடியாத இடத்துக்கு நம்ம அண்ணன் ஒரு தடவை வருவோம், அப்ப நம்ம பதில் சொல்லிடுவோம், இவன் காப்பாத்தணும். எவ்வியது என்ன என்றான் இலக்குவன், ரொம்ப வேகமா போடுவான் கம்பன் வார்த்தை, எவ்வியது என்ன என்றான் இலக்குவன் எம்பல் விட்டான். இதுக்கு பதில் சொல்ல முடியாது நம்ம அண்ணனால, மறைஞ்சிருந்து ஏண்டா அடிச்சேன்னு கேக்குறான், இவ்வளவு பெரிய வீரன் பதில் சொல்ல முடியுமா, அவமானப்பட்டுருவான் அண்ணன்னு.
6: அந்த உறவுகள் இதுவரை மாவீரன் வாலி அவர்கள் பற்றி சொற்பொழிவாளர் நெல்லை கண்ணன் அவர்கள் ஆற்றிய உரையினை இதுவரை கேட்டீர்கள். தொடர்ந்து வானிலையில் மலர வருகின்றது. இன்றைய நட்சத்திரம்

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 10:40 ஐக்கிய ராஜ்யத்தில் 9:40. இந்த நேரத்தில் வானலையில் மலர்கின்றது

நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரம் நிகழ்ச்சிக்காக பாடலையை தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பியிருக்கின்றார் சுபாஜினி பத்மநாதன் அவர்கள், ஸ்டோல்பர்க், ஜெர்மனி. இந்த பாடல் தெரிவுகளை 23 ஜூலை மாதம் ஒலிபரப்புமாறு எழுதியிருக்கின்றார் சுபாஜினி. அன்றைய தினம் அதாவது தர்ஷன் அவர்கள் காலை பூந்து நிகழ்ச்சியை தொடர்ந்து 11 மட்டும் அந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்கியபடியினால் சுபாசினி அவர்கள் உங்களுடைய நிகழ்ச்சி வானொலியில் வலம் பெற முடியவில்லை. அதற்கான மன வருத்தத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான பாடல் வானொலியில் வலம் பெறுகின்றது. அவர் தெரிவு செய்த முதலாவது பாடல் இதோ வானொலியில்.

ஒலித்த பாடல் சுபாசன் அவர்களுடைய தெரிவு ஆனந்த. இந்த பாடலை பாரளி குயிலி என்ற பாடலை பாடியவர் காற்றில் கலந்து குரல் சுவர்ணலதா அவர்கள். கவிஞானி

பாடலை பாடியிருந்தார் ஜானகி அம்மா அவர்கள். பாடலுக்கு இசையமைத்திருந்தார் இசைஞானி இளையராஜா. பாடலை யாற்றவர் கவிஞானி வாலி. பிள்ளைநிலா திரைப்படத்திலிருந்து பாடல் ஒலித்தது அன்புறவுகளே. அடுத்த பாடல் அன்புறவுகளே, இந்த நிகழ்ச்சி அதாவது 10:40 11 மணி வரை திரு பிரதீப் வியாழக்கிழமை தோறும் வானொலியில் வலம் வருகின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு நீங்களும் பாடல்களை தெரிவு செய்து, அதாவது இசையமைப்பாளர், கவிஞர், நடிகர் அல்லது நடிகை, ரெண்டு பேரும் நடிகரும் நடிகையும் டிவியட் பாடுகின்ற பாடலாக கூட இருக்கலாம். அது டிஎம் சவுந்தரராஜனாக இருக்கலாம், அது பி சுசிலாவோடு இணைந்து, எஸ்பி யானகியோடு இணைந்த பாடல்களையும் நீங்கள் இங்கு எடுத்து வரலாம். அன்புறவர்களே, எந்தவித கவலையும் இல்லாமல் நீங்கள் எங்களுடைய மின்னஞ்சலுக்கோ அல்லது வாட்ஸ்அப்புக்கோ எழுதி அனுப்பி வைத்தால் நிச்சயமாக உங்களுடைய பாடல் தெரிவுகள் வானொலியில் வலம் பெறும் என்பதனை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சுபாசினி பத்மநாதன் அவர்கள் தெரிவு செய்து வரும் அடுத்த பாடல் ஆசையாக கேட்பதற்கு நீங்களும் தயாராக இருப்பீர்கள். சுபாசினிக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டோம். இந்த நிகழ்ச்சியானது 23 ஜூலை மாதம் ஒலிபரப்பப்பட வேண்டிய நிகழ்ச்சி, அன்று ஒலிபரப்பாமல் இன்று ஒலிபரப்புகின்றோம்.

நேரம் சரியாக 10:57 ஆக்கிராட்சியத்தில் 9:57 இந்த நேரத்தில் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வரும் பாடல்

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலுடைய நிறைவுக்கு வருகின்றது இன்றைய நட்சத்திரம். இன்றைய நட்சத்திரமாக எழுத்தவர் இசைஞானி இளையராஜா. பழனி பாரதி அவர்களுடைய கவிதை பெருக்கி இசைஞானி இளையராஜாவுடைய இசை பாடலை பாடிக்கொண்டிருப்பவர்கள் இந்த குயில் சித்ராவோடு.

இவ்வாறு பாடலை பாடியிருந்தார்கள் இளையராஜா. அவருடைய இசை இளையராஜா, இசைஞான இளையராஜா அவர்கள் இன்றைய நட்சத்திரமாக தெரிவு செய்து எங்களுக்காக எழுதி அனுப்பிய சுபாசினி பத்மநாதன் அவர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பர்களுக்கும் நமது இதயபூர்வமான நன்றிகள். நடைபெற்றது இன்றைய நட்சத்திரம் தொடர்ந்து வானொலியில் மணித்தியால செய்தி.

வணக்கம். இது பிரான்சில் இருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியில் மணிக்கொரு தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர், சாசல் காஷ்ரா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். காங்கேசி துறையிலிருந்து மன்னார் வழியாக கற்பிட்டி வரையிலும், அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் நீர்வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. பலத்த காற்று மற்றும் கொந்தளிப்பான கடல் குறித்து வானிலை ஆய்வு திணைக்களம் வெளியிட்ட அறிக்கையை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டதாக அதன் பணிப்பாளர் நாயகம் தெரிவித்திருக்கிறார். இந்த ஆண்டில் இதுவரை இலங்கையில் பதிவாகிய டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அத்துடன் நேற்று டெங்கு தொடர்பான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதோடு இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 உள்ளதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும், சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் காணாமல் போயுள்ளதாகவும், இந்த மனித உரிமைகள் தொடர்பாக முறையான மற்றும் நியாயமான விசாரணையை நடத்துமாறு கோரி சிறை கைதிகளின் உரிமையை பாதுகாக்கும் குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. பியர் உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சர்க்கரையின் பயன்பாட்டை அங்கீகரிக்க வேண்டாம் என்று கலால்வெறி ஆணையாளர் நாயகம் மற்றும் எதிர் மருதாரர்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக அக்டோபர் 2 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுயீஸ்வர பண்டாரா எதிர்வரும் ஆகஸ்ட் 12 வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த ஊடுவியலாளரான ஆறுமுகம் சபேஸ்வரன் நேற்று புதன்கிழமை கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் யாழ் தினகுரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும், யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் முன்னாள் விரிவுரையாளரும், யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் ஆவார். அவர் கனடாவுக்கு புலம்பெயர்ந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அவர் கனடாவில் காலமானார். பிள்ளத்தீவு கரைத்துறைப்பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்பிளவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று 2 கட்டத்தின் 36 நாளை எட்டியிருப்பது குறிப்பிடத்தக்க தகவலாகும். செம்பனி மனித புதகுளி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வால்டர் ரிக்டருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஆகியோருக்கிடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றிருக்கிறது. நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவினை பிறப்பித்திருக்கிறது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணையவழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025 ஆண்டுக்கான வருடாந்த செயல்பாட்டு அறிக்கையில் இந்த விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது.
சண்டட் அண்ட் புவர்ஸ் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். பவனியா கனகராயன் குளம் பகுதியின் A9 வீதியில் இடம்பெற்ற பெத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்து போனார்கள். தம்பளையிலிருந்து பருத்தி துறைக்கு மரக்கறிகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பார ஊர்தி ஒன்று பெத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவருமே உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை அவர்தான் ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. பெந்தோட்டை கடற்கரை கப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற பராமோட்டர் மோட்டார் பொருத்தப்பட்ட பரசூட் பெத்தொன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண் ஒருவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் தேவளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். திருவண்ணாமலை கோணேஸ்வரம் கோவிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1,00,000 ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கைபேசியை மீட்டு கிள்ளச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினரிடம் சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்திருக்கிறார். அன்றாதபுரம் எப்பாவிலை பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞர் ஒருவரே இந்த நற்செயலில் ஈடுபட்டதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்படுகின்றன. வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கவலையுடன் தெரிவிக்கிறார்கள். July 29 நள்ளிரவு நிலவரப்படி இலங்கையில் இந்த ஆண்டு டெங்கு நோய் பாதிக்கப்பட்டு 61 பேர் உயிரிழந்துள்ளார்கள். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் பதிவான மொத்த நோயாளிகளின் எண்ணிக்கை 84,091 இருப்பதாக உயர்ந்துவிட்டதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவித்திருக்கிறது. அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையும் பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி ஆந்திரகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். தொடரும் இந்திய செய்திகளில் பீகார் மாநிலம் பாங்கிபூர் பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர்கள் ஆர்வமாக தங்களது வாக்கை பதிவு செய்து வருகிறார்கள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தின் மேகதாது விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்தியாவில் 100,000 மேற்பட்ட பள்ளிகளில் வெறும் ஒரே ஆசிரியருடன் அவை இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் தற்போது இந்தியா முழுவதும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. டாஸ்மாஸ்க் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்பிணை கோரிய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருக்கிறது. தமிழகத்தில் டாஸ்மாஸ்க் மூலம் அரசே நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் மயமாக்கி அரசு உரிமம் வழங்கும் அமைப்பாக மட்டும் செயல்பட திட்டமிடப்பட்டு வருவதான தகவல்கள் வெளியாகியுள்ளன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை இந்தியாவுக்கு இணையான எதிரிகள் என்று விமர்சித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப் அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தைகளையும் தாங்கள் நடத்தப்போவதில்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்திருப்பதாக அது புதிய உச்சத்தை தொற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. சபரிமலைக்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கையை இது தொடர்பாக வெளியிட்டிருக்கிறது. சென்னையில் தங்கம் விலை சபரனுக்கு 600 ரூபாய் என்று ஒரு சபரன் 1,05,800 ரூபாவுக்கும் கிராமுக்கு 75 ரூபாய் என்று ஒரு கிராம் 13,230 ரூபாவுக்கும் விற்பனை செய்யப்படுகிறது. உலக செய்திகளில் அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறது. முன்னதாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஏற்கனவே கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே.
காசா மீதான இஸ்ரேலின் போரில் இருவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துவிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை தாக்கியவர் பயங்கரவாத குற்றத்தை புரிந்ததாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி தற்போது பரிசீலித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஓபன் ஏஐ நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு இணையத்தில் அத்துமுறை ஊடுருவியதை தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரியவிருக்கிறது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுவதால் சமூக பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கு ஏற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று ஓபன் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஓட்மன் தெரிவித்திருக்கிறார். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பவெல் டுரோவ் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்ய உளவுத்துறை அவர் மீது குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதாணையும் தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ் தன்னகர் எதன்சில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ் பெண்ணொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசம் இல்லை. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்திருக்கிறது. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் ஜப்பானின் கியூசி தீவை 7.1 ரிக்டர் அளவில் நடுக்கம் தாக்கியுள்ளது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்கான 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜப்பானில் ஏற்பட்ட நடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 தற்போது உயர்ந்திருக்கிறது. 24 மணி நேரமும் வேலை செய்யும் நம் மூளையில் மெட்ரோபொலிக் வேஸ்ட் எனப்படும் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த கழிவுகளை எவ்வாறு நம் மூளை வெளியேற்றுகிறது என்ற கேள்வி எழுப்பப்படுகிறது. சுமார் 250 ஆண்டாக தொடரும் அந்த கேள்விக்கு விடை கண்டறிந்துள்ளார்கள் தென்கொரியாவைச் சேர்ந்த ஆய்வாளர்கள் என்ற தகவல்கள் வந்துள்ளன. இந்தோனேஷியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் ஸ்தலத்திலே உயிரிழந்து போனார். விளையாட்டுச் செய்திகளில் ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F-42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித்த பண்டாரா வெள்ளி பதக்கத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து தான் ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அகின்ஷா ரகானே அறிவித்திருக்கிறார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பளுதூக்கலில் ஜர்ஜிந்தர் கவுரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக குல்வீர் சிங் வரலாறு படைத்திருக்கிறார். உலக கிண்ணம் உள்ளிட்ட தனது போட்டிகளின் வர்த்தக நடவடிக்கைகளில் தனியாரும் இடம் ஒதுக்க ஃபீஃபா திட்டமிடுகிறது. அதற்காக ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் என்ற துணை நிறுவனம் இது தொடர்பாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதங்கள். 1 யூரோ இலங்கை பிரமதியில் 383.60 ரூபாய், இந்திய பிரமதியில் 109.58 ரூபாய், 1 US டாலர் இலங்கை பிரமதியில் 334.96 ரூபாய், இந்திய பிரமதியில் 95.74 ரூபாய், 1 சுவிஸ் பிராங்க் இலங்கை பிரமதியில் 410.46 ரூபாய், இந்திய பிரமதியில் 117.33 ரூபாய், 1 அக்ராச்சிய பவுண்ட் இலங்கை பிரமதியில் 447.10 ரூபாய், இந்திய பிரமதியில் 127.69 ரூபாய், 1 கனடியன் டாலர் இலங்கை பிரமதியில் 238.44 ரூபாய், இந்திய பிரமதியில் 68.11 ரூபாய். கேட்டது மணிக்கூர் தடவை இடம்பெறும் செய்தி தலைப்புகள். செய்தி தலைப்புகளுக்கான அனுசரணை வழங்கியுள்ளார்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் மனத்தினர் சாசல் டார்ஜிலா கோனிசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் மனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். உங்கள் செய்திகளுக்கும் ஆர்வத்துக்கு நன்றி நேயர்களே.

ரஞ்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படிப்புகள், பஞ்சாபிகள், பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழன் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழன் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சூழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலகத் தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 11:18. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது.

0: ஆம்பல் நிகழ்ச்சியினை கேட்பதற்கு ஆவலோடு காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளை நலமாக உற்சாம கலகலப்பாக இருக்கின்றீர்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு திங்கள் முதல் வெள்ளி வரை 11-15 மணி வரை கேட்டு மகிழுங்கள். தேரும் பாலும் பெரும்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள். பரசுராசிபலில் அமைந்திருக்க அம்பாலிஸ்டர்ஸ் ஆசி பூஷரையை இவர்களோடு இணைந்து போட்டி பண்டியில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் உங்களுடைய இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அவர்கள் உங்களுடன்
1: எல்லாம் சரியா இருக்கு.
2: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01-42-05-41-85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
0: பொதுப்பண்டிகை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு புதுப்பொலிவுடன் பொதுப்பண்டிகை மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பண்டிகை மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள்

ஒலித்து பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் தேனிசை தன்றல் தேவா. நேரம் சரியாக 11:26, ஐக்கியராஜ்யத்தில் 10:26. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பாலன் நிகழ்ச்சியில் தொடரும் இந்த பாடல்.

0: பரமசுரே ஜிஎம்எஸ் அவர்கள் பாடலை யாற்றவர் கவியரசர் கண்ணதாசன், பாடலுக்கு இசையமைத்தவர் மெல்லிசை மாமன்னர் எம்எஸ்வி அவர்கள். அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியின் நேரம் சரியாக 11:31 ஐக்கராட்சியத்தில் 10:31. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.
1: இந்த மாதிரி ஊர்ல சாப்பிடுற ரச்சி நான் ஜெர்மனில கூட சாப்பிடலடியாப்பா.
2: ஓகேப்பா, இந்த ஜெர்மனில நாங்க வாங்குற ரச்சி இலும்பு சாப்பிடுமா இருக்கும், இந்த ஊர்ல உள்ள ரச்சி சாப்பிட்ட மாதிரி இருக்கு.
3: உங்களுக்கு விஷயம் தெரியாதா? உங்கட ஆசுபசரி ரச்சிதான் வெளிநாட்டுல இருந்து வாரது எல்லாம் ஆசுபசரி ரச்சியத்தை அள்ளி கொண்டு போயினா.
1: சரி சரி, சாப்பிடுறது காணும், உடனே ஒழுக்கிடப்பா, போவோம் ஆசி பூசரி.
4: ஐரோப்பிய நாடுகளில் இருந்து பரிசுக்கு வருபவர்கள் நாடி செல்வது ஆசி பூசரே. ஆடு மாடு கோழி போன்ற இறைச்சி வகைகளை மிக மிக மலிவாக வாங்கிச் செல்ல ஆசி பூசரே. மேலதிக விவரங்களுக்கு ஆசி பூசரி இலக்கம் 195 பாரிஸ் 10, தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஆசி 1 42 5 73 78.
0: ஆசி பூசாரிய நேரம் சரியாக 11:32 ஐக்கராட்சியத்தில் 10:32. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.

0: ஒலித்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள், பாடலை ஆற்றுவர் பவர்ணா விஜய், பாடலுக்கு இசையமைத்தவர் வில்லியம்ஸ் அவர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது தேனும் பாலும். தேன்பாலும் நிகழ்ச்சிக்கு நித்தமும் அனுசனை கொடுத்து வானொலி கெடுத்து வருகின்றார்கள் பரிசு ஆட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாள் இஸ்டோஸ் ஆசி பூஷரி. இவர்களோடு இணைந்து போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டி மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது நன்றிகள். பாரிஸ் லாச்சபலில் ரூய் கையில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் SAS லங்கா என்டர்பிரைஸ். உங்கள் இல்லத்திற்கு தேவையான உப உணவுப் பொருட்கள், தாயகத்திலிருந்து நேரடியாக இறக்குமதி செய்யப்பட்ட பசுமையான மரக்கறி வகைகள், இவற்றோடு சூப் வகைகள், ரைஸ் குக்கர் மற்றும் பிளாஸ்டிக் கோப்பைகள், பிளாஸ்டிக் கப்புகள், பிளாஸ்டிக் கரண்டிகள் மிக மிக மலிவு விலையில் பெற்றுக் கொள்ளலாம். அத்தோடு உங்களுக்கு தேவையான பொருட்களை மொத்தமாகவும் வழங்க உள்ளார்கள். உங்கள் மங்களகரமான விழாக்கள், கோவில் திருவிழாக்கு தேவையான வாழைமரம், குருத்தோலைகள், பூ மாலைகள், பலாப்பழம் போன்றவற்றை தாயகத்திலிருந்து இறக்குமதி செய்து தருகின்றார்கள் SAS லங்கா என்ற பிரைஸ். இவை மட்டுமா, இன்னும் பல சேவைகள் செய்ய காத்திருக்கின்றார்கள். மேலதிக விவரங்களுக்கு SAS லங்கா என்டர்பிரைஸ் 16 ரூ கை பரிஸ் 10. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 01 42 41 77 67 அல்லது 06 50 26 21 15. மின்னஞ்சல் முகவரி SAS லங்கா 12@gmail.com.
1: நேரம் 11:40, ஐக்கிய ராஜ்யத்தில் 10:40. இந்த நேர அறிக்கையை உங்களுக்காக வழங்கியவர்கள் இவர்கள்.

0: அடுத்த பாடலை பாடியவர் பத்மஸ்ரீ பாலா அவர்கள். பாடலை யாத்தவர் குவிஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. டென்மார்க் பிரண்டாபதியில் தான் தோன்றிய அம்மனாக அவதரித்து அடியாறுக்கு அரண்பாலிக்கும் ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலய 31வது ஆண்டு மகோற்சவ திருவிழா.
1: வாழ்வை வசந்தம் வந்து
0: நிகழும் பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 7ஆம் நாள் 23ஆம் தேதி ஜூலை மாதம் வியாழக்கிழமை கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி 14 நாட்கள் திருவிழா இடம்பெற ஸ்ரீ அபிராமி அம்மன் அருளும் அபிராமி வாசிய தாயின் ஆசியும் கைகூடியுள்ளது. இவ்வேளை காலை 10 மணிக்கு யாகத்துடன் அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து வசந்த மண்டப பூஜையும் இடம்பெற்று அம்பாள் மங்கள வாத்திய இசை முழங்க அடியார்கள் புண்டை சூழ வீதி உலாவரும் அலங்கார காட்சியும் நடைபெறும். இவ்வேளை அடியார்கள் வருகிறந்து அபிராமி அம்மனின் அருளை பெற்று வையுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். 31ஆம் தேதி ஜூலை மாதம் வெள்ளிக்கிழமை சப்பர திருவிழாவும், 1ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் சனிக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 2ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் ஞாயிற்றுக்கிழமை தீர்த்த திருவிழாவும், 3ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் திங்கட்கிழமை பூங்காவன திருவிழாவும் மிக சிறப்பாக இடம்பெறும். அபிஷேக ஆராதனைக்குரிய பொருட்கள், அன்னதான பொருட்கள் அடியார்களிடமிருந்து எதிர்பார்க்கப்படுகின்றது. அன்னதானம் தினமும் வழங்கப்படும். அடியார்கள் காவடி, கற்பூர சட்டி, பால்குடம் போன்ற நேர்த்தி கடன்களை செய்ய விரும்புகின்றவர்கள் ஆலயத்துடன் முன்கூட்டியே உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளவும். மேலதிக விவரங்களுக்கு ஸ்ரீ அபிராமி அம்மன் ஆலயம், 7330 பிரண்டா, டென்மார்க். தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 0005-91-44-79.

0: புனித பாடலை பாடியவர்கள் பத்மஸ்ரீ பாலாவோடு இணைந்து லதா மங்கேஷ்கர் பாடலை ஆற்றவருக்கு விஞ்ஞானி பாலி, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேனம்பால நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை கேட்பதற்கு முதல் இதனை கேட்போம்.
1: கடவுள்
2: கை கொடுத்த மாதிரி இருக்கிறதுக்கேமா நான் போறேன். அவர்கிட்ட போய் கதைச்சு வீட்டை வித்து புது வீடு இன்சூரன்ஸ் பிள்ளைகளுக்கு போடணும் பிள்ள அந்த மாதிரி செய்வார் என்று சொல்லி நினைக்கிறேன்.
1: மறக்காதீங்க ஜோஸ்
2: ஜெயரத்னத்தையும் மறக்க மாட்டேன்.
3: ஆம், உண்மையிலும் உண்மை. குடியிருப்பு மற்றும் வணிக சொத்துக்கள் வாங்குதல், விற்பனை, முதல் மற்றும் இரண்டாம் அடமான நிதி சேவைகள், செல்வம் மற்றும் நிதி மேலாண்மை, பண முதலீட்டு சேவைகள், உங்கள் அனைத்து காப்பீட்டு தேவைகளுக்கும் தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம், வன்கூவர் நகரில். வாங்கவும் விற்கவும் உடனடியாக தொடர்பு கொள்ளுங்கள். ஜோஸ் ஜெயரத்னம். தொடர்பு தொலைபேசி இலக்கம் வன்கூவருக்குரியது 778-994-23.

ஒலித்த பாடலை பாடியவர் கே ஜே ஜெயசாஸ் அவர்கள், பாடலை ஆற்றவர் மேட்டா, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, நிகழ்ச்சியை நிறைவு செய்வரும் பாடல்

பயணம் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும் போது முடியும் உலக வாழ்க்கை நடனம். நீ ஒப்பு கொண்ட பயணம் அது முடியும் போது தொடங்கும், நீ தொடங்கும்.

இருதயம் அடிக்கடி இருந்தது தரையிடதும் தரையிடதும் தரையிட

ஒழித்துக் கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது இன்றைய தேனும் பாலும். பாடலை இயற்றியவர் பத்மஸ்ரீ வைரமுத்து, பாடலுக்கு இசையமைத்தவர் இசைஞானி இளையராஜா, பாடலில் இடம்பெற்ற திரைப்படம் சலங்கை ஒலி.

இந்த நிகழ்ச்சியை வானொலிக்கு எடுத்து வந்தவர்கள் பரிசு லாட்சியப்பில் அமைந்திருக்கும் அம்பாலிஸ்டோஸ் ஆசி பூசரி போட்டி பண்டிகையில் அமைந்திருக்கும் போட்டி பண்டிக மார்க்கெட் இந்த மூன்று நிறுவனங்களுக்கும் நமது இதயபூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மணித்தியால செய்திகள் தொடர்ந்து கடந்த 23ஆம் தேதி இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற கன்னடிய தமிழ் பாடல்கள் பாடிய நிகழ்ச்சி மறு ஒலிபரப்பாக வருகின்றது. கேட்காத அன்புறவுகள் கேட்டு மகிழுங்கள்.

நேரம் சரியாக 12:02 கராச்சியத்தில் 11:02 மடித்தியால செய்திகள். மடித்தியால செய்திகளுக்கு அனுசனை வழங்குகின்றார்கள் பாரிசலாட்சிப்பள்ளியில் அமைந்திருக்கும் வி டி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோணத்தில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் இரண்டு நிறுவனங்களுக்கும் 9 நன்றிகள். இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவை மேலும் வலுப்படுத்தல், பொருளாதார மீட்சி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அமெரிக்க தூதுக்கு குழுவுக்கு இடையிலான சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. காங்கிரசின் துறையிலிருந்து மன்னார் வழியாக கற்பிட்டி வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதியில் மறு அறிவித்தல், வரும்வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என மீன்வள மற்றும் நீர்வள திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டில் இதுவரை நாட்டில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தகவல் வெளியிட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளரான ஆறுமுகம் சபேஸ்வரன் நேற்று புதன்கிழமை கனடாவில் காலமானார். முல்லைத்தீவு கருத்துறை பெற்ற பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்ளவு பகுதியில் இராணுவத்தினால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனயீர்ப்பு போராட்டம் நேற்று புதன்கிழமை 2வது கட்டத்தின் 36வது நாளை எட்டியுள்ளது. சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர் 17 பேரின் உயிர் பறிக்கப்பட்ட மூதூர் சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கண்டும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. உயர் நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கு அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் ஈழம் தீர்மானத்தை நிறைவேற்றியுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணைய வழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025 வருடாந்த செயற்பாட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்டாண்டர்ட் ஃபூவர்ஸ் சர்வதேச தர நிர்ணய நிறுவனம் வெளியிட்ட புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலேயே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சருமான அனில் ஜெயண்ட பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். பெந்தோட்டை கடற்கரைக்கு அப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் பொருத்தப்பட்ட பரசோட் விபத்து ஒன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண்ணொருவர் கொல்லப்பட்டுள்ளார். ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் தெகுவலை போலீஸ் நிலையத்தில் கடுமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருகோணமலை கோணேஸ்வரன் கோயிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1,00,000 ரூபா ஆதிய பெறுமதியான கைபேசியை மீட்டு கிளிநொச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினருக்கு சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்துள்ளார். அனுராதபுரம் எப்பாவில பங்கே சேர்ந்த குறித்த இளைஞர் ஒருவரே இந்த நற்செயலில் ஈடுபட்டுள்ளார். வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என அழைக்கப்பட்ட மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தை சபை நெல் கொள்முனவில் ஈடுபடவில்லை என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவித்து வருகின்றார்கள். அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகர தேவாலயத்தில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையையும் பிரதிபலிக்கின்றது என ஜனாதிபதி அனுரகுமார் தேசநாயக்க தெரிவித்துள்ளார். தொடர்கின்றது இந்திய செய்திகள். பீகார் மாநிலம் பாக்கிங்பூர் பேரவைத் தொகுதிக்காக இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி வாக்காளர்கள் ஆர்வமாக வாக்களித்து வருகின்றார்கள்.
காவிரி நடுவர்மன்ற தீர்ப்புக்கு உச்சநீதிமன்றம் தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தில் மேற்கு தட்டு விரிவான திட்ட அறிக்கையை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுகின்றது. இந்தியாவில் 100,000+ மேற்பட்ட பாடசாலைகள் வெறும் ஒரே ஒரு ஆசிரியருடன் இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொற்றுள்ளது. சபரிமலைக்கு மில்லா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 600 உயர்ந்து ஒரு சவரன் 1,5,840 விற்பனையாகின்ற தங்கம் விலை கிராமுக்கு 75 உயர்ந்து ஒரு கிராம் 13,230 விற்பனை செய்யப்படுகின்றது. தொடர்கின்றது உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதலை நடத்தி வருகின்றது. காசா மீதான இஸ்ரேலின் போர் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி பரிசீலிக்க இருக்கின்றார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுவதனால் சமூகம் பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கு ஏற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று ஓபின் ஏஐ தலைமை நிர்வாக அதிகாரி ஷாம் ஆல்மன் தெரிவித்துள்ளார். உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சாலமன் ருஷ்டியை தாக்கியவர் பயங்கரவாத குற்றத்தடுப்பு புதிந்ததாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கிறிஸ் தலைநகர் எதன்ஸில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ் பெண் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசம் இல்லை. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இறந்தவர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் ஜப்பானின் ஹியூசு தீவை 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் மூழ்கியுள்ளது. இந்தோனேஷியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் வாலித மண்டாரா வெள்ளிப்பதக்கத்தை பெற்று வரலாறு படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அஜிங்கய ரஹானே அறிவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கத்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் இந்தியாவுக்கான தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பளுதூக்கலில் ஹர்ஜித் ஹவுரரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். உலகக்கிண்ண உள்ளிட்ட தனது போட்டிகளின் வர்த்தக நடவடிக்கைகள் தனியாருக்கு இடம் ஒதுக்க பிஃபா திட்டமிடுகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசனை வழங்குகின்றால் tamilolli.com இணையற்றலாம். ஒரு யூரோ இலங்கையில் 383.60, இந்தியாவில் 109.58 ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.96, இந்தியாவில் 95.74. ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கையில் 410.46, இந்தியாவில் 117.33. ஒரு ஐக்கிய ராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.10, இந்தியாவில் 127.69. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 238.44
நாலு சதம். இந்தியாவில் 68 ரூபா 11 பைசா. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள் பரிசலாச்சப்பில் அமைந்திருக்கும் பி டி கேஷன் கரை. அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேஸில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதயபூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர இருக்கின்றது கனடாய தமிழ் பாடல்கள். கடந்த 23ஆம் தேதி சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற நிகழ்வு மறு ஒலிபரப்பாக வானொலியில் மலர இருக்கின்றது.

0: மேகை மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜா, லாட்சப்பிலுக்கு வந்து நான் வீட்டுக்கு ஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு.
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges les Gonesses.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre-Bu, Tolébissi Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberele, Padanette. சாசல் கால்லா கோனேசில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: பாரிசில இருந்து 40 வருஷத்துக்கு பிறகு கர்ணாக்கில் வந்து இறங்கி இருக்கிறனப்பா. திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போ புறம் யாழ்ப்பாணம் ஒரு ஒரு ஒரு புள்ள வர்றது கும்பிட போன தெய்வம் கொடுக்கணும். தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு ஜாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுதே தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். கோஷன் விழா முகவரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடுவச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன். குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 07 77 36 74 18 அல்லது 07 76 24 0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: வாடிக்கையாளர்களின் மனம் கவர்ந்த நிறுவனம் சென்னை சில்க். ஆடவர் மகளிர் சிறுவர் சினிமிகளின் அனைத்து வகையான ஆடை தெரிவுகளுக்கு சென்னை சில்க். பட்டுப்புடவைகள், பஞ்சாபிகள், பட்டுப்பட்டு சால்வை, சிறுவர் சிறுமிகளின் ரெடிமேட் உடுப்புகள், இவை அனைத்தும் மலைபோல் குவித்துள்ளார்கள். உங்கள் விருப்பம் போல் தெரிவு செய்து மகிழுங்கள். இவை மட்டுமா, இல்லவே இல்லை, இல்லத்தரசிகளின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட பஸ்மதி அரிசி வகைகள், குத்தரிசி, தஞ்சாவூர் பொன்னி, தாயக மொட்டைக்கருப்பன், ஆட்டக்காரி, இன்னும் பல வகை அரிசிகள் இறக்குமதி செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுகின்றது. வெளிவு மலிவு, அத்தோடு பசுமை குன்றாத மரக்கறி வகைகள் அனைத்தும், பல வகைகள், வெங்காய வகைகள் நீங்கள் நம்ப முடியாத மலிவிலையில் விற்பனை செய்கின்றார்கள். அத்தோடு நீலக்கால், நண்டு, கணவாய், ரால் அனைத்தும் மலிவிலையில் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். மேலதிக விவரங்களுக்கு சென்னை சில்க் வேர்ல்ட் மார்க்கெட், 62 அவென்யூ போல்வாயோன் குற்றூரியே 93180 லாக்குர்னோ. தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் ஹாலோ சென்னை சில்க், 07 83 20 45 85 அல்லது 07 87 34 16 55. நாளுக்கு நாள் நீங்கள் நம்ப முடியாத மலை விலையில் அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், கடலுணவு பொருட்கள், பல வகைகள் விற்பனை செய்யப்படுகின்றது. வாருங்கள், வந்து பாருங்கள், வாங்கி செல்லுங்கள். விலையோ மலிவு, பொருளோ பொன். சென்னை சில்கில்
4: நேரம் சரியாக 12:18 அக்கிராட்சத்தில் 11:18 தொடர்கின்றது. கடந்த வாரம் சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற கனடிய தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் இணைந்து பாடிய திரை இசை பாடல்கள்.
5: டிஆர்டி தமிழ் ஒலி ஒலி
6: ஐரோப்பிய வான் அலைகளில் தமிழ் ஒலி.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது டிஆர்டி தமிழ் ஒலி.

தினமும் இந்த நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நெருங்கி வரும் நேரம் இது. நேர்களே, வாரலைகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது, நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம்.

0: முழுவதும் உமக்கு தலையெழுத்தென்றால் உண்மை தாங்கிட நாடி உண்டோ, தாங்கிட நாடி உண்டோ.
1: தனிநபர் பற்றி விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வாத விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானலைகளில் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை உங்களுக்கு தயவுடன் தெரிவித்துக் கொள்ளுகின்றோம்.

0: என்றும் சுவிஸ் நேரத்துக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்குமே அன்பு வணக்கங்களுடன் இன்று சுவிஸ் நேரத்திலே வளமையாக இந்த நேரத்திலே அரசியல் சமூக மேடை இடம்பெறுவது உண்டு. இன்று நிகழ்ச்சியினுடைய பெருமை கருதி என்று 70வது பிறந்த நாள் வாழ்த்தினை இங்கே வானொலிகளிலே எடுத்து வந்திருக்கின்றார்கள். கனடா வன்கூவரிலிருந்து டிஆர்டி தமிழரியனுடைய ராஜா அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்திலே சூப்பர் சிங்கர் புகழ் பாடகி விஜிதா, ஜியான் பிரதர்ஸ் உரிமையாளர் கேசவன், இந்திரா கோம் உரிமையாளர் தவேந்திரம், சோனாசி கோம் உரிமையாளர் பவா, யாழ் களஞ்சிய சாலை உரிமையாளர் சுதன் மற்றும் தேவிகா ஸ்டோன் உரிமையாளர் துளசி, துர்கா மற்றும் பாடகர்களான யோகலிங்கம், அமிதலிங்கம், செந்தூரன் ஆகியோர் மற்றும் எங்களுடைய அன்பு குணமாக்கியோர் இந்த நிகழ்ச்சியை வானிலைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். இங்கே வானிலைகளிலே இப்பொழுது குணம் அவர்கள் இணைந்திருக்கின்றார் என்று நினைக்கின்றேன். இங்கே என்னுடன் கேது அவர்களும் காத்திருக்கின்றார். வணக்கம் கேது, வணக்கம் குணம்.
1: வணக்கம் தர்சனா, வணக்கம் கேது, நலமா இருக்கிறீங்களா?
2: நலமாகவே இருக்கிறோம், நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? எல்லோரும்
1: நன்றி. முதலில் உங்களுக்கு நன்றியை செலுத்தவனும் ஒரு நிகழ்ச்சியை மாற்றி அமைச்சு இங்குள்ள ஒரு சில பாடகர்களை உங்களை கொண்டு வந்து ராஜா அன்னைக்கு சிறப்பிக்க வேணும் என்று ஒரு உயரிய நோக்கத்திலான் நாங்கள் இதை நடத்துறாங்கள். எல்லோருமாக உயர்ந்த பாடகர்கள் பாடி ராஜா அன்னையை சந்தோஷப்படுத்தணும் மற்றும் நீயர்களும் இதை கேட்கணும் என்ற ஒரு பெரிய நோக்கத்தோடான் இதை செய்தோம். என்ற வரை ஓரளவுக்கு ஒழுங்குபடுத்தி இருக்கின்றோம். அதுக்கு ஒத்துழைப்பு செய்த தரத்தன்னைக்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏனென்றால் அவர் வளமையா நடத்துற அந்த ப்ரோக்ராமை கட் பண்ணித்தான் இத எங்களுக்காக செய்தவர்.
0: பத்து மணி என்று கேட்டு கடைசிய 10:40 தான் தொடங்க வேண்டி வந்தது.
1: அப்படித்தான் இப்ப சந்தியா இந்த லைன்ல இருக்கிறா, அவரோட ப்ரோக்ராம் உள்ள பாடணும் அவ போய்கொண்டிருக்கோம். அது அவ சொன்னா நான் எப்படியும் ஒரு 10:30 தொடங்கிடுவோம் என்று சொல்லிட்டேன்.
0: அது பரவாயில்ல, நான் அதுக்குள்ள நித்ரியா போயிட்டேன். செய்தி அறிக்க முடிந்து நித்ரியா போயிட்டேன்.
1: ஆஹ், சரியா. இருந்தாலும் நீங்கள் இப்ப ஒலிம்பியனருக்கு நன்றிய சொல்லிக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து ராஜா அன்னைக்கு மீண்டும் மீண்டும் இந்த கம்பீர குரலும் அந்த அந்த கே எஸ் ராஜாவில கேட்ட நாங்கள் இப்ப திருப்பா அதே மாதிரி ஒரு குரலை கேட்கணும். எந்த ஒரு நாள்ல கனடாவில டொரண்டோவா இருந்தா என்ன, மூன்றியல் இருந்தா என்ன, எந்த வானொலியிலயோ இப்படி ஒரு குரலுக்கு சொந்தக்காரன் யாருமே இல்லை. அதை பின்பற்றினாலும் அதை பற்றி பரவாயில்லை, ஆனால் அதை செய்தே காட்ட முடியாது. இப்பவும் இந்த 70 வயது பிறந்த நாள் வந்தும் அவரை இறுதியாக செய்த
0: நீங்க அவற்றை குரல்லி ஒருக்கா செய்து காட்டுங்க. அப்போ
1: நானும் ஐயோ கடவுள் உங்க அந்த அவரே இப்ப ஜன்னலால பாஞ்சிடுறாரு. ஆனா எனக்கு ஒரு ஆசை, அவர் இந்த இதை செய்யணும்ட்டு ராஜா அந்த அந்த கேஸ் ராஜா வந்து சொல்லுவாரு. சமந்தா தேமட்ட கூட கல்பனா கிரப்பனை வெலிங்டன் யாழ்ப்பாணமாகிய வெண்திரல் கொட்டும் மழையிலும் கொட்டக நிறந்த காட்சிகள் காட்சி நேரங்கள் குறிப்பிட முடியாமைக்கும் மன வருத்தம் அடைகிறால் திரு உரிமையாளர் என்ற ஒரு வசனமாக கேஸ் ராஜா சொல்லுவார். நாங்கள் பாடசாலை போற நேரத்துல நின்று கேப்போம் ஒரு வீட்டு வாசல்ல சொல்லி அந்த வசனத்தை இந்த ராஜாண்ணா இப்ப மண்ட வேலைக்கு விரைக்கு ஒரு கச்சோன்னா நல்லா இருக்கு. நான் அப்படி எல்லாம் செய்ய மாட்டேன். அந்த குரல் இந்த குரலை கேட்க எனக்கே சகிக்கலாமே இருக்கும். மெட்ராக்கள் எப்படி கேட்கிறார்கள்? சரி, இருந்தாலும் சரி, இப்ப நேரத்தை இப்பவே நேரம்
0: ஆனது. சரி, யார இப்ப இப்ப முதல்ல யார இணைக்க போறீங்க?
1: இப்ப டொரண்டோவில் இருக்கிறாங்க. இப்ப சந்தியா இப்ப மேட ஒரு மிகவும் பிரபலம். இங்கே வந்து மேட பாடகி இப்ப இப்ப ஸ்டாரண்ட் சொல்லலாம். டொரண்டோல எல்லா மேடைகளையும் கல
0: கண்டு வன்கூருக்கும் வன்கூருக்கும் வந்திருக்கிறா இல்ல வன்கூருக்கு?
1: ஓ, வந்தோம் இங்க ப்ரோக்ராம் அங்க இங்க வந்தான் என்ன சந்தி. அதான் நாங்க பழக்கம் வந்தது. இங்க வந்தவ இங்க இங்க வந்தவ இங்க வந்து ப்ரோக்ராம் செய்த அப்புறம் நான் பேர்ந்து பிறகு அங்க இடத்துல டொரண்டோலையும் பாத்துருக்கிறான். இந்த செந்தில்குமரன் செய்யற ப்ரோக்ராம்கள்ல இப்ப நிகழ்ச்சிகள் மேடைகள் இவ கூடுதலா பெரிய மேடைகள் எங்க நின்றால் சென்னை தமிழ் தானே அது சொல்லி சொல்ல தேவையில்லை. குரலை பற்றி எதுக்கும் சந்தியாவின் நாட்டில் நிற்கிறபடியால் அவவே ஒழுங்கப்படுத்துவோம். அமைச்சர் ராம் மெட்டாக்கள் எல்லாரையும் எதுக்கும் சந்தியா தான் நீங்கள் அறிமுகப்படுத்தி சொல்லுங்க. ராஜ்ய கதைகளை பற்றி எல்லாம் நீங்களே சொல்லுங்க தொடர்ந்து. சந்தியா,
0: சந்தியா வணக்கம் சந்தியா அவர்களை உங்களை வரவேற்று இணைத்துக் கொள்ளுகின்றோம். இங்கே என்னுடன் கேது அவர்களும் காத்திருக்கின்றார். சந்தியா அவர்கள்
3: வணக்கம். வணக்கம், ரொம்ப ரொம்ப நன்றி இந்த சந்தர்ப்பத்தை வழங்கினார். ஜிஆர்டி குணமண்ணா எல்லாருக்கும் நன்றி. இது எனக்கு தெரிஞ்ச ஒரு 3rd 4th முறை நான் வந்து ஜிஆர்டி தமிழ் ஒலிப்பம்ல பெர்ஃபார்ம் பண்றது. ஒரு எப்பவுமே ஒரு மன நிறைவான ஒரு நிகழ்ச்சியா தான் எனக்கு இது இருந்திருக்கு. என்ன மறுபடியும் இதுல அழைத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
0: சரி, இப்ப கிட்டத்தட்ட எவ்வளவு காலமாக டொரண்டோவில் இருக்கிறீர்கள்?
3: டொரண்டோவுக்கு வந்து 13 வருடங்கள் ஆகுது. கனடா வந்து 13 வருடங்கள் ஆகுது. சின்ன வயசுல இருந்து முறையா கர்நாடிக் லேர்ன் பண்ணி அங்க மேடையில அதுக்கப்புறம் 2-3 படங்கள்லயும் பின்னணி பாடியிருக்கேன். அதுக்கப்புறம் பல இசையமைப்பாளர்களுக்கு பல மேடைகள்ல பின்னணி குரல் கொடுத்திருக்கேன்.
0: கனடாவிலே எந்த நகரம் உங்களுக்கு பிடித்த நகரமாக இருக்கிறது?
3: கனடால எனக்கு எங்க இருக்கணும், கனடாவே ரொம்ப ஒரு அழகான தேசம் தான். பட் ரொம்ப ரொம்ப பிடிச்சது எனக்கு பர்சனலா வான்கூவர் ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த மலைகள் அதுக்கப்புறம் அதை விசிட் பண்ணும் போது எனக்கு வான்கூவர் பர்சனலி ரொம்ப ரொம்ப
0: பிடிச்சிருந்தது. சரி, நீங்க தொடருங்கள்.
3: சாரி,
0: நீங்க தொடர்.
1: என்ன
0: பாட்டு?
1: அந்த பாட்டு வந்து தர்சன் அந்த எல்லா பாடல்களும் அந்த பேரே எழுதி அந்த இப்ப போட்ட உங்களோட நியூ வாட்ஸ்அப் குரூப்ல போட்டிருக்கு. கேதுக்கு அதர் ஆன்சர் ஒன்னு தெரியும் நினைக்கிறதா இல்ல, எழுதி இருக்கு பாருங்க. அதுல கீழுக்கு கடைசியா போட்டதான் சந்தியோட பாட்டு, அதுக்கு மேல ராஜ்ய கடை
0: நினைக்கிறேன். நீங்கள் இதுல இருக்கிறபடியால நான் எப்படி அதுல இருந்து பாட்ட போடுறதா, இல்ல நேரடியாக அவர்கள் பாட போறார்களா?
1: இல்ல நேரடி இல்ல, அதைத்தான் போட. நான் அதுல இருந்து ராந்த போட சொல்லித்தான் நான் அதுக்கு அனுப்பி இருந்தேன். அது என்னடா முதலம் இவர்களுக்கு.
0: அப்ப அது கேது அவர்கள் தான் ஒளிபரப்பு.
1: கேது அதை செய்வார். கேது ஏற்கனவே செய்த அனுபவம் இருக்கு.
0: சரி, அப்ப நீங்க உரையாடுங்கள். கேது அவர்கள் இப்பதான் எடுக்கிறாரு நினைக்கிறேன். உங்களுக்கு போட்டாச்சாம் கேது அவர்களுக்கு
1: போட்டிருக்கேன்னு
0: என்ன பாட்டு அவருடைய? இதாலதான் இப்ப நேரம் போய் கொண்டிருக்கிறது. இவருக்கு சொன்னதே அவர் சரியா நான் சொன்ன இதில் கதைச்சு கொண்டு அதில் இருந்து பாடல் போடுறது கஷ்டமான விடியம். அப்போ நீங்கள் உங்களோட சொந்த குரல்லையே பாடி விடுங்களே. இதான் வான்மகம் பண்ணுறதை எடுத்துறீங்களே. வான்மகம் என்றதை நீங்கள் நேரடியாகவே பாடுறதா பாடுங்க. அது பிறகுதான் அப்புறம் பிறகுது போலேன். பிறகு வா.

0: இல்லன்னா நீங்க ராஜேஷாவோட பாடல் கூட முதல்ல பிளே பண்ணுங்க. ஓகே,
1: கேதுவுக்கு போட்டு விடுங்க குணம் அவர்களே. கேதுவின் இதுக்கு
2: போதுக்கு எல்லாத்தையும் போட்டு விடுறோம். பாருங்க கேதுக்கு நான் போட்டு
1: நீ எல்லாம் செய்ய போறீங்க நீங்க. வைபருடா

0: சரி, மீண்டும் அவர்களை இணைத்துக் கொள்ளுகின்றேன். எதற்காக இந்த பாடலை நீங்கள் தெரிவு செய்து கொண்டீர்கள்?
1: சந்தோஷமான பாடல், பழைய அந்த சம்பந்தப்பட்ட இளையராஜாவுடைய பாடல் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு பாடல்.
0: அதனால கடைசியாக எங்கே இந்த பாடலை பாடியிருந்தீர்கள்?
1: இங்க பல மேடை கச்சேரிகள்ல லாஸ்டா ஒரு ஒரு இரண்டு மாதங்கள் முன்னாடி ஒரு ஒரு நிகழ்ச்சியில இந்த பாடல் பாடிட்டேன்.
0: இந்த பாடலை நீங்கள் ஆயத்தப்படுத்துவதற்கு எவ்வளவு நேரம் கூடுதலாக நீங்கள் செலவழிக்க வேண்டும் ஒரு பாடலை இவ்வளவு இசையோடு இணைந்து பாடுவதற்கு?
1: பொதுவா இது நம்ம ட்ராக் போட்டு பாடுறதுனால இது நம்ம சைடுல இருந்து போடுற எஃபர்ட் மட்டும்தான். பொதுவா என்னோட டிப் வந்து இப்ப ஆர்கெஸ்ட்ரா ஒரு பேண்டோட பாடுறோம் அப்படின்னா எல்லாருக்கும் அந்த நேரம் அவகாசம் தேவை. அண்ட் ஒருவர் நம்ம ஒரு பாடலும் ஒரு 10-20 முறையாவது நம்ம நிறைய அதை கேட்டுட்டு அந்த பாட்டுடைய உச்சரிப்பு, அந்த பாட்டுல இருக்கிற டியூன்ல இருக்கிற டீடைல்ஸ் சங்கதிகள் அதெல்லாம் கேட்டு ஒரு 15-20 முறையாவது அந்த பாட்டை திருப்பி பாடினாதான் ஓரளவுக்கு நம்மளால அதை ஜஸ்டிஃபை பண்ண முடியும் கண்டிப்பா.
0: சரி, அடுத்து ஆரே இணைக்க போறீர்கள்? அடுத்து
1: ஒரு நிமிஷம், அடுத்து வந்து அடுத்து ராஜியக்காவோட பாடல் பிளே பண்ணலாமே, அவங்க அனுப்பி இருக்கிறாங்க.
0: என்ன பாடல்? சொர்க்கம் என்றாலும் ஒரு பாடல் யாராவது அனுப்பி இருக்கா? சொர்க்கம் இல்லையா? அப்படி ஒரு பாடல் அனுப்பி இல்லையா? சொர்க்கம் என்றாலும் குணம் அவர்கள்
1: என்ன
0: பாடல்?
1: நேற்று இல்லாத மாற்றம்
0: என்ற பாடலாம். இல்ல இதுல இல்ல நீங்க அனுப்பல தானே? என்ன,
2: நான் அனுப்பல தவேந்திரமும்
0: தவேந்திரத்தினுடைய பாடல்ல தவேந்திரம் ரெண்டு பாடல்கள் அனுப்பி இருக்கிறார் நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாம் அனுப்பிட்டாராம் பாடல, எல்லாம் அனுப்பிட்டாரு சொல்ற. அடுத்த பாடல் என்ன பேர் சொன்னீர்? மலைய மலை
2: ராஜியகாந்த் எழுதி கொண்டிருக்க, அதுக்கு மேலே இருக்கிறதையா போடுங்க. அந்த ராஜ் அந்த கேது நீங்க அந்த வாட்ஸ்அப்ல
0: ராஜியகாந்த்
1: என்ன
3: பாடல்?
0: காவியம் பாடல இல்லையா? என்ன அது இல்ல, மற்றது என்ன சொன்னீர்கள்?
1: காவியம் பாடிவா இருக்கா?
0: ஆமாம் ஆமாம்.
1: அப்ப அது போடலாமா? நான் அவரை கனெக்ட் பண்றேன் ஒரு நிமிஷம்.
0: அவரை கனெக்ட் பண்ணுங்க. காவியம் பாடும்
3: அப்படின்னா இங்க என்ன பாடுறது?
1: காவியம்
3: பாட
1: மாட்டேன்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் ராம் அவர்களே, உங்களையும் வரவேற்று அணைத்துக் கொள்கின்றோம். முதல்ல அவர் உங்களை பற்றி அறிமுகப்படுத்திக் கொள்ளுவார். இவரை அறிமுகப்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: நான் ராம், இங்க பல மேடைகள்ல பாடிக்கிட்டு இருக்கேன். நான் டொரண்டோல இருந்து பேசுறேன் சார். நானும் முறையா சந்தியா சொன்ன போல முறையா சாஸ்திர சங்கீதம் கத்துண்டு.
0: ஆரம்பத்துல கத்தீர்கள்?
4: நான் சென்னையில கத்து, நான் சென்னையில இருந்து வந்திருக்கேன். சென்னையில கத்துண்ட
0: வயதுல இருந்து பாட வேணும் என்ற ஆர்வம் உங்களுக்கு ஏற்பட்டது?
4: எனக்கு வந்து ஒரு 4.5 வயசுல இருந்து பாடுறேன். நான் அண்ணா பாட்டு கத்துண்டாரு, அவர் கூட பாட்டு கிளாஸுக்குமா போய் கூட உட்காந்து நானும் பாட ஆரம்பிச்சுட்டேன். அப்படியே குருவும் வந்து என்னையும் சேர்த்துட்டாங்க. நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் பாடுவோம். நிறைய பல மேடைகள்ல பாடியிருக்கோம். ஆல் இண்டியா ரேடியோட மெட்ராஸ் பி ஸ்டேஷன்ல நானும் அண்ணாவும் நிறைய கச்சேரி கொடுத்துருக்கோம் கர்நாடக சங்கீதத்துல. சினிமா பாடுறதுக்கு அம்மா வந்து ரொம்ப அகெயின்ஸ்ட். அவங்க வந்து கர்நாடக சங்கீதம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லி அவ அதுல ரொம்ப இன்சிஸ்ட் பண்ணா. அப்புறம் காலேஜுக்கு எல்லாம் போனதுக்கு அப்புறம் சினிமா பாட்டெல்லாம் பாட ஆரம்பிச்சாச்சு.
0: தந்தையார் இந்த வகையில உங்களுக்கு ஆதரவாக இருந்தார்?
4: தந்தையும் தாயும் தான் எல்லாத்துக்குமே. அப்பா வந்து அவர் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர், அவர் வந்து இந்த ராயல் என்ஃபீல்ட் மோட்டார்ஸ்ல பெரிய பொசிஷன்ல இருந்தவர். அவர் தான் எங்க சின்ன வயசுல எல்லா பாட்டு கிளாஸுக்கு எல்லாம் கூட்டிட்டு போய் டென்னிஸ்க்கெல்லாம் எங்களை போட்டு, காலையில டென்னிஸ் மத்தியானம் ஸ்கூலு சாயங்காலம் பாட்டு கிளாஸ்ன்னு டைட்டா வச்சிருந்தாங்க
0: எங்களை.
4: அவர் ரெண்டு பேரோட பங்களிப்பு ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி, அதுதான் முழு பங்களிப்பு, எங்களோட தான் ரொம்ப கம்மி.
0: பெற்றோர்கள் என்ன சொன்னார்கள் உங்கள்கிட்ட?
4: எங்க அம்மா ரொம்ப கிரிட்டிக், அவங்க வந்து என்ன தப்பு பண்ணேன்னு தான்
0: சொன்னாங்க.
4: அப்பா ஆமா, ஏன்னா அம்மாக்கு வந்து 99 வாங்கினா அந்த ஒரு மார்க் ஏன் போச்சுன்னு கேட்கக்கூடிய ஆளு, அதனால அவங்க வந்து மெஜாரிட்டியா வந்து என்னென்ன மிஸ்டேக் அடுத்தது இல்ல பண்ணக்கூடாதுன்னா. ரெண்டு பேருக்கும் உள்ளூர ஒரு ஆசை உண்டு, பாராட்டு எப்பவுமே உண்டு. ரொம்ப பாராட்டினா நமக்கு தலகணம் வந்துடும் இல்லையா, அதைத்தான் பெரும்பாலான பெற்றோர்கள் இப்ப பண்றாங்க. மிகையா பாராட்டி தோல்விய வந்து ஒத்துக்கிட மாதிரி எந்த குழந்தையும் வளர்க்கறது இல்லை இப்போ. நம்மளெல்லாம் வந்து
0: அந்த ஒரு வீத சொல்லுங்க, அந்த ஒரு வீத பிள்ளையையும் விடப்படாதன்ற பயம் உங்களுக்கு இருந்திருக்கும்.
4: கண்டிப்பா இப்பவும் உண்டு, இப்பவும் மேடையில் எத்தனையோ மேடை எத்தனையோ பாடல்கள் பாடியுமே நம்ம மேடையில் ஏறும் போது அந்த ஒரு சின்ன பயம், செளிவா கரெக்டா பாடணும் அப்படிங்கிற ஒரு ஒரு பயம் சொல்ல முடியாது, ஒரு பக்தி, இசை மேல உள்ள ஒரு பக்தி, அது ஒழுங்கா நம்ம கொண்டு சேரணும் அப்படின்னு நமக்கு ஒரு இது எண்ணம், அது வந்து எப்பவுமே நல்லதுதான் நடக்குது.
0: அவன் உங்களை பொறுத்தவரையில் பல ரசிகர்களையுடைய நீங்கள் உங்களுடைய குரலே ஒரு வானொலி அறிவிப்பு துறைக்கு ஏற்ற மாதிரியான குரலாக இருக்கிறது.
4: பாடல் குழந்தைகள் பாடுறத ஜட்ஜ் பண்ணிருக்கேன், அந்த இதுல வந்து சில பேச்சுகள் எல்லாம் பேசுறதுனால கொஞ்சம் அதுல பழக்கம் ஆயிருக்கு.
0: இப்ப குணம் அவர்கள் பாட போறாரு, அவருக்கு எத்தனை புள்ளிகள் போடலாம் அப்படி சொல்லிக்கொள்வார்களா?
4: கண்டிப்பா
0: குணம் அவர்கள் ஆரம்பிகள் நேரத்தை பற்றி பேசுறார். சரி, உங்களுடைய பாடலை கேட்போம். இது
2: அப்படி இல்ல, ஒரு ஆட்ட குரலா பாக்க தெரியும் என்ன சொல்லுவேன், தெரியும் முயல் பிடிக்கும் முடியும்.
0: நாங்க இவருடைய பாடலை தருகின்றோம். அப்போது சொன்ன பாடல் அந்த காவியம், அதான் காவியம் பாடல்.
4: ஆமா ஆமா,
0: காவியம் எங்க இருக்கு? காவியம் இங்க கீழே இல்ல, இதை போடணும். சரி, உங்களுடைய பாடல் வருகிறது.

0: இதா பாடல், இதா பாடல், இதான பாடல் கேக்குறதா? நான் பேசுறது இதான பாடல். அந்த பாடல்
1: எனக்கு பாட்டு கேட்கல.
0: பொருங்கள் இப்ப இப்ப கேட்டு பாருங்க. இந்த பாடலா?

0: சரி, எங்களுடைய குற்றாலம் குணம் அவர்கள், இந்த பாடல் தொடர்பான உங்களுடைய விமர்சனங்களை தாங்கள், நீங்கள் தான் காது கொடுத்து நன்றாக கேட்கக்கூடிய ஒருவர்.
1: எனக்கு உண்மையில பாட்டுகளை பற்றி எல்லாம் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு ஒன்றுமில்லை,
0: இல்லையா?
1: கேட்டுட்டு போக
0: இல்லையா? சரி, அதாவது ஒரு இதோட கேட்கிற மாதிரியே எம்பி த்ருவால கேட்கிற மாதிரியே அவர் பாடியிருந்தார்.
1: அவர் பாடுவர்,
0: அபிப்பிராயத்தை கேட்டு பாவம். கேது, எப்படி இந்த பாடல் இருந்தது?
2: மிக அருமையாக இருந்தது. திருவாளர் ராம் இணைந்திருக்கிறீர்களா?
0: இல்ல, அவர் தொடர்பு துண்டித்துறாரு. நேற்று இல்லாத மாற்றம் சிலதுகளுக்கு தலைப்பு இவர் போட இல்லையா?
1: நான் எல்லாத்துக்கும் வழியிடுது, நீங்கள் பாட்டு எடுத்துட்டு ஆக்கல
0: கேளுங்க. இல்ல இல்ல இல்ல, அவர் சொன்ன பாடலையே அவர் போடுவார் பாருங்க. நேற்று இல்லாத மாற்றம் அப்படி இது இல்லாட்டி நீங்க அந்த நீங்க அந்த பாட்டை போட இல்லையாண்டா, நீங்களே அவரை எடுத்தது பிறகு இருக்கா? நீட் இல்லாத எங்க இருக்கு?
1: எல்லாம் போட்டுட்டாச்சு.
0: எத்தனையாவது பாடல்? எத்தனையாவது பாடல் அது? இதுல போறங்க, நீட் இல்லாத மேட்டம் இருக்கா இல்லையே?
3: சொர்க்கம் என்றாலும்
0: இல்ல, நீட் இல்லாத மேட்டம் இல்லையான்னு நினைக்கிறேன். எத்தனையாவது பாடலா போட்டுறீங்க?
3: பாட்டு பாடு நீட்டு இல்லாத
0: பாடல் குணம் அவர்களே.
1: இல்ல இதுல பொறுங்க, நானும் இப்பான் பாக்குறேன் பொறுங்க. தந்தியாடைய இதை பார்த்தா தான் தெரியும் என்ன அவ போட்டா போட
3: இல்லையாண்டு. இந்த பாடலா
0: பொறுங்க, பாட்டை கேட்டு. இந்த பாடலா? இந்த பாடலா?
4: பாடல்
0: இப்ப அவரை அறிமுகப்படுத்துங்க. அதான் பாடல் அறிமுகப்படுத்துங்க. கிருத்திகா அவர்கள், உங்களை பற்றி சில வார்த்தைகளை சொல்ல முடியுமா? உங்களை அறிமுகப்படுத்திக் கொள்ள முடியுமா?
5: நான் பேசுறேன் டொரண்டோல இருந்து.
0: ஆமா,
5: நான் கனடாக்கு வந்து 8 இயர்ஸ் ஆகுது.
0: உங்களுடைய அந்த பாடல் அனுபவம், பாடல் அனுபவத்துக்கு உங்களுக்கு எத்தனையாவது வயதுல இருந்து பாட ஆரம்பித்தீர்கள்?
5: நான் இந்தியால சென்னையில இருந்து பாட்டு கத்துக்கிட்டேன். சோ கிண்டர் கார்டன்ல இருந்து பாட்டு பாட ஆரம்பிச்சேன்.
0: யார் உங்களுக்கு அந்த ஆர்வம், யார் உங்களுக்கு அந்த ஆர்வத்தை ஊட்டினார்கள்?
5: அம்மா. எனக்கு டான்ஸ்ல தான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, பட் அம்மா பாட்டு பாடுறத ஒரு சும்மா பாட சொல்லி கேட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சுதான் எனக்கு இந்த டேலண்ட் இருக்குன்னு அம்மானாலதான் வந்தது. சோ அப்படியே பாட்டை கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இன்னமும்.
0: சரி, அம்மா ஆர்வம் தந்து உங்களுடைய பாடலை கேட்டு என்னென்ன அபிப்பிராயங்களை சொன்னார்?
5: அம்மா எப்போதுமே சப்போர்ட்டிவ், எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி. சோ என்கரேஜ் பண்ணிட்டே இருப்பாங்க, இன்னமும் என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பாட சொல்லி, அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு.
0: இந்த நிகழ்ச்சியையும் அவருக்கு அனுப்பி வையுங்கள், அவருடைய அபிப்பிராயத்தை கேட்டு பாருங்கள், என்ன சொல்லுகிறாங்க கேட்டு பாருங்கள். உங்களை பொறுத்தவரையில் நீங்கள் முதல் முதல் மேடையில பாடுகிற போது என்ன என்ன மாதிரியான உணர்வை பெற்றிருந்தீர்கள்? அதாவது முதல் முறையிற போது ஒரு தடுமாற்றம், தயக்கம், பயம் எல்லாமே இருக்கும்.
5: ஆமா ஆமா, முதல்ல என்னோட மேடை அனுபவம்னா ஒரு 5th படிக்கிறப்போ அண்ணாவோட வயலின் அண்ணா வாசிக்க

0: நான் பாட்டு பாடுற மாதிரி கர்நாடக சங்கீதம் தான் எடுத்து ரெண்டு பேருமே பெர்ஃபார்ம் பண்ணோம். ஒரு ஒரு 500 பீப்புளுக்கு முன்னாடி, கூட்டத்தை பாக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு பயம் தெரியல, பட் அந்த மேடையில ஏறினோடனே தான் கொஞ்சம் அந்த பதட்டம் எல்லாமே வர ஆரம்பிச்சது. பட் அண்ணா கூடவே சப்போர்ட் பண்ணிட்டே அவரும் கூட பாட, ஐ மீன் வயலின் வாசிக்க நான் பாட ஆரம்பிச்சது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத அனுபவம்.
1: அது ஞாபகம் இருக்கா, அந்த பாடல் ஞாபகம் இருக்கா?
0: ஞாபகம் இருக்கு.
1: என்ன
0: பாட்டு எடுத்து பாடினேன்றது எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. அந்த ராரவேணு கோபா பாலா அத பாடினேன்னு நினைக்கிறேன். ஐ ஸ்டில் டோன்ட் ரிமெம்பர் ப்ராப்பர்லி. அதனால
1: அத பாடி போட்டு மீடியா விட்டு இறங்கிய போது அபிப்பிராயங்களாக முதல் முதல் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தவர்கள் யார் யாருன்னு ஞாபகம் இருக்கா?
0: அது ஞாபகம் இருக்கு. ஏன்னா அப்பாவோட ஆபீஸ் ஆனுவல் டே ஃபங்க்ஷன் அது. சோ எல்லாருமே டின்னர் டைம்ங்கிறதுனால சாப்பிட போயிட்டாங்க. முக்காவாசி கூட்டம் வந்து கொஞ்சம் கம்மி ஆக ஆரம்பிச்சுது. அப்புறம் நானும் அண்ணாவும் பாட வாசிக்க ஆரம்பிச்ச உடனே கூட்டம் எல்லாமே டின்னர் பிளேட்ஸ் எடுத்துட்டு வந்து உட்கார ஆரம்பிச்சு கேட்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த சேர்மன் அந்த விபி எல்லாமே வந்து அப்பாவை பாராட்டினாங்க, இந்த மாதிரி டேலண்டட் பசங்க வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹி காட் தி கிரெடிட்ஸ்.
1: அப்பாவுக்கு சந்தோஷம் அளவில்லாத சந்தோஷமாக இருக்கும். சரி, இந்த இந்த பாடலை ஏன் தெரிவு செய்தீர்கள்? இந்த பாடலை நீங்க ஏன் தெரிவு செய்த?
0: எனக்கு ஏஆர் ரஹ்மான் ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசுல இருந்து. இந்த பாட்டெல்லாம் மறக்க முடியாத பாட்டு. சோ இந்த சிங்கரும் ரொம்ப பிடிக்கும் சுஜாதா. சோ அதனால அந்த பாட்டு சூஸ் பண்ணேன்.
1: நன்றி. உங்களுடைய அந்த பாடலை தருகின்றோம், நேர்களும் கேட்டு ரசிக்கட்டும்.
0: கண்டிப்பா.
1: நன்றி. இது ஒரு பாடல்.
0: தேங்க்யூ.

0: நன்றி. மிக அழகாக பாடியிருந்தார் கிருத்திகா அவர்கள். அவருக்கும்
1: ஒரு நிமிஷம், இது ஆயுஷி அவங்க இப்ப கனெக்ட் பண்ணுவாங்க. ஷீ இஸ் எ லிட்டில் கேர்ள், 11 இயர் ஓல்ட், சின்ன பிள்ளை அவ.
0: இது இப்ப பாடினது அந்த பாடல் நாள் தவறாக போட்டுட்டோம்,
1: தவறான பாடல் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். இது அடுத்த கனெக்ட் பண்றவங்க இவரோட பாடல் முதல்ல போட்டுருக்கீங்க. அந்த குழந்தை இப்ப கனெக்ட் பண்ணுவாங்க, சின்ன பிள்ளை அவ.
0: முதல் பாருங்க இந்த பாடலா, கிருத்திகா என்ற பாடல் இதாண்டு பாருங்க.

0: அப்படிங்க கிருதிகான் பாடல காண இல்லையே, நாங்கள் இங்க காண முடியாமல் இருக்கே கிருதிகா.
1: நேற்று இல்லாத மாட்டு, நேற்று இல்லாத மாட்டு,
0: அதான் நேற்று இல்லாத மாட்டையே தான் போட பாருங்க. இதான் பாருங்க, வான்முகம் இல்லையே. நீங்க சொன்ன பாடலே அவன் பேர்ல வேற பாடல்லாம் வருது.
2: பாட்டு
0: இல்லையா? இல்ல அந்த பாடலுக்கு போடுங்க. இதுல பாருங்க, இப்ப இன்னொரு பாடல் போடுறாரு கேட்டு பாருங்க. இதான் ஆண்டு

0: இப்பொழுது கிருத்திகா அவர்களுடைய சரியான பாடலை தந்திருந்தோம். முதல்லே தவறுதலாக தந்தமைக்காக மன்னித்துக் கொள்ளுங்கள். இங்கு தொடர்ந்து அடுத்து ஆரை இணைக்கப் போறீர்கள்.
1: ஆயுஷி லைன்ல இருக்காங்க. அவங்க பாட்டை நீங்க ஆல்ரெடி பிளே பண்ணிட்டீங்க, மழையே ஓ மழையே.
0: அவரோட உரையாடுவோம். உரையாடியதன் பின்னர் வணக்கம் வணக்கம். இங்க அவரு சத்த வணக்கம் இருக்காங்க. வணக்கம், நாங்கள் பேசுற தமிழ் உங்களுக்கு விளங்குதா? எத்தனை வயது உங்களுக்கு?
1: Both.
0: Who is support too much?
2: Both of them.
0: Huh?
2: Both.
0: Both. Who is your teacher name? Yourself or you have some teachers?
2: Some dear teacher.
0: Dear teacher. Okay, நீங்க இசை நாட் நீட் டு மியூசிக், யூ கேன் சிங் ஒன் சம் ஒன் சாங், சம் சென்டென்ஸ் யூ கேன் ரைட் டு சிங்க். ஏதாவது ஒரு பாடலை பாடுங்க. உங்களுக்கு விருப்பமான பாடல் உங்களுடைய
3: மனதை
2: Are you here?

0: Thank you.
1: You singing English language also? English language songs?
0: No.
1: No?
0: No, just Tamil.
1: Only Tamil. Why you not try other language songs also? Why
0: I'll try next time.
1: Next time. Okay. Thank you. Thank you very much.
0: Thank you.
1: Thank you. Bye. சரி அடுத்து சொல்லுங்க இந்த பாடலை எடுத்ததன் பின்னர் அவரை இணையுங்க. என்னடா அப்படியான பாடலை போட்டு அவர்களை கூடாது அப்படி அவர்களை அவமரியாதை செய்யற மாதிரி வந்துடும்.
2: ஆல்ரெடி கிருத்திகாவோட பாட்டு அவங்க கிட்ட பேசிட்டோம், பட் அவங்க பாட்டு பிளே பண்ணல.
1: கிருத்தியாண்ட பாடல் நாங்கள் இன்னும் போய் பிளே பண்ணலையா?
2: இன்னும் பண்ணல. நேற்று இல்லாத மாற்றம்,
1: நேற்று இல்லாத மாற்றம் இங்கே கண்டுபிடிச்சிட்டீங்களா? நேற்று இல்லாத பிளபிளையா இருக்கு பாருங்க. இந்த பாடல் தான்
2: இது இல்ல.
1: அப்புறம் இதை பாருங்க, இதை பாருங்க.
3: வணக்கம் டிஆர்டி நேயர்களே.
2: இது இல்ல.
1: தேர்றாரு பாருங்க.

0: சரி, நாங்கள் அவர்களோடு உரையாடிவிட்டு பாடலை தரலாம். அவரை இணைத்துக் கொள்ளுங்கள், அவரை அறிமுகப்படுத்திக்
1: கொள்ளுங்க. அவங்க பேசிட்டாங்க ஆல்ரெடி, அவங்க பாட்டு தான் ப்ளே பண்ணல.
0: சரியா, இப்பொழுது அந்த பாடலை கேட்கலாம். இந்த அங்க கேளுங்க.

0: எப்படி இந்த பாடகர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒன்றிணைக்க கூடியதா இருந்தது? எப்படி இந்த பாடகர்கள் எல்லாரையும் நீங்கள் ஒன்றிணைத்தீர்கள்? காத்திருக்கிறீர்களா? குணமர்கள் அவரை விடைபெற்று சென்று விட்டாரா? குணமர்களே அவர் விடைபெற்று சென்று விட்டார் நினைக்கிறேன். உங்களோட பேர் மட்டும்தான் இப்ப இருக்கு, அந்த குரூப் அப்படியே இல்லாமல் போயிட்டு நினைக்கிறேன் அவர் போக வேண்டும் என்று சொன்னவர் தானே, அப்ப விடைபெற்று போய் விட்டாரோ தெரியல.
1: அடுத்தால ஒரு பிரச்சனையும் இல்ல, உங்களுக்கு இதுல இருக்கிறாரு நினைக்கிறேன். உங்களை அவர் அனுப்பிட்டாரு.
0: அப்ப நாங்கள் பாடல போடட்டா? அவர்களுடைய பாடல்
1: இல்ல இல்ல, வெயிட் பண்ணுங்க போருங்க. அவட என்ன இப்போ
0: அடுத்தொரு பாடல் இருக்கிறது, தெய்வேந்திரம்
1: பாடல்
0: வந்து பேர் வேற பாடல் வேறையா மாறி மாறி போட்டிருக்குது, கஷ்டப்பட்டு தான்
1: கண்டுபிடிக்கிறேன். நீங்க பொறுங்க, கட் பண்ணிட்டு
0: வரேன்.
2: டொரண்டோவில் இருந்து மீண்டும் ராஜீவிம. வணக்கம் டிஆர்டி நேயர்களே, டொரண்டோவில் இருந்து மீண்டும் ராஜீவிமல். இன்று நான் ஜானகி அம்மா பாடிய ஒரு பாடல், பிரம்மா படத்திலிருந்து, இவள் ஒரு இளங்குருவி. நன்றி.

0: சரி, நன்றி. இங்கே குணம் குணம் அவர்கள் தொடர்ந்து காத்திருக்கிறீர்களா?
1: ஓ, அவர் அமுதலிங்க நிக்கிறார், உங்களோட வெப்சைட்டுக்கே வந்திருக்கு.
0: அமுதலிங்க என்ன என்ன பாடல் அவர்கிட்ட? முதலாவது பாடல் சரி. அமுதலிங்கம் அவர்கள், இன்றைக்கு உங்களை பற்றி சொல்ல போறீங்களா? அக்கினி நட்சத்திரத்துல தான் தொடங்குறீங்க. அக்கினி நட்சத்திரத்தை பாத்துருக்கீங்களா?
2: ஓமாம், நாங்கள் பார்த்தா.
0: எப்படி பார்த்து எப்படி கண்டுபிடிக்கிறது நட்சத்திரத்துல இதுதான் அக்கினி இதுதான்?
2: இல்ல அந்த அப்படி அப்படி அக்கினி நட்சத்திரம் நான் வச்சு நீங்க அந்த படத்தை பாத்துறீங்களான்னு
0: கேக்குறீங்க. இல்ல இல்ல, எப்படி நட்சத்திரத்திலேயா இதுதான் அமுதலிங்கம் இதுதான் அக்கினி நட்சத்திரம் மட்டும் எப்படி கண்டுபிடிக்கிறது?
2: இல்ல அது என தெரியல.
0: நட்சத்திரத்திலேயே அமுதலிங்கத்தை பாத்துருக்கீங்களா?
2: இல்ல இல்ல, நான் பாக்கல.
0: இப்ப நீங்கள் நட்சத்திர பாடகரண்டா, நீங்களும் நட்சத்திரம் தான். அது அதை வச்சுத்தான் நான் சொல்றேன். நீங்க மேல பாக்குறீங்களா நட்சத்திரத்துல? இது நீங்க நட்சத்திர பாடகரண்டு சொன்னா மேல பார்க்கப்படாது, அமுதலிங்கத்தை தான் பார்க்கணும். சரி, அமுதலிங்கம் அவர்கள் உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க, உங்களை அறிமுகப்படுத்தி கொள்ளுங்க.
2: நான் பெங்கூர்ல வசித்து வருகிறேன். நானும் குணமும் ஆரம்ப காலத்தில இருந்து நண்பர்கள்.
0: தாயத்துல எந்த ஊர் நீங்க?
2: தாயத்துல நான் எழுது மட்டுவாள், குணம் சாவச்சேரி. அப்ப நான் படிச்சதெல்லாம் ரெண்டு பேரும் ஒரே ஸ்கூல்
0: சாவச்சேரி.
2: ஓ, சங்கத்தான இந்து கல்லூரியில தான் படிச்சோம் ரெண்டு பேரும்.
0: அப்ப அங்க சிவா மாஸ்டர் படிப்பித்திருந்தார் அந்த நேரத்துல, தெரியுமா?
2: தெரியல எனக்கு. எந்த காலகட்டம் தெரியல. நாங்கள்
0: அவர் வந்து 76-77 ஆண்டுகள்ல படிப்பிச்சிருந்த.
2: இல்ல, அந்த அந்த காலத்துல எங்களுக்கு தெரியல எனக்கு. நான் அதுக்கு பிறகு வந்தாக்கள்.
0: இப்ப தொடக்கம் நீங்க பாட தொடங்கினீர்கள்?
2: பாடல்கள் நாங்கள் சும்மா இங்க வீடுகள்ல நடக்கிற.
0: இல்ல இல்ல, தாயத்துல இருக்கிற போதும் பாடல.
2: இல்ல இல்ல, தாயத்துல நான் பாடல, ஒரு காலம் பாடல. இங்க வந்து நான் அந்த ஸ்மூல் என்ற ஒரு தளத்துலதான் பாடிக்கொண்டிருந்தேன். அத குணம் கண்டுபிடிச்சுதான் என்ன கொண்டு
0: வந்து படிக்கிற காலத்துல. படிக்கிற காலத்திலே அடிக்கடி முணுமுணுக்கிற பாடல் என்ன?
2: முணுமுறுக்க பாடல்கள் 1000 இருக்குது.
0: உங்களுக்கு பிடிச்ச பாடல், படிக்கிற காலத்துல உங்களுக்கு பிடிச்ச பாடல்?
3: கனடா வன்கூரில் அமைந்துள்ள இளம் பாடகர்கள், அதாவது கடந்த 23rd இரவு சுவிஸ் நேரத்தில் இடம்பெற்ற நிகழ்ச்சியினுடைய மறு ஒலிபரப்பினை இதுவரை கேட்டீர்கள். இதனை முழுமையாக கேட்பதற்கு மது உத்தியோகபூர்வ இணையதளமான TRTTamilOli.com இணையதளத்தில் நீங்கள் சென்று முழுமையாக கேட்கலாம். மதிய பிரதான செய்திக்கு வழிவிட்டு உங்களிடமிருந்து அன்பாக விடைபெறுகின்றது.
4: வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
5: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினை ஊடாக.
6: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கியலாம தூக்கி கொண்டு போறீங்க, அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
7: ஐயோ ராஜான், லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டு கிஷன் கறி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில பொன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பாக்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
6: ஐயோ நானும் கேள்விப்பட்டேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
7: விடாதீங்க, போங்க போங்க.
8: அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், பாரிஸ் லாச்சப்பலில்,
9: 11 à 13 rue Gaille, 75 000 du Paris.
8: வீட்டி சூப்பர் ஸ்டோர், கார்லா கோனே சாசனில்,
9: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
8: மேலதிக தொடர்புகளுக்கு விடி கேஷ் அண்ட் கரி பாரிஸ் லாச்சப்பலில் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 05 07 18. சாசல் காலா கோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக்கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸே 3098 குயினிட்ஸ் சுவிஸ்
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக்கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக்கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.

0: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தினூடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேசன் கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சர்வதேச தன்னார்வ தொண்டுமன பணியாளர்கள் 17 பேரின் உயிர் பறிக்கப்பட்ட மூதூர் சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் மீனாட்சி கங்குலி மற்றும் அதன் சட்ட மற்றும் கொள்கை பிரிவு பணிப்பாளர் ஜேம்ரோஸ் ஆகியோர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மூதூர் பகுதியில் கடந்த 2006 ஆகஸ்ட் மாதம் 4 தேதி பிரான்சை சேர்ந்த ஆக்ஷன் அகெயின்ஸ்ட் ஹங்கர் என்ற சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தின் 17 பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள போதிலும் இதுவரை குற்றவாளிகள் எவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ தண்டிக்கப்படவோ இல்லை என்பது மனித உரிமை அமைப்புகளினாலும் ஊடகவியலாளர்களாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இலங்கை அரசாங்க படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே மூதூர் பகுதியில் தீவிர மோதல் இடம்பெற்ற காலத்தில் சுனாமி நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வந்த இந்த பணியாளர்கள் தமது அலுவலக வளாகத்துக்குள் முடங்கினார்கள். ஆகஸ்ட் 4 தேதி பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் 13 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 17 பணியாளர்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உடல்களாக பிரேதங்களாக கண்டெடுக்கப்பட்டார்கள். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்துக்கு புலிகளே காரணம் என அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பின் விரிவான புலனாய்வு அறிக்கைகள் இந்த சம்பவத்தில் காவல்துறை மற்றும் கடற்படை பிரிவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனை மூடி மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தன. இலங்கையின் உள்நாட்டு போர்க்காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் ஆட்சிக்கு வந்த பல அரசாங்கங்கள் விசாரணை நடத்த உறுதியளித்த போதிலும் இதுவரை உரிய நீதி நிலைநாட்டப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீண்டகால காத்திருப்புக்கு முடிவு கட்டும் வகையிலும் போர்க்கால மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரணை செய்யவும் சுயாதீன அரச வழக்கறிஞர்கள் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தனது கைது மற்றும் தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த மனு மீதான விசாரணை 2027 ஜனவரி 19 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. நுவரெலியாவில் உடற் சிகிச்சை நிபுணர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் குற்றத்துக்கு துணை புரிந்ததாக கூறப்படும் மேலும் இருவர் உள்ளிட்ட 4 விளக்கமறியல் எதிர்வரும் ஆகஸ்ட் 3 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். சந்தனவர்கள் நுவரெலியா நீதவான் புஷ்பிக ஜெயதாசம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை ஆகஸ்ட் 3 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் நாரம்மல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஜெயசுந்தர முதியான் சொலாகே சம்பிக்க சிறியான் ஜெயசுந்தர, அவரது மனைவியான 35 வயதுடைய ரட்நாயக்கா முதியன் சொலாகே நித்மி அமாய ரட்நாயக்கா, கொலைச்சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் குண்டசாலை பிரதிசபையின் 49 வயதுடைய சாரதி ஜெயசிங்க ஆராய்ச்சியே ரஜித சாலிய சமரசிங்கம் மற்றும் குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் போலீஸ் பரிசோதகர் அனில் ஆரியவங்ச ஆகியோர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். காங்கேந்துறையிலிருந்து மன்னார் வழியாக கற்பட்டி வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் நீர்வளத் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கட்பட்டியிலிருந்து கொழும்பு மற்றும் காலனி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையை அண்டிய பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதேபோல மேல் சபரகம மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரணைய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, முனராகலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழைத்தியாலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் இந்தியாவிலிருந்து கடற்பரப்பின் ஊடாக இலங்கைக்கு பிளாஸ்டிக் வந்தடைவது அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது.
2: லைபீரிய கொடியுடன் கூடிய MSC எல்சா 3 சரக்கு கப்பல் கடந்த வருடம் மே மாதம் 25 நீர்க்கசிவினால் கேரள கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானது. அதிலிருந்து பிளாஸ்டிக் நுண்துகள்கள் அடங்கிய 43 கொள்கலன்கள் நாட்டின் கடற்பரப்பில் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார்.
3: பிளாஸ்டிக் நுண்துகள்களின் வருகை அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக நேற்று முன்தினத்திலிருந்து அதிகளவில் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகரித்துள்ளன. வடக்கு, மேற்கு, மேல் மாகாண கடற்பகுதிகளில் அதிகரித்துள்ளது. கடலுக்கு அடியில் மூழ்கியுள்ள கப்பலிலிருந்து மேலும் ஒரு கொள்கலன் புதிதாக திறக்கப்பட்டு அதிலிருந்து பிளாஸ்டிக் துகள்கள் வந்தடையலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம். இல்லையெனில் நீரோட்டத்தின் போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனினும் தற்போது வருபவை புதியவை, அதாவது பிளாஸ்டிக் துகள்கள். எனவே கடலுக்கடியில் புதிதாக ஒரு கொள்கலன் திறக்கப்பட்டு வரக்கூடும் எனும் சாத்தியக்கூறே அதிகமாக உள்ளது. அதேவேளை கடந்த வாரம் பைகளும் வர தொடங்கின. 25 கிலோகிராம் எடையுள்ள 2 பைகள் வர தொடங்கின. அதனால் இப்போது இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். இது தொடர்பில் நாம் கப்பல் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளோம்.
0: தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்நோக்கும் திண்ம கழிவு பிரச்சனை மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளுடன் சமூகத்தை இணைக்கும் சரியான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சாந்தன அம்போரா தெரிவிக்கிறார்.
3: உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கழிவு பிரச்சனை இருக்கின்றது. எனவே கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் நாம் விசேட திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம். சமூகத்தையும் முனைத்து மிகவும் பயனுள்ள மற்றும் முறையான கழிவு முகாமைத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே எமது இலக்காகும். அதற்கான ஆரம்ப பணிகளை நாம் ஏற்கனவே முன்னெடுத்துள்ளோம். அதே போன்று அதனுடன் தொடர்புடைய அடுத்த பிரச்சனை டெங்கு பரவலாகும். இந்த டெங்கு நோய் பரவல் நிலையை கட்டுப்படுத்துவதற்காகவும் எமது அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்களிப்பு செய்து மிகப்பெரிய பணி ஒன்றை நிறைவேற்றி வருகின்றனர். எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தலையீடு செய்யும் அதே வேளை எமது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இயந்திர உபகரணங்களின் பற்றாக்குறை என்ற பாரிய நெருக்கடி ஒன்று இருந்தது. அந்த இயந்திர உபகரணங்களை வழங்குவதற்காக நாம் ஏற்பாடுகளை ஒதுக்கி தேவையான ஆரம்ப பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த இயந்திர உபகரணங்களின் முதல் தொகுதி தற்போது கிடைத்துள்ளது. நாம் August 5 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அந்த இயந்திர உபகரணங்களை வழங்கும் நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளோம். அதன் பின்னர் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அந்த இயந்திர உபகரணங்களை வழங்கி கழிவு மேலாண்மைக்கும் அவைகளின் வீதி அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் தேவையான பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இந்த ஆண்டில் இதுவரை இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது. இந்த பிரிவு வெளியிட்ட புள்ளிபரங்களின் அடிப்படையில் இதுவரை மொத்தம் 84,091 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அத்துடன் நேற்று டெங்கு தொடர்பான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதோடு இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 இருக்கிறது.
4: டெங்கு ரோகியின் அசுகாத்திர
5: 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 84,091 டெங்கு நோயாளர்களும் 61 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கம்பஹா, கொழும்பு, கண்டி, மாத்தறை, கழுத்தறை, காலி, ரத்தினபுரி மற்றும் குரணாகல் ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். வீடுகளை சோதனையிட்டு நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றினாலும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழையினால் உங்களது வீட்டு வளாகத்தில் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடும். எனவே வாரத்திற்கு 30 நிமிடங்களை ஒதுக்கி தமது வளாகத்தை சோதனை செய்து கொள்ளும் நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஜூலை மாதத்தில் இதுவரை 28,717 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போதும் 175 அதி அபாய வளையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அவ்வப்போது பெய்யும் கடும் மழையினால் நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் உருவாகலாம். அது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம்.
6: டெங்கு நோயாளர்கள் சரியான அறிவுறுத்தல்களை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர வலியுறுத்தினார்.
7: யாராவது ஒருவர் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல், உடல்வலி, தசைவலி, தலைவலி, வாந்தி, குமட்டல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் இருந்தால் வேறு மருந்துகளை பயன்படுத்தாமல் காய்ச்சலை குறைப்பதற்காக பாராசிட்டமால் மருந்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் என இருவகையான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளிகளாக இருப்பின் வைத்தியர்கள் கூறுகின்ற வழியிலேயே முறைப்படி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். வேறு கை மருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் நோய் மேலும் தீவிரமடையும் சாத்தியம் நிலவுகிறது. எனவே எம்மால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நோயை குணப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம்.
0: தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முறையான மற்றும் நியாயமான விசாரணையை நடத்துமாறு கோரி சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் போன கைதிகளின் உறவினர்கள் மற்றும் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு இணைந்து உத்தியோகமாக முறைப்பாடு அளித்ததோடு அரச பாதுகாப்பில் இருந்த கைதிகளின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துமாறும் இடம்பெற்ற அநீதிகள் தொடர்பாக முழுமையான வெளிப்படைத்தன்மையுடன் கூடிய விசாரணையை நடத்தி நீதியை நிலைநாட்டுவதற்கு தலையிடுமாறும் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பியர் உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருளாக அரிசி மற்றும் சர்க்கரையின் பயன்பாட்டை அங்கீகரிக்க வேண்டாம் என்று கலால்வரி ஆணையாளர் நாயகம் மற்றும் எதிர் மறுத்தார்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக அக்டோபர் 2 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குருசிங்க மற்றும் பிரேம் சங்கர் ஆகியோர் அடங்கிய அவரின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன் போது பல எதிர் மனுதாரர் மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்காக ஆஜரான ஜனாபதி சட்ட ஆலோசகர்கள் கனகேஸ்வரன், சுமதி தர்மவர்த்தன மற்றும் அரிஷப்ரிய ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய ஒரு தியதியை வழங்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக்கொண்டார்கள். அதன்படி பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கிய நீதிமன்றம் இந்த வழக்கை அக்டோபர் 2 அன்று திரும்ப பெறுமாறு உத்தரவிட்டது. உரிமம் பெற்ற மதுபான விற்பனையாளர்கள் குழுவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கலால்வரி ஆணையாளர் நாயகம்

அரசாங்கம் பொது நிதியிலிருந்து பெரும் மானியங்களை வழங்கும் சூழலில் பியர் போன்ற வர்த்தக தொழில்களுக்கு அந்த அரிசியை பயன்படுத்துவது தேசிய பொருளாதாரத்தில் கடுமையான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு அரிசியில் நாட்டின் தன்னிறவுக்கு ஒரு தடையாகவும் அது மாறிவிடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மதுபான உற்பத்தியின் தரத்தை கண்காணிப்பதற்கான தர நிர்ணய வழிமுறையை இலங்கை தர நிர்ணய நிறுவனம் முறையாக புதுப்பிக்கவில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி பியர் உற்பத்திக்கான பிரதான மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சர்க்கரையை பயன்படுத்துவதை தடுக்கும்படி கலால்வரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் நீதிமன்றத்தை மேலும் கேட்டுக் கொண்டார்கள். புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 12 வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாயா ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுகீஸ்வர பண்டாரா கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த உடவிலாளரான ஆறுமுகம் சபேஸ்வரன் நேற்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணத்தில் இருந்து வெளிவரும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் முன்னாள் விரிவிரியாளரும் யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் ஆவார். கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை கனடாவில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று 2வது கட்டத்தின் 36வது நாளை எட்டியிருந்தது. கேப்பாப்பிளவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 59.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னமும் ராணுவ கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகள் உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் போராட்டம் 37வது நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன் போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். இன்று 2ஆம் கட்டத்தின் 36வது நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். எமது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த இடத்துக்கு வருகை தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அவரின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் எமது காணி விடுவிப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே எமது சாத்வீகமான போராட்டத்துக்கு செவி சாய்த்தமைக்கு அவருக்கு நன்றிகளை நாங்கள் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்கின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். செம்மணி மனித புதகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்கருக்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். செம்மணியில் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியதன் பின்னர் இந்த மகஜர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மகஜரிலே யாழ்ப்பாண மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களும் துறவரத்தினரும் ஆகிய நாம் இறந்தவர்கள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் இலங்கையில் ஆயுத மோதலின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவினர்களை இன்றளவும் தேடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் இந்த ஆழ்ந்த மீட்பு பணிசார் அக்கறையால் இந்த மடலை உங்களுக்கு எழுதுகிறோம். 2025 ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதகுழி அமைவிடத்துக்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுகிறோம்.
உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது வருகை புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்திருந்தது. 2025 பிப்ரவரி மாதத்தில் செம்மணியில் உள்ள சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொணர்ந்துள்ளன. 2026 ஜூலை 21 தேதி குழந்தைகள் மற்றும்

0: சிசுக்களின் எச்சங்கள் உட்பட குறைந்தது 454 எலும்புக்கூடு எச்சத்தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இறந்தவர்களின் அடையாளங்கள், அவர்களது மரணங்களுக்கான காரணங்களும் திகதிகளும், அவற்றுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதும் இதுவரை இறுதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டியே தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி இவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாங்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த புதகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையானதும் அறிவியல் ரீதியில் நம்பகமானதும் உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வல்லதுமான சர்வதேச விசாரணை ஒன்று அவசியமாக்குகிறது இங்கே இடம்பெற்ற நிகழ்வுகள். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்லியல் ஆய்வுக்குழு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோர் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க பணியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இருந்தாலும் தடியவியல் திறன், விசாரணை சுயாதீனம், சான்றுகளை பாதுகாத்தல், பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தல், குடும்பங்களின் பங்கேற்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் எழுப்பியுள்ள கரசனைகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல தசாப்தங்களாக நீடித்த தாமதங்கள், தடைகள் மற்றும் தண்டனையின்மை காரணமாக உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கையை இழந்துள்ளதால் சுயாதீன சர்வதேச விசாரணையை மீண்டும் மீண்டும் அவர்கள் கோருகிறார்கள். இந்த கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரித்து அவர்களுடன் இணைந்து நிற்கின்றோம். எமது ஆராய்ந்தறிந்த நிலைப்பாட்டின்படி செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டவற்றின் அளவும் சூழலும் தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் பரந்த கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலையின் தெளிவான அறிகுறியாக தெரிகிறது. இந்த அம்சம் சர்வதேச சட்டத்துக்கிணங்க தகுதியும் சுயாதீனமும் கொண்ட சர்வதேச பொறிமுறை ஒன்றினால் ஆராயப்பட வேண்டும். எனவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்கள் அலுவலகத்திடம் நாம் மரியாதையுடன் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து வழிவகுக்கவும் அதற்கு பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், பரிசோதித்தல், அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய அனைத்தும் மினசோட்டா நெறிமுறை மற்றும் பொருந்தக்கூடிய ஏனைய சர்வதேச தரநிலைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சுயாதீன டிஎன்ஏ பகுப்பாய்வு, அறிவியல் கால நிர்ணயம், பொருத்தமான தனியுரிமை பாதுகாப்புகளுடன் குடும்ப ஒப்பீட்டுக்கான டிஎன்ஏ மாதிரிகளை தன்னார்வ அடிப்படையில் சேகரித்தல், இவற்றை உள்ளடக்கிய நம்பகமான அடையாள உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு ஆதரவளிக்கவும், விசாரணையாளர்கள் தொடர்புடைய அனைத்து ராணுவ, போலீஸ், தடுப்பு, காவல் மற்றும் அரசாங்க பதிவுகளை அணுக முடிவதையும், உரிய சட்ட நடைமுறைகளையும், குற்றமற்றவர் என்ற சட்ட முன்மானத்தையும் மதித்தவாறு தனிநபர் மற்றும் நிறுவன பொறுப்பை நிலைநாட்ட முடிவதையும் உறுதி செய்ய வேண்டும். குடும்பங்கள், சாட்சிகள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள், சமய தலைவர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஆகியோரை பாதுகாத்து அவர்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்பு கூறல் செயற்திட்டம் அதன் ஆணைவரம்புக்குள் முன்னேற்றங்களை கண்காணித்து அதனுடன் தொடர்புடைய சான்றுகளை பாதுகாக்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களின் எச்சங்களை அடையாளம் காண முன்வரும் சாட்சிகளின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணத்தில் நேரடி இருப்பு, அதாவது உர்சின் நேரடி இருப்பு அவசியம் என நாம் கருதுகிறோம். 2026 ஜூலை 29 அன்று வெளியான நாளிதழ்களில் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளவர்கள் தமது உறவினர்கள் என எவரும் உரிமை கோரவில்லை என்று நீதியமைச்சர் அண்மையில் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மக்கள் மௌனமாக இருப்பதற்கான முதன்மை காரணம் பயமும் இலங்கை அரசாங்க நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையும் தான் முக்கிய காரணங்கள். சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுகின்றோம். எலும்புக்கூட்டு எச்சங்களின் ஒவ்வொரு தொகுதியும் மீறப்பட முடியாத மனித மாண்புடைய ஒரு நபரையும் துயரத்துடனும் நிச்சயமின்மையுடனும் வாழும் ஒரு குடும்பத்தையும் பிரதித்துவப்படுத்துகிறது. எமது வேண்டுகோள் எந்த ஒரு சமூகத்துக்கோ நிறுவனத்துக்கோ எதிரான பழிவாங்கும் எண்ணத்தாலோ பகைமையாலோ தூண்டப்படவில்லை. சான்றுகளால் நிறுவப்படும் உண்மை, சட்டத்தின்படி வழங்கப்படும் நீதி, இறந்தோரின் மாண்பு மற்றும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் ஆகியவற்றைத்தான் நாம் நாடுகிறோம். இந்த விசாரணையை முன்னெடுத்து குடும்பங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் அலுவலகமும் இனி ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை விளக்கும் எழுத்துமூல பதிலுடன் தங்களது அவசர தலையீட்டை மரியாதையுடன் நாங்கள் கோருகிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அகில சாலிய எல்லாவில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உத்தியோகமாக இன்று இணைந்து கொண்டுள்ளார். சப்ருகமுவா மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த மோகான் எல்லாவெலாவின் புதல்வரான அகில எல்லாவெல ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்னபுரி மாவட்டத்துக்கான பலாங்குடை தொகுதி அமைப்பாளராகவும் ரத்னபுரி மாவட்ட தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தியோக நியமன கடிதங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. நேற்று நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அடங்கியுள்ள விடயங்களை பார்க்கலாம். முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நிறுவன ரீதியான தேவை, வெளிப்படைத்தன்மை கொண்ட சான்றுகள், சம்பந்தப்பட்ட பங்குதாரர் தரப்புக்கூடனான ஆலோசனைகள் மற்றும் அரசியலமைப்பு ரீதியான தாக்கங்கள் குறித்த முழுமையான மதிப்பீடின்றி முன்னெடுக்கப்படக்கூடாது. பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவி காலத்தை மாற்றுவதற்கு பதிலாக அரசியலமைப்பு நியமன செயன்முறை ஊடாக தற்போதுள்ள நீதித்துறை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். வழக்கு தாமதங்களை குறைத்தல், நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தல், நீதிமன்ற உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தல் மற்றும் நீதிக்கான அணுகலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது குறித்த எந்தொரு எதிர்கால மறுபரிசீலனையையும் பரந்த பொது கலந்தாய்வு மற்றும் சுயாதீன நிபுணர் மதிப்பீட்டை தொடர்ந்து விரிவான அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சீர்திருத்த செயல்முறையின் ஒரு பகுதியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதித்துறையின் சுயாதீனம், அதிகார பகிர்வு, சட்டவாட்சி, அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்ட ஆட்சி மற்றும் இலங்கை நீதிமுறைமையின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பை சங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதோடு உள்ளூரிலும் சர்வதேச அளவிலும் தேவையான அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் எடுக்க அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு ரீதியான தேவைகள், பரந்த கலந்தாய்வுகள் மற்றும் சர்வதேச கடப்பாடுகளுக்கு அமைவாக இல்லாத பட்சத்தில் பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவிக்காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி, அரசாங்கம் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த சங்கம் கேட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஆகியோருக்கிடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னர் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ராஜீவ் அமரசூரிய, அந்த திருத்த சட்டம் இந்த சமயத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சரிடம் தாங்கள் விளக்கியதாக தெரிவித்தார். நேற்று சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கையை நீதியமைச்சரிடம் கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அறிக்கையானது முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்குவதோடு 2023 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் பரிந்துரைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் ஜனாதிபதியை சந்தித்து இதுகுறித்து கலந்துரையாட அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் சேர்ப்பிப்பதாக நீதியமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராஜீவ் அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை கவனமாக ஆராய்ந்து ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த பின்னர் அமைச்சர் பதிலளிப்பார் என்று தெரிவித்த அவர், இதுகுறித்து மேலும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். இதனிடையே இந்த சந்திப்புக்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான போராட்டங்கள் குறித்து எங்குமே கலந்துரையாடப்படவில்லை அல்லது அத்தகைய எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் 2 தனியார் வங்கி கணக்குகளை பரிசோதித்து தகவல்களை பெற வேண்டியுள்ளதால் குற்றப்புணர்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம்மவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணையின் போது நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய சந்த நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். இதனை அடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அக்டோபர் 29ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதோடு வழக்கும் அன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணையவழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயற்பாட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர தயாரிலை குழுவினால் நாடாளுமன்றத்தின் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் 56 பகுதிகள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் அதில் 46 பகுதிகள் மிக உயர்மட்ட அபாய காரணியை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனுமதி பெறப்படாமல் டிஜிட்டல் அமைப்புகளுடன் பிரவேசித்தல், உணர்திறன் மிக்க தகவல்களை திருடுதல், நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்துதல் மற்றும் உத்தியோர்வ இணையதளங்களை ஊடுருவி சிதைப்பதன் மூலம் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் போன்ற தீங்கிழைக்கும் ஆபத்துக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த அறிக்கை எச்சரித்திருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் உடனடி அவதானம் செலுத்தி உரிய தீர்வுகளை முன்னெடுக்குமாறு கணக்காய்வு பரிசீலனையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் 2025 ஆண்டறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு என்ற பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்களும் குழுக்களும் போலி நிதி நிறுவனங்களை நடாத்தி வருகின்றமை தற்போது தெரிய வந்துள்ளது.
1: கூட்டுறவு பதவிக்குரிய சட்டங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி சிலர் செயற்பட்டு வருவதாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதியமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். அதற்கமைய இத்தகைய நிதி நிறுவனங்களை எதிர்வரும் காலங்களில் பதிவு செய்ய வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாறான நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து பிரதான நீர்த்தேக்கங்களிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்ளும் பிரதேசங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை போதுமான நீர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
2: இதனிடையே பிரதான நீர்த்தேக்கங்களிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்ளும் பிரதேசங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை போதுமான நீர் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் குறித்தான அனைத்து நீர்த்தேக்கங்களினதும் நீர் கொள்ளளவு 42% வீழ்ச்சியடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் HMPTS ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய பிரதேசங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்க்கொள்ளளவு 24% காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் சர்வதேச தரநிர்ணய நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். டிட்டா சூறாவளி தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல் போன்ற வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் சரியான பொருளாதார பாதையில் பயணித்ததால் இந்த நிலை சாத்தியமானதாக அவர் குறிப்பிட்டார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அளவிடும் பரிமாற்றம் மற்றும் மாற்றத்தக்க தன்மை மதிப்பீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மிக ஆபத்தான மட்டத்தில் இருந்த இலங்கை 2025ஆம் ஆண்டில் ஆக உயர்ந்து 2026ஆம் ஆண்டு தற்போது பி நிலைக்கு முன்னேறிவிட்டது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்தாமலும் பொருளாதாரத்தை சுருக்காமலும் மத்திய வங்கியின் மூலோபாய தலையீடுகள் மூலமே வெளிநாட்டு கையிருப்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதியமைச்சர் கடன் வெளிப்படைத்தன்மையில் இலங்கை சர்வதேச அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் ஜூலை மாதத்துக்குள் ஆண்டின் எதிர்பார்க்கப்பட்ட வருமான இலக்கில் 63.5% அரசாங்கம் எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் என்று பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யானவை என்பதை இந்த மதிப்பீடு நிரூபித்துள்ளதாக தெரிவித்த அவர், சரியான கொள்கை முடிவுகள் மற்றும் நிதியொழுக்கம் மூலம் எதிர்கால பொருளாதார சவால்களை அரசாங்கம் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்தார். பவனியா கனகராயன் குளம் பகுதியில் A9 வீதியில் இடம்பெற்ற பெத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்தார்கள். கனகராயன் குளம் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தம்புளையிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கரைகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பார ஊர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவரே உயிரிழந்தார்கள். இந்த பார ஊர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள மரத்தில் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வாகனம் வெத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 25 வயதுடைய இளைஞர்கள் இருவரும் படுகாயமடைந்து மாங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கம்பருப்பிட்டிய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த நபர் உயரழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கோபுரம் ஒன்றில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக திகக்கொட கம்பருப்பிட்டிய அக்குரச முலட்டியன தெய்வேந்திரமுனை மாவரள மற்றும் தெனியாயா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடநிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பின்னர் காவல்துறையினர் அந்த நபரின் குடும்பத்தினரை சம்பவ இடத்துக்கு அழைத்து சென்றதை அடுத்து அவர் கோபுரத்தில் இருந்து கீழே இறங்கினார். இதையடுத்து உடனடியாக கைது செய்யப்பட்ட அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முல்லைப்படுத்தப்பட்டதை தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவத்தால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை கணிப்பிட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கம்பரப்பிட்டிய காவல்துறையினருக்கு மாத்தறை தலைமை நீதவான் உத்தரவிட்டதோடு சந்தேக நபரை 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நிலவிய மின்வெட்டு காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு 2,51,59 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். விசாரணையின் போது சந்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பீட்டு தொகையை செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெந்தோட்டை கடற்கரை கப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற பராமோட்டர் மோட்டார் பொருத்தப்பட்ட பரசூட் விபத்தொன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண்ணொருவர் உயிரிழந்தார். பெந்தோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்பட்ட பொழுதுபோக்கு பராமோட்டர் சவாரியின் போது இந்த சம்பவம் நேற்று மாலை நேர்ந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சவாரியின் போது பராமோட்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அந்த பெண் உயிரிழந்தார். அதேவேளை அதனை செலுத்திய கொலம்பியா நாட்டைச் சேர்ந்தவர் அந்த நபர் உயிர் தப்பியுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் உடலம் நாகுட மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் பெந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் திகவிளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து ஹெரோயின், கஞ்சா மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 26 வயதுடைய அந்த போலீஸ் உத்தியோகத்தர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. திருகோணமலை கோணேஸ்வரம் கோயிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1,00,000 ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கைபேசியை மீட்டு கிள்ளச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினரிடம் சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்தார். அன்றாதபுரம் எப்பாவில பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞரே இந்த நற்செயலில் ஈடுபட்டார். கடந்த நாட்களில் குடும்பத்தினருடன் திருவோணமலை கோணீஸ்வரம் கோயிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த அந்த இளைஞன் அங்கு குரங்கொன்றின் கையில் கைப்பேசி ஒன்று இருப்பதை கண்டுள்ளார். உடனடியாக குரங்குடன் போராடி அந்த கைப்பேசியை அவர் மீட்டிருக்கிறார். விசாரணையில் கிளிநொச்சிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் வழிபாட்டுக்காக வந்திருந்த போது மாணவி ஒருவரின் கைப்பேசியை குரங்கு எடுத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. மாணவியின் கல்விசார் மிக முக்கியமான பல தகவல்கள் அதில் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட கைபேசியில் இருந்த சிம் அட்டையை பயன்படுத்தி உரிமையாளரை தொடர்பு கொண்ட அவர் காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று முன்தினம் பிற்பகல் கிளிநொச்சியில் அந்த மாணவியின் தந்தையிடம் அதனை வெற்றிகரமாக ஒப்படைத்திருக்கிறார். மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதோடு பலரின் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். வடமாகாணத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பகுதிகளில் நெல் கொள்வனவில் ஈடுபடுகின்ற போதும் மன்னார் மாவட்டத்தில் இன்னமும் நெல் கொள்வனவு நடைபெறவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனைய மாவட்டங்களில் 15 தொடக்கம் 20 இடங்களில் நெல் கொள்வனவு நடைபெறுகின்றன. மன்னார் மாவட்டத்தில் கடந்த கால போகத்தில் 3 இடங்களில் மாத்திரமே நெல் கொள்வனவு நடைபெற்றது. அதிகமான நெல் உற்பத்தி உள்ள மன்னார் மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபை இவ்வாறான அநீதியான செயலில் ஈடுபடுவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். குறிப்பாக மடு பிரதேச செயலாளர் பிரிவு, இலுப்பை கடவை பிரதேசம் போன்ற இடங்களில் நெல் கொள்வனவு நடைபெறுவதில்லை. கடந்த கால போக நெல்லை விவசாயிகள் இன்னமும் விற்பனை செய்யாமலே வைத்திருக்கின்ற சூழல் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் சிறுபோக அறுவடையும் பல பகுதிகளில் நடைபெறுகின்ற போது நெல் சந்தைப்படுத்தல் பிரிவு நெல்லை கொள்வனவு செய்யாததால் குறைந்த விலையில் தனியார் வியாபாரிகளிடம் விவசாயிகள் நெல்லை வழங்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். உரிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் இந்த விடயத்தில் எதுவிதமான அக்கறையுமின்றி செயலாற்றுவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நெல் கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை முன்வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்புமிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2026 ஆண்டுக்கான இசல பிரகராவின் இறுதி பிரகரா நேற்றிரவு வீதியுலா வந்ததோடு பிரகராவை பார்வையிட ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவும் அங்கு தன்னை இணைத்துக் கொண்டார்.
2: வரலாற்று சிறப்புமிக்க கிரிமெஹர ரஜமஹா விஹாரைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனிற்குமார திசாநாயக்க கதிர்காமம் பிரதான சங்கநாயக்க வரலாற்று சிறப்புமிக்க கிரிமெஹர ரஜமஹா விஹாரையின் விஹாராதிபதி கொபவாக்கு தமிந்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். வரலாற்று சிறப்புமிக்க கிருவெஹரவுக்கு அருகில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் பங்கேற்ற ஜனாதிபதி ஹஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைத்தார். அதன் பின்னர் கிருவெஹர வளாகத்தில் மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டிருந்த அலங்காரங்களையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம ஆலயத்தின் 2026 ஆண்டுக்கான இசல பிரகராமின் இறுதி திருவீதியுலா நேற்றிரவு நடைபெற்றது.

0: நாட்டில் பல இன்னல்கள், தடைகள், ஆபத்துகள், எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெருகரா எந்த வருடமும் நிகழ்த்தப்படாமல் இருந்ததில்லை. இதனை வரலாற்றை ஆராயும் போது அறிந்து கொள்ள முடியும். நேர்த்தியான முறையில் இம்முறை புனித பூமியில் பெருகர நடைபெற்றது. இதற்கு மேலும் மெருகூட்டும் வகையில் எமது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க விசேட அர்ப்பணிப்புகளை செய்தார். அனைத்து துறைகளும் அவரது தலைமைத்துவத்தின் கீழேயே செயற்படுகின்றன. எனவே அவை அனைத்தும் முறையாக பலமாக தேவையான விதத்தில் பாரம்பரிய மிக்க முறையில் எமது கலாச்சாரங்களை பேணி முன்னெடுத்து செல்ல எமது ஜனாதிபதியின் அனுமதி எப்போதும் கிடைக்க வேண்டும். அதற்காக விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகின்றோம். 2026 2187 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருகராவை இவ்வாறு வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதுடன் உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை வழங்குகின்றோம்.
1: ஜாதி, ஆகம், பேத, குலபேதேக்கின் தொரவ
2: இனம், சாதி, மத வேறுபாடியின்றி அடர்ந்த வனாந்தரங்களில் ஊடாக பாத யாத்திரையாக வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் மனங்களுக்கு அமைதி அளிக்கும் கதிர்காமம் புனித பூமி சமாதானத்தின் பூமியாக திகழ்கிறது. பெருகராவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு கிரிவெகர நாயக்க தேரர், புதிய நாயக்க தேரர், செல்ல கதிர்காமத்தின் மகாசூன் விகராதிபதி நாயக்க தேரர், ஏழுமலை நாயக்க தேரர் உள்ளிட்ட தேரர்கள் தொடர்ச்சியாக வழிகாட்டுதல்களையும் அனுசரணைகளையும் வழங்கியமைக்காக எமது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எமது நாட்டின் தொன்மை வாய்ந்த பெருகராவாக துட்டகை மன்னனின் வேண்டுகோளின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட கதிர்காமம் பெருகராவை இம்முறை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கம், புத்து சாசன அமைச்சு உள்ளிட்டோர் வழங்கிய பங்களிப்புக்கு எமது நன்றிகளை
1: தெரிவிக்கின்றேன்.
3: ஐதிகாசிக சாஸ்கிருதிக்கு உரிமையான
4: வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த எஸ்எல பெருகர வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்துக்கும் தாய்நாட்டுக்கும் இடையிலான மக்களின் ஆழமான தொடர்பை காட்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக விளங்குகிறது. நமது நாயக்க தேரர் கூறியதை போன்று 2187 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த பரகர நடைபெற்று வருகிறது. அவ்வாறு 2187 வருடங்கள் என எடுத்துக்கொண்டால் 100க்கும் மேற்பட்ட நமது தலைமுறைகள் இந்த வரலாற்று நிகழ்வுடன் தொடர்பு பட்டுள்ளனர். கலாச்சார பாரம்பரியங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலமே ஒரு சமூகம் இடைவிடாமல் நிலைத்திருக்க முடியும். இந்த பரகரா நமது வரலாற்று பாரம்பரியத்தையும் நமது நாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ள கலாச்சார அடித்தளத்தையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக அந்த கலாச்சார பாரம்பரியங்களை உரித்தாக்கிக் கொடுக்கும் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும். நமது ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் நமது முன்னோர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை முன்னிறுத்தி இந்த பெருகராவில் ஊர்வலமாக செல்வதை நாம் காண்கின்றோம். இந்த இளைஞர் யுவதிகள் வரலாற்று பாரம்பரியங்களை மேலும் நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்வதற்கான சவாலை ஏற்றுக் கொண்டுள்ளனர் என்பதையும், அதை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்பதையும் இந்த பெருகரா நமக்கு காண்பிக்கிறது.
5: இதனிடையே வரலாற்று சிறப்பு மிக்க கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா இன்று நீர்வெட்டு நிகழ்வுடன் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது.
6: நாதராஜ் திருப்புகழ் பாடப்பெற்றல் தரமாக போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் ஆடிவேல் உற்சவம் கடந்த 15 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது.

0: தொடர்ந்து மட்டக்களப்பு தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று அதிகாலை பக்திபூர்வமான தீர்த்த உற்சவத்துடன் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது.
1: கிழக்கிலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக போற்றப்படும் தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த 9 கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. சின்னக்கதிர்காமம் என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா பூஜைகள் கடந்த 21 நடைபெற்றன. தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி தீர்த்த கேணியை அடைத்தார். இதனையடுத்து பெருந்திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் தீர்த்தோற்சவம் இனிதே நடைபெற்றது.

0: தொடர்ந்து தொடர்ச்சியாக 7 நாட்கள் இடம்பெறும் கண்டி உற்சவ உத்பலவர்ண ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய வருடாந்த இஸ்தல பெருகிராவின் திருவீதி விழா நேற்று ஆரம்பமாகியது.
1: கண்டி உட்பலவர்ண ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய எஸ்எல் பெருகலால் 769வது தடவையாக இம்முறை நடைபெறுகின்றது. பல்வேறு கலை அம்சங்கள் நிறைந்த இந்த பெருகலா உள்நாட்டு வெளிநாட்டு மக்கள் மத்தியில் பிரபலியம் பெற்றுள்ளது.

0: நடைமுறை பிரஹராவுக்கு விசேட போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தாளங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழொலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழொலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
3: நேரம் சரியாக 2:27 ஐக்கியராஜ்யத்தில் 1:27. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது இந்திய செய்திகள். இந்திய செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசில் ஆட்சியப்பள்ளல் அமைந்திருக்கும் பி.டி.கே. சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பி.டி. சூப்பர் ஸ்டார் இரண்டு நிறுவனங்களுக்கும் உதவி. இதயபூர்வமான நன்றிகள். தொடர்கின்றது இந்திய செய்திகள். பீகார் மாநிலம் பாகிங்பூர் பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கியது. வாக்காளர் ஆர்வமாக தங்களது வாக்கை பதிவு செய்தார்கள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதனால் கூறி கர்நாடகத்தின் மேக தட்டு விரிவான திட்ட அறிக்கை மத்திய உள்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்தியாவில் 100,000 மேற்பட்ட பாடசாலைகள் வெறும் ஒரே ஒரு ஆசிரியருடன் இயங்கி வருவதாக வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள் கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரிய திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. தமிழகத்தில் டாஸ்மாக் மூலமே அரசே நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் மயமாக்கி அரசுரிமை வழங்கும் அமைப்பாக மட்டும் செயல்பட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் காஷ்மீர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை இந்தியாவுக்கு இணையான எதிரிகள் என்று விமர்சித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஹவாஸ் ஆசிப் அவர்களுடன் எவ்வித பேச்சுவார்த்தையை நடத்தப் போவதில்லை என்றார். நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் கோரிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்த புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. சபரிமலைக்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கை வெளியிட்டுள்ளது. சென்னையில் தங்கம் சவரனுக்கு 600 உயர்ந்து ஒரு சவரன் 1,05,880 விற்பனை செய்யாகின்றது. தங்கம் விலை கிராமுக்கு 75 உயர்ந்து 1 கிராம் 13,230 விற்பனை செய்யப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பரசிலிருந்து ஒளிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது மத்திய பிரதான செய்திகள். மத்திய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது உலக செய்திகள். உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொண்டிருக்கும் VTS ஃபினான்ஸ் GmbH நிறுவனத்தினர் அவர்களுக்கும் உமது நன்றிகள். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதல் நடத்தி வருகின்றது. முன்னதாக ஜோர்தானில் உள்ள அமெரிக்க படை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தார். காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்திற்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி பரிசீலிக்கின்றார்கள். ஓபன் AI நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவின் இணையத்தில் அத்துமீறி ஊடுருவியதை தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னு வருவதால் சமூகமும் பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கு ஏற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று ஓபன் ஏ1 தலைமை நீதி நிர்வாக அதிகாரி ஷாம் ஆல்ஸ்மன் தெரிவித்துள்ளார். டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பாவெல் டூராவ் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்ய உள்துறை உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதானையும் பிறப்பித்துள்ளது. உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சால்மன் ருஷ்டியை தாக்கியவர் பயங்கரவாத குற்றத்தை புரிந்ததாக அமெரிக்க நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கிறிஸ் தலைநகர் ரெசிடென்ஸில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ்மென் ஒருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர் காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு இரத்த கைவசம் இல்லை. அமெரிக்க வரலாற்றில் இரண்டாவது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்துள்ளது. நேற்று முன்தினம் ஜப்பானில் ஹியூசு தீவை 7.1 ரிக்டர் நிலநடுக்கம் உருக்கியது. பாதிக்கப்பட்டோரை மீட்பதற்காக 72 மணி நேர அவகாசம் கடந்து கொண்டிருக்கின்றது. 24 மணி நேரமும் வேலை செய்யும் நம் மூளையில் மெட்ரோபாலிக் வாட்ச் எனப்படும் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றது. அந்த கழிவுகளை எவ்வாறு நம் மூளை வெளியேற்றுகின்றது? சுமார் 250 ஆண்டுகளாக தொடர்ந்தும் அந்த கேள்விக்கு விடை கண்டறிந்துள்ளார்கள் தென்கொரிய ஆய்வாளர்கள். இந்தோனேஷியா விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் உயிரிழந்துள்ளார். வடமலுக்கு பகுதியைச் சேர்ந்த 40 ஹசிம் லெம்போசி திங்கட்கிழமை ஜூலை பக்கத்து கிராமத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்தபோது காணாமல் போனதாக நம்பப்படுகின்றது. குடும்பத்தினரும் கிராமத்தினரும் அவரை தேடி சென்றார்கள். அப்போது சாலையோரம் அவரது உடைமைகளையும் இரத்தக்கரையும் அவர்கள் பார்த்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் மதிய பிரதான செய்திகளில் தொடர்கின்றது விளையாட்டு செய்திகள். ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித மண்டார வெள்ளி பதக்கம் வென்று வரலாறு படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அஜிங்க்யா ரஹானே அறிவித்துள்ளார். கடந்த 10 மேலாக இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை செலுத்தியதாக ரஹானே 85 டெஸ்ட், 90 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 8000 ஓட்டங்களுக்கு மேல் குவித்துள்ளார். பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கத்திய தீபுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்கான தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பல தூக்கத்தில் இந்தர் கவுரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். உலகக்கிண்ண உள்ளிட்ட தனது போட்டிகளில் வர்த்தக நடவடிக்கைகள் தனியாருக்கு இடம் ஒதுக்க பீஃபா திட்டமிட்டிருக்கின்றது. அதற்காக பீஃபா ஓபர்ட் என்டர்பிரைஸ் என்ற துணை நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றிற்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் TRTTamilOli.com நிறுவனத்தினர். ஒரு யூரோ இலங்கையில் 383.60, இந்தியாவில் 109.58. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 334.96, இந்தியாவில் 95.74. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 400.46, இந்தியாவில் 117.33. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.10, இந்தியாவில் 127.69. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 138.44, இந்தியாவில் 68.11. இதுவரை மத்திய பிரதான செய்திகளை கேட்டீர்கள். மத்திய பிரதான செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். இலங்கை செய்தியாளருக்கு புத்தகங்களை விட்டுவர நூலுலகம் .com நிறுவனத்தினரும் இந்திய செய்தியாளருக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். பார்சல் ஆட்சிப்பள்ளத்தில் அமைந்திருக்கும் வி டி கே சங்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனேசில் அமைந்துள்ள வி டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர். அதனைத் தொடர்ந்து உலக செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியிருந்தார்கள். சுவிஸ் நாட்டில் அமைந்துள்ள பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் பிடிஎஸ் ஃபினான்ஸ் இஎம்பிஎச் நிறுவனத்தினர் அவர்களுக்கும் இதயபூர்வ நன்றிகள். செய்திகளை செய்யும் எடுத்து கேட்டுக்கொண்டிருந்த அனைத்து அன்பு உறவுகளுக்கும் இதயபூர்வ நன்றிகள்.

0: இணையதளத்தின் வாயிலாக தமிழ் புத்தகங்கள் வாங்க நூலுலகம் .com. ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம் தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000-க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
1: புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணையத்தளத்தில் நூலகம் ஊடாக
2: மேலதிக விவரங்களுக்கு நூலுலகம்
3: NWLULAGA நூலுலகம் நூலுலகம்.
4: அகத்தில பொன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற அங்கால் ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி.
5: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன் கேமா, மலிவுண்டோ மலிவுண்டு தான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் போறேன் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
4: விடாதீங்க போங்க போங்க.
6: ஆம் அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர் Paris La Chapelle
7: 11 à 13 rue Caille 75 000 dit Paris
6: VT Superstore Gala Gonne Sasselil
7: 5 rue Marcel Cerdan 95 140 Garges les Gonesses
6: Mélodie et Tordre VT Cash and Curry Paris La Chapelle Tordre Tolibisi Lacam Cyber Ondre Napade Cyber Inde Cyber Ele Padanette சாசல் கால்லா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி விடி சூப்பர் ஸ்டோர்

0: சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5க்கு மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்காக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5 கார்டன்ஸ்ட்ரக்ட் த்ராச 3098
0: சுவிஸில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
0: சுவிஸிலே VTS Finance GmbH.
2: நேரம் சரியாக 2:42 ஐக்கியராச்சியத்தில் 1:42. இந்த நேரத்தில் வானிலையில் வலம் வருகின்றது. சாயி அருள்மிகு பிரதி வியாழக்கிழமை தோறும் 2:30 to 3 வரை வானிலையில் வலம் வருகின்றது. சாயி அருளமதம் இந்த நிகழ்ச்சியை தயாரித்து தொகுத்து வழங்குகின்றார் கனடிய தமிழ் ஒலிபரப்பு குண்டூர் சாமன சுரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள் வழமைபோல் இன்று இணைந்திருக்கின்றார். அவரை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்கள்.
3: வணக்கம் அன்பு நேயர்களே, வணக்கம் ராஜா. ஓம் ஸ்ரீ சாய்ராம். பகவான் பாபா பிரசாந்தியில் ஆற்றிய தெய்வீக அருள் உரையினை இன்று நாம் கேட்டு பார்ப்போம். அன்பின் வடிவங்களே, நட்சத்திரங்கள், சந்திர சூரியர்கள் அனைவரும் பிரம்மனே. தண்ணீரும் பிரம்மன், ஸ்வர்க்கமும் பிரம்மன், தாயும் குழந்தையும் பிரம்மன், செல்வம், தகுதி, ஜீவராசிகள், ஜீவன் எல்லாம் பிரம்மனே. சிருஷ்டி, ஸ்திதி, லயம் என்கின்ற படைத்தல், காத்தல், அழித்தல் என்ற முச்செயல்களும் பிரம்மனே. கிரகஸ்தன் பிரம்மன், எல்லா செயல்களும் பிரம்மன், உடலும் பிரம்மன், அனைவரும் பிரம்மன், அனைவரும் பிரம்ம வடிவமே. பிரம்மன் இல்லாத இடமே இல்லை. வேதமும் சர்வத பிராணி பாதம் என்பதன் மூலம் இதையே உறுதிப்படுத்துகின்றது. விஞ்ஞானிகளும் கூட எங்கு பார்த்தாலும் அணுசக்தியே நிறைந்திருக்கின்றது என்கின்றார்கள். அது இல்லாத இடமே இல்லை. இதனை வேதாந்தம் அணோரணியான் மகதோ மகியான் என்கின்றது. அணுவிலும் சிறியதாய், பெரியதிலும் பெரியதாய் விளங்குவதாக அறிவிக்கின்றது. எல்லாம் அணுமயம் என்று சொல்வது போல சர்வமும் பிரம்மமயமே. அன்பின் வடிவங்களே, எதை பற்றியும் யோசிக்க தேவையில்லை. தெய்வீக எண்ணங்களை மட்டும் நீங்கள் சிந்தித்து வாருங்கள். அதற்கு மிஞ்சியது எதுவும் இல்லை. அதுவே உங்களுக்கு எல்லாவற்றையும் கொடுக்கும். கடைசியில் அது உங்களை பிரம்மனிடத்தில் கொண்டு சேர்க்கும். எல்லா நாமங்களும் இறைவனின் பெயர்களே. எல்லா வடிவமும் இறைவனின் வடிவங்களே. ஏக் பிரபுக்கே அநேக் நாம், ஒரே கடவுளுக்கு அநேக பெயர்கள். எத்தனையோ இனிப்புகள் இருந்தாலும் அதற்கு ஆதாரம் ஒன்றுதான், சுகர், சர்க்கரை. இந்த உண்மையை உணர்ந்து கொண்டால் இனிப்பு வகைகளில் பேதம் காண மாட்டார்கள். சுவைகள் சிறிது வேறுபட்டாலும் சர்க்கரையில் தவறு ஏதும் இல்லை. அதேபோல மனிதர்கள் அனைவரும் பிரம்மனே. விஸ்வம் விஷ்ணுஸ்வரூபம், பிரபஞ்சம் முழுவதும் விஷ்ணுவின் வடிவம். நாம் எதிலும் பேதம் பார்க்க கூடாது. நமது இந்த குரு பௌர்ணமி தினத்தில் பகவான் நமது அன்றாட வாழ்க்கையிலிருந்து ஒரு உதாரணத்தை சொல்கின்றார். பல நேரங்களில் நாம் மாயையில் மூழ்கி விடுகின்றோம், அஞ்ஞானத்தில் ஆழ்ந்து விடுகின்றோம். விஷ்ணு என்றால் கதை, சங்கு, சக்கரம், தாமரை என்பதை ஏந்தியவராக இருக்க வேண்டும் என நினைக்கின்றீர்கள். அதன் உள் அர்த்தம் என்ன? சங்கம் என்றால் என்ன? சப்தம், அது இறைவன் கையில் இருக்கின்றது. சப்த பிரம்மமயி, சராசரமயி, ஜோதிர்மயி, வாங்மயி, நித்யானந்தமயி, பராட்பரமயி, மாயாமயி, ஸ்ரீமயி. இதில் சப்த பிரம்மமயி சப்தம், அதுவே சங்கு, சக்கரம். இறைவன் கையில் எடுத்து செல்கின்றாரா என்றால் சக்கரம் காலத்தின் உருவகம். காலச்சக்கரம் இறைவனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்றது. கதை பலத்தை குறிக்கின்றது. தாமரை என்பது இதயத்தை குறிப்பிடுகின்றது. ஒவ்வொருவரின் இதயமும் இறைவனின் கரத்தில் உள்ளது. காலம், சப்தம், பலம் எல்லாம் இறைவனிடம் அவர் கரத்தில் இருப்பதாக உருவகப்படுத்துவது தான் இவை எல்லாம். வைஷ்ணவர்கள் விஷ்ணுவை விரும்புகின்றார்கள். சைவர்களுக்கோ சிவபெருமான் மீது ஈடுபாடு. ஆனால் இரண்டு பேரும் திருப்பதிக்கு போகின்றார்கள். வைஷ்ணவர்கள் கடவுளை வெங்கடரமணா என்று அழைத்து ஆனந்தப்படுகின்றார்கள். சைவர்கள் அங்கு போனால் வெங்கடேஸ்வரா என்று அழைத்து மகிழ்கின்றார்கள். வெங்கடரமணா, வெங்கடேஸ்வரா என்பதில் பெயர்தான் வித்தியாசமே தவிர தெய்வம் மட்டும் ஒன்றுதான். ரமணா என்பது வைஷ்ணவ சித்தாந்தம். ரமணா என்றால் ரமிக்கின்றது, ஆனந்தப்பட வைக்கின்றது என்று பொருள். ஈஸ்வரன் என்றால் சகல ஐஸ்வர்யங்களையும் உடையவன் என அர்த்தம். ஈஸ்வரனுக்கு பசுபதி என்று இன்னொரு பெயர். பசுவுக்கெல்லாம் அதிபதி எனக் கொள்ளலாம். வைஷ்ணவர்கள் கோபாலா, கோபாலா என்று அழைக்கின்றார்கள். கோபாலா பசுபதி, இரண்டுக்கும் ஒரே அர்த்தம்தான். இதில் பசுபதி என்று சைவர்கள் அழைப்பதும் கோபாலா என வைஷ்ணவர்கள் அழைப்பதும் ஒரே தெய்வத்தை தான். ஈஸ்வரன் கையில் இருப்பது உடுக்கை, திரிசூலம். இதிலும் வைஷ்ணவ தத்துவத்தை காணலாம். உடுக்கை என்பது சப்தம். சப்தமயி என்பதை குறிப்பிடும் விஷ்ணுவின் சங்கமே இங்கு உடுக்கை என விவரிக்கப்படுகின்றது. திரிசூலம் என்பது முக்காலத்திலும் மாறாத ஒன்று என உருவகம். விஷ்ணுவின் காலச்சக்கரம் இங்கு திரிசூலமாக வர்ணிக்கப்படுகின்றது. தெய்வீகத்தை பொறுத்தவரை நாம் பல வகையில் வழிபட்டு வருகின்றோம். ஆனால் எந்த மதத்தையும் நாம் விமரிசிக்க கூடாது. ஒரு உதாரணத்தை பார்க்கலாம். மாணவர்கள் அதை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு வீணை இருக்கின்றது. அதில் அநேக தந்திகள் இருக்கின்றன. ஒவ்வொன்றும் ஒரு சுருதியை உருவாக்குகின்றன. இதில் அபஸ்வரம் தொனித்தால் கேட்பவருக்கு வேதனையாயிருக்கும். தந்திகள் வேறு வேறு ஆனாலும் வீணை மட்டும் ஒன்றே. இவை இணைந்து ஒலி எழுப்பும்போது இனிய இசை எழுகின்றது. இந்த நாடு முழுவதும் ஒரு வீணையை போன்றது. மதங்கள் எல்லாம் தந்திகளைப் போன்றவை. அனைத்தும் ஒன்றிணைந்து இனிய ஸ்வரங்கள் எழுப்பினால் மனதிற்கு இனிமையாக இருக்கும். இதில் உங்களுக்கு திடமான நம்பிக்கை வேண்டும். அன்பின் வடிவங்களே, ஷீரடி பாபா.

0: துணிகள் வேறு வேறானாலும் அவற்றை உருவாக்கிய நூல் ஒன்றுதான். நகைகள் வேறானாலும் தங்கம் ஒன்றுதான். பசுக்கள் வேறானாலும் பால் ஒன்றுதான். ஜீவராசிகள் வேறு வேறு ஆனாலும் உள் உறையும் ஜீவன் ஒன்றுதான். மலர்கள் வேறானாலும் பூஜை மட்டும் ஒன்றுதான். இருப்பினும் உயிர் வாழ நீங்கள் பந்தப்பட்டு போகின்றீர்கள். பூஜையில் ரோஜா மலர் தூவிய பூஜை, சாமந்திப்பூவினால் செய்யப்படும் பூஜை என்றெல்லாம் கிடையாது. இவையெல்லாம் உங்கள் மனத்தின் தீர்மானங்கள். இன்றிலிருந்து இத்தகைய பிரமைகளை ஒதுக்கிவிட்டு பிரம்ம தத்துவத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். அனைவரும் பிரம்ம வடிவமே, எல்லோரும் தெய்வ வடிவமே. ஆகையால் அனைவரும் இறைவனிடம் ஐக்கியமாவதற்கு தகுந்தவர்கள்தான். இத்தகைய பரந்த மனப்பான்மையை வளர்த்து கொள்ளுங்கள். எந்த வேற்றுமையும் பேதத்தையும் பாராட்டக்கூடாது. பிரதர்ஹுட் ஆஃப் மேன் அண்ட் ஃபாதர்ஹுட் ஆஃப் காட் என்று சொல்கின்றார்கள். இது சரியல்ல. எத்தனை சகோதரர்கள் சொத்துக்காக சுப்ரீம் கோர்ட் வரை சென்று வாதாடுகின்றார்கள். சகோதரர்களிடம் ஒற்றுமை கிடையாது. ஆகையால் பிரதர் என்பதெல்லாம் வேண்டாம், ஏகாத்ம பாவம் வேண்டும். எல்லோரும் ஒன்றே என்ற எண்ணம் வளர வேண்டும். உங்களிடமும் என்னிடமும் இருப்பது ஒரே ஆத்மாவே, எந்த பேதமும் கூடாது. ஆனால் இத்தகைய நிலை சுலபமாக வராது. பழக்கப்படுத்திக் கொள்ள முயற்சி வேண்டும். நடை, உடை, பேச்சு எல்லாமே பழக்கத்தினாலேயே வருகின்றது. அதேபோல உள் உறையும் உண்மையை உணர்ந்து கொள்ள முயற்சி செய்து பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். தெய்வத்தின் கட்டளையை சிரமேற்கொண்டு செயல்பட்டால் தப்பாமல் தெய்வீகம் புலனாகும். எல்லா சாஸ்திரங்களையும் தெய்வத்தின் கட்டளையாக கருதுங்கள். எதையும் எந்த சாஸ்திரத்தையும் படிக்க தேவையில்லை. கடவுளின் அன்பை பெற முயற்சி செய்யுங்கள். அது ஒன்று கிடைத்தால் அனைத்தும் விளங்கும். எல்லாம் நம்மை தொடர்ந்து வரும்.
1: அன்பின் வடிவங்களே,
0: ஒருவன் வேதங்களை மனனம் செய்திருக்கலாம். அவனுக்கு கவிதைகளை புனையும் திறன் இருக்கலாம். ஆனால் மனிதனின் இதயம் தூய்மையின்றி போனால் அனைத்தும் வீண்தான். அவன் தன்னை அழித்து கொள்ளும் நிலை வரும். இந்த உண்மையை என்றும் மறந்து விடாதீர்கள். பண்டை காலத்திலிருந்து இப்பாரத கலாச்சாரத்தில் மக்கள் முக்கிய புருஷார்த்தங்களான தர்ம, அர்த்த, காம, மோட்சம் என்பவற்றை அடைவதற்காக வேதங்களை படித்து வந்திருக்கின்றார்கள். மிக பெரிய மகான்களின் அனுபவ பூர்வமான சித்த சுத்தியுடன் கூடிய சத்திய வெளிப்பாடுகளே வேதங்களாக அறியப்படுகின்றன. வித் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது வேதம். வேதம் எனில் ஞானம். முக்காலத்திலும் மூவுலகத்திலும் மனித குலத்தின் நன்மையையே கோரி ஆன்மீக வழியினை காட்டுகிறது வேதம். உலகின் நன்மைக்காக உலகியலான நன்மைகளையும் உலகியலான செயல்பாடுகளையும் கூட குறிப்பிடுகிறது வேதம். அவித்யைக்கும் துவைதத்துக்கும் வேதத்துடன் சம்பந்தம் உண்டு. என்ன காரணம்?

0: ஞானம் என்றால் புருஷார்த்தங்களை அடைய தெய்வீகத்தை கருத்தில் கொண்டு செயலாற்ற வேண்டும் என்பதால் இது டுவலிசம் என்பது புலனாகின்றது. வேதம் முதலில் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. ரிஷிகள் மட்டுமே இதனை அறிந்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக போதித்து வந்தனர். மனித குலத்தின் எண்ணிக்கை அன்று மிக குறைந்த அளவிலேயே இருந்தது. அதனால் மிகச் சுலபமாக வேதத்தின் போதனை நடைபெற்று வந்தது. இவ்வாறு பரவச் செய்யப்பட்ட பரந்த வேத சாரம் பின்னர் மூவகையாக பிரிக்கப்பட்டது. ருக், யஜுர், சாமம் என்ற மூன்றே அவை.
1: அன்பின் வடிவங்களே,
0: வேதம் முதலில் ஒன்றே ஒன்றுதான் இருந்தது. ரிஷிகள் மட்டுமே இதனை அறிந்து கொண்டு பரம்பரை பரம்பரையாக போதித்து வந்தனர். மனித குலத்தின் எண்ணிக்கை அன்று மிக குறைந்த அளவிலேயே இருந்தது. அதனால் மிகச் சுலபமாக வேதத்தின் போதனை நடைபெற்று வந்தது. இவ்வாறு பரவச் செய்யப்பட்ட பரந்த வேத சாரம் பின்னர் மூவகையாக பிரிக்கப்பட்டது. ருக், யஜுர், சாமம் என்ற மூன்றே அவை. யஜுர் வேதம் பின்னர் சுக்ல யஜுர் வேதம் மற்றும் கிருஷ்ண யஜுர் வேதம் என இரண்டாக பிரிக்கப்பட்டது. இப்பிரிவுக்கு பின்னரே நான்காவது வேதமான அதர்வண வேதம் உருவாயிற்று. தற்போது நடைமுறையில் உள்ளவை ஐந்து வேதங்கள். ருக், யஜுர், சாம, அதர்வண, சுக்ல யஜுர் என்பவை. வேதத்திற்கு ஒன்பது பெயர்கள். முதலாவது ஸ்ருதி. அக்காலத்தில் பேப்பர் பிரிண்டிங் எதுவும் கிடையாது. ஆகையால் காதுகளினால் கேட்டு மனதில் இருத்திக் கொள்வதே வழக்கமாக இருந்தது. குரு சிஷ்யனுக்கு போதிப்பார். இவ்வாறு கேட்பதன் மூலம் மனதில் பதிய வைத்துக் கொள்ளப்பட்டதால் ஸ்ரவணம் என்ற பெயர் உருவாகியது. அதுவே ஸ்ருதி என அழைக்கப்பட்டது. இரண்டாவது பெயர் அனுஸ்வரணம். மூன்றாவது ஆம்நாயனம். நான்காவது சமாம்நாயனம். ஐந்தாவது சந்தஸ். ஆறாவது அத்தியாசம். ஏழாவது கமனம். எட்டாவதும் ஒன்பதாவதும் நிகமாகமம். அதாவது நிகமா ஆகமம். நிகமாகமம் என்றால் இறைவனின் சுவாசம் எனப் பொருள். நிகமம் சக ஆகமம் என்பது உள் மூச்சு மற்றும் வெளிமூச்சை குறிக்கின்ற சொற்கள். இவை அனைத்திலும் உலகியலான உலகை பற்றிய விஷயங்களே காணப்படுகின்றன. ஒவ்வொரு வேதமும் மூன்று சம்ஹிதைகளாக பிரிக்கப்படுகின்றது. இந்த சம்ஹிதை ஒவ்வொன்றும் பிராமணம், ஆரண்யகம், உபனிஷதம் என்று மூன்றாக பகுக்கப்படுகின்றது. பிராமணம் என்பது மந்திரங்கள் நிறைந்தது. யக்ஞ யாகங்களுக்கு பயன்படுத்தப்பட்டு அதன் மூலம் உலகம் நன்மை அடைவதற்கான வழிமுறைகள் அதில் காணப்படுகின்றன. ஆரண்யகம் என்பது கிரகஸ்தாஸ்திரமத்தில் இருக்கும் மனிதன் தன் மனைவியுடன் வானப்பிரஸ்தம் செய்து கானகத்தில் வசிக்கையில் அனுஷ்டிக்க வேண்டிய நடைமுறைகளை குறிப்பிடுகின்றது. வானப்பிரஸ்தம் என்பது மிகவும் கடினமான ஒன்று. சந்நியாசத்துக்கு முன்னைய நிலை. இதில் சரியான நடைமுறைகளை அனுஷ்டித்தால்தான் சந்நியாசம் அடைய முடியும். இந்த நிலையில் கணவனும் மனைவியும் வீட்டை விட்டு துறந்து வடக்கு நோக்கிச் செல்ல வேண்டும். எதுவரை? மரணித்து கீழே விழும் வரை. சுவர்களோ கூரையோ இல்லாத இடத்தில்தான் தங்க வேண்டும். வானப்பிரஸ்தனது வாழ்க்கையில் சகிப்புத்தன்மை மிகவும் முக்கியம். வெயிலும் மழையும் அவர்களை பாதிக்க விடக்கூடாது. அத்தனையையும் சகித்து கொள்ள வேண்டும். இத்தனை சகிப்புத்தன்மையுடன் அவன் முன்னேறிச் செல்ல வேண்டும். வானப்பிரஸ்தம் அனுஷ்டிக்கும் கணவனும் மனைவியும் சகோதரர்களைப் போல பழக வேண்டும். தவிர வேறு எந்த இச்சையும் அவர்களை திசை திருப்ப அனுமதிக்கக்கூடாது. இதைத் தவிர பௌர்ணமி தினத்திலிருந்து தன் உணவில் அன்றாடம் ஒவ்வொரு கவளமாக குறைத்து வர வேண்டும். அதன் பின்னர் அமாவாசை தினத்திலிருந்து ஒரு கவளம் உணவு அதிகமாகச் சாப்பிடலாம். பிறகு பௌர்ணமி திதி வரும்போது உண்பதை முழுமையாக நிறுத்த வேண்டும். இரக்கமுள்ளவர் எவராவது உணவு தந்தால் அதையும் கூட தட்டில் வாங்கி உட்கொள்ளுதல் ஆகாது. யாருடைய வீட்டிலும் சென்று உணவு உண்பது தகாது. பசியெடுத்தால் இலையில் உணவு வாங்கி வெளியில் அமர்ந்து உணவருந்தி பசியாற்றிக் கொண்டு இலையை தூர எறிந்துவிட்டு போக வேண்டும். மிகவும் கடினமான விதிமுறைகளும் எளிமையும் வானப்பிரஸ்த நிலையில் இருப்பவர்கள் கடைப்பிடிக்க வேண்டும். கிரகஸ்தாசிரமம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம், பிரம்மச்சரியம் என்ற நான்கு நிலைகளிலும் செய்யப்படும் செயல்பாடுகள் அனைத்தும் உலக சம்பந்தமானவைகளே. இவை செய்யப்படுவது மனதை அடக்கி கட்டுப்பாட்டுக்குள் வைப்பதற்காகத்தான். தவிர தெய்வத்தினை பிரத்யட்சமாக காண்பதற்கானவை அல்ல. இது ஏதோ புருஷார்த்தங்களுக்கெல்லாம் உயர்ந்த புருஷார்த்தமான பரபக்தி என எண்ண வேண்டாம். ஆகையால்தான் வேதங்கள் உலகியல் வாழ்க்கையை பற்றி மட்டும் போதிப்பதாக கருதப்படுகின்றது. இதன் பிறகு வருவது வேதாந்தம். இது மிக முக்கியமானது. ஆன்மீக உலகின் தொடக்கமும் இலக்கும் இதுதான். இதில் ஆரம்பமும் முடிவும் ஒன்றே. வேதாந்தம் குறிப்பிடும் பல்வேறு நிலைகளை புரிந்து கொள்வது மிக கடினம். வேதாந்தம் முழுவதும் மூன்று யோகங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றது. மாணவர்கள் இதை மிக கவனமாக கேட்டுக்கொள்ள வேண்டும். இதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். முதலாவது தாரகம், இரண்டாவது சாங்கியம், மூன்றாவது அமனஸ்கம். இவையே வேதாந்தத்தின் எசன்ஸை குறிப்பிடுவன. தாரகம் என்றால் என்ன? கேசரி, பேசரி, மத்யமா, பகவதி, இந்த நான்கின் அர்த்தத்தை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். தாரகம் என்றால் என்ன? அநேகர் அநேக விதமாக வர்ணித்து இருக்கின்றார்கள். ஐந்து குறியீடுகள், பஞ்ச முத்திரைகள் இருக்கின்றன. இவற்றை பற்றி ஒவ்வொருவரும் சரியான வகையில் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும். நன்கு அலசி ஆராய்ந்து அனுபவித்து இது தேவையற்றது என ஒதுக்கி நாத பிந்து என்பதனை தரிசித்து அதன் பிறகு நிஜமான தத்துவமான சத்சித்தானந்தத்தின் மேல் மனதின் மேல் தீவிரமாக செலுத்துவது தாரகம் எனப்படும். மனதை அதன் மேல் குவிய வைக்க வேண்டும். இரண்டாவது சாங்கியம் என்றால் பஞ்ச இந்திரியங்கள், பஞ்ச பிராணன்கள், பஞ்ச பூதங்கள், பஞ்ச கோசங்கள், புத்தி, சித்தம், அந்தக்கரணங்கள் இவை எல்லாம் சேர்ந்தால் 25 தத்துவங்கள் எனத் தெரிய வரும். இவையே சாங்கியம். இவை ஒவ்வொன்றையும் பரிசீலித்து இது எதுவும் நான் அல்ல, இதல்ல, இதல்ல என விளக்கி தன் ஆத்ம தத்துவத்தை உணர இயலாது என புரிந்து கொண்டு அது எல்லாவற்றையும் கடந்த சச்சிதானந்த வடிவம் என உணர்ந்து அதுவே ஆத்மா என புரிந்து அந்த ஆத்மாவே நான் என்று உணர்ந்து கொள்வதுதான் சாங்கியம் எனப்படுவது ஆகும். இதுவே சாங்கிய யோகம். அப்படியெனில் வெளிப்புறமாக உட்புறமாக இருக்கும் எல்லா புலன்களையும் தீர விசாரிக்க வேண்டும் என்று ஆகிறது. மூன்றாவது அமனஸ்கம் என்றால் என்ன? கண்ணுக்கு தெரியும் பஞ்ச பூதங்களாலான இப்பிரபஞ்சம் முழுதும் பிரம்மனேயன்றி வேறெதுவும் இல்லை. ஏகம் ஏவா அத்விதீயம் பிரம்மா என்று புரிந்து கொள்ளுதல். பிரம்மன் ஒருவரே அனைத்தும், இரண்டாவது எதுவும் கிடையாது. இவ்வாறு நினைத்து பார்ப்பதற்கான மனமும் கூட தனிப்பட்டு எங்கும் இல்லை. சிந்தனைகளும் எதிர் சிந்தனைகளும் இருப்பதால்தான் அளவற்றதாக எல்லைகள் அற்றதாக இருக்கிறது. இப்படி இருக்கும் எல்லையற்ற நிலை குவித்து ஒன்றாகும் போது அனைத்தும் பிரம்மா என்பது புலனாகின்றது. ஜெய் சாய்ராம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம். அன்பு நேயர்களே, நன்றி வணக்கம் ராஜா.
1: நன்றி வணக்கம் திருமதி சாந்தா சோமஸ்கந்தன் அவர்கள். அன்புறவுகள், இதுவரை சாய் அருள்மதன் நிகழ்ச்சியினை கேட்டீர்கள். தயாரித்து தொகுத்து வழங்கியிருந்தார் கன்னட தமிழ் ஒலிபரப்பு கூட்டு ஸ்தாபன சிரேஷ்ட அறிவிப்பாளர் திருமதி சாந்தா சோமாஸ்கந்தன் அவர்களுக்கும் நன்றிகள்.

பிரான்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனம் கவர்ந்த நிறுவனம் சூழல் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடன் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர், மகளிர், குழந்தைகளின் ஆண்டு வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சூழல் பல்பொருள் வாணிபம். தரமான பொருட்களின் தங்கள் சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சூழல் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை விஜயம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சூழல் பல்பொருள் வாணிபம் 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரம்சையே. பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜினிதாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்கானி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு ரால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். பொன்றுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொன்றுபொண்டே மார்க்கெட் 1 அவென்யூ எதுவான் பயோ 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொன்றுபொண்டி ரேம் தடுப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொன்றுபொண்டி மார்க்கெட்.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 3:14 ஐக்கியராஜ்யத்தில் 2:14. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானிலையில் மலர்கின்றது.

0: விருப்பம். உங்கள் விருப்ப நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு உறவுகளில் நலமாக உற்சாகமாக இருக்கின்றீர்களா? அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டேன். இந்த நிகழ்ச்சியில் நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் நெஞ்சை விட்டு அகலாத பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். அதற்காக நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0033148 3515 40. அந்த வகையில் மங்களகரமாக இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்வோம். அவருடைய தொடர்பை தொடர்பு கொள்ள முடியவில்லை. அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். இடையங்கப்பா எல்லாருமே போடிட்டார்கள். இணைந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம். வணக்கம். வணக்கம் சசி அம்மா, நல்லமா இருக்கிறீங்களா? எல்லோரும் நல்லமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடல் கேக்குறீங்க?
1: வந்து உயிரே உனக்காக படத்துல இருந்து நினைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும்.
0: பன்னீரில் நினைந்த பூக்கள் மெல்ல சிரிக்கும் என்ற பாடல கேக்குறீங்க?
1: ஜானகி அம்மாவின் குரல்.
0: ஜானகி அம்மாவின் குரல் அந்த பாடல். ஆகவே அந்த பாடல் எப்படி நல்லா பிடிச்சதா உங்களுக்கு?
1: நல்லா
0: பிடிக்கும்.
1: நல்லா
0: பிடிக்கும். லக்ஷ்மிலால் புரியால் என்று சொல்லி ஹிந்திக்கார் அப்படியா? பன்னீர் நினைந்து போகலாம்.
1: என்னம்மா எனக்கு அப்பதான் தெரியும்.
0: பன்னீரில் நனைந்த பூக்கள் மெல்ல சீரிக்கும்.
1: மோகன்
0: நதியா நடிச்ச படம் பன்னீரில் நனைந்த பூக்கள் அந்த பாடல். ஆகவே அந்த நினைவோடு இந்த பாடலை என்று கேட்கிறீர்கள். ஓகே, உங்களுக்காக அள்ளி வழங்குகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி, வாழ்த்துக்கள். அவர் சசி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவர்களுக்காக பாடல் வானொலியில் மலர்கள்.

0: கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரி லக்ஷ்மி ஹாந்த பியாரியல். அவர்கள் ஹிந்தி இசையமைப்பாளருடைய இசையில் ஜானகி அம்மாவனுடைய இனிமையான குரலில் சசிகம்மா அவர்கள் இந்த பாடலை விரும்புகின்றனர். பிரான்சில் இருந்து அவரை தொடர்ந்து வைபருடாக இணைந்திருக்கும் மேரி மெக்டலின் அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் மேரி. நலமா இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நல்லவர் குரலுக்கு மதிப்பு இருக்கும் இந்த நாட்டில்.
1: கண்டுபிடிப்பீங்க
0: நடிப்பு நல்லா இருக்கு. என்ன படத்தில்?
1: டாக்டர்
0: சிவா அவரே கேக்குறீங்க. ஓகே, உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம். கேட்டு மாளுங்கள். நன்றி.
1: நன்றி. வணக்கம்.

0: ஒலித்த பாடலை மெக்லின் மீரி மெக்லின் அவர்கள் விரும்பி கேட்டிருந்தார். ஜெர்மனியிலிருந்து டாக்டர் சிவாத்திரையிலிருந்து கவிஞானி வாலி அவர்களுடைய கவிதை வரிக்கை மெல்லிசை மாமனருடைய இசையில் பாடல் ஒலித்தது. பாடலை பாடியவர் டி எம் சவுந்தரராஜன் அவர்கள். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ராஜலிங்கம். நல்லமா இருக்கீங்களா? நன்றி. அப்படியே என்றும் இருக்க வேணும் என்று என் பெருமானையும் பிரார்த்தித்துக் கொண்டு என்ன பாடல் கேட்கப்படுங்க?
1: பாடல் வந்து நல்ல மனம் வாழ்க நாடு போட்டு வாழ்க.
0: நல்ல மனம் வாழ்க நாடு போட்ட வாழ்க
1: வாழ்வோம்.
0: அந்த பாட்டு
1: கேட்போம்.
0: என்ன காரணம் அந்த பாட்டு?
1: இந்த பாட்டு கேட்டு கேட்போம்.
0: எல்லாரும் நினைச்சு
1: நாங்கள் எல்லோரும்
0: விரும்பி கேட்ட பாடல் வானிலையில் வலம் வருகின்றது. இந்த பாடலை எல்லோரும் கவிஞர் கண்ணதாசன் இயற்றிய பாடல் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கவியரசர் கண்ணதாசன் எழுதவில்லை, குமாரதேவன் என்று ஒரு புதிய கவிஞர் விஜயபாஸ்கருடைய இசையில்.
2: நீங்க கல்யாணம் ஆகாதவன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு ஏக்கமா இருக்கும். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு நான் ஊட்டி விடுறேன். மிஸ்டர் சுந்தரம், நீங்க 100 வருஷம் வாழ்ந்து இப்படி ஒவ்வொரு வருஷமும் விழா கொண்டாடணும்.
3: சும்மா வாழ்த்து சொன்னா போறாது, பாட்டு பாடி வாழ்த்து சொல்லணும்.
2: எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நான் தான் பாடுறேன். இப்போ புதுசா ஒருத்தர பாட வைக்கிறேன். லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இப்போது மிஸ்டர் சுந்தரத்தை வாழ்த்தி மிஸ்டர் ரவி பாடுவார்கள்.

0: இந்த பாடலுக்கு இசையமைத்தவர் வி என் தட்சிணாமூர்த்தி. நான் தவறுதலாக யாருன்னு சொன்னான் மறந்து போனேன். நான் வியனா தட்சிணாமூர்த்தி, குமாரதேவன் கவிதை வரிக்கு சொந்தக்காரர், பாடலை பாடியவர் வி கே ஜே ஜெயசாஸ் அவர்கள். இந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தார் ராஜலிங்கம் அவர்கள் பிரான்சிலிருந்து. ராஜலிங்கம் இதை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கோம். அடுத்த அன்பூர்வ வணக்கம். வணக்கம் ஜோசரி அம்மா, நலமா இருக்கீங்களா?
1: நாங்கள் நலமா இருக்கிறோம், நீங்கள் நலமா இருக்கிறீங்களா?
0: எல்லோரும் நலமா இருக்கிறோம், நன்றி. என்ன பாடலை கேட்க போறீங்க?
1: என்ன பாட்டு கேட்கிறது? எட்டில் அழகு பதினெட்டில் அழகு என்ற பாட்டை கேட்க போறேன்.
0: எட்டில் அழகு பதினெட்டில் அழகு என்று பாட்டை கேட்க போறீங்களா? அப்படியா?
1: பாட்டு அப்ப இன்றைக்கு கேட்க போறேன்.
0: என்ன
1: என்னால் இந்த பாட்டை கேட்கவில்லை, ரேடியோவிலே நான் கேட்கவில்லை. அப்ப இன்றைக்கு நான் கேட்க வேண்டிட்டு கேட்கிறேன்.
0: உங்களுக்காக அந்த பாடலை தருகின்றோம், கேட்டு மாலங்கள். நன்றி, வாழ்த்துக்கள்.
1: நன்றி, வணக்கம்.
0: அவர் திருமதி ஜோவி சூரியம்மா அவர்கள் விரும்பி கேட்ட பாடல் இப்பொழுது வானொலியில் மலர்கின்றது.

0: ஒலித்த பாடலை பாடியவர் சன்னிவாஸ் அவர்கள், பாடலை ஆற்றவர் வைரமுத்து அவர்கள், பாடலுக்கு இசையமைத்தவர் வித்யாசாகர் அவர்கள். இந்த வேளையில் வைபருடாக அணிந்திருக்கின்றார் சாந்தினி வடிவேல் அவர்கள். வணக்கம் சாந்தினி.
1: இனிய மாலை வணக்கம். நீங்க நலமா இருக்கீங்களோ?
0: மூட மறந்தோடு நல்ல உற்சாகமா இருக்கிறேன். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
1: நன்றி. நீங்களும் அப்படியே நலமா குடும்பத்தோட இருக்கணும் என்று நாங்களும் நல்ல சுகம். அம்மாவை பார்த்து பார்த்து நல்ல சந்தோஷமா இருக்கிறோம்.
0: பார்த்து பார்த்து நான் நீங்க உங்களை வர சொன்னவா?
1: வா, தெரியும், வர சொன்னவ
0: கேட்டவதான்.
1: அவருக்கு
0: சரியில்லாட்டி அம்மா அம்மா பாப்பா தானே அங்க இருந்து. நீங்களே அதை பற்றி கால போறீங்க?
1: பிள்ளைகளுக்கு நேரம்
0: இல்ல. அப்படி சொல்லுங்க. அவருக்கு இப்ப பிள்ளைகளுக்கு நேரம் இல்லைன்னா பஸ்ல போறது?
1: ஐயோ,
0: என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: படம் தெரியாது.
0: அது படத்தை பற்றி கவலைப்படாதீங்க, பாட்டை சொல்லுங்க.
1: நான் பாட்டு என்ன, சாவித்ரி ஜெமினி கணேசன் நடித்த படம், மையேந்தும் விழியாட மலரேந்தும் குழலாட.
0: அப்படிங்க, மையேந்தும் விழியாட
1: மலரேந்தும் குழலாட, நல்ல பாட்டு. அண்டே
0: மனுஷன் நடிச்சிருக்கு.
1: கோயில நல்ல வடிவாந்த மாதிரி நின்றீங்கள். அம்மா அந்த ஆசீர்வாதம் பெற்றீங்கள் கண்ட நான். ஒவ்வொரு நாளும் அம்மாவை தரிசிச்சு கொண்டு தான் இருக்கிறோம். ஓ, அம்மா அப்பா காசுதான் கவலைப்பட்டு நாங்கள் ஒருத்தரி ஒருத்தர் வச்சு கொண்டு இருக்கிறோம். என்னது உண்மையா அந்த கோயில?
0: அமெரிக்க ராஜாவை கூட்டின்னு
1: போனாங்க. ஓ, அவர் வந்து போயிடுயே நிக்கிறார்.
0: அமெரிக்கிருக்கு
1: உண்மையா அந்த தாயிட்ட போ குடுத்து வச்சிருக்கணும், எல்லாருக்கும் கிடைக்க வேணும். முயற்சி செய்தா எல்லாம் கிடைக்கும் ராஜா. ஓகே,
0: அப்ப நீங்க ஒரு வழிகாட்டியா இருக்கணும். முயற்சி செய்து போற மாதிரி காட்டுவோம் உங்களுக்கு. எனக்கு போக பலனே
1: போக வேணும்.
0: அப்ப டே சித்ரா போறா?
1: ஓ, தெரியும்.
0: என்ன தெரியும்?
1: தெரியும் தானே, சித்ரா அப்படியும் போவா, திருவிழா செய்யறவ.
0: என்ன படத்திலேயே அவங்களோட பாட்டு?
1: அதுதான் தெரியல, பாட்டை கேட்டோம் படத்தை காணே தெரியல.
0: வருது இல்லையா அடிக்கடிக்க?
1: ஐயோ,
0: அடிக்கடிக்க வர்ற குழப்படி செய்யறார்.
1: ஏன்னும்
0: இந்த இதான் கடைசியா அடிக்கிறேன்னு பாப்போம். மையேந்து விழியாட
1: மலரேந்து குழலாட,
0: சாவித்திரியும் ஜெமினியும். என்ன உங்களை எவ்வளோ என்ன பிடிச்சி பெருட்டுது படம்? வேறே ஒரு பாட்டு சொல்லுங்க பாப்போம்.
1: வேறு என்ன பாட்டு?
0: காற்றினிலே
1: வரும் கீதம் ஜானகி பாடினது, அது நல்ல பாட்டு.
0: ம் அந்த பாடலும் உங்களுக்காக தாரேன் கேட்டு மாலுங்கள்.
1: நன்றி நன்றி வணக்கம்.

0: பஞ்ச அருணாசலம் அவர்களுடைய கவிதை வரைக்கும் ஜானகிமா பாடியிருந்தார். இளையராஜா அவனுடைய இசை இணைந்திருக்கும். அடுத்த அன்புறவை அன்பு ஒருவர்.
1: வணக்கம் ராஜா, நாங்கள் நலம் நீங்கள் நலமாக இருக்க எல்லாம் இறைவனை வேண்டிக் கொண்டு. அந்த அம்மா கேட்ட பாடல் பூஜைக்கு வந்த மலர் படத்துல இருந்து மையேந்தும் பிடியாரு என்ற பாட்டு. அத அந்த பாட்டு ராஜான்னு பெரிய குத்து விளங்குற மேல சாவித்திரி ஏற்றி விட்டுருவாங்க.
0: என்ன
1: அதுதான் குத்தாது போடாக்க.
0: நீங்க என்ன பாட்டு நலமா இருக்கிறீங்களா, என்ன பாட்டு கேட்க போறீங்க?
1: இதே வீண படத்துல இருந்து அடிக்கிற வெஜிலுக்கு தமிழ்நாட்டின் சொர்க்க புரியா மூட்டிக்கு நிறைய கூட்டிக் கொண்டு போவோம். பொன்னந்தி மாலை பொழுது,
0: பொன்னந்தி மாலை பொழுது,
1: சங்கர் கணேசன் இசையமைப்பில்
0: புலவர் பிணமைப்பித்தனுடைய கவிதை வரி. டிஎம்எஸ் ஜானகி அம்மாவா?
1: ஜானகி அம்மா. மக்கள் கிராமம் மஞ்சுளாவும்,
0: மக்கள் கிராமம் மஞ்சுளாவும்,
1: மஞ்சுளாவும் அந்த மாதிரி துள்ளி குதிச்சு
0: நன்றி வாழ்த்துக்கள்.

சினிமாவில் சுசீலா அம்மா பாடு. அன்பு உறவுகளே, தயவு செய்து நேரத்தை பாருங்கள். அடி அழை

0: நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வைபரூடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற வணக்கம்.
1: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள், நலமா இருக்கிறீங்களா?
1: ஓ, நாங்கள் குடும்பத்தில் அனைவருமே நலமாவும் சந்தோஷமாவும் இருக்கிறோம் அண்ணா. நீங்க நலம்தானே?
0: நலமா இருக்கிறோம், நன்றி. காலமே நீங்க அடிச்சுனீங்க என்ன இப்ப?
1: நான் ராஜராஜேஸ்வரியா இருக்கணும் படம், கண்ணின் மணியே என் கண்ணி தமிழே, அந்த பாடலுக்கு காசையுடன் வந்துள்ளேன். ஓ, அப்ப நீங்க
0: ஒளிபரப்பின் சகோதரியை இணைந்து கொண்டு சிறப்பிட்ட உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி.
0: அவர் சகோதரி திருமதி சிவசுந்தரலிங்கம் அவர்கள் இணைந்து கொண்டார். இன்னும் ஒருவர் காத்திருக்கின்றார். வணக்கம். வணக்கம். சரி, அவருடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது. உங்களுக்கு தான் லாக். சிவசுந்தரலிங்கம் அவர்கள் கேட்ட பாடல் வானலையில் மலர்கின்றது.

தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். இருக்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவுப் பொருட்கள், கடல் உணவுப் பொருட்கள், பசுமையான மரக்கறி.

வகைகள் வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள் சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள் தொலைபேசி அட்டைகள் அன்பான உபசரிப்பு அனைத்து பொருட்களும் மலிவு விலையில் ஒருமுறை விஜயம் செய்யுங்கள். உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் இஸ்டோஸ் 192 பாரிஸ் பத்தே தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினா 01 42 05 41 85. நாடுங்கள் அம்பாளை அருளும் உண்டு பொருளும் உண்டு.

ஒலித்த பாடலோடு நிறைவுக்கு வருகின்றது. இன்றைய உங்கள் விருப்பம் உங்கள் விருப்ப நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பிட்ட அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எமது இதயபூர்வமான நன்றிகள்.

வணக்கம் நேர்களே. நேரம் சரியாக 4:02. ஐக்கியராஜ்யத்தில் 3:02. மணித்தியாலம் செய்திகள். மணித்தியாலம் செய்திகளுக்கு அனுசரணை வழங்குகின்றார்கள் பரிசு லாட்சியப்பள்ளியில் அமைந்திருக்கும் பிடி கேஷன்கரி அவர்களின் சகோதர நிறுவனமான கார்லஸ் கோனஸில் அமைந்துள்ள பிடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் இரண்டு நிறுவனங்களுக்கும் அவது இதய பூர்வமான நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இலங்கைக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வரலாற்று சிறப்புமிக்க உறவை மேலும் பலப்படுத்தல், பொருளாதார மீட்சி மற்றும் பிராந்திய ஸ்திரத்தன்மை உள்ளிட்ட முக்கிய விடயங்கள் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா மற்றும் அமெரிக்க தூதுக்களுக்கிடையிலான சந்திப்பின் போது அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது. காங்கேசரையிலிருந்து மன்னார் வழியாக கற்பட்டி வரையிலும் கம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரை பகுதியில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என மீன்வள மற்றும் நீர்வளத்துறை திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு இதுவரையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளது என தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது. புதிய மக்கள் முன்னணி தலைவர் சுகீஸ்வர மண்டாரா எதிர்வரும் ஆகஸ்ட் 12 வரை மீண்டும் விளக்கமறையில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று வியாழக்கிழமை உத்தரவு பிறப்பித்துள்ளது. முல்லைத்தீவு கரைத்துறைப்பட்ட பிரதேச செயலாளர் விதிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவ பகுதியில் இராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அப்பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர்பு கவனீர்ப்பு போராட்டம் நேற்று புதன்கிழமை 29 தேதியில் 2 கட்டத்தின் 36 நாளை எட்டியுள்ளது. சர்வதேச தன்னார்வ தொண்டு நிறுவன பணியாளர்கள் 17 உயிர் பறிக்கப்பட்ட மூதூர் சம்பவம் இடம்பெற்று 20 கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தி வெளியிட்டுள்ளது. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தணிகள் சங்கத்தின் தலைவர் ரஜீப் அமரசூரியா மற்றும் நிதியமைச்சர் ஹஸ்ரன் நானேகரா இடையில் சந்திப்பொன்று இடம்பெற்றுள்ளது. பவுனியா கனகராயன் குளம் பகுதியில் A9 வீதியில் இடம்பெற்ற வீதி விபத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்துள்ளார்கள். குடும்ப தகராறு காரணமாக உயிர் அளித்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் இடம்பெற்ற நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. July 29 நள்ளிரவு நிலவரப்படி இலங்கையில் இந்த ஆண்டு டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டு 61 உயிரிழந்துள்ளார்கள். தொடரும் இந்திய செய்திகள். பீகார் மாநிலம் பங்கிப்பூர் பேரவைத் தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 தொடங்கி வாக்காளர் ஆர்வமாக தங்களது வாக்கை பதிவு செய்து உள்ளார்கள். காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு மற்றும் உச்ச நீதிமன்ற தீர்ப்பை மீறும் வகையில் அமைந்துள்ளதாக கூறி கர்நாடகத்தில் மேகதாது விரிவான திட்ட அறிக்கை மத்திய நீர்வளத்துறை ஆணையம் திருப்பி அனுப்பி வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்ஜாமீன் கோரிய திராவிட முன்னேற்றக் கழக அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. நாட்டின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் கடுமையான தாக்குதலை நடத்தியது. காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகளில் தங்களின் பெற்றோரில் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பவேல் பூரோ தீவிர நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்யா உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதானையும் பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு இரத்த கவசம் இல்லை எனவும் அமெரிக்க வரலாற்றில் இது 2 அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் தெரிவித்துள்ளது.
இந்தோனேசியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுந்ததனால் அவர் உயிரிழந்துள்ளார். விளையாட்டு செய்திகள். ஸ்காட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 ஆண்டு பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித் பண்டார வெள்ளிப்பதக்கத்தை வென்று வரலாறு படைத்துள்ளார். சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அஜிங்கய ரஹானே தெரிவித்துள்ளார். உலகக்கிண்ணம் உள்ளிட்ட தனது போட்டிகளில் வர்த்தக நடவடிக்கைகளின் தனியாருக்கு இடம் ஒதுக்க ஃபீஃபா திட்டமிடுகின்றது. நிறைவாக இன்றைய நாணய மாற்று வீதம். இன்றைய நாணய மாற்றுக்கு அரசனை வழங்குகின்றார்கள் TRTTamilolli.com இணையதளம். ஒரு யூரோ இலங்கையில் 383.60, இந்தியாவில் 109.58. ஒரு அமெரிக்க டாலர் இலங்கையில் 314.96, இந்தியாவில் 95.74. ஒரு சுவிஸ் ஃபிராங்க் இலங்கையில் 410.46, இந்தியாவில் 117.33. ஒரு ஐக்கியராஜ்ய பவுண்ட் இலங்கையில் 447.10, இந்தியாவில் 127.69. ஒரு கனடிய டாலர் இலங்கையில் 138.44, இந்தியாவில் 68.11. இதுவரை மணித்தியால செய்திகளை கேட்டீர்கள். தொடர்ந்து வானரையில் வலம் பெற இருக்கின்றது. சபா கேது அவர்கள் தயாரித்து தொகுத்து வழங்கும் பட்டிமன்றம் மறு ஒலிபரப்பாக வானொலிக்கு பலம் பெறுகின்றது.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்கு, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜாண்ண, லாச்சப்பிலுக்கு வந்த நான் வீட்டுக்கு சங்கரி இருக்கு, அங்க போய் பார்த்தனா ஐயோ மரக்கறியண்டா, அகத்தியில புன்னாங்காணி வெள்ளேற குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், மலிவுண்டோ மலிவுண்டுதான் சொன்னவங்க உங்களோட கதையோடு இப்ப நான் தூரம் காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாதீங்க, போங்க போங்க.
2: ஆம், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 dit Paris.
2: VT Superstore, Gare La Gonesse, Sasselil.
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Garges-lès-Gonesse.
2: Mélodie et Tordre-Gelke, VT Cash and Curry, Paris La Chapelle, Tordre, Tolébissi, Lacam, Cyberondre, Napade, Cyberinde, Cyberle, Padanette. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: நேரம் சரியாக 4:10 ஐக்கியராட்சியத்தில், 3:10 இந்த நேரத்தில் சபா கேது அவர்கள் பிரதி திங்கட்கிழமை சுவிஸ் நேரத்தில் இடம்பெறுகின்ற பட்டிமன்றம் கேட்காத அன்புறவுகளுக்காக மறு ஒலிபரப்பாக தருகின்றோம்.

சரித்திரத்தை கேட்க கலந்து சிறப்பிக்க காத்திருக்கும் அனைவருக்கும் இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நூற்றி 71வது பட்டிமன்றம் பட்டிமன்றத்துக்கான வாத கருவாக இருப்பது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா?

0: சொல்லும் பொழுது புத்திசாலித்தனம் வாழ்க்கையில் வெற்றிக்கான ஒரு திறவுகோலாக இருக்கின்றது. சிக்கல்களுக்கு விரைவாக தீர்வு காண முடியுமாக இருக்கின்றது. சமூக முன்னேற்றத்துக்கும் கண்டுபிடிப்புகளுக்கும் புத்திசாலிகள் தான் காரணமாக இருக்கின்றார்கள். தலைமைத்துவம், படைப்பாற்றல், தன்னம்பிக்கை ஆகியவற்றை இந்த வரம் என்ற புத்திசாலித்தனம் வளர்க்கின்றது. தன்னையும் பிறரையும் முன்னேற்றத்துக்கான முன்னேறும் ஆற்றலை அளிக்கின்றது இந்த வரம். சாபம் என்று பார்ப்போமாக இருந்தால், நாங்கள் அதிகம் சிந்திப்பதால் மன அழுத்தங்கள் அதிகரிக்கின்றது. எல்லோராலும் புரிந்து கொள்ளப்படாமல் ஒரு தனிமையை உணர்வதாக இருக்கின்றது அதிக புத்திசாலித்தனம். பிறரின் தவறுகளையும் குறைகளையும் நாங்கள் அதிகமாக கவனிப்பதால் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். அதிக எதிர்பார்ப்புகள் காரணமாக மன நிம்மதி கூட குறைந்து போகலாம். சில நேரங்களில் புத்திசாலித்தனமே உறவுகளில் பெரிய இடைவெளிகளை உருவாக்க கூடும். இரண்டு அணிகளுக்காகவும் நீங்கள் உங்கள் வாதங்களை வைக்கலாம். உம்மவரின் புத்திசாலித்தனம் வரமா அல்லது சாபமா? பட்டிமன்றத்தை ஆரம்பிக்க வாழ்நிலையில் இணைந்திருக்கும் முதலாவது பட்டிமன்ற பேச்சாளரை வருக வருக என்று வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம். வணக்கம் வணக்கம். உங்கள் ஜோகேஸ்வரி அம்மா, ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா? சட்டப்படி நடந்து விட்டது.
1: மனக்கம் பட்டிமன்றத்தை நடத்த ஆதரவு தரும் யூடியூபி ஆதரவு ஆலயக்கு நன்றியையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு இந்த 177வது பட்டிமன்றம் ஆரம்பமாகின்றது. மற்றும் பட்டிமன்றத்தை சிறப்பிக்க மங்களேஸ்வரன் நடத்தி வரும் கேபி சகர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மற்றது பட்டிமன்றத்தை சிறப்பிக்கிறது உங்கள் இரு தரப்பு நபருக்கும் அன்புகளையும் அன்பு வணக்கத்தை கூறிக்கொண்டு நன்றிகளை கூறிக்கொண்டு வானொலி இந்த டிஆர்டி வானொலி எங்களுக்கு இந்த இடத்தை தந்து எங்களை இப்படி பேச வைக்கிறதுக்கு வானொலிக்கு வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? நான் பேச வந்தது வரம் இந்த அன்னைக்கு தான் பேச வந்திருக்கிறேன். நடுவர்களே, நன்றி. நடுவர் அவர்களே, பெண்மவர்கள் என்றாலே அறிவு, அன்பு, பண்பு என்ற மட்டும் என்னவர்கள் எல்லா நாடுகளிலும் இருக்கின்றார்கள். அதற்காக அவர்கள் வெறும் சுற்றுலா பயணிகளாக அல்ல. அவர்கள் படித்து தம் அறிவுகளை பெருக்கிக் கொண்டு தமக்கு தமக்கான வேலைகளை எடுத்துக்கொண்டு அந்த நாடுகளிலேயே இருந்து பெரிய பெரிய தொழிலதிபராக இருக்கிறார்கள். இது பெரும் வரம்தானே. நடுவர்களே, அவர்கள் ஆசிரியர்களாக இருக்கின்றார்கள், விஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள், பல பல தொழில்நுட்பவாதிகளாக இருக்கின்றனர், அறிவாளிகளாக இருக்கின்றனர், எத்தனையோ விஞ்ஞானத்தை கண்டுபிடித்தவர்களாகவும் இருக்கின்றார்கள். அதெல்லாம் பெரிய
0: வரம்தானே.
1: நடுவர்களே, இந்தியாவில் இருக்கும் கல்லணையை முன்னோர்கள் கரிகாலன் அவர்கள் கட்டினார்கள். இது ஒரு
0: வரம்தான்.
1: இந்த கல்லணையினால் எவ்வளவோ மக்கள் பயன்பெறுகின்றனர். இது ஒரு பெரிய வரம். திருக்குறளை யார் எழுதினார்? ஒரு தமிழன் தானே. இது உலக நாடுகளிலேயே இத்தனையோ மொழிகள்ல திருக்குறளை மொழிபெயர்த்து கற்றுக்கொண்டு இருந்தனர். அவர் அதை கற்று அவர்கள் வாழ்கின்றனர். இது கடவுளாலே கிடைத்த பெரிய வரம் தானே இது. நடுவர்களே, அவர்களின் புத்திசாலித்தனம் தானே இது. இது சாபம் அல்ல, நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம், நமது மொழியின் மகத்துவம், நம் இனத்தின் பெருமை, நம் எதிர்காலத்தின் ஒளி. எனவேதான் நாம் சென்ற இடமெல்லாம் மிகவும் பல பலத்துடனும் கடவுளின் ஆசீர்வாதத்துடனும் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எங்களுக்கு கிடைத்த வரம். மற்றது கேட்டு நீங்கள் அப்போது விடுமுறை விருப்பத்தில் சொல்லி நீங்கள் எல்லா கல் தோண்டி வந்தோண்டா காலம் அந்த அந்த அப்ப அது எல்லாத்தையும் அது அந்த அந்த அந்த அந்த அந்த இது எல்லாத்தையும் ஒரு கடவுளாலே எங்களுக்கு அது படைக்கப்பட்டவர்களாலே அது ஒரு வரமா வந்து அவங்கவர்கள் அந்த நாள் அந்த காலத்துல வாழ்ந்தார்கள். கிடைத்த வரம் தான் அதுவும். அப்ப இந்த அதையும் கூடிக்கொண்டு மற்றது சரி அதையும் கூடிக்கொண்டு எங்களுக்கு கிடைத்த வரமே எல்லா சேர்த்து அப்ப எல்லாம் எங்களுக்கு வரம் நாங்கள் குற்றச்சாட்டியாக இருப்பதற்காக இந்த வரம் கடவுள் இந்த வரத்தோட வரம் தான் எங்களுக்கு நன்றாக இருக்கும் சொல்லிக்கொண்டு நான் உங்களை கூப்பிட வேண்டும். நன்றி வணக்கம். வேறு
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கும் பட்டிமன்றத்தை ஆரம்பித்து வைத்ததற்கும் நன்றி அம்மா. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: வணக்கம். அவர் புத்திசாலியாக இருப்பது வறுமை என்ற அணிக்காக பிரான்சிலிருந்து திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் உருவப்பட்டிக் கொண்டு அவர்கள் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது சாபமா? 171வது பட்டிமன்றம் இன்று ஆரம்பமாக இருக்கின்றது. முதலாவது பட்டிமன்ற பேச்சாளர் தனது வாதங்களை வைத்திருக்கின்றார். தொடர்ந்து இணைந்திருக்கும் தேவன் அவர்களை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
2: மாலை வணக்கம். கித்தான கிருஷ்ணர்
0: மாலை வணக்கம். மாலை வணக்கம். எல்லாத்தையும் கலந்து நாங்கள் சொல்லலாம். எங்கள் புத்திசாலிகளாக இருப்பது அம்மாவிற்கே எத்தனையோ பிரச்சனைகளை கொடுக்கின்றது என்ன அப்படியான இதெல்லாம் சொல்லலாம். இல்லை அம்மாவிற்கே உடவு நன்மைகளை செய்திருக்கின்ற இரண்டு அணிக்காக நீங்கள் உங்கள் வாதங்களை ஏதாவது ஒன்றை தெரிய செய்து வந்திருப்பீர்கள் தானே?
2: நான் வந்தது அறிவு சொல்லுங்க
0: வரமை என்ற அணிக்காக வந்திருக்கிறீர்கள் நீங்கள். ஓ
2: ஆபரணமாலைக்கும் சொல்லிக்கொண்டு இந்த நிகழ்ச்சி எனக்கு சந்தைக்கு வானொலிக்கும் இதை சிறப்பாக நடத்த கீழ்க்கும் மற்றது நிகழ்ச்சியில பேசின அம்மாவுக்கும் வரப்போற உறவுகளுக்கும் நன்றியை சொல்லிக்கொண்டு அவர்களும் தங்கள் கருத்து சொல்லிக்கொண்டு மற்றது நடத்தி கேட்கும் அந்த உறவுக்கும் நான் சொல்லிய கருத்து என் பிள்ளை வந்து அதை மன்னிச்சு கொடுக்கணும் சொல்லிக்கொண்டு நான் எந்த கருத்து சொல்லுவாங்க. என்ன சொன்னால் கேட்டு நாங்க வந்து இப்ப இலங்கை வழிக்கணும் பார்க்கணும். நாங்க வந்து இங்க அந்த நேரம் வந்து அம்மா சொல்லுவா தம்பி இங்க என்ன முடியாது 5 மணிக்கு எல்லாம் கேள்வி வந்து நான் நல்லதோடு ஆங்கிலம் படிக்க போகணும் பிடிக்க போகணும் 5 மணிக்கு தனிப்பட்ட காலத்துக்கு. ஓ இது என்ன காரணம் சொன்னா இப்ப என்னோட மொழி கட்டம் தேவை அதுக்கு போறது அது முடிஞ்சு வந்து எங்க வீட்டாங்க போட்டு என்னோட பாடசாலைக்கு இன்னடி சாயங்க ஓடுவது அந்த முடிக்க போட வந்து வழக்கப்போட பாடசாலை போடுது. என்ன சொல்ல வாசிச்சுன்னா அந்த நேரம் வந்து என்னோட பெற்றோர் வந்து எனக்கு வந்து அந்த எப்படி ஒரு செய்யாட்டு கேள்வி நடுவோட நான் இங்க வந்திருக்க மாட்டேன். அது வந்து உண்மையில எனக்கு பணமற்ற பணம் சேர்க்கறதுக்கு என்னோட எனக்கு என்ன பொறுத்த வரைந்தோ அந்த அந்த அந்த நேரம் வந்து எனக்கு அம்மா அப்பா சொல்லி படிச்ச நான் தான். ஆனால் ஆசிரியனாவது படிப்பிக்க அவன் அது வந்து நானும் ஆசிரியனுக்கு ஒத்து போகாட்டி அது எனக்கு அறிவு தெரியல அதுதான். அப்ப நானும் வந்து ஒத்து போனவரையும் நான் இதுக்கு மேல ஏதோ தனி இங்க வந்து என்ன பொறுத்தவரை நிறைய நான் இங்க வந்து கடவுள் வந்து நான் உதவி செஞ்சான் அந்த உறவு நல்லா இருக்கு சந்தோஷம். அப்ப நாங்க வந்துட்டு அந்த அறிவை வச்சு வந்து நாங்கள் சேர அதை வச்சு கொண்டு நல்லதை செய்யலாம். இலங்கை பேருந்து அரசியல் இருக்காங்களே அங்கிருந்து வராங்க, என்ன செய்யணும் எங்களுக்கு மக்களுக்கு? அப்ப அதையும் வந்து அறியை வச்சுக்கொண்டு நல்லதை செய்யணும் இல்ல. இன்னைக்கு அரசாங்கம் வந்து இன்னைக்கு எங்களுக்கு இந்த பிரஜேசிய சுவாமி பிடிச்சா இன்னைக்கு இலங்கை எங்க போகும் யோசிக்காம அந்த மந்திரி யோசிக்கணும் இல்லையே உங்களுக்கு. அப்ப
0: ஒருத்தர்
2: போனால் நானும் புத்திசாலி அழைக்கிறோம் மனதில் புத்திசாலி சாபக்கேடு அப்படி. ஆனால் என்ன சொன்னா முக்கியம் வந்து நாங்கள் என்ன சொல்றோம், நாங்கள் எங்களுக்குள்ள வந்து நடவடிக்கை எங்களுக்கு மேல நாங்கள் நாங்கள் பெற்றோட இருந்தா நாங்கள் எங்களை பிள்ளைகளுக்கு நாங்கள் ஓரளவுக்கு அந்த அறிவை கோயில் கொஞ்சம் சொல்லிக் கொடுத்தோம். அவர் படிக்க படிக்காத அதுதான் இங்கே வந்து பாசி பெற்றோம்டா இங்கே வளர்ந்து போடணும் அதுக்கு அது பிரச்சனை இல்லை. ஆனால் நாங்கள் அவருக்கு புத்திமதியை சொல்லக்கூடிய வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குன்னு சொன்னா அந்த அதை சமுதாயத்தை நாங்கள் வந்து புத்திரு சமுதாயத்தை மாற்றினா தான் நாங்கள் ஒரு எங்களோட தமிழ் சமுதாயம் நாங்கள் எங்கே இருந்தாலும் ஒரு என்ன சொல்றது நாங்கள் இங்கே இருந்தாலும் போதும் நாட்டுக்காவது நாங்கள் ஒரு நல்ல தொடர்ந்து ஒரு என்ன சொல்றது ஒரு உலகக்கூடிய இது இருக்கு உங்களுக்கு. நாங்கள் மண்டல வந்தவங்களுக்கு ஒரு இது சொன்னா நாங்கள் கூட பாத உணவு யாருக்கு நட்டம் எல்லோருக்கும் நட்டம் உங்களுக்கு குடும்பம் நட்டம் உங்களுடைய சமத்து நட்டம் இல்லையா? இன்னொன்று ஒரு உடம்பு எங்கே போயிட்டு அந்த ஜான் எல்லாம் கூட்டி வந்து எல்லாம் பெரிய கொண்டாடம் செஞ்சாரு. அப்ப அப்ப அது இதையும் சொல்றது அவர்கிட்ட பங்கு வச்சு செய்யலாம்னு யோசிக்கிறாரு. ஆனா அது வந்து
0: தனிப்பட்ட
2: பிரச்சனைகள்ந்தாலும் நல்லபடியா சிந்திப்பான்னு சொன்னா அவர் வந்து போதமா செஞ்சுன்னா மக்களுக்கு இன்னும் என்னோட நன்னோடு இதில எல்லாத்தையும் வந்து பிடிபட்டு இருப்பாரு. இது செஞ்சு போல போய் நாசப்பட காசுதானே இல்லையா?
0: அவரது அவரது புத்திசாலித்தனத்தால் அவர் பட்ட கஷ்டங்கள் அவர் பின்னுகப்பட்டதுகள் எல்லாம் எங்களுக்கு தெரியாது தானே? அவரது பின்னுக்கு உள்ள கஷ்டங்கள் சுமைகள் அவர்பட்ட வேதனைகள் அவைகளை எல்லாம் நமக்கு தெரியாது இல்லைன்றா. சமூகத்தால் புறக்கணிக்கப்பட்ட நிலைமைகள் அப்படி இருக்கும் பொழுது அவர்கிட்ட புத்திசாலித்தனத்தாலே அவர் அப்படி செய்திருக்கலாம் தானே? பட்டிமன்றத்தில் நீங்கள் ஜெர்மனியில் இருந்து பேசும் பொழுது பட்டிமன்றத்தினூட பலர் கேட்கும் அளவுக்கு செய்திருக்கிறார் ஒரு பக்கம் மட்டும் இல்லாமல் மற்ற பக்கம் வந்து பேசுவதற்கு அவர்கள் வருவார்கள் தானே?
2: கேள்விப்படுவேன் போன மக்கள் வந்து அங்க ஒரு மாநாட்சி காசு நீதி கேட்கலாம் கேட்கல. அப்ப எனக்கு அந்த அம்மா மாத்த கதைக்கு கூட எனக்கு நம்ப மாட்டீங்க. நான் சிம்பத்தி இருக்க ஒரு சிம்பம் இருக்குது. ஆனால் அந்த அம்மா அம்மா இந்த அந்த அம்மா தங்களுடைய அம்மா இந்த கத்துல கதை என்ன அழைச்சிட்டு இருந்தீங்க வேண்டிய அவங்க அழைச்சிட்டு
0: எந்த நிகழ்ச்சியில்
2: இல்ல அந்த இலங்கையில வந்து அந்த ஒரு அந்த பரிஞ்சு பரிஞ்சு காணாம போன அம்மா ஒரு
0: போரடிஞ்சிருந்தானே
2: அந்த அம்மா மேல வந்து மாநாடு செய்ய போனோம் முப்பாம் தேதி மாநாடு செய்ய போனோம் தலைவரெல்லாம் கூப்பிட்டு விசா செய்ய போயினோம் அதுக்கு நிதி வைக்கணும் அது வந்து சர்வதேசமா நீதி நீதி இருக்கு கொண்டு போக சொல்லி இலங்கை இலங்கை போய் சரிபடான்னு சொல்லி கிளம்புதா அது வந்து 500 பேருக்கு மேற்பட்ட நடந்த உறவுகள் இப்படி தோண்டு தோண்டு வரக்கில்ல. நாங்களாவது சிந்திக்க இவங்களாவது கொஞ்சம் சிந்திச்சு உங்களால ஏதோ வழியில காசோ ஏதோ வழியில் நாங்கள் இதன் நாங்கள் எங்களுக்கு ஒரு இதன் பின்னோசத்துக்கு நாங்கள் பாடுவோம். ஆனால் நாங்கள் வந்து சிலேயம் வந்து இங்கே வந்து சிலேயம் என்ன சொல்றது எங்கள்கிட்ட பணம் இருக்குது இருக்கா நீங்களே இல்லையா எங்களுக்கு இல்லையா
0: சாபம் அதான் உங்களோட பேச்சில் நீங்க சாபத்தை சொல்றீங்களா வரத்தை சொல்றீங்களான்றதான்
2: அறிவு தான் நல்லதாக போய்கொண்டுதான் குழப்பம் பெட்டி நல்லா போட்டு இருக்கு தடுக்கிறாரு புரியும் என்ன
0: போட்டு வரம் என்ன சொல்லுறீங்களா நீங்கள் உங்களது அறிவிப்பா பலவித துன்பங்கள் இருக்குன்னா சாபத்துக்கு இல்லையா போகின்றது
2: அப்படியா இல்ல
0: துன்பங்கள் இருக்க வரம் என்றால் அது வரம் அது
2: சரி அப்படி இந்த கதையில நான் எனக்கு ஆனா என்ன சொல்றது பரமா ரெண்டு ரெண்டும் கண்டுபோதான் கதைக்குதாமா
0: உங்களை எதிர்த்து கதைப்பாக வருவார்கள் நீங்களே இரண்டு பக்கம் பேசிக்கொண்டு போதால் அந்த உங்களை அந்த எதிர்க்க முடியாமல் இல்ல இருக்கிறது
2: நன்றி வணக்கம்
0: அம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து தேவன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டார். 171வது பட்டிமன்றம் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது பரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா. 171வது பட்டிமன்றம்.

0: 71வது பட்டிமன்றம் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். உங்களுக்கு நாயம்மா நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்களும்
0: நலமாகவே இருக்கின்றோம்.
1: நான் இப்போ பட்டிமன்றத்தில் 171வது பட்டிமன்றம் உண்டுக்கு நடவடிக்கையால் கலந்து கொள்ள இப்போ பூனம் முறை பட்டிமன்றத்துக்கு நான் நின்று இங்கே முதலாவது சிலமை தந்து விட்டு தான் போயிருந்தேன். அதுதான் தொடர்ந்து நான் சிலமை
0: வந்தேன். கிழமையாக முடிவு வந்தது. கிழமையாக நீங்கள் போய் திரும்பி வரைக்கால் முடிவு வருது. என்ன
1: வந்தாத்தர
0: உதவிக்கிறேன்.
1: முக்கியமாக இடம் தந்ததுக்கு அவர்களையும் மாட்டுகளையும் நன்றிகளையும் கூறி கொண்டு இதற்கு தலைவர் அங்குமங்கள் கேதீஸ்வரர் எனக்கு நன்றி கூறி எனது தரப்பும் இது தரப்புக்கு வாதிட வரும் நேரர்களுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு நான் வந்து இன்னொரு புத்திசாலிகளாக இருப்பதொரு பரம்
0: என்ற
1: ரொம்பவே புத்திசாலியாக இருக்கிற வழியா தானே ஷாப்பிங் பேக்கோட வந்து இன்றைக்கு இவ்வளவு வீடு வாசம் கட்டி இவ்வளவு நகைகள் எல்லாம் தேடி புத்திகளுக்கு விதம் விதமாக கல்யாணங்கள் நாமத்தியங்கள் எல்லாம் செய்து கோயில்கள் அதுகளும் எல்லாம் செய்திருக்கிறார்கள். அப்ப இது ஒரு பெரம் தானே, புத்திசாலி தினத்துல தானே முன்னேறினவர்கள். புத்தி இல்லாட்டி நாங்களும் சும்மா போய் அதை இது புத்தி உள்ளதான் எப்பவும் முன்னேறுவோம். அது அதையின்ற கையில் அதான இல்லாம இருக்கு. என்னென்றால் நான் எங்கட சூழலை பொறுத்து தான் ஒரு வளர்ச்சி தர்றது புத்திசாலித்தான மது அதிக எதிர்பார்ப்புகளை நாங்கள் எதிர்பார்த்தாலும் மன அழுத்தத்தையும் தந்துடும். ஏன்னா பரம் என்றதுக்கு நன்மை என்னென்றால் திறமை இருக்கு, முன்னேற்றம் வேணும், கல்வி திறமை, விழிப்புணர்வு என பலவும் இருக்க வேண்டும். கிடைக்காதான் சிக்கல்களை எளிய முறையில நாங்கள் தீர்த்து விடலாம். இந்த ஒரு விஷயத்துல முக்கியமாக கல்வியை சிறந்து விளங்கின பல வேலை வாய்ப்புகள் எல்லாத்தில இருந்து என்ன சொல்வது மண்ணில் இருந்து வானம் வர தொடக்கூடிய இத்தனையோ பல இதுகளை கண்டுபிடிப்புகளை சொல்லி செய்துவிட்டார்கள். சந்திரன்லயே ஆற வச்ச மனிதனுக்கு அதோட வரந்தானே என் புத்தி உள்ளவன் என்ற வழித்தான் எத்தனையோ விதமான மருந்து வகைகளை எத்தனையோ நோய்களை குணப்படுத்துறான், எத்தனையோ மருந்து வகைகளை கண்டுபிடிக்கிறான். விஞ்ஞானத்தில் எவ்வளவு வளர்ச்சி, இப்ப படிக்கிற பிள்ளைகள் எவ்வளவு விஞ்ஞானம், எவ்வளவு சின்ன சின்ன உபகரணங்களை எல்லாம் செய்து காட்டுகிறார்கள். அப்ப எவ்வளவு புத்திசாலித்தனம் இப்ப இளம் பிள்ளைகளுக்கு இருக்கிறது. இதெல்லாம் கடவுளும் ஒரு கொடுப்பன தான்
0: எதிர்த்தரப்பினருக்காகவும் ஊரில் நல்ல வேலை ஒன்று செய்தவர், தனது நல்ல சம்பளமாக குடும்பம் எல்லாரோடும் வாழ்ந்த ஒருவர் தனது புத்திசாலித்தனத்தை எல்லாத்தையும் விட்டு விட்டு பிரான்சுக்கு போன உழைக்கலாம் என்று வருகின்றார். பிரான்சில் வந்து இருக்க இடம் இல்ல, விசா இல்ல, எல்லாம் 10-15 இடமாகி குடும்பங்களை எல்லாம் இழந்து அவர்களை கூப்பிட முடியாமல் அப்படி இருக்கிறவர் அதுக்கு அவர்களை என்ன சொல்லுவாரு?
1: அது வந்து நாட்டில் பிரச்சனை ஏற்பட்டு வந்தவர்களுக்கு ஒரு அனுமதி என்று விசா கொடுக்கப்பட்டது.
0: எல்லாம் நாட்டில் பிரச்சனை வந்த எல்லாருக்குமே விசா கொடுக்கப்படவில்லை. எத்தனையோ ஆசிரியர்கள் எத்தனையோ அறிவார்ந்தவர்கள் எல்லோருக்கும் கனவிற்கு நிராகரித்திருக்கின்றார்கள். என்ன
1: லண்டன் சென்னை அந்த பக்கங்களில் போயிருந்தால் அதை கொஞ்சம் முன்னேறி இருக்கலாம் நான் சொல்லு.
0: இல்ல பிரான்ஸுக்கு வந்து முன்னேறி இருக்கலாம், அங்க போனா இங்கிலீஷ் படிச்சிருக்கலாம். ஏனென்றால் இங்கிலீஷ் படிப்பதே பெருமையா இருக்கும். சாவ கேட்டா நாங்கள் இருக்கோம்.
1: கனடால
0: பெரிய பெரிய தொழிலதிபர்களா மாறியவர்கள் எல்லாம் பார்த்தோம்.
1: அதுதான் சொல்றேன், அங்க போன எல்லாரும் நல்ல தொழிலாளி முதலாளி இந்த என்ன இமோபில் இறங்க தேவைகள் காணியல் என்னமான உழைக்கிறார்கள். வீடு விற்பனை வாங்குறது விற்கிறது எல்லாம் என்ன எல்லாம் உண்மையில கேட்டாலும் அறிந்தாலும் வானொலியில எல்லாரும் அப்படிப்பட்டவர்கள் தான் இன்றைய முழு இருக்கிறார்கள்.
0: அதே மாதிரி எத்தனையோ படித்தவர்கள் நல்ல பேராசிரியர்கள் அவர்கள் வந்து விசா இல்லாமல் கைகட்டி தமிழ் கடையில் குறைந்த சம்பள ஊதியத்துக்கு சம்பளம் வாங்குகின்றவர்களாம் வேலை செய்வதையும் பார்த்திருக்கின்றோம்.
1: புத்திசாலித்தனத்தாலேத்திருப்பார்கள்
0: புத்திசாலித்தனத்தாலே நட்டப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்திருப்பார்கள். இல்ல அவர்கள் புத்திசாலி ஆசை இல்ல உண்பதும் உறங்குவதும் இல்ல. நான் பேசுவது தவறா சரியா என்று யோசிப்பதெல்லாம் அதாலே அவர்கள் மன அழுத்தத்துக்கு உண்டாகுவார்கள்.
1: மன அழுத்தம் எல்லாருக்கும் உள்ளவன் மன அழுத்தத்தில் காமம் பெற வீரம் வரம் பெற்றவனும் அதிக ஆசைப்படுகிறதாலே மன அழுத்தத்துக்கு ஆளாகினம் ரெண்டு எல்லாரும் மன அழுத்தத்துக்கு ஆளாயினம் அதிகமான ஆசை பிடிக்கிற
0: இல்ல ஆசை என்று சொல்லுவதற்கு இல்லை. அவர்களது புத்திசாலித்தனத்தால் அது வரத்துக்குள்ள போகுதா சாபத்துக்குள்ள வருது ஆசை இல்லை இதுக்குல்ல. அவர்களது புத்திசாலித்தனம் அவர்களது சாபமா மாறி இருக்கா இப்ப
1: சிக்கல்களை வந்து எளிய முறையில தீர்த்து விடுவி நம் புத்தி இருக்கிறத வந்து சிக்கல்களை எளிய முறையில தீர்த்து போயிடலாம். பற்றி எளிதாக முயற்சி அடைவினா உலக நடப்புகளை
0: இல்ல அதுதான் அந்த நீங்கள் அந்த என்ன இதை விளங்கிக் கொள்ளவில்லை என்ற அந்த பட்டிமன்றத்தில் நீங்கள் புரிந்து கொள்ளாது எம்மவர்களது புத்திசாலியாக இருப்பது. ஏனென்றால் எம்மவர் எல்லோருமே புத்திசாலியாக தான் இருக்கின்றார்கள். புத்தி இல்லாமல் ஒருவருமே இல்லை. அது சாபமா வரமா எத்தனையோ பேருக்கு அது வரமாக இருக்கின்றது எத்தனையோ பேருக்கு அது சாபம் அவர்கள் புத்தி சாபமாக இருக்கின்றது. அதைத்தான் இந்த பட்டிமன்றத்தின் உண்டாக எடுத்து வந்திருக்கின்றோம்.
1: சிறப்பாக இருக்கிறவே கோபம் உள்ளவை சாபம் பண்ணின சாப முடியும். அதுகளாலே அதுகளெல்லாம் தொழில்கள் நஷ்டப்பட்டு சாப கேட்டு ஆளாகிறார்கள் துன்ப வீரங்களை மாறுகிறார்கள் வீடு வாசல இழக்கிறார்கள் உலகம் நடக்கிறது சாபத்தால
0: புத்திசாலித்தனத்தால் இரண்டு வேலைக்கு போகின்றார்கள் கிரெடிட் கட்ட முடியாமல் கடைசியா வீட்டை இழக்கின்றார்கள். அப்போ புத்திசாலித்தனத்தால் சாபத்தை நோக்குகின்றார்கள்
1: அடையினம்
0: தான். அதை பற்றித்தான் இந்த பட்டிமன்றம்.
1: உலகமே ஒரு நாடகம் போலதானே அவர் மனிதர்கள் எல்லாம் நடிகர்கள் அப்படிப்பட்ட இந்த உலகத்திலே ஒரு சிலர் வந்து வெளித்தனமா இருக்கிறவரை பல கட்டங்கள்ல அவர்கள் ஏமாற்றப்படுகிறோம் தானே.
0: இல்ல நம்ம அந்த அந்த சாவன்றதுக்கு இன்னொரு விடயத்தை ஆணித்தரமா சொல்லலாம். அந்த மற்றவர்கள் ஒரு பெரிய விடயங்களை செய்வார்கள் ஆனால் ஒரு சின்ன சின்ன தவறுகள் குறைகள் விட்டால் அதை பெருசாக கவனிப்பார்கள். கவனித்து அதனால நான் இதை கண்டுபிடித்தேன் சொல்லி அதோட அவர்களுக்கு ஒரு சாபம் அது. அந்த அந்த அந்த அந்த புத்திசாலித்தனத்தால் வரும் சாபம் தான் அது. மற்ற அதிகமா சிந்திப்பதும் ஒரு சாபம் தான் என்ன? ஓம் ஓம் ஓம். அந்த மற்ற எதிர்பார்ப்புகள் கூட இருக்கிறது அதிக புத்திசாலித்தனத்தால், அது அது கூட சாபம் தான். அறிவுள்ளவர் அறிவில்லாதவர் என்ற இது இல்ல பட்டிமன்றத்துக்கான இது. ஒருவர் புத்திசாலித்தனா அவரது சாபமா அல்லது வரமா? அவருக்கு ஒருவரின் புத்திசாலிக்காக இருப்பது வரமா அல்லது சாபமா?
1: பலவீனங்களை வெளியில காட்டாம இருக்கும். இப்ப இது என்னென்றால் என்ன, இது சாபம். சாபமா இருக்கிறது வந்து பலவீனங்களை வெளிய காட்டாமல் என்னால முடியும் வந்து நடக்க வேணும்.
0: நீங்கள் நீங்கள் அவர்களுக்கு சொல்ல வேண்டாம், வரவன்ற அணிக்கு வழி சேருங்கள். இல்ல நான் கூறுவது
1: என்ன,
0: புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா?
1: ஓ,
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.

0: பிரம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரணன்ற யானைக்காக திருமதி பசுபதி குணநாயகி அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டி கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம். முதலாவது வாரத்திலே இணைந்து கொண்டது பெரும் மகிழ்ச்சியே.
1: நன்றி நன்றி. வணக்கம் பட்டிமன்னர் சபா கீதீசனர்களே, இன்று நீயூருதி நியாயமாளிய ஆதரவில் நடைபெறுகின்ற இப்பட்டிமன்றத்தை சீராகவும் சிறப்பாகவும் 170வது பட்டிமன்றத்தை முடிவிட்டு இன்று 176வது பட்டிமன்றத்தை நடத்தும் நடரர்களுக்கு நல்வாழ்த்துக்களை கூறி, இதற்கு முன் டிஆர்டி பட்டிமன்றம் டிஆர்டி வானிலை பட்டிமன்றம் நடத்திய தோழர் சுரேந்திரன், இளங்கோவன், பிஹுவன், ரவீந்திரன் ஆகியவர்களை விட மிஞ்சி மிகவும் சிறப்பாக நெறிப்படுத்தி நல்ல தீர்ப்புகளை வழங்கும் தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை சிறப்பாக வாழ்த்துக்களை கூறி எனது வாதத்தை வைக்கின்றேன். ஒன்னர் புத்திசாலியாக இருப்பது பயமா அல்லது சாபமா? என்றும் நான் சாபம் என்ற அணிக்காக,
0: சாபம் என்ற அணிக்காக புத்திசாலியாக இருப்பது சாபம் என்ற அணிக்காக
1: வருகிறேன். இந்த வேல புத்திசாலியா இருப்பவர்கள் 190 பேர் சுயநலவாதிகளாகத்தான்
0: இருக்கிறார்கள்.
1: 9% துரோகிகளாக இருக்கிறார்கள். ஒரு வீதம் மட்டும்தான் நிலையானதாக இருக்கிறார்கள். அந்த ஒரு வீதத்தில் தான் உள்ள ஜீவரியம்மா சொன்ன மாதிரி கல்லணை கட்டின கரியான இருந்தாலும் சரி, திருக்குறள் படித்த திருவள்ளுவராக இருந்தாலும் சரி, வெள்ளை போராடிய வீரவாண்டிய சட்டமனா இருந்தாலும் சரி, இவர்களுக்கு ஒரு அடங்குகிறார்கள். மற்றவர்கள் எல்லாரும் புத்திசாலித்தனமாக இருந்தாலும் எங்களுடைய தமிழர்கள் கூடுதலாக சாபத்தையேந்திருக்கிறார் என்று என்னுடைய கருத்து. அன்று வெள்ளக்காரன் ஆட்சியிலே நாட்டில் புத்திசாலியாக இருந்த பேரறிஞரான சோர்பன் ராமானோ அல்ல சோர்பன் அருணாசலமோ, ராணி அப்புக்காத்து நடைபெறவில்லை போன்றவர்கள் எல்லாம் பெரிய புத்திசாலியா இருந்தும் கூட என்னவருக்கு எந்த ஒரு நன்மையும் எடுத்து தரவில்லை. இந்த வரையும் தமிழர் சாதகத்தான் அணிந்து கொண்டிருக்கிறார் என்று எல்லாரும் உணர வேண்டும். அது மட்டுமல்ல, இன்று திருவாளர் விக்னேஸ்வரர் அவர்கள் அன்று என்னுடைய போர் முடிந்தவுடன் அவர் பெரிய அறைகளை விட்டு அவர் தான் ஒரு புத்திசாலியாக வந்து அவர்களை நாங்கள் ஒரு நல்ல ஆண்டு நின்று கொண்டு வந்தோம். கடைசி அவர் வந்து என்னத்தை செய்து விட்டு போனார்,
0: திருப்பி அனுப்பினார்.
1: ஆனால் எல்லாரும் அதி புத்திசாலிகளாக இருப்பார்கள். ஆனால் தீர்ந்து வருகின்ற பொழுது எங்களிடம் தங்களுடைய எங்களுடைய சாகசம் தான் செய்கிறார்கள். அதேபோன்று காரணம் சுதந்திரன் ஒரு குழந்தை பிறகு சட்டத்தன்மையாக இருந்த ஒரு சுதந்திரன் அவரை இந்த நெல்ல கட்டிக்கார அவரை நாங்கள் இந்த வீட்டுல கொண்டு கொண்டுருவோம் இழுத்து கொண்டு என்ன கட்சிக்கு எழுத்து கொண்டு வந்து சொல்லி அவரை நீங்க நம்பியா போட்டு வந்து அடுத்தரத்தில் அவரை எலெக்ஷன்ல கேட்டு வந்து அடுத்தவர்கிட்ட திட்டமிட்டு அவரை ஊரம் கட்டி விட்டார். ஊரம் கட்டி இந்த எங்களுடைய தமிழன் பாடுற பாட்டை பாடியும் பாட்டிகளோ தண்ணி அதர மாட்டேன். நான் அதர
0: அதான்
1: என்னவர் எவ்வளவு அதிக புத்திசாலித்தனமாக இருந்தாலும் அடிமட்டத்தில் எங்களுடைய இனத்திற்கு சாபக்கட்டிய முதற்கட்டத்தில் என்னுடைய கருத்தை கூறி அடுத்த என்னுடைய கருத்தை என்று கூறிவிட வருகிறேன். நன்றி வணக்கம்.
0: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்ததற்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். அவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் சந்திரசேகரன் அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுருபி அவர்கள். நீண்ட இடைவெளியின் பின் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வருக வருக என்று இது கரம் கூப்பி வரவேற்றுக் கொள்கின்றோம்.
2: வணக்கம்.
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலமாக இருக்கின்றோம். நீங்கள் என்னை வரவேற்றதுக்கு மிகவும் நன்றி. நான் வந்து சாபம் என்ற தலைப்பிலே
0: சாபம் வந்திருக்கின்றீர்கள்.
2: சின்ன சின்ன ஒரு சிற்றரைதான என்னவென்று சொன்னால் நடுவர்களே, பண்ணைக்காரன் வீட்டில் படுக்க பாயில்லை என்ற ஒரு பழமொழி இருக்கின்றது. அதே போல்தான் தமிழன் என்று சொன்னால் தமிழன் இப்பொழுது புலம்பெய்ந்தன் அவர்கள் இல்லை, எங்கட நாட்டையும் எடுக்கலாம், எங்களுடைய அயல் நாட்டையும் எடுக்கலாம், எல்லா நாடுகளில் இருக்கிற தமிழர்களை நாங்கள் சேர்த்தாங்க கதைக்க வேண்டும். அப்ப தமிழன் வந்து படித்தவன், தமிழன் புத்திசாலி, தமிழன் தமிழனுக்கு தெரியாத ஒன்றுமே இல்லை என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் செய்கின்ற வேலைகள் வந்து மிகவும் ஒரு கீழ்த்தனமான வேலைகள். 100 to 80% நடந்து கொண்டுதான் இருக்கின்றது உலக நாடுகளில் இருக்கிற தமிழர்கள் செய்கின்ற வேலைகள்.
0: கண்டிப்பாக.
2: அப்ப பாருங்கள், தமிழன் புத்திசாலியா இருக்கின்றான், சங்க இலக்கியங்களை எழுதி இருக்கின்றான், கடல் கடந்து வணிகங்களை செய்திருக்கின்றான். தமிழன் செய்யாததே இல்லை, புத்திசாலிதான், அதை யாருமே இல்லை என்று சொல்ல முடியாது. அது அது ஒரு பரந்தான் அவனுக்கு குறைத்த புத்தியை வைத்துக் கொண்டு அவன் வெள்ளைக்காரரை விட இவ்வளவு தூரமானவர்கள் தான் எங்களுடைய தமிழர்கள். அதை நான் இல்லை என்று நாங்கள் சொல்லவும் இல்லை, அவர்களுக்கு நாங்கள் எதிரிகளும் அல்ல. இங்க நடக்கின்றவற்றை நாங்கள் நியாயமாக கதைக்க
0: வேண்டும்.
2: பாருங்கள், ஒரு நாட்டிலே இப்ப இந்த கணக்க வேண்டாம், எங்களுடைய இந்த கிளிநொச்சி டிசிசி மீட்டிங் எடுத்து பாருங்கள். அதிலே அவர் ஒரு கேள்வி கேட்டு விட்டார், தென்னமரங்களை அங்க நட்டீங்கள், அது அந்த கேள்வியை கேட்டு விட்டார் என்றவுடன், நீங்கள் பெரிய படித்த புத்திசாலிகள் எல்லாம் எதற்கு வெளிநடப்பு செய்கின்றீர்கள்? அதுல இருந்து நீங்கள் உங்களுடைய ஆன்சர் நீங்க பண்ணலாம் தான். ஏன் நீங்கள் ஓடுகின்றீர்கள்? நீங்கள் செய்யறது உங்களுக்கு ஊழல், உங்களுடைய ஊழல் எல்லாம் இதெல்லாம் ஒரு சாபம், தமிழனை கிடைத்த சாபக்கேடு.
0: தென்னவரமே நடவில்லை, தண்ணி ஊட்டியா என்று சொன்னால் கேள்வி பாருதானே,
2: கேள்வி கேட்பேன் தானே. அப்ப கேள்வி கேட்டவனை அங்கே மடையனாக்கி அவனை அடிக்க போய் அவனை வெளியில புடிச்சு விட்டு அவனுக்கு செய்யாதெல்லாம் செய்து போட்டு தாங்கள் நல்லவர்கள் என்று நெஞ்சை நிமித்தி கொண்டு நீங்க வெளிநடப்பு செய்கின்றீர்களே, நீங்கள் எல்லாம் சாபக்கேடா? இல்லையா, தமிழர்கள் கிடைத்த சாபக்கேடு தானே. இதை கேட்டுக்கொண்டிருப்பவர்களுக்கும் சிலருக்கு கோபம் வரலாம், இவங்க என்ன எப்படி கதைக்கிறார்கள், உள்ளதை தான் நான் எங்க போனாலும்
0: கதைப்பேன்.
2: அந்த கேள்வி கேட்டதுக்கு நீங்கள் ஒரு விடை சொல்லி இருந்தால் அதை எல்லோரும் ஏற்றிருப்பார்கள். அதை நீங்கள் சொல்லதும் சரியன்றதே, எல்லாரும் எல்லாருமே அதன் நியாயத்தை சொல்லி இருப்பார்கள். அந்த கொமெண்ட்ஸ் புக்ல நீங்கள் போய் கொமெண்ட்ஸ் பாக்ஸ்ல போய் வாசித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் எல்லாரும் அந்த கேள்வி கேட்டதற்கு ஆதரவாகத்தானே பதில் கூறிக்கொண்டிருக்கிறார். அப்ப இது தமிழனை கிட்ட சாபம். அந்த யுத்தம் நடந்த பொழுது அந்த பாருங்கள், எங்களுடைய எம்பி மேலெல்லாம் விழுந்தோண்டு இவ்வளவு திருவு தாளங்கள் விட்டு கொண்டு கூட கடைசியா தமிழருக்கு சொன்னது, நாங்கள் அங்க போயிட்டோம் இங்க எல்லாம் எல்லாரோடையும் சேர்ந்து கூடி அவைகள் நல்ல இதாத்தான் இருந்து கொண்டு எங்களுக்கு செய்தது உங்களுக்கு சாபக்கேடு.
0: இறுதி நேரத்தில் தொலைபேசி கூட ஆன்சர் பண்ணாம இருந்தவர்கள்
2: ஆன்சர் பண்ணாம இருந்தது சாபக்கேடு, செய்தது முழுக்க சாபம். வெளியில என்ன சொல்றது, நான் படிச்சேன், நான் தான் பரம்பரை பரம்பரையா இருக்கிறேன், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இவங்களை இப்ப வந்தவங்களுக்கு என்ன தெரியும், அதுதான் சொல்லி இது சொல்லி சொல்லி சொல்லி சொல்லி கடைசியா எல்லாரும் பூச்சிடுறார்கள். நாங்களும் இதை காண போறதும் இல்லை, அவர்களும் இதை காண போறதும் இல்லை, இப்படியே தார பார்த்து கொடுத்து விட்டு போகின்றதான் இந்த ஒரு முடிவாக இருக்கின்ற அவருடைய முடிவு. மற்றது பாருங்கள், இந்த அயல் நாட்டிலே அந்த இளைய தளபதி வந்து விட்டார் என்றவுடன் அவருடைய படத்துக்கு செய்த அநியாயம் கொஞ்சம் இல்ல. அந்த அந்த பிள்ளை வந்து அது அந்த இந்தியா கடந்த கிடையே நாங்கள் எப்பொழுது இந்தியாவிலே துர்நாற்றம் அதுவும் இதுவும் அது நிறைய மக்களும் தான் அங்கே, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் அதை படிப்படியாக செய்து அதை முன்னேற்றுவதற்கு விடுகின்றார்களா? தமிழரே தமிழருக்கு சாபக்கடத்தான் அங்கேயும் இருக்கின்றார். அப்ப தமிழர் எங்க முன்னேறது சொல்லுங்க பாப்போம். கணக்க வேண்டாம், ஒரு 4 சவரங்கள் இந்த புறம் இந்த நாடுகள்ல 4 சவரங்கள் கிட்ட கிட்ட இருந்து ஒற்றுமையா இருக்கிறது எங்கேயும் கேள்விப்பட்டிருக்கீங்க. அவர் பெரிய ஓடு வண்டி போட்டார், இவர் கணக்க உழைச்சு போட்டார், அவர்கிட்ட கணக்க சீதனம் இருக்குது, இவர்கிட்ட கணக்கு அது இருக்குது இருக்குன்னு சொல்லி ஒரு சவரத்தை திண்டு கைகளோற மாதிரி தான் தெரியுது.
0: இல்ல பாவம் பார்த்து ஒரு ஆளை கொண்டு வேலைக்கு போட முடியுதா?
2: பாவம் பார்த்து வேலைக்கு அது பெரிய கதை நடுவர் அவர்களே. நானே பாவம் பார்த்து வேலையை கொண்டே போட்ட இடத்துல என்னை நிப்பாட்டி போட்டு அந்த பிள்ளையை தொடர்ந்து வைத்திருந்தவர்கள். அப்ப இதெல்லாம் சாபம் தானே. நாங்கள் இறங்கினால் எங்களுக்கு என்ன கிடைக்கின்றது? கடைசியிலே
0: சிலருக்கு
2: சாபம் தான் கிடைக்கின்றது. இதுகள் தான் சாபங்கள். சிலருக்கு எதிரணியை வந்து கதைப்பதற்கு, சிலருக்கு இது விளங்காமலும் இருக்கலாம், பெற்றி இவர் கதைக்க போகின்றார்கள். இதுகள் இவற்றை நாங்கள் அறுத்து கதைக்க வேண்டும். நாங்கள் பெண்களே, நாங்கள் இடைவில கதைக்க கூடாதே, நாங்கள் பயந்து பயந்து ஐயோ அவ அப்படி இல்ல, நாங்கள்

0: அப்ப இந்த மணவரை நாங்கள் அந்த நேரம் நிறைய ஓடுனது எங்களுக்கு. அப்ப நாங்கள் எங்களுக்கு ஒரு மேக்கப் கார ஒரு லேடியும் இருந்தவா. அவ நாங்கள் அவ கூட்டி அவக்கு அந்த இதை கொடுத்து நாங்கள் இதை செய்யும் பொழுது அதுகள் வந்து என்ன செய்யுங்கள் என்று சொன்னால் உள்ளுக்குள்ள வந்து எல்லாம் பிளங்கி போட்டு அங்கால போய் ஐவேன் போறீங்கள்னு சொல்லி போட்டு கொடுத்துட்டு போயிருங்க. அது வந்து இது மட்டுமல்ல, நடுவர்களை நிறையவே இங்கு நடந்து கொண்டிருக்கின்ற தமிழனே தமிழனுக்கு ஆப்பு வச்சு கொண்டுதான் இருக்கிறாங்க. இந்த இடத்துல நீங்க ஏன் இந்த கோயில்களை எடுத்து பாருங்க என்ன நடக்கின்றது. கோயில்களே ஒரே அடிபாடும் பிரச்சனை. இந்த கூட்டம் வைக்க போன மாட்டாங்க, பொலிச்சாய் நிக்கணும் வாசல்ல ரெண்டு மூன்று பொலிச்சாய் அல்லாட்டிக்கு அங்க எல்லாரும் அடிபட்டு செத்துருவாங்க. அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப இதெல்லாம் சாபமா பரமா? சாபம் தானே. அப்ப இது நிறைய இருக்கின்றவர்களே, நிறைய நிறைய சொல்லிக்கொண்டே போகலாம். சில வேளைகளில் எனக்கு பின்னிணைப்பவர்கள் பார்த்துக்கொண்டு கதைப்பதற்கு நான் நேரம் இருந்தால் அடுத்த கிழமையும் பங்கு பெற்றுவேன் என்று சொல்லிக்கொண்டு அந்த சிற்றறியை முடிக்கின்றேன். எனக்கு சந்தர்ப்பம் அந்த நடுவரவர்களுக்கும் நீரூபி ஸ்தாபனத்தினருக்கும் டிஆர்டி நிறுவனத்தினருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை கூறி உங்களிடம் இருந்து அன்பாக வருகின்றேன். நன்றி நடுவரவர்களே.
1: மிகவும் அழகாகவும் ஆணித்தனமாகவும் உங்கள் வாதங்களை வைத்ததற்கு உங்களது இரு கரங்களையும் பற்றிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இருக்கும் அடுத்த பட்டிமன்ற பேச்சாளரையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
2: வணக்கம் பாலேந்திரன்.
1: வணக்கம் வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
2: நாங்கள் நலம். நீங்கள்?
1: நாங்களும் நலமாகவே இருக்கின்றோம். நலத்துடன் சொல்லுங்கள்.
2: கொஞ்சம் பிந்தி போச்சு வேலைக்கு வருவதுதான். கொஞ்சம் பிந்தி போச்சு, முடிகிற வேலை
1: வந்துட்டோம். அடுத்து ராதாவும் காத்திருக்கின்றார்.
2: சரி, அப்ப சுருக்கமா
1: கலைச்சிருக்கோம்.
2: என்னுடைய அணியாளுக்கும் மற்றொரு நடவடிக்கை அதிகாரிகளுக்கும் சிறப்பான வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு என்னுடைய எதிரணிக்கும் என்னுடைய அணிக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு நான் வந்து இன்றைக்கு பேச வந்தது சாபம்.
1: சாபம் என்ற அணிக்காக பாலேந்திரா?
2: சாபம் என்ற அணிக்காகத்தான் நான்
1: வந்திருக்கேன்.
2: புத்திசாலியா இருப்பது சாபமே. இப்ப மற்றவன் வந்து ஒரு ஒரு கதை திறக்கிறான்டா, நாங்களும் அதை திறக்க கூடாது.
1: எனக்கு
2: தெரியக்கூடியதா ஒரு வேர் மனதில் வந்தவர், அதாவது இந்த பிராந்தியன்னு சொல்லுவாங்க தெரியுமா,
1: ஒரு இருபது ரெண்டு
2: ஏழு கதை திறந்து இன்றைக்கு அவர் அப்ப பெரிய புத்திசாலியா தான் இருந்தவர். இருந்து இன்றைக்கு அவர் இன்றைக்கு அவர் இன்றைக்கு இன்னொரு இந்த வீட்டுல படக்க அளவுக்கு வந்துட்டு அவள் அப்படி அப்படி வேற இல்ல, அவள் தூரம் அவரது கிட்டத்தட்ட
1: வந்துட்டார்.
2: அவர் புத்திசாலியா வந்து கடைசி சாபமா தான் இருப்ப, சாபம் தான் இப்ப. இப்ப அவர் எல்லாருக்கும் தெரியாத கதைகள் கதைச்சு அதுக்கு தெரியாது. இப்ப கடைசி அவர் சாபத்துக்கும் வந்துட்டாரு. மற்றவன் அப்படி வர்றாங்க போல நாங்கள் வரக்கூடாது. நாங்கள் புத்திசாலியா இருக்கணும். என்னுடைய நடுவர் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு முன்னாலும் நிக்கிறதே எனக்கு தெரியாது. ஒரு வயசு வந்தாலும் என் சொல்லுங்க பாப்போம், ஒரு வயசு வந்தா பிள்ளைகள் வந்து எனக்கு முன்னாலும் நிக்கிறதே தெரியாது. எங்களுக்கு வாக்க மாறிக்கும். அப்படி இது இது என்ன இது என்ன வரமா சாபமா? இது இது சாபம் தானே நடுவர். எனக்கு இப்பதான் நான் ஒரு ஒரு கரவாளம் நீண்ட காலத்துக்கு முன்னால் ஒரு நாங்கள் ஒரு ஒரு சேச்சான் இருக்கும் உங்களுக்கு தெரியுமா, அந்த சாட் கோயில்
1: அண்டு
2: கார்ல நாங்கள் போகும் பொழுது நிறைய நியாயமான சமைச்சாரு இந்த சூழ்நார் கோயில் மாறிச்சு அப்படி இது நியாயமான காரணம். ஒரு நாலு பொரியல் நானும் பார்த்தாலும் ஓடிக்கொண்டு போனேன். எங்களை அங்கால ஒரு வெட்டிஞ்சாளர் விட்டு அந்த எங்களை முந்தோட மட்டும் மாறி ஒரு பெரிய சுட்டாண்டு போறேன். பெரிய புத்தி அவர் இனியும் வந்து பெரிய புத்திசாலித்தனை மட்டும் தன்னை விட்டது ஒரு தெரியும் இல்லையாண்டு. அங்க போனா கோயிலு கோயிலுக்கு கிட்ட கட்ட போக கொண்ட வயல் கீழர் வலி கரைக்கூடா சோழனுக்கு இல்லையாண்டு. அப்ப இது வந்து வரமா சாபமா? சீட்டு போட்டுக்கிறாரு, சீட்டு போட்டுட்டு பெரிய பெரிய முதலாளியா பெரிய கையில செயின் கைச்செயின் கால் செயின் எல்லாம் திரிஞ்சவர்கள் எல்லாம் சீட்டுகளை போட்டு இன்றைக்கு அவங்க சீட்டு வச்சுட்டு கொண்டு ஸ்கொத்தில இருந்து மங்கையும் எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க. இன்றைக்கு அவர் வந்து இன்றைக்கு இன்றைக்கு நடுவர்கள் நிக்கிறார். இது வந்து என்ன இது என்ன இது என்ன வரமா சாபமா?
1: இன்னைக்கு
2: போன மாசம் பிரான்ஸ்ல எத்தனை ஹரம் மூடப்பட்டது தெரியும். இத்தனை
1: கடையை நான் இடங்களை சொல்ல விரும்ப இல்ல இல்ல லாக்கு இடத்துல 20 கடைக்கு மேல தமிழ் கடையில் மூடப்பட்டதும்
2: சரி நான் சேலத்துல

0: ஆண்டாக்கள்லாம் 400 ரூபாய் 500 ரூபாய் சாம்பலம் 100 நேரம் சாப்பாடு கொடுத்து விசா இல்லாத வச்சு கொண்டு இன்றைக்கு அவியல் வந்து இன்றைக்கு பிடிபட்டதுக்கு காரணம் கிட்டத்தட்ட அவர் 2-3 லட்சம் ரூபா வாடகட்டையில் 3 லட்சம் ரூபா வாடகட்டாமத்தான் அவர்கிட்ட ஒரு கடை கூட்டு பட்டது அரிசி கடை கடையில் கூட்டு பட்டது. அப்ப இதுவே தான் அந்த நாங்க வேலை எங்க தமிழ் பிள்ளைகள் தமிழ் மக்களுக்கு செய்யறது வந்து கொடுமை. கொஞ்ச காசு சம்பளத்தோட அது ஒழுங்கான ஒரு சாப்பாடு சாப்பாடு ஒழுங்கான சம்பளம் இல்ல அப்படி பஜ்ஜி அவர்களை சித்திரவசம் செய்து போட்டு இன்றைக்கு அவர் பெரிய பெரிய முதலாளியா இருந்து இன்றைக்கு அவர்கள் சாபத்தினதான் நிக்கிறார்கள்.
1: என்ன அவர் புத்திசாலியா இருந்து இந்த சாபம் தான் அவர் புத்திசாலியா இருந்தது.
0: இப்ப நான் கதைகள் பழைய ஒன்றுகளும் தான்
1: இன்றைக்கு
0: அவர் உழவு புத்திசாலியா இருந்து இன்றைக்கு பாருங்க இன்றைக்கு எல்லாம் லாக்டவுன் நவுல 20-25 கடைகள் பூட்டுற அளவுக்கு வருது. இது வந்து சாபம்
1: தானே புத்திசாலியாக இருந்து சாபமாக மாறிவிட்டது என்ன
0: மாறிவிட்டாங்க. அதாவது அப்பன் படிச்சது படிப்பு வந்து ஒரு அறிவு படிப்பு வந்து அறிவு என்ன படிக்காதவன் தான் இன்றைக்கு இப்ப புத்திசாலியா இருக்கிறான். ஆனா சென்று அதே நேரம் அவன் சென்று சாபமாத்தான்
1: மாறான்.
0: இரண்டா அதுக்கு கொஞ்சம் படிப்பு அறிவு வேணும். என்ன நாங்கள் முட்டாத்தனமா எல்லாரும் பிளேன் ஓடினா மட்டும் நாங்களும் ஓடலாது அதே மாதிரி இன்னும் நிறைய இருக்கிறான். இந்த சாபத்தை பற்றி நிறைய இருக்குது. அந்த வாரம் நிச்சயமாக வருவேன் நான் நிறைய எனக்கு நிறைய இருக்குது இந்த சாபத்தை பற்றி கலைக்கிறதுக்கு.
1: ஆனா
0: சாபம் தான் என்னுடைய கருத்து சாபம் தான் இது. இது எங்கட பிள்ளைந்த காலத்திலேயே இந்த சாபம் நீடிக்கும் வந்துதான் தொடர்ந்து நான் திருப்பி அடுத்த வாரம் தொடர்பு கொள்றேன். நடுவரவரை நன்றி வணக்கம்.
1: இணைந்து உங்கள் வாதங்களை வைத்தவங்க நன்றிகள் நன்றி வணக்கம்
0: நன்றி வணக்கம்.
1: புத்திசாலியாக இருப்பது சாபமைய நடிகையாக பிரான்சிலிருந்து திரு வளர் பாலேந்திரா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார். அவரது கரங்களையும் இறுகப்பட்டிக் கொண்டு தொடர்ந்து இணைந்திருக்கின்றார் திருமதி ராதா. இணைந்திருக்கின்றீர்கள், உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம் திருமதி ராதா. இணைந்திருக்கின்றீர்கள், வணக்கம்.
2: ஹலோ,
1: கேட்கின்றது கேட்கின்றதோ புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது புத்திசாலியாக இருப்பது சாபமா?
2: ஓ, இது முதல்
1: அது முடிந்தது. அது 171 புத்திசாலியாக இருப்பது சாபமா அல்லது புத்திசாலியாக இருப்பது வரமா?
2: புத்திசாலியும் இருக்கிறதாலும் அதை இறக்க குணத்தால எல்லாத்தையும் சாபத்தை
1: ஏற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு உதவி செய்யணும் இறக்கத்தை பார்ப்பதால் அது எங்களுக்கு சாபமாகவே மாறிவிடுகின்றது. என்ன
2: மாறிவிடுது?
1: எல்லோரும் புத்திசாலியா புத்திசாலியா இருப்பதுதான் இப்ப பிரச்சனை.
2: இறக்க குணம் ஒன்று இருக்கல்லோ சாபத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். எல்லா தலையும் கஷ்டம் சாபத்தை ஏற்றுவோம். நாங்கள் எதுக்கு முதல் ஓடி போறோம்? இப்ப பஸ் பார்க்காம எதுவும் பார்க்காம சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் அங்க போனாலும் இங்க போனாலும் உதவி கடுமையா செய்யறோம். இல்ல, எங்களுக்கு ஒரு காலுக்கு உண்மையில கண்டிப்பா போனது இல்ல வர முடியாது. இந்த மசில் உருகி போச்சாக்கும் அதுல கொஞ்சம் இடைஞ்சலா போச்சேன்னு சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. நல்ல எங்கட பார்த்து தான் கொடுக்கறோம். எங்கட இது சந்தோஷமா தான் நல்லா சாப்பாடு எல்லாம் எடுத்துக்கொண்டு உண்மையா போறோம். உண்மையில மசில் உருகித்தான் போச்சு. உண்மை விஷயத்தான் சொல்றோம். அதே உண்மை சொல்லி கண்ணீர் விட்டாலும் நம்புறாங்க. அப்ப நாங்கள் அறிவாளியா இருந்தேன்னு கண்டன் சொல்லுவோம். அப்ப சாப்பிட்டு தான் ஏற்றுக்கொண்டோம். அதெல்லாம் நீ இஞ்சி இந்த குடங்குவான்னு நாங்கள் நிக்கிறோம். நிச்சயமா இல்ல, சைக்கிள் என்றாலும் ஓகே, பேட்டரி போட்டாலும் நாங்கள் அதை செய்யலாம், நீங்க கொண்டு போங்க செய்யாமல் பரவாயில்ல, நாங்கள் கடையில செய்யறோம் சொல்லி அந்த இடக்க குணம். நாங்கள் புத்திசாலி தான் இல்லையென்று இல்லை, எல்லாரும் தான் புத்திசாலி தான். அந்த இடக்க குணம் என்று வருதல்லோ, அந்த இடக்க குணத்தால நாங்கள் இப்ப இதால கஷ்டம் அந்த சாபக்கேட்டுக்கு ஆளாயிட்டோம், நிச்சயமா சாபக்கேட்டுக்கு ஆளாயிட்டோம். பாங்க இப்போ நாங்கள் ஒரு இதுல ஓமெண்ட் சொல்லி கொஞ்சம் காச வேண்டத்துல எனக்கு நிக்க முடியல, இருக்க முடியல, உண்மையில முடியாண்டாலும் அங்கத்தை போயிட்டா மூச்சு விட
1: வேண்டிய
2: அது மூச்சு விடவும் சரி, கொஞ்சத்தூரம் நீங்கள் இடையில விடுங்கன்னு சொல்லி எந்த சைக்கிளை விட்டுட்டு போய் சைக்கிள் நான் பெற வேண்டிய கிடையாது, அவையோட வர்றேன்னு சொன்னா இன்றைக்கு வந்தாலும் பெற மாட்டேன், நாளைக்கு வந்தாலும் பெற
1: மாட்டேன்.
2: இடையில நான் சைக்கிள விட்ட மண்ணால் இதுல விடுங்க, நீங்கள் அவைய அவைய கொண்டு அங்க விடுங்க வந்துட்டு இடையில விட்டுட்டு காசு அவைக்கும் கொடுத்தாலும் பிரச்சனை, நான் சைக்கிளும் கொண்டு நானும் கொஞ்சம் கஷ்டப்பட வேண்டியாங்க. எல்லாம் நான் இப்ப இதக்கத்தெல்லாம் காசு வண்டி போட்டு அங்க கொடுத்துட்டு இப்ப கஷ்டப்படுறேன், இந்த இதக்கத்துல இறக்கத்துல நான் இப்ப சாபக்கேட கூட சாபக்கேடு கூட வேண்டிட்டேன்.
1: மற்றவர்களை பற்றி அதிகமா சிந்திப்பதுங்களது புத்திசாலித்தனத்தால் மற்றவர்களது கஷ்டங்கள் துன்பங்களை இவைகளை எல்லாம் யோசிப்பது அவைகளை முக்கிய சாபமாக வருகின்றது.
2: அதான் இறக்க குணத்தால் இறக்கணும் ஐயா, அந்த பிள்ளைக்கு ஏதோ கேட்டது அதுண்ட கல்யாணத்துக்காம் இதற்கா கொடுத்து விடும், அந்த தாலிக்கு ஏதோ சொன்னால் இதை கொடுப்போம் அதை கொடுப்போம், இவங்கிட்ட கொஞ்சம் மேண்டு கொடுத்தா பரவாயில்ல, ஏன்னா கொழுங்கு அதில கிடையாது தானே, மேண்டு கொடுத்துருவோம் என்று சொல்லி அந்த இறக்க குணம் உண்டால எங்கள் நாங்கள் சாபத்தை கூட எடுத்துட்டோம். என்ன பொறுத்தாலும் என்ன பொறுத்தாலும் அப்படிதான் எல்லாம் கூட இருக்கணும், ஏன்னா இறக்க குணம் உள்ள ஆட்ட கணக்கு நிறைய இருக்கணும் எல்லாரும் அந்த, அதனால நாங்கள் சாப கேட்டு எடுத்து கொண்டிருக்கோம். பாருங்க எல்லாத்தையும் சாபம் கொடுத்தத விடுவோம், பாருங்க எங்களுக்கு சாபக்கேடு சொன்னா அறிவாளர் நாங்கள் இங்க கிடந்து வந்துட்டோம், வந்த நிலத்தை விட்டுட்டோம் அதொரு சாபக்கேடு, உறவை விட்டுட்டோம் அதொரு சாபக்கேடு, உண்மையான ஒரு நல்ல ஒரு பதிவான வாழ்க்கை இதான தெளிவாக கதைச்சு தெளிவாக ஒரு தலையில எண்ணெய் வச்சு சந்தோஷம் ஒரு பேன் எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்ல, அதை இழுத்துட்டோம் எல்லாம் சாபக்கேடு. நிச்சயமா நானுடா இப்ப நான் அண்ணாண்டு கதைக்கிற உங்களோட மாமாண்டு ஒருத்தரோட கதைக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாட்டிலும் ஒரு ஏக்கம் இருக்கும், இது ஒரு சாபக்கேடு தானே, நாங்கள் ஐயாண்டு சொல்லலாம் மாமாண்டு சொல்லலாம் இதெல்லாம் பயங்கர
1: சாபக்கேடு, பேசக்கூடிய ஆக்கள் இல்லாம போகணும் ஒரு சாபக்கேடு தானே,
2: சாபக்கேடு தானே, ஐயாண்டு சொல்லலாம் ஒரு அக்காளு கண்டு மாமான்னு சொல்லலாம் ஒரு அழகான சித்தின்னு சொல்லலாம், அதெல்லாம் அவங்களுடைய ஏக்கம் இது சாபக்கேடு, நிச்சயமா சாபக்கேடு, வார்த்தாதான் வாயிருந்து சொல்வதற்கு வார்த்தையின்றி தவிக்கின்றேன் என்ற மாதிரி பயங்கர சாபக்கேடு, பயங்கர சாபக்கேடு, கடவுளே கண்டு வந்திருக்கானே தவிர எங்களுக்கு கரத்தால தொட ஆக்கள் இல்லாம நிக்கிறோம், அதான் பயங்கர சாபக்கேடு ஐயா. இப்ப நேரம் ஆச்சு உங்களுக்கு அடுத்த முறை வரட்டும், நான் தண்ணி குடிக்கலாம்
1: அடுத்த வாரம் இணைந்து சிறப்பியுங்கள், நிச்சயமாக உங்களையும் நன்றியும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தெரிவித்துக் கொள்கிறோம், இந்த நேரத்தில் இணைந்து கொண்டமைக்கு நன்றி வணக்கம்.
2: நன்றி நன்றி
1: எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா அவர்கள் தனது வாதங்களை வைத்திருந்தார், அவரது கரங்களையும் முருகப்பற்றிக் கொண்டார். 171வது பட்டிமன்றம் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமா அல்லது எம்மவர் புத்திசாலியாக இருப்பது சாபமா? இன்றைய பட்டிமன்றத்தில் எம்மவர் புத்திசாலியாக இருப்பது வரமே என்ற அணிக்காக திருமதி ஜோகேஸ்வரி குணராஜா, திருவாளர் தேவன், திருமதி குணநாய பசுபதி ஆகியோர் தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். புத்திசாலியாக இருப்பது சாபமே என்ற அணிக்காக ஜெர்மனியிலிருந்து திருவாளர் சந்திரசேகரம், சுவிஸிலிருந்து திருமதி மோகன் சுரூபி, பிரான்சிலிருந்து திருவாளர் பாலேந்திரா, டென்மார்க்கிலிருந்து திருமதி ராதா இவர்கள் இணைந்து இந்த பட்டிமன்றத்தை சிறப்பித்திருந்தார்கள், தங்களது வாதங்களை வைத்திருந்தார்கள். இவர்களது கரங்களையும் இறுகப்பற்றி கொண்டு இந்த பட்டிமன்றத்தோடு இதுவரை நேரமும் இணைந்திருந்த அன்பு உறவுகளுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த பட்டிமன்றம் அடுத்த வாரமும் தொடரும் என்பதை மிக மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொண்டு இன்றைய பட்டிமன்றத்தை

கையில் அமைந்துள்ள ஷரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி படங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல்பரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷரிமஹால் 14 ரே கை பாரிஸ் 10 லா ஷாப்பல் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷரி 0951 15 82 0503 அல்லது 0669 58 61 61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா ஷாப்பலில் ஷரிமஹால். கனடா வான்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ். 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வான்கூவரில் ஜெயா பிரதர்ஸ். இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து, பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ். அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வான்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ். வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம். மேலதிக விவரங்களுக்கு ஜெயா பிரதர்ஸ், 38 05 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா. தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜெயா பிரதர்ஸ், 604 707 01 57 அல்லது 604 902 03 44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jayabrothers.com.

0: இது ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி GRT தமிழ் ஒலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி.
1: வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சில் இருந்து ஒலிபரப்பாகும் உங்கள் அபிமான தமிழொலி. தமிழொலி நேரம் சரியாக 5:11 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:11. தமிழொலியின் இன்றைய நிகழ்ச்சிகளில் வானொலியில் மலர்கின்றது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேர நிகழ்ச்சியினை கேட்பதற்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பதற்கும் காத்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்கள். எப்படி அன்பு ஒருவளை நலமாக உற்சாகமாக இருக்கிறீங்களோ அவ்வாறு நீங்களும் இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை உங்களுக்காகவும் பிரார்த்தித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியில் வளமை போல் இன்று உங்களுக்காக ஒரு பாடல் காத்திருக்கின்றது. அந்த பாடலிலிருந்து நான் கேட்கும் கேள்விக்குரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லிலிருந்து முதல் எழுத்தை எடுத்து அந்த முதல் எழுத்து இணைந்து இரண்டாவது பகுதிக்கு அறுபடியோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். இதோ உங்களுக்கான கேள்வியை தருகின்றேன் நண்பர்களே. போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தத்தினாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தத்தினாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் பாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். பசியால் பாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அன்புறவுகளே, அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வி. போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்றுதான் உங்களிடம் நாங்கள் கேட்கின்றோம். விடையையும் பாடலை கேட்டு விடையை கண்டுபிடித்து எங்களோடு இணைந்து கொள்ளுங்கள் அன்பு உறவுகளே. இதுவும் அதற்கான பாடல்.

0: நேரம் சரியாக 5:18 ஐக்கிய ராஜ்யத்தில் 4:18. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசல் இருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழொலியில் தமிழொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனியினர். ஜெர்மனி நேர் நிகழ்ச்சியின் உலக வளமை போல் இன்றும் உங்களுக்காக ஒரு பாடலை தந்திருந்தோம். அந்த பாடலிருந்து நான் கேட்ட கேள்விக்கு உரிய சொல்லை கண்டுபிடித்து அந்த சொல்லின் முதல் எழுத்து மாறாமல் இருக்க இரண்டாவது பகுதிக்கான விடையோடு நீங்கள் இணைந்து கொள்ளலாம். அன்புறவுகளே, போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தத்தினாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை விடையாக பெறலாம், அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடை தெரிந்தால் விரைவாக இணைந்து கொள்ளுங்கள். நீங்கள் வரும் வரை நான் ஒரு சில வர்த்தக விளம்பரங்களை ஒலிபரப்புகின்றேன். நான் கூறுகிறேன்,
1: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகை பொருட்கள் அனைத்துக்கும்
2: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகை பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
1: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
2: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆற்றிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
2: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: தொலைபேசி இலக்கம் 778-882-40-39 அல்லது 64-375-55.
1: மேலதிக தொடர்புகளுக்கு
2: மறந்து விடாதீர்கள், வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
1: தரத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
4: பரிசு லாட்சியில் ரூய் கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிய விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள் கை கடிகாரம் முதல் மகளிர் அணியும் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாதணிகள் முதல் பல்ப் வரை மிக மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கரப்பான் பூச்சியை அழிக்க வல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிய விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 Rue Cail, Paris 10 La Chapelle. தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் 09-51-15-82-03 அல்லது 06-69-58-61-61. மறந்து விடாதீர்கள், பாரிஸ் லா சப்பலில் ஷெரிமஹால்.
2: கனடா வன்கூவரில் உங்களை வரவேற்கின்றது ஜெயா பிரதர்ஸ்.
1: 35 வருடங்களுக்கு மேலாக வாடிக்கையாளர்களின் வரவேற்பை பெற்ற நிறுவனம் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: உலகின் உச்ச நாடுகளில் இருந்து உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்து மலிய விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: வாரந்தோறும் மரக்கறி வகைகள், கடல் உணவுப் பொருட்கள், பலவைகள், பசுமையான இலவைகள், இன்னும் பல பொருட்களை இறக்குமதி செய்து உங்களுக்காக விற்பனை செய்கின்றார்கள் கனடா வன்கூவரில் ஜெயா பிரதர்ஸ்.
2: இவற்றோடு கோவிலுக்கு தேவையான அபிஷேக பொருட்கள் மற்றும் பூக்கள், வாழை மரம், தென்னம் குறித்து பலாப்பழம், மாவிலை போன்றவற்றை ஓடம் கொடுத்தால் இறக்குமதி செய்து தருவார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
1: அத்துடன் உலகின் எந்த பாகத்துக்கும் பணமாற்று சேவையை வன்கூவரில் இருந்து செய்கின்றார்கள் ஜெயா பிரதர்ஸ்.
2: வாரத்தின் 6 நாட்கள் கடை காலை 10:30 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை திறந்திருக்கும். புதன்கிழமை கடை திறக்கப்பட மாட்டாது என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு மகிழ்ச்சியோடு அறிய தருகின்றோம்.
1: மேலதிக விவரங்களுக்கு ஜாப் பிரதர்ஸ், 38 நைட் ஸ்ட்ரீட், வான்கூவர், கனடா.
2: தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஜாப் பிரதர்ஸ், 604-707-1 அல்லது 604-902-3-44. மின்னஞ்சல் முகவரி rksvideo@gmail.com. இணையதள முகவரி www.jabrothers.com.
1: உங்களுக்கான சேவைக்காக வன்கூவரில் ஜாப் பிரதர்ஸ். சுவிஸ் நாட்டில் வாழ்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா? புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா? ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா? உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா? வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள், கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிஸில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5,000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுள் காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிஸில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டுக் கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்து விடாதீர்கள், சுவிஸிலே VTS Finance GmbH.
3: இலக்கம் 5 கார்டன் ஸ்ட்ரீட், 3098
1: சுவிஸில். நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டுக் கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
3: பெறவேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-58-58.
1: சுவிஸிலே VTS Finance GmbH.
0: நேரம் சரியாக 5:26. ஐக்கியராட்சியத்தில் 4:26. உங்களுக்கான கேள்வியையும் பாடலையும் தந்திருந்தேன் அன்புறவர்களே. போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல் ஒன்றினை பாடலில் இருந்து நீங்கள் கண்டுபிடித்து பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதுதான் உங்களுக்கான கேள்வியாக அமைந்திருக்கின்றது. விடையிருந்தால் நீங்கள் விரைவாக இணைந்து கொள்ளலாம். நீங்கள் வரும் வரை அந்த பாடலை மீண்டும் தருகின்றேன்.

0: நேரம் சரியாக 5:30 மைக்ராட்சத்தில் 4:30. அன்பு உறவுகள் கேட்டுக்கொண்டிருப்பது பரிசிலிருந்து ஒலிபரப்பாக உங்கள் அபிமான தமிழில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது ஜெர்மனிய நேரம். ஜெர்மனிய நேரம் நிகழ்ச்சியினூடாக உங்களிடம் ஒரு கேள்வி ஒரு பாடலையும் தந்து அதற்கான கேள்வியையும் தந்திருக்கின்றோம். அந்த கேள்வியிலிருந்து நீங்கள் பாடலை கண்டுபிடித்து அந்த சொல்லையும் கண்டுபிடித்து போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல மனித உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடியவற்றில் ஒன்றினை பாடலில் விடையாக தெரிந்து கண்டுபிடித்து பசியால் வாடுபவர்கள் சிலருக்கு உதவி வருபவற்றில் ஒன்றினை நீங்கள் விடையாக பெறலாம். அது என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக விடையோடு வந்திருக்கின்றார் எங்களுடைய திருமதி ஜியா நடேசன் அவர்கள். அவர்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் திருமதி ஜியா நடேசன்.
1: வணக்கம் ராஜா.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே, நன்றி.
1: நீங்கள் உங்களோட சுகங்கள் எப்படி?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
1: வெதர் மாற்றம் தானே, கொஞ்சம்
0: தடிமல் பிடிச்சிருது.
1: தடிமல் இருமல் பிடிச்சிருது. நான் எடுத்தேன் ராஜா, சரியோ தெரியல. இந்த பாட்டும் கொஞ்சம் விளங்கையில தான் என்றாலும் கூர்ந்து கவனிச்சேன். பதர் என்று சொல்லி வந்தது, பதற்றம் அடைந்தார்கள்
0: எல்லாரும்.
1: பதர் பசியால் வாடுகளுக்கு சில உதவி செய்வது, இந்த பழஞ்சோரை கொடுக்கறதுதான். சில பேர்
0: பழைய சோறு,
1: பழைய சோறை கொடுக்கறது. தாங்கள் நல்ல சாப்பாடு தாழ்வது, சிலர் பழஞ்சோறு. திருப்பி நான் யோசிச்சுட்டு வரேன்.
0: நன்றி, வாழ்த்துக்கள் சகோதரம்.
1: நன்றி.
0: அவர் திருமதி ஜெயா நடேசன் அவர்கள் இணைந்து கொண்டார். அவரை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம்.
2: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் தேவி தன்ராஜ். நலமா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கிறோம்.
0: நல்லா இருக்கிறோம். நன்றி.
2: நன்றி அண்ணா. பாட்டு வெரி வெரி எடுத்திருக்கிறேன்.
0: எனக்கு
2: வரையில சில நேரம் முயற்சி செய்து பார்க்கலாம்.
0: போர்க்காலங்களிலும் இயற்கை அனர்த்தங்களாலும் ஏற்படும் இழப்புகள் தரும் வருத்தம் போல் பல உள்ளங்களை வாட்டி வதைக்கக்கூடிய சொல்லொன்றை பாடலிலிருந்து நீங்கள் கண்டுபிடித்து பிறகு பசியால் பாடுபவர்கள் உதவி வருபவற்றில் ஒன்று.
2: அப்ப நான் சொல்லி பார்க்கறேன், பாறையில இருந்து பாசி பெயர்.
0: பாறை எடுத்தீங்களா? ஏன் பாறை எடுத்தீங்க?
2: போர்க்காலத்தை மறந்த வாடி பாறை மாதிரி நெஞ்சு வடிச்சிருக்கு சொல்லுவேன். வறுத்து அத ஊற வச்சு அவிச்சு சாப்பிட்ட பசியால் பாசி பெயர் எடுத்திருக்கிறேன்.
0: வேலைக்கு
2: போயிட்டு வந்துட்டீங்க.
0: அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புரோ. வணக்கம்.
3: வணக்கம்.
0: நலமா இருக்கிறீங்களா?
3: நலமா
0: இருக்கிறேன். அன்போட
3: நீங்க
0: பதறா பாறையா?
3: இல்ல, நான் எடுத்தது வந்து பதப்பதப்பு கேட்டது. எந்த காலத்துக்கு
0: பதப்பதப்பு?
3: பதப்பதப்புண்டா துயரமும் வரும், போர்க்காலங்கள்ல வாழும் மாதிரி. மற்றது வெளியால கலக்கம், மனக்கலக்கம் ஏற்படும். மன வெளியால ஏற்படுற மனக்கலக்கம் வந்து தானே ஏற்படும். அப்ப அந்த வாட்டி வதைக்க கூடியது அது. அதால பசியால அடுத்ததுதான் பரிசு பொருள் எடுத்து நான்
0: இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து திருமதி ஷியாமலா அவர்கள் இணைந்திருக்கின்றார். அவரையும் அன்போடு வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் ஷியாமலா.
4: வணக்கம் ராஜா.
0: நல்லா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கீங்க ஷியாமலா?
4: நாங்களும் நல்லா இருக்கிறோம். நன்றி ராஜா.
0: நன்றி சௌதரி. சொல்லுங்கள் பார்ப்போம் உங்களுடைய உடையை.
4: நானும் பதற வைக்கிறேன் வந்தது.
0: ஓ வந்தான் சொல்லுறாங்களா? பதறன்னு சொல்றா எங்களை ஜானடேசன்.
4: பதறி போறதானே இது நடந்தா அப்படி யோசிச்சேன். நானும் எடுத்து வைக்கவும் வந்து சொன்னா
0: ரெண்டும் சரியா இருந்தா ஓடிக்கிட்டு வந்துட்டீங்க.
4: ஒரு கிலோ ஒரு கிலோ ரெண்டு கிலோமே கிளக்குறீங்க. நாங்க என்ன செய்யணும்?
0: நான் என்ன செய்யறது? யாரிடம் போய் சொல்லுவது? நான்
4: அந்த அம்மாட்ட போ. நீங்க சொல்லிட்டு வந்திருக்க வேண்டிய
0: அம்மாட்ட சொல்லிட்டு வந்தா கடவுள்கிட்ட சொல்லக்கூடாது. பாவம் தானே கடவுள்ல சொல்றது.
4: அது சரி, கடவுள் போகல.
0: அவர் எனக்கு தான் தண்ணி தருவார்.
4: அதுல இருந்து நான் பச்சை தண்ணி என்று சொல்லிட்டு.
0: அம்மா நீங்க ஒரு பச்சை தண்ணி தான். அவர் சகோதரி ஷியாமலா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார் ஜெர்மனிலிருந்து. ஷியாமலா தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா வணக்கம்.
5: வணக்கம் அண்ணா.
0: வணக்கம் சித்ரா. நலமா இருக்கிறீங்களா?
5: நீங்க
0: சாப்பிட்டீங்களா? திறமையில போய் பாருங்க நீங்க கோயிலுக்கு. அப்படி எல்லாரும் போய் பார்க்கணும். ஒரு தாய் ஒரு பெண் இவ்வளவு பெரிய வேலைகளை செய்து இவ்வளவு தான் தனியாக நின்று செய்து அவ்வளவு சுவாமிகளுக்கும் அபிஷேக ஆராதனைகள் செய்து என்ன செய்கிறது இந்த தூக்கியன் போகிற சுவாமிக்கு சாத்துப்படி எல்லாம் செய்து வருகிறவர்களுக்கு தேசிக்காக இருக்கிறவர்களுக்கு தேசிக்காக கொடுத்து அது மதுகள் கொடுத்து இது அது கொடுத்து உபசரித்து தாயார் நல்ல வடிவாக எல்லாரையும் அனுசரித்து போய்கிட்டிருக்கிறார். அமெரிக்க ராஜா அவருடைய வைஃப் மற்றது தர்ஷன். நான் போய் எங்கட அன்பு எங்கட வானொலி நேயர்கள் ஆறு பேருக்கு தேசி கனி விபூதி சந்தனம் பிரசாதம் எல்லாம் மாயனது வச்சிருக்கிறேன். அவர்கள் இப்போ சதீஷ் வந்து வாங்கிட்டு போகிறேன். யோகேஸ்வரி அம்மா, குணநாயகி பசுபதி, பிரேமா, கைலாயநாதன், மறந்து போனேன் மிச்சால ஜெயா இவர் எங்கட சண்முனானன், அப்படி எல்லாருக்கும் வாங்கினு வந்து வச்சிருக்கிறேன். வந்து அவர்கள் எடுக்கிறார்கள் இல்லை வாடி போயிடும் பிறகு. அந்த மாதிரி நோக்கல் இருக்கிறதுல தடவை இந்த பூசை திரண்டலாமம்மா. ஓ தூய்மையாக இருக்கணும். மற்றது வீட்டுக்கு வாசலில் கட்டலாம், பாதுகாப்பு தேசிக்காய் அப்படி இருக்குது. நீங்கள் போய் அம்மாவோட கதைச்சா தான் உங்களுக்கு நல்ல சந்தோஷமாக இருக்கும்.
5: நன்றி. உங்களோட நானும் இணைஞ்சு வருவேன்.
0: நன்றி. அப்படி இருக்கணும். ஓகே, நன்றி அம்மா. அவர் சகோதரி சித்ரா ஜெயக்குமார் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும். அடுத்த அன்புரா வணக்கம்.
6: வணக்கம் ராஜா.
0: வணக்கம் குணா. நலமா?
6: ஓ நலமே. நீங்கள் நலமா?
0: நான் வந்து நல்ல ஸ்டாமா இருக்கிறேன் சகோதரம்.
6: சரி, நன்றி. நான் எடுத்திருக்கிறேன்.
0: நீங்க என்ன எடுத்திருக்கீங்க?
6: பதற வைக்கிறதுல இருந்து.
0: பதற வைக்கிறீங்களா?
6: பதற வைக்கிறது நெஞ்சத்தை பதறிப்போம். இருந்து ஒன்றில் பருப்பு குடிப்பினம், இல்லாடி பணம் குடிப்பினம்.
0: பருப்பா?
6: பருப்பு, பருப்பு.
0: ஓ, அங்க ராதா அபிராமி அம்மாக்கு 5 கிலோ பருப்பு, குத்தரிசி 10 கிலோ, எங்கட சதீஷ் 10 கிலோ அரிசி.
6: வந்து விட்டவாவா?
0: அவர் என்ன ஒரு அந்த வளைமையா போற ஒரு கடையில கொண்டு சதீசம் 10 கிலோ அரிசி, பூசணிக்காய், பருப்பு 10 கிலோ, வீட்டுக்காரன் சதீசம் போய் கொடுத்து எஸ்ஏஎஸ் லங்காண்ட கடை இருக்குல்லோ அங்கட விளம்பரம் போ கடை
6: விளம்பரம்
0: ரூயி கையில இருக்குது. அவர்கிட்ட போய் சொன்னா அப்படி ராஜா இப்படி உங்கள்ட்ட தான் போச்சு நீங்க சொன்னீங்களா, உடனடியா வாங்கி அவர் பூர்ண நேரம் கொடுத்து விடுவார்.
6: அம்மாக்கு டென்மார்க்ல போய் வேண்டி கொடுக்கலாம்
0: கஷ்டம்.
6: அதிசயங்கள்ல
0: வந்து பெரிய அதிசயம். நீங்க இருந்தா போல கனடாவுக்கு போவீங்க, இருந்தா போல இந்தியாவுக்கு போவீங்க, துருவாவுக்கு போவீங்க.
6: என்ன
0: பால்ச்சம்படுத்துனீங்களா? பால்ச்சம்பு
6: இல்ல
0: எடுக்கலாம்.
6: தூக்கி
0: மேல வச்சு போட்டு கத்தின கத்தல் அரூர் அம்மா வேங்கி
6: போனான்.
0: பக்தி
6: அப்படியே
0: சொல்லு.
6: நானும் போன அரூர்
0: ராஜாண்டு சத்தியம்
6: கும்பிடுறது அப்படி சொல்லி ஒவ்வொரு தெய்வத்தின் வாசலுக்கும் அவையின் தீவாரங்களை படிச்சோண்டு வருவன் மனதில்.
0: நன்றி குணா. என்ன விட பதறியில் இருந்து
6: பருப்பு இல்லாட்டி பணம் சொல்றது
0: என்ன சொல்றோம்?
6: பணம் பணம்.
0: ஓ
6: இப்ப பருப்பும் குடிப்பினா சமைச்சு சாப்பிடுங்கன்னா நான் பருப்பை தனிய கொடுத்து என்ன செய்யறது? அரிசியும் கொடுத்தா தானே சமைக்கலாம்.
0: அவர் திருமதி குணநாயகி பசுபதி அவரை தொடர்ந்து வானல் வந்திருக்கும் அடுத்த அன்புறோம். வணக்கம்.
7: வணக்கம் அண்ணா,
0: எப்படி இருக்கிறீங்கள் சுபாசினி?
7: நாங்க நலமா இருக்கிறோம்.
0: நன்றி. எப்ப ஜெயிலால வந்தீங்க? நன்றி, வாழ்த்துக்கள். உங்களுடைய போக்குகள் நல்லா இருந்தது.
7: நல்லா இருந்தது. அவ கடவுளுக்கு நன்றி, கூட்டிக்கணந்த நன்றி, எல்லாருக்கும் நன்றி,
0: எல்லாருக்கும் நன்றி. அவருங்கள் சுவாசினி சகோதரி அவரை தொடர்ந்து மீறி எஞ்சல் இணைந்திருக்கின்றார். வணக்கம் மீறி.
8: வணக்கம்.
0: எப்படி இருக்கிறீங்க மீறி?
8: ஒரே
0: பறக்கதா?
8: என்ன
9: விட சொல்ல போறீங்க மேரி?
8: நானும்
9: பனம் பொருட்கள். நன்றி அம்மா.
8: நன்றி, வணக்கம்.
9: சொல்லுங்க, வைபர் ஊடாக வந்திருவருடைய வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கும் அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
10: வணக்கம் ராஜா, நலமா இருக்கிறீங்களா?
9: நல்லா இருக்கிறோம். நீங்கள்?
10: நாங்களும் அனைவருமே நலமாக இருக்கின்றோம்.
9: நன்றி.
10: நானும் என்ன பதர் அந்த சொல்லில இருந்து பச்சை அரிசி கஞ்சி என்று சொல்றேன்.
9: பச்சை அரிசி கஞ்சி, பச்சை அரிசி கஞ்சி
10: நன்றி.
9: வாழ்த்துக்கள் சோதரா.
10: நன்றி, வணக்கம்.

0: சகோதரி வாட்ஸ்அப் ஊடாக வந்திருக்கிறார் புஸ்வதி அம்மா அவர்கள். வணக்கம் புஸ்வதி அம்மா.
1: இனிய வணக்கம். உங்க அன்பான ராஜா அண்ணா,
0: உங்களை தள்ளி விழிச்சு போட்டு பாத்தீங்களா? ராதா வந்துட்டா?
1: நீங்க
0: நன்றி. இந்த வருஷம் தான் சொல்லி இருக்கிறேன், இப்படி உதவி செய்யறவர்கள் அந்த கடைக்கு போய் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்களா, அந்த கடையில இருந்தான் அம்மாக்கான அந்த அபிராமி அம்மனுக்கான அனைத்து பொருட்களும் போறது. ரெண்டு ட்ரிப் போவோம், அங்கிருந்து செவ்வளனையிலிருந்து வாழைக்குருத்திலிருந்து எல்லாம் போவோம். அவர் அதை கொண்டே கொடுத்தா உங்களுக்கு புண்ணியமாக கிடைக்கும். அது அன்னதானத்துக்கு சனம் பேச்சனம் கடல் அல்லமா நிற்பார். ஓ, பெரிய மோதகம் எல்லாம், முறுக்கு மோதகம், மற்றது தயிர் சாதம், புளியல் புளியம் சாதம், ஓ எல்லாம் தந்து எல்லாம் சாப்பிட்டு படியா 8 மணிக்கு சாப்பிட துவங்கினோம்னா 9 மணி தான் முடியும் அப்பளம் பிளா பெரியலோட. ஓ, அப்படியே படியா சாப்பிட்டுட்டு போய் படுக்க வேண்டியா.
1: சந்தோஷம், நீங்க போய் வந்தது நாங்கள் போய் வந்த போல இருக்குது. வாழ்த்துக்கள் கூறிக்கொண்டு எல்லாரும் சொன்னதையே நானும் கூறுகிறேன் ராஜா.
0: நன்றி சௌரி, நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வந்த உங்களுக்கு நன்றிகள்.
1: அண்ணா நீங்க தான் உங்களுக்கு நிப்பாட்டி விடுங்க.
0: நான் நன்றி நன்றி நான் செய்வேன், நான் மறக்காம செய்வேன்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம் சௌதரி. புஷ்பதி அம்மா அவர்கள் இணைந்து கொண்டு சிறப்பித்தார். அவரை தொடர்ந்து வானலையில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
2: வணக்கம் பதனா.
0: வணக்கம் சௌதரி பதனா, நல்லமா இருக்கீங்களா?
2: என்ன
0: மறந்தே போன பாதுக்கு மேல ராதா வந்த அவ்வப்போது வந்துட்டா. அந்த கோயிலில் வணங்கி தாயிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு வர்றதான் தேசிக்கே வந்தான். திருநூறு பூசி நித்தியில வாழ்த்தெல்லாம் தருவா. என்னம்மா என்னமா அவர் சகோதரி பதனா தயாளன் அவர்கள் அவர்களை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்புறவை அன்போடு வரவேற்றுக் கொள்கின்ற. வணக்கம்.
3: வணக்கம் ராஜா, நான் ஜெர்மனில இருந்து உதயம் பேசுகிறேன்.
0: நல்லமா இருக்கீங்களா உதயன்?
3: பழஞ்சோறு
0: நல்லா பிடிக்குமா? வெங்காயம் இல்ல, இந்த தனி மிளகாயும் உப்பும் பச்சை அரைக்கிற சம்படி, அதை என்னன்னு சொல்றது பச்சடி, அது குழச்சி போட்டு அடிக்கா பீட்டிக்கும். ஆசையா இருக்கு
3: அந்த காலத்துல வயதில்
0: சூப்பர் எங்கட நாடுமரம் சூப்பர் நாடு
3: உண்மையா.
0: அது எலி தொல்லை இருக்கு, பூனை தொல்லை இருக்குது, நாய் தொல்லை இருக்கு, அதுல சாம ஒழுங்கா சாப்பாடு வைக்கிறது. நாங்கள் இப்ப இங்க வளர்க்குற நேரம் இந்த மாதிரி வைக்கிறோமா பாவங்கள். அதுல கிட்ட அதுல நன்றியை கூட நாங்கள் பார்க்க இல்லை. அடிக்கிறது வீட்டுக்கு ஏத்து

0: aburiyo pode
1: ni aburiyo pode
0: innu 60 la 30 varsham mandiram
1: 30 varsham ninga adukku pora ninga enna umma enna ungey poiruvinga
0: adhaan நானும் பதற வச்சதுல இருந்து அதான் எடுக்க கூடிய இருக்கவும் பிரதிக்கும் பார்த்தா பாட்டு
1: பதறல இருந்து
0: என்ன பச்ச தண்ணியோ பழம் தண்ணியோ போடுங்க
1: பழஞ்சோறு என்று கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்கறதானே என்ன
0: அதுனாண்டு
1: கழிச்சு கஷ்டப்பட்டவனுக்கு கொடுக்கறதானே என்ன அப்படி பழஞ்சோறு சாப்பிட ஆசையா இருக்கு நீங்க சொல்லு குத்தரிசியா போறீங்க அல்லது
0: வெயில் நேரத்துல கொஞ்சம் புளிக்கும்
1: குத்தி
0: வச்சா கொஞ்சம் சோறண்டாலும்
1: நல்லா இருக்கும் என்ன நன்றி
0: உப்பும் மிளகாயும் பச்சடி
1: நல்லா இருக்கும் சித்தல் மிளகாயும் உப்பும் போட்டு அம்மியில அரைக்கிறது அது பழஞ்சோத்தோட குழஞ்சி சாப்பிட சும்மா அந்த மாதிரி ரத்தத்தோட சேர்ந்த கலர்ல வரும்
0: வெள்ளப்பூடும் வைக்கிறது
1: வெள்ளப்பூடும் வைக்கலாம் வாலா
0: நன்றி
1: அவர் சகோதரம் பத்மராணி பத்மராணியை தொடர்ந்து வானொலியில் வந்திருக்கும் அடுத்த அன்பூர்வம் வணக்கம்
2: வணக்கம்
1: வணக்கம் சசியம்மா நலமா இருக்கீங்களா
2: நாங்கள் நலமாக இருக்கோம் நீங்க எப்படி இருக்கிறீங்க
1: ஐயா அப்படி இருக்கிறார்
2: ஐயா சூப்பரா இருக்கிறார்
1: அப்ப அந்த மாதிரி இருக்கிறார் என்ன மாப்பிள்ள மாப்பிள்ள
2: மாப்பிள்ள போம் மாப்பிள்ள
1: மாப்பிள்ள தானே என்ன
2: அன்னைக்கு பார்த்து நீங்க தானே
1: ஓ மாமா
2: வாரதான் உங்கள்ட்ட
1: நீங்க நல்லா இருக்கணும்னு காமாட்சி அம்மனையும் பிரார்த்தித்துக் கொண்டு
2: நீங்கள் நல்லா இருக்கணும்னு நானும் பிரார்த்தித்துக் கொண்டு
1: நன்றி
2: நானும் பதறல இருந்து பழஞ்சோறு
1: எப்படி சொல்றீங்களா சாப்பிட்டுருக்கீங்களா அப்பியா பழஞ்சோறு
2: ஓ நான் சாப்பிட்டுருக்கேன்
1: நன்றி
2: நெஞ்சையும் செய்யறேன் நான் நெஞ்சையும் எனக்கு விருப்பம் அது கொஞ்சம் அதுக்குள்ள தேங்காய் பால் மூட்டு கொஞ்சம் விட்டு
1: வெங்காயம் போட்டு
2: வெங்காயம் மிளகாயும் புட்டி போட்டு கொஞ்சம் ஊறுகாயம் போட்டு கரைச்சி
1: அவர்களுக்கும் எனது இதயபூர்வமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம் சரி என்ன 3 நிமிட பொழுது இருக்கின்றது அதற்குள் ஒரு வர்த்தக விளம்பரங்களை பார்ப்போம்
3: குவருக்கு வந்து 15 வருஷம் போயிட்டு ஒரு ஒழுங்கான வீடு இல்ல ஒரு லைசன்ஸ் கூட இருக்கு இல்ல நான் இதுல உள்ளுத்து கொண்டு
4: என்ன வாணி சும்மா புரிஞ்சுருக்க எந்த நாளும் உன்னோட இருக்கலாம் இந்த கரகரன் இருப்ப விஷயத்தை போற இப்ப ஒரு நான் இந்திராட்ட போறேன்
5: வன்கூவர் கனடாவில் பலர் இந்திரா நிறுவனர் தவேந்திரம் அவர்களுடன் தொடர்பு கொண்டு புதிதாக வீடு கட்டிக் கொண்டார்கள் சாரதி அனுமதி பத்திரத்தை விரைவாக பெற்றுக் கொண்டார்கள் நீங்களும் தயக்கமின்றி விரைவாக தொடர்பு கொள்ள 744 ஈஸ்ட் 30வது அவனியூ வன்கூவர் கனடா தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52 மறந்து விடாதீர்கள் விரைவாக புதிதாக வீடு கட்டிக் கொள்ள விரைவாக சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ள தவேந்திரம் தொடர்பு தொலைபேசி இலக்கம் 604-719-52-52 விரைவான சேவைக்கு இந்திரா நிறுவனம் உனக்கு நல்ல சரித்திரமே முடி
1: பாரிசிலே.

0: நாற்பது வருஷத்துக்கு பிறகு கடுமையாக்கள் வந்து இறங்கி இருக்கிறனப்பா, திசையும் தெரியல, திக்கும் தெரியல, எப்படி போக போறேன் யாழ்ப்பாணம். ஒரு ஒரு ஒரு புள்ள வருது, கும்பிட போன தெய்வம் கொடுக்க வந்த தங்கச்சி தங்கச்சி
1: அவங்களே கொண்டு யாழ்ப்பாணத்துல உங்களை இறக்கி விடுவாங்க. இது தெரியாம
2: இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள், பண்டார் நாயக்கா பன்னாட்டு வானூர்தி நிலையத்துக்கு மிக அருகில் அனைத்து தங்குமிட போக்குவரத்து நம் நாட்டு மேல்நாட்டு உணவு வசதிகளுடன். குரேஷன் விழா மோபரி 422 1B கிராமோடைய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொடர்பு தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0674-0440. மறந்து விடாதீர்கள், தங்குமிட வசதியுடன் சுற்றுலா வாகன சேவை, உங்கள் இலங்கை கடவுச்சீட்டு தொடர்பான விரைவான நிர்வாக இலவச சேவை, உங்களுக்கு பிடித்த அனைத்து வகையான உணவு சேவையுடன் குரேஷன் விழா 422 1B கிராமோதய வீதி தழுபத்த நீர்கொழம்பு. தொலைபேசி இலக்கங்கள் 0777-36-74-18 அல்லது 0776-24-0440. அனைவரையும் வருக வருக என்று அழைக்கிறார்கள் குரேஷன் விழா நிறுவனத்தினர்.
3: சரி, அன்புகளை தொடர்ந்து நினைவுக்கு வருகின்றது இன்றைய ஜெர்மனி நேரம். ஜெர்மனி நேர நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு சிறப்பித்த அத்தனை அன்பு உறவுகளுக்கும் எனது இதயபூர்வ நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, தொடர்ந்து இந்திரன் அவர்கள் இந்த நேரத்தில் நிகழ்ச்சிகளை தயாரித்து தொகுத்து வழங்குவார். அவரும் சமூகம் கொடுக்க மாட்டார். அதனைத் தொடர்ந்து புதறிவு புலி ஜெகனும் வருக தர மாட்டார் என்பதனையும் மன வருத்தத்துடன் தெரிவித்துக் கொண்டு, சிங்கப்பூர் நிகழ்ச்சிகளை நீங்கள் இரவு பிரதான செய்தி வரை கேட்கலாம் என்பதனை தெரிவித்துக் கொள்கின்றேன்.

0: புத்தம் புதிய ஒரு நாள் நாம இருக்கோம். இன்றைய நாள் ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாள். ஏன்னா அதுக்கு இரண்டு காரணங்கள் இருக்கு. ஒன்று வந்து இன்றைக்கு வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சொன்னாலே அது ஒரு சிறப்பான நாள் தான். அப்படின்னா வார இறுதி வந்தாச்சுன்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு ஜூலை மாதத்தின் இறுதி நாள்ல நாம இருக்கோம். ஜூலை மாதம் 31ஆம் தேதியில நாம இருக்கோம். அதனால ரொம்ப சிறப்பான ஒரு நாள் என்று இன்றைய நாள் உங்களுக்கு நல்லபடியா அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம காதல் பாடல்களை கேட்க போறோம். அதே சமயத்துல முதல் ஒரு மணி நேரத்துல நம்ம ஒரு தலைப்பு தொட்டு பேசணும்ல, அதாவது ரொம்ப கரடு போரடான பயணங்களை பத்தி நம்ம பேசணும். அதை தொடர்ந்து நம்ம அடுத்த ஒரு மணி நேரத்துக்கு நம்ம பேச போறோம். ஒரு சிலர் உங்களுடைய கருத்துக்களை முதல் ஒரு மணி நேரத்திலேயே சொல்லிட்டீங்க, அங்க என்னால ஒளிபரப்ப எனக்கு நேரம் பார்த்தல. அதனால இப்ப உங்களுடைய கருத்துக்களை நான் எல்லாருடைய நான் பகிர போறேன். அதனால தொடர்ந்து இணையங்கள். இது உங்கள் இரவில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: லவ் மூடு ஸ்டார்ட் ஆயிருச்சு.

0: எப்படி எல்லாருமே பயனடைற மாதிரி ஒரு சலுகையை தர முடியும்?
1: 30 வருஷம் அனுபவம்னா சும்மாவா?
0: எதை பத்தி பேசுறீங்க? நம்ம குட்டி பியூட்டி பார்லர் வழங்குற சிறப்பு சலுகையை பற்றி தான். நீங்க 8 முக பராமரிப்பு சேவைக்கு பணம் கட்டினா போதும், 10 முக பராமரிப்பு சேவைய பெறலாம். ஆனா எல்லாருமே எப்படி பயனடையலாம்? இந்த 10 முக பராமரிப்பு சலுகைய நம்ம குடும்ப உறுப்பினர்களும் நண்பர்களும் பயன்படுத்தலாம். நல்லா இருக்கே. தலைமுறைகளின் அடையாளம் குட்டி பியூட்டி பார்லர், மியூச்சுவல் ரெஸ்டாரன்ட் சாலை, வாரத்தில் 7 நாள்களும்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
0: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து 8:30 வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. பிற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 9:00-8:00 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
0: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி குழுக்கள்.
2: இது காதல்.

0: பயணங்களை பத்தி நம்ம பேச போறோம். நம்மளுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 6 விழுக்காடு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்திலேயே போகுது. ஆமாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா அதுக்கு பல மணி நேரம் தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே நம்ம கூட்டி நம்ம சேகரிச்சு நம்ம கணக்கு பண்ணோம்னா அது கிட்டத்தட்ட 6 விழுக்காடு வருது அப்படின்னு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. சரி, அப்படிப்பட்ட பயணத்துல ஒரு எல்லா பயணங்களும் சுமூகமா இருக்காது. ஒரு சில பயணங்கள் வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கும். அப்படிப்பட்ட பயணங்கள் என்ன உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன் முதல் 1 மணி நேரத்துல. பலரும் உங்களுடைய கருத்துக்களை என்கிட்ட நீங்க தெரிவிச்சீங்க. அது எல்லாத்தையுமே கேட்கும் நேரம் தான் இப்ப. சரி, இந்திரா ஒரு குரல் பதிவு அனுப்பியிருக்காங்க, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கேட்போம்.
1: அன்பு நவீன், வணக்கம். முதல்ல ஒரு நேயர் சொன்னது போலதான், அப்பெல்லாம் வந்து வண்டி கிடைப்பது கஷ்டம், எல்லாரும் சாடின் மாதிரி போவாங்கன்னு. இன்னொன்னு என்னன்னா, நாங்க வந்து ஒரு வாட்டி எல்லோரும் மலேசியாவுக்கு செல்லும் பொழுது ஒரு வேன் எடுத்து போனோம். அந்த வேன்ல எல்லாரும் போகும்பொழுது அப்பெல்லாம் ஒரே கும்மி இருட்டா இருக்கும். அப்ப நெடுஞ்சாலையெல்லாம் கிடையாது, சிறிய சாலைகளுக்குள்ளதான் போந்து மலேசியாவுக்கு போகணும். அப்படி போகும் தருவாயில ஒரு வாட்டி அந்த வேன்ல இருந்து ஒரு வெடிப்பு சத்தம் கேட்டது. அப்ப எங்க மாமா வந்து ஒரு இடத்துல நிப்பாட்டி அத வந்து என்னன்னு பாக்கணும்னு. ஆனா நானும் எங்க அக்கா அப்புறம் மாமா மாமா இறங்கி கீழே பார்த்தாங்க வண்டியில என்ன இதுன்னு. நானும் அக்காவும் இறங்கணும், ஆனா இருட்டோ இருட்டு கும்மி இருட்டு, அது ஒரே பயங்கரமா இருந்தது. அப்படிதான் பயந்துகிட்டு போனோம். ஏன்னா அங்க வந்து லேம்போஸ் இல்ல, ஒண்ணுமே கிடையாது. அப்படி பயந்துகிட்டு அப்புறம் ஆனா நாங்க வண்டியில ஏறி திருப்பி வண்டி எடுத்துட்டாங்க, நாங்க போய் சேர்ந்துட்டோம். இருந்தாலும் அந்த ஒரு கரட முரடான நிலையே பாதையையும் இருட்டையும் இன்னைக்கு நினைச்சாலும் பயமா தான் இருக்கு.
0: நீங்க சொல்லும் போதே எனக்கு பயமா இருக்கு. இது வந்து இரவில் ஆட்டமா திகில் டேல்ஸான்னு கொஞ்சம் நேரத்துக்கு நான் பயந்துட்டேன். ஆனா நீங்க சொன்னதான், முன்பெல்லாம் காலத்துல விளக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் அரிதான ஒரு விஷயமா இருந்தது. சாலை விளக்குகள் அப்படின்னு சொல்லும்போது ஒவ்வொரு கிலோமீட்டர் தூரத்துல ஒன்னொன்னு இருக்கும். எல்லாம் இப்ப வந்து எங்க பார்த்தாலும் ஒரே வெளிச்சமா இருக்கு, அப்ப அப்படி கிடையாது. அது மட்டும் இல்லாம நீங்க காடு பகுதியில் மட்டும் இருந்தீங்கன்னா அறவே தெரியாது. உங்க கையை நீங்க உங்க முகத்துக்கு முன்னாடி நீங்க வச்சாலும் கூட அந்த கை தெரியாத அளவுக்கு இருக்கும் அந்த இருட்டு. அப்படிப்பட்ட இருட்டுலயும் அந்த கரடு முரடான பாதையிலும் நீங்க வந்து கடந்து வந்திருக்கீங்க. சரி, மறுபடியும் இது அந்த நிலைமைக்கு நம்ம போக வேணாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம எல்லாருக்குமே அவசர தொடர்பு அப்படின்னு சொல்லும் போது உடனே நம்ம போன் எடுத்து யாருக்காச்சும் நம்ம அழைக்கலாம், அல்லது விளக்கு வந்து நம்மளுடைய கையடக்க தொலைபேசிலே இருக்கு. அதனால நம்ம இருட்டுல இருக்க வேண்டிய ஒரு அவசியமே கிடையாது. இப்பெல்லாம் முந்தைய காலங்களை பத்தி நம்ம நினைச்சு பார்க்கும் போது இதெல்லாம் நம்ம கடந்து வந்திருக்கோம் அப்படின்னு ஒரு எண்ணம் நமக்குள்ளே எழும். உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி இந்திரா. தொடர்ந்து நீங்க இரவு நாட்டம் நிகழ்ச்சியில கேட்க விருப்பது காதல் பாடல்கள்.

0: சொல்லுங்கள் ராஜமாதா.
1: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும், அதற்கு ஒரு வழி சொல்.
0: அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
1: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
0: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
1: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
0: BYD சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
1: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
0: உலக கிண்ணத்திற்கு பிறகு ஐரோப்பிய குழுக்களின் முன்னோட்ட ஆட்டங்களின் வழி நீ வாட்சில் காற்பந்து மோகம் தொடரும். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் கிளாஸ் மூலம் ஹப் ஸ்பாட்ஸ் ஒளி வழியில் ஆர்சனல், செல்சி, லிவர்பூல், மான்செஸ்டர் சிட்டி, மான்செஸ்டர் யுனைடெட், நியூ காசல் யுனைடெட் என பல குழுக்களின் நட்பு முறை ஆட்டங்களை காணலாம். பிடித்த ஆட்டக்காரர்கள் விளையாடுவதை பாருங்கள். எந்த ஒரு ஒப்பந்தமும் கிடையாது, உடனடியாக செயல்படுத்தலாம். நீ வாட்சில் ஸ்டார் ஹப் ஸ்பாட்ஸ் கிளாஸ் க்கு பதிவு செய்யுங்கள். newwatch.sg/subscribe.
2: அதனால எங்களோட தொடர்ந்து இணைந்திருக்கேன்.

0: இப்ப எல்லாம் பயணம் ரொம்ப சுலபமாயிட்டு, நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க போகணுமா, பேருந்து இருக்கு, ரயில் இருக்கு, விமானம் இருக்கு, கப்பல் இருக்கு, இப்படின்னு பல வழிகள் இருக்கு. ஆனா முன்பு காலங்கள ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறதுக்கு முதல்ல ஒரு வழி இருக்கா அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு மேல அந்த வழியை நம்ம எடுத்து ரொம்ப பொறுமையா நம்ம கண்டிப்பா கடைபிடித்து கடைசியில நம்ம அங்க போய் சேரும். அதுக்குள்ளார நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, நம்மளோட நிலைமை எப்படி இருக்குமோன்னு நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்கள்லேருந்து இப்ப நம்ம முன்னேறி வந்திருக்கோம். முந்தைய காலங்கள்ல உங்களுடைய அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்னு உங்ககிட்ட நான் கேட்டிருந்தேன். நியர் மோகனா ஒரு குறிஞ்சிதை அனுப்பியிருக்காங்க. இந்தியாவில் ரயில் பயணம் என் வாழ்க்கையில் முதல் ரயில் பயணம். சென்னையிலிருந்து திருநெல்வேலி சென்றோம், ஆனால் தாம்பரத்தில் நின்றுவிட்டது புயலின் காரணத்தினால். 8 மணி நேரம் சிக்குண்டு பயணப்பெட்டி இங்கும் பங்குமாக அசைந்து தள்ளாடியது. மின் ரயிலில் ஏறி ஏற வேண்டிய மற்றொரு தொடர் வண்டியை விட்டு டீசல் வண்டியில் மதுரை சென்று பிறகு கரியிடும் ரயில் ஏறி திருநெல்வேலியை அடைந்தோம். 15 மணி நேர பயணம், 32 மணி நேரமானதை நினைத்தால் இன்னும் பகீர் என்று இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியர் மோகனா. அழகான தமிழ்ல எனக்கு நீங்க முழுமையா நீங்க எழுதி கொடுத்திருக்கீங்க மோகனா, மிக்க நன்றி. ஆக 15 மணி நேர பயணம், அதை முதல்ல நம்ம நினைச்சு பார்க்கணும். ஒரு அதாவது இந்தியாவுக்குள்ளாரியே, தமிழ்நாட்டுக்குள்ளாரியே சென்னையிலிருந்து திருநெல்வேலிக்கு போகணும், அதுவே 15 மணி நேரம். இப்பெல்லாம் ரொம்ப சீக்கிரமா நம்ம சென்று அடைஞ்சிடலாம், முன்பு வந்து 15 மணி நேரம். அதே 15 மணி நேர பயணம் கடைசியில 32 மணி நேர பயணமா மாறினது, ஐயோ எனக்கே நினைச்சேன்னா எனக்கே ரொம்ப சோர்வா இருக்கு. ஏன்னா இப்ப இங்கிருந்து என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கும் போதே எனக்கு வந்து ரொம்ப சோர்வா இருக்கு, ரொம்ப அலைச்சலா இருக்கு. ஆனா முன்பு காலங்கள உண்மையிலே அந்த மன உறுதி ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அதோட பொறுமை அதை விட ரொம்ப அதிகமா தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நம்ம இதுச்ச ஒரு காரணத்தினால நம்ம ஒரு எடுத்து நம்ம போறோம். இப்பெல்லாம் இங்க நான் வீட்டை விட்டு கீழே கடைக்கு போறதுக்கே நான் ரொம்ப யோசிப்பேன். ஆனா முன்பு காலங்கள நீங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போனோம்னா நீங்க பொறுமையை கடைபிடித்து அந்த பயணத்தை நீங்க மேற்கொள்ளணும் அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. எப்படிதான் மக்கள்லாம் அப்படி வாழ்ந்தாங்க, அந்த காலகட்டத்துல வாழ்ந்தாங்க அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு. இப்ப உள்ள தொழில்நுட்பமும் இப்ப உள்ள நம்மளுடைய பழக்க வழக்கங்களும் ரொம்ப மாறி இருக்கு அப்படின்னு நினைக்கும் ரொம்ப வியப்பா இருக்கு எனக்கு. அது மட்டும் அந்த 32 மணி நேர பயணத்துல ஒரு ரயில் இருந்து இன்னொரு ரயில் போய், அந்த ரயில் இருந்து இன்னொரு வண்டிக்கு போய், அந்த வண்டியில இருந்து எங்கேயோ போய், கடைசியில நம்ம எங்க இருக்கோம், நம்ம போய் சென்று அடைவோமா அப்படின்னு எனக்கு தெரியாத ஒரு நிலைமையில நான் இருந்திருப்பேன். இருந்தாலுமே நீங்க வந்து ரொம்ப உறுதியா, இல்ல நான் வந்து இந்த இடத்துக்கு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போயிருக்கீங்க. உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மோகனா. உங்களுக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் இருந்தா என் கூட பகிருங்க. 9678889868. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இரவு ஆட்டத்தின் காதல் பாடல்கள்.
1: மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதம்.
2: வார நாட்களில் இரவு நாட்டத்தில் நள்ளிரவு 12 மணியிலிருந்து 1 மணி வரை காதல் பாடல்கள்.

0: பியூட்டி பார்லரில் இப்போது புத்தம் புதிய சிறப்பு அழகு பராமரிப்பு சலுகை. 10 முக பராமரிப்பு சேவைகள் அடங்கிய சலுகைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆனால் நீங்கள் வெறும் 8 சலுகைகளுக்கு மட்டும் கட்டணம் செலுத்தினால் போதும். இந்த 10 முக பராமரிப்பு சலுகைகளையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள், நண்பர்கள்னு யார் வேண்டுமானாலும் பயன்படுத்திக் கொள்ளலாம். இச்சலுகை மூலம் எல்லோரும் பயன்பெற நல்ல வாய்ப்பு. குட் டே பியூட்டி பார்லர், 6392212 101 சுரங்கன் சாலை, வாரத்தில் 7 நாட்கள்.
1: 14வது தாய் மொழிகளின் கருத்தரங்கு 2026
2: சனிக்கிழமை ஆகஸ்ட் முதல் தேதி காலை 10 மணியிலிருந்து இரவு 8:30 மணி வரை சிங்கப்பூர் எக்ஸ்போ மண்டபம் 2B. முற்பகல் 11:30 மணியிலிருந்து பிற்பகல் 3:30 மணி வரை ஒலி 968 படைப்பாளர்கள் விமலா காதர் நாங்கள் வழங்கு.
1: நீங்களும் ஒரு வானொலி படைப்பாளர் அங்கம். அனுமதி இலவசம்.
2: பதிவுக்கு go.gov.sg/mtls-website.
1: ஏற்பாடு கல்வி அமைச்சு, தாய் மொழிகளின் வளர்ச்சி.

0: பயணங்களை பத்தி நம்ம பேசுறோம். இது வந்து ஒரு பஸ் பயணமா இருக்கலாம், ரயில் பயணமா இருக்கலாம், விமான பயணமா இருக்கலாம். ஒவ்வொரு பயணத்திலயும் ஏதாச்சும் ஒரு கரடு முரடான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கலாம். அதை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, என்னுடைய அனுபவத்தை பத்தி நான் சொல்ல ஆசைப்படுறேன், ஆனா சொல்லலாமா வேணாமான்னு ஒரு சின்ன தயக்கம். ஏன்னா உங்களுடைய கதையெல்லாம் கேட்கும்போது என்னுடைய அனுபவம்லாம் ஒரு பெரிய அனுபவமா அப்படின்னு கேட்க கூடும். இருந்தாலுமே சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல எனக்கு வந்து மோஷன் சிக்னஸ் அப்படிங்கிறது ரொம்ப பலமா இருக்கு. நான் வந்து ஒரு கார்ல நான் ஏறி உட்கார்ந்து நான் பயணம் செஞ்சாலே எனக்கு வந்து தலை சுத்த ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லாம சின்ன வயசுல அது கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது. அதனால என்னால அந்த வாகனத்துல என்னால கைத்தொலைபேசியை பயன்படுத்த முடியாது, புத்தகத்தை வாசிக்க முடியாது, எதையாச்சும் ரொம்ப உன்னிப்பா என்னால பார்க்க முடியாது. எனக்கு தலை சுத்த ஆரம்பிச்சிடும். குறிப்பாக ஒரு கப்பல்ல பயணம் செய்யும் போது இது ரொம்ப மோசமா இருக்கும். அப்படிதான் ஒரு சில வேலைகளை நான் கப்பல்ல பயணம் செய்ய ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. எனக்கு ரொம்ப பயம், போகும்போது அப்படியே ஆடிக்கிட்டே போகுமே அப்படின்னு. இப்ப பாத்தாம்லாம் போகும்போது நம்ம ஃபெரி தானே இருப்போம், அதெல்லாம் எடுத்திருக்கேன். முன்பு எடுக்கும்போது குறிப்பாக ஒரு நாள் வந்து ரொம்ப பயங்கர மழைன்னு நினைக்கிறேன். அந்த மழையிலேயே அந்த போட்ட ஆட்டம் அந்த கப்பலே கவிழ்ந்து விழுந்துடுமோ அப்படின்னு ஒரு பயத்தோடய நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் ஒரு பக்கம் எனக்கு தலை சுத்தல் வேற, தலை சுத்திக்கிட்டே இருக்கேன். நான் வந்து கண்ணை இறுக்கி மூடிக்கிட்டு இருக்கேன், ஆஹா போய் சேரணுமே, எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது அப்படின்னு. ஆனால் அந்த கேப்டனை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப சாதாரணமான ஒன்று தான். மழை பெய்யும், புயல் அடிக்கும், நம்ம வந்து மெதுவாக போனாலே அந்த கரையை நம்ம சேர்ந்துருவோம் அப்படின்னு அவர் சொன்னார். இருந்தாலும் எனக்கு ஒரு நம்பிக்கை இல்லை, அவ நம்பிக்கை தான், ஆஹா இல்லை இல்லை நம்ம வந்து இதெல்லாம் சாதாரணமாக இருக்க முடியாது, ஏன்னா அப்படி ஆடுது மேலேயும் கீழேயும் மேலேயும் கீழேயுமா. நான் நிகழ்ச்சியின் ஆரம்பத்தில் உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன், அதாவது ஒரு படத்தை பார்த்து தான் இந்த ஒரு தலைப்பை நான் தேர்ந்தெடுத்தேன். நான் முன்பு காலங்களில் நான் சொல்கிறது ஒரு 3000 வருடங்களுக்கு முன்பாக அந்த காலத்துலலாம் படகுல அவங்க பயணம் செஞ்சிருப்பாங்க. அப்போ உள்ள அந்த கடல் வந்து எப்படி இருந்திருக்கும், வெட்ட வெளியில அவங்க இருந்திருப்பாங்க, மோட்டோ கிடையாது, ஒரு தொழில்நுட்பம் கிடையாது, சொந்தமாகவே அவங்களுடைய கையை பயன்படுத்தி தான் வந்து ரோ பண்ணி அவங்க போயிருப்பாங்க. இப்படிலாம் இருக்கும்போது நடுக்கடல அவங்க நிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது எப்படி இருந்திருக்கோ முன்பு காலங்களை நான் நினைச்சு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படிதான் நம்ம மனிதர்கள் வாழ்ந்தாங்க, ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு பயணம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்றதுக்கு. ஏன்னா என்னாலேயே ஒரு மணி நேர பயணத்துல ஒரு படகுல என்னால மேற்கொள்ளவே முடியாது. முன்பு காலங்களில் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாடுக்கு போனோம்னா ஒரு 3 மாதங்களாச்சும் எடுக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருங்க. 3 மாதம் பயணம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு இப்ப வெறுத்து கொட்ட ஆரம்பிக்குது. ஆக அடுத்த முறை நம்ம சொந்தமா பயணம் செய்யும் போது நம்ம நன்றிகளை தெரிவிக்கணும். ஏன்னா இப்ப இந்த காலத்துல நம்ம பிறந்ததுக்கு நம்ம நன்றியை தெரிவிக்கணும். முன்பு காலங்களில் எப்படி இருந்திருக்கோம், ஒரு பயணத்தை மேற்கொள்ள முடியாது, இப்போ வந்து ரொம்ப சொகுசாக நம்ம வந்து பயணத்தை மேற்கொள்கிறோம். அதனால ஒரு சின்ன நன்றி நம்ம தெரிவிக்கலாமே. நன்றி அப்படின்னு சொல்லும்போது நேயர்களான உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. ஏன்னா உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து அளவு கடந்து என்கிட்ட நீங்கள் சொல்லியிருந்தீங்க. எல்லாருமே இந்த தலைப்பை தொட்டு பேசணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருந்தீங்க. உங்கள் கருத்துக்கள் எல்லாத்துக்குமே என்னுடைய நன்றி.
1: ஒளிவட்டம் தோன்றும் காதல் பாடல்கள் உங்கள் இரவிலாட்டத்தில்.

நாளுக்கு டாடு போகிறது. உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா கப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் ஆகஸ்ட் 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங்க்.

அப்படியே வாருங்கள். இருப்பு

0: விடிபெறும் நேரம் வந்து விட்டது. மீண்டும் உங்களை இன்றிரவு இரவு ஆட்டம் நிகழ்ச்சியில உங்களை நான் சந்திக்க வந்துருவேன். ரஃபி வருவாரா வரமாட்டாரா அப்படிங்கறத நீங்க பொறுத்திருந்தா நீங்க பாக்கணும். இருந்தாலுமே நான் கண்டிப்பா வந்துருவேன் உங்களுக்காக. வெள்ளிக்கிழமை இரவு இரவு ஆட்டம் நிகழ்ச்சியை சிறப்பா படைக்க நான் ஓடோடி வந்துருவேன். ஒளிபரப்பின பாடல்கள் வழங்கிய தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வது நான் உங்கள் நவீன் குணசேகரன். இது உங்கள் இரவனில் ஆட்டம். பாடல்களை கேளுங்கள், மறைந்துவிடும் சோகங்கள்.
1: இது காதல் புரியுதுல்ல.

0: தொடங்கியாச்சு என்று பொன்மொழி அனுப்பி வச்சிருக்காரு மலேசியாவில இருந்து நேயர் பன்னீர்.
1: வாழ்க்கையில் நம்மை விட சிறப்பாக பலர் வாழலாம், ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலையும் வாழ்ந்துவிட முடியாது.
0: என்ன ஒரு கூற்று! இக்கரைக்கு அக்கறை எப்போதுமே பச்சையா தான் தெரியும், ஆனா இக்கரையில இருக்கிற பச்சைய நாம எப்படி நல்ல தண்ணி ஊத்தி செழிப்பா வாழ வைக்கலாம் அப்படிங்கறதுல கவனம் செலுத்தணும்னா நம்முடைய பச்சையான தோட்டத்தை ஒரு அழகான வண்ணமயமான பூந்தோட்டமாக நம்ம மாற்றலாம்.
1: இதுல முக்கியமான கருத்து என்னது, மத்தவங்க எப்படி இருக்காங்க, மத்தவங்க என்ன செய்யறாங்க, மத்தவங்க எப்படி வாழ்றாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம கவலைப்படாம இருந்தோம், அதுவே நம்ம வாழ்க்கைய இன்னும் சிறப்பாக்கிடும்.

0: இப்பெல்லாம் ஏன் நீங்க அழகு பராமரிப்பு நிலையத்துக்கு போறதே இல்ல?
1: இந்த வயசுக்கு மேல எதுக்குப்பா அதெல்லாம்?
0: அப்படி இல்லம்மா, நம்ம உடல் ஆரோக்கியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு தான் அழகு பராமரிப்பு முக்கியம். உடனே கிளம்புங்க, குட் டே பியூட்டி பார்லருக்கு போவோம்.
2: ஆண் பெண் இருவருக்கும் தலை சிறந்த அழகு கலை நிபுணர்களை கொண்டு சிறப்பான முறையில் அழகு பராமரிப்பு சேவைகளை வழங்குகிறது குட் டே பியூட்டி பார்லர். தலைமுறைகளின் அடையாளம் குட் டே பியூட்டி பார்லர், சிறங்கூன் சாலை. உடனே அடையுங்கள். 6392212 வாரத்தில் 7 நாட்களும்.
3: உங்களுக்கு பிடித்த வானொலி நிலையங்களையும் வலியுறுத்தலையும் நீலிசன் வழி கேட்டு ஆசை தீர பொருட்களை வாங்கும் வாய்ப்பை பெறலாம். மேல் விவரங்களுக்கு நீலிசன் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க அல்லது செல்லுங்க நீலிசன் .sg. ஜூலை 31 தேதி வரை மட்டும்.

0: இன்னைக்கு மகாலங்காத்தால ரெண்டு கையிலும் தூக்கி இல்லாம தூக்கி கொண்டு வரீங்க. அந்த மாதிரி மரக்கறியா கிடக்குது, அரிசியா கிடக்குது, ஏதாவது விசேஷம்?
1: ஐயோ ராஜான், லாட்சி பிள்ளைக்கு வந்து நான் வீட்டுக்கு செங்கறி இருக்கு, அங்கு போய் பார்த்தனா ஐயோ மரக்கறி என்றா அகத்தியில புன்னாங்காணி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய. பத்தாவதுக்கு ஃப்ரெஷ் மீன் வேற, அங்கால ஒட்டி பார்த்தா அத்தே அவ்வளவு பிராண்ட்ல அந்த மாதிரி அரிசி.
0: ஐயோ நானும் கேள்விப்பட்டேன், காரம் கொண்டு வந்தா அள்ளி கண்டு போகிறதுக்கு
1: விடாது. இங்க போங்க போங்க.
2: ஆம், அன்றும் இன்றும் என்றும் வீட்டி கேஷ் அண்ட் கரி, வீட்டி சூப்பர் ஸ்டோர், Paris La Chapelle,
3: 11 à 13 rue Caille, 75 000 du Paris.
2: VT Superstore, Gare Lagonnaise Sasselil,
3: 5 rue Marcel Cerdan, 95 140 Gare Lagonnaise.
2: மேலதிகே தொடர்புகளுக்கு VT Cash and Curry, Paris La Chapelle, தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18. சாசல் கார்லாகோனிஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.
4: வெற்றி மீது வெற்றி வந்து என்னை சேரும்.
5: ரன்சி நகரில் வாடிக்கையாளர்கள் மனக்கவர்ந்த நிறுவனம் சூழன் பல்பொருள் வாணிபம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து இந்தியா, இலங்கை போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட அரிசி வகைகள், மரக்கறி வகைகள், உடல் மீன் வகைகள் இறக்குமதி செய்து வெட்டி கொடுக்கின்றார்கள். இவற்றோடு ஆடவர் மகளிர் குழந்தைகளின் ஆடை வகைகள் ஏராளம். பட்டுப்படைப்புகள், பஞ்சாபிகள் பட்டுவண்டி சால்வை மிக மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். வார வாரம் மலிவு விற்பனையும் செய்து வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சி கடலில் கேட்க வைக்கின்றார்கள். சோழன் பல்பொருள் வாணிபம், தரமான பொருட்களின் தங்க சுரங்கம் நம்பியே நாடுங்கள் சோழன் பல்பொருள் வாணிபம். ஒருமுறை பீஜியம் செய்தால் மறுமுறை நீங்களாகவே விரும்பி செல்வீர்கள். நம்பிக்கை, நாணயம், உத்தரவாதம் இவை மூன்றும் இவர்களின் தாரக மந்திரம். மேலதிக விவரங்களுக்கு சோழன் பல்பொருள் வாணிபம், 5 ரூ ஜோசப் ஹெனப் 93 700 ரன்சி. தொடர்புக்கான தொலைபேசி இலக்கம் 01 48 18 72 02. மலிவின் மறுபெயர் சோழன் பல்பொருள் வாணிபம் ரன்சையே.
6: பொதுப்பள்ளியை ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள ரஜீந்தாஸ் நிறுவனம் பெயர் மாற்றப்பட்டு பொதுப்பள்ளியுடன் பொதுப்பள்ளி மார்க்கெட்டாக மாற்றப்பட்டுள்ளது என்பதனை மகிழ்ச்சியுடன் வாடிக்கையாளர்களுக்கு அறிய தருகின்றோம். வாடிக்கையாளர்களின் விருப்பம் அறிந்து அன்றும் இன்றும் பொதுப்பள்ளி மார்க்கெட் நிறுவனம் திகழ்கின்றது. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், பொன்னாங்காணி, வல்லாரை, முருங்கை இலை, அகத்தி இலை, குறிஞ்சா இலை போன்ற இலை வகைகள், அத்தோடு இறால், நண்டு, கணவாய், மீன் வகைகள், இவற்றோடு பல வகைகள், பால்மா வகைகள் வரையுள்ள அனைத்து பொருட்களையும் மிக மிக மலி விலையில் விற்பனை செய்கின்றார்கள் பொண்டுபொண்டே மார்க்கெட் நிறுவனம். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், மறுமுறை நீங்களாகவே விஜயம் செய்வீர்கள். மேலதிக விவரங்களுக்கு பொண்டுபொண்டே மார்க்கெட், 1 அவென்யூ எடுவான் பயோன் 93000. கோபினி தொடர்புகளுக்கான தொலைபேசி இலக்கம் 01 41 55 35 58 அல்லது 07 58 17 08 49. மறந்து விடாதீர்கள், பொண்டுபொண்டே ரேம் தனிப்பிடத்திற்கு அருகில் அமைந்துள்ள நிறுவனம் பொண்டுபொண்டே மார்க்கெட்.
7: நிலைய கலிக நேரம் 7:19. நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்ற டி தமிழ் அலியல் 7:30 ஆரம்பமாக இருக்கின்றது. உங்கள் விருப்பமும் உங்கள் எண்ணமும், உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பமும், இன்றைய உங்கள் விருப்பமும் உங்கள் எண்ணம் நிகழ்நுண்டாக சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது, இதை பற்றிய உங்கள் எண்ணங்களை பகிர்ந்து கொள்ள இருக்கின்றோம். சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது, உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பமும் நிகழ்வு ஆரம்பமாக இடையில் ஓரிரு திரை இசை காணங்கள்.

நிலைய கலிக நேரம் 7:25. இன்றைய உங்கள் எண்ணமும் உங்கள் விற்பனையாக இடம்பெற இருப்பது சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது, சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது, இதை பற்றி உங்கள் எண்ணங்களும் பயந்து கொண்டு நீங்கள் விரும்பிய பாடல் ஒன்றையும் கேட்கலாம். 7:30 ஆரம்பமாக இருக்கின்றது. உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் தொடரும் பாடலாக வருவது.

நிலைய கலிக நேரம் 7:30. நீங்கள் கேட்டுக்கொண்டு பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர வானொலியான டிஆர்டி தமிழொலி. டிஆர்டி தமிழொலியின் நிகழ்ச்சியல் வரிசையில் தொடர்ந்து வானொலிக்கு வருவது

0: என்று தவிர்க்க முடியாத காரணத்தினால் ஜெகன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க முடியாமல் உள்ளார். அவருக்கு பதிலாக உங்களுடன் சபா கேதீஸ்வரன். இன்று நாங்கள் உங்கள் எண்ணமும் உங்கள் விருப்பத்துடனும் கலந்துரையாட இருப்பது சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது. இணைந்திருக்கும் முதலாவது உறவு ரவி செல்லத்ரி அவர்கள் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றோம். ஓ, நலமாக இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களாம்.
1: காலநிலைகளும் கடும் வெப்பமாக இருந்தாலும் இப்பொழுது சற்று இதமாக இருக்கிறது. மதியம் 38 பாகையில் இருந்தது, அப்ப கடும் வெப்பமாக இருந்தது.
0: இப்பொழுது
1: ஆமாம், திடீரென மாற்றம் இருக்கிறது. இப்ப நாங்கள் கதவை வீட்டு கதவை ஜன்னலை திறந்தாலும் முந்தி குளிர்காலத்து வரை இப்ப புக்க வருது.
0: புக்கதான் வருது வெளியில இருந்து.
1: ஆமா, அப்ப அதனால பூட்டி வைக்க வேண்டிய
0: வீட்டுக்குள்ள குளிரா இருக்கின்றது. என்ன அதிகமான இடங்களில் இந்த காட்டு தீ பரவுகின்றது. என்ன பிரான்ஸ்ல எல்லாம் வரலாறு காணாத காட்டு தீ என்ன?
1: ஆமா, பிரான்ஸ், ஸ்பானியன் இதெல்லாம் எவ்வளவு ஒன்று. அது எங்களுடைய செய்திகளில் இது பெருமாக காட்டவில்லை. வேற வேற இதுகளில் போய் பார்த்தால் அப்படி எரிந்து கொண்டு காடுகள் எவ்வளவு பற்றி எரிந்து சாம்பலாக கிடப்பது போல் இருக்கிறது. எத்தனையோ லட்சம் பேர் வெளியேற்றப்பட்டு இருக்கிறார்கள் என்றெல்லாம் பல பல செய்திகள் வருகிறது. எங்களுடைய செய்திகள் டிக்டாக் அதுகள் இதுகள் யூடியூப்ல இது ஒன்றும் இல்லை. எங்களுக்கு அந்த ஊர் திருவிழா அவிஞானம் வந்ததும் அதுவும் இதுமா தான் கிடைக்கும். எங்களை நாங்கள் அங்க பார்த்தோன்னு வீட்டுக்கு இந்த சொல்லுவார்கள், இந்த முத்தத்துல இருந்து காய்ச்சோன்னு கோடிக்கு வந்து சாமான் கலவ போனமே, அது மாதிரி நாங்கள் அங்க பார்த்தோன்னு இருக்க எங்கட வீடு பத்தி எரியும் போல
0: எரியும்.
1: அதையும் கூறிக்கொண்டு மத்திய கேட்டு சமூகத்தில் செல்வாக்கை தருவது எதுண்டுதானே?
0: உருவாக்க உருவாக்குது எது?
1: அதான் அது வந்து இப்போ ஒரு சமூகத்தில் என்று சொல்லியிருக்க, நான் சில இதுல தேடல் ஒன்று செய்து பார்த்தேன். சமூகத்தில் ஒருவருக்கு செல்வாக்கை தருவது வெறும் பணமோ பதவியோ அல்ல, பல காரணங்கள் இணைந்தே உருவாக்கப்பட
0: வேண்டும்.
1: இப்ப நல்ல குணநலம், நேர்மையான ஒழுக்கம் இருக்கணுமாம், அறிவு திறமை இருக்க வேணுமாம், ஏதோ ஒரு துறையில நல்ல தொடர்பு திறன், சேவை மனப்பான்மை, தலைமைத்துவம், செயலில் தொடர்ச்சியின் நம்பகத்தன்மை, சமூக நம்பிக்கை. அப்ப இப்படி கணக்க சேர்ந்தாத்தான் இப்ப தனியும் பணம் மாத்திரம் என்று சொன்னாலும் அது உதவ போறது இல்லை. என்ன மற்றது அரசியல் தலைமையில், அரசியல் தலைமைப்பூடம் எங்களுக்கு கிடைச்சாலும் தலைமைப்பூடம் இல்லாம போன பிறகு இப்ப அங்க இலங்கையில பெரிய பெரிய தலைவர்கள் என்ன பாடுபாடு இனம்ன்றதும் இல்லாம தானே போகும். இப்ப உதாரணமாக இப்ப எங்கள் தமிழர்களை எடுத்துக்கொண்டு, நாங்கள் தமிழ்நாட்டை எடுத்துக்கொண்டால் காமராஜர் அவர் இல்லையோ இருக்கிறாரோ இன்று கூட அவரை பற்றி பேசிக்கொண்டே
0: காமராஜர் ஆட்சி வேணும் என்று இப்ப எங்கிருக்கிறார்கள்.
1: எது மடுத்தாலும் அதையும் சொல்லுகிறார். அடுத்து ஓரளவு எம்ஜிஆர் கூட சொல்லிக் கொள்ளுகிறார்கள், அவருடைய ஆட்சியை கொண்டு வர இருக்கிறோம். அப்ப தலைமத்துவம் பணமோ பதவியை வச்சு இல்லை, சந்தர்ப்பம் சூழ்நிலைகள் அதை மாற்றி அமைக்கும். பணம், பதவி, புகழ் ஆகியவை செல்வாக்கை விரைவாக கொடுக்கலாமாம், ஆனால் நிலைத்திருக்க வேண்டும் என்றால் நட்பண்பும் அறிவும் மனிதநேயமும் இருக்கணும்.
0: மனிதநேயம் இருக்கணும்.
1: இருக்கும் போது புகழ்ந்து பேசுவது புகழ்ச்சி அல்ல, நீ இல்லாத போதும் புகழ்ந்து பேச வேணும். இப்ப இருக்கும் போது புகழ்ந்து பேசல என்ன சொல்லுங்க? இப்ப நீங்க, நான் உங்களை புகழ்ந்து பேச கொஞ்ச நேரம் கூட விடுவீல என்ன? அதுதான். அப்ப தங்கள் தேவையை பொறுத்து தானே வாழ்த்துக்களும் லைக்கும் இருக்க ஒழிய அது கட்டாயம் கருத்துக்கானதாக இருக்க வேண்டும். அப்ப அப்படி இருந்தால்தான் தொடர்ந்து அந்த அந்த செல்வாக்கும் மனித மத்தியில தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கும். இருக்கும் பொழுதும் இறந்த பிறகும் அந்த செல்வாக்கு இருந்து கொண்டே இருக்கும். இல்லாவிட்டால் அது தற்காலிகமாக ஒரு விட்டில் பூச்சியில் விழுந்த விட்டில் பூச்சி இந்த நிலைமையில தான் இருக்கு. ஆகவே நீங்க கேட்ட கேள்விக்கு
0: சரி. ஆனால் அம்மாவர்கள் அந்த செல்வாக்கை உருவாக்குவதற்கு என்னென்ன செய்கின்றார்கள்?
1: என்ன பொன்னாலதான் போத்தீங்க இப்ப எங்களுடைய என்ன செல்வாக்கு என்ன காசை கொடுத்தீங்களா உங்களை மேடையில ஏத்தி உங்களுக்கு இது போடணும் சரிதானே? அப்ப இப்ப என்ன எங்களுடைய அமைப்பு, நாங்கள் ஏன் வைத்தியருக்கு படிக்கிறோம், லோயருக்கு படிக்கிறோம், ஏன் எல்லாம் படிக்கிறோம், பணத்துக்கு வேண்டித்தானே,
0: பணத்துக்கு.
1: அப்ப அதை சொல்லிவிடும், அந்த அளவுக்கு நல்ல உழைப்பான், நல்ல பிசினஸ் ஆனார் லோயர். ஆனா நேர்மையா இருக்கிறவர் கொஞ்சத்தோடு அவர் உழைத்து அவருக்கு மதிப்பு இல்லாம தானே போகுது. அப்ப இது நீங்க கேக்குறது இப்ப எங்கட சமுதாயத்துல ஒரு பாரிய பிரச்சனை. இப்ப நீங்க நல்ல சமுதாயத்துல நல்ல அந்தஸ்து இருந்தாலும் சாதியம் பாப்பினம் கன விஷயம் இருப்ப இந்த நாடுகள்ல, மேல நாடுகள்ல பாருங்கள், அவர்கள் திறமைக்குத்தானே மதிப்பு கொடுக்கிறார்கள்.
0: எங்கட மனதிலே ஒன்று உருவாயிட்டு அந்த வெள்ளையா இருக்கிறது எல்லாம் அழுக்கு இல்லாத கிருமி இல்லாத நினைக்கிற மாதிரி.
1: வெள்ளக்காரன் போய் பேச மாட்டான், இங்கிலீஷ் பேசுறாள் படிச்சாள், அப்படி ஒரு மனோநிலை உருவாக்கிட்டேன் சிறு வயதுல இருந்து. இப்ப அது எங்களோட நான் அந்த வானொலியில வந்து பேசி கொண்டிருக்க நாங்கள் நிப்பாட்டு இல்லாம போய்க்கதான். அது இந்த அடுத்த சந்ததியினர் அதை கொண்டு வருவார்கள்,
0: கொண்டு வருவார்கள்.
1: மனித இந்த செல்வாக்கு என்பது இடம் பொருள் ஏவலை பொறுத்தும் இருக்கிறது. என்ன இப்ப நீங்க ஒரு இடத்துல போறீங்களோ அரசியல், அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி அரசியலை நீங்க பேசினா உங்களுக்கு அங்க
0: செல்வாக்கு.
1: நீங்க உண்மையா பேசினீங்க, சொல்வதை சொல்லிடத்தில் சொல்க, செல்லா இடத்தில் சொல்லாமல் செல்க. எந்த இடத்துல செல்லுமோ அந்த இடத்துல சொன்னா தான் உங்களுக்கு மதிப்பு இருக்கு. அப்ப இது ஒரு கேள்விக்குறி. எங்களை போன்ற அளவு நாங்கள் ரெண்டு திருசங்கு சொர்க்க வாழ்க்கை வாழ்வதால் இது ஒரு கேள்வி. செல்வாக்க இவ்வளவுதான் உருவாக்கலாம். இருந்தாலும் வெங்கடையாக்கள் சொல்லுவினம் என்ன, அவர் என்ன பெரிய படிச்சார், பண்பாளர் ரெண்டானு வந்தாட்டு அஞ்சம் காசுல கடன் கேட்டு பேர் தருமோ. அப்ப பொன்னாடையும் போட்டு மேடையில ஏத்திக்கிட்டுதான் பண்பாளர். இவர் ஒரு நல்லவர், வல்லவர். அந்த வேற எங்களுடைய கவுண்டமணியும் செந்திலும் சொன்ன மாதிரி தான், நீ போய் சொல்லு அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப வல்லவர், அப்படி சொல்லி கொண்டு ஆள் வச்சு சொல்லலாமே ஒழிய மற்றும்படி இது ஒரு மகா கடினமான ஒரு சூழ்நிலை தான் எங்களுக்கு இருக்கிறது. ஆனா காலப்போக்கில் அது மாற்றமடையும் என்று கூறிக்கொண்டு பாடல் தேவை தர முடியும்.
0: என்ன பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: அதான் அது அதுவும் எம்ஜிஆருடைய உண்மை அறிந்தால், நீ உண்மை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் என்று ஒரு பாடல் இருக்கு. உண்மை
0: அறிந்தால்
1: மாபெரும் சபையினில் நீ நடந்த பொழுது மாலைகள் விட வேண்டும், மாற்றுக்குலையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும் என்று வருதல்லோ. அது தொடர்ச்சியாக இருக்க வேண்டும். மாலைகள் காசு கொடுத்து வாங்கி போடுவதாக இல்லாமல் மக்களாக விரும்பி போடுகின்ற மாலைகளாகவும் பொன்னாடைகளாகவும் இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு சந்தர்ப்பம் தந்த உங்களுக்கும் வாழ்த்து குறிப்பிட வருகிறேன். நன்றி, வணக்கம்.
0: இந்த சிறப்பித்த உங்களுக்கும் நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைத்ததற்கும் உமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி
0: நன்றி வணக்கம். அவர் ரவி செல்லத்துறை அவர்கள் ஸ்வீஸிலிருந்து இணைந்திருந்தார்.

0: நிலையே கலிக நேரம் 7:42 நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பமும் இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் வணக்கம். எங்கள் பாடகி கமல வேணி.
1: நலமா இருக்கிறீங்களா கேது?
0: நலமாகவே இருக்கின்றோம். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நாங்களும்
0: நலமா இருக்கிறோம். நலத்துடன் சொல்லுங்கள் பார்ப்போம். இன்று சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது?
1: செல்வாக்கு ஒண்ட வச்சு கொண்டு செல்வாக்கு காண முடியாது. ஒரு சேவை செய்து செல்வாக்கை
0: காணவே முடியாது. சில பேர் சொல்லுவார்கள் நல்ல செல்வாக்கான ஆளடா பாண்டு.
1: அது வந்து ஒரு ஆள் வந்து ஒரு நேர்மையாய் சொல்வதையும் செய்வதையும் ஒன்றாக வைத்திருக்க வேண்டும்.
0: சொல்றதையும் செய்யறேன் உண்டா வச்சிருந்தா தான். இல்ல சில பேரை சொல்லுவாங்க, இல்ல அந்த சில பேரை கூறும்போது சொல்லுவார்கள், ஐயோ கொஞ்சம் சிரிச்ச முகம் கொஞ்சம் கதைச்சரண்டா எல்லாம் செல்வாக்கா இருக்கும் கதைக்க சொல்லு அதுதான்டு. அப்படி எல்லாம் இருக்குதானே?
1: சும்மா சிரிக்கிறதும் ஒரு பிறர் உங்களை நம்பும் வகையில நடக்க
0: வேணும்.
1: மற்றது அறிவு மற்றும் திறமையே ஒரு துறையில நல்ல அறிவும் திறமையையும் பெற்றிருக்க
0: வேண்டும்.
1: மற்ற நல்ல தொடர்புகள் திறன் தெளிவாகவும் மரியாதையுடனும் பழகினால் அதே ஒரு இதுதான் எங்களுக்கு.
0: இல்ல நல்ல தொடர்புகள் இருந்தால் எப்படியான தொடர்புகள்? இல்ல கணவர் கணவரோட பேசிக்கொண்டிருப்பதால கூட சில நேரங்கள்ல அவர் செல்வாக்கு குறைந்து போயிடும். இல்ல
1: அது அதிகமா போக கூடாது. அதிகமா நாங்க ஆசைப்பட்டால் அதுவும்
0: கூடாது.
1: மற்றவர்களுக்கு இந்த உதவுற மனப்பான்மை இருந்தா அது சமூகத்துல நல்லொரு அக்கறை காட்டுவது நல்லொரு சேவை தானே அது. தலைமைத்துவம் பொறுப்புடன் நடந்து கொள்றதால மரியாதை மற்றும் பணிவுகள்
0: மரியாதை என்றது முக்கியமா இருக்குது. என்ன என்னதான் சொன்னாலும் ஒவ்வொரு இடத்திலும் மரியாதை என்பது ஒரு முக்கிய இடமா தான் இருக்கின்றது.
1: நம்பிக்கை அறிவும் நல்ல குணமும் இருந்தாலே அந்த சமூகத்துக்கு அது ஒரு நம்பகத்தன்மை இருக்கும். நான் சொல்லி நான் ஒரு பாட்டு என்னண்டா பறந்தாலும் விடமாட்டேன்.
0: ஓம் குரு திரைப்படத்தில் இடம் பெற்ற பாடல்.
1: ஆமா அந்த பாட்டு
0: அருமையான பாடல் தானே.
1: நல்ல பாட்டு அந்த நேரம் நல்ல பாட்டா தான் இருந்தது. படம் வந்த நேரம் இந்த பாட்டை நல்லா விரும்பி கேட்டது.
0: அந்த நேரம் கூட வயதும் அப்படித்தானே?
1: அதான் படம் வர்ற நேரம் நல்ல துடிப்பான வயதும் தான் கேட்கவும் ஆசையா இருக்கும். இப்ப அந்த சில பாட்டுகளை கேட்கும் பொழுது அந்த பழைய ஒரு எண்ணங்கள் எங்களுக்கு வர்றதால மற்றது நாங்கள் அன்றைக்கு பாட எவ்வளவு முயற்சி செய்தும் முடியாம போச்சு. சில நாங்க எல்லாம் எடுத்துக்கொண்டு வந்தும் அதை வடிவ செய்ய முடியா போச்சுட்டு எனக்கு ஒரு கவலை
0: இருக்கு. ஒன்றாக வந்த பிள்ளைகள் எல்லாம் பாடல்
1: ஆரம்பித்தேன் ஒன்றும் சரி வரா போச்சு. சரி என்ன மறுமுறை பாப்போம்.
0: நிச்சயமாக
1: இணைந்து
0: சிறப்பித்த உங்களுக்கு நன்றிகள்.
1: நன்றி. வணக்கம்.
0: உங்களுக்கான பாடல் இதோ.

0: ஒலித்தபாலை விரும்பிக்கிட்டு இருந்தார் தனது கருத்துக்களுடன் பிரான்ஸிலிருந்து திருமதி கமலவேணி நவரன் ராஜா. அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கும் அடுத்த உறவு. வணக்கம்.
1: வணக்கம் பாலேந்திரா.
0: வணக்கம் வணக்கம் பாலேந்திரா. பாலேந்திரா நலமாக இருக்கின்றீர்களா? நாங்களும் அதே. சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது? இப்ப அண்மையில எல்லாம் நீங்கள் இந்த யாழ்ப்பாணத்துல பெரிய ஊர்வலங்கள் யானை அது எல்லாம் போன எல்லாம் பாத்தீர்கள் தானே? எல்லாம் செல்வாக்கை காட்டணும், ஹெலிகாப்டர்ல கொண்டு போறது அப்படி எல்லாம் பல விடயங்கள் இருக்கு. என்ன ஒரு செல்வாக்க உருவாக்குவது எது என்றுதான் இப்பொழுது இந்த உங்கள் எண்ணங்களுடன் உங்கள் கருத்துக்களை கேட்கின்றோம். காத்தடிக்கிற பக்கம்
1: தான் சாயினம் கூட எங்க வருமானம் பெறுது, எங்க சும்மா உடுத்தினியோ. எனக்கு செல்வம் அடிதார் ஒரு ஐயா எடுக்கலாம். அப்ப எனக்கு அவர் நண்பன் சொல்லிப்பட்டார், ரவி குடுத்தியண்டா வாழ்க்கையில ஓட
0: மாட்டேன்,
1: ஏற்கனவே ஞாபகம் வேலையை குடுக்கணும்
0: குடுக்கணும்,
1: நீ குடுத்தியா இருந்தா வேண்ட மாட்டேன், தண்ணியில எழுதினாத்தான் இருக்க
0: வேண்டும்.
1: அப்ப நம்மவர்கள் வந்து எங்க எங்க எங்க குடுங்கலாமோ அதை பத்தி தான் செல்வாக்கு
0: செய்யலாம்.
1: மாட்டிக்கு வாங்கி போட்டு மாட்டிக்க கொடுக்காம இருப்பான், கடன் பட்டு போட்டு கடன் கொடுக்காம இருப்பினும், சில பேரை கொண்டு சில பேர்கிட்ட வட்டி காசை கொண்டு வட்டி கட்டான வட்டி என்பதை கட்டுறது அவர் தான் கட்டி அவர். அப்படி அந்த செல்வாக்குகள் வந்து சந்தர்ப்பத்துக்கிட்ட மாதிரி தான் இப்ப அந்த சமூகம் சமூகமே ஒழிய உண்மையில ஒரு இப்ப மற்றவர்கள் சொன்ன மாதிரி அந்த ஒரு படிச்சவர் ஒரு நல்ல பழகிறவன் ஒரு நல்ல நட்புகளுக்கு சமூகம் கொடுக்காது. எங்க எங்க தங்களுக்கு தங்கட சுயநலன்னா இப்ப இது இப்ப படிச்சவன் படிக்காதவன் ரோட்ல நிக்கிறவனுக்கு எல்லாம் ரவிச்சரத்துல சொன்ன ஊர்ல பொன்னாரு
0: என்ன
1: பொன்னார போய் போட்டு கொண்டிருக்கணும். அப்ப அது வந்து அந்த என்ன சொல்றது இப்ப சங்கட வசதிகளுக்காக சங்கட அலுவலர் முடிகிறதுக்காக தான் இப்ப சமுதாயம் மொழியா அந்த உண்மையில அந்த ஒரு நட்பா ஒரு இந்த நாலு பேர் தேவை நாங்கள் தொடர்ந்து பழகணும். இப்ப நான் எல்லாம் உண்மையான கேது பழகிறோம்னா உண்மையில நல்ல வசதியா நாட்டுடையதான் கூட நான் பழகிறது. என்ன விட குடும்ப வசதியாக கூட நான் பழகி கொண்டிருக்கிறேன். அவன் வசதியை எதிர்பார்த்து நான் பழகல, அவன் வசதியை எதிர்பார்த்து நான் பழகல. ஏனென்றால் எனக்கு வந்து அவன் பழக்க வழக்கங்கள் அவன் கதை பெற்றோர் அவையில எனக்கு ஒரு விருப்பம் பிடிச்சது என்ற அவர்களும் அப்படி என்ன விட நானும் அப்படித்தான் அவர்களோட. ஏனென்றால்
0: ஆனால் பல இடங்களில் மிகுந்த

0: கோமலா இருக்கிறேன். ஆனா என்னெல்லாம் எல்லாருக்குமே நம்பிக்கை இருக்கு. என்னது நான் அப்படியே அந்த மத்தவைக்கு துரோகம் செய்யக்கூடிய ஆள் இல்லையா என்ன?
1: தங்களது சொல்லில் செல்வாக்கு செல்வாக்குள்ளவர்களாக காட்டிக் கொள்வார்கள் என்ன, தங்களது சொல்லில் சிலர் செயலில் காட்டிக்
0: கொள்வார்கள்.
1: அது அவர்கள் உண்மை சொல்லுகிறார்களா பொய் சொல்லுகிறார்கள் என்பது அடுத்தபடியே. ஆனால் வந்து அவர்கள் சொல்லும் சொல்லில் செல்வாக்குள்ளவர்களாக தங்களை காட்டிக் கொள்வார்கள்.
0: காட்டிக் கொள்றார்கள், அதை நாங்க நம்ப கூடாது. நான் வந்து நான் செல்வாக்கு நான் சொல்லக்கூடாது, நான் நல்லவன் நான் சொல்லக்கூடாது, நான் கெட்டவன் நான் சொல்லக்கூடாது. நீங்க சொல்லுவாங்க இவன் கெட்டவனா நல்லவனா கூடாதவனான்னு நீங்க சொல்லணும். நான் வந்து சொல்லி என்னையே நான் எழுப்பல அதன நான் பாரையர் பாலேந்திரான்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? பாலைய பாரையர்
1: பாலேந்திரான்
0: கடவுள் வாடுறேன் போலயே பாடகர்னு சொல்லல. அதன் எந்த செல்வாக்க வந்து நான் சொல்லக்கூடாது. சும்மா இல்ல பாடி போட்டு போறேன் மொழியா நான் பாடகன் பாடகி நான் தான் என்ன விட ஒரு தரப்பு இந்த பாட்டுக்காரர்களாவது நான் பட்டப்படுத்த கூடாது. என்ன வந்து நீங்க சொல்லுவோம் பட்டம், எனக்கு நீங்க சொல்லுவோம் பட்டம், மற்றவங்க சொல்லுவோம் பட்டம். நான் என்னக்கு பட்டம் போட்டு பேஸ்புக்ல எழுதக்கூடாது. நான் பாடகர்
1: பாடுவதால் கூட பெரிய செல்வாக்குள்ளவர்களா மாறி இருக்கிறார்கள் தானே?
0: அதான் ஒரு சிலர் இருக்கிறார்கள் எல்லாரும். இப்ப நாளைக்கு ஒன்றா செய்து நடுஜாமத்தில் ஒரு போன் வந்தாலும் உடனே நிக்கக்கூடிய நாளைக்கு ஒன்றா பணத்தை நாளைக்கு ஒன்றா இப்படிதான் ஒரு ஆள் ஒரு இரவு ஒரு மணிக்கு செல்வன் வந்தது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஜெகனுக்கும் தெரியும். ஒரு மணிக்கு செல்வன் வந்து ஒரு பிரச்சனையாண்டு உடனே உடனே காரணத்துல ஒன்னு அப்ப அதுதான் என்ன பத்தி நான் சொல்லக்கூடாது. மற்றவங்க சொல்லுவோம் ஒன்றா கால் கண்டிப்பா என்ன தரம் தவிக்கக்கூடிய ஆள் ஒரு வந்து சொல்லணும். நான் வந்து என்ன நான் எழுப்பி நான் கதைச்சு நான் சமூகத்துல பேர் எடுக்கிறத வந்து அது உண்மையில அது வந்து ஒரு மற்றவனுக்கு காக்க அப்படிங்கிறதும் மற்றவன் தங்கள சுயநலத்துக்கு எங்களை என்னோட பழகிறதும் அப்படித்தான் இப்ப இப்பத்திய சமூகம் பை கொண்டிருக்க வழியோ. ஆனால் மற்றவர்கள் சொல்லணும், நீங்க சொல்லணும், கேட்கிறவர்கள் சொல்லணும். அப்படியா நாள் எல்லாருக்கும் போகும் தரும் டக்கு டக்குன்னு கதைப்பம் தான். அதை நாங்கள் மன்னிப்போம் மறப்போம் மறந்துருவோம். ஆனால் அந்த தொடர்ந்து பழகிறதுக்கு இப்ப என்ன எல்லாம் அன்றைக்கு ராஜாண்ட இதுக்கு வந்து என்ன தேடி இருக்கு கேட்டுக்காரர்கள் இந்த காணை
1: இல்லையா
0: இப்படியும் ஆள் வெறுமண்டன். அப்ப அப்படியே அந்த நாலு பேர் தேடுவோம் என்ன இவன் இவன் வந்தானே விராக விட்டான அப்படி வைக்க கூடாது.
1: செல்வாக்கா இருக்கணும்,
0: மற்றவர்களோட எங்களை செல்வாக்கா வைக்கணும். நாங்களும் ஆக கூடாது, எங்களுக்கு நாங்களே பொன்னாடிய வாங்கி கொடுத்து நாங்களே எங்களுக்கு போன சொல்றோம். பாட கேப்ப பாக்குது
1: என்ன பாடல் இல்ல
0: என்ன படம் என்னடா மறந்து போன என்ன என்ன காக்கா கூட்டத்தை என்ன சுவாதி இந்த பாட்டு அது
1: என்ன இருக்க கத்துக்கணும்
0: பாடலாம்
1: அன்பு கரங்கள் படத்தில் இடம்பெற்ற பாடல் பாடல் அந்த பாடலை தருகிறோம். இணைந்து சிறப்பித்தா உங்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். இணைந்து சிறப்பித்தா அவர் பாலேந்திரா அவர்கள் இணைந்திருந்தார் அவர்கிட்ட பாடல்.
2: எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்காக இது ஏற்பாடு பண்ணிருக்காரு, இது தூக்கி எரிஞ்சு
3: விடுறீங்க.

0: பாடலுடன் தனது கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டார் பிரான்சிலிருந்து பாலேந்திரா. அவருக்கும் நன்றியும் வணக்கமும் பாராட்டும் தெரிவித்துக் கொண்டு
1: தரமான பொருட்களை தேடி அலைய வேண்டாம். ஏற்கவே இருக்கின்றது லாச்சப்பலை அம்பாள் ஸ்டோர்ஸ். அனைத்து வகையான உப உணவு பொருட்கள், கடல் உணவு பொருட்கள், பசுமையான மரக்கறி வகைகள், வாசிக்க நேசிக்க வாராந்த மாதாந்த பத்திரிகை சஞ்சிகைகள், சினிமா புஸ்தகங்கள் மற்றும் அழகு சாதன பொருட்கள், தொலைபேசி அட்டைகள், அன்பான உபசரிப்பு, அனைத்து பொருட்களும் மலிவு விலையில். ஒருமுறை விஜயம் செய்யுங்கள், உண்மைகள் ஊர்ஜிதம். மேலதிக விவரங்களுக்கு அம்பாள் ஸ்டோர்ஸ், 192 ரோடு பார்க் சென்டரி, பாரிஸ் 10. தொலைபேசி இலக்கம் ஹாலோ விக்கினால் 0142 0541 85. நாடுங்கள் அம்பாளை, அருளும் உண்டு பொருளும் உண்டு.
2: நீரழிவு நோயை குறைக்க, வருவதை தடுக்க தேவையான முருங்கை இலை, குறிஞ்சா இலை, கொய்யா, நெல்லிக்காய் போன்ற மூலிகைப் பொருட்கள் அனைத்துக்கும்
1: இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் இருந்து மளிகைப் பொருட்கள், மரக்கறி வகைகள், கடல் உணவு பொருட்கள், பல வகைகள் இறக்குமதி செய்து மலிவான விலையில் விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியம்.
2: காயத்திலிருந்து உடன் மீன்வைகள், அத்துடன் உலகின் எந்த பகுதிக்கும் விரைவான பணமாற்று சேவைக்கும் கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பிரதி சனிக்கிழமை தோறும் ஆட்டிறைச்சி பங்கு விற்பனை செய்கின்றார்கள் யாழ் களஞ்சியத்தில்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
3: 7265 Fraser Street, Vancouver, Canada.
1: சுதனின் அன்பான வரவேற்புடன் காலை 10 மணியில் இருந்து இரவு 10 மணி வரை யாழ் களஞ்சியம் திறந்திருக்கும் என்பதனை வாடிக்கையாளர்களுக்கு அறிவித்திருக்கின்றோம்.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
1: தொலைபேசி இலக்கம் ஹாலோ சுதன் 778 882 40 39 அல்லது 604 375 0055.
2: மேலதிக தொடர்புகளுக்கு
1: மறந்து விடாதீர்கள் வன்கூவரில் சுதனின் யாழ் களஞ்சியம்.
2: கருத்துக்கு மனுவுக்கு கனடா வன்கூவரில் யாழ் களஞ்சியம்.
1: பரிசு லாட்சியில் ரூய்கையில் அமைந்துள்ள ஷெரிமஹால் உங்களை அன்போடு வரவேற்கின்றது. உங்கள் இல்லங்களை அலங்கரிக்க தேவையான அனைத்து பொருட்களையும் மலிவு விலையில் வாங்கி செல்ல ஷெரிமஹால். மங்களகரமான விழாக்களில் அன்பளிப்பு செய்யக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஷெரிமஹாலில் கிடைக்கின்றது. சுவாமி சிலைகள் தொடக்கம் சுவாமி பட்டங்கள் வரை, கும்ப பொருட்கள் தொடக்கம் குத்துவிளக்கு வரை விற்பனை செய்கின்றார்கள். மகளிர்களுக்கான அழகு சாதன பொருட்கள், கை கடிகாரம் முதல் மகளிர் அணியின் இமிட்டேஷன் நகைகள், காமாட்சி அம்மன் விளக்குகள், பாவனிகள் முதல் பல் வரை மிக மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள். இவற்றோடு மோட்டை பூச்சி, கருப்பான் பூச்சியை அழிக்கவல்ல மருந்து வகைகள் இவை மட்டுமா? இல்லவே இல்லை, இன்னும் பல பொருட்கள் மலிவு விலையில். குழந்தை முதல் குமரன் வரை விளையாடும் விளையாட்டு பொருட்கள் அனைத்தையும் நம்ப முடியாத மலிவு விலையில் விற்பனை செய்கின்றார்கள் ஷெரிமஹாலில். மேலதிக விவரங்களுக்கு ஷெரிமஹால் 14 ரே கை, பாரிஸ், 10, லா ஷாப்பல். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் ஹாலோ ஷெரி 0951 15 82 03 அல்லது 0669 68 61 61. மறந்து விடாதீர்கள் பரிசு லாட்சப்பலை ஷெரிமஹால்.
0: நிதிய கலிகனிடம் 8 மணி 8 நிமிடங்கள். இன்றைய உங்கள் எண்ணங்களும் உங்கள் விருப்பங்களுடாக சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது? எத்தனையோ பேர் இந்த எலெக்ஷன் தேர்தலில் கூடி எத்தனையோ பேர் ஜெயித்திருக்கிறார்கள், எல்லாம் செல்வாக்குள்ளவர்களாக இருந்திருக்கின்றார்கள், எத்தனையோ பேர் செல்வாக்கை இழந்திருக்கின்றார்கள். செல்வாக்காக இருந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இப்பொழுது செல்வாக்கை இழந்து எத்தனையோ போயிட்டு இருந்திருக்கிறார்கள். அதுவே சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது?

0: இணைந்திருக்கும் அடுத்த உறவை வரவேற்றுக் கொள்கிறேன். வணக்கம்.
1: வணக்கம் கேது.
0: வணக்கம் திருமதி லாலா ரவி அக்கா. நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். நீங்கள் இணைந்திருப்பது மிக்க மகிழ்ச்சியே. நிச்சயமாக அதை பலரும் பலவிதமாக தங்களை தாங்களே உணர்ந்து கொள்ளலாம்.
1: என்ன
0: எல்லோரும் எல்லாம் தெரிந்து இருப்பதில்லை தானே? ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ விடயங்களை தெரிந்திருப்பார்கள். அதை பிறருக்கு சொல்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இருக்கும். ஊடகமாக இருக்கின்றது. சரி, நீங்கள் சொல்லுங்கள். நலமாக இருக்கின்றீர்கள் தானே? நலமாகவே இருக்கின்றோம். இப்ப சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது, ஒருவருக்கு செல்வாக்கு, ஒருவருக்கு செல்வாக்குள்ளவர் என்று எல்லாம் சொல்வார்கள். எல்லாம் அதை உருவாக்குவது எது? இதுதான் அந்த கேட்டிருக்கின்ற கேள்வி.
1: உருவாக்குவது பெரும்பாலும் கேது அந்த பிரபலம் என்றது வேற, கேது புகழ் என்றது வேற.
0: புகழ் என்ற வேற. ஓம் ஓம் ஓம் ஓம்.
1: செல்வாக்கு பணத்தாலையும் பிரபலம் அடையலாம், புகழ் பெறலாம்.
0: என்ன
1: செல்வாக்கு பெறலாம்,
0: பிரபலம் அடையலாமோ?
1: பிரபலம் அடையலாம், செல்வாக்கும் பெறலாம்.
0: ஓம் ஓம் ஓம் ஓம்.
1: அதிகாரத்தாலையும் செல்வாக்கு பெறலாம். அதிகாரத்தாலையும் ஆனா நிரந்தரமான செல்வாக்கு. நான் சாத்திரி என்ன சிங்கப்பூர் நிகழ்ச்சி கேட்டு கொண்டிருந்தா ஐயோ வாக்கியம் சொல்லப்பட்டது நான் மனசுக்கு மிக நெருக்கமா இருந்தது. இருக்கும் போது ஒன்னு ஒருவரும் வெறுக்காம இருக்க
0: வேணும்,
1: இறந்த பின்பு மறக்காம
0: இருக்க வேணும்.
1: அப்படி வாழ்ந்தாக்கள் இறந்த பின்னும் செல்வ. இப்ப அப்துல் கலாம் ஐயாவை பாருங்க. அப்துல் கலாம் ஐயாவில ஒருவருக்காவது
0: வெறுப்பு
1: வரையில் தானே, அது அது நிரந்தர செல்வாக்கு. ஆனா அழிய அந்த சில பணத்தாலையும் அதிகாரத்தாலையும் வர அந்த என்ன சொல்ற அந்த தன் நீர்க்குமிழி போல அவர் இருக்கைக்கு அவருக்கு முன்னாலே தான்
0: செய்வினம்.
1: அங்கால போன அப்புறம் விமர்சிப்பினம் விமர்சிப்பினம் ஆனபடியால முகஸ்துதி கேட்கிற அளவுக்கு இல்லாம நிரந்தர மனதின் ஆழத்துல இருக்கிற அளவுக்கு நாங்க செல்வாக்க பரவாயில்ல.
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஆனால் அநேகமா இந்த இப்ப இருக்கிற காலத்துல தாங்கள் செல்வாக்கா இருக்கணும் என்று கொலை கூட செய்கிறார்களே. இல்ல இல்ல, சில இடங்கள்ல அப்படியெல்லாம் நடக்கின்றது. என்ன ஓமோ அந்த எதிர்ப்பவர்களை இன்னொருவர் வரப்படாது அப்படி இப்படின்னு சொல்லி அவ்வளவு அந்த அந்த ஆக கூடினா இதை சொல்றேன் கொலைய ஒருவரை அழித்து விட வேண்டும் என்று.
1: அப்படி நினைப்பவர்களுக்கு மற்றவர்களுக்கு தீங்கு செய்யாம வாழ்ந்தா ஒரு மகிழ்ச்சி இருக்கும் கேட்டு மகிழ்ச்சி உறுத்தல் மன உறுத்தல் இருக்காது, மன உறுத்தல் இருக்காது. அப்ப அது ஒரு அமைதி மனதை ஒரு அமைதிப்படுத்தும் ஆரோக்கியமா இருக்கும். நிறைய ஆழத்துல அமைதியா இருக்கும். இறுதி காலங்கள்லயும் நாங்கள் சந்தோஷமா பயணிக்கலாம். ஆனபடியா நான் எனக்கு தெரிஞ்சது அதிகாரத்தாலையும் பணத்தாலையும் வர செல்வாக்கு நிரந்தரம் இல்ல. அடுத்த வேண்ட மனதில ஆழத்துல நாங்கள் இடம் பிடிச்சா என்ன
0: பாடலை கேட்க விரும்புகிறீர்கள்?
1: என்ன பாட்டு கேட்போம்? நல்லவன் எனக்கு நானே நல்லவன்.
0: ஆமா அந்த பாடலை ஓ நல்லவன் எனக்கு நானே நல்லவன். என்ன அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி நன்றி. வணக்கம்.
1: வணக்கம்.
0: லாலா ரவி இணைந்திருந்தார். அவர் கேட்ட பாடல்

0: நல்லவன்.
1: ஓஹோ.

கல்வி கொல்ல வேண்டும், தொல்லை என்ற பாம்பை கல்வி கொல்ல வேண்டும், தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும், தூய உள்ளம் வேண்டும் என்றும் சேவை செய்ய வேண்டும். நல்லவன்

0: ஒலித்த பாடலருடன் தனது கருத்துக்களையும் பகிர்ந்திருந்தார். பிரான்சிலிருந்து திருமதி லாலா ரவி அவருக்கும் வந்து நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு இணைந்திருக்கின்றார். வட்சப்புடாக குணம் அவர்கள் இணைந்திருக்கிறீர்கள், வணக்கம்.
1: வணக்கம். கேது, நலமா இருக்கிறீங்க?
0: நலமாகவே இருக்கணும். நீங்கள் நலமாக இருக்கின்றீர்களா?
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன்.
0: ஆமா, சொல்லுங்கள்.
1: உங்களோட இப்ப நீங்க சொன்னதன்படி எல்லாரும் சொல்லிவிட்டார்கள், இருந்தாலும் என்ற மனசுல பட்டதை கொஞ்சம்.
0: ஆமா, கண்டிப்பா கண்டிப்பா பகிர்ந்து கொள்ளுங்கள். சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது, ஆனால் செல்வாக்கை உருவாக்குறேன்னு சொல்லி தங்கள் செல்வாக்கை இழந்தவர்களும் கிளம்பியிருக்கிறார்கள். என்ன
1: செல்வாக்க முதல் அவர் ஒரு ஆள் அந்த ஒரு உதாரணத்துக்கு ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்று தெரியும் போது அவர் அந்த ஊருக்கு நிறைய காலம் நல்லவராக இருந்து அந்த ஊர் மக்களால் ஓரளவுக்கு இவர் தெரியலாம் என்று வந்த பிறகுதான் அவர் வரலாமே ஒழிய செல்வாக்கா வந்துதான் அந்த பஞ்சாயத்து தலைவர் வருவார். நோமலா ஒரு பொய் சொல்லி கொண்டோ ஒரு ஒரு புராடு வேலை செய்து கொண்டு இருக்கிற ஆளை கொண்டு போய் ஊர் மக்கள் பஞ்சாயத்து தலைவரா
0: தெரியமாட்டேன்.
1: அது எடுக்கிறதால் நிறையவே அவர் அந்த முதல் பொய் சொல்லக்கூடாது, முதலாவது மெயின் வந்து பொய் சொல்லக்கூடாது. பொய் வந்து எப்பவுமே நிலைக்காது. ஒரு பொய் தற்காலிகமா ஒரு ஆளுக்கு ஒரு பொய் சொல்லி போட்டு ஆனது காசு பண்றதோ இது அது செய்யறது கூட அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கலாது. ஒருக்கா செய்திடலாம். அது ஒரு நிலைச்சு இருக்கணும் என்றால் ஒரு ஒரு நம்பிக்கைக்கு பாத்திரவாளியா தான் இருக்க வேணும். என்ன நம்பிக்கையான ஆக்கள்தான் அவ இப்படியான ஒரு இதாச்சு. இப்ப உதாரணத்துக்கு கோயில்கள் இப்ப தாயகத்துல என்ன அந்த கோயில் வழியில இதுல நிர்வாக சபையினர் எல்லாம் அந்த ஓரளவுக்கு அந்த ஊர் மக்களால இவியல் ஓரளவுக்கு ஓகே என்றுதான் இருப்பார்கள். சில தவறுகள் சில இடங்கள்ல வெறும் அது நூற்றுக்கு நூறு வீதம் எல்லாரையும் கரெக்டா எடுக்கலாது. அது இப்ப மனித இயல்பு தான், ஒரு சில தவறுகள் வருவது. ஆனால் ஓரளவுக்கு இவர்கள் எல்லாம் நல்ல நம்பிக்கை கூடியவர்கள் என்று தெரிஞ்ச பிறகுதான் அந்த நிர்வாகமே கூட்டத்தை கூடி வேற நாங்கள் தலைவராக செல்வாக்குள்ளவரா எடுத்து அந்த நிர்வாகத்தை கொண்டு போனா தான் அந்த கோயில் கட்டிடங்களோ திருப்பணிச்சபைகளோ செய்ய முடியுமா. பெற்றோர் ஆசிரிய சங்க கூட்டங்கள் எல்லாம் பாடசாலைகள்ல நடக்கும் போது கூட அந்த பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்துட்டு அதுக்கு ஒரு தலைவரை தெரியும் போது கூட அவர் அந்த கிராமத்துக்கு எப்படி அவர் இருந்தாருன்றதை பார்த்து தான் அந்த செல்வாக்கை பொறுத்து தான் அவர்களும் வந்து தெரிகிறார்கள். இப்ப அரசியல்வாதிகள் பாருங்க, இப்ப தமிழர் விடுதல கூட்டணி வந்து எவ்வளவு காலம் அவர்கள் ஒரு இறுதியான முடிவுகளை பற்றி நாங்கள் கதைக்கவில்லை. அவர்கள் எவ்வளவு காலம் தக்க வச்சு அவர்கள் ஒரு நல்ல ஒரு கட்டுக்கோப்புடன் ஒரு இருந்து பட்டுக்கோட்டை தீர்மானத்தை எல்லாம் கொண்டு வந்து அவர்கள் எங்கள நம்பிக்கையா இருந்தவர்கள், என்ன செல்வாக்கு உள்ளவர்களாயிருந்து அவர்கள் விசுவாசிகளா
0: நாங்கள்
1: காங்கிரஸ் குறையா சொல்றேன். அவர்கள் வந்து செல்வாக்கா இருந்தார்கள். ஏனென்றால் உதாரணத்துக்கு மெயில் ரயில்ல போய் அவர்கள் பாராளுமன்றத்தில் எல்லாம் எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விடிவு வேணும் என்று சொல்லி கதைக்கு இவர்களும் ஓ நாங்கள் செய்கிறோம் அடுத்த போட்டு வேறு கொண்டு திருப்பி திருப்பி அனுப்பி ஏமாற்றப்பட்டு தான் இந்த போராட்டம் வந்ததை ஒழிய இவர்கள் தான் அந்த செல்வாக்கா இருந்த ஆரம்ப கால ஆக்கள். இவர்கள் வந்துட்டக்கு இவர்கள் மாதிரி இப்ப உள்ள அரசியல்வாதிகளை நீங்கள் எடுத்துக்கொண்டால் இவர்கள் முதல் பொய் ஸ்டார்டிங்கே பொய் தான் கூட இருக்குது.
0: உண்மையிலேயே இந்தியாவில இருந்து அந்த சீமாண்ட செல்வாக்க போலி ஒரு எழுச்சியோ அப்படி இவ்வளவு இதா வந்தது. ஆனா சொல்ற முழுக்க பொய்யா போய்தான் என்று செல்வாக்கு இல்லாம போனது.
1: இப்ப தொடர்ந்து அப்படியே இப்ப என்ன ஆதரவாளர்களும் இருப்பார்கள்.
0: ஆமா, இல்ல இல்ல,
1: நாங்கள் நெடுகளும் சொல்லி கொண்டு நீ கேட்க நாங்கள் எப்பவும் அதை தக்க வைக்கல. அது நான் ஆமக்கரு சாப்பிட்டேன், நான் அவர் தலைவரை சுட்டு பழக்கி நடத்துவாக்கன்றது இவளை வந்து நெடுகளும் சொல்லி கொண்டு. இப்ப அவருக்கு தலைவருக்கு போற பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை. இவர் வந்தோடனே இவருக்கு
0: இல்ல முதல் தரம் சொல்லி அந்த பொய் உண்மை மாதிரி இருக்கலாம்.
1: நிக்க முடியாது. இதுகளை வந்து இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பது வந்து ஒரு கால ஏதாவது உண்டா சிந்தனா சொன்னா ஒரு இதை வந்து நிலச்சி நாங்கள் நிக்கணும் என்றால் நாங்கள் பெரிய பாரிய திட்டங்களை போட்டு எப்பவும் எல்லாத்துக்கும் முதல் பொய் சொல்றத நிப்பாட்டின வந்தார். ஒரு நம்பிக்கைக்கு ஒரு உரியவனா வந்து ஒரு இதா இருக்கலாம் இல்லையோ செல்வாக்கு இருக்கலாம் என்று சிறிய கருத்தையும் சொல்லிக்கொண்டு
0: என்ன பாடல்
1: எனக்கு வாய்ப்பளித்த உங்களுக்கு நன்றியை கூறி நான் பாட்டு வந்து விஜயிட படத்துல இப்ப புதுசா வந்த படத்துல என்ன அந்த பாட்டு நல்ல டான்ஸ் உண்டு. முதல் பாட்டு வேறு டான்ஸ்
0: உடையம் படத்துலயா?
1: ஓ ஜனநாயகன் அந்த படத்துல.
0: ஓ ஓ அந்த பாடலே
1: ஒரு பாட்டை போட்டுருவோம்.
0: இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.

0: அண்ணா
1: நடா
0: ஒன் லாஸ்ட் டான்ஸ்.
1: ஓகேடா போடே.
2: எண்ணங்களுடனும் பாடல் விருப்பத்துடனும் இணைந்து சிறப்பித்திருந்தார் கனடாவில் வன்கூவரிலிருந்து குணம் அவர்கள். அவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு அடுத்து வைவருடாக திருமதி ஜியானடேசன் இணைந்திருக்கின்றீர்கள். உங்களையும் வரவேற்றுக் கொள்கிறோம். வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா? விரைவில் நலம் பெற எங்கள் வேண்டுதல்கள். ஓ சரி. ஓ
3: என்னன்னு சொன்னா, இப்ப ஒருவர் செல்வாக்கா இருக்கிறதுக்கு அவருடைய முயற்சி, அவருடைய
2: உழைப்பு, கட்டித்தனம்,
3: முயற்சி இருக்கும், உழைப்பு இருக்கும், கட்டித்தனம் இருக்கும், அதனால செல்வாக்கா இருப்பார்கள். அவர்கள் தங்கள் கடமையை சரிவர செய்வார்கள். கடைசி வரையும் அவர்களுக்கு உண்மையாக எல்லா விஷயத்திலும் வெற்றியாத்தான் நல்ல மனத்தோடு நல்ல இதா செய்வார்கள்.
2: இல்ல, உண்மையிலேயே இந்த அர்ப்பணிப்போடும் விசுவாசமா இருக்கிறவர்கள் நீண்ட காலம் நிலைத்திருப்பார்கள். என்ன
3: நாங்கள் எல்லாம் எங்களுக்கு பயம் அரசாங்கம் இறங்கி போறதுக்கு எங்களுக்கு ஒரு பயம். ரோட் வழியே உலாவே முடியாத நிலைமையா இருந்த அவ்வளவு ஆமிய கண்டோட பயம். ஒரு நல்ல சிறசியல் வந்தபடியா நல்ல அவருடைய அதிகாரம் எப்படித்தான் இருந்தாலும் கூட அந்த அறிக்கைத்ததாக அவர் ஒழுங்குமுறையை சரியா
2: செய்யார். ஒரு ஒரு மனிதன் சுதந்திரமான வாழ்வை நிர்ணயிக்கிற எவருமே ஒரு செல்வாக்கு பெற்றவர்களா தான் வருவார்கள். என்ன
3: உண்மையாக அவர்கள் செய்கிற பதவிகளுக்கு உண்மையாக அவர்கள் நடுங்காலும் அவர்கள் சிறப்பா தான் இருப்பார்கள். இந்த ஊழல்கள் நிறைந்து கடவுள் கோயில் வழியே பயருங்கள். தாங்கள் தான் முழுக்க தொடர்ந்து அதிகாரி தொடர்ந்து தாங்கள் தான் அதிகாரம் செலுத்தி அதுல தலைமையா இருக்கணும் சொல்லி இருந்தார்கள். அவர்கள் எல்லாம் இந்த வருவாய்க்கும்
2: புகழுக்கும் ஆகும் அவைகள் நிலைக்காது. என்ன அது உண்மையான அது உண்மையான செல்வாக்கை உருவாக்காது. என்ன அவர்கள் அந்த உண்மையாவே அந்த செல்வாக்கு நாங்கள் தான் உருவாக்குவது. ஆனால் அந்த உண்மையா நேர்மையா இருப்பவர்கள் மற்றவர்களை பற்றி அந்த கிட்ட இதுகளும் மற்றவர்கள் அழைக்கக்கூடிய எண்ணங்களும் அவர்கள் மனதிலேயே வராது.
3: என்ன
2: பயமும் இல்லையோ? ஓம் இதற்கும்
3: கடமையை கண்டிங்க வந்து சொல்லி அவர்கள் தங்கள கடமைகளை செய்து நல்ல வீரம்புகளும் தான் இருக்கிறார்கள். சில பேர் தான் இந்த அதிகாரத்தை கொண்டு எந்த எந்த நிர்வாகத்திலும் பாருங்க அதிகாரமும் ஒரு அதிகாரம், இராணுவத்துக்கு போன அதிகாரம், ஒரு ஒரு ஒரு கச்சேரியில போயிருக்கிற அதிகாரம் அது அதிகாரத்துலதான் நிற்பார்கள். ஒரு சின்ன விஷயங்கள் நாங்கள் போய் செய்யணும் சொன்னாலும் அது அதிகாரம். நீங்கள் எல்லாம் அங்க வெளிநாட்டில இருக்கிறீர்கள் அப்படி இப்படியான அந்த மனித அபிமானத்தோடு அவர்கள் அந்த செய்கிறேன் ஒரு
2: கடமை
3: போனண்டன்னு ஒரு ஒரு விஷயம் அறையிற கச்சேரியில போயிரு ஒரு விஷயம் எடுக்கிறேன்னு சொன்னாலும் அதிகாரத்துலதான் இருந்து நாங்கள் இருந்து காவல் இருந்து கொண்டு காசை கொடுத்து தான் அந்த இதுல செய்து கொண்டு வாரம். அது அவ்வளவு அதிகாரம் அவர்களுக்கு. இப்ப என்ன சொன்னா எல்லாத்துக்கும் பயம். இப்ப வந்து அந்த இந்த அரசாங்கம் வந்தபடியா உண்மையாக சில விஷயங்கள்ல சுதந்திரமாக நாங்கள் செய்யக்கூடியதா இருக்கின்றது மனப்பயமும் இல்லை. அவருடைய அவர்கள் உண்மையாக நேர்மையாக உண்மையாக செய்கிறபடியால் ஏன் பயப்பட வேணும்?
2: எங்களது நாட்டு நடப்பிலும் அந்த அண்மை விடயங்களை மிகவும் ஆணித்தரமாகவே கூறியிருந்தீர்கள். உங்களது கரங்களை
3: பற்றி குடும்ப விஷயத்திலும் அதிகாரத்தில் உட்பட்டு
2: பல மனைவி வேறும் கணவன் வேறே படுத்துற பாடு
3: அதிகாரம். சில பெண்களும் அப்படிதான் நாங்களும்
2: அதிகாரத்தோடுதான்
3: கொஞ்சம் தாங்கள் கூட கொஞ்சம் உழைச்ச உடனே பெண்களும் ஆண்களும்
2: மதிக்கிறார்கள்.
3: என்ன
2: பாடல்?
3: காசிதான் கடவுளப்பா.
2: காசிதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் அது தெரியுமப்பா.
3: நன்றி.
2: இந்த சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
3: நன்றி வணக்கம்.
2: நன்றி வணக்கம்.

0: சிரிக்கிற?
1: உங்க அண்ணன் இப்படி சிரிச்சானால ஏதோ ஆபத்துனதா அர்த்தம்.
0: சென்னே சொல்லு.
2: ஒண்ணு இல்லம்மா, நீ என் கூட பிறந்த தங்கச்சி தானே.
0: இப்ப அதுல என்ன சந்தேகம் உனக்கு?
2: உடன் பிறப்பு, ஒரே ரத்தம். தங்கச்சி பணம்ன உடனே இந்த பாசம் எல்லாம் பறந்து போயிடுச்சு பத்தியா? சும்மா ஒரு பேச்சுக்காகவாவது எனக்கு பணமான பெருசு, நீ தப்பிச்சு போயிடு அப்படின்னு ஒரு வார்த்தையாவது சொன்னியாம்மா.
1: ஏன்பா தூக்கு தூக்கி சினிமா பாத்தியா? அதுல என்ன சொல்லிருக்காங்க?
2: என்ன மாப்பிள்ள சொல்லிருக்காங்க?
1: கொண்டு வந்தாலும் கொண்டு வராவிட்டாலும் தாய் சீர் கேட்பாள் சகோதரி, சகோதரி சீர் கேட்கறா. சுடு
2: பாருமா, இதுக்கே வைக்கப்படுறேன். தங்கச்சி பணம் கிடைக்கும்னு தெரிஞ்சா பகவான் கழுத்து அறுக்க கூட தெரிஞ்சவனுக்கு பேருதான் மனுஷன்.

0: நண்பனையும் பகைவனாக்கும் ஜம்பு சொன்னது சரியா போச்சு. இரண்டா கடை
1: என்ன
0: என்னம்மா
1: வேற காமிச்சா மயங்கிட்டு வரணும்னு சொன்னேன் வந்துட்டானே.
0: தங்கச்சி மயக்கம் 3 மணி நேரம் தானே தாங்கும்னு சொன்னேன், மறந்துட்டியம்மா. அப்புறம் என்ன பலத்த வந்துட்டா இளச்சம் இறங்கிட வேண்டியதானே. இப்ப இந்த பணம் அவனுக்கு சொந்தம்.
2: என்னடே இப்ப முடிச்சு என்ன பிரயோஜனம்? அப்பவே சொன்னேன் கேட்டியா, இந்த பயிரை நம்பி வந்தா பாதி வழியில கரு தரப்பாங்க.
0: இறங்குப்பா இறங்கு இறங்கு இறங்குடா போட.
3: தாயை தவிர தந்தையை தவிர காசு

0: ஒழித்த பாலோடு தனது கருத்தையும் பகிர்ந்திருந்தார். ஜெர்மனியிலிருந்து திருமதி ஜியான டேசன் அவருக்கும் அது நன்றியையும் வணக்கத்தையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு வாட்ஸ்அப்பூடாக நீண்ட நேரமாக இணைந்திருக்கின்றார் எங்கள் புஷ்போதி அம்மா. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். நலமாக இருக்கின்றீர்களா?
1: நீங்கள்
0: ஒரு ஒன்று புரிந்து கொள்றீர்களோ தெரியல, இந்த உலகத்துல அந்த அந்த எனக்கு நட்பே தேவை இல்லை இருக்கிற ஒரு ஆள் தான் நான். ஏன் சொல்லுங்க ஆபம், என்னத்துக்காக சொன்னால் அந்த இன்னொரு வருடம் ஒன்றை எதிர்பார்த்து ஏமாந்து போவதை விட நாங்கள் தனியாக இருந்துட்டா பிரச்சனை இல்லை தானே? ஓ சரி சொல்லுங்களா. அன்று உண்மையிலே உண்மையிலே எந்த வாழ்க்கையிலும் ஒரு சிறப்பு நிகழ்விலிருந்து எல்லாம் இந்த தொடங்கியிலிருந்து முடிவு வர நேரம் தான் காணாமல் போய்விட்டது.
1: என்ன
0: இல்லை மற்றது மற்றது மிகவும் மிகவும் பொறுப்பாக தர்சனம் கடைசி கடைசி அந்த பூட்டி எல்லாம் போடும் வரையும் அந்த மிகவும் பொறுப்பாக என்றார். என்ன ஒரு கீரல் உடி வரப்படாது, நல்லா தான் செய்திருக்கிறார்கள் என்று அதை திருப்பி தரும் பொழுது நாங்கள் கொடுத்ததை விட மிக அழகாக தந்திருக்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும் என்ற அந்த அந்த அந்த நல்லிணக்கம் நல்லெண்ணங்கள் தான் ஒரு மனசை வாழ வைக்கின்றது.
1: நல்ல சிந்தனை,
0: சில விடயங்களும் எங்களது அசண்டைனமும் அந்த ஒரு பஞ்சுத்தன்மையிலும் விட்டு விட்டு அது ஆனால் அது பின்னுக்கு பெரிய இதே இயற்கை வந்து எங்களை வீர விதமா தாண்டித்து விடும்.
1: என்ன அதை விட இந்த கடைசி நேரத்துல சுதப்பிடுறது
0: ஒரு பழக்கம். ஆமா
1: ஆமா ஆமா, செய்துட்டு வந்து கடைசி நேரம் வரைக்கும் சுதப்பி
0: விட்டுறேன். ஆமா ஆமா
1: ஆமா, அந்த டைம் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்டோட இருக்கும். நல்ல வாழ்த்துகள், நன்றி. இது நான் சில வேலை நினைக்கிறது முடியான நல்லது நடக்க
0: இல்ல சமூகத்தில் அந்த நன்றைய கேள்வி அதுதான் இந்த சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்கும் என்னென்றால் அந்த உண்மையிலேயே எல்லாரும் அந்த மனப்பூர்வமா உணர்ந்தெல்லாம் செய்தார்கள். என்ன செய்யலா சிந்தனையா சொல்லா எத்தனை
1: எத்தனை நான் இதை செய்வோம், நான் செய்தா எனக்கு நாலு பேர் இருக்கணும், இதை வந்து கை முடிப்பினோம் அப்படின்னு ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள நேரம். ஓ நான் எடுத்து கொண்டு போயிக்க இப்படி செய்ய போறேன் வாங்குவோம்னு சொல்லி
0: முதல்ல அவருக்கு ஒரு தன்னிச்சையான ஒரு பலம் இருக்கணும். என்ன இதை நான் தனியே இருந்தாலும் செய்து முடிப்பேன் என்று ஒருத்தர் நினைத்து நல்ல சிந்தனையோட விளக்கிட்டு போனான்னா அவரு பின்னுக்கு எல்லோருமே இணைந்து கொள்வார்கள். என்ன
1: அதுதான் ஒரு சமூக பணி ஒன்று பலர்த்த கையினவி இருந்தால் அது ஒரு பெரிய ஒரு கடினம் தெரியாது.
0: கடினம் தெரியாது
1: தெரியாது, அதுதான் இம்பார்ட்டன்ட்.
0: இல்ல இல்ல, அநேகமானவர்கள் என்ன செய்வார்கள், பலர் நினைந்து கொள்வார்கள் என்று சொல்லி போட்டு அவர் முன்னெடுப்பார், அது செல்வாக்கை உருவாக்காது.
1: ஒரு சிலர் என்ன செய்வேன் நான் சொல்லி போட்டு
0: மற்றவங்க
1: ஓட
0: பண்ண பாப்பேன்.
1: சேர்ந்து நாங்கள் எல்லாருமா சேர்ந்து ஒரு கூட்டா செய்வோம்
0: உங்களுக்கு
1: வந்து முன்ப வைக்கிறவர் என்ற நிலைமைய பொறுத்தது, அணுகிற மற்றவர்களை சுற்றி உள்ளவர்கள் என்றதை பொறுத்தது. இதெல்லாம் கிட்டாலும் நடந்தபடினாலும் இந்த தர்சன் பின்னால எல்லாரும் சுத்தி நின்று ஒவ்வொன்றா செய்துச்சுனா இவர் என்ன இவர் நான் சொல்றது அப்படி இப்படி என்று போனா அவ சுதப்பல் வந்துடும். அப்ப அங்க வந்து உத்வேகமும் வர வேண்டும்,
0: நேர்மையான சிந்தனைகள் நேர்மையான அந்த எண்ணங்கள் உயர்வாக இருந்தால் எல்லாம் அந்த செல்வாக்கு உயர்வாகவே இருக்கும், வரும், என்ன இயல்பாகவே வரும்.
1: நான் தான் எடுத்து விட்டேன் நான் நின்றுட்டு முன்னுக்குள்ள வந்திருந்தோண்டு எல்லாரும் இவர்தான் செய்தவர் இவர்தான் செய்தவர் சொல்லி கொண்டிருக்கோண்டு எதிர்பார்க்க
0: கூடாது.
1: ஒரு நாள் தர்சனம் யாரும் அப்படி
0: ஆனால் உதாரணத்துக்கு தான் அந்த தர்சனையை சொன்னேன் இல்லை சொல்றேன். அந்த பொதுவாகவே அந்த ஒரு ஒரு சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது அந்த உயரிய சிந்தனைகள் தானே. என்ன
1: சிந்தனையும் அந்த உடம்பு உள்ளுக்குள்ள
0: மனதுக்குள்ள இருந்து வர முடியும் அவர்களை உயர்த்தி வைக்கும் பலரா சேர்ந்து செய்ய இந்திய இந்திய அரசியல் எல்லாம் விஜய பாருங்கள் இல்ல விஜய நினைத்திருக்க மாட்டார்
1: என்ன.
0: ஆனால் எம்ஜிஆர் எல்லாம் பாருங்கள் எம்ஜிஆர் எல்லாம் கட்சியிலேருந்து பிரிந்து போயிருக்கல இப்படி எல்லாம் வந்து இப்படி இன்று வரை இந்த டிஆர்டியில பேசுற அளவுக்கு உயர்ந்திருப்பாருன்றது யார் எம்ஜிஆருக்கே தெரிஞ்சிருக்காது.
1: அதை தாண்டி வேற ஏதோ ஒரு வித இது ஒன்று என்ன தெரியல சரி பொறுத்திருந்தா பார்க்க வேணும். எனவே
0: அல்ல விஜய விஜய பற்றி இல்லை
1: பார்க்க அதுதான் ஒரு ஒரு மனதில ஒரு தில் ஒன்று வேற நீங்க சொல்லுங்க
0: கெத்தொண்டு கெத்தொண்டு வந்தாலும் அது இல்லை எல்லோரும் எல்லோரும் எல்லோர் மனசிலும் பெற வேண்டும். அது என்ன ஒருவர் மனசிலே எல்லோர் மனசிலும் அப்படி அப்படி வந்து விட்டு என்றால் உலகத்தையே மாற்றி காட்டலாம்.
1: அதுதான் ஏன்னா கேட்குற பாட்டு உன்னால் முடியும் தம்பி தம்பி
0: உன்னால் முடியும் தம்பி தம்பி உன்னால் முடியும் உன்னால் முடியும் தம்பி என்ன அப்படியே நிறுத்தி விடுகின்றேன். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: ஒலித்த பாடலுடன் தனது கருத்தையும் பகிர்ந்து கொண்டார். ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து திருமதி புஷ்பவதி சிவநாதன் அவருக்கும் அது நன்றியையும் வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இணைந்திருப்போர். வணக்கம். வணக்கம் வணக்கம். எங்கள் ஜோகேஸ்வரி அம்மா. ஜோகேஸ்வரி அம்மா நலமாக இருக்கின்றீர்களா? சமூகத்தில் செல்வாக்கை உருவாக்குவது எது என்று கேட்டிருந்தோம். நேர்மையாக இருக்கின்றோம், உண்மையாக இருக்கின்றோம் எல்லாரும் சொல்லுவார்கள். ஆனால் அவர்கள் எல்லாம் செல்வாக்கு பெற்றவர்களா வர முடியாது
1: என்ன? எல்லாரும் சொல்லுவேன் நடைமுறையில பார்க்க கண்டுபிடிக்கலாம். யார் நேர்மையானவர் யார் உண்மையானவர் என்று பார்க்க பார்க்க தெரியும். அவரோட பழகினால் நான் என்ன தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் நீ தான் கடவுளோட அந்த பாட்டை கேட்க போறேன்.
0: தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் நீதான் கடவுளட அந்த பாடல்.
1: வேற என்ன சொல்றது? அதான் அதுதானே, அது கொஞ்சம் தானே தெரியும்.
0: இல்ல இல்ல உண்மைதானம்மா. சில எண்ணங்கள் உயர்வாக இருந்தாலே காணும் தானே என்ன?
1: ஆம்,
0: தன்னம்பிக்கை
1: அம்புட்டா இருந்த பாட்டு தீரண்டு இருந்தா போல. நான் வேற பாட்டு தானே கேட்டேன். சிங்கப்பூர் கட்சி இரண்டாம் கால திரும்பி தான் பார்த்தா கேட்டு குரல் கேட்குது. அப்ப
0: தன்னம்பிக்கை உனக்கு இருந்தால் இந்த பாடல் என்ன?
1: நீதான் கடவுளடா,
0: நீதான் கடவுளடா. உனக்கு இருந்தால் நீதான், நீதான் கடவுளடா. அந்த பாடலை தருகின்றோம். இணைந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. நன்றி வணக்கம்.
1: நன்றி வணக்கம்.
0: நன்றி வணக்கம்.

0: தொடர்வது இரவு பிரதான செய்திகள்.
1: ஜீவா புத்தகாலயம் வழங்கும் நூலுலகம். தமிழ் முன்னணி பதிப்பகங்களின் 4000 மேற்பட்ட புத்தகங்கள் ஒரே இடத்தில்.
2: நூலுலகம். புத்தகங்கள் பற்றி தலைவர்களுடைய கருத்துக்கள் என்று பார்க்கின்ற போது டாக்டர் அப்துல் கலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார், என் வாழ்க்கையில் புத்தகங்கள் தான் சிறந்த வழிகாட்டியாக அமைந்தது என்கின்றார். டாக்டர் திரு மதியழகன் அவர்கள் குறிப்பிடுகின்றார், புத்தகங்கள் படிப்பது போட்டிகள் நிறைந்த இந்த உலகில் உங்களை வெற்றியாளராக ஆக்க முடியும். இணைய தளத்தில் நூலகம் பிணையத்தினிய ஊடாக.
3: மேலதிக விவரங்களுக்கு நூலகம்
4: nwlulaga.com.
5: பொன்னாங்காடி வெள்ளார குறிஞ்சா பார்க்க மாட்டீங்க மரக்கறிய.
6: அங்கும் என்றும் Paris Lachapelle
7: 11-13 rue Caille 75000 de Paris
6: VT Superstore Gala Gonesse Sassenil
7: 5 rue Marcel Cerdan 95140 Gare Jolie Gonesse
6: Melodie தொடர்புகளுக்கு VT Cash and Carry Paris Lachapelle தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 40 55 07 18 சாசல் காலா கோனேஸில் உள்ள விடி சூப்பர் ஸ்டோருக்கான தொடர்பு தொலைபேசி இலக்கம் 01 39 88 49 31. மறந்து விடாதீர்கள், அன்றும் என்றும் விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர்.

0: செய்தி. குறைந்த முதலீட்டில் சொந்த வீடு வாங்க வேண்டுமா, புதிய வீடு நிர்மாணிக்க வேண்டுமா, ஏற்கனவே வைத்திருக்கும் வீட்டை வங்கியில் வைத்து குறைந்த வட்டியில் கடன் பெற வேண்டுமா, உங்கள் பழைய வீட்டை மறுசீரமைக்க வேண்டுமா, வீடுகள் மற்றும் தொடர் மாடி வீடுகள் கடைகள் வாங்க விற்க நாடுங்கள். VTS Finance GmbH சுவிசில் 5 மேற்பட்ட வங்கிகளுடன் இணைந்து பணியாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக 5000 சுவிஸ் பிராங்க் வரையிலான வங்கி கடனை 2,50,000 சுவிஸ் பிராங்க் ஆக குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளலாம். அத்துடன் வாகன காப்புறுதிகள் 15 நிமிடங்களுக்குள் மதிப்பீடு செய்து தரப்படும். மருத்துவ காப்புறுதி, ஆயுட்காப்புறுதி, வீட்டு காப்புறுதி, நிறுவனங்கள் காப்புறுதி அனைத்தும் தெளிவான விளக்கத்துடன் நீங்கள் பெற்றுக் கொள்ள சுவிசில் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொள்ளுங்கள். அத்துடன் வீட்டு கடன் மற்றும் வங்கிக் கடன் வேறு வங்கியில் நிராகரிக்கப்பட்டவர்கள் உடனடியாக கந்தசாமி குமாருடன் தொடர்பு கொண்டு பலன் பெறலாம். மேலதிக தொடர்புகளுக்கு தொலைபேசி இலக்கம் 031-971-2750 அல்லது 078-920-5858. மறந்துவிடாதீர்கள், சுவிசிலே VTS Finance GmbH.
1: இலக்கம் 5, கார்டன் ஸ்ட்ரீட் ஸ்ட்ராஸ் 3098 குயினிட்ஸ் சுவிஸ்.
0: சுவிசில் நீண்ட காலமாக முன்னணி வங்கிகள் மற்றும் தனியார் வங்கிகளுடன் முகவர்களாக சேவையாற்றும் இந்த நிறுவனத்தின் மூலமாக தனிநபர் கடன், நிறுவனங்கள் கடன், வீட்டு கடன் அனைத்தும் குறைந்த வட்டி வீதத்தில் பெற்றுக் கொள்ள தொடர்பு கொள்ளுங்கள். அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் கந்தசாமி குமார்.
1: பெறபேசி இலக்கம் 031-971-2750. கைத்தொலைபேசி இலக்கம் 07-8-920-5858.
0: சுவிசிலே VTS Finance GmbH.

0: வணக்கம், இது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழடியின் பிரதான செய்தி அறிக்கை. பிரதான செய்தி அறிக்கையில் இலங்கை செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் இணையதளத்தின் ஊடாக புத்தகங்களை விற்று வருகின்ற www.noolagam.com இணையதளத்தினர், அதனைத் தொடர்ந்து வரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேசன்கரை விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர், சாசல் கார்ஜுலா கோனிஸில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனைத் தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கும் நிறுவனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள் சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். சர்வதேச தன்னார்வ தொண்டுமன பணியாளர்கள் 17 பேரின் உயிர் பறிக்கப்பட்ட மூதூர் சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் அதற்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் இன்னமும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவில்லை என்று மனித உரிமைகள் கண்காணிப்பகம் கடும் அதிருப்தியை வெளியிட்டுள்ளது. இதுகுறித்து மனித உரிமைகள் கண்காணிப்பகத்தின் சிரேஷ்ட ஆய்வாளர் மீனாட்சி கங்குலி மற்றும் அதன் சட்ட மற்றும் கொள்கை பிரிவு பணிப்பாளர் ஜேம்ரோஸ் ஆகியோர் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார்கள். திருவண்ணாமலை மூதூர் பகுதியில் கடந்த 2006 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 4 தேதி பிரான்சை சேர்ந்த ஆக்ஷன் அகெயின்ஸ் ஹேங்கர் என்ற சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனத்தின் 17 பணியாளர்கள் உயிரிழந்தார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்று 20 ஆண்டுகள் நிறைவடைய உள்ள போதிலும் இதுவரை குற்றவாளிகள் எவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படவோ தண்டிக்கப்படவோ இல்லை என்பது மனித உரிமை அமைப்புகளினாலும் ஊடகவியலாளர்களினாலும் சுட்டிக்காட்டப்பட்டு வருகிறது. இலங்கை அரசாங்க படைகளுக்கும் விடுதலை புலிகளுக்கும் இடையே மூதூர் பகுதியில் தீவிர மோதல் இடம்பெற்ற காலத்தில் சுனாமி நிவாரண பணிகளில் ஈடுபட்டு வந்த இந்த பணியாளர்கள் தமது அலுவலக வளாகத்துக்குள் முடங்கினார்கள். ஆகஸ்ட் 4 தேதி பாதுகாப்பு படையினர் அந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்த பின்னர் 13 ஆண்கள் மற்றும் 4 பெண்கள் உட்பட 17 பணியாளர்கள் தலை மற்றும் கழுத்து பகுதிகளுக்கு அருகில் துப்பாக்கிச் சூட்டு காயங்களுடன் உடல்களாக பிரேதங்களாக கண்டெடுக்கப்பட்டார்கள். ஆரம்பத்தில் இந்த சம்பவத்துக்கு புலிகளே காரணம் என அரசு தரப்பில் குற்றம் சாட்டப்பட்ட போதிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஆசிரியர்களின் மனித உரிமைகள் அமைப்பின் விரிவான புலனாய்வு அறிக்கைகள் இந்த சம்பவத்தில் காவல்துறை மற்றும் கடற்படை பிரிவினருக்கு தொடர்பு இருப்பதாகவும் அதனை மூடி மறைக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்திருந்தன. இலங்கையின் உள்நாட்டு போர்க்காலத்தில் இடம்பெற்ற மோசமான மனித உரிமை மீறல்களில் ஒன்றாக கருதப்படும் இந்த சம்பவம் தொடர்பில் ஆட்சிக்கு வந்த பல அரசாங்கங்கள் விசாரணை நடத்த உறுதியளித்த போதிலும் இதுவரை உரிய நீதி நிலைநாட்டப்படவில்லை. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் நீண்டகால காத்திருப்புக்கு முடிவு கட்டும் வகையிலும் போர்க்கால மனித உரிமை மீறல் வழக்குகளை விசாரணை செய்யவும் சுயாதீன அரச வழக்கறிஞர்கள் கட்டமைப்பு ஒன்றை உருவாக்க வேண்டும் என்று ஜனாதிபதி ஆண்ட்ரூகுமார் திசநாயக்கா தலைமையிலான தற்போதைய அரசாங்கத்துக்கு கோரிக்கை விடுப்பதாக அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனிசத்துறை சந்திரகாந்தன் பிள்ளையான் தனது கைது மற்றும் தடுத்து வைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்திருந்த அடிப்படை உரிமை மீறல் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவின்படி இந்த மனு மீதான விசாரணை 2027 ஜனவரி 19 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படவுள்ளது. நுவரெலியாவில் உடல் சிகிச்சை நிபுணர் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக விளக்கமறியில் வைக்கப்பட்டிருந்த பிரதான சந்தேக நபர் அவரது மனைவி மற்றும் குற்றத்துக்கு துணை புரிந்ததாக கூறப்படும் மேலும் இருவர் உள்ளிட்ட 4 விளக்கமறியில் எதிர்வரும் ஆகஸ்ட் 3 தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. இந்த 4 இன்று நுவரெலியா நீதவான் நீதிமன்றில் சிறைச்சாலை அதிகாரிகளால் ஆஜர்படுத்தப்பட்டார்கள். சந்தனவர்கள் நுவரெலியா நீதவான் புஷ்பிக ஜெயதாசம் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை தொடர்ந்து அவர்களை ஆகஸ்ட் 3 தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியில் வைக்குமாறு நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். விளக்கமறியில் வைக்கப்பட்டுள்ளவர்கள் நாரம்மல பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஜெயசுந்தர முதியான் சொலாகே சம்பிக்க சிறியான் ஜெயசுந்தர, அவரது மனைவியான 35 வயதுடைய ரட்நாயக்கா முதியன் சொலாகே நித்மி அமாய ரட்நாயக்கா, கொலைச்சம்பவத்துக்கு உதவியதாக கூறப்படும் குண்டசாலை பிரதிசபையின் 49 வயதுடைய சாரதி ஜெயசிங்க ஆராய்ச்சியே ரஜித சாலிய சமரசிங்கம் மற்றும் குண்டசாலை போலீஸ் பயிற்சி கல்லூரியின் போலீஸ் பரிசோதகர் அனில் ஆரியவங்ச ஆகியோர் இந்த கொலைச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் தொடர்ந்து முன்னெடுத்து வருகிறார்கள். காங்கேந்துறையிலிருந்து மன்னார் வழியாக கற்பட்டி வரையிலும் அம்பாந்தோட்டையிலிருந்து பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்பகுதிகளில் மறு அறிவிப்பு வரும் வரை மீன்பிடி நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்படும் என்று மீன்வளம் மற்றும் நீர்வளத் திணைக்களம் தெரிவித்துள்ளது.
1: திருகோணமலையிலிருந்து முல்லைத்தீவு ஊடாக காங்கேசன்துறை வரையிலும் கட்பட்டியிலிருந்து கொழும்பு மற்றும் காலனி ஊடாக ஹம்மாந்தோட்டை வரையான கரையை அண்டிய பகுதிகளில் காற்றின் வேகம் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும். இதேபோலே மேல் சபரகம மாகாணங்களிலும் கண்டி மற்றும் நிவரணைய மாவட்டங்களின் சில பகுதிகளிலும் 50 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. ஏனைய பகுதிகளில் வறட்சியான வானிலை நிலவுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. வடக்கு, வடமத்திய, வடமேல் மற்றும் மத்திய மாகாணங்களிலும் ரத்தினபுரி, முனராகலை, ஹம்மாந்தோட்டை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் மழைக்காலத்திற்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வரையில் காற்று வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.
0: தொடர்ந்து கடந்த 2 நாட்களில் இந்தியாவிலிருந்து கடற்பரப்பின் ஊடாக இலங்கைக்கு பிளாஸ்டிக் வந்தடைவது அதிகரித்து செல்வதாக குறிப்பிடப்படுகிறது.
2: லைபீரிய கொடியுடன் கூடிய MSC எல்சா 3 சரக்கு கப்பல் கடந்த வருடம் மே மாதம் 25 நீர்க்கசிவினால் கேரள கடற்பகுதியில் விபத்துக்குள்ளானது. அதிலிருந்து பிளாஸ்டிக் நுண்துகள்கள் அடங்கிய 43 கொள்கலன்கள் நாட்டின் கடற்பரப்பில் இதுவரை சேகரிக்கப்பட்டுள்ளதாக சமுத்திர சூழல் பாதுகாப்பு அதிகார சபையின் தலைவர் தெரிவித்தார்.
3: பிளாஸ்டிக் நுண்துகள்களின் வருகை அதிகரித்துள்ளது. கடந்த 2 நாட்களாக நேற்று முன்தினத்திலிருந்து அதிகளவில் பிளாஸ்டிக் துகள்கள் அதிகரித்துள்ளன. வடக்கு, மேற்கு, மேல் மாகாண கடற்பகுதிகளில் அதிகரித்துள்ளது. கடலுக்கடியில் மூழ்கியுள்ள கப்பலிலிருந்து மேலும் ஒரு கொள்கலன் புதிதாக திறக்கப்பட்டு அதிலிருந்து பிளாஸ்டிக் துகள்கள் வந்தடையலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம். இல்லையெனில் நீரோட்டத்தின் போக்கில் ஏற்பட்ட மாற்றங்களாகவும் இருக்கலாம். எனினும் தற்போது வருபவை புதியவை, அதாவது பிளாஸ்டிக் துகள்கள். எனவே கடலுக்கடியில் புதிதாக ஒரு கொள்கலன் திறக்கப்பட்டு வரக்கூடும் எனும் சாத்தியக்கூறே அதிகமாக உள்ளது. அதேவேளை கடந்த வாரம் பைகளும் வரத் தொடங்கின. 25 கிலோகிராம் எடையுள்ள 2 பைகள் வரத் தொடங்கின. அதனால் இப்போது இந்த நிலைமை அதிகரித்துள்ளதாகவே நாம் கருதுகின்றோம். இது தொடர்பில் நாம் கப்பல் நிறுவனத்துக்கு தெரியப்படுத்தியுள்ளோம்.
0: தொடர்ந்து உள்ளூராட்சி மன்றங்கள் எதிர்நோக்கும் திண்ம கழிவு பிரச்சனை மற்றும் டெங்கு பரவலை கட்டுப்படுத்தும் செயற்பாடுகளுடன் சமூகத்தை இணைக்கும் சரியான திட்டம் ஒன்று தயாரிக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்ற அமைச்சர் பேராசிரியர் சாந்தன அம்போரா தெரிவிக்கிறார்.
3: உள்ளூராட்சி மன்றங்களுக்கு கழிவு பிரச்சனை இருக்கின்றது. எனவே கழிவு முகாமைத்துவம் தொடர்பில் நாம் விசேட திட்டம் ஒன்றை தயாரித்துள்ளோம். சமூகத்தையும் முனைத்து மிகவும் பயனுள்ள மற்றும் முறையான கழிவு முகாமைத்துவ திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதே எமது இலக்காகும். அதற்கான ஆரம்ப பணிகளை நாம் ஏற்கனவே முன்னெடுத்துள்ளோம். அதே போன்று அதனுடன் தொடர்புடைய அடுத்த பிரச்சனை டெங்கு பரவலாகும். இந்த டெங்கு நோய் பரவல் நிலையை கட்டுப்படுத்துவதற்காகவும் எமது அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களின் தலைவர்கள், செயலாளர்கள், உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பங்களிப்பு செய்து மிகப்பெரிய பணி ஒன்றை நிறைவேற்றி வருகின்றனர். எனவே இவ்வாறான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு தலையீடு செய்யும் அதேவேளை எமது உள்ளூராட்சி மன்றங்களுக்கு இயந்திர உபகரணங்களின் பற்றாக்குறை என்ற பாரிய நெருக்கடி ஒன்று இருந்தது. அந்த இயந்திர உபகரணங்களை வழங்குவதற்காக நாம் ஏற்பாடுகளை ஒதுக்கி தேவையான ஆரம்ப பணிகளை மேற்கொண்டு வருகின்றோம். அந்த இயந்திர உபகரணங்களின் முதல் தொகுதி தற்போது கிடைத்துள்ளது. நாம் August 5 உள்ளூராட்சி நிறுவனங்களுக்கு அந்த இயந்திர உபகரணங்களை வழங்கும் நடவடிக்கையை ஆரம்பிக்க உள்ளோம். அதன் பின்னர் தொடர்ச்சியாக சம்பந்தப்பட்ட அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களுக்கும் அந்த இயந்திர உபகரணங்களை வழங்கி கழிவு மேலாண்மைக்கும் அவைகளின் வீதி அபிவிருத்தி பணிகள் உள்ளிட்ட திட்டங்களுக்கும் தேவையான பங்களிப்பை வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.
0: தொடர்ந்து இந்த ஆண்டில் இதுவரை இலங்கையில் பதிவாகியுள்ள டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 84,000 கடந்துள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தகவல் தெரிவித்துள்ளது. இந்த பிரிவு வெளியிட்ட புள்ளிபரங்களின் அடிப்படையில் இதுவரை மொத்தம் 84,091 டெங்கு நோயாளர்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக சுகாதார அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள். அத்துடன் நேற்று டெங்கு தொடர்பான மரணங்கள் எதுவும் பதிவாகவில்லை என்பதோடு இந்த ஆண்டில் பதிவான மொத்த டெங்கு மரணங்களின் எண்ணிக்கை 61 இருக்கிறது.
4: டெங்கு ரோகியின் அசுகாத்திர
5: 2026 ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இதுவரையான காலப்பகுதியில் 84,091 டெங்கு நோயாளர்களும் 61 மரணங்களும் பதிவாகியுள்ளன. கம்பஹா, கொழும்பு, கண்டி, மாத்தறை, கழுத்தறை, காலி, ரத்தினபுரி மற்றும் குரணாவல் ஆகிய மாவட்டங்களிலேயே அதிக நோயாளர்கள் பதிவாகி வருகின்றனர். வீடுகளை சோதனையிட்டு நுரம்புகள் பெருகக்கூடிய இடங்களை அகற்றினாலும் நிலவும் சீரற்ற வானிலை மற்றும் அவ்வப்போது பெய்யும் மழையினால் உங்களது வீட்டு வளாகத்தில் நுரம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் இருக்கக்கூடும். எனவே வாரத்திற்கு 30 நிமிடங்களை ஒதுக்கி தமது வளாகத்தை சோதனை செய்து கொள்ளும் நடவடிக்கையை தொடர்ச்சியாக முன்னெடுக்குமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். ஜூலை மாதத்தில் இதுவரை 28,717 நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். தற்போதும் 175 அதி அபாய வளையங்கள் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளன. எவ்வாறாயினும் அவ்வப்போது பெய்யும் கடும் மழையினால் நுரம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் எங்கு வேண்டுமானாலும் உருவாகலாம். அது தொடர்பில் அவதானத்துடன் செயற்படுமாறு பொதுமக்களிடம் கோரிக்கை விடுக்கின்றோம். டெங்கு நோயாளர்கள் சரியான அறிவுறுத்தல்களை மாத்திரமே பின்பற்ற வேண்டும் என சமூக வைத்திய நிபுணர் பிரஷீலா சமரவீர வலியுறுத்தினார். யாராவது ஒருவர் 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல், உடல்வலி, தசைவலி, தலைவலி, வாந்தி, குமட்டல் உள்ளிட்ட அறிகுறிகளுடன் இருந்தால் வேறு மருந்துகளை பயன்படுத்தாமல் காய்ச்சலை குறைப்பதற்காக பாராசிட்டமால் மருந்தை மாத்திரம் பயன்படுத்த வேண்டும். டெங்கு காய்ச்சல் மற்றும் டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் என இரு வகையான நோயாளர்கள் பதிவாகியுள்ளனர். இதில் டெங்கு ரத்தப்போக்கு காய்ச்சல் ஏற்பட்ட நோயாளிகளாக இருப்பின் வைத்தியர்கள் கூறுகின்ற வழியிலேயே முறைப்படி மருந்துகளை பயன்படுத்த வேண்டும். வேறு கைமருந்துகளை பயன்படுத்துவதன் மூலம் நோய் மேலும் தீவிரமடையும் சாத்தியம் நிலவுகிறது. எனவே எம்மால் வழங்கப்படும் அறிவுறுத்தல்களை பின்பற்றி நோயை குணப்படுத்துமாறு கோரிக்கை விடுக்கின்றோம்.
0: தொடர்ந்து நீர்கொழும்பு சிறைச்சாலையில் அண்மையில் இடம்பெற்ற மோதல் சம்பவத்தில் கைதிகள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் சிறைச்சாலையில் இருந்து வேறு சிறைச்சாலைகளுக்கு மாற்றப்பட்ட கைதிகள் காணாமல் போயுள்ளதாகவும் இந்த மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக முறையான மற்றும் நியாயமான விசாரணையை நடத்துமாறு கோரி சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இன்று முறைப்பாடு ஒன்றை பதிவு செய்திருக்கிறது. சிறைச்சாலையில் கொல்லப்பட்ட மற்றும் காணாமல் போன கைதிகளின் உறவினர் மற்றும் சிறை கைதிகளின் உரிமைகளை பாதுகாக்கும் குழு இணைந்து உத்தியோகமாக முறைப்பாடு அளித்ததோடு அரச பாதுகாப்பில் இருந்த கைதிகளின் வாழும் உரிமையை உறுதிப்படுத்துமாறும் இடம்பெற்ற அநீதிகள் தொடர்பாக முழுமையான வெளிப்படை தன்மையுடன் கூடிய விசாரணையை நடத்தி நீதியல்ல நாட்டுவதற்கு தலையிடுமாறும் ஆணைக்குழுவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார்கள். பியர் உற்பத்திக்கான முக்கிய மூலப்பொருளாக அரிசி மற்றும் சர்க்கரையின் பயன்பாட்டை அங்கீகரிக்க வேண்டாம் என்று கலால்வரி ஆணையாளர் நாயகம் மற்றும் எதிர் மறுத்தார்களுக்கு உத்தரவு பிறப்பிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட ரிட் மனுவை ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்காக அக்டோபர் 2 அன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு மேல்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த மனு மேல்முறையீட்டு நீதிமன்றத்தின் நீதிபதிகள் குருசிங்க மற்றும் பிரேம் சங்கர் ஆகியோர் அடங்கிய அவரின் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பல எதிர் மனுதாரர் மதுபான உற்பத்தி நிறுவனங்களுக்காக ஆஜரான ஜனாபதி சட்ட ஆலோசகர்கள் கனகேஸ்வரன், சுமதி தர்மவர்த்தன மற்றும் அரிஷப்ரிய ஆகியோர் சம்பந்தப்பட்ட வழக்கு தொடர்பாக ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய ஒரு தியதியை வழங்குமாறு நீதிமன்றத்தை கேட்டுக் கொண்டார்கள். அதன்படி பிரதிவாதிகள் ஆட்சேபனைகளை தாக்கல் செய்ய அனுமதி வழங்கிய நீதிமன்றம் இந்த வழக்கை அக்டோபர் 2 அன்று திரும்ப பெறுமாறு உத்தரவிட்டது. உரிமம் பெற்ற மதுபான விற்பனையாளர்கள் குழுவால் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் கலால்வரி ஆணையாளர் நாயகம் மற்றும் அவரது அதிகாரிகள், இலங்கை தர நிர்ணய நிறுவனம் சட்டத்துறை தலைவர் மற்றும் காவல்துறை தலைவர் ஆகியோர் பிரதிவாதிகளாக பெயரிடப்பட்டுள்ளார்கள். கலால்வரி சட்டத்தின் 2 பிரிவு பியர் என்பதை மோட்டிலிருந்து தயாரிக்கப்படும் புளித்த மதுபானம் என வரையறுக்கிறது. ஆனால் தற்போது பல உற்பத்தியாளர்கள் பியர் உற்பத்திக்கு அரிசி மற்றும் சர்க்கரையை முக்கிய மூலப்பொருட்களாக பயன்படுத்துகிறார்கள் என்ற தகவல் வெளியாகியிருப்பதாக மனுதாரர்கள் தெரிவித்தார்கள். இது கலால்வரி சட்டத்தின் விதிகளுக்கு முரணானது என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். அரிசி உற்பத்திக்கு அரசாங்கம் பொது நிதியிலிருந்து பெரும் மானியங்களை வழங்கும் சூழலில் பியர் போன்ற வர்த்தக தொழில்களுக்கு அந்த அரிசியை பயன்படுத்துவது தேசிய பொருளாதாரத்தில் கடுமையான பாதகமான தாக்கத்தை ஏற்படுத்துவதோடு அரிசியில் நாட்டின் தன்னிறவுக்கு ஒரு தடையாகவும் அது மாறிவிடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டினார்கள். மதுபான உற்பத்தியின் தரத்தை கண்காணிப்பதற்கான தர நிர்ணய வழிமுறையை இலங்கை தர நிர்ணய நிறுவனம் முறையாக புதுப்பிக்கவில்லை என்றும் அந்த மனுவில் கூறப்பட்டுள்ளது. அதன்படி வியர் உற்பத்திக்கான பிரதான மூலப்பொருட்களாக அரிசி மற்றும் சர்க்கரையை பயன்படுத்துவதை தடுக்கும்படி கலால்வரி ஆணையாளர் நாயகம் உள்ளிட்ட பிரதிவாதிகளுக்கு உத்தரவு பிறப்பிக்குமாறு மனுதாரர்கள் நீதிமன்றத்தை மேலும் கேட்டுக்கொண்டார்கள். புதிய மக்கள் முன்னணியின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரா எதிர்வரும் ஆகஸ்ட் மாதம் 12 தேதி வரை மீண்டும் விளக்கமறியில் வைக்குமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சாவின் தனிப்பட்ட செயலாளரும் புதிய மக்கள் முன்னணியின் தலைவருமான சுகீஸ்வர பண்டாரா கைது செய்யப்பட்டு விளக்கமறியில் வைக்கப்பட்டு வந்த நிலையில் இன்று கோட்டை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மூத்த ஊடகவியலாளரான ஆறுமுகம் சபேஸ்வரன் நேற்று கனடாவில் காலமானார். யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் யாழ் தினக்குரல் பத்திரிகையின் முன்னாள் ஆசிரியரும் யாழ் பல்கலைக்கழக ஊடக வளங்கள் பயிற்சி மையத்தின் முன்னாள் விரிவுரையாளரும் யாழ் ஊடக அமையத்தின் முன்னாள் தலைவரும் ஆவார். கனடாவுக்கு புலம்பெயர்ந்திருந்த நிலையில் கடந்த சில வாரங்களாக நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை கனடாவில் அவர் காலமானதாக தெரிவிக்கப்படுகிறது. முல்லைத்தீவு கரைத்துறை பற்றி பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட கேப்பாப்புலவு பகுதியில் ராணுவத்தினரால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தமது பூர்வீக காணிகளை விடுவிக்க வலியுறுத்தி அந்த பகுதி மக்கள் முன்னெடுத்து வரும் தொடர் கவனஈர்ப்பு போராட்டம் நேற்று 2 கட்டத்தின் 36 நாளை எட்டியிருந்தது. கேப்பாப்பிளவு பகுதியில் 55 குடும்பங்களுக்கு சொந்தமான 51.5 ஏக்கர் பூர்வீக வாழ்விட காணிகளும் மேலும் 4 குடும்பங்களுக்கு சொந்தமான 100 ஏக்கர் மத்திய வகுப்பு காணிகளும் இன்னமும் ராணுவ கட்டுப்பாட்டிலேயே இருக்கிறது. தமக்கு சொந்தமான காணிகளை மீள ஒப்படைக்குமாறு வலியுறுத்தி காணி உரிமையாளர்கள் தொடர்ச்சியாக அமைதியான முறையில் போராட்டத்தை முன்னெடுத்து வருகிறார்கள். தமது பூர்வீக வாழ்விடங்களில் மீள குடியேறுவதற்கான உரிமையை உறுதிப்படுத்தி காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என்பது அவர்களின் பிரதான நோக்கமாக இருக்கிறது. இந்த நிலையில் போராட்டம் 37 நாளை கடந்துள்ள போதிலும் இதுவரை அதிகாரிகளிடமிருந்து எந்தவித நிரந்தர தீர்வும் எட்டப்படாத நிலையில் போராட்டம் தொடர்ந்து அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. இதன்போது போராட்டக்காரர்கள் ஊடகங்களுக்கு கருத்துக்களை தெரிவித்தார்கள். இன்று 2 கட்டத்தின் 36 நாளாக போராடி கொண்டிருக்கிறோம். எமது நியாயமான கோரிக்கைகளை ஏற்று பாதுகாப்பு பிரதி அமைச்சர் இந்த இடத்துக்கு வருகை தருவதாக உறுதியளித்திருக்கிறார். அவரின் வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். அவர் எமது காணி விடுவிப்பு தொடர்பாக ஆக்கப்பூர்வமான செயற்பாடுகளை முன்னெடுப்பார் என்ற நம்பிக்கை எமக்கு இருக்கிறது. எனவே எமது சாத்வீகமான போராட்டத்துக்கு செவிசாய்த்தமைக்கு அவருக்கு நன்றிகளை நாங்கள் இப்பொழுதே தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் என்று அவர்கள் குறிப்பிட்டார்கள். செம்மணி மனித புதகுழி தொடர்பாக சர்வதேச விசாரணைக்கு வழிவகுக்க வேண்டும் என்பது உட்பட 7 கோரிக்கைகளை முன்வைத்து யாழ் மறைமாவட்ட நீதி சமாதான ஆணைக்குழு ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெர்கர்க்கு மகஜர் ஒன்றை அனுப்பி வைத்திருக்கிறார்கள். செம்மணியில் இன்றைய தினம் கவனஈர்ப்பு போராட்டத்தை நடத்தியதன் பின்னர் இந்த மகஜர் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த மகஜரிலே யாழ்ப்பாண மறைமாவட்டத்தில் பணியாற்றும் குருக்களும் துறவரத்தினரும் ஆகிய நாம் இறந்தவர்கள் அவர்களின் குடும்பங்கள் மற்றும் இலங்கையில் ஆயுத மோதலின் போது வலிந்து காணாமலாக்கப்பட்ட தமது உறவினர்களை இன்றளவும் தேடிக்கொண்டிருக்கும் அனைவரையும் இந்த ஆழ்ந்த மீட்பு பணிசார் அக்கறையால் இந்த மடலை உங்களுக்கு எழுதுகிறோம். 25 ஜூன் மாதத்தில் செம்மணி மனித புதகுழி அமைவிடத்துக்கு தாங்கள் மேற்கொண்ட வருகையை நன்றியுடன் நாங்கள் நினைவு கூறுகிறோம். உண்மைக்கும் நீதிக்கும் பல ஆண்டுகளாக காத்திருக்கும் குடும்பங்களுக்கு தங்களது வருகை புதுப்பிக்கப்பட்ட நம்பிக்கையை அளித்திருந்தது. 2025 பிப்ரவரி மாதத்தில் செம்மணியில் உள்ள சித்துப்பாத்தி மயானத்தில் மனித எச்சங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதன் பின்னர் நீதிமன்ற மேற்பார்வையின் கீழ் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணிகள் அச்சமூட்டும் அளவில் மனித எச்சங்களை வெளிக்கொண்டுள்ளன. 2026 ஜூலை 21 தேதி குழந்தைகள் மற்றும் சிசுக்களின் எச்சங்கள் உட்பட குறைந்தது 454 எலும்புக்கூடு எச்சத் தொகுதிகள் இதுவரை மீட்கப்பட்டதாக தெரிய வருகிறது. இறந்தவர்களின் அடையாளங்கள், அவர்களது மரணங்களுக்கான காரணங்களும் தியதிகளும், அவற்றுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதும் இதுவரை இறுதியாக உறுதிப்படுத்தப்படவில்லை. விசாரணையின் முடிவை முன்கூட்டியே தீர்மானிக்கவோ நம்பகமான சான்றுகளின்றி எவர் மீதும் பொறுப்பை சுமத்தவோ நாங்கள் விரும்பவில்லை. இருந்தாலும் இந்த புதகுழிகளின் அளவும் சூழ்நிலைகளும் வெளிப்படையானதும் அறிவியல் ரீதியில் நம்பகமானதும் உண்மையை நிலைநாட்டி பொறுப்பு கூறலை உறுதி செய்ய வல்லதுமான சுயாதீன சர்வதேச விசாரணை ஒன்று அவசியமாக்குகிறது இங்கே இடம்பெற்ற நிகழ்வுகள். யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்றம், சட்ட வைத்திய அதிகாரி, தொல்லியல் ஆய்வுக்குழு, யாழ்ப்பாண பல்கலைக்கழகம், சட்டத்தரணிகள் மற்றும் சிவில் சமூக பிரதிநிதிகள் ஆகியோர் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க பணியை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். இருந்தாலும் தடியவியல் திறன், விசாரணை சுயாதீனம், சான்றுகளை பாதுகாத்தல், பாதிக்கப்பட்டவர்களின் அடையாளத்தை உறுதிப்படுத்தல், குடும்பங்களின் பங்கேற்பு மற்றும் பாதுகாப்பு ஆகியவை குறித்து இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழுவும் தொடர்புடைய ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் எழுப்பியுள்ள கரிசனைகள் முழுமையாக தீர்க்கப்பட வேண்டும். வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் பல தசாப்தங்களாக நீடித்த தாமதங்கள், தடைகள் மற்றும் தண்டனையின்மை காரணமாக உள்நாட்டு பொறிமுறைகளில் நம்பிக்கையை இழந்துள்ளதால் சுயாதீன சர்வதேச விசாரணையை மீண்டும் மீண்டும் அவர்கள் கோருகிறார்கள். இந்த கோரிக்கையை நாம் முழுமையாக ஆதரித்து அவர்களுடன் இணைந்து நிற்கின்றோம். எமது ஆராய்ந்தறிந்த நிலைப்பாட்டின்படி செம்மணியில் கண்டுபிடிக்கப்பட்டவற்றின் அளவும் சூழலும் தமிழ் மக்கள் அனுபவித்து வரும் பரந்த கட்டமைப்பு ரீதியான இனப்படுகொலையின் தெளிவான அறிகுறியாக தெரிகிறது. இந்த அம்சம் சர்வதேச சட்டத்துக்கிணங்க தகுதியும் சுயாதீனமும் கொண்ட சர்வதேச பொறிமுறை ஒன்றினால் ஆராயப்பட வேண்டும். எனவே இந்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தங்கள் அலுவலகத்திடம் நாம் மரியாதையுடன் வேண்டுகோள் விடுப்பதாக அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. செம்மணி சித்துப்பாத்தி மனித புதகுழி தொடர்பான சுயாதீன சர்வதேச விசாரணைக்கு ஆதரவு அளித்து வழிவகுக்கவும், அதற்கு பொருத்தமான சர்வதேச தடயவியல் நிபுணத்துவம், மேற்பார்வை மற்றும் நிறுவன சுயாதீனத்தை பாதுகாக்கும் ஏற்பாடுகள் உறுதி செய்யப்பட வேண்டும். மனித எச்சங்களை அகழ்ந்தெடுத்தல், பரிசோதித்தல், அடையாளத்தை உறுதிப்படுத்துதல் மற்றும் பாதுகாத்தல் ஆகிய அனைத்தும் மினசொட்டா நெறிமுறை மற்றும் பொருந்தக்கூடிய ஏனைய சர்வதேச தரநிலைகளுக்கு இணங்க மேற்கொள்ளப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். சுயாதீன டிஎன்ஏ பகுப்பாய்வு, அறிவியல் கால நிர்ணயம், பொருத்தமான தனியுரிமை பாதுகாப்புகளுடன் குடும்ப ஒப்பீட்டுக்கான டிஎன்ஏ மாதிரிகளை தன்னார்வ அடிப்படையில் சேகரித்தல், இவற்றை உள்ளடக்கிய நம்பகமான அடையாள உறுதிப்படுத்தல் செயல்முறைக்கு ஆதரவளிக்கவும், விசாரணையாளர்கள் தொடர்புடைய அனைத்து ராணுவ, போலீஸ், தடுப்பு, காவல் மற்றும் அரசாங்க பதிவுகளை அணுக முடிவதையும், உரிய சட்ட நடைமுறைகளையும், குற்றமற்றவர் என்ற சட்ட முன்மானத்தையும் மதித்தவாறு தனிநபர் மற்றும் நிறுவன பொறுப்பை நிலைநாட்ட முடிவதையும் உறுதி செய்ய வேண்டும். குடும்பங்கள், சாட்சிகள், சட்டத்தரணிகள், ஊடகவியலாளர்கள், சமயத் தலைவர்கள், தடயவியல் நிபுணர்கள் மற்றும் மனித உரிமை பாதுகாவலர்கள் ஆகியோரை பாதுகாத்து அவர்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பை உறுதி செய்ய வேண்டும். மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகளின் உயர் ஆணையர் அலுவலகத்தின் இலங்கை பொறுப்பு கூறல் செயற்திட்டம் அதன் ஆணைவரம்புக்குள் முன்னேற்றங்களை கண்காணித்து அதனுடன் தொடர்புடைய சான்றுகளை பாதுகாக்குமாறு நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம். செம்மணியில் புதைக்கப்பட்டவர்களின் எச்சங்களை அடையாளம் காண முன்வரும் சாட்சிகளின் பாதுகாப்புக்காக யாழ்ப்பாணத்தில் நேரடி இருப்பு, அதாவது உர்சின் நேரடி இருப்பு அவசியம் என நாம் கருதுகிறோம். 2026 ஜூலை 29 அன்று வெளியான நாளிதழ்களில் செம்மணியில் புதைக்கப்பட்டுள்ளவர்கள் தமது உறவினர்கள் என எவரும் உரிமை கோரவில்லை என்று நீதியமைச்சர் அண்மையில் தெரிவித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளது. மக்கள் மௌனமாக இருப்பதற்கான முதன்மை காரணம் பயமும் இலங்கை அரசாங்க நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையின்மையும் தான் முக்கிய காரணங்கள். சாட்சிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக ஐக்கிய நாடுகளுக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில் ஒரு உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்று நாம் கோரிக்கை விடுக்கின்றோம். எலும்பு கூட்டை எச்சங்களின் ஒவ்வொரு தொகுதியும் மீறப்பட முடியாத மனித மாண்புடைய ஒரு நபரையும், துயரத்துடனும் நிச்சயமின்மையுடனும் வாழும் ஒரு குடும்பத்தையும் பிரதித்துவப்படுத்துகிறது. எமது வேண்டுகோள் எந்த ஒரு சமூகத்துக்கோ நிறுவனத்துக்கோ எதிரான பழிவாங்கும் எண்ணத்தாலோ பகைமையாலோ தூண்டப்படவில்லை. சான்றுகளால் நிறுவப்படும் உண்மை, சட்டத்தின்படி வழங்கப்படும் நீதி, இறந்தோரின் மாண்பு மற்றும் இலங்கையின் அனைத்து மக்களுக்கும் உண்மையான நல்லிணக்கம் ஆகியவற்றைத்தான் நாம் நாடுகிறோம். இந்த விசாரணையை முன்னெடுத்து குடும்பங்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்காக தங்கள் அலுவலகமும் இனி ஐக்கிய நாடுகள் பொறிமுறைகளும் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகளை விளக்கும் எழுத்துமூல பதிலுடன் தங்களது அவசர தலையீட்டை மரியாதையுடன் நாங்கள் கோருகிறோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினரான அகில சாலிய எல்லாவில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் உத்தியோகமாக இன்று இணைந்து கொண்டுள்ளார். சப்ருகோமோ மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சரான மறைந்த மோகான் எல்லாவெலாவின் புதல்வரான அகில எல்லாவில ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் ரத்னபுரி மாவட்டத்துக்கான பலாங்குடை தொகுதி அமைப்பாளராகவும் ரத்னபுரி மாவட்ட தலைவராகவும் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இதற்கான உத்தியோர்வ நியமன கடிதங்களை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் நிமல் ஸ்ரீபால டி சில்வாவிடமிருந்து அவர் பெற்றுக் கொண்டார். உயர்நீதிமன்றம் மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர்கள் உள்ளிட்ட ஏனைய நீதிமன்றங்களின் நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை நீடிப்பதற்கான அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பான தமது நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் 7 அம்ச தீர்மானம் ஒன்றை நிறைவேற்றியுள்ளது. நேற்று நடைபெற்ற இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானம் ஏகமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் அடங்கியுள்ள விடயங்களை பார்க்கலாம். முன்மொழியப்பட்டுள்ள அரசியலமைப்பு திருத்தமானது நிறுவன ரீதியான தேவை, வெளிப்படைத்தன்மை கொண்ட சான்றுகள், சம்பந்தப்பட்ட பங்குதாரர் தரப்புக்கூடனான ஆலோசனைகள் மற்றும் அரசியலமைப்பு ரீதியான தாக்கங்கள் குறித்த முழுமையான மதிப்பீடின்றி முன்னெடுக்கப்படக்கூடாது. பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவி காலத்தை மாற்றுவதற்கு பதிலாக அரசியலமைப்பு நியமன செயல்முறை ஊடாக தற்போதுள்ள நீதித்துறை வெற்றிடங்களை நிரப்புவதற்கு அரசாங்கம் முன்னுரிமை அளிக்க வேண்டும். வழக்கு தாமதங்களை குறைத்தல், நிறுவன கட்டமைப்பை வலுப்படுத்தல், நீதிமன்ற உட்கட்டமைப்பை நவீனப்படுத்தல் மற்றும் நீதிக்கான அணுகலை மேம்படுத்துதல் உள்ளிட்ட பரிந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். நீதிபதிகளின் ஓய்வெறும் வயது குறித்த எந்தொரு எதிர்கால மறுபரிசீலனையையும் பரந்த பொது கலந்தாய்வு மற்றும் சுயாதீன நிபுணர் மதிப்பீட்டை தொடர்ந்து விரிவான அரசியலமைப்பு மற்றும் நீதித்துறை சீர்திருத்த செயல்முறையின் ஒரு பகுதியாக மட்டுமே மேற்கொள்ளப்பட வேண்டும். நீதித்துறையின் சுயாதீனம், அதிகார பகிர்வு, சட்டவாட்சி, அரசியலமைப்பை அடிப்படையாக கொண்ட ஆட்சி மற்றும் இலங்கை நீதிமுறைமையின் நம்பிக்கையை பாதுகாப்பதற்கான அர்ப்பணிப்பை சங்கம் மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளதோடு உள்ளூரிலும் சர்வதேச அளவிலும் தேவையான அனைத்து சட்டபூர்வ நடவடிக்கைகளையும் எடுக்க அதிகாரிகளுக்கு அனுமதி வழங்கியுள்ளது. அரசியலமைப்பு ரீதியான தேவைகள், பரந்த கலந்தாய்வுகள் மற்றும் சர்வதேச கடப்பாடுகளுக்கு அமைவாக இல்லாத பட்சத்தில் பதவியில் இருக்கும் நீதிபதிகளின் பதவி காலத்தை பாதிக்கும் அரசியலமைப்பு திருத்தங்களை முன்னெடுக்க வேண்டாம் என்று ஜனாதிபதி, அரசாங்கம் மற்றும் அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமும் இந்த சங்கம் கேட்டிருக்கிறது. நீதிபதிகளின் ஓய்வெறும் வயதை நீடிக்கும் அரசாங்கத்தின் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கத்தின் தலைவர் ராஜீவ் அமரசூரிய மற்றும் நீதியமைச்சர் ஹர்சன நாணயக்கார ஆகியோருக்கு இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. இந்த சந்திப்பின் பின்னர் நேற்று ஊடகங்களிடம் கருத்து தெரிவித்த ராஜீவ் அமரசூரிய, அந்த திருத்த சட்டம் இந்த சமயத்தில் நிறைவேற்றப்படக்கூடாது என்ற சங்கத்தின் நிலைப்பாட்டை அமைச்சரிடம் தாங்கள் விளக்கியதாக தெரிவித்தார். நேற்று சங்கத்தின் விசேட பொதுக்கூட்டத்தில் ஒருமனதாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிக்கையை நீதியமைச்சரிடம் கையளித்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த அறிக்கையானது முன்மொழியப்பட்ட திருத்தங்கள் தொடர்பான சங்கத்தின் நிலைப்பாட்டை விளக்குவதோடு 2023 ஆண்டில் மேற்கொள்ளப்பட்ட விரிவான ஆய்வின் பரிந்துரைகளையும் சுட்டிக்காட்டுகிறது. அத்துடன் ஜனாதிபதியை சந்தித்து இதுகுறித்து கலந்துரையாட அனுமதிக்குமாறு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த கோரிக்கையை ஜனாதிபதியிடம் சேர்ப்பிப்பதாக நீதியமைச்சர் ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் ராஜீவ் அமரசூரிய குறிப்பிட்டிருக்கிறார். சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையை கவனமாக ஆராய்ந்து ஜனாதிபதி மற்றும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவித்த பின்னர் அமைச்சர் பதிலளிப்பார் என்று தெரிவித்த அவர், இதுகுறித்து மேலும் நிபுணர்களின் ஆலோசனைகளை பெற முடியும் என்ற நம்பிக்கையையும் வெளியிட்டார். இதனிடையே இந்த சந்திப்புக்கு பின்னர் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையிலான போராட்டங்கள் குறித்து எங்குமே கலந்துரையாடப்படவில்லை அல்லது அத்தகைய எந்த தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். நிதி தூய்தாக்கல் தடுப்பு சட்டத்தின் கீழ் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சாவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை எதிர்வரும் அக்டோபர் 29 மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் இரண்டு தனியார் வங்கி கணக்குகளை பரிசோதித்து தகவல்களை பெற வேண்டியுள்ளதால் குற்றப்புணர்வு திணைக்களம் முன்வைத்த கோரிக்கையை அடுத்து கொழும்பு பிரதான நீதவான் அசங்க போதரகம்மவால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இன்று வழக்கு விசாரணையின் போது நாமன் ராஜபக்ச உள்ளிட்ட ஏனைய சார்ந்த நபர்கள் நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்தார்கள். இதனையடுத்து விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பான அறிக்கையை அக்டோபர் 29ஆம் தேதி சமர்ப்பிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டதோடு வழக்கும் அன்றைய தினம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இலங்கை நாடாளுமன்றத்தின் டிஜிட்டல் அமைப்புகளை இலக்கு வைத்து இணையவழி ஊடுருவல் நடத்தப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மற்றும் அபாயங்கள் காணப்படுவதாக நாடாளுமன்றத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான வருடாந்த செயற்பாட்டு அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இலங்கை கணினி அவசர தயார்நிலை குழுவினால் நாடாளுமன்றத்தின் தகவல் மற்றும் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட மதிப்பீட்டு அறிக்கையை மேற்கோள் காட்டி இந்த விடயம் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் சைபர் பாதுகாப்பு தொடர்பில் 56 பகுதிகள் கணக்காய்வுக்கு உட்படுத்தப்பட்டதில் அதில் 46 பகுதிகள் மிக உயர்மட்ட அபாய காரணியை கொண்டிருப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது. இதன் மூலம் அனுமதி பெறப்படாமல் டிஜிட்டல் அமைப்புகளுடன் பிரவேசித்தல், உணர்திறன் மிக்க தகவல்களை திருடுதல், நிறுவனத்தின் செயற்பாடுகளுக்கு தடை ஏற்படுத்துதல் மற்றும் உத்தியோர்வ இணையதளங்களை ஊடுருவி சிதைப்பதன் மூலம் நிறுவனத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவித்தல் போன்ற தீங்கிழைக்கும் ஆபத்துக்கள் இடம்பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக அந்த அறிக்கை எச்சரித்திருக்கிறது. எனவே இந்த பாதுகாப்பு பலவீனங்கள் மற்றும் குறைபாடுகள் தொடர்பில் உடனடி அவதானம் செலுத்தி உரிய தீர்வுகளை முன்னெடுக்குமாறு கணக்காய்வு பரிசீலனையில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக நாடாளுமன்றத்தின் 2025 ஆண்டறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு என்ற பெயரை பயன்படுத்தி பல்வேறு நபர்களும் குழுக்களும் போலி நிதி நிறுவனங்களை நடாத்தி வருகின்றமை தற்போது தெரிய வந்துள்ளது.
3: கூட்டுறவு பதவிக்குரிய சட்டங்கள் மற்றும் விதிகளை பயன்படுத்தி சிலர் செயற்பட்டு வருவதாக கூட்டுறவு அபிவிருத்தி பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க தெரிவித்தார். அதற்கமைய இத்தகைய நிதி நிறுவனங்களை எதிர்வரும் காலங்களில் பதிவு செய்ய வேண்டாம் என அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இவ்வாறான நிறுவனங்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்தார்.
0: தொடர்ந்து பிரதான நீர்த்தேக்கங்களிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்ளும் பிரதேசங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை போதுமான நீர் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது.
1: இதனிடையே பிரதான நீர்த்தேக்கங்களிலிருந்து குடிநீரை பெற்றுக் கொள்ளும் பிரதேசங்களுக்கு அக்டோபர் மாதம் வரை போதுமான நீர் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவிக்கின்றது. நீர்ப்பாசன திணைக்களத்தின் குறித்தான அனைத்து நீர்த்தேக்கங்களினதும் நீர் கொள்ளளவு 42% வீழ்ச்சியடைந்துள்ளதாக திணைக்களத்தின் நீர் முகாமைத்துவ பணிப்பாளர் HMPGS ஹேரத் தெரிவித்துள்ளார். அத்துடன் திருகோணமலை, மட்டக்களப்பு மற்றும் அம்பாறை ஆகிய பிரதேசங்களில் உள்ள நீர்த்தேக்கங்களின் நீர்க்கொள்ளளவு 24% காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதனால் நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு மக்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளனர்.
0: தொடர்ந்து ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் சர்வதேச தரநிர்ணய நிறுவனம் வெளியிட்டுள்ள புதிய மதிப்பீட்டின்படி இலங்கையின் கடன் மதிப்பீட்டை அரசாங்கம் ஸ்திரமான மட்டத்திலே பேணி வெற்றி கண்டுள்ளதாக தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்திருக்கிறார். டிட்டா சூறாவளி தாக்கம் மற்றும் மத்திய கிழக்கு போர் சூழல் போன்ற வெளிப்புற சவால்களுக்கு மத்தியிலும் சரியான பொருளாதார பாதையில் பயணித்ததால் இந்த நிலை சாத்தியமானதாக அவர் குறிப்பிட்டார். முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை அளவிடும் பரிமாற்றம் மற்றும் மாற்றத்தக்க தன்மை மதிப்பீட்டில் இலங்கை குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை கண்டுள்ளது. கடந்த 2022ஆம் ஆண்டில் மிக ஆபத்தான மட்டத்தில் இருந்த இலங்கை 2025ஆம் ஆண்டில் ஆக உயர்ந்து 2026ஆம் ஆண்டு தற்போது வீழ்நிலைக்கு முன்னேறிவிட்டது. இறக்குமதிகளை கட்டுப்படுத்தாமலும் பொருளாதாரத்தை சுருக்காமலும் மத்திய வங்கியின் மூலோபாய தலையீடுகள் மூலமே வெளிநாட்டு கையிருப்பு உயர்த்தப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டிய பிரதி அமைச்சர் கடன் வெளிப்படைத்தன்மையில் இலங்கை சர்வதேச அளவில் 4வது இடத்தை பிடித்துள்ளதாகவும் தெரிவித்திருக்கிறார். அத்துடன் 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டில் 5.1% பொருளாதார வளர்ச்சி எட்டப்பட்டுள்ளதாகவும் ஜூலை மாதத்துக்குள் ஆண்டின் எதிர்பார்க்கப்பட்ட வருமான இலக்கில் 63.5% அரசாங்கம் எட்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். டாலருக்கு நிகரான ரூபாவின் பெறுமதி வீழ்ச்சியடையும் என்று பரப்பப்பட்ட வதந்திகள் பொய்யானவை என்பதை இந்த மதிப்பீடு நிரூபித்துள்ளதாக தெரிவித்த அவர், சரியான கொள்கை முடிவுகள் மற்றும் நிதியொழுக்கம் மூலம் எதிர்கால பொருளாதார சவால்களை அரசாங்கம் வெற்றிகரமாக எதிர்கொள்ளும் என்று அவர் உறுதியளித்தார். பவனியா கனகராயன் குளம் பகுதியில் A9 வீதியில் இடம்பெற்ற பெத்தில் சிக்கி இளைஞர்கள் இருவர் உயிரிழந்தார்கள். கனகராயன் குளம் காவல்துறையினர் இந்த சம்பவத்தை உறுதிப்படுத்தியுள்ளார்கள். தம்புளையிலிருந்து பருத்தித்துறைக்கு மரக்கரைகளை ஏற்றிச் சென்ற சிறிய ரக பார ஊர்தி ஒன்று விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த இருவரே உயிரிழந்தார்கள். இந்த பார ஊர்தி வேக கட்டுப்பாட்டை இழந்து வீதியை விட்டு விலகி அருகிலுள்ள மரத்தில் மோதுண்டதில் இந்த விபத்து நேர்ந்துள்ளது. வாகனம் விபத்துக்குள்ளானதில் அதில் பயணித்த 25 வயதுடைய இளைஞர்கள் இருவரும் படுகாயமடைந்து மாங்குளம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார்கள். ஆனாலும் தீவிர சிகிச்சை வழங்கப்பட்ட போதிலும் அவர்கள் இருவரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தார்கள். குடும்ப தகராறு காரணமாக உயரழுத்த மின்சார கோபுரத்தில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்ட நபர் அதனால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. கம்பருப்பிட்டிய பகுதியில் கடந்த 21ஆம் தேதி இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த நபர் உயரழுத்த மின்சார விநியோக கட்டமைப்புக்கு சொந்தமான கோபுரம் ஒன்றில் ஏறி போராட்டத்தில் ஈடுபட்டார். இதன் காரணமாக தியக்கொட கம்பருப்பிட்டிய அக்குரச முலட்டியன தெய்வேந்திரமுனை மாவரள மற்றும் தெனியாயா உள்ளிட்ட பல பகுதிகளுக்கான மின்சார விநியோகத்தை 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக இடநிறுத்துவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருந்தது. பின்னர் காவல்துறையினர் அந்த நபரின் குடும்பத்தினரை சம்பவ இடத்துக்கு அழைத்து சென்றதை அடுத்து அவர் கோபுரத்தில் இருந்து கீழே இறங்கினார். இதையடுத்து உடனடியாக கைது செய்யப்பட்ட அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதைத் தொடர்ந்து கடந்த 24ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருக்கிறார். இந்த வழக்கு 24ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது இந்த சம்பவத்தால் இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட நிதி இழப்பை கணிப்பிட்டு நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்குமாறு கம்பரப்பிட்டிய காவல்துறையினருக்கு மாத்தறை தலைமை நீதவான் உத்தரவிட்டதோடு சந்தேக நபரை 28ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியல் வைக்க உத்தரவிட்டார். நேற்று முன்தினம் வழக்கு மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது 2 மணித்தியாலங்களுக்கு மேலாக நிலவிய மின்வெட்டு காரணமாக இலங்கை மின்சார சபைக்கு 2,51,59 ரூபாய் இழப்பீடு ஏற்பட்டுள்ளதாக காவல்துறையினர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தார்கள். விசாரணையின் போது சந்த நபர் குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து இலங்கை மின்சார சபைக்கு ஏற்பட்ட இழப்பீட்டுத் தொகையை செலுத்துமாறு மாத்தறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. மேலதிக விசாரணை நடவடிக்கைகளுக்காக இந்த வழக்கு எதிர்வரும் 3ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. பெந்தோட்டை கடற்கரை காப்பால் உள்ள கடற்பகுதியில் இடம்பெற்ற பராமோட்டர் மோட்டார் பொருத்தப்பட்ட பாராசூட் விபத்தொன்றில் 31 வயதுடைய பாலஸ்தீன பெண்ணொருவர் உயிரிழந்தார். பெந்தோட்டை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடற்கரை வீதியில் அமைந்துள்ள தனியார் நிறுவனம் ஒன்றினால் நடத்தப்பட்ட பொழுதுபோக்கு பராமோட்டர் சவாரியின் போதே இந்த சம்பவம் நேற்று மாலை நேர்ந்ததாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சவாரியின் போது பராமோட்டர் கடலில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் அந்த பெண் உயிரிழந்தார். அதேவேளை அதனை செலுத்திய கொலம்பியா நாட்டைச் சேர்ந்தவர் அந்த நபர் உயிர் தப்பியுள்ளார். உயிரிழந்த பெண்ணின் உடலம் நாகுட மருத்துவமனை பிரேத அறையில் வைக்கப்பட்டதோடு சம்பவம் தொடர்பில் பெந்தோட்டை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். ஹெரோயின் கஞ்சா மற்றும் வெளிநாட்டு தயாரிப்பு சிகரெட்டுகளை வைத்திருந்த குற்றச்சாட்டின் பேரில் திகவளை போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடமிருந்து ஹெரோயின் கஞ்சா மற்றும் வெளிநாட்டு சிகரெட்டுகள் கைப்பற்றப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் உட்லர் தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட 26 வயதுடைய அந்த போலீஸ் உத்தியோகத்தர் போதைப் பொருளுக்கு கடுமையாக அடிமையானவர் என்பதும் ஆரம்பகட்ட விசாரணைகளின் ஊடாக தெரிய வந்துள்ளது. திருவோணமலை கோணேஸ்வரம் கோயிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த போது குரங்கிடம் சிக்கிய 1,00,000 ரூபாவுக்கு அதிக பெறுமதியான கைபேசியை மீட்டு கிள்ளச்சியைச் சேர்ந்த தமிழ் மாணவியின் குடும்பத்தினரிடம் சிங்கள இளைஞர் ஒருவர் ஒப்படைத்தார். அன்றாதபுரம் எப்பாவில பகுதியைச் சேர்ந்த அந்த இளைஞரே இந்த நற்செயலில் ஈடுபட்டார். கடந்த நாட்களில் குடும்பத்தினருடன் திருவோணமலை கோணேஸ்வரம் கோயிலுக்கு சுற்றுலா சென்றிருந்த அந்த இளைஞன் அங்கு குரங்கொன்றின் கையில் கைபேசி ஒன்று இருப்பதை கண்டுள்ளார். உடனடியாக குரங்குடன் போராடி அந்த கைபேசியை அவர் மீட்டிருக்கிறார். விசாரணையில் கிள்ளச்சிய பகுதியைச் சேர்ந்தவர்கள் வழிபாட்டுக்காக வந்திருந்த போது மாணவியொருவரின் கைபேசியை குரங்கு எடுத்து சென்றது தெரிய வந்திருக்கிறது. மாணவியின் கல்விசார் மிக முக்கியமான பல தாவர்கள் அதில் அடங்கியிருந்ததாக தெரிவிக்கப்பட்டது. மீட்கப்பட்ட கைபேசியில் இருந்த சிம் அட்டையை பயன்படுத்தி உரிமையாளரை தொடர்பு கொண்ட அவர், காவல்துறையின் போக்குவரத்து பிரிவு பொறுப்பதிகாரியின் பங்கு பெற்றுதலுடன் நேற்று முன்தினம் பிற்பகல் கிளிநொச்சியில் அந்த மாணவியின் தந்தையிடம் அதனை வெற்றிகரமாக ஒப்படைத்திருக்கிறார். மத நல்லிணக்கத்தையும் மனித நேயத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் அமைந்துள்ள இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருப்பதோடு பலரின் பாராட்டுகளையும் பெற்றிருக்கிறது. வடக்கு மாகாணத்தில் நெற்கிண்ணம் என்று அழைக்கப்படும் மன்னார் மாவட்டத்தில் இதுவரை நெல் சந்தைப்படுத்தல் சபை நெல் கொள்வனவில் ஈடுபடவில்லை என்று பாதிக்கப்பட்ட விவசாயிகள் தெரிவிக்கிறார்கள். வடமாகாணத்தில் கிள்ளச்சி, முல்லைத்தீவு, வவுனியா போன்ற பகுதிகளில் நெல் கொள்வனவில் ஈடுபடுகின்ற போதும் மன்னார் மாவட்டத்தில் இன்னமும் நெல் கொள்வனவு நடைபெறவில்லை என்று அவர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனைய மாவட்டங்களில் 15 தொடக்கம் 20 இடங்களில் நெல் கொள்வனவு நடைபெறுகின்றன. மன்னார் மாவட்டத்தில் கடந்த கால போகத்தில் 3 இடங்களில் மாத்திரமே நெல் கொள்வனவு நடைபெற்றது. அதிகமான நெல் உற்பத்தி உள்ள மன்னார் மாவட்டத்தில் நெல் சந்தைப்படுத்தல் சபை இவ்வாறான அநீதியான செயலில் ஈடுபடும் தாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளார்கள். குறிப்பாக மடு பிரதேச செயலாளர் பிரிவு, இலுப்பை கடவை பிரதேசம் போன்ற இடங்களில் நெல் கொள்வனவு நடைபெறுவதில்லை. கடந்த கால போக நெல்லை விவசாயிகள் இன்னமும் விற்பனை செய்யாமலே வைத்திருக்கின்ற சூழல் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தில் சிறுபோக அறுவடையும் பல பகுதிகளில் நடைபெறுகின்ற போது நெல் சந்தைப்படுத்தல் பிரிவு நெல்லை கொள்வனவு செய்யாததால் குறைந்த விலையில் தனியார் வியாபாரிகளிடம் விவசாயிகள் நெல்லை வழங்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டுள்ளார்கள். உரிய அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட செயலாளர் இந்த விடயத்தில் எதுவிதமான அக்கறையுமின்றி செயலாற்றுவதாக பாதிக்கப்பட்ட விவசாயிகள் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆகவே உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மாவட்டத்தில் உள்ள அனைத்து பகுதிகளிலும் நெல் கொள்வனவு செய்வதற்கு நெல் சந்தைப்படுத்தல் சபை முன்வர வேண்டும் என்று அவர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளார்கள். அனைத்து இன மக்களையும் ஒரே புனித ஸ்தலத்தில் ஒன்றிணைக்கும் வரலாற்று சிறப்பு மிக்க ருகுணு கதிர்காம மகா தேவாலயத்தின் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வு நமது நாட்டின் தேசிய தனித்துவத்தையும் தேசிய ஒற்றுமையையும் பிரதிபலிப்பதாக ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்கா தெரிவித்திருக்கிறார். 2026 இசல பிரகராவின் இறுதி பிரகரா நேற்றிரவு வீதியுலா வந்ததோடு பிரகராவை பார்வையிட ஜனாதிபதி ஆண்டகுமார திசநாயக்காவும் அங்கு தன்னை இணைத்துக் கொண்டார்.
1: வரலாற்று சிறப்புமிக்க கிரிவெஹர ரஜமஹா விஹாரைக்கு வருகை தந்த ஜனாதிபதி அனிற்குமார திசாநாயக்க, கதிர்காமம் பிரதான சங்கநாயக்க, வரலாற்று சிறப்புமிக்க கிரிவெஹர ரஜமஹா விஹாரையின் விஹாராதிபதி கொபவாக்கு தமிந்த தேரரை சந்தித்து ஆசி பெற்றார். வரலாற்று சிறப்புமிக்க கிருவெஹரவுக்கு அருகில் நடைபெற்ற மத அனுஷ்டானங்களில் பங்கேற்ற ஜனாதிபதி ஹஸ்திராஜா யானை மீது புனித கலசத்தை வைத்தார். அதன் பின்னர் கிருவெஹர வளாகத்தில் மின் விளக்குகளால் அமைக்கப்பட்டிருந்த அலங்காரங்களையும் ஜனாதிபதி திறந்து வைத்தார். வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆலயத்தின் 2026 இசல பிரகராமின் இறுதி திருவீதியுலா நேற்றிரவு நடைபெற்றது.

0: நாட்டில் பல இன்னல்கள், தடைகள், ஆபத்துகள், எதிரிகளால் பிரச்சனைகள் ஏற்பட்ட போதிலும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க பெருகரா எந்த வருடமும் நிகழ்த்தப்படாமல் இருந்ததில்லை. இதனை வரலாற்றை ஆராயும் போது அறிந்து கொள்ள முடியும். நேர்த்தியான முறையில் இம்முறை புனித பூமியில் பெருகர நடைபெற்றது. இதற்கு மேலும் மெருகூட்டும் வகையில் எமது ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க விசேட அர்ப்பணிப்புகளை செய்தார். அனைத்து துறைகளும் அவரது தலைமைத்துவத்தின் கீழேயே செயற்படுகின்றன. எனவே அவை அனைத்தும் முறையாக பலமாக தேவையான விதத்தில் பாரம்பரிய மிக்க முறையில் எமது கலாச்சாரங்களை பேணி முன்னெடுத்து செல்ல எமது ஜனாதிபதியின் அனுமதி எப்போதும் கிடைக்க வேண்டும். அதற்காக விசேடமாக இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி கூறுகின்றோம். 2026 2187 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பெருகராவை இவ்வாறு வெற்றிகரமாக நடத்தி செல்வதற்கு நீங்கள் வழங்கிய ஒத்துழைப்பிற்கு நன்றி தெரிவிப்பதுடன் உங்களுக்கும் ஆசீர்வாதங்களை வழங்குகின்றோம்.
1: ஜாதி, ஆகம், பேத, குலபேதேக்கின் தொடர்பு,
2: இனம், சாதி, மத வேறுபாடியின்றி அடர்ந்த வனாந்தரங்களில் ஊடாக பாத யாத்திரையாக வருகை தரும் லட்சக்கணக்கான பக்தர்களின் மனங்களுக்கு அமைதி அளிக்கும் கதிர்காமம் புனித பூமி சமாதானத்தின் பூமியாக திகழ்கிறது. பெருகராவை வெற்றிகரமாக நடத்துவதற்கு கிரிவெகர நாயக்க தேரர், புதிய நாயக்க தேரர், செல்ல கதிர்காமத்தின் மகாசூர் விஹராதிபதி நாயக்க தேரர், ஏழுமலை நாயக்க தேரர் உள்ளிட்ட தேரர்கள் தொடர்ச்சியாக வழிகாட்டுதல்களையும் அனுசரணைகளையும் வழங்கியமைக்காக எமது நன்றிகளை தெரிவிக்கின்றேன். எமது நாட்டின் தொன்மை வாய்ந்த பெருகராவாக துட்டகை மன்னனின் வேண்டுகோளின் பேரில் ஆரம்பிக்கப்பட்ட கதிர்காமம் பெருகராவை இம்முறை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஜனாதிபதி, பிரதமர் உள்ளிட்ட தற்போதைய அரசாங்கம், புத்து சாசன அமைச்சர் உள்ளிட்டோர் வழங்கிய பங்களிப்புக்கு எமது நன்றிகளை
1: தெரிவிக்கின்றேன்.
3: ஐதிகாசிக சாஸ்கிருதிக்கு உரிமையான
4: வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காமம் ஆலயத்தின் வருடாந்த எஸ்எல பெருகர வரலாற்று கலாச்சார பாரம்பரியத்துக்கும் தாய்நாட்டுக்கும் இடையிலான மக்களின் ஆழமான தொடர்பை காட்டும் மிக முக்கியமான சந்தர்ப்பமாக விளங்குகிறது. நமது நாயக்க தேரர் கூறியதை போன்று 2187 வருடங்களாக தொடர்ச்சியாக இந்த பெருகர நடைபெற்று வருகிறது. அவ்வாறு 2187 வருடங்கள் என எடுத்துக்கொண்டால் 100 மேற்பட்ட நமது தலைமுறைகள் இந்த வரலாற்று நிகழ்வுடன் தொடர்பு பட்டுள்ளனர். கலாச்சார பாரம்பரியங்களுடன் தொடர்ச்சியாக இணைந்திருப்பதன் மூலமே ஒரு சமூகம் இடைவிடாமல் நிலைத்திருக்க முடியும். இந்த பெருகரா நமது வரலாற்று பாரம்பரியத்தையும் நமது நாடு கட்டியெழுப்பப்பட்டுள்ள கலாச்சார அடித்தளத்தையும் பாதுகாத்து எதிர்கால சந்ததியினருக்காக அந்த கலாச்சார பாரம்பரியங்களை உரித்தாக்கிக் கொடுக்கும் மிக முக்கியமான வரலாற்று நிகழ்வாகும். நமது ஆயிரக்கணக்கான இளைஞர்வதிகள் நமது முன்னோர்களின் கலாச்சார பாரம்பரியங்களை முன்னிறுத்தி இந்த பெருகராவில் ஊர்வலமாக செல்வதை நாம் காண்கின்றோம். இந்த இளைஞர் யுவதிகள் வரலாற்று பாரம்பரியங்களை மேலும் நீண்ட காலத்திற்கு கொண்டு செல்வதற்கான சவாலை ஏற்றுக் கொண்டுள்ளனர் என்பதையும் அதை வெற்றிகரமாக முன்னோக்கி கொண்டு செல்ல அவர்களுக்கு திறமை இருக்கிறது என்பதையும் இந்த பெருகரா நமக்கு காண்பிக்கிறது.
3: ஏ அபியோகி உன் பாரகணத்தி பினபவா ஏ அபியோகி சார்த்தகவ நிமாக்கரண தெக்கியாவத்தி பினபவத்தமாய்
5: இதனிடையே வரலாற்று சிறப்பு மிக்க கதிர்காம கந்தன் ஆலய வருடாந்த திருவிழா இன்று நீர்வெட்டு நிகழ்வுடன் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது.
6: அருணகிரிநாதரால் திருப்புகழ் பாடப்பிற்றல் தரமாக போற்றப்படும் வரலாற்று சிறப்புமிக்க கதிர்காம கந்தன் ஆலயத்தின் ஆடிவேல் உற்சவம் கடந்த 15 தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது.

0: தொடர்ந்து மட்டக்களப்பு தாந்தாமலை ஸ்ரீமுருகன் ஆலயத்தின் வருடாந்த மகோத்சவம் இன்று அதிகாலை பக்திபூர்வமான தீர்த்த உற்சவத்துடன் இனிதே நிறைவு பெற்றிருக்கிறது.
1: கிழக்கிலங்கையில் வரலாற்று சிறப்புமிக்க ஆலயமாக போற்றப்படும் தாந்தாமலை ஸ்ரீ முருகன் ஆலய வருடாந்த மகோத்சவம் கடந்த 9 திகதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது. சின்னக்கு திருகாமம் என அழைக்கப்படும் இந்த ஆலயத்தின் மகோத்சவ பெருவிழா பூஜைகள் கடந்த 21 நாட்களாக நடைபெற்றன. தீர்த்தோற்சவத்தை முன்னிட்டு இன்று காலை விசேட பூஜைகள் நடைபெற்றதுடன் வள்ளி தெய்வானை சமேத முருகப்பெருமான் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் எழுந்தருளி தீர்த்த கேணியை அடைத்தார். இதனையடுத்து பெருந்திரளான பக்தர்களின் பங்கேற்புடன் தீர்த்தோற்சவம் இனிதே நடைபெற்றது.

0: நாட்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக 7 நாட்கள் இடம்பெறும் கண்டி உற்சவ உத்பலவர்ண ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய வருடாந்த ஸ்தல பெருகிராவின் திருவீதி விழா நேற்று ஆரம்பமாகியது.
1: கண்டி உத்பலவர்ண ஸ்ரீ மகாவிஷ்ணு ஆலய ஸ்தல பெருகிரா 769வது கடமையாக இம்முறை நடைபெறுகின்றது. பல்வேறு கலை அம்சங்கள் நிறைந்த இந்த பெருகிரா உள்நாட்டு வெளிநாட்டு மக்கள் மத்தியில் பிரபல்யம் பெற்றுள்ளது.

0: செய்முறை பிரகராவுக்கு விசில போலீஸ் பாதுகாப்பும் வழங்கப்பட்டுள்ளது.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் பிரதான செய்தி அறிக்கை.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிஆர்டி தமிழொலி, உலக தமிழர்களை ஒன்றிணைக்கும் வானொலி. திரை செய்தானங்கள், செய்திகள், அரசியல் அரங்கம், சிறுவர் நிகழ்ச்சி, பக்தி கீதங்கள், இன்னும் பல. ஐரோப்பாவின் முதல் 24 மணி நேர தமிழ் வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. பல்சுவையான நிகழ்ச்சிகளை கொடுத்து உங்களை மகிழ்விக்கும் ஒரே வானொலி டிஆர்டி தமிழ்ஒலி. இது தமிழ் மக்களின் வானொலி.
1: தொடரும் இந்திய செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் பிரான்சில் உள்ள விடி கேஷ் அண்ட் கரி, விடி சூப்பர் ஸ்டோர் வனத்தினர், சாசல் ராஷ்லா கோனேசில் அமைந்துள்ள விடி சூப்பர் ஸ்டோர் வனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும். அதனை தொடர்ந்து வரும் உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்ற வனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிசில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நாகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத்தருகிறார்கள் சுவிசில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர். பீகார் மாநிலம் பாங்கிபூர் பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வாக்குப்பதிவு இன்று காலை 7 மணிக்கு தொடங்கி நடைபெற்றிருக்கிறது. வாக்காளர்கள் ஆர்வமாக தங்களது வாக்குகளை பதிவு செய்திருக்கிறார்கள். திருச்சி மாவட்டம் முசோரி அருகே வறட்சியால் கருகிய பயிர்களுக்கு உயிர் கொடுக்க குடத்தில் நீரெடுத்து ஊற்றி விவசாயிகள் போராடி வருகிறார்கள்.
3: முசிறி வட்டம் மங்கலம் அருகே அண்ணா நகர் பகுதியில் எல்நினோ பருவநிலை மாற்றத்தின் கோர தாண்டவத்தால் கடுமையான வறட்சி ஏற்பட்டுள்ளது. வழக்கமான பருவமழை பொய்த்ததாலும் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக குறைந்ததாலும் இப்பகுதியில் விவசாய நிலங்கள் வறண்டு கிடக்கின்றன. பல மாதங்களாக பாடுபட்டு வளர்த்த மரவள்ளி செடிகளும் கரும்புகளும் போதிய நீரின்றி வாடி வதங்கி காய்ந்து வருகின்றன. எஞ்சியுள்ள மரவள்ளி கிழங்கு செடிகளை காப்பதற்காக விவசாயிகளும் கூலி தொழிலாளர்களும் ஆழ்துளை கிணற்று தண்ணீரை குடங்கள் மற்றும் பாத்திரங்களில் சுமந்து வந்து ஒவ்வொரு செடியாக ஊற்றி உயிர் கொடுக்க முயன்று வருகின்றனர்.
4: கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டர்லதான் காவிரி ஆறு இருக்கு. அப்படி இருந்தும் எங்களோட கிணறுகளும் எங்க ஆழ்துளை கிணறுகளும் ரொம்ப வறட்சியை நோக்கி பயணிச்சுட்டே இருக்குது. மரவள்ளி கிழங்குக்கு வந்து போதிய நீர் பற்றாக்குறை, ஆடி மாசத்துல மழை பெய்யற மழை கூட பெய்யல, எங்களுக்கு அதுவும் கைவிட்டுருச்சு. இயற்கையும் எங்களை கைவிட்டுட்டா நாங்க என்னதான் பண்றது? நாங்க விவசாயம் பண்ற விவசாயமும் எங்களை கைவிட்டு போயிருமோன்னு பயந்து இருக்கிற குடிநீரை வச்சாவது குடங்களை கொண்டு கூலி ஆட்களை வச்சு ஒவ்வொரு செடிக்கா தண்ணி ஊத்தி ஊத்தி காப்பாத்திக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.
3: ஓட்டுநர் வேலையை விட்டு விவசாயத்தை நம்பி வந்து ஏமாந்து போனதாக விவசாயி ஒருவர் வேதனை தெரிவித்தார்.
4: கூட்டுறவு சங்கத்துலதான் நாங்க கடன் தான் வாங்கி இந்த கரும்புகளை ஒரு 2-3 லட்சம் செலவெல்லாம் பண்ணுனாங்க. இதுங்க கரும்பு காடு 3.5 ஏக்கரும் காய விட்டுட்டோங்க தண்ணி இல்லாம. இது நான் லாரி டிரைவருங்க. லாரி டிரைவர் லாரியை விட்டு விட்டு நான் விவசாயம் பண்ணலான்னு வந்தேங்க. இப்ப என் சூழ்நிலை திருப்பி நான் லாரிக்கு தான் போற நிலைமை வந்துருச்சுங்க.
3: வாழ்வாதாரத்தை இழந்துள்ள நிலையில் பாதிப்பு குறித்து அரசு ஆய்வு செய்து உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என்பது விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது.
1: தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு காவிரியில் இருந்து தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. வினாடிக்கு 3500 கனஅடி

0: கொண்ட காவிரி ஆணைய தலைவர் ஒழுங்காற்றுக்குழு பரிந்துரைத்தபடி பற்றாக்குறை காலல் நீர் பங்கீட்டு திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 3500 கனஅடி வீதம் 15 நாட்களுக்கு தண்ணீர் திறக்க உத்தரவிட்டார். இந்நிலையில் பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய கர்நாடக முதலமைச்சர் திரு டி கே சிவகுமார், வரும் ஞாயிற்றுக்கிழமை நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் காவிரி நீர் விவகாரம் குறித்து விவாதிக்கப்படும் என்றார். மேலும் காவிரி நீர் விவகாரம் குறித்து பேச தமிழ்நாடு முதலமைச்சர் திரு விஜய் கர்நாடகம் வர உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார்.
1: ஞாயிற்றுக்கிழமை அனைத்துக் கட்சி கூட்டத்துக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது.
2: On this Kaveri issue and the Honorable Chief Minister of Tamil
1: Kaveri vikaram patti pesuvadhukku Tamil Nadu mudalamaicharum varukkar.
2: Tamil Nadu is coming. We wholeheartedly want to discuss, work out in the best interest of both the states.
1: இரண்டு மாநில அரசுகளின் பிரச்சனைகள் தொடர்பாக நாம் விரிவாக கலந்துரையாட இருக்கிறோம்.
0: தமிழ்நாட்டிற்கு காவிரி நீரை தர மறுத்து கர்நாடகா அடாவடி செய்யும் நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக அம்மாநிலத்திற்கு செல்லும் திரு விஜயின் முடிவுக்கு தமிழக அரசியல் தலைவர்களும் விவசாயிகளும் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர்.
1: தொடர்ந்து விவசாயிகளை தொடர்ந்து வஞ்சிக்கின்ற தற்போதைய அரசை கண்டித்து தஞ்சாவூரில் வருகின்ற 3ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று முனாக்கான ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். பயிர்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் விவசாயிகளை தமிழக வெற்றிக்கழக அரசு வஞ்சித்துவிட்டது. நாட்டின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயிகளை வீதிகளில் விஜய் போராட விட்டார். வேதனை தரும் தமிழக வெற்றிக்கழக ஆட்சி, விவசாயிகள் படும் துன்பமே அதற்கு சாட்சி என்று முனக்கான ஸ்டாலின் கூறியிருக்கிறார்.
3: அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயிர்கடன் தள்ளுபடி குறித்த தேர்தல் வாக்குறுதியை தாவேக அரசு நிறைவேற்றாததால் விவசாயிகள் வெகுண்டெழுந்து போராட்டம் நடத்தி வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதிலிருந்தே மேகதாது அணை கட்டுவதில் கர்நாடக அரசு தீவிரம் காட்டி வரும் நிலையில் பிரதமருக்கு கடிதம் எழுதியதுடன் கடமை முடிந்துவிட்டது என தமிழ்நாடு முதலமைச்சர் மௌனம் காத்து வருவதாக திரு ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். மேகதாது விவகாரம் தொடர்பாக தீர்ப்பாயம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்றத்தின் மூலம் வலியுறுத்தியிருக்கின்ற நிலையில் திரு விஜய் கர்நாடக பயணம் மேற்கொள்வது அதனை நீர்த்து போக செய்யாதா என்றும் அவர் கேட்டுள்ளார். தமது திரைப்படம் கர்நாடகத்தில் வெளியாவதில் சிக்கல் ஏற்படக்கூடாது என்பதற்காகவே முதலமைச்சர் அமைதி காப்பதாக வரும் செய்திகளுக்கும் அனைத்துக் கட்சி கூட்டத்துடன் விவசாய சங்க பிரதிநிதிகளின் கூட்டத்தையும் கூட்டுமாறு அனைத்துக் கட்சிகள் விடுத்த கோரிக்கைக்கும் பதில் கூறாமல் திரு விஜய் அமைதி காப்பதாக திரு ஸ்டாலின் கூறியுள்ளார். அனைத்துக் கட்சி கூட்டத்திற்கும் திமுக தான் அழைப்பு விடுக்க வேண்டுமென முதலமைச்சர் எதிர்பார்க்கிறாரா என்று வினவியுள்ள திரு ஸ்டாலின், தாவேக அரசால் முடியாது என்று சொல்லிவிட்டால் அதற்கும் தயாராகவே இருப்பதாக கூறியுள்ளார். இந்த ஆண்டு மேட்டூர் அணை திறக்கப்படாததால் 2500 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு ஏற்பட்டு 14 லட்சம் விவசாயிகளின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் குறுவை சிறப்பு நிவாரண தொகுப்பை காலம் தாழ்த்தாமல் அறிவிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். விவசாயிகளின் கோரிக்கைகளை வலியுறுத்தியும் காவிரி உரிமையை நிலைநாட்டுவதில் தாவேக அரசின் மெத்தன போக்கை கண்டித்தும் வரும் 3ஆம் தேதி காலை 10 மணி அளவில் தஞ்சாவூரில் எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி தலைமையில் திமுக ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் குரலை கேட்காத அரசின் கவனத்தை ஈர்க்கும் முதல்கட்ட நடவடிக்கைதான் இந்த ஆர்ப்பாட்டம் என்று கூறியுள்ள அவர், மெத்தன போக்கு தொடர்ந்தால் மிகப்பெரிய போராட்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கும் என்று எச்சரித்துள்ளார்.
1: மத்திய பிரதேசத்தில் பாசி பயிருக்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை வழங்க வலியுறுத்தி முதலமைச்சர் வீட்டை முற்றுகையிட சென்று ஆயிரக்கணக்கான விவசாயிகள் அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்டதால் போராட்டத்தை அவர்கள் விலக்கிக் கொண்டார்கள்.
4: பாசி பயிரை 100% கொள்முதல் செய்ய வேண்டும், ஈ டோக்கனை ரத்து செய்து உர விநியோகத்தை எளிமையாக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நர்மதாபுரம் மாவட்டத்தில் இருந்து 2000-க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தலைநகர் போபால் நோக்கி நேற்று முன்தினம் பேரணியாக புறப்பட்டனர். பேருந்துகள், வேன்கள், நடைபயணமாக சென்ற விவசாயிகள் சாலையிலேயே உணவு சமைத்து போராட்டத்தை தொடர்ந்தனர். அரசுடன் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து ஷாமலா ஹில்ஸ் பகுதியில் உள்ள முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் வீட்டை முற்றுகையிட விவசாயிகள் சென்றனர். தடுப்புகளை ஏற்படுத்தி அவர்களை போலீசார் தடுக்க முயன்றதால் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது. போராட்டக்காரர்கள் மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் இல்லத்தையும் முற்றுகையிட முயன்றனர். மேலும் பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்களை அடித்து சேதப்படுத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளின் போராட்டத்திற்கு கரப்பான்பூச்சி ஜனதா கட்சி, உத்தரப்பிரதேச விவசாயிகள் சங்கம், ஜென்சி இளைஞர்கள் ஆதரவு தெரிவித்தனர். இதைத் தொடர்ந்து நேற்றிரவு மத்திய பிரதேச வேளாண் அமைச்சர் திரு ஜடல் சிங் ஹன்சாவுடன் விவசாயிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அதில் 60% பாசி பயிரை கொள்முதல் செய்யவும் உரம் வாங்குவதற்கான மின்னணு டோக்கன் முறை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்படுவதாகவும் அரசு உறுதியளித்தது.

0: இதையடுத்து போராட்டத்தை விலக்கிக் கொண்ட விவசாயிகள் உறுதிமொழியை அரசு நிறைவேற்றாவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரித்துள்ளனர்.
1: தொடர்ந்து கும்பகோணத்தில் மாங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்க கோரி மாங்காய்களை உடைத்து விவசாயிகள் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார்கள்.
0: தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்தில் கோட்டாட்சியர் திரு திருமலை தலைமையில் விவசாயிகள் குறைதீர் நாள் கூட்டம் நேற்று நடைபெற்றது. கூட்டத்தில் பங்கேற்க வந்த விவசாயிகள் அலுவலகம் முன்பு திரண்டு கைகளில் இருந்த மாங்காய்களை தரையில் வீசி உடைத்தனர். குறைந்தபட்ச ஆதரவு விலை அறிவிக்க வேண்டும், மாம்பழ குளிர்பதன சேமிப்பு கிடங்கு அமைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். விலை கிடைக்காததால் மாமரங்களை வெட்டி வருவதாக வேதனை தெரிவித்தனர்.
2: தமிழக அரசு தலையிட்டு மாங்காய்க்கு குறைந்தபட்ச ஆதரவு விலையை வழங்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் கும்பகோணத்தில் ஒரு சேமிப்பு கிடங்கு, அது குளிர்பதன ஊட்டப்பட்ட ஒரு சேமிப்பு கிடங்கு அமைக்கணும். மா விவசாயிகளை பாதுகாக்கக்கூடிய அத்துணை நடவடிக்கையையும் தமிழக அரசு முன்முயற்சியோடு எடுக்க வேண்டும்.
0: இதேபோல பால் கொள்முதல் விலையை உயர்த்த கோரி பால் கேன்களை தலையில் சுமந்து வந்த விவசாயிகள் கும்பகோணம் கோட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பசு மாடுகளை ஓட்டி வந்தவர்கள் பசும்பால் லிட்டருக்கு 60 ரூபாயும் எருமைப்பால் லிட்டருக்கு 90 ரூபாயும் உயர்த்தி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினர். மாடுகளுக்கான புல் மற்றும் தீவனத்தின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளதாக கூறிய விவசாயிகள் தேர்தல் வாக்குறுதிப்படி தாவேக்க அரசு பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டனர்.
1: தொடர்ந்து கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் குடும்பத்துக்கு அரசு வேலை வழங்கியதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததை எதிர்த்து தமிழக வெற்றி கழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது.
3: கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தாவேக்க தலைவர் திரு விஜய் கரூர் வேலுச்சாமிபுரத்தில் பிரச்சாரம் செய்தார். அப்போது ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 41 பேர் பலியானார்கள். இந்த சம்பவம் குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வருகிறது. இந்நிலையில் கடந்த 10ஆம் தேதி கரூரில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நெரிசலில் சிக்கி பலியான 31 பேரின் குடும்பங்களுக்கு அரசு பணி ஆணைகளை முதலமைச்சர் திரு விஜய் வழங்கினார். இதனை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்குகளை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு நீதிபதிகள் திரு கார்த்திகேயன், திரு சக்திவேல் அமர்வு தமிழக அரசால் வழங்கப்பட்ட பணி ஆணைகளை ரத்து செய்து உத்தரவிட்டனர். கருணை பணி வழங்குவது தொடர்பாக உச்சநீதிமன்றம் பல்வேறு வழிகாட்டுதல்களை வழங்கியுள்ளதாக சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் இந்த வழிகாட்டுதல்கள் கரூர் நெரிசலில் சிக்கியவர்களுக்கு அரசு பணி வழங்கியதில் பின்பற்றப்படவில்லை என கூறினர். சிவகாசி வெடிவிபத்தில் பலியானவர்களின் குடும்பங்களுக்கும் அரசு பேருந்து விபத்தில் சிக்கி உயிரிழப்பவர்களின் குடும்பத்தினருக்கும் அரசு வேலை வழங்குவீர்களா என்றும் நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்நிலையில் இந்த தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு மேல்முறையீடு செய்துள்ளது. அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட உரிமையில்லை என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே உயர்நீதிமன்ற உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று மேல்முறையீட்டு மனுவில் தாவேக்க அரசு கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: தொடர்ந்து இந்தியாவில் 100,000 மேற்பட்ட பள்ளிகள் வெறும் ஒரேயொரு ஆசிரியருடன் இயங்கி வருவதான வெளியான தகவல்கள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்தியா முழுவதும் உள்ள ஆசிரியர் காலி பணியிடங்கள் குறித்து மாநிலங்களவையில் கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த மத்திய கல்வித்துறை இணையமைச்சர் ஜேன் சௌத்ரி இது தொடர்பான விரிவான தரவுகளை வழங்கியிருந்தார். அந்த தரவுகளின் அடிப்படையில் கல்வியில் உலக நாடுகளுடன் போட்டி போடும் இந்தியாவில் 100,000 அதிகமான தனியார் அரசு உதவி பெறும் பள்ளிகள் தலா 1 ஆசிரியருடன் இயங்கி வருவதாக மத்திய இணையமைச்சர் சௌத்ரி தெரிவித்திருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஆந்திரத்தில் மட்டும் 16,000 மேற்பட்ட பள்ளிகள் ஒரேயொரு ஆசிரியருடன் செயல்பட்டு வருவதாகவும் இந்தியாவில் ஆசிரியர் மாணவர்களிடையான விகிதம் சரியான அளவில் இருந்த போதும் நாடு முழுவதும் அதிக அளவிலான ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதை இது சுட்டிக்காட்டுகிறது. தேசிய கல்விக் கொள்கையின்படி மாணவர்கள் ஆசிரியர்களிடையான விகிதம் தொடக்க பள்ளிகளுக்கு 19, மேல்நிலை பள்ளிகளுக்கு 17, உயர்நிலைக்கு 23 என்ற அளவில் இருப்பதாக கல்வித்துறை தெரிவித்திருக்கிறது. இருந்தாலும் 100,000 அதிகமான பள்ளிகளில் வெறும் ஒரேயொரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றுகிறார் என்பது போதிய அளவிலான ஆசிரியர்கள் இல்லையா, காலி பணியிடங்களை நிரப்பவில்லையா என்ற கேள்விகளை எழுப்பியுள்ளது. பள்ளி கல்விக்கான ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு வெளியிட்டுள்ள கடந்த 2025-2026 ஆண்டுக்கான தரவுகளின்படி இந்தியா முழுவதும் 1,08,043 பள்ளிகளில் வெறும் ஒரே ஒரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றி வருவதாக தெரிவித்துள்ளது. இந்த பட்டியலில் ஆந்திரம் முதலிடத்தை பிடித்திருக்கிறது. ஆந்திரத்தில் 16,357 பள்ளிகளில் ஒற்றை ஆசிரியர்களுடன் நாட்டில் 16% பெற்றிருக்கிறது. வட இந்தியா, தென்னிந்தியா என்றெல்லாம் இல்லாமல் நாடு முழுவதும் அதிகளவிலான பள்ளிகளில் ஒற்றை ஆசிரியர்கள் மட்டுமே பணியாற்றுகிறார்கள். ஜார்க்கண்டில் 9,827 பள்ளிகள், மகாராஷ்டிராவில் 9,269 பள்ளிகள், உத்தரப்பிரதேசத்தில் 7,874 பள்ளிகள், ராஜஸ்தானில் 7,200, கர்நாடகத்தில் 8,042, மேற்கு வங்கத்தில் 6,769 பள்ளிகள் என்று நாடு முழுவதும் இந்த 7 மாநிலங்களில் மொத்தமாக 65% பள்ளிகள் இடம்பெற்றிருக்கின்றன. தெலுங்கானாவில் 4,793, தமிழ்நாட்டில் 3,957 மற்றும் அசாமில் 3,159 பள்ளிகள் உள்ளன. இமாச்சல பிரதேசத்தில் 3,128, உத்தரகாண்டில் 2,655 மற்றும் சத்தீஸ்கரில் 2,461 பள்ளிகள் என்று 4 இலக்கங்களில் இருந்தாலும், மறுபுறம் கேரளத்தில் 67, நாகாலாந்தில் 35, சிக்கிமில் 31, லடாக்கில் 28, டெல்லியில் 7, அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் 1 என்று ஒரேயொரு ஆசிரியர் மட்டுமே பணியாற்றும் பள்ளிகள் இருப்பதாக மத்திய அரசின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கர்நாடகாவில் 18 முதல் 25 வயதுக்குட்பட்ட 7,000 மேற்பட்ட இளைஞர்கள், கல்லூரி மாணவர்களுக்கு HIV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனைத்து கல்லூரிகளிலும் HIV பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம்களை நடத்த கர்நாடக அரசு உத்தரவிட்டது. கர்நாடகாவில் சுமார் 2,60,000 பேர் HIV பாதிப்புடன் வாழ்ந்து வருவதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளார்கள். மாணவர்கள் மீதான காவல்துறை அத்துமீறல்கள் விவகாரத்தில் அமித்ஷாவை பதவி நீக்க வேண்டும் என்று ராகுல் காந்தி வலியுறுத்துகிறார்.
3: நீட் வினாத்தாள் கசிவு முறைகேட்டுக்கு பொறுப்பேற்று திரு தர்மேந்திர பிரதான் பதவி விலக வலியுறுத்தி டெல்லியில் போராடிய மாணவர்கள் மீது தடியடி நடத்தப்பட்டதுடன் பெல்லட் குண்டுகள் மூலம் சுடப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இது தொடர்பாக டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராகுல்காந்தி, மாணவர்கள் தாக்கப்பட்டதற்கான புகைப்பட ஆதாரங்களை காட்டினார். மாணவர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்த பயன்படுத்திய தடிகளில் ஆணிகள் பொருத்தப்பட்டிருந்ததாக அவர் குற்றம் சாட்டினார். பெல்லட் குண்டுகள் மூலம் மாணவர்கள் சுடப்பட்டார்கள் என்றும், பெண்கள் சிறுமிகள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டதாக திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். மாணவர்கள் மீதான தாக்குதலுக்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவே காரணம் என்று குற்றம் சாட்டிய அவர், தாம் நாடாளுமன்றத்தில் அமர்ந்திருந்த போது காவல்துறை அதிகாரிகளுடன் திரு அமித்ஷா பேசியதை பார்த்ததாக கூறினார். எனவே 1, துப்பாக்கிச்சூடு நடத்த திரு அமித்ஷா உத்தரவிட்டிருக்க வேண்டும், இல்லை என்றால் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட இருந்தது அவருக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கும் என்ற திரு ராகுல்காந்தி, எனவே இந்த சம்பவத்திற்கு பொறுப்பேற்று திரு அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
1: 1, பெல்லட் துப்பாக்கிகளால் மக்களை சுடவும், ஆணிகள் பொருத்தப்பட்ட தடிகளால் மக்களை அடிக்கவும்.
4: 2, மின்னதிர்ச்சி
1: தடிகளை பயன்படுத்தவும் அமித்ஷா தான் உத்தரவிட்டிருக்க வேண்டும். அல்லது டெல்லி விதிகளில் என்ன நடக்கிறது என்பது அவருக்கு தெரியவில்லை.
4: If he didn't know what was happening, he's incompetent. And if he ordered...
1: மூன்றாவது சாத்திய கூறு இல்லை. முதல் நிகழ்வில் அவர் குற்றவாளி.
4: Yet, he's culpable. There is no third possibility. He either ordered it, or he has no idea what's going on in his ministry.
1: இரண்டாவது நிகழ்வில் அவர் திறமையற்றவர். 2 நிகழ்வுகளில் ஏதாவது ஆக இருந்தாலும் அவர் வெளியேற வேண்டும்.
4: And he's incompetent. In either case, he has to go.
3: திரு அமித்ஷாவை பதவி நீக்கம் செய்வதுடன் உச்சநீதிமன்ற மேற்பார்வையில் குழு அமைத்து மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் தொடர்பாக விசாரணை நடத்த வேண்டும் என்றும் திரு மோடியை அவர் வலியுறுத்தியுள்ளார். மன்னிப்பு கேட்டால் மக்களவையில் பேச அனுமதிப்பதாக கூறியதாகவும், ஆனால் ஒருபோதும் பாஜக, RSS மற்றும் அவர்களுடன் தொடர்புடையவர்களிடம் மன்னிப்பு கேட்க மாட்டேன் என்று திரு ராகுல்காந்தி தெரிவித்தார். இதனிடையே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை பல்வேறு மாநில போலீசார் கைது செய்து வருவதாக கண்டனம் தெரிவித்து மாணவர்கள் டெல்லியில் பதாகைகளை ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். மாணவர்களை கைது செய்யக்கூடாது, வழக்கு பதிவு செய்யக்கூடாது, தாக்குதல் நடத்திய போலீசார் மீது நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். சிறையில் அடைக்கப்பட்டுள்ளவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்றும், அவர்களை விடுதலை செய்யும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மாணவர்கள் தெரிவித்தனர். இந்நிலையில் மாணவர்கள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் மட்டுமே வீசப்பட்டதாகவும், துப்பாக்கிச் சூடு நடத்தப்படவில்லை என்றும் மக்களவையில் மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திர சிங் விளக்கம் அளித்துள்ளார்.
1: தொடர்ந்து அசாதாரண சூழல் தவிர மற்ற நேரங்களில் பெல்லட் குண்டுகளை பயன்படுத்தக்கூடாது என்று டெல்லி போராட்டம் தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது.
5: டெல்லியில் கடந்த 20ஆம் தேதி நீட் முறைகேடுகளை கண்டித்து நாடாளுமன்றம் நோக்கி ஊர்வலமாக செல்ல முயன்ற கரப்பான் பூச்சி ஜனதா கட்சியினர் மற்றும் மாணவர்கள் மீது போலீசார் கண்மூடித்தனமாக தாக்குதல் நடத்தியதும் பெல்லட் குண்டுகளால் சுட்டதும் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இந்த தாக்குதல் தொடர்பாக முன்னாள் IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத், பெல்லட் குண்டுகளால் பாதிக்கப்பட்ட திரு பிரசாந்த் குமார் சிங், ஷேக் இர்ஷாத் மன்சூரி ஆகியோர் தாக்கல் செய்த மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு சூரியகாந்த், நீதிபதிகள் திரு ஜாய் மல்யா பாக்சி, திருமதி மோகனா ஆகியோர் கொண்ட அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தன. அப்போது பாதிக்கப்பட்ட மாணவர்கள் தரப்பு வழக்கறிஞர் திருமதி பிருந்தா குரோவர், அதிரடிப்படை விசாரணையில் பெல்லட் குண்டுகளால் 7 ரவுண்டுகள் மாணவர்கள் மீது சுடப்பட்டது தெரிய வந்துள்ளதாகவும், உலோக குண்டுகள் தாக்கி மாணவர்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். அரசியலமைப்பு சட்டம் 19(1)(b) வழங்கியுள்ள சுதந்திரமாக கூடும் உரிமைக்கு இது எதிரானது என்று அவர் சுட்டிக்காட்டினார். அடுத்து வாதிட்ட IPS அதிகாரி திரு யசோவர்தன் ஆசாத் தரப்பு வழக்கறிஞர் கூட்டத்தை கலைக்க பெல்லட் குண்டுகளை பயன்படுத்த தடை விதிக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் பெல்லட் துப்பாக்கிகள் கண்மூடித்தனமாக பயன்படுத்தப்பட்டதா என்பதை சரிபார்க்க விரைவு அதிரடிப்படையின் வெடிமருந்துகள் மற்றும் ஆயுத பயன்பாட்டு பதிவேடுகளை பாதுகாத்து சமர்ப்பிக்குமாறு மத்திய அரசுக்கும் டெல்லி காவல்துறைக்கும் உத்தரவிட்டனர். மாணவர்களின் போராட்டங்களையும் அரசுக்கு எதிராக பொதுவெளியில் போராடுபவர்களையும் காவல்துறையினர் வன்முறையை கொண்டு அடக்காமல் அகிம்சை வழியையே கையாள வேண்டும் என்று நீதிபதிகள் அறிவுறுத்தினர். டெல்லி தாக்குதலில் காவல்துறையினர் கூடுதல் பலப்பிரயோகம் செய்தது உறுதி செய்யப்பட்டால் புதிய வழிகாட்டு நெறிமுறைகள் வகுக்கப்படும் என தலைமை நீதிபதி கூறினார். காவல்துறையினரும் மனிதர்கள்தான் என்ற நீதிபதி திரு ஜாய் மல்யா பக்சி, போதுமான பாதுகாப்பு உபகரணங்கள் அவர்களுக்கு வழங்கப்படவில்லை என அரசுக்கு கண்டனம் தெரிவித்தார்.
1: தொடர்ந்து டாஸ்மாக் முறைகேடு தொடர்பான வழக்கில் முன்பிணை கோரிய திராவிட முன்னேற்ற கழக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடு பாறை டாஸ்மாக் கடையில் காலாவதியான மதுபோத்தர்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார் எழுந்துள்ளது.
3: டாஸ்மாக் கடைகள் மூடப்படுவதில் தொடர்ந்து பல்வேறு சர்ச்சைகள் எழுந்து வருகின்றன. இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடும் பாறையிலிருந்து மூலக்கடை செல்லும் சாலையில் 8606 எண் கொண்ட அரசு மதுபான கடை இயங்கி வருகிறது. இந்த கடையில் மதுபானம் வாங்கிய நபர் ஒருவர் அதில் காலாவதியான தேதி 2025 ஆம் ஆண்டு என எழுதப்பட்டிருந்ததை கண்டு அதிர்ச்சியடைந்தார். இதையடுத்து அந்த நபர் டாஸ்மாக் பணியாளர்களிடம் பாட்டிலை திருப்பி கொடுத்து ஆவேசமாக பேசிய வீடியோ காட்சிகள் இணையத்தில் வைரலாகி வருகிறது.
6: 2024 கோட்டை 25 டிஸ்பிளே கேட்டதுக்கு டிஸ்பிளே அப்படிலாம் உங்களுக்கு கணக்கில்ல, கோட்டை எல்லாம் ஒண்ணுதுன்னு சொல்லி கோட்டை கொடுத்தாங்க, திருப்பி அந்த கோட்டை வந்து வாங்கிட்டாங்க.
3: தமிழ்நாட்டில் 5000-க்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் காலாவதியான பாட்டில்கள் விற்கப்படுவதாக வெளியாகியுள்ள தகவல் அதன் வாடிக்கையாளர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது.
1: இந்த நேரத்தில் தமிழகத்தில் டாஸ்மாக் மூலம் அரசு நேரடியாக மேற்கொண்டு வரும் மதுபான சில்லறை விற்பனையை படிப்படியாக தனியார் மயமாக்கி அரசு உரிமம் வழங்கும் அமைப்பாக மட்டும் செயல்பட திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் போராட்டத்தில் ஈடுபட்டு வருபவர்களை இந்தியாவுக்கு இணையான எதிரிகள் என்று விமர்சித்த பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் கவஜா ஆசிப் அவர்களுடன் எந்தவித பேச்சுவார்த்தையும் நடத்தப்போவதில்லை என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பிராந்திய பேரவையில் அகதிகளுக்கான சர்ச்சைக்குரிய 12 இடங்களை நீக்க வலியுறுத்தி AAC அமைப்பினர் கடந்த 2 மாதங்களாக போராடி வருகிறார்கள். போராட்டங்கள் தீவிரமடைந்ததை அடுத்து பாகிஸ்தான் அரசு இந்த அமைப்பை தடை செய்ததோடு அந்த பகுதியில் இணைய சேவைகளையும் முடக்கியுள்ளது. இந்த சூழலில் கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற முதற்கட்ட பேரவைத் தேர்தலையொட்டி அந்த அமைப்பினர் பிராந்திய தலைநகர் முசரபாத்தை நோக்கி பேரணியை தொடங்கிய போது வன்முறை வெடித்தது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் கடந்த 2 நாட்களில் நடத்திய தாக்குதலில் பெண்கள் குழந்தைகள் உட்பட 37 பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் பலர் காயமடைந்துள்ளதாகவும் ஏஏஎஃப்சி அமைப்பினர் குற்றம் சாட்டியுள்ளார்கள். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் கவஜா ஆசிப், போராட்டக்காரர்களுடன் எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, அவர்களை இந்தியாவுக்கிடையான எதிரிகளாகவே நாங்கள் கருதுகிறோம் என்று அவர் குறிப்பிட்டார். தேனி அருகே மேற்கு தொடர்ச்சி மலையில் காட்டு தீயால் 200 ஏக்கருக்கு மேற்பட்ட வனப்பகுதி எரிந்து சேதமடைந்து விட்டது.
0: பெரியகுளம் அடுத்த லட்சுமிபுரம் பின்பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலையில் ஊரடி, ஊத்துக்காடு மற்றும் வீரபையனார் கோவில் வனப்பகுதி ஆகிய இடங்களில் பற்றிய காட்டு தீ மளமளவென பற்றி தொடர்ந்து எரிந்து வருகிறது. இந்த காட்டு தீயை கட்டுப்படுத்த வனத்துறையினர் தீவிர முயற்சி மேற்கொண்ட போதிலும் உயரமான மலைப்பகுதி என்றால் தீயை கட்டுப்படுத்துவதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. காட்டு தீ 200க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவிலான இடங்களில் பரவியதால் வனப்பகுதியில் உள்ள விலை உயர்ந்த மரங்கள், மூலிகை செடிகள் தீயில் எரிந்து சாம்பலாகின. மேலும் வன விலங்குகள் வாழ்விடத்தை விட்டு வெளியேறும் சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது. காட்டு தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையில் தீ தடுப்பு காவலர்கள் மற்றும் வனத்துறையினர் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளதாக பெரியகுளம் வனச்சரக அதிகாரி தெரிவித்துள்ளார்.
1: தொடர்ந்து இந்தியாவின் ஒட்டுமொத்த தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் 134.8 கோடியாக அதிகரித்து புதிய உச்சத்தை தொட்டுள்ளது. தொலைபேசி பிரிவில் புதிய வாடிக்கையாளர்களை சேர்ப்பதில் பாரதி ஏர்டெல் நிறுவனம் தனது போட்டியாளரான ஜியோவை பின்னுக்கு தள்ளி தொடர்ந்து முதலிடத்தை தக்க வைத்துள்ளது. மேற்கு வங்கத்தின் பிர்பூம் மாவட்டத்தில் முன்னாள் அரசு பஸ் சாரதியும் கல்குவாரி உரிமையாளருமான மீனார் மண்டல் என்பவரின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் 20 கோடி ரூபாவுக்கு அதிகமான ரொக்கம் மற்றும் 15 கிலோ தங்கம் அவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது.
3: பீர்பூம் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் பேருந்து ஓட்டுநர் மீனார் மண்டல் என்பவர் கல்குவாரி நடத்தி வருகிறார். சட்டவிரோத கனிம கடத்தல் புகார் அடிப்படையில் அவரது வீட்டில் காவல்துறையினர் நேற்றிரவு அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது கட்டுக்கட்டாக பைகளில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 28 கோடி ரூபாய் பணத்தை அவர்கள் கைப்பற்றினர். 5 பணம் என்னும் இயந்திரங்கள் பழுதாகும் அளவிற்கு மலைபோல் பணம் குவித்து வைக்கப்பட்டிருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். கணக்கில் வராத 15 கிலோ தங்க பிஸ்கெட்டுகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன. இந்த பணம் மற்றும் தங்கம் தனது கூட்டாளியான கல்குவாரி உரிமையாளர் டூலு மண்டலுவுக்கு சொந்தமானவை என்று மினார் கூறியுள்ளார். டூலு மண்டல் திரிணாமுல் காங்கிரஸில் செல்வி மம்தா பானர்ஜிக்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய எம்எல்ஏக்களில் ஒருவரான திரு அனுப்பிரதா மண்டலுக்கு நெருக்கமானவர். டூலு மண்டலையும் விசாரிக்க போலீசார் திட்டமிட்டுள்ளதால் திரு அனுப்பிரதா உள்ளிட்ட திரிணாமுல் தலைவர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கைப்பற்றப்பட்ட பணம் தங்கத்தை சமூக வலைதளத்தில் பதிவிட்டு காவல்துறையின் நடவடிக்கையை மேற்கு வங்க முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி பாராட்டியுள்ளார். ஊழல்வாதிகள் மற்றும் மணல் மாபியாக்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கை தொடரும் என்று அவர் கூறியுள்ளார்.
1: தொடர்ந்து சபரிமலைக்கு மில்மா நிறுவனம் விநியோகம் செய்த நெய்யில் முறைகேடு ஏற்பட்டுள்ளதாக பால்வள மேம்பாட்டுத்துறை அறிக்கையை வெளியிட்டுள்ளது.
3: ஐயப்பன் கோயிலுக்கு கேரள அரசின் கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பான மில்மா நிறுவனம் தயாரிக்கும் உயர்தர நெய் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. கடந்த சீசனில் மில்மாவின் பத்தினம் திட்டா உற்பத்தி மையத்திலிருந்து 1,77,066 லிட்டர் நெய் விநியோகம் செய்யப்பட்ட நிலையில் அதில் தரம் குறைந்த நெய் கலப்படம் செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இதுகுறித்து அம்மாநில பால்வள மேம்பாட்டுக் கழக இயக்குநர் நடத்திய விசாரணையில் சபரிமலைக்கு கொண்டு செல்லும் வழியில் மில்மா டின்களில் தரம் குறைந்த கலப்பட நெய்யை அடைத்து அனுப்பியதும் அதை சபரிமலையில் உள்ள உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் கண்டுகொள்ளாததும் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து விசாரணை நடத்திய தேவசம்போடு ஊழல் தடுப்பு ஆணையம் ஆணையரிடம் அறிக்கை சமர்ப்பித்துள்ளது. அதில் கலப்பட நெய் முறைகேட்டுக்கு பால் பண்ணை வைத்துள்ள விவசாயி ஒருவரும் தேவசம்போர்டு உயர் அதிகாரி ஒருவரும் இடைத்தரகர்களாக செயல்பட்டனர் என்றும் கலப்பட நெய் பம்பையிலிருந்து சன்னிதானம் செல்லும் வரை எந்த இடத்திலும் ஆய்வு செய்யப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளதாக தெரிகிறது. முறைகேடு குறித்த தகவல் கிடைத்த பிறகும் மில்மா நிர்வாகிகள் மற்றும் தேவசம்போர்டு நிர்வாக குழுவினர் விசாரணை நடத்தவில்லை எனவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்த மோசடி குறித்து விசாரிக்க பால்வள மேம்பாட்டுத்துறை இணை இயக்குநர் தலைமையில் 4 பேர் கொண்ட குழுவை கேரள அரசு நியமித்துள்ளது.
1: தொடர்ந்து திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நேற்று 74,471 பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தார்கள். இவர்களில் 31,319 பக்தர்கள் தலைமுடி காணிக்கை செலுத்தினார்கள். கோவிலில் உள்ள உண்டியல்களில் பக்தர்கள் 4,68,00,000 ரூபாவை காணிக்கையாக செலுத்தினார்கள். 4,009 பேருக்கு லட்டு விநியோகிக்கப்பட்டது. 2,059 பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதம் வழங்கப்பட்டுள்ளது. இன்று காலை வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் உள்ள அனைத்து அறைகளும் நிரம்பியதால் பக்தர்கள் வெளியே நீண்ட வரிசையில் காத்திருக்கிறார்கள். இவர்கள் சுமார் 12 மணி நேரம் காத்திருந்து ஏழுபலையானை தரிசனம் செய்கிறார்கள். 300 ரூபாய் பிரவேச சீட்டு பெற்ற பக்தர்கள் 3 மணி நேரத்திலும், நேர ஒதுக்கீடு பிரவேச சீட்டு பெற்றவர்கள் சுமார் 5 மணி நேரத்திலும் தரிசனம் செய்கின்றார்கள். ஸ்ரீரங்கம் ரங்கநாத சுவாமி கோவில் கிழக்கு கோபுர திருப்பணியை அமைச்சர் ரமேஷ் 2 நாளுக்கு முன் பார்வையிட்டார். அப்போது அவர் இந்து சமய நம்பிக்கை மற்றும் உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் அதிகார எண்ணத்தில் காலில் சப்பாத்து அணிந்து பார்வையிட்டது கண்டிக்கப்படுகிறது. பொறுப்பு மிக்க அமைச்சர் செய்தது துடியும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதற்கு அமைச்சர் ரமேஷ் பொதுவழியில் மன்னிப்பு கோர வேண்டும் என்று ஸ்ரீரங்கம் கோவில் நிர்வாகம் இதுகுறித்து விளக்கம் அளிக்க வேண்டும். அதேபோல் கரூர் இனாம் நிலங்கள் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள நிலையில் இந்த நிலங்கள் ஸ்ரீரங்கம் கோவிலின் பெயரில் இல்லை என்று அமைச்சரின் கருத்து ஏற்க முடியாதது. இந்த கருத்துக்கு தார்மீக பொறுப்பேற்று அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். மேலும் கரூர் மாவட்டத்தில் கோவில் நிலங்கள் மீது நீக்கப்பட்ட பதிவு தடையை உடனடியாக மீண்டும் அமல்படுத்த வேண்டும். ஓய்வுபெற்ற உயர்நீதிமன்ற நீதிபதி தலைமையில் சுயாதீன விசாரணை குழு அமைத்து அனைத்து இனாம் நிலங்களையும் ஆய்வு செய்ய வேண்டும். கோவில் சொத்துக்கள் அரசின் சொத்துக்கள் அல்ல. அவை மக்களின் மத நம்பிக்கையுடன் இணைந்துள்ள பொது அறக்கட்டளை சொத்துக்கள். அவற்றை பாதுகாப்பது அரசின் சட்டபூர்வ கடமை என்று தெரிவிக்கப்படுகிறது. சென்னையில் தங்கம் விலை இன்று சவரனுக்கு 600 ரூபாய் என்று, ஒரு சவரன் 1,5,840 ரூபாவுக்கும், கிராமுக்கு 75 ரூபாய் என்று, ஒரு கிராம் 13,230 ரூபாவுக்கும் விற்பனையாகிறது. சென்னையில் சில்லறை வர்த்தகத்தில் வெள்ளி விலை மாற்றமின்றி ஒரு கிராம் 235 ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒளிபரப்பாகும் டிஆர்டி தமிழொலியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் தொடர்கின்றது.
3: யுக்ரைன் நடத்திய தாக்குதலில் மேலும் 2 ரஷ்ய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் தாக்கப்பட்டதாக யுக்ரைனிய அதிபர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். மாஸ்கோவின் தென்கிழக்கில் உள்ள ரயாசான் நிலையம் ரஷ்யாவின் மிகப்பெரிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களில் ஒன்றாகும். மேலும் அருகில் உள்ள மாபெரும் சில்லறை விற்பனை நிறுவனமான வைல்பெரிஸின் கிடங்கும் தீக்கிரையாக்கப்பட்டது. ரோஸ்டோ பகுதியில் உள்ள ஒரு ஏற்றுமதி முனையம் மற்றும் ஒரு ராணுவ தொழிற்சாலை ஆக்கிரமிக்கப்பட்ட கிரைமியாவில் உள்ள ஒரு கடற்படை தளம் ஆகிய இடங்களும் யுக்ரைனால் இலக்கு வைக்கப்பட்டன. அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பிற்கு ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு அபாயங்கள் இருப்பதாக கருதி வெளிநாடுகளில் தயாரிக்கப்பட்ட புதிய மனித உருவ ரோபோக்களை அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்வதற்கு டிரம்ப் நிர்வாகம் தடை விதித்துள்ளது. இது 4 கால்கள் உள்ள ரோபோக்கள் உட்பட மேம்பட்ட அமைப்புகளுடைய ரோபோக்களுக்கும் பொருந்தும். அவற்றில் பல சீனாவில் தயாரிக்கப்படுகின்றன. ரோபாட்டிக்ஸ் மற்றும் செயற்கை நுண்ணறிவை மேம்படுத்துவதில் போட்டி நாடாக இருக்கும் சீனா வர்த்தக பிரச்சினைகளை அமெரிக்கா அரசியலாக்குகிறது என்று கூறி இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளது.
1: உலக செய்திகள். அமெரிக்கா ஈரான் மீது மீண்டும் மிக கடுமையான தாக்குதல் நடத்துகிறது. முன்னதாக ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படை தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. அதற்கு பதிலடி கொடுக்கப்படும் என்று அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூறியிருந்தது நேர்கள் அறிந்ததே.
5: ஈரானுடன் கடந்த ஜூன் மாதம் செய்து கொண்ட தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தத்தை முறித்துக் கொண்ட அமெரிக்கா தொடர்ந்து 13 நாட்களாக தாக்குதல் நடத்தியது. ஈரானும் வளைகுடாவில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது ஏவுகணைகளை வீசியது. இந்நிலையில் ஈரானில் தாக்குதல் இலக்குகளை எட்டியதாக கூறி கடந்த வாரம் தாக்குதலை தற்காலிகமாக நிறுத்துவதாக அதிபர் டிரம்ப் அறிவித்தார். இதனால் பதற்றம் சற்று தணிந்த நிலையில் நேற்று ஜோர்டானில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தை குறிவைத்து பாலிஸ்டிக் ஏவுகணைகளை ஈரான் ஏவியது. இதற்கு பதிலடியாக அமெரிக்க படைகள் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஈரானின் ஹுசிஸ்தான், கெஷும் தீவு, புஷேர், ஜாம் மற்றும் ஹோர்முஸ் நகரங்களில் கட்டிடங்கள் இடிந்து சேதமடைந்தன. அமெரிக்காவின் தாக்குதலில் கெஷும் தீவில் தம்பதியும் 2 குழந்தையும் உயிரிழந்தனர். இந்நிலையில் மீண்டும் அத்துமீறிய அமெரிக்காவுக்கு இன்று இரவு தண்டனை கொடுக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளதால் பதற்றம் அதிகரித்துள்ளது. இதனிடையே ஹோர்முஸ் நீரிணையை கூட்டாக நிர்வகிக்கும் ஓமனின் திட்டத்தை ஈரான் நிராகரித்துள்ளது. நீரிணையின் இருவழி போக்குவரத்தையும் தாங்கள் மேற்பார்வையிடும் வகையில் புதிய முன்மொழிவை ஈரான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காசிம் கரிபாபாடி அளித்துள்ளார். இதனை பரிசீலித்த ஓமன், ஈரானிய நீர், சர்வதேச பாதை மற்றும் ஓமன் நீர் என மூன்று கடல்வழி பாதைகளை கொண்ட மற்றொரு முன்மொழிவை வழங்கியுள்ளது. இதனை ஓரளவு ஏற்றுக்கொண்டுள்ள ஈரான் இறுதி ஒப்பந்தம் தொடர்பாக பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
1: தொடர்ந்து ஈராக்கில் உள்ள ராணுவ தளங்களை குறிவைப்பதாக சவுதி அரேபியாவும் அமெரிக்காவும் அறிவித்துள்ளன. உலகில் ஆக அதிக அளவில் கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யும் நாடு சவுதி அரேபியாவாக இருக்கிறது. கடந்த இரண்டு நாட்களாக அதன் கச்சா எண்ணெய் நிலையங்கள் தாக்கப்பட்டதாக சவுதி அரேபியாவும் கூறுகிறது. ஈரானுடன் இணக்கமாக உள்ள ஈராக்கிய ஆயுத குழுக்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் அது தெரிவித்தது. ஈரான் போர் தொடர்பான மேலும் சில தகவல்களின் தொகுப்பு இதோ.
7: ஹோர்முஸ் நீரிணையை ஒட்டியுள்ள கடல் எல்லையை பகிர்ந்து கொள்ளும் ஓமான் அந்த பகுதியில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் நோக்கில் தொடர்ந்து ராஜ்ய முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறது. ஹோர்முஸ் நீரிணையை நிர்வகிப்பதற்காக பிராந்திய நாடுகள் இணைந்த புதிய கூட்டு நிர்வாக திட்டம் ஒன்றை ஓமான் முன்வைத்துள்ளதாக தெரிகிறது. இருப்பினும் இந்த திட்டத்தை ஈரான் நிராகரித்து விட்டதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் தங்கள் அனுமதியின்றி எந்த ஒரு கப்பலும் ஹோர்முஸ் நீரிணை வழியே செல்லக்கூடாது என்றும் ஈரான் புதிய எச்சரிக்கை விடுத்துள்ளது.
1: தொடர்ந்து காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை சுமார் 60,000 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இதுவரில் ஒருவரை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலில் கடந்த 2023 அக்டோபர் 7 அன்று ஹமாஸ் கிளர்ச்சி படையினர் நடத்திய தாக்குதலில் 1,000+ அதிகமானோர் கொல்லப்பட்டார்கள். இதையடுத்து காசா மீதான இஸ்ரேலின் போரில் இதுவரை 73,000+ அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளார்கள். இந்நிலையில் கடந்த 2023 அக்டோபர் முதல் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல்களில் 60,737 குழந்தைகள் தங்களின் பெற்றோர் இருவரில் ஒருவரை இழந்துள்ளதாக காசாவின் சுகாதார அமைச்சகம் நேற்று அறிவித்துள்ளது. இதில் 52,095 குழந்தைகள் தங்களின் தந்தையையும் 5,929 குழந்தைகள் தங்களின் தாயையும் இழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் 2,713 பாலஸ்தீன குழந்தைகள் தங்களின் பெற்றோர்கள் இருவரையும் இழந்துள்ளார்கள். அத்துடன் 8,858 உறுப்பினர்களை உள்ளடக்கிய 2,276 குடும்பங்கள் குடிமக்களின் பதிவேட்டிலிருந்து முற்றிலுமாக நீக்கப்பட்டுள்ளதாக காசா நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. முன்னதாக இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தானதுக்கு பிறகு காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் மட்டும் இதுவரை 1,000+ அதிகமான பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் டிரம்ப் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்துக்கு கட்டுப்பாடு விதிப்பது பற்றி பரிசீலித்து வருகிறார். ஓபன் ஏஐ நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு இணையத்தில் அத்துமீறி ஊடுருவியதை தொடர்ந்து அவர் அதற்கு திட்டமிடுவதாக தெரிகிறது. டிரம்ப் நிர்வாகத்தின் செயற்கை நுண்ணறிவு குறித்த வழிமுறையில் மாற்றம் ஏற்படுவது போல் தெரிகிறது. டிரம்ப் நிர்வாகம் முன்பு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் அதிகம் தலையிட்டதில்லை. தற்போது செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்தும் சில அம்சங்கள் மிகுந்த கவனத்துடன் ஆராயப்பட்டு வருவதாக டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். சீனாவுக்கு அடுத்த நிலைக்கு தள்ளப்படும் வகையில் செயற்கை நுண்ணறிவை கட்டுப்படுத்த விரும்பவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிக வேகமாக முன்னேறுவதால் சமூகமும் பாதுகாப்பு அமைப்புகளும் அதற்கேற்ப தயாராக நேரம் தேவைப்படலாம் என்று தலைமை ஓபன் ஏஐயின் தலைமை நிர்வாக அதிகாரி சாம் ஆல்ட்மன் தெரிவித்திருக்கிறார். அண்மைய சோதனை ஒன்றில் ஓபன் ஏஐயின் 2 ஏஐ செயல்முறைகள் பாதுகாப்பு கட்டுப்பாடுகளை மீறி ஹக்கிங் ஃபேஸ் தளத்தில் இணைய தாக்குதலை நடத்தியிருக்கின்றன. அதனை அடுத்து ஓபன் ஏஐ தனது சோதனைகளை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. எதிர்காலத்தில் முன்னணி ஏஐ நிறுவனங்கள் தங்களின் வளர்ச்சி வேகத்தை சுயமாக குறைத்துக் கொள்ள முடிவெடுக்க வேண்டி ஏற்படும் என்று ஆல்மன் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அது சில நிறுவனங்களுக்கு மட்டும் சாதகமாகவோ அல்லது போட்டியை பாதிப்பதாகவோ இருக்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தி இருக்கிறார். ஏஐ செயல்முறை கட்டுப்பாட்டை மீறி சுயமாக செயல்படுவது முதன்முறை நடப்பதில்லை என்றாலும் அது கவலையளிக்கும் ஒன்றாகவே பார்க்கப்படுகிறது. டெலிகிராம் செயலியின் நிறுவனர் பவேல் டுரோவ் தீவிரவாத நடவடிக்கைகளுக்கு உதவியதாக ரஷ்ய உளவுத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. அவருக்கு அனைத்துலக கைதாணையும் பிறப்பித்திருக்கிறது. ரஷ்யாவில் இணைய ஊடுருவலுக்கு தயாராக உக்ரைனிய உளவுத்துறையும் தீவிரவாத அமைப்புகளும் பயன்படுத்திய உள்ளடக்கத்தை டெலிகிராம் செயலி நீக்க தவறியதாக ரஷ்ய உளவுத்துறை தெரிவித்தது. அதனைத் தொடர்ந்து டெலிகிராம் செயலியின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் பக்கத்தில் டுரோவ் தரக்குறைவான செய்கை செய்வது போன்ற படம் பதிவேற்றப்பட்டது. டுரோவ் தற்போது எங்கிருக்கின்றார் என்ற தகவல் கிடையாது. 2013 ஆண்டில் தொடக்கப்பட்ட டெலிகிராம் செயலியை 1 பில்லியனுக்கு அதிகமானோர் பயன்படுத்துகிறார்கள். ரஷ்ய உக்ரைன் போரில் இரு தரப்புகளும் அந்த செயலியை பரவலாக பயன்படுத்துவதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக புகழ்பெற்ற ஆங்கில எழுத்தாளர் சல்மான் ருஷ்டியை தாக்கியவர் பயங்கரவாத குற்றத்தை புரிந்ததாக அமெரிக்க நீதிமன்றம் ஒன்று தீர்ப்பளித்திருக்கிறது. அவர் ஏற்கனவே ருஷ்டியை கொல்ல முயன்றதற்காக 25 ஆண்டு சிறை தண்டனையை அனுபவித்து வருகிறார். 2022 ஆகஸ்ட் 12 ருஷ்டி தாக்கப்பட்டார். மேடையில் பேசிக் கொண்டிருந்த ருஷ்டியை நோக்கி சென்ற காதி மத்தார் அவரை 15 முறை கத்தியால் குத்தினார். அந்த தாக்குதலால் ருஷ்டிக்கு இடது கண்ணில் பார்வை பறி போனது. ஒரு கத்தி குத்து மூளைக்கு அருகில் வரை சென்றது. கன்னத்திலும் நெஞ்சிலும் கழுத்திலும் அவருக்கு கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டன. அமெரிக்கரான காதி மத்தார் ஹிஸ்புல்லா குழுவின் தலைவர் ஒருவர் 2006 ஆற்றிய உரியால் தூண்டப்பட்டு தாக்கியதாக நியூயோர்க் நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவருக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்படலாம். கிறிஸ்த நகர் எதன்சில் ஒரு கைப்பட்டியில் பிரிட்டிஷ் பெண்ணொருவரின் உடல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த மாத தொடக்கத்தில் 38 வயது பெண் சைப்ரஸில் இருந்து கிறிஸுக்கு சென்றதாக தெரிகிறது. ஜூலை 18 எதன்சில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு கட்டிடத்தில் அந்த பெண்ணின் உடல் கண்டறியப்பட்டிருக்கிறது. வீடற்ற ஒருவர் அது பற்றிய தகவலை தெரிவித்திருக்கிறார். 1 வாரத்துக்கு முன்பே அந்த பெண் இறந்து போயிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. அவரது இறப்புக்கு காரணம் என்ன? காவல்துறை விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறது. அமெரிக்காவில் நோயாளிகளின் உயிர்காப்பு சிகிச்சைக்கு போதுமான அளவு ரத்தம் கைவசம் இல்லை என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க வரலாற்றில் 2வது முறை அத்தகைய நெருக்கடி ஏற்பட்டுள்ளதாக செஞ்சிலுவை சங்கம் அறிவித்துள்ளது. அமெரிக்காவில் ரத்த தானம் செய்வோர் எண்ணிக்கை 4 ஆண்டு காணாத அளவு தற்போது குறைந்திருப்பதாக அது தெரிவித்தது. அது மட்டுமல்ல, தானம் செய்யப்படும் ரத்தம் 42 நாட்களுக்குள் பயன்படுத்தப்பட வேண்டும். அதனால் முன்கூட்டியே ரத்தத்தை சேமித்து வைக்க முடியாது. பொதுவாக வெயில் காலத்தில் ரத்தத்துக்கான தேவை அதிகரிக்கும். அதிகமானோர் வெளியிடங்களுக்கு செல்வார்கள். விபத்துக்கள் அதிகம் நடக்கும். ரத்தம் கிடைப்பதற்கு தட்டுப்பாடு நீடிப்பதால் முக்கியமான அறுவை சிகிச்சைகள் தாமதமாகலாம். மகப்பேற்று சிகிச்சை முடங்கி போகலாம் என்றும் செஞ்சிலுவை சங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஜப்பானில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் இறந்தோர் எண்ணிக்கை 18 உயர்ந்திருக்கிறது.
8: குமமோட்டோ நகரில் நடந்த பேரழிவுக்கு மத்தியில் உயிர் பிடித்தவர்களை தேடும் பணிகள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. நிலநடுக்கம் மற்றும் அதனைத் தொடர்ந்து வாயு கசிவினால் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெடி விபத்தினால் இந்த வணிக வளாகத்தில் பலர் சிக்கியுள்ளனர். பிரிட்டனை சேர்ந்த சாம் புட்சர் இந்த பகுதியின் அருகே வசித்து வரும் ஓர் ஆசிரியர் ஆவார்.
9: இது மிகவும் பிரபலமான ஓர் இடம். ஏராளமான மாணவர்களும் ஆசிரியர்களும் இங்கு வருவதுண்டு. எல்லோரும் எப்போதாவது ஒரு முறை இங்கு வந்திருப்பார்கள். எப்போதும் இங்கு பரபரப்பாகவே இருக்கும். ஆனால் இப்போது இங்கு தெருக்கள் அமைதியாக காணப்படுகின்றன. மக்களின் நடமாட்டமும் குறைந்துள்ளது.
8: பல்லாயிரக்கணக்கான வீடுகளில் இன்னும் மின்சார வசதி இல்லை. அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியின் இடிபாடுகளுக்கு மத்தியில் மீட்புக் குழுவினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காகித ஆலையின் சிம்னி ஒரு கட்டிடத்தின் மீது சரிந்து விழுந்த நிலையில் அங்குள்ளவர்களின் நிலை என்னவென்று தெரியவில்லை. செவ்வாயன்று உள்ளூர் நேரப்படி சுமார் 4:30 அளவில் கியூஷு தீவின் உள்பகுதியில் 6.8 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்படுவது வழக்கமான ஒரு விஷயமாகும். அந்நாட்டின் பல கட்டிடங்கள் நிலநடுக்கத்தை தாங்கும் வகையிலேயே வடிவமைக்கப்பட்டுள்ளன. கடைசியாக இங்கு ஒரு பெரிய அளவிலான நிலநடுக்கம் ஏற்பட்டு 10 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. தற்போது ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் எதிர்காலத்தில் மேலும் பல நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடும் என்பதற்கான அறிகுறியாக இருக்கலாம்.
10: 10 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பகுதியில் ஏற்பட்ட பெரிய நிலநடுக்கத்திற்கு முந்தைய நாளில் 2 மிகவும் வலுவான நிலநடுக்கங்கள் ஏற்பட்டிருந்தன. எனவே இன்னும் ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்படும் வாய்ப்பை புறக்கணிக்க முடியாது. அடுத்த சில நாட்கள் அல்லது சில வாரங்களுக்கு சிறிய அளவிலான நிலநடுக்கத்திற்கு பின் அதிர்வுகள் தொடர்ந்து ஏற்படும் என எதிர்பார்க்கிறோம்.
8: உயிர் பிழைத்தவர்கள் குறித்த மேலதிக தகவல்களுக்காக ஜப்பான் காத்திருக்கும் வேளையில் வரும் நாட்களில் மேலும் நிலநடுக்கங்கள் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் எதிர்கொள்ள அந்நாடு தயாராகி வருகிறது.
1: தொடர்ந்து பிரான்சையும் ஸ்பெயினையும் வாட்டியெடுக்கும் காட்டுத்தீயால் பலர் வீடுகளிலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள். பிரான்சிலும் தொடர்ந்து காட்டுத்தீ பரவி வருகிறது.
10: ஜிரோண்ட் பகுதியில் கடந்த ஒரு வாரமாக எரியும் காட்டு தீயை அணைக்க பிரான்ஸ் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. இரண்டாம் உலக போருக்கு பின் ஏற்பட்ட மிக மோசமான காட்டு தீ அசம்பாவிதம் இதுவென பிரான்ஸ் அதிபர் தெரிவித்துள்ள நிலையில் மனித ஆற்றலை தாண்டி தீயின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. பார்டோ நகரின் மேற்கு பகுதியில் சாலைகள் முற்றிலும் வெறிச்சோடி போயுள்ளன. காற்று மண்டலம் முழுவதும் அடர்ந்த புகையால் சூழப்பட்டுள்ளது. ஒருபுறம் தீவிர தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் வேளையில் மறுபுறம் தன்னார்வலர்களின் துணையோடு தீயணைப்பு வீரர்கள் கட்டுப்படுத்த முயலும் அந்த பேராபத்தை இங்குள்ள கருகிய நிலங்கள் நமக்கு உணர்த்துகின்றன. சாலையோர வாகனங்கள் நிறுத்துமிடமான இந்த பகுதி ஓய்வின்றி உழைத்து வரும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இளைப்பாறும் முகாமாக மாறியுள்ளது. காட்டு தீக்கு எதிரான இந்த போராட்டம் பல மாதங்கள் நீடிக்க கூடும் என்ற நிலையில் சிறிது நேரம் ஓய்வெடுத்து உணவருந்தி அடுத்த கட்ட பணிக்கு தயாராகும் தருணம் இது. தண்ணீர் தொட்டிகள் நிரப்பப்பட்டு முன்களத்தில் பணிக்காக தயாராகின்றன.
9: இது மிகப்பெரிய அளவிலான ஒருங்கிணைந்த நடவடிக்கையாகும். பிரான்ஸ் முழுவதிலிருந்தும் நூற்றுக்கணக்கானோர் உதவிக்கு கரம் கோர்த்துள்ளது உண்மையிலேயே நிகழ்ச்சி அளிக்கிறது.
10: ஆங்காங்கே சிறிய அளவில் தீ மீண்டும் பரவி வந்த போதிலும் தற்போதைய நிலவரப்படி காட்டு தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பரந்த நிலப்பரப்பில் தீ பரவி உள்ள நிலையில் அதை முழுமையாக கட்டுப்படுத்துவது எந்த அளவுக்கு சவாலாக உள்ளது?
11: இது மிகவும் கடுமையான பணி. அதிலும் காற்றின் திசை திடீரென மாறும் போது சூழல் பேரபாயமாக உருவெடுக்கிறது.
10: பாதுகாப்பு கருதி கடலோர பகுதிகளில் இருந்து மேலும் 4000 பேர் வெளியேற்றப்பட்டுள்ளனர். பார்டோ நகருக்கு அருகில் வசிக்கும் நிக்கோல் தானும் வெளியேற வேண்டிய நிலை ஏற்படுமா என பதற்றத்துடன் காத்திருக்கிறார்.
7: இது மிகவும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தினாலும் நாங்கள் எல்லாவற்றுக்கும் தயாராக இருக்கிறோம். இது வெறும் வீடுதானே. அதிர்ஷ்டவசமாக நாங்கள் முன்கூட்டியே தேவையான ஏற்பாடுகளை செய்து தயாராக இருக்கிறோம்.
10: தன்னுடைய வீட்டை விட்டு வெளியேறும் கட்டாயம் ஏற்படும் முன்பே நெருங்கி வரும் தீயை அணைத்துவிட முடியும் என்று நிக்கோல் நம்புகிறார். இங்கிருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பார்டோ நகரில் தாங்களும் வெளியேற்றப்படுவோமோ என்ற அச்சத்தில் மக்கள் உறைந்துள்ளனர். அவர்களின் ஒரே நம்பிக்கை இந்த தடுப்பு நடவடிக்கைகளில் தான் உள்ளது. தீயணைப்பு குழுவினர் அடர்ந்த வன பகுதியில் உள்ள மரங்களை வெட்டி சாய்த்து வருகின்றனர். இதன் மூலம் தீ சாலையை கடந்து எதிரே உள்ள மற்றொரு வனப்பகுதிக்கு பரவாமல் தடுக்க முடியும் என நம்பப்படுகிறது. இருப்பினும் இந்த காட்டு தீ பரவி உள்ள நிலப்பரப்பு மிகவும் பரந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. பிரான்சை போலவே சமீப கால வரலாற்றிலேயே மிக மோசமான காட்டுத்தீயால் கடந்த ஒரு வாரமாக பாதிக்கப்பட்டுள்ள ஸ்பெயினிலும் மீண்டும் வெப்பநிலை உயரக்கூடும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் இந்த நெருக்கடியின் இறுதி கட்டத்தை நாம் நெருங்கிவிட்டோம் என ஸ்பெயின் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆனால் எதிர்காலத்தில் இதுபோன்ற பேரழிவு சவால்களை இன்னும் அதிகமாக எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை ஐரோப்பிய நாடுகள் நன்கு உணர்ந்துள்ளன.
1: தொடர்ந்து 24 மணி நேரமும் வேலை செய்யும் நம் மூளையில் மெட்ரோபோலிக் வேஸ்ட் எனப்படும் தேவையற்ற கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படுகின்றன. அந்த கழிவுகளை எவ்வாறு நம் மூளை வெளியேற்றுகிறது? சுமார் 250 ஆண்டுகளாக தொடரும் அந்த கேள்விக்கு விடை கண்டறிந்துள்ளார்கள் தென்கொரிய ஆய்வாளர்கள். தற்போது மூளையின் பாதுகாப்பு சவ்வில் சிறு திறப்புகள் உள்ளன. அவற்றின் வழி கிரோப்ரோசினல் ஃபுளுயிட், அதாவது செரபி ரோசபெனல் திரவம், லிம்பாதிக் நாளத்தின் வழி செல்லுகிறது. மூக்கு கண்கள் ஆகிய பகுதிகளுக்கு செல்லும் அந்த திரவம் இறுதியாக நம் கழுத்தில் இருக்கும் லிம்ப் நோட்ஸையும் அடைகிறது. அந்த செயல்முறை தீங்கு விளைவிக்கும் புரதங்களை நம் மூளையில் இருந்து வெளியேற்றுகிறது. அல்ஸ்மெயர் என்ற மறதி நோய்க்கு தொடர்புடைய தீங்கு விளைவிக்கும் புரதங்களையும் அது வெளியேற்றுகிறது. ஆனால் வயது அதிகரிக்க அந்த செயல்முறை மெதுவடைகிறது. அதனால் மறதி நோய் அபாயம் அதிகரிக்கிறது. செரபிரோமைஸ் திரவம் மேம்பட்ட முறையில் செயல்பட ஆய்வாளர்கள் ஒன்றை கண்டறிந்துள்ளார்கள். கண்கள் மூக்கு கழுத்து பகுதிகளை சுற்றி மென்மையாக அழுத்தி பிடித்து விட்டால் மூளை கழிவுகள் சீக்கிரமே வெளியேற்றப்படுகின்றன. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சுயமாகவே எளிதில் முகத்தை பராமரித்துக் கொள்ளலாம் என்று மருத்துவர் பகிர்ந்து கொண்டார். இந்தோனேசியாவில் விவசாயி ஒருவரை மலைப்பாம்பு விழுங்கியதில் அவர் உயிரிழந்தார். வடமலுக்கு பகுதியைச் சேர்ந்த 40 வயது கசிம் லெம்போசி திங்கட்கிழமை பக்கத்து கிராமத்திலிருந்து வீடு திரும்பிக் கொண்டிருந்த போது காணாமல் போனதாக நம்பப்படுகிறது. குடும்பத்தினரும் கிராமத்தினரும் அவரை தேடிச் சென்றார்கள். அப்போது சாலையோரம் அவரது உடைமைகளையும் இரத்த கறியையும் அவர்கள் பார்த்ததாக கூறப்பட்டது. அந்த விடத்துக்கு அருகில் வயிறு வீங்கி கிடந்த ஒரு மலைப்பாம்பையும் அவர்கள் கண்டார்கள். காவல்துறை உதவியுடன் மலைப்பாம்பின் வயிற்றை கீறி அவர்கள் கசிமின் உடலை மீட்டார்கள். சம்பவ இடத்திலே அவர் இறந்து விட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இறுதி சடங்குக்காக அவரது உடல் குடும்பத்தாரிடம் தற்போது ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. HPV வேக்சின் தடுப்பு மருந்தின் காரணமாக சுமார் 200 கர்ப்பப்பாய் புற்றுநோய் மரணங்கள் தடுக்கப்பட்டுள்ளன என்று லான்செஸ்டர் மருத்துவ இதழில் வெளியான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இந்த தடுப்பூசி 2018 முதல் இங்கிலாந்தில் பள்ளி சிறுமிகளுக்கு வழங்கப்படுகிறது. இது தொடர்பான பார்வை.
7: பள்ளிகளில் வழங்கப்படும் இந்த தடுப்பூசிகள் ஏற்கனவே உயிர்களை காப்பாற்றி வருகின்றன. இந்த தடுப்பூசியால் பயனடைந்த முதல் குழுவை சேர்ந்த சிறுமிகளிடையே சமீபத்திய ஆண்டுகளில் கருப்பை வாய்ப்புற்று நோயால் உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது.
12: It's a remarkable day.
7: இது மிகவும் முக்கியமான நாளாகும். HPV தடுப்பூசி செயல்திறன் மிக்கது என்பதையும் அது உயிர்களை காப்பாற்றுவதையும் கருப்பை வாய் புற்றுநோயால் ஏற்படும் உயிரிழப்புகளை குறைப்பதையும் இந்த புது ஆய்வு நிரூபித்துள்ளது. இதன் மூலம் இங்கிலாந்தில் கருப்பை வாய் புற்றுநோயை ஒரு பொது சுகாதார பிரச்சனையாக இல்லாமல் முற்றிலுமாக ஒழிக்கும் வாய்ப்பு உருவாகியுள்ளது. ஹியூமன் பாப்பிலோமா வைரஸ் என்பது பாலியல் ரீதியான நெருக்கமான தொடர்பு மூலம் பரவுகிறது. இது 99% கருப்பை வாய் புற்றுநோய்களுக்கு காரணமாக அமைகிறது. இருப்பினும் 2008 முதல் இதற்கான தடுப்பூசி சிறுமிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. வரலாற்றிலேயே முதல் முறையாக 2020 முதல் 2024 வரையிலான காலகட்டத்தில் 20களின் முற்பகுதியில் இருக்கும் எந்த பெண்ணும் கருப்பை வாய் புற்றுநோயால் உயிரிழக்கவில்லை என்று ஆய்வு தெரிவிக்கிறது. மேலும் 30 உட்பட்ட பெண்களிடையே இந்த புற்றுநோயால் உயிரிழக்கும் ஆபத்து ஏறக்குறைய 0% குறைந்திருந்ததாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் தடுப்பூசியின் நேரடி விளைவாக சுமார் 200 உயிர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். அலெக்சாண்ட்ராவுக்கு 30 கருப்பை வாய் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்டது. HPV தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்படுவதற்கு சற்று முன்னர் தான் அவர் பள்ளி படிப்பை முடித்தார்.
12: I just remember hearing the words.
13: அந்த வார்த்தைகளை கேட்ட கணம் என் மனதில் பல எண்ணங்கள் ஓடின. அதை ஏற்றுக்கொள்வது மிகவும் கடினமாக இருந்தது. ஆனால் ஏதோ சரியில்லை என்ற உணர்வு எனக்கு ஏற்கனவே இருந்தது. அது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருந்தாலும் ஏற்கனவே இருந்த உணர்வை அந்த நோயறிதல் உறுதிப்படுத்தியது. அதுவரை என்னுள் இருந்த கேள்விகளுக்கும் அச்சங்களுக்கும் அதுவே பதிலாக அமைந்தது.
7: அவருக்கு வெற்றிகரமாக புற்றுநோய்க்கான சிகிச்சை அளிக்கப்பட்டது. அவரது கருப்பை வாயின் பெரும் பகுதி அகற்றப்பட்டிருந்த போதிலும் அவர் ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். தனது மகளை இந்த நோயிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார்.
13: இந்த தடுப்பூசியை நான் உறுதியாக ஆதரிக்கிறேன். ஏனெனில் புள்ளி விவரங்கள் இப்போது உண்மைகளை நிரூபித்து வருகின்றன. தற்போது மேற்கொள்ளப்படும் கர்ப்பப்பை வாய் பரிசோதனைகளிலும் HPV தொற்றை கண்டறிவதற்கே முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஐவிக்கு தகுந்த வயது வந்ததும் அவளை இந்த பரிசோதனைக்கும் தடுப்பூசிக்கும் அழைத்து செல்வேன். அவளுக்கு இந்த தடுப்பூசி கிடைப்பதை நான் உறுதி செய்வேன்.
7: இருப்பினும் 2040 கருப்பை வாய் புற்றுநோயை ஒழிப்பதற்கான உலகளாவிய இலக்கை அடைய வேண்டுமானால் சிறுமிகளில் குறைந்தது 90% பேருக்கு HPV தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். ஆனால் இங்கிலாந்தில் தற்போது பதிவாகியுள்ள தடுப்பூசி செலுத்தும் விகிதம் அந்த இலக்கை எட்டவில்லை.
1: இனி விளையாட்டுச் செய்திகளில், ஸ்கொட்லாந்தில் நடைபெற்று வரும் கிளாஸ்கோ 2026 பொதுநலவாய விளையாட்டு விழாவில் ஆண்களுக்கான F42 வகை மாற்றுத்திறனாளிகள் தட்டறிதல் போட்டியில் இலங்கையின் பாலித்த பண்டாரா வெள்ளிப்பதக்கத்தை வென்று வரலாறு படைத்திருக்கிறார்.
14: ஆடவருக்கான பரா பரிதி வட்டம் எறிதல் போட்டியில் பங்கேற்ற பாலித்த பண்டார F42 F61 போட்டிகளில் பங்கேற்றார். போட்டியில் 46.84 மீட்டர் தூரத்துக்கு திறமை வெளிப்படுத்திய அவர் வெள்ளிப்பதக்கம் வென்றார். இது பாலித்த பண்டாரவின் தனிப்பட்ட சிறந்த திறமையாகும்.
15: 2022 பதக்கம் வென்றேன். இந்த வருடமும் பதக்கம் வென்றுள்ளேன். மிக்க நன்றி. இலங்கை ராணுவத்துக்கும் தேசிய பரா ஒலிம்பிக் குழுவுக்கும் இலங்கை ஒலிம்பிக் குழுவுக்கும் புதுநலவாய அமைப்புக்கும் நன்றி கூறுகின்றேன். சிறிது காலம் இங்கு பயிற்சி பெற்றோம். எனது பயிற்சியாளருக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். என்னால் முடிந்ததை செய்திருக்கின்றேன். என்னை ஊக்குவித்த அனைவருக்கும் நன்றி தெரிவிக்கின்றேன். எதிர்காலத்திலும் இதனையாவது செய்வேன்.
1: தொடர்ந்து, சர்வதேச கிரிக்கெட்டிலிருந்து ஓய்வு பெறுவதாக இந்திய வீரர் அஜிங்கா ரகானி அறிவித்திருக்கிறார். கடந்த 10 மேலாக இந்திய அணிக்காக சிறப்பான பங்களிப்பை செலுத்திய ரகானி 85 டெஸ்ட், 90 ஒருநாள் மற்றும் T20 போட்டிகளில் விளையாடி மொத்தம் 8000 ஓட்டங்களுக்கு மேல் குவித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானுக்கு எதிரான முதல் டெஸ்ட் போட்டியில் மேற்கிந்திய தீவுகள் அணி 90 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. நாணய சுழற்சியில் வென்று தொடுப்படுத்தாட்டத்தை ஆரம்பித்த மேற்கிந்திய தீவுகள் அணி முதல் இன்னிங்ஸில் 311 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. அடுத்து விளையாடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸில் 282 ஓட்டங்களுக்குள் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் இந்தியாவுக்காக தடகளத்தில் குல்வீர் சிங்கும் பழுதூக்கலில் ஜர்ஜிந்தர் கவுரும் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார்கள். காமன்வெல்த் 10,000 மீட்டர் ஓட்டத்தில் பதக்கம் வென்ற முதல் இந்தியராக குல்வீர் சிங் வரலாறு படைத்திருக்கிறார். பழுத்தூக்கலில் இந்தியாவின் வெற்றி நடை தொடரும் வகையில் அந்த பிரிவில் இந்தியாவுக்கு 7வது பதக்கத்தை கர்ஜிந்தர் கவுர் வென்று கொடுத்திருக்கிறார். உலக கிண்ணம் உள்ளிட்ட தனது போட்டிகளின் வர்த்தக நடவடிக்கைகளில் தனியாருக்கு இடம் ஒதுக்க ஃபீஃபா திட்டமிடுகிறது. அதற்காக ஃபீஃபா ஃபோர்வர்ட் என்டர்பிரைஸ் என்ற துணை நிறுவனத்தை உருவாக்கியிருக்கிறது. ஃபீஃபா அதில் பெரும் பங்கையும் நிர்வாக கட்டுப்பாட்டையும் தொடர்ந்து வைத்திருக்கும். சிறு முதலீட்டாளர்களிடமிருந்து சுமார் 4.2 பில்லியன் டாலர் திரட்ட ஃபீஃபா இலக்கு வைத்துள்ளது. ஃபிஃபா நிறுவனத்தின் ஆரம்ப மதிப்பு 20 பில்லியன் டாலராக இருக்கலாம் என்று கூறப்படுகிறது. ஃபிஃபாவின் 211 உறுப்பினர் சங்கங்களுக்கு தலா 20 மில்லியன் டாலர் முதலீடு செய்ய வாய்ப்பு வழங்கப்படலாம். ஆனாலும் இந்த திட்டம் ஃபிஃபா தலைவர் 56 வயது ஜியானி இன்ஃபென்டினோவுக்கே நன்மை பயக்கும் என்று டைம்ஸ் அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அவர் தம் பதவிக்காலம் முடிந்ததும் ஃபிஃபாவின் ஆணையராக பொறுப்பேற்பார் என்றும் கூறப்படுகிறது. முதற்கட்ட முதலீட்டாளர்களாக அமெரிக்க நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை தற்போது நடத்தப்படுவதாக அறியப்படுகிறது. ஆனால் இந்த திட்டம் காற்பந்தை வணிகமாக மாற்றும் என்று ஃபிஃபா முன்னாள் தலைவர் செப் பிளாட்டர் விமர்சித்திருக்கிறார். ஃபிஃபா திட்டத்துக்கு ஃபிஃபா மன்றத்தின் பெரும்பாலான உறுப்பினர் சங்கங்களும் ஒப்புதல் அளிக்க வேண்டும். எனின் நிறைவாக இன்றைய நாணயமாற்று வீதங்கள் அனுசரணை தருகின்றார்கள். தற்போது உடனுக்குடன் இலங்கை இந்திய உலக செய்திகளை இணையத்தூடாக தந்து கொண்டிருக்கும் நமது உத்தியூர்வ இணையதளமான www.trttamilori.com இந்த இணையத்தினூடாக டிஆர்டி தமிழொலியின் நேரடி ஒலிபரப்பினையும் மறு ஒலிபரப்புகள் சிலவற்றையும் நீங்கள் கேட்கலாம். ஒரு யூரோ இலங்கை பெறுமதியில் 383.60 ரூபாய், இந்திய பெறுமதியில் 109.58 ரூபாய், ஒரு அமெரிக்கன் டாலர் இலங்கை பெறுமதியில் 334.96 ரூபாய், இந்திய பெறுமதியில் 95.74 ரூபாய், ஒரு சுவிஸ் பிராங்க் இலங்கை பெறுமதியில் 410.46 ரூபாய், இந்திய பெறுமதியில் 117.33 ரூபாய், ஒரு அக்ராய்ச்சிய பவுண்ட் இலங்கை பெறுமதியில் 447.10 ரூபாய், இந்திய பெறுமதியில் 127.69 ரூபாய், ஒரு கனடியன் டாலர் இலங்கை பெறுமதியில் 238.44 ரூபாய், இந்திய பெறுமதியில் 68.11 ரூபாய். கேட்டது டிஆர்டி தமிழடியின் இரவு பிரதான செய்தி அறிக்கை. இரவு பிரதான செய்தி அறிக்கையில் நீங்கள் கேட்ட உலக செய்திகளுக்கான அனுசரணையாளர்கள் சுவிஸ் நாட்டின் பிரபலமான வாகன காப்புறுதி, சுகாதார காப்புறுதி மற்றும் வங்கிகளில் கடன் பெற்றுக் கொடுக்கின்றனமான சுவிஸ் விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர், சுவிஸில் ஏற்கனவே வங்கிகளில் கடன் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டவர்கள் தங்களிடம் புதிதாக விண்ணப்பிக்கலாம் என்பதையும் மகிழ்ச்சியுடன் அறியத் தருகிறார்கள். சுவிஸில் உள்ள விடிஎஸ் பினான்ஸ் ஜிஎம்பிஎச் நிறுவனத்தினர் உங்கள் செய்திகளுக்கு ஆர்வத்துக்கு நன்றி நேர்களே.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் ஜிஆர்டி தமிழ் ஒலி. தேசம் கடந்தாலும் வீசும் காற்றிலே உங்கள் உணர்வுகளுடன் கலந்து கொள்ளுகின்றோம். இது ஜிஆர்டி தமிழ் ஒலி.

Sembrou virando.

நேரம் மேலும் உங்களுடன் நாங்கள் நிரந்தரம் நேரம் இது நேர்களை வானொலிகளில் நீங்கள் உரையாடும் போது தனிநபர்களை விமர்சிக்காது நிகழ்ச்சியின் போக்கை மாற்றாது கலந்து கொள்வீர்கள் என்ற நம்பிக்கையில் நாம் இருக்கிறோம். விமர்சனங்கள் அல்லது பிடிக்காத ஒவ்வொரு விடயங்கள் உங்களுக்கு இருக்குமானால் எங்களுக்கு எழுதி அனுப்புங்கள். வானிலைகளும் இனிவரும் காலங்களில் இவ்வாறான விமர்சனங்களை நாங்கள் இந்த இரவு நேர நிகழ்ச்சியில் அனுமதிக்க மாட்டோம் என்பதை

0: அரசியல் சமூக மேடை.
1: என்று பணியும் இந்த சுதந்திர தாகம் என்று படியும் எங்கள் அடி.
0: வணக்க நேயர்களே, இன்றைய அரசியல் சமூக மேடைக்காக காத்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மீண்டும் அன்பு வணக்கங்களுடன். இன்றைய அரசியல் சமூக மேடையிலே திடீரென்று திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் நடைபெற்ற தேர்தல் தோல்விக்கு பின்னர் வாக்களிப்பு யந்திரத்தின் மீது ஸ்டாலின் சந்தேகம் தெரிவிக்கிறார். இவை தொடர்பாக, அதாவது ஸ்டாலின் சந்தேகமேன், செந்தில் பாலாஜி வழக்கில் தமிழக வெற்றி கழக அரசிடம் இருக்கும் ஆதாரங்கள், தமிழக வெற்றி கழக கூட்டணி கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் போடும் நாடகம் குறித்து எமது ஆய்வாளர்களில் ஒருவரான பாண்டியன் அவர்கள் தமிழகத்தில் சில ஊடகங்களிடம் பேசியிருந்தார். அதனது தொகுப்பினை கேட்போம்.
2: சார், என்னுடைய முதல் கேள்வி, அதாவது கொளத்தூர் சட்டமன்ற தொகுதி அப்படின்னாலே மு க ஸ்டாலின் அவர்கள் ஞாபகம் தான் வரும். அந்த கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் நடந்த வாக்கு எண்ணிக்கையில் எங்களுக்கு சந்தேகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து மனு கொடுத்திருந்தாரு. அந்த மனுவை ஏற்ற தேர்தல் ஆணையம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பரிசோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த வகையில் இன்றைக்கி போயிட்டு சேகர் பாபு அவர்களும் அந்த தொகுதியிலேருந்து பார்த்துருக்காரு. பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி விஷயம் சொல்கிறார், என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 14 வாக்கு சாவடியில் வந்து திமுகவுடைய வாக்கு எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு, இதில் எங்களுக்கு சந்தேகம் இருக்குது, நாங்கள் மறுபடியும் அந்த இயந்திரத்தை வந்து நாங்கள் பார்க்கணும், நாங்கள் பரிசோதனை பண்ணணும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து சார்?
3: இது ஒரு நாள் செய்தி, அவ்வளோதான். நீங்கள் தேர்தல் முடிவுகள் என்பது திமுக ஆளுங்கட்சி வலுவான ஆட்கள் தான் அந்த தேர்தல் இயந்திரத்தை பாதுகாத்தார்கள், அதை கண்காணித்தார்கள். அதுவும் அரசியலை விட சேகர் பாபு இன்னும் அதிகமான அதிகாரம் படைத்தவர். பழைய ரேஷன் கடையில் அரிசி அளந்து ஓட்டந்த நபர் பிறகு சைக்கிள் ரிக்ஷா ஓட்டுறார். அவருக்கு பல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் அவருக்கு சல்யூட் அடித்து கொண்டு நின்ற காட்சியெல்லாம் பார்த்து, இதை மீறி அங்கு முறைகேடு நடப்பதற்கு வாய்ப்புகள்லாம் இல்லை. அப்படி முறைகேடு நடந்திருப்பதாக அவர்கள் சொல்லுவது அதிகமான மன உளைச்சலுக்கு உள்ளாகி இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின். இப்படி தான் அதை எடுத்துக்கணும்.

0: செய்திகளை அவர்கள் பரப்புகிறார்களே தவிர ஒரு சதவீதம் கூட இதில் உண்மை இருக்க வாய்ப்பு.
1: அதேமாரி இப்போ திமுக இதுக்கு முன்ன வந்து இன்ஸ்டாகிராம்னால வண்டி வெற்றி பெற்றாங்க தாவைக்கா, இளைஞர்கள் பெண்களை வந்து செலவு பண்ணுறாங்க, குழந்தைகளால் வெற்றி பெற்றாங்க, குழந்தைகளால் தோத்தோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இவிஎம் மிஷினு அவங்க எதுக்காக வெற்றி பெற்றோங்கிறது இன்னும் அவங்க கண்டுபிடிக்கலையா, இல்லை இதனால தான் அவங்க வந்து எதுக்காக தோல்வி அடைந்தோங்கிறத அவங்க இன்னும் கண்டுபிடிக்கலையா, இல்லை இதால தான் அவங்க தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்களா, இன்ஸ்டாகிராம் குழந்தைகள் இல்லை அந்த இவிஎம் மிஷினு என்ன மனநிலையில் இருக்கிறாங்க திமுக?
0: இல்லை திமுக தெளிவான கட்சி, அங்கு இருப்பவர்களும் தெளிவானவர்கள். அவர்களுக்கு தெரியும் மக்கள் நம்மளை முழுமையாக புறக்கணித்து விட்டார்கள், மக்கள் நம்மை ஒழித்து விட்டார்கள். நம்மோடு இருந்த சக தோழர்கள் கம்யூனிஸ்டுகள், சிறுத்தைகள், காங்கிரஸ், வைகோ உட்பட அத்தனை பேரும் நமக்கு முழு நேர எதிரியாக மாறிவிட்டார்கள். நம்ம இனிமேல் முஸ்லீம்கள், கிறித்துவர்கள் இவர்களையெல்லாம் இழந்து 15% வாக்கில் வந்து நிற்கிறோம். இவ்வளோ பெரிய அமைப்பு, நாட்டையே கட்டி ஆண்ட காங்கிரஸ், காமராஜரே வெற்றி பெற முடியல, காமராஜரே விருதுநகரில் தோல்வியடைந்தார். அப்போது இதுதான் இப்போ திமுகவுக்கும் ஏற்பட்டு திமுகவருடைய இறுதி காலம். இனி திமுக எந்த காலத்திலும் ஆட்சிக்கு வர முடியாது.
1: இப்படி இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் மு வீரபாண்டியன் என்ன சொல்றாருன்னா, கலைஞர் பெரியார், கலைஞர் ஸ்டாலின் இதெல்லாம் கடந்து எங்களால் போக முடியாது, திமுகவும் கம்யூனிஸ்ட்டும் ஒரு பந்தம் இருக்கு, கம்யூனிஸ்ட் போன்ற சித்தாந்தங்கள் வளர்றதுக்கு திமுக போன்ற கட்சிகள் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி இப்போ பேசிட்டு இருக்கிறாரு. அப்போ இது என்ன நிலைப்பாட்டில், திருமாவளவன் ரெண்டு நாள் முன்னாடியுமே பேசியிருந்தாப்புல, இப்போ என்ன நிலைப்பாட்டில் இருக்கிறாங்க தாவேக்கா கூட்டணியில் இருந்தும்?
0: இல்லை அவங்கள பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்டுகள் காலாவதியாகி ஏறக்குறைய ஒரு 50 காலம் ஆகிப்போச்சு. கம்யூனிஸ்டுகள் திமுக வீட்டில் போய் நிற்பாங்க, இல்லைன்னா ஜெயலலிதா வீட்டில் போய் நிற்பாங்க, இதுதான் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகளுடைய தனித்தன்மையெல்லாம் கடலில் கரைந்து காணாமல் போய் 50 ஆகிப்போச்சு. வீரபாண்டி இப்போ என்ன நினைக்கிறாருன்னா, அந்த கொலைகார குற்றவாளி தளி ராமச்சந்திரன் ஒரு கொலை செய்து குண்ட சட்டத்தில் அடைபட்டு கிடந்தவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய குரடா, சொல்லுவதற்கே கேவலமாக இருக்கு. ஒரு கொலைகாரன், கொள்ளைக்காரன், கனிம வள திருடன், ஒரு பெரியார் தொண்டனை வெட்டி ஆசை தீர காலில் பந்தாடியவர், இப்படி ஒரு மனநோயாளி எங்கே உலகத்தில் இருப்பானா? அவர் தான் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய குரடா. 25,000 அவருடைய பண்ணை வீடு, இப்படிலாம் இதுக்கு பேர் கம்யூனிஸ்டா? எவ்வளவு? 25,000 சதுர அடியில் பண்ணை வீடு, பண்ணை வீட்டில் ஒரு 5 விடுதியில் இருக்கக்கூடிய ஸ்விம்மிங் பூல், நீச்சல் குளம், நீச்சல் குளத்தில் நீச்சல் அடிக்காத கம்யூனிஸ்ட் தலைவர்களே கிடையாது. எங்க தலையில் பெரிய குவாரி அதிபர், பல கோடி ரூபாய் டேர்ன் ஓவர்,
1: கிடைக்கிற 1-2 சீட்ல இவ்வளவு வெற்றியிலேயே இவ்வளவு பண்றாங்க.
0: 1-2 சீட்டெல்லாம் இல்லை, அவர் ஒரு தோழி கோடீஸ்வரர், காசு கொடுத்து சீட்டு வாங்குறாரு. கம்யூனிஸ்டுகள் விலை போய் விட்டார்கள் என்பதற்கு இதுதான் உதாரணம். அப்போ வீரபாண்டியன் 2 வச்சிருக்கார். வீரபாண்டி இப்ப என்ன, அந்த கொலை குற்றவாளி தளி ராமச்சந்திரன் என்ன நினைக்கிறாருன்னா, எப்படியாவது மந்திரி ஆகும், இப்படியாவது மந்திரி ஆகணும், இதுதான் தாவேக்காவுக்குள்ள அவருக்கு இருக்கிற அசைன்மெண்ட். திமுக போன தேர்தலில் ஒரு கோடிகளை கொட்டி கொடுத்தது தேர்தலுக்கு. அந்த கோடிகளை கொட்டி கொடுத்ததுக்கு திமுகவுக்கு விசுவாசமாக இருக்கணும். அதே நேரத்தில் தாவேக்கால மந்திரி ஆகும். இந்த இரட்டை நிலை, இப்போ திமுக சொல்லுது இன்னும் உங்களுக்கு 50 100 தர்றேன், நீங்கள் தாவேக்காலிருந்து உடைத்து கொண்டு என் கூட வந்துடுங்க, எனக்கு கம்யூனிஸ்ட் அடையாளம் தேவை, காங்கிரஸ் அடையாளம் தேவை. ஏன் முஸ்லீம்களையும் கிறிஸ்தவர்களையும் ஏமாற்ற வேண்டும். அந்த வாக்குகள் 17% வாக்குகள், திமுகவுடைய மொத்த வாக்கே 15% தான். இவர்கள் வாக்கு தான் 35, 40, 45

0: 58 வரைக்கும் போச்சு. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வாங்கிய வாக்கு 58%. இப்போ அதெல்லாம் காணாமல் போச்சு.
1: 2029 காண்டி இப்போ கணக்கு போடுறாங்களா?
0: ஆ, அதுதான். அப்போது திமுகவை பொறுத்தவரை எப்படியாவது மீண்டும் அந்த கூட்டணியை கட்டமைப்பதற்கு படாத பாடுபடும். தாவே ஆட்சியை கவிழ்த்துட்டு எப்படியாவது திமுக ஆட்சியை கொண்டு வரணும். இதற்காக குதிரை பேரம், ஆணை பேரம், ஒட்டக பேரம் இதெல்லாம் நடக்குது. எது செய்தாலும் 5 ஆண்டு காலம் விஜய் ஆட்சி தான், அதெல்லாம் எந்த மாற்று கருத்து இல்லை. ஏன்னா மக்களை பொறுத்தவரை இன்னும் அரசியல் முழுமையாக மக்களிடம் போய் சேராமல் பார்த்து கொண்டது தான் திமுகவினுடைய தவறு. எந்த திராவிட இயக்கம் சினிமாவால் வளர்த்தெடுக்கப்பட்டதோ அதே சினிமாவால் விஜயால் திராவிட இயக்கத்துக்கு சங்கூதப்பட்டது, முடித்து வைக்கப்பட்டது. இதை பொறுத்து கொள்ள முடியாத திமுக இப்பாடுபட்டாவது விஜய் ஆட்சியை கவிழ்த்தினால் திமுக அதிகாரத்துக்கு வரும்னு நம்புது. இந்த அதிகாரத்துக்கு வருவதற்கு யார் தேவை? முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் கம்யூனிஸ்டுகளும் தலித்துகளும் வைகோக்களும் காங்கிரஸும் தேவை. அதற்காக தொடர்ந்து வேதாளம் முருங்கை மரம் ஏறினதை போல தொடர்ந்து அது முயற்சி செய்து கொண்டே இருக்கிறது.
1: இப்போ 5 ஆண்டு வந்து நிச்சயம் விஜயாட்சி பூர்த்தி செய்யுங்கிறீங்க. இப்போ இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகள், திருமாவளவன் இவங்கெல்லாம் வந்து அடுத்த வரக்கூடிய 2029 தேர்தலுக்குள்ளே ஏதாவது ஒரு விஷயங்கள் பண்ணிட்டாங்கன்னா என்ன நடக்கும் சார்?
0: இல்லை அதுக்கு பாமக தயாராக இருக்கு. இந்த 4 போனால் பாமக உள்ள வந்து பாமகவே வரலினா கூட அமித்ஷா உள்ள வந்துடுவார். டெல்லியில் இந்த ஆட்சி கவிழாமல் பார்த்து கொள்வதற்கு டெல்லியினுடைய தயவு தேவைப்படுகிறது என்பதை விஜயும் விஜயுடைய ஆலோசகரும் தெரிந்து கொண்டார்கள். அதிமுக ஆட்சி 2016-21 110 தான் ஆட்சி நடந்தது, 8 இல்லை. எலெக்ஷன் கமிஷனுக்கு போட்ட அஃபிடவிட்டில் எங்களை 110 பேர் இருக்காங்கன்னு எடப்பாடி போட்டார். 8 சீட் இல்லாமல் தான் 5 ஆண்டு காலம் ஆட்சி. ஜனநாயக படுகொலையே நடந்தது. ஜனநாயகம் ரத்தம் வடிய உடல் சிதைந்து ஓபிஎஸ் கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டாரு, டிடிவி கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டாரு. அப்போ யார் போனாலும் என்ன, எனக்கு அனீஷா இருக்கார். அதே ஃபார்முலா தான் விஜயம். சிபிஐ போனா என்ன, சிபிஎம் போனா என்ன, யார் போனா தான் என்ன, எனக்கு நீங்களாம் வெளியே போனீங்க, எனக்கு கவலை இல்லை. அமித்ஷா உள்ள வந்துட்டார். எதுக்குள்ள
1: இதுதான் கூட்டணி. பட் தமிழகத்தில் ஆட்சி கவிழும் சூழ்நிலை வந்துடும்ல சார்?
0: எந்த காலத்திலே கவராது.
1: எல்லாம் அதிமுக இருந்து திரும்ப அதிமுக டீம் உள்ள வருவாங்களா?
0: இல்லை
1: இப்போ
0: கைவிட்டாங்க. ஒரே பலி, பாஜக உள்ள வந்துடும் சொல்லிட்டு அமித்ஷா உள்ள வந்துடும் சொல்லிட்டேன். அமித்ஷா ஆட்சியை கலைக்க மாட்டார். ரெண்டாவது, எலெக்ஷன் கமிஷனுக்கு உத்தரவு போட்டால் இவங்களுக்கு 10 சீட் கிடைச்சி, இப்போ 10 பேர் தயாராக இருக்காங்க. எதை ராஜினாமா பண்ணிட்டு 10 பேர் தொகுதியில் கண்டிப்பாக விசில் தான் ஜெயிக்கும். அதிகாரம் இருக்கு, பணம் இருக்கு,
1: அரசியல் செயல்பாடுகள் நல்ல.
0: அரசியலை பற்றியில் இங்கே மக்கள் அரசியல் பற்றியெல்லாம் பார்க்கறது இல்லை. விஜய் என்ன பெரிய ரஷ்யாவில் இருந்தால் வந்து இறக்குமதியான, இல்லை சீனாவிலிருந்து இறக்குமதி ஆனாரா, இல்லை நபீபியாவிலிருந்து வந்தாரா? கோடம்பாக்கத்தில் உல்லாசமாக இருந்த நபரை நாற்காலியில் அமர வச்ச மக்களுக்கு 5 ஆண்டு கோபம் இன்னும் திமுக அதிமுகவை வெற்றி பெற வைக்கிற அளவுக்கு மக்கள் இன்னும் கோபமெல்லாம் குறையில. அது 5 ஆண்டு காலம் இருக்கும், ஆட்சியும் இருக்கும்.
1: அது உல்லாசம்ங்கும் போது கலைஞராக இருக்கட்டும், எம்ஜிஆராக இருக்கட்டும், எல்லாருமே அந்த இதில் இருந்து ஒரு வந்து கேட்டது தானே சார்?
0: ஆமாம், அதுதான். அப்போ மக்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டான். உல்லாச உலகம் உனக்கே சொந்தம்
2: சார். இப்படி இருக்கும்போது இப்போது ஊழல்னா செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜினா ஊழல் அப்படின்ற நிலைமையில் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்களுடைய கரூர் வீட்டுக்கு வந்து லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து சோதனை பண்ணியிருக்காங்க. என்ன வழக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாஸ்மாக் ஊழல். இதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்?
0: இல்லை அதாவது செந்தில் பாலாஜி, செந்தில் பாலாஜின்னு செந்தில் பாலாஜியை, செந்தில் பாலாஜி தம்பி அசோகையும் ஒரு 20 வருஷம் சிறையில் அடைப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. 60-85 நாள் ஆச்சு, செந்தில் பாலாஜி வீட்டு பக்கமே போகல. செந்தில் பாலாஜி உச்ச நீதிமன்றம் வரை போயிட்டு வர்றார். செந்தில் பாலாஜிய ஏறக்குறைய எல்லா ஊழல் வழக்குகளுக்கு ஆதாரம் பக்கம் பக்கமா இருக்கு.
2: என்னென்ன
0: ஊழல் செய்யலைங்கிறதா பிரச்சனை. என்னென்ன ஊழல்? நீங்க அவர் அமைச்சரவையிலிருந்து எடுக்கப்பட்ட பிறகு சிறையில் இருந்த காலத்துல அவருடைய செல்போன உளவுத்துறை யாராருக்கு பேசினாரு, யார் அவர் தம்பி அசோக் யாரோட பேசினாரு, எத்தனை நம்பரை பயன்படுத்தினாருன்னா, அவர் அமைச்சரவை பதவியில் இருந்து விலகி சிறைக்கு போன பிறகு அமைச்சரவையை வந்து நடத்தினாரு. அந்த கடையில் வரி கட்டாமல், அரசுக்கு அரசு அங்கீகாரம் பெறாமல் எத்தனை வருஷம், ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா அந்த கோப்பு பராமரிக்கப்படாமல் அது காலாவதி ஆனது பிறகு கரூர் கம்பெனி உள்ள வந்துட்டான். கரூர் கம்பெனி ரெக்கார்டே இல்லை, 2000 கடை கரூர் கம்பெனி ரெக்கார்டே இல்லை. கரூர் கம்பெனியுடைய வேலை என்னன்னா, ஒரு ஆள் 200 பேரை மெயின்டைன் பண்ணணும். கூட்டம் நடந்தா அவனுக்கு சாப்பாடு சரக்கு ஓல்வா பஸ்ஸு ஏசி பஸ்ஸு எடுத்துட்டு போய் எங்க நிரப்பணும், ஸ்டாலின் எங்க பேசுறாரோ உதயநிதி எங்க பேசுறாரோ அங்க 200 பேர் உட்கார வைக்கணும். 2000 பேர் 200 பேர் உட்கார வச்சா 40,000 பேர் ஆச்சு. இத மானங்கட்ட மத்திய அரசு, மானங்கட்ட எடப்பாடி, கம்யூனிஸ்டுகள் அத்தனை பேரும் பார்த்துட்டு இருந்தான். இதுக்கு பேரு அரசியலா? இதுக்கு பேரு அரசியல் கட்சிகளா? இத தவிர்க்க முடியாமல் அந்த 2000 பேர் விலகிட்டு ஆட்சி கடைசி காலத்தில் அதை ஏல விட்டான். அதே போல சிறைக்குள்ளிருந்து ஏறக்குறைய 2000 பேருக்கு மேல மின்சாரத்துறை ஒப்பந்த பணியாளர்களை நிரந்தரம் பண்ணார். இந்த லிஸ்ட் சிறைக்குள்ளே தயாராச்சு. இப்படி பல ஒரு குற்றச்சாட்டு இல்லை, பல குற்றச்சாட்டு செந்தில் பாலாஜி மீது இருக்கு. சிவசங்கர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தாலும், சிவசங்கர் அமைச்சராக இருந்தாலும் கோப்புகள் கரூருக்கு போய் போனது அதிகாரிக்கு தெரியும். யாருக்கு அந்த கோப்பு எங்க போய் அதிகாரிக்கு தெரியுமா தெரியாதா? அப்புறம் இப்படி எத்தனை ஊழலை சொல்றது? செந்தில் பாலாஜி நினைத்தால், அதாவது 50 தலைவர்கள் தான் அந்த திமுகவுடைய தேர்தலை நடத்தினார்கள். ஒருத்தர் கொங்கு பெல்ட்ல செந்தில் பாலாஜி, திருச்சியில நேரு, மதுரைக்கு கீழே மூர்த்தி, தமிழ்நாட்டினுடைய மேற்கு மாவட்டம் வேலு, வடக்கு மாவட்டங்கள் மாவட்டம் கல் சேகர் பாபு, இந்த 5 பேரையும் சிபிஐ கைது செய்தால் அல்லது தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கைது செய்தால் 5,00,000 கைப்பற்றலாம். இன்னைக்கு வரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை. விஜய் நடிக்கிறார், சினிமாவில் நடிப்பதை போல சட்டசபையிலும் நடிக்கிறார். எப்போ அவர் ஸ்டாலின் வீட்டுக்கு போய் சரண்டர் ஆனாரோ அதோடு முடிஞ்சு போச்சு.
1: ஊழல் பட்டியலும் இப்போ அந்த சட்டமன்ற கூட்டம், அடுத்த கட்டத்து கூட்டம் நடைபெற போதில்ல சார், அதில் ஊழல் பட்டியல் அறிவிக்க போறதாவும் சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க
0: நீங்க? ஆமா, ஒரு ஊழல், இன்னொரு ஊழல் பட்டியல அறிவிக்க போகுது.
1: இப்ப தானே வந்திருக்காங்க சார், அதுக்குள்ள என்ன ஊழல்?
0: இல்ல, அதாவது ஊழல்னா இந்த 85 நாள்ல 85 ஊழல் நடந்திருக்கு. நீங்க அரசு வழக்கறிஞர்களுக்கு 30,00,000 வாங்கிட்டு அத்தனை பேரும் பணி நியமனம், இது கட்சிக்கார மாவட்ட செயலாளர் ரெக்கமெண்டேஷன் பரிந்துரை செய்தால்தான் மாவட்ட பிபி, எப்படி குற்றவாளிய தண்டனை வாங்கி தருவான்? திமுக ஆட்சி காலத்தில் அப்படித்தான் இருக்கும். பிபி என்பது மாவட்ட செயலாளர் நியமிக்கிறதான், மாவட்ட செயலாளர் பரிந்துரை கொடுத்தா அட்வொகேட் ஜெனரல் நியமிப்பார். திமுக ஆட்சிக்கால அதிமுக ஆட்சி அத்தனை பேர் அப்படித்தான், காசு கொடுத்தா வக்கீல் வண்டு முருகம் பூரா அரசு வழக்குறிஞர் ஆயிரும்.
1: இது ஏற்கனவே அந்த வழக்கறிஞர்கள் பிரிவில் இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பு நடவடிக்கையா இருக்குல்ல, இப்ப அதுக்கு அடுத்து அதை வந்து இப்போ செயல்படலைங்கிற மாதிரி தானே சொல்றாங்க. அதுக்கு
0: அதாவது இதை தகுதியானவர்களை நீங்க அந்த பதவியில போடணும்னு முடிவு பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கெந்த கெந்த கச்சராவே வந்திருக்காது. தாவேக்க வச்சது ஒரு பெண் வழக்கறிஞரே புகார் கொடுக்குத இல்ல பணம் வாங்கி போட்டானுங்க. அப்போ அப்போ அப்போ அது உண்மை காலத்துல நீங்க அத்தனை நியமனத்தை ரத்து பண்றீங்க. ஒரே கூட்டமா இருக்கு எங்க பாண்டிச்சேரி கெஸ்ட் ஹவுஸில் புச்சி தான் அங்கே தான் மீட் பண்ணுறது. அப்போ எப்படி ஊழல் இல்லைன்னு சொல்ல முடியும்? ஆளுநர்னு ஒருத்த பிபிஐ வந்தது இப்போ பார்த்தீங்களா சமூக வலைதளத்தில். அப்போ எப்படி ஊழலே சொல்ல முடியும்? இப்போ ஊழல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. ஊழலே இல்லைன்னா தகுதியான வந்து 30
1: மக்கள்லாம் சொல்கிறாங்களா சார் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட இப்போல்லாம் ஊழல் அந்த கேட்கறது லஞ்சம் கேட்கறது இல்லை லஞ்சம் நின்றுச்சு அப்படிங்கிறது மக்கள் வாயாலே இப்போ அன்றாட சொல்கிறாங்க. அப்புறம் கட்டட சங்கங்கள் சொல்றாங்க, இந்த டெண்டர்லாம் எடுக்கக்கூடிய அந்த சங்கங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அறப்போர் ஜெயக்குமார் அவரே சொல்லியிருக்கிறாரு. ஆமா, அவரே சொல்லியிருக்கிறாரு. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அப்போ ஊழல் படிப்படியா குறைச்சிட்டு வராங்க தானே சார்?
0: இல்ல படிப்படியா அதிகமாயிட்டு போகுது.
1: ஜெயராம்
0: ஜெயராம் இருக்கட்டும், இன்னொரு ஆள் இருக்கட்டும், நீங்க ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு அரசாணை ஊழல் எவ்வளவு தூரம் நடந்துட்டு இருக்குன்னு அந்த அரசாணை போகுது. கடந்த திமுக ஆட்சி, சாராய ஆட்சி, டாஸ்மார்க் ஆட்சி, ஜி ஸ்கொயர் ஆட்சி, அதில் மதுக்கடை 500 மீட்டருக்கு அந்த பக்கம் பார் வச்சுக்கலாம். இதை திமுக வட்ட செயலாளர் தான் பாரே நடத்துவான். இவங்க அதை ரத்து பண்ணிட்டு 500-200 மீட்டர் ஆகியிருக்காங்க. அப்போது இந்த 200 மீட்டர் ஆக்க வேண்டிய தேவை யாருக்கா? திமுக காரனுக்கா? இந்த 500 மீட்டரை இடைவெளி 200 மீட்டர் ஆக்க வேண்டிய தேவை யாருக்கு வந்திருக்கு? திமுக காரன் தான் கடை நடத்திருக்கா ஆக்கினீங்க? இல்லை, யார் ஆக்க யார் கடை நடத்திருக்கு? 5500 தாவேக்கா கடை கடை நடத்த போறோம். என்ன கடை? சாராய கடை, சாக்கனா கடை. இதுதான் உலக ஒழிக்க லட்சணமா சொல்லுங்க.
3: தொடர்ந்து இமயமலை பனிப்பாறைகள் உலகிலே சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் மிக முக்கியமாக இருக்கிறது. தற்போது கணிப்பை தாண்டி அது மோசமடைகின்ற நிலைக்கு சென்று கொண்டிருக்கிறது. இது மீள முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தப் போகும் இமயமலையாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பான பார்வை.
4: பூமியில் நம்முடைய வாழ்வுக்கு பனிப்பாறைகள் மிகவும் அவசியமானவை. உலகின் மொத்த நன்னீரில் 1/3 இவை சேமித்து வைத்துள்ளன. மேலும் உலகம் முழுவதும் சுமார் 200 கோடி மக்களின் வாழ்வாதாரத்திற்கு இவை இன்றியமையாதவை. சூரிய கதிர்களை பிரதிபலிப்பதன் மூலம் உலக அளவில் வெப்பநிலையை சீராக வைத்திருக்க இவை உதவுகின்றன. காலநிலை மாற்றம் காரணமாக பனிப்பாறைகள் உருகி வருவதால் தண்ணீர் பற்றாக்குறை, வெள்ளப்பெருக்கு மற்றும் பல்லுயிர் இழப்பு போன்ற பாதிப்புகள் ஏற்படுகின்றன. இந்த பேரழிவின் தாக்கம் தெற்காசியா பகுதிகளில் தீவிரமாக தெரிகிறது. இமயமலையில் பனி உருகுவதால் உயரமான பகுதிகளில் 1000கணக்கான புதிய பனி ஆறு ஏரிகள் உருவாகின்றன. அதேவேளையில் புவி தட்டுகள் தொடர்பான மாற்றங்களால் வறட்சி மற்றும் வெள்ளப்பெருக்கு மட்டுமல்லாமல் பனிச்சரிவுகள் மற்றும் நிலநடுக்கங்களும் ஏற்படும் அபாயம் அதிகரித்து வருகிறது. கடந்த 2023 அக்டோபர் மாதத்தில் இந்தியாவின் இமயமலை பகுதியில் பனியும் பாறைகளும் சரிந்ததால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் 50க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல பாலங்களையும் ஒரு நீர் மின் நிலையத்தையும் அது அழித்தது. எனவே இந்த வார உலகின் கதை நிகழ்ச்சியில் இமயமலையின் பனிப்பாறைகள் மிக வேகமாக உருகி வருவதால் அவை மீள முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளனவா என்பதை ஆராய்ந்து அறிய முயற்சிப்போம்.
5: பகுதி 1, ஷெர்பா மக்கள்.
4: உலகின் மிக உயரமான மற்றும் மிக பெரிய மலை தொடர்களில் ஒன்று இமயமலை. இது ஏறக்குறைய பிரான்ஸ் நாட்டின் பரப்பளவுக்கு இணையான நிலப்பரப்பை உள்ளடக்கியது. இந்தியா, நேபாளம், பூட்டான், பாகிஸ்தான், சீனாவின் கட்டுப்பாட்டில் உள்ள திபெத் தன்னாட்சி பிரதேசம் ஆகியவற்றின் எல்லைகளில் இமயமலை விரிந்து பறந்துள்ளது. உலகில் 8,000 மீட்டருக்கும் அதிக உயரம் உள்ள 14 சிகரங்களில் 10 சிகரங்கள் இமயமலையிலேயே அமைந்துள்ளன. உலகில் 8,800 மீட்டருக்கும் அதிக உயரம் கொண்ட மிக உயரமான எவரஸ்ட் சிகரமும் இதில் அடங்கும். இமயமலையின் பெருமளவிலான பனிதான் இந்த பிராந்தியத்தின் கங்கை மற்றும் சிந்து நதிகள் உட்பட பல ஆறுகளுக்கு நீர் ஆதாரமாக விளங்குகிறது. இந்த ஆறுகள் உலக மக்கள் தொகையில் சுமார் 1/5 பகுதியினருக்கு தேவையான நீரை வழங்குகின்றன. ஆனால் உலகின் நீர் சேமிப்பு தொட்டிகள் என்று அழைக்கப்படும் இந்த இமயமலை பனிப்பாறைகள் காலநிலை மாற்றம் காரணமாக வேகமாக உருகி வருகின்றன. இன்று நாம் சந்திக்க இருக்கும் முதல் நிபுணர் பசாங் யாங்ஜி ஷர்பா. கனடாவில் உள்ள பிரிட்டிஷ் கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் உதவி பேராசிரியராக பணிபுரிகிறார். இவர் நேபாள தலைநகரான காத்மண்டுவில் வளர்ந்தவர். பசாங்கின் குடும்பம் உலகின் மிக உயரமான சிகரத்தில் ஏறுவதற்கான பயணத்தை தொடங்குவதன் முக்கிய தளமான எவரஸ்ட் பிராந்தியத்தின் கும்பு பகுதியை சேர்ந்தது. இதுவே ஷெர்பா சமூகத்தின் பாரம்பரிய தாயகம். உயரமான மலைகளில் ஏறுவதற்கான அசாத்திய திறன் மற்றும் மிக உயரமான கடினமான சூழலில் உயிர் வாழும் திறனுக்காக இந்த சமூகம் உலகம் முழுவதும் அறியப்படுகிறது.
5: We are high Himalayan people. We are people who have.
6: இமயமலையின் உயரமான மலைப்பகுதிகளில் வசிக்கும் மக்களாகிய எங்களை பொறுத்தவரை மலைகள் பெரும் புவியியல் அல்லது நிலவியல் சார்ந்த அம்சங்கள் மட்டுமல்ல, சுமை தூக்குபவர்கள் அல்லது மலை ஏறுவதற்கு உதவும் வழிகாட்டிகள் என்று மட்டுமே நினைக்கப்படும் எங்கள் சமூகத்துக்கு இந்த மலைகளுடன் இருக்கும் பிணைப்பு உணர்வு பூர்வமானது, ஆன்மீக ரீதியானது. இந்த மலைகள் எங்களை பாதுகாப்பதாகவும் இவ்வளவு உயரமான மற்றும் கடுமையான சூழலிலும் செழித்து வாழ வழிவகுப்பதாகவும் நம்புகிறோம். மலை ஏறுவதற்கு முன்பு எங்கள் சமூகத்தினர் முதலில் அவற்றிடமே அனுமதி கேட்கிறார்கள். இத்தகைய உன்னதமான பிணைப்பை உலகம் புரிந்து கொள்ள வேண்டும் என விரும்புகிறேன்.
4: ஷெர்பா கிராமங்களில் இருக்கும் சுமார் 20 உயரமான இடங்களில் சுற்றுலா பயணிகளை உபசரிப்பதன் மூலம் ஷெர்பா மக்கள் தங்களின் வருவாயில் பெரும் பகுதியை ஈட்டுகின்றனர்.
5: கொம்பு
6: பகுதியில் பெரும்பான்மை மக்கள் சுற்றுலா மற்றும் மலையேறுதல் சார்ந்த தொழில்களை நம்பியுள்ளனர். அதே வேளையில் இளைய தலைமுறையினர் உட்பட பலரும் வேறு இடங்களில் சிறந்த மற்றும் உயர்கல்வி பயிலும் வாய்ப்பை பெற்றுள்ளனர். இன்றைய சூழலில் உள்ளூர் பொருளாதாரம், சுற்றுலா மற்றும் மலையேறுதல் சார்ந்தவற்றை முதன்மையாகவும், விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு ஆகியவை இணைந்த கலவையாகவும் அமைந்துள்ளது.
4: வானிலை மற்றும் கடல் மட்டத்திலிருந்து அமைந்திருக்கும் உயரம் ஆகியவை அடிப்படையில் அங்குள்ள சூழல் எப்படி உள்ளது?
5: கொம்பு
6: உலகின் மிக உயர்ந்த இடங்களில் ஒன்று. அங்கு நிலவிய கடும் குளிரும் காற்றின் புத்துணர்ச்சியும் இன்றும் நினைவிருக்கிறது. குளிர்காலத்தில் பனிப்பொழிவு இருக்கும். அப்போது உருவாகிய பனி ஆண்டு முழுவதும் நீர் கிடைக்கும் என்கிற உத்தரவாதத்தை அளித்தது. ஆனால் இப்போது பனி உருவாவதில்லை. இன்று நான் கிராமப்புறத்துக்கு செல்லும்போது மாதத்தை பொறுத்து அல்லது ஆண்டின் காலத்தை பொறுத்து சூழல் மாறுபடுவதை பார்க்கலாம். முன்பு பனிப்பொழிவு இருந்த குளிர்காலத்திலும் இப்போது வெப்பநிலை அதிகரித்து வருவதையே காண்கிறோம்.
4: இதற்கு முக்கிய காரணம் காலநிலை மாற்றம். இது குறித்து இரண்டாவது நிபுணரிடம் கேட்கலாம்.
7: பகுதி 2, நம்பகமான நீராதாரம்.
4: உலகின் வேறு எந்த பகுதியையும் விட துருவ பகுதிகளுக்கு வெளியே இமயமலையில் அதிக பனி காணப்படுவது இமயமலையை 3வது துருவம் என அழைக்க காரணமாகும். அடுத்து நாம் உரையாடும் நிபுணர் பாம் பியர்சன், சர்வதேச பனிக்கோள காலநிலை முன்னெடுப்பின் இயக்குநரும் நிறுவனரும் ஆவார். பனி மற்றும் பனிக்கட்டி மூடிய பகுதிகளை பாதுகாப்பதில் கவனம் செலுத்தும் கொள்கை வல்லுநர்கள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களின் ஒரு சுயாதீன வலை அமைப்பு இதுவாகும். 10 ஆண்டுகளுக்கு முன்பு பாரிஸ் காலநிலை உச்சி மாநாட்டில் ஒப்புக்கொள்ளப்பட்ட புவி வெப்பநிலை அதிகரிப்பை 1.5 டிகிரிக்குள் கட்டுப்படுத்தும் இலக்கு எட்டப்படும் பாதையிலிருந்து வெகு தொலைவில் உள்ளதாக அவர் கருதுகிறார்.
8: We can see that the glaciers have receded. They've lost
9: பனிப்பாறைகள் வேகமாக உருகி அது மூடியிருக்கும் நிலப்பரப்பு குறைந்து வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதியில் மட்டுமே மொத்த பனியிருப்பில் சுமார் 10-20% வரை ஏற்கனவே இழக்கப்பட்டுவிட்டது. தற்போதைய விகிதத்திலேயே தொடர்ந்து கார்பன் உமிழ்வுகளை வெளியேற்றி வந்தால் 2100 இந்த பனிப்பாறைகளில் 30-40% வரை கூட இழக்க நேரிடலாம். மேலும் புவி வெப்பநிலை அதிகரிப்பு 2 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக நீண்ட காலத்திற்கு நீடித்தால் இங்குள்ள பனிப்பாறைகளில் குறைந்தது பாதியாவது மறைந்து போவதை நாம் பார்க்கக்கூடும்.
4: மலைகளில் உள்ள பனிப்பகுதிகளில் 2 வகை பனி காணப்படலாம். ஆண்டுதோறும் உருகி மறையும் பனிப்படிவுகள் மற்றும் ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கும் பனித்திரள் பனிப்பாறைகள். உருகி மறையும் பனிப்படிவுகளை ஸ்னோபேக் என்றும் ஆண்டு முழுவதும் நிலைத்திருக்கும் பனித்திரள் பனிப்பாறைகளை கிளேசியஸ் என்றும் அழைக்கிறோம். வெப்பநிலை அதிகரிப்பு இந்த பனிப்படிவுகள் மற்றும் பனிப்பாறைகள் வேகமாக உருக காரணமாகிறது. இதனால் ஆண்டின் தொடக்கத்தில் அதிக நீரோட்டமும் வெள்ளப்பெருக்கும் ஏற்படுகின்றன. அதே வேளையில் நீர் அதிகம் தேவைப்படும் வறண்ட கோடை காலங்களில் நீரின் அளவு குறைகிறது.
9: ஆற்றின் கீழ்மடை பகுதிகளில் வாழும் மக்களுக்கு வசந்த காலத்தின் தொடக்கத்தில் தேவைப்படாத போது அதிகப்படியான நீர் கிடைக்கிறது. அதே சமயம் பருவத்தின் பிற்பகுதியில் நீர் மிக அதிகமாக தேவைப்படும் போது பெரும்பாலும் கிடைப்பதில்லை.
4: ஒவ்வொரு ஆண்டும் அதிகரிக்கும் சராசரி வெப்பநிலை இந்த பிரச்சனையை மேலும் மோசமாக்கி வருகிறது. மலைக்கு கீழே வாழும் கோடிக்கணக்கான மக்களுக்கு இந்த பனிப்பாறைகள் தான் நீருக்கு மிகவும் நம்பகமான ஆதாரமாக இருந்து வந்துள்ளன.
9: ஆற்றுப்படுகைகளின் கீழ்பகுதிகளில் வசிக்கும் மக்களுக்கு நம்பகமான நீராதாரமாக விளங்கும் பனிப்பாறைகள் சுருங்கி கடைசியில் முற்றிலும் மறைந்து போகும் போது நிலைமை மாறும். அப்போது கடும் வெப்பம் நிலவும் அதே வேளையில் மழை இல்லாத ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் மிகவும் அவசியமான நீர்வரத்து இல்லாமல் போய்விடும். எனவே வெப்பமான அல்லது வறட்சியான காலங்களில் நீரை வழங்கும் இந்த பனிப்பாறைகள் இல்லாமல் போவது மின்சாரம் தயாரிப்பில் மற்றும் பயிர் சாகுபடி செய்வோருக்கு பெரும் சிக்கலாக அமையும்.
4: பேரிடர் நிகழ்வுகளால் ஏற்படும் உடனடி பாதிப்புகளும் உள்ளன. பாறைகள் அல்லது பனிக்கட்டிகள் கீழே விழும்போது உறைந்த பனி பாறையின் மீது விழுந்தால் பெரிய பாதிப்பு ஏற்படுவதில்லை. ஆனால் பனி உருகி ஏரியாக மாறும்போது அவ்வாறு விழுமானால் வெள்ளப்பெருக்கு உருவாகக்கூடும். மணல், வண்டல், சரளை மற்றும் பெரிய பாறைகளை மலையிலிருந்து அடித்துக் கொண்டு வரும் அந்த வெள்ளப்பெருக்கு அடர்த்தியான குப்பை கலவையை உருவாக்குகிறது. இந்த கலவை வரும் பாதையில் உள்ள அனைத்தையும் அழித்துவிடும் அபாயம் உள்ளது. மலைச்சரிவின் சில பகுதிகள் பனியால் ஒன்றோடொன்று ஒட்ட வைக்கப்பட்டது போல இணைக்கப்பட்டிருக்கும். ஆனால் இப்போது அந்த பிணைப்பும் மறைந்து வருகிறது.
9: இதன் காரணமாக அவலாஞ்சி எனப்படும் பனிச்சரிவு, வெள்ளப்பெருக்கு மற்றும் பனியாற்று ஏரி உடைப்பு வெள்ளப்பெருக்கு போன்ற நிகழ்வுகள் ஏற்படுகின்றன. பனியாறு கணிசமாக உருகி ஏரியாக உருவாகும் போது இத்தகைய வெள்ளப்பெருக்கு நிகழக்கூடும். அத்தகைய மண் அல்லது மண் மற்றும் பனிக்கட்டி கலவையால் ஆன ஏரிக்கு முன்னால் இருக்கும் அணைக்கட்டி உடைந்து போனால் திடீரென பெருமளவிலான நீர் கீழ்நோக்கி பாய்ந்து மிகுந்த அழிவை ஏற்படுத்தும். இதனை முன்கூட்டியே கண்டறிந்து எச்சரிக்கும் அமைப்பை செயல்படுத்துவது கடினமாக இருப்பதே இதற்கு காரணம். இமயமலை பகுதியில் புவி வெப்பமடைதல் தொடர்வதால் பனியாற்று ஏரி உடைப்பால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் என்று கணிக்கப்பட்டுள்ளது. தற்போது இதில் தீவிர கவனம் உள்ளது.
4: ஆனால் உலக அளவில் வெப்பநிலை அதிகரிப்பு மட்டுமே இந்த பிரச்சனைக்கு காரணம் அல்ல.
7: பகுதி 3, வேகமாக உருகி குறையும் பனிப்பாறைகள்.
4: உலகம் முழுவதும் மற்றும் இமயமலையின் பெரிய மலைகளிலும் கூட பனிப்பாறைகள் உருகி அதன் பரப்பளவு குறைந்து வருவதை பல தசாப்தங்களாக பார்த்து வருகிறோம். இப்போது அது மேலும் வேகமடைவதாக தெரிகிறது. இது உலக அளவில் சில பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. 3வதாக நாம் கலந்துரையாடும் நிபுணர் சூரிச்சில் உள்ள சுவிஸ் கூட்டாட்சி தொழில்நுட்ப நிறுவனத்தின் பனிப்பாறை கண்காணிப்பு வலையமைப்பின் தலைவர் மத்தியாஸ் ஹஸ். இவர் பனிப்பாறை ஆய்வாளரும் ஆவார்.
10: The main trends of glacier decline globally.
11: உலக அளவில் பனிப்பாறைகள் குறைந்து வருவது அதிகரித்து வரும் உலகளாவிய வளிமண்டல வெப்பநிலையால் தூண்டப்படுகிறது. இந்த வெப்பநிலை அதிகரிப்பு கரியமில வாயு வெளியேற்றத்தால் ஏற்படுகிறது.
4: இமயமலை பனிப்பாறைகள் உருகுவதற்கு மற்றொரு முக்கிய காரணம் உள்ளூரில் உருவாகும் கருப்பு கார்பன் என்கிற பொதுவாக நாம் அழைக்கும் கரிப்புகை துகள்கள் இருப்பதாக மத்தியாஸ் கூறுகிறார். புதைபடிவ எரிபொருட்கள், உயிரி எரிபொருட்கள் மற்றும் உயிரி பொருட்களை எரிப்பதால் இது உருவாகிறது. சில நாட்கள் அல்லது வாரங்கள் மட்டுமே இவை வளிமண்டலத்தில் தங்கி இருந்தாலும் பனியின் மீது கணிசமான பாதிப்பை ஏற்படுத்துகிறது.
12: Black carbon is just aerosol from the atmosphere that
11: கருப்பு கார்பன் என்பது வளிமண்டலத்திலிருந்து பனி மற்றும் பனி பாறைகளின் மீது படியும் ஒரு வகை கரும்புகள். இது பனி மேற்பரப்பின் அல்பெடோ எனப்படும் ஒளி பிரதிபலிப்பு திறனை குறைக்கிறது. சூரிய ஒளி எந்த அளவுக்கு மீண்டும் வளிமண்டலத்திற்கு பிரதிபலிக்கப்படுகிறது என்பதை குறிக்கும் அளவீடுதான் அல்பெடோ. பனிப்பாறை மேற்பரப்பின் இந்த ஒளி பிரதிபலிப்பு திறன் குறையும் போது அதிகப்படியான சூரிய ஆற்றல் உறிஞ்சப்படுகிறது. இதனால் சுற்றுப்புற வெப்பநிலை மாறாமல் இருந்தாலும் கூட பனி உருகுவது துரிதப்படுத்தப்படுகிறது. எனவே புதைபடிவ எரிபொருட்கள், விறகு எரித்தல் மற்றும் காட்டுத்தீ ஆகியவற்றால் அதிக அளவில் கருப்பு கார்பன் உருவாகும் பகுதிகளில் பனிப்பாறைகள் உருகுவதில் இதன் பாதிப்பை தெளிவாக காண முடிகிறது. இமயமலையின் பல பகுதிகளில் மின்சார வசதி குறைவாக இருக்கக்கூடிய 30 கோடி மக்கள் அடிப்படை தேவைகளுக்கு மின்சாரமின்றி எரிபொருட்களையே சார்ந்திருக்க வேண்டியுள்ளது. இந்தியாவில் சமையலுக்கு தீயை பயன்படுத்துவது கரித்துகள்கள் உருவாக காரணமாகிறது.
4: ஐரோப்பாவின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகள், ஸ்காண்டினேவியா மற்றும் வட அமெரிக்காவின் சில பகுதிகளில் சூரிய வெப்பத்திலிருந்து பனியை பாதுகாப்பதற்காக ஒரு விதமான போர்வைகளை பயன்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன.
12: We have to realize we can't offset the
11: அடிப்படையில் பனிப்பாறைகள் உருகுவதால் ஏற்படும் பாதிப்புகளை நம்மால் முழுமையாக ஈடு செய்ய முடியாது என்பதையும், மலைத்தொடரில் உள்ள முழு பனிப்பாறைகளை அல்லது அனைத்து பனிப்பாறைகளையும் காப்பாற்ற முடியாது என்பதையும் நாம் உணர வேண்டும். ஆனால் உள்ளூர் அளவில் பனி உருகுவதை குறைக்க சில வழிமுறைகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக, சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் பனிச்சறுக்கு மையங்களில் சறுக்கி செல்லும் தடங்களை சற்று காலம் தொடர்ந்து வைத்திருக்க, பனியை வெள்ளை நிற போர்வைகளால் மூடுவது ஐரோப்பாவில் பரவலாக பின்பற்றப்படுகிறது. இது பலனளித்தாலும் அதிக நிதி முதலீடு தேவைப்படுகிறது, சில சுற்றுச்சூழல் கவலைகளையும் எழுப்புகிறது. சில 100 மீட்டர் பரப்பளவில் பனியை பாதுகாப்பது இதனால் சாத்தியமாகலாம். ஒட்டுமொத்த பனிப்பாறைகளையும் காப்பாற்றும் வகையில் இதனை விரிவுபடுத்துவது கடினம்.
4: அப்படி என்றால் பனிப்பாறைகள் உருகுவதால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து சமூகங்களை பாதுகாக்க என்ன செய்யப்படுகிறது? நமது கடைசி நிபுணரிடம் கேட்கலாம்.
7: பகுதி 4, மீள முடியாத நிலைமை.
4: கடந்த 10 ஆண்டுகளில் பனிப்பாறைகள் உருகி அதன் பரப்பளவு குறையும் வேகம் 2 மடங்காக அதிகரித்துள்ளது. எனவே அறிவியலாளர்கள் கணித்ததை விட நிலைமை மிக வேகமாக மோசமடைந்து வருகிறது. தற்போதைய புவி வெப்பமடைதலின் வேகம் தொடர்ந்தால் இந்த 100 ஆண்டின் இறுதிக்குள் உலகின் பனிப்பாறைகளில் பெரும்பகுதியை இழக்க நேரிடும் என்றும், சில பனிப்பாறைகள் முற்றிலும் மறைந்து போகக்கூடும் என்றும் ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. இறுதியாக அமெரிக்காவின் போல்டரில் உள்ள கொலராடோ பல்கலைக்கழகத்தின் ஆர்டிக் மற்றும் ஆல்பைன் ஆராய்ச்சி நிறுவனத்தை சேர்ந்த நிபுணர் அறிவியலாளர் ஆல்டன் பயஸிடம் உரையாட இருக்கிறோம்.
13: நாம் மேலும் முடியாத முக்கிய கட்டத்தை எட்டியுள்ளதாகவே கருதுகிறேன். அதற்காக நிலைமை முற்றிலும் இருண்டு போய்விட்டது என்று அர்த்தம் அல்ல. மக்களுடனும் சமூகங்களுடனும் இணைந்து செயல்பட்டு இயற்கையாக ஏற்படும் ஆபத்துகளின் மோசமான விளைவுகளை குறைக்கவும், அதனால் ஏற்படும் சேதங்களையும் உயிரிழப்புகளையும் மட்டுப்படுத்தவும் உதவலாம். பனிப்பாறைகள் உருகுவதால் ஏற்படும் பாதிப்புகளை கையாள்வது மிகப்பெரிய பணி. இதற்காக எடுக்கப்படும் பல நடவடிக்கைகளில் ஒன்று தடுப்புகளை அமைப்பதாகும். கல் நிரப்பப்பட்ட கம்பி வலை கூண்டுகளை அமைத்து மக்கள் செயல்பட்டுள்ளனர். 1 சதுர மீட்டர் அளவுள்ள கம்பி வலை கூண்டு போன்ற அமைப்பு இதுவாகும். நீர்வழி பாதைகள் அல்லது ஆற்றங்கரைகளில் வரிசையாக அடுக்கி வைப்பதன் மூலம் பல சந்தர்ப்பங்களில் சிறிய வெள்ளப்பெருக்குகளால் ஏற்படும் பாதிப்புகளை இவை தடுக்க முடியும். இத்தகைய தடுப்புகள் உள்ளூர் கட்டடங்களையும் சமூகங்களையும் பாதுகாத்திருக்கின்றன. ஆனால் மிகப்பெரிய வெள்ளப்பெருக்குகளுக்கு இது பயனுள்ளதாக இருப்பதில்லை. அரசு மற்றும் தன்னார்வ தொண்டு நிறுவனங்களின் உதவிகளுக்காக காத்திராமல் இந்த ஆபத்துகளை எதிர்கொள்ளும் வழிகளை மக்களே உருவாக்கிக் கொள்கிறார்கள்.
4: மக்கள் வெள்ளப்பெருக்கில் இருந்து மட்டுமல்லாமல் பள்ளத்தாக்குகளில் உயரும் நீர்மட்டத்தில் இருந்தும் தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியுள்ளது.
14: The local bridges are being built higher over the rivers because
13: ஆண்டுதோறும் பாலங்கள் வெள்ளத்தால் அடித்துச் செல்லப்படுவதால் மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவை உள்கட்டமைப்புகளை சேதப்படுத்துகின்றன. எனவே முந்தைய தசாப்தங்களை காட்டிலும் தற்போது ஆற்றின் மட்டத்திலிருந்து அதிக உயரத்தில் பாலங்கள் கட்டப்படுகின்றன.
4: மூன்றாவது நடவடிக்கையைத்தான் நமது இறுதி நிபுணர் முறைசாரா மண்டலப்படுத்துதல் என்று குறிப்பிடுகிறார்.
15: Many of the certainly tourist lodges up at the trekking trails in Nepal.
16: நேபாளத்தில் டிபால் பகுதியில் உள்ள மலையேற்ற பாதைகளில் அமைந்துள்ள பல சுற்றுலா பயணிகள் தங்கும் விடுதிகள் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் சமவெளிகளில் கட்டப்பட்டுள்ளன. அவை வெள்ளப்பெருக்கு ஏற்படக்கூடிய பகுதிகள் என்பது வரலாற்று ரீதியாக அறியப்பட்ட ஒன்று. ஒருவேளை அங்கு 50 ஆண்டுகளுக்கு முன்பு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அதன் பாதிப்பு குறித்த நினைவாற்றல் பெரும்பாலும் குறுகிய காலமே நீடிக்கிறது. பேரழிவு ஒன்று நிகழ்ந்த 20 ஆண்டுகளுக்குள் மீண்டும் கட்டுமானங்களை மேற்கொள்ள தொடங்கி விடுகிறார்கள். சுற்றுலா விடுதிகளை வெள்ளம் அடித்துச் செல்வதை காட்டும் காணொலிகள் என்னிடம் உள்ளன. ஆனால் அடுத்த 3 வாரங்களுக்குள் மக்கள் அவற்றை இன்னும் உயரமான பாதுகாப்பான இடத்தில் மீண்டும் கட்டிவிட்டனர். வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ள பகுதிகளில் இனி கட்டுமானங்களை மேற்கொள்ள முடியாது என்பதை உணர்ந்துள்ள மக்கள் காலநிலை மாற்றம் அல்லது பனிப்பாறை சார்ந்த காரணங்களால் ஏற்படும் வெள்ளப்பெருக்கு அபாயத்தை தவிர்க்க உயரமான இடங்களில் கட்டுமானங்களை மேற்கொள்ள முனைகின்றனர்.
17: இமயமலை பல நாடுகளின் எல்லைகளுக்கு இடையே பரவி உள்ளது. அப்படி என்றால் இந்த நாடுகள் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனவா? உள்ளூர் அளவிலும் எல்லை தாண்டிய அளவிலும் குறிப்பிடத்தக்க ஒத்துழைப்பு உள்ளதா?
15: No, that's one of the problems right now. I think it's improving.
16: இல்லை, இது தற்போதுள்ள சவால்களில் ஒன்று. ஆனால் நிலைமை இப்போது மேம்படுவதாக கருதுகிறேன். ஆனால் முன்பு சீனாவின் சிபெத் தன்னாட்சி பகுதி மற்றும் நேபாளத்துக்கு இடையே தகவல் பரிமாற்றம் குறைவாகவே இருந்தது. இந்த பனிப்பாறை ஏரிகள் நேபாளத்தில் மட்டுமல்ல, எல்லை தாண்டி திபெத் பகுதியிலும் உள்ளன. திபெத்தில் உருவான பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ளத்தால் நேபாளத்தின் கீழ்மட்ட பகுதிகளில் பல பில்லியன் டாலர் மதிப்பிலான சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. ஆனால் கீழ்மட்ட பகுதியில் வசிக்கும் நேபாள மக்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கை விடுக்கக்கூடிய அமைப்பு எதுவும் அப்போது இருக்கவில்லை. இந்த பெரிய பிரச்சனை குறித்து கடந்த 10 ஆண்டுகளாகவே பேசப்பட்டு வருகிறது. நிலைமை மேம்படுவதற்கான அறிகுறிகளை காண்கிறேன். ஒரு நாட்டில் தொடங்கும் பனிப்பாறை ஏரி உடைப்பு வெள்ளப்பெருக்கு அல்லது பேரழிவு நிகழ்வுகள் மீண்டும் நிகழாமல் இருக்கவும் பாதிப்புக்குள்ளாகும் மற்றொரு நாட்டிற்கு தக்க நேரத்தில் உதவவும் நேபாள மற்றும் சீன அரசுகளுக்கு இடையே சிறந்த ஒத்துழைப்பு மற்றும் தகவல் பரிமாற்றத்திற்கான பேச்சுவார்த்தைகள் மேம்பட்டு வருகின்றன. புவி வெப்பமடைதலுக்கு காரணமான இடமும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ளும் இடமும் வெவ்வேறாக இருப்பது உலகம் முழுவதும் காணப்படும் ஒரு பொதுவான நிலை. இது உலகளாவிய ஒத்துழைப்பின் அவசியத்தை வலியுறுத்துகிறது.
17: சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு வருவோம். இமயமலை பனிப்பாறைகள் மீள முடியாத மாற்றத்தை ஏற்படுத்தும் நிலையில் உள்ளனவா? இமயமலை பனிப்பாறைகள் கடந்த 100 ஆண்டை விட இப்போது 2 மடங்கு வேகத்தில் உருகி வருகின்றன. இது உலகின் 1/5 மக்களின் நீர் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பனிச்சரிவு மற்றும் வெள்ளப்பெருக்கு முதல் வறட்சி வரையிலான பேரிடர்களின் அபாயம் அதிகரித்து வருகிறது. உலகளாவிய வெப்பநிலை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இந்த 100 ஆண்டின் இறுதிக்குள் இமயமலை பனிப்பாறைகளின் பெரும்பகுதி மறைந்துவிடக் கூடும் என்று நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர்.
3: அடுத்த விடயமாக நாங்கள் பார்க்க இருப்பது உலகின் பணக்கார நாடுகளுக்கான சுரங்கமாக தற்போது நிலவு மாறி வருகிறதா, நிலவின் மீது இவர்கள் அக்கறை காட்டுவதற்கான விடயங்கள் என்ன, அது தொடர்பான பார்வை.
17: நாசாவின் ஆர்டெமிஸ் விண்வெளி திட்டம் ஒரு முக்கிய மைல்கல்லை எட்டியுள்ளது. மனிதர்களை மீண்டும் நிலவுக்கு அனுப்புவது, காலப்போக்கில் செவ்வாய் கிரகத்திற்கு அழைத்து செல்ல பயன்படுவது போன்ற இலக்குகளை நெருங்குவதற்கு இது உதவும். நாசாவின் இந்த முயற்சியின் நோக்கம் 1960களின் அப்போலோ திட்டங்களை அப்படியே மீண்டும் செயல்படுத்துவது மட்டுமல்ல, இந்த முறை நிலவில் நிரந்தர தளத்தை அமைக்கும் திட்டமும் ஆகும். இந்நிலையில் 2030க்குள் விண்வெளி வீரர்களை நிலவில் இறக்க திட்டமிட்டுள்ள சீனா அதன் பெரும் முன்னேற்றமாக நிலவின் தொலைதூர பகுதியில் ஆய்வூர்தியை வெற்றிகரமாக இறக்கியுள்ளது. இவ்வாறு விண்வெளி போட்டியில் பல நாடுகள் ஈடுபட்டிருப்பதற்கான நோக்கம் வெறுமனே அறிவியல் ஆராய்ச்சியுடன் நின்று விடுவதில்லை. மனித வாழ்க்கைக்கு தேவையான வளங்களையும் மனிதர் வாழ உதவும் இடத்தையும் நிலத்தில் ஆராய்வதும் நிலவில் உள்ள வளங்களை பூமிக்கு கொண்டு வருவதும் இந்த முயற்சிகளில் அடங்கியுள்ளன. எடுத்துக்காட்டாக, பூமியில் அரிதாக கிடைக்கும் ஹீலியம் 3 நிலவின் மேற்பரப்பில் உள்ளதாகவும் எதிர்காலத்தில் அணுசக்தியை உற்பத்தி செய்ய உந்து சக்தியாக அது இருக்கும் என்றும் நம்பப்படுகிறது. ஆகவே நிலவில் உள்ள வளங்களை பெறுவதற்கு சுரங்க அகழ்வு பணிகளை மேற்கொள்ளலாமா என்பது குறித்து ஆராய்ந்து அறிய முயற்சிப்போம்.
18: பகுதி 1, நிலவின் ஆய்வில் திடீர் ஆர்வம்.
17: இன்று நாம் சந்திக்க இருக்கும் முதல் நிபுணர் முனைவர் டிலன் மைக்சல், நார்வே புவி தொழில்நுட்ப நிலையத்தின் முதன்மை புவி இயற்பியலாளர். அவருடைய கருத்துப்படி பூமிக்கு மிகவும் அருகில் உள்ள மனித வாழ்க்கை செழிக்க தேவையான பல வளங்களை வழங்குவது நிலவாகும். மேலும் பல்லாயிரம் கோடி ஆண்டுகால விண்வெளி மோதல்களை பதிவு செய்திருக்கும் ஆவணமாகவும் நிலவு திகழ்கிறது.
10: விண்வெளியில்
11: இருந்து நிலவில் விழும் விண்கற்கள் மற்றும் பாறைகள் நிலவின் மேற்பரப்பில் மோதி ஆவியாவதுடன் அங்கிருக்கும் பாறைகளை மிக சிறிய துகள்களாக உடைக்கின்றன. நிலவின் மேற்பரப்பில் கரிம மற்றும் கார்பன் சார்ந்த பல்வேறு தனிமங்கள் அல்லது மூலக்கூறுகள் உள்ளன. எடுத்துக்காட்டாக மீத்தேன், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, சிலிகேட், ஆக்சைடுகள் மற்றும் சல்பைடுகள் போன்றவற்றை கூறலாம். இவற்றை பயன்படுத்தி அலுமினியம், இரும்பு, டைட்டானியம், சிலிகான் மற்றும் மெக்னீசியம் ஆகியவற்றை எடுக்கலாம். இவை நவீன தொழில்நுட்ப தொழில்முறை தயாரிப்புகளில் பெருமளவில் பயன்படுகின்றன.
17: இந்த அரிய கனிமங்களில் உலகின் கவனத்தை ஈர்த்திருப்பது ஹீலியம் 3.
10: ஹீலியம் 3 is a helium isotope which just means it's like the normal helium but
11: ஹீலியம் 3 சாதாரண ஹீலியத்திலிருந்து சற்று மாறுபட்டது. இதனை சக்தி வாய்ந்த குவாண்டம் கணினிகளை குளிர்விக்கவும் பல்வேறு உற்பத்தி செயல்முறைகளிலும் பயன்படுத்த முடியும். அதைவிட முக்கியமாக இப்போது நாம் பயன்படுத்தும் அணு எரிபொருட்களை விட மிக தூய்மையான எரிசக்தியின் ஆதாரமாக அணுக்கரு இணைவு உலைகளில் இதனை பயன்படுத்த முடியும் என்பதால் உலக நாடுகள் ஹீலியம் 3 மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன.
17: இந்த அரிதாக கிடைக்கும் வளத்தை பெறுவதற்கான போட்டி ஏற்கனவே தொடங்கிவிட்டது. நிலவில் ஹீலியம் 3 எவ்வளவு இருக்கிறது என்பதற்கான ஆதாரங்கள் நம்மிடம் இல்லை. நிலவின் மேற்பரப்பை காட்டும் தற்போதைய படங்கள் நிலவின் மேலோடு மற்றும் மேற்பரப்பு மண் ஆகியவற்றின் வேறுபாடுகளை கருத்தில் கொண்டால் அவை தெளிவற்றவையாக உள்ளதாக முனைவர் டிலன் மைக்சல் கூறுகிறார். நேரடி தரவுகளை பெறுவதற்கு நிலவுக்கு எந்திரங்களையும் கருவிகளையும் கொண்டு சென்று ஆய்வு செய்வது அவசியம். இந்த வளங்கள் நிலவில் மனிதர்கள் வாழ்வதை நிஜமாக்குமா? நிலவில் மனிதர் தங்குவதற்கு வாழ்விடங்கள், ஆக்சிஜன், நீர் மற்றும் உணவுப் பொருட்கள் தேவைப்படுகின்றன. இவற்றை பூமியிலிருந்து கொண்டு செல்ல முடியும் என்றாலும் அது அதிக செலவு பிடிக்கும் என அவர் கூறுகிறார். மேலும் அங்கு குடியிருப்புகளை அமைக்க கட்டமைப்புகள் தேவைப்படும். எனவே நிலவில் நீண்ட காலம் தங்கியிருக்க அங்கேயே கிடைக்கும் வளங்களை கொண்டு அடிப்படை உள்கட்டமைப்புகளை உருவாக்க வேண்டியிருக்கும். நிலவின் துருவ பகுதிகளில் உள்ள பூஜ்ஜியத்திற்கும் கீழ் 150 டிகிரி செல்சியஸ் குளிரான இருள் படர்ந்த பள்ளங்களில் வாட்டர் ஐஸ் அதாவது நீர் பனிக்கட்டி இருந்தாலும் நிலவின் மேற்பரப்பு மண்ணுடனும் அல்லது கனிமங்களுடனும் கலந்து காணப்படும் சிறிய படிவங்களாகவே அது உள்ளது. இதனை பயன்படுத்தும் சாத்தியக்கூறுகள் மிக முக்கியமானவை.
10: From a resource perspective, if we can access water in the form of ice,
11: இந்த நீர் பனிக்கட்டியில் இருந்து நீரை பெற முடிந்தால் மனிதர்களுக்கு நிலவில் தேவைப்படும் பல்வேறு தேவைகளை இது பூர்த்தி செய்யும். இந்த நீர் பனிக்கட்டியில் இருந்து மின்சாரத்தை பயன்படுத்தி அடிப்படை மூலக்கூறுகளை பிரிக்கும் செயல்முறையான எலக்ட்ரோலிசிஸ் முறை மூலம் ஆக்சிஜன் மற்றும் ஹைட்ரஜனை பிரிக்க முடியும். பின்னர் அவற்றை ராக்கெட் எரிபொருளின் கூறுகளாக தனித்தனியே பயன்படுத்திக் கொள்ள முடியும்.
17: நவீன மின்னணு சாதனங்களுக்கு அத்தியாவசியமான அரிய புவி தனிமங்கள் முதல் இரும்பு மற்றும் டைட்டேனியம் வரை கட்டுமான உற்பத்திக்கு தேவையான அடிப்படை மூலவளங்களை நிலவு கொண்டுள்ளது. செவ்வாய் கிரகம் உட்பட விண்வெளியில் ஆழமான பகுதிகளுக்கு செல்லும் பயணங்களுக்கான ஓர் ஏவு தளமாக கூட நிலவு அமையக்கூடும். இவற்றையெல்லாம் மேற்கொள்கையில் எச்சரிக்கை தேவை என்ற குரல்களும் வலுத்து வருகின்றன.
18: பகுதி 2, அகழ்வதால் பாதிப்பு.
17: இன்று நாம் கலந்துரையாடும் இரண்டாவது நிபுணர் முனைவர் ஜஸ்டின் ஹோல்கோம், அமெரிக்காவின் கான்சஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள கான்சஸ் புவியியல் ஆய்வகத்தில் உதவி ஆராய்ச்சி பேராசிரியராக பணிபுரிகிறார். விண்வெளி பாரம்பரியத்தை பாதுகாப்பதற்கு வழிகாட்டுதல்களை வகுக்கும் சர்வதேச குழுவின் உறுப்பினராகவும் இவர் விளங்குகிறார். தற்போதைய நிலையில் விண்வெளி போட்டியில் 2 நோக்கங்கள் இருப்பதாக அவர் கூறுகிறார்.
10: There's actually another space race happening should the moon be used.
19: இந்த விண்வெளி போட்டியில் ஈடுபட்டுள்ள பல நாடுகள் மற்றும் தனியார் நிறுவனங்களின் முதன்மையான நோக்கம் அறிவியல் ஆராய்ச்சி, அடுத்தது நிலவின் வளங்களில் இருந்து பொருளாதார பயன்களை பெறுவது. இதில் ஒரு நடுநிலையான அணுகுமுறை இருப்பதே எப்போதும் அவசியம் என்றே நான் கருதுகிறேன். ஆனால் அறிவியல் சார்ந்த ஆர்வங்கள் புறக்கணிக்கப்பட்டு பின்னுக்கு தள்ளப்பட்டு விடுமோ என்பதுதான் நெறிமுறை சார்ந்த எனது கவலை.
17: நிலவின் மேற்பரப்புக்கு கீழே 1000 கோடி ஆண்டுகளின் முந்தைய வரலாற்று ஆதாரங்களை பாதுகாக்கக்கூடிய பொருட்கள் புதைந்துள்ளன. அப்பகுதி புரிந்து கொள்ளப்படுவதற்கு காத்திருக்கும் அறிவியல் கண்டுபிடிப்புகளின் ஒரு மாபெரும் காப்பகமாகும். எனவே பொருளாதார ஆதாயத்திற்காக அந்த பொருட்களை அகழ்ந்து எடுக்க வேண்டுமா, அல்லது ஆராய்ச்சிக்காக பாதுகாத்து சூரிய மண்டலத்தை பற்றிய நமது புரிதலை ஆழப்படுத்த வேண்டுமா? நிலவில் தோண்ட தொடங்கினால் அறிவியல் பதிவுகளின் சிலவற்றை நிரந்தரமாக இழக்க நேரிடலாம். ஆர்க்டிக் மற்றும் அண்டார்டிகாவில் துருவ பகுதிகளை ஆய்வு செய்ய சர்வதேச ஒத்துழைப்புடன் ஆராய்ச்சிகள் மேற்கொள்ளப்படுவதை சுட்டிக்காட்டும் ஜஸ்டின், நிலவு மற்றும் விண்வெளி ஆய்வுகளுக்கு இதுபோன்ற சர்வதேச ஒத்துழைப்பு மற்றும் பொதுவான கொள்கைகளில் உறுதியான தீர்வு எதுவும் இதுவரை உருவாகவில்லை என்கிறார். இந்த போட்டியில் பல நாடுகளும் நூற்றுக்கணக்கான நிறுவனங்களும் ஈடுபட்டுள்ளன. இருப்பினும் இறுதியில் இந்த நடவடிக்கைகளை முழுமையாக கட்டுப்படுத்துவது யார்?
20: Normally, immediately I'd say government, but part of the intricacy.
21: பொதுவாக உடனடி பதிலாக அந்த அதிகாரம் அந்தந்த நாடுகளின் அரசாங்கங்களிடம் இருப்பதாக கூறுவேன். இருப்பினும் விண்வெளி திட்டங்களில் தனியார் நிறுவனங்கள் அதிக அதிகாரத்தை பெற்றிருப்பதே புதிய விண்வெளி போட்டியின் சிக்கலான தன்மை. எடுத்துக்காட்டாக விண்வெளியில் 200,000 மேற்பட்ட செயற்கை கோள்களை ஏவ திட்டமிட்டிருப்பது சீனா நாடல்ல, மாறாக அந்நாட்டைச் சேர்ந்த 5 வெவ்வேறு தனியார் நிறுவனங்களாகும். நிலவை சென்றடைவதற்கு தூண்டுதலாக இந்த தனியார் நிறுவனங்களே திகழ்கின்றன.
17: அறிவியல் ஆய்வு வாய்ப்புகளுக்கு அப்பால் நிலவு மனித செயல்பாடுகளின் ஆவண காப்பகமாகவே மாறியுள்ளது. அமெரிக்காவின் அப்போலோ விண்கலம் தரையிறங்கிய இடங்கள் முதல் கைவிடப்பட்ட கருவிகள், ரோவர் என்கிற ஆய்வூர்திகளின் தடங்கள், விண்வெளி வீரர்கள் விட்டு சென்ற கோல்ஃப் பந்துகள் போன்ற தனிப்பட்ட கலைப்பொருட்கள் வரை நிலவு மனித ஆய்வுகளின் ஒரு வரலாற்று பதிவாக உள்ளது. அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்தும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஆப்பிரிக்காவில் இருந்து உலகின் பிற பகுதிகளுக்கு மனிதர்கள் இடம்பெயர்ந்ததை நாம் விவாதி பதை போல நிலவு, செவ்வாய் மற்றும் விண்வெளியின் பிற இடங்களில் உள்ள பொருட்கள் மனித ஆய்வின் அளவை பிரதிபலிக்கின்றன. நமது இனத்தின் பரிணாம வளர்ச்சி மற்றும் இடம்பெயர்வு வரலாற்றோடு அவை பிணைக்கப்பட்டுள்ளன. அங்கு விடப்பட்ட சார்ல்ஸ் டூக்கின் புகைப்படம் போன்ற முக்கியமான விஷயங்கள் வெறும் பொருட்கள் மட்டுமல்ல. தடங்கள், ரோவர் சக்கரங்கள், துளையிடும் பகுதிகள் என அனைத்தும் மனித செயல்பாடுகளின் சான்றுகளாகவும் பதிவுகளாகவும் உள்ளன. இத்தகைய நிலையில் நிலவில் பெரிய அளவிலான அகழ்வாராய்ச்சியை தொடங்கினால் நிலவின் சுற்றுச்சூழலுக்கு என்ன பாதிப்பு ஏற்படும்?
20: Is there a concern that our rapid interest in moon mining can lead to
21: நிலவை அகழ்ந்து வளங்களை தோண்டி எடுப்பதில் இருக்கும் ஆர்வம் நிலவின் நிலப்பரப்பை அழித்து அளவுக்கு அதிகமாக வளங்களை எடுப்பதற்கு வழிவகுக்கும் என்கிற கவலை என்னிடம் உள்ளது. பூமியில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு சுரங்க அகழ்வுகள் மேற்கொள்ளப்படுவதை எதிர்கொண்டு வருகிறோம். சுரங்க பணிகளால் ஏற்படக்கூடிய புவிசார் அபாயங்களையே நாம் இன்னும் சரியாக புரிந்து கொள்ளாத நிலையில் நிலவின் மேல்மட்ட பாறை அடுக்குகளில் ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் அகழ்வு பணிகளால் உருவாகும் தூசு படலம் நிலவின் பாறை சுழற்சியை எவ்வாறு பாதிக்கும் என்பதும் நமக்கு தெரியாது. நிதானமாக கட்டுப்பாடோடு செயல்பட்டு நிலவின் வளங்கள் சுரண்டப்படுவதில் இருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஆனால் தனியார் நிறுவனங்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளுக்கும் தரவுகளுக்கும் போதிய முக்கியத்துவம் அளிப்பதாக தெரியவில்லை.
9: பகுதி 3, விண்வெளி ராஜதந்திரம்.
17: நாம் உரையாடும் 3வது நிபுணர் பேராசிரியர் தாமஸ் ஜுபூர்சென், சூரிச்சில் உள்ள சுவிஸ் பெடரல் தொழில்நுட்ப நிறுவனத்தின் விண்வெளித்துறை இயக்குநராக உள்ளார். நாசாவின் முன்னாள் உயர் அதிகாரியான இவர் விண்வெளி தொழில் சார்ந்த தனியார் நிறுவனங்கள் பலவற்றின் நிர்வாக குழுக்களில் உறுப்பினராக விளங்குகிறார். உலக அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நெறிமுறைகள் மற்றும் சர்வதேச சட்டங்கள் இல்லாத நிலையில் விண்வெளி விவகாரங்களில் மோதல்கள் ஏற்படுவது தவிர்க்க முடியாதது என தாமஸ் கருதுகிறார்.
22: திறன் மற்றும் தலைமைத்துவத்தின் வெளிப்பாடாக இருந்த அப்போலோ விண்வெளி திட்டங்கள் பனிப்போரை நினைவூட்டுகின்றன. அமெரிக்காவும் சோவியத் ஒன்றியமும் ஒருவருக்கொருவர் தங்களின் தலைமைத்துவத்தை நிரூபிக்கும் கருவியாக அந்த திட்டங்கள் மாறின. இப்போது திறமையை நிரூபிப்பதை விட நிலவில் நீண்ட காலம் தங்கியிருப்பதே நோக்கமாக உள்ளது. நிலவில் ஆய்வு செய்வது மட்டுமல்லாமல் அங்கு கண்டறியும் மூல வளங்களை தோண்டி எடுத்து பயன்படுத்துவதும் முக்கியமாக பார்க்கப்படுகிறது. தூய்மையான எரிசக்திக்கு உகந்த வளங்களை நிலவிலிருந்து பூமிக்கு கொண்டு வர முடிந்தால் அந்த சூழல் உலக சந்தைகள் முற்றிலும் மாற்றியமைக்கும். புதிய வருவாய் ஆதாரங்களை அது உருவாக்குவதோடு இதுவரை கவனம் செலுத்தப்படாத பகுதிகளில் பொருளாதார வளர்ச்சியை ஏற்படுத்தும்.
17: பேராசிரியர் தாமஸின் கூற்றுப்படி விண்வெளி ஆய்வு மற்றும் அது சார்ந்த தொழில்நுட்பத்தில் அமெரிக்கா தொடர்ந்து முன்னிலை வகிக்கிறது. இருப்பினும் வேறு பல நாடுகளும் இந்த துறையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளன.
22: சீன அரசாங்கம், ராணுவம் மற்றும் அங்குள்ள தனியார் நிறுவனங்கள் இந்த துறையில் முன்னேற்றம் கண்டு வருகின்றன. தற்போது இந்தியாவும் மகத்தான முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. இந்தியா நிலவில் ஓர் ஆய்வூர்தி மற்றும் லேண்டரை வெற்றிகரமாக தரையிறக்கியுள்ளதோடு மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்பும் நிலையை நெருங்கும் வகையில் ஏவுதல் திறனையும் வளர்த்தெடுத்துள்ளது. மேலும் ஜப்பான் மற்றும் ஐரோப்பாவும் முக்கிய பணிகளை மேற்கொண்டு வருகின்றன.
0: புதிய விண்வெளி போட்டி என்பது வெறுமனே தெரியாதவற்றை அறிந்து கொள்ளும் போட்டி மட்டுமல்ல. இதில் முன்னிலை வகிக்கும் நாடுகள் பெருமளவிலான முதலீடு செய்யவும் இந்த போட்டியில் தொடர்ந்து நிலைத்திருக்கும் அரசியல் உறுதியும் கொண்டவை. விண்வெளி செயல்பாடுகளை மையமாக தனியார் நிறுவனங்கள் உருவெடுத்துள்ளன. பேராசிரியர் தாமஸ் தனியார் நிறுவனங்கள் முக்கியத்துவம் பெற்றது குறித்து விளக்குகிறார். அதிபர் ஜார்ஜ் டபிள்யூ புஷ் ஆட்சி காலத்தில் விண்வெளி பயணங்களில் தனியார் நிறுவனங்களை ஈடுபடுத்தவும் தொழில்நுட்ப உதவிகளை நாசா வழங்கவும் அமெரிக்கா முடிவு செய்தது. அதிபர்கள் ஒபாமா மற்றும் டிரம்பும் தொடர்ந்து இந்த கொள்கையை கடைபிடித்ததால் அந்நாட்டில் தனியார் நிறுவனங்கள் வளர்ச்சி பெற்றன. தேசிய அரசுகள் வர்த்தக நிறுவனங்களுடன் இணைந்து செயல்பட்டு விண்வெளி போட்டியில் தங்களின் ஆதிக்கத்தை விரிவுபடுத்துகின்றன. இதன் மூலம் கனிம வளங்களை எடுத்து ஆதாயம் அடைய முயற்சிப்பது ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியாவை கைப்பற்றுவதற்காக நடந்த காலனித்துவ கால போட்டியை நினைவூட்டுகிறது. விண்வெளியில் உள்ள வளங்கள் துல்லியமாக அளவிடப்படவில்லை. நிலவிலிருந்து தனிமங்களை பிரித்தெடுத்து கொண்டு வர முடியுமா என்பதும் சவாலானதே. நிலவில் உள்ள வளங்களுக்காக நாடுகள் போட்டியிடுவது உலக அமைதி மற்றும் பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புகிறது.
22: ராணுவ துறையினருக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக மாறியுள்ள நிலவு தேசிய நலன் சார்ந்த களமாக தற்போது பார்க்கப்படுகிறது. அங்கு கனிமங்களை அகழ்ந்தெடுப்பதற்கு உகந்தவைகளாக சுமார் ஒரு டஜன் இடங்கள் உள்ளன. அந்த இடங்களில் பெருமளவு சாத்தியக்கூறுகள் பொதிந்துள்ளதாக நம்பப்படுவது பல்வேறு நாடுகளின் ராணுவங்களையும் தேசிய பாதுகாப்பு துறையைச் சேர்ந்தவர்களையும் நிலவின் மீது தீவிர கவனம் செலுத்த தூண்டுகின்றது.
1: பகுதி 4, விண்வெளி சட்டங்கள்.
0: இன்று நாம் இறுதியாக சந்திக்க இருக்கும் நிபுணர் முனைவர் தஞ்சா மசன் ஸ்வான், நெதர்லாந்தின் லைடன் பல்கலைக்கழகத்தில் சர்வதேச வான்வெளி மற்றும் விண்வெளி சட்ட நிறுவனத்தின் துணை இயக்குநராக பணியாற்றுகிறார். ஐக்கிய நாடுகள் சபையின் பல்வேறு ஒப்பந்தங்களால் நெறிப்படுத்தப்படும் வகையில் கடந்த 50 முதல் 60 ஆண்டுகளாக நாம் விண்வெளியை அமைதி வழியில் பயன்படுத்தி ஆய்வு செய்து வருவதை அவர் நமக்கு நினைவூட்டுகிறார். இவற்றில் முதன்மையானது த அவுட்டர் ஸ்பேஸ் ட்ரீட்டி என்கிற விண்வெளி ஒப்பந்தமாகும்.
1: நிறைவேற்றப்பட்ட விண்வெளி ஒப்பந்தத்தை விண்வெளியின் அரசியல் சாசனம் என்றும் குறிப்பிடுவது உண்டு. விண்வெளியை பயன்படுத்துவதிலும் அதனை ஆய்வு செய்வதிலும் நாடுகளின் செயல்பாடுகளை நெறிப்படுத்தும் முதலாவது மற்றும் மிக பழமையான ஒப்பந்தம் இதுவே. வெறும் 17 பிரிவுகளை மட்டுமே கொண்ட ஒப்பீட்டளவில் சிறிய இந்த ஒப்பந்தம் விண்வெளியில் அடிப்படை நெறிமுறைகளை வகுத்துரைப்பதே குறிக்கோள் என்பதை தெளிவுபடுத்துகிறது.
0: இந்த ஒப்பந்தத்தின் மைய கோட்பாடு நிலவு உட்பட முழு விண்வெளியும் மனித குலத்திற்கே சொந்தமானது, எந்த ஒரு தனி நாடும் நிலவு மீது உரிமை கோர முடியாது என்பதாகும். விண்வெளியை ஆய்வு செய்து அமைதி வழியில் பயன்படுத்துவதற்கு மட்டுமே பயன்படுத்த முடியும் என்பதை இந்த ஒப்பந்தம் தெளிவுபடுத்துவதாக முனைவர் தஞ்சா மசன் ஸ்வான் கூறுகிறார். அனைத்து நாடுகளும் அவற்றின் தனியார் நிறுவனங்களும் இந்த விதியை பின்பற்ற கடமைப்பட்டுள்ளன.
2: It is prohibited to place nuclear weapons or weapons of mass
1: destruction. இந்த ஒப்பந்தத்தின்படி விண்வெளியில் அணு ஆயுதங்கள் மற்றும் பேரழிவு ஆயுதங்களை நிலைநிறுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. விண்வெளிக்கு அனுப்பப்படும் ஒவ்வொன்றையும் பதிவு செய்வது கட்டாயம். இதன் மூலம் விண்வெளிக்கு அனுப்பப்படுபவற்றின் முழு தகவல்கள் சர்வதேச சமூகத்திற்கு தொடர்ந்து கிடைப்பது உறுதி செய்யப்படுகிறது. விண்வெளியில் மோதல்கள் ஏற்படுவதை தடுப்பதில் வெற்றிகரமாக பங்காற்றியதே இந்த ஒப்பந்தம் இன்று வரையிலும் நடைமுறையில் இருப்பதற்கான காரணமாகும்.
0: 1967 ஆண்டிலிருந்து விண்வெளி சார்ந்த செயல்பாடுகளை நெறிப்படுத்த கூடுதல் ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆனால் விண்வெளி தொடர்பான சர்ச்சைகளுக்கு தீர்வு காண தனிப்பட்ட சர்வதேச நீதிமன்றம் எதுவும் இல்லை. இந்த ஒப்பந்தங்களின் விதிகளுக்கு பொருள் விளக்கம் அளிப்பதில் உள்ள சிக்கல்கள் குறித்து சுட்டிக்காட்டும் முனைவர் தன்யா மசன் ஸ்வான், விண்வெளி மீது யாரும் உரிமை கோர முடியாது என்கிற போது அங்குள்ள வளங்கள் மீது யாரும் உரிமை கோர முடியாது என்றுதான் பொருள்படுகிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறார். 1979 உருவாக்கப்பட்ட நிலவு ஒப்பந்தத்தில் அதன் வளங்கள் வளர்ச்சிக்காக பயன்படுத்தப்படுவது பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் சில நாடுகளே அதில் கையெழுத்திட்டுள்ளன. அமெரிக்காவும் சீனாவும் கையெழுத்திடவில்லை. அதேவேளையில் அமெரிக்கா உட்பட பல நாடுகள் நிலவிலிருந்து வளங்களை பிரித்தெடுக்க தங்களின் நிறுவனங்களுக்கு அதிகாரம் அளிக்கும் சிறப்பு உள்நாட்டு சட்டங்களை இயற்றியுள்ளன. அமெரிக்காவின் சமீபத்திய ஆர்டெமிஸ் திட்டம் இதற்கு ஓர் எடுத்துக்காட்டு. நிலவில் கிடைக்கும் வளங்களின் பயன்பாட்டை வெளிப்படையாக தடை செய்யும் அல்லது அனுமதிக்கும் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட சர்வதேச சட்ட கட்டமைப்பு எதுவும் தற்போது இல்லை. இதற்காக விண்வெளி நடவடிக்கைகளை கட்டுப்படுத்துவது தொடர்பாக நிபுணர்கள் குழு ஒன்றை முனைவர் தன்ஜா மசன்ஸ்வான் உருவாக்கியுள்ளார்.
2: Just to give an example, would operations that would be mining on the moon.
5: நிலவில் மேற்கொள்ளப்படும் அகழ்வாராய்ச்சியின் போது உருவாகும் தூசு படலம் சேதங்களை ஏற்படுத்தக்கூடும் என்பதால் அங்கு சுரங்கம் தோண்டும் நிறுவனங்கள் அவற்றின் சுரங்க தளங்களை சுற்றி பாதுகாப்பு மண்டலங்களை அமைக்க அனுமதி கொடுக்க வேண்டுமா என்பதை இந்த குழு தற்போது விவாதித்து வருகிறது. இது தொடர்பாக நாடுகள் ஒருமித்த கருத்தை எட்ட வேண்டும். சுரங்கம் தோண்டும் காலம் மற்றும் தோண்டும் பரப்பளவை வரம்புக்குள் வைத்திருக்க சுரங்கப்பகுதியை பதிவு செய்ய வேண்டும். நிலவில் மேற்கொள்ளப்படும் செயல்பாடுகளுக்கான அடிப்படை கட்டமைப்பை உருவாக்குவதே இந்த குழுவின் நோக்கமாகும். இது குறித்து ஐநாவில் விவாதம் நடைபெற்று வருகிறது. நிலவை அகழ்ந்து வளங்களை தோண்டி எடுப்பது தொடர்பாக ஒப்பந்தம் ஏற்படுவது கடினமாக தோன்றினாலும் பிந்தைய காலத்தில் எதிர்பாராத அற்புதங்களும் நிகழலாம். அதுவரை சில வழிகாட்டுதல்களை நிச்சயமாக உருவாக்க முடியும்.
0: சரி, இப்போது நமது முக்கிய கேள்விக்கு திரும்புவோம். நிலவில் உள்ள வளங்களை பெறுவதற்கு சுரங்க அகழ்வு பணிகளை மேற்கொள்ளலாமா? நிலவில் உள்ள மகத்தான வளங்களால் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் பூமிக்கு அப்பால் மனித குலத்தின் எல்லையை விரிவுபடுத்துவதற்கான சாத்திய கூறுகள் பற்றி இந்த நிகழ்ச்சியில் கேட்டிருக்கிறோம். அதேவேளை அறிவியல் அறிவு இழப்பு, விண்வெளி பாரம்பரியம் சிதைக்கப்படுதல், தரையிலும் ஆள் விண்வெளியிலும் நடக்கும் வேகமான மாற்றங்களுக்கு ஏற்ப இன்னும் முழுமை பெறாத சட்ட அமைப்பு தான் உள்ளது போன்ற எச்சரிக்கைகளையும் தெரிய வந்துள்ளோம். ஒத்துழைப்பு என்பது இன்றியமையாதது என பரவலாக கருதப்பட்டாலும் அது மனிதரின் லட்சிய வேகத்திற்கு ஈடுகொடுக்கும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. ஆனால் தொடங்கிவிட்ட இந்த விண்வெளி போட்டியில் கனவை நனவாக்க துடிக்கும் பணமுள்ள நாடுகளுக்கும் பெரு நிறுவனங்களுக்கும் நிலவின் வளங்கள் என்னும் கவர்ச்சியான பரிசு தவிர்க்க முடியாததாக கிடைக்கக்கூடும். இந்த நிலையில் நாம் செய்யக்கூடியது எதிர்கால விண்வெளி பயணங்களின் போது ஏற்படக்கூடிய தீங்குகளை முன்கூட்டியே கணித்து தணிப்பதும் அங்கு கண்டறியும் வளங்களை பயன்படுத்துவதற்கான வழிகளை ஒப்புக்கொள்வதும் தான். அப்போதுதான் நிலவு உலகின் பணக்கார நாடுகளுக்கான ஒரு சுரங்கமாக மாறாமல் அனைத்து மனித குலத்திற்கும் பொதுவானதாக தொடர்ந்து இருப்பதை நம்மால் உறுதி செய்ய முடியும்.

வந்த தடுகள் அனைத்து முடைத்து தினமும் 24 மணி நேரமாக டிஆர்டி தமிழ் இணையதளத்தில் www.trttamilnadu.com செயற்கைக்கோள் ஒளிபரப்பில் 9 பாக்கையில் 11727 வேட்டிகளில் மற்றும் டிரான்ஸ்லே ஃப்ரீ பாக்ஸ் ஒரிஜ் பாக்ஸ் வீக் பாக்ஸ் ஊடாகவும் டிஆர்டி தமிழ் உங்கள் உணர்வுகளின் ஒளியாக என்றும்

0: நீங்கள் இணைந்திருப்பது ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 ஆண்டு ஜூலை மாதம் 31 தேதி வெள்ளிக்கிழமை. இவ்வருடத்தின் 213 நாள். ஆண்டு நிறைவு பெற 152 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: அராபவ ஆண்டு ஆடி மாதம் 15 தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. சஃபர் மாதம் பிறை 16. ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் meelisten.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8968. அழைக்க வேண்டிய எண் 6691119.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
2: வணக்கம் சிங்கை.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
2: ஜோதி ஸ்டார் புஷ்பக்கடை.

0: வணக்கம் சிங்கை. என்ன வணக்கத்துக்கு ஓடி போயிட்டீங்க? வெளிச்சமான வெள்ளிக்கிழமையில நாம இணைஞ்சிருக்கோம்.
1: இந்த மாதிரி ஏதாவது நீங்க எடுத்தோடனே சொல்லுங்க, நான் எதிர்பார்த்தேன். அதான் அமைதியை காத்தேன். புரியுதா?
0: நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஏன்னா இந்த வெளிச்சமான வெள்ளிக்கிழமை எங்கிருந்து கத்துக்கிட்டேன்? நம்ம ஒளியின் மார்க்கண்டையன் ரஃபி கிட்ட இருந்து கத்துக்கிட்டேன்.
1: நான் ஒண்ணு சொல்றதுக்கு இல்ல, நல்ல விஷயம்தான். அவன்கிட்ட நல்லத மட்டும் கத்துப்போம், பிரச்சனையே இல்ல.
0: அவர் காலையில கேட்டு இருப்பாரு, வணக்கம் ரஃபி, வெளிச்சமான வெள்ளிக்கிழமையில நாம இணைஞ்சிருக்கோம்.
1: ரஃபி மட்டும் கிடையாது, சிங்கப்பூரே கேக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலதான் நம்ம நிகழ்ச்சியை படைக்க வரோம். அது மட்டும் கிடையாது, உங்களை பல பேர் வானொலி வாயிலா எங்களோட இணைறீங்க இல்லையா. அதே நேரத்துல சமூக ஊடகம் வாயிலாவும் நீங்க எங்களோட இணைந்தீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும் அப்படிங்கறது எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள்.
0: ஆமா, சமூக வலைதளங்கள்ல நாம வந்து வானொலியில படைக்கிறது மாதிரி இல்லாம உங்களுக்காக சுவாரஸ்யமான நகைச்சுவையான காணொலிகளை நாங்க பதிவேற்றம் செய்வோம்.
1: அது மட்டும் இல்ல,
0: அறிவு சார்ந்த தகவல்களையும் நாங்க உங்களுக்காக சுவாரஸ்யமான தகவல்களையும் திரட்டி உங்களோட பகிர்ந்து கொள்றோம்.
1: வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால ஒரு ஆட்டத்தை போட்டிருக்கோம். அது 6:30 வாக்குல ஒலியின் சமூக ஊடக பக்கங்கள்ல நீங்க எதிர்பார்க்கலாம். என்ன ஆட்டம், எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்க 6:30 டான் இப்பவே எல்லாம் வைக்கிறீங்க, இன்ஸ்டாகிராம் திறக்கிறீங்க, லைக் போடுறீங்க, ஷே பறக்க விடுறீங்க.
0: ஆமா, அப்படி எங்க போனோம்னு தெரியலன்னா வாட்ஸ்அப் பக்கமா வாங்க, லிங்க் நாங்க உங்களுக்கு அனுப்பி வைக்கிறோம்.
1: உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்க வந்துட்டோம் ரவிஜி சஜினி.
0: வெள்ளிக்கிழமைக்கு ஆட்டம் போட உங்களுக்காக பழைய பாடல் தொகுப்பில் முதல் பாடல் அமைகிறது. அதே கண்கள் திரைப்படத்தில் இந்த டி எம் சௌந்தரராஜன் மற்றும் குழுவினர் பாடியிருக்கும் பாடல ஸ்ரீனிவாஸ் விரும்பி கேட்டிருக்காரு. இதோ வாங்க கேட்கலாம்.
2: கண்ணு

மணிமலர் பார்வை, பயரச கோப்பை, கனிமொழி வார்த்தை, கிளிகளின் பேச்சு, மணிமலர் பார்வை.

0: ஆர்டி ஜுவல்லர்ஸின் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP யின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
1: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடித்திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட் வெக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
2: முதல் தரமான கூடவே பாரம்பரிய முறையில தயாராகும் SPM கோல்டு மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணையும் சிங்கப்பூர்ல எல்லா பிரபல கடைகளிலும் கிடைக்கும்.
3: இனிமே SPM கோல்டு சன்ஃபிளவர் ஆயிலுக்கு நாங்களும்
4: மொத்த விற்பனையாளர் SP முத்தையா அண்ட் சன்ஸ் பிரைவேட் லிமிடெட்.
5: கொஞ்சம் சிந்தனை
6: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம்.

0: தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: உங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் ஒன்று திரட்டி எங்களுடன் சேர்ந்து அமர்க்களமாக கொண்டாட வாருங்கள். கார்டன்ஸ் பை தி பே மற்றும் மீடியா கப் இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி வரும் August 2 ஞாயிற்றுக்கிழமை அன்று மாலை 4:30 முதல் நடைபெற உள்ளது. சிங்கப்பூரின் தலை சிறந்த கலைஞர்களின் நேரடி படைப்புகளுடன் ஒரு மறக்க முடியாத இரவை அனுபவிங்கள். ஹாடி மிர்சா, பெஞ்சமின் கேங், ரஹிமா ரஹீம், ஒலிவியா ஆங், மறை மற்றும் பலரை ஒரே மேடையில் கண்டு மகிழுங்கள். சரவணன் மற்றும் ஜமீன் தொகுத்து வழங்குகின்றனர். இலவச உள்ள தின்பண்ணங்களை பெற முன்கூட்டியே வாருங்கள். இருப்பு இருக்கும் வரை அனைவரும் ஆனந்தம் அடையும் வகையில் அமையவிருக்கும் ஒரு அற்புதமான அனுபவம் காத்திருக்கிறது. அதோடு உங்களை பரவசப்படுத்த கண்கவர் வான வேடிக்கை அங்கும் இடம்பெறும். Seeds of Tomorrow எனும் கருப்பொருளை நாம் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம். மேலும் Gardens by the Bay மற்றும் Media Cup இணைந்து வழங்கும் தேசதின இசை நிகழ்ச்சி 2026 சிங்கப்பூருக்கான நமது கனவுகளை ஒன்றாக செதுக்குவோம். August 2 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4

0: நேரம் காலை 6:23 ஆகி விட்டது. பலே பாண்டியா திரைப்படத்திலிருந்து உங்களுக்கு அங்க சற்று முன்பு பாடல் ஒலித்தது. டி எம் சௌந்தரராஜன் பாடியிருந்த அந்த பாடலை விரும்பி கேட்டிருந்தாரு சேகர்.
1: அதுக்கு முன்னால டி எம் சௌந்தரராஜன் எல்லாரி சரி பாடிய பாடலை கேட்டீங்க. கூடியிருந்த கோவில் படத்துல இடம்பெற்ற அந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னாரு மோகன். அவருக்காகவே பாடல் இடம்பெற்றது.
2: போக்குவரத்து நிலவரம்.
0: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது.
3: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: Jinny. மாணவர்களே மாணவர்களே, வானொலி பக்கமா ஓடோடி வந்துருங்க. உங்களுக்கான அங்கம் வந்து விட்டது. நாங்க தகவலை சொல்லுவோம், நாங்க கேக்குற கேள்விக்கு சரியான பதில சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு ஜோதி ஸ்தோபுஷ்ப கடை வழங்க லவ் இஸ் த காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு.
1: இந்த காலகட்டத்துல சஜினி ரொம்ப சூடா இருக்குன்னு சொல்ல நம்ம பலமுறை கேட்டிருப்போம்.
0: ஆமா, ரொம்ப வெப்பமா இருக்கிற வி, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல, இந்த கை விசிறியும் பத்த மாட்டேங்குது.
1: ஆமா, அதுக்கு பதிலாதான் ஜப்பான் என்ன பண்ணிருக்காங்க, ஒரு மனிதர்கள் அமரும் குளிர்சாதன பெட்டியை உருவாக்கி இருக்காங்க.
0: ஆமா, நானும் கேள்விப்பட்டேன். இந்த குளிர்சாதன பெட்டியில நாம அமர்ந்தால் 5 நிமிஷத்திலேயே அப்படியே சூடெல்லாம் குறைஞ்சிரும் அப்படின்னு கூறப்பட்டுள்ளது.
1: ஆமா, இதுக்கு பேர் வந்து டோ ஹேன்மான் பாக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இந்த வெண்டிங் மிஷின் இருக்குல்ல, தண்ணீர் எல்லாம் எப்படி பதப்படுத்தி குளிரா வச்சுக்குமோ, நமக்கு வேண்டியப்ப எடுத்து அருந்துருமோ, அதே பாணியில கட்டப்பட்டிருக்கு. இப்போ நீங்க அதுக்குள்ள போய் உட்காரும் போது 15 degrees இருக்கும். ஆனா அதுல இருந்து இருக்கிற காத்தாடி உங்க முகத்துக்கு 5 degrees காற்ற அடிக்கும், வீச வைக்கும்.
0: அப்பா, நல்ல குளு குளு குளு குளுன்னு இருக்குமே.
1: இதுக்கு மொத்தம் எவ்வளவு வேலை நினைக்கிறீங்க?
0: ஒரு 5000 வெள்ளி
1: கிடையாது, சிங்கப்பூர் காசு 12,000 வெள்ளி அப்படின்னு தகவல்கள்
0: சொல்லுங்கப்பா. அப்ப எல்லாரும் இதுல போய் உட்காரலாமா? அங்கெங்க வச்சிருப்பாங்களா வெண்டிங் மிஷின் மாதிரி?
1: ஜப்பான்ல இப்போதைக்கு எங்கெல்லாம் அதிக வெப்பமா இருக்கோ, இப்போ வேலை செய்யற இடங்களா இருக்கட்டும், அல்லது வந்து மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கிற இடங்களா இருக்கட்டும், எங்க வெப்பம் அதிகமா இருக்கோ அங்க மட்டும்தான் இப்போதைக்கு இதை பொறிச்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது.
0: ஓகே, சரி மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான் மாணவர்களே, மனிதர்களுக்கான குளிர் சாதன பெட்டியை உருவாக்கி இருக்கும் நாடு எது? இப்பவே உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.
1: 9678 8 தான் எங்களுடைய வாட்ஸ்அப் எண். உங்க பேரு, உங்க வயது, எந்த பள்ளியில படிக்கிறீங்க, அதுக்கப்புறம் உங்க பதில், இவற்றை குரல் பதிவா நீங்க அனுப்பி வைக்கணும். அது தெளிவாக இருக்கணும், அதை மட்டும் மறந்துடாதீங்க, சரியா?

0: நல்ல மாப்பிள்ள விருந்த சாப்பிடணும்.
1: புது மாப்பிள்ளைன்னு நினைப்புதா?
0: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
1: உண்மையிலேயே இது மாப்பிள்ளை விருந்து தாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை ஆகஸ்ட் 31 தேதி வரை.
3: சொல்லுங்கள் ராஜமாதா.
4: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
3: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
4: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
3: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
4: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
3: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
4: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம்.
5: தனிஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனிஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனிஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
6: GRP ஜுவல்லர்ஸின் விழா கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRP ஜுவல்லர்ஸ், சிறங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
4: வணக்கம் சிங்கே.
7: பத்தல பத்தல பத்தல.

0: கண்ணு, ஆப்பத்துக்கு ஒரு மூணு தலை ஏலக்கா, அப்புறம் ஒரு பத்தமட பாய், சின்ன கருப்புட்டி அரை வீச, அப்படியே ஒரு மூக்கு பொடி டப்பி.
1: சொல்லிட்டீங்கல்ல, மறக்காம வாங்கிறேன்.

0: வேகம் வாடா வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: தாத்தா எனக்கு கண்ணாலும்
2: சந்தோஷம். ஏ சம்பட்ட கண்ணால ஆனதும் உன் பொண்டாட்டிக்கு மொதல் ராத்திரி மொதல் ஆசீர்வாதம் நான் தான் பண்ணுவேன் சம்மதமா.

0: வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ.
1: டேய் ஏழு தோலானுக்கு பாதாமும் புஸ்தாவும் மூணு தோலானுக்கு முந்திரியும் திராட்சையும் வாங்கிட்டு வாடா.
2: என்னங்க வழக்கத்தை விட அதிகமா காக்குறீங்க?
1: எனக்கு இல்லடா அது உனக்கு.
2: எனக்கா?

படிவாடான்னு பைல்வான்னு சொன்னாங்க.

நம்மூர் காணைய முட்டி பார்க்க போறேன். வெத்தல வெத்தல வெத்தலையோ கொழுந்து வெத்தலையோ சின்ன சின்ன கொழுந்து வெத்தலையோ வண்டி சோழ செம்பட்டனா வித்து வர உங்கட்டதா எல்லாம் சோறா போயல சோறா நடந்து

0: ரோசாப்பூர் ரவிகை காரிபரத்துல இருந்து பாடலை கேட்டீங்க. அதுக்கு முன்னால கனிமுத்து பாப்பா பரத்துல இருந்து பாடல் இடம்பெற்றது. 6:36 ஆகிவிட்டது.
1: ஒலி 9:08 போக்குவரத்து நிலவரம்.
2: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரவு சீராக உள்ளது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய கூற்று யார் நமக்கு அனுப்பி வைத்திருக்காங்க அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுப்போ.
1: ஜானகி லட்சுமணன் அனுப்பியிருக்கும் கூற்று, சரி அவங்க அனுப்பியிருக்கும் கூற்று என்னவென்றால், கையில் இருக்கும் பொருளை பகிர்வது வெறும் தர்மம் மட்டுமே, கலங்கி நிற்கும் ஒரு மனிதனுக்கு உன் நேரத்தையும் அன்பையும் பகிர்வதுதான் மனித நேயத்தின் ஆகச்சிறந்த உச்சம்.
0: பிரம்மாதமான சிந்தனையோட இந்த நாளை தொடங்கின மாதிரி இருக்குது. இதுக்கு அவங்களுக்கு நன்றி சொல்லியாகணும். மீண்டும் அந்த வரிகளை ஒரு முறை கிட்டுருவோமா?
1: கையில் இருக்கும் பொருளை பகிர்வது வெறும் தர்மம் மட்டுமே, கலங்கி நிற்கும் ஒரு மனிதனுக்கு உன் நேரத்தையும் அன்பையும் பகிர்வதுதான் மனித நேயத்தின் ஆகச்சிறந்த உச்சம்.
0: பிரமாதமான கூற்று அனுப்பி வைத்த ஜானகி லட்சுமணன் அவங்களுக்கு நன்றி.
2: அன்முனைப்பு வரிகள் ஆதரவு.
3: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள், சுவை சத்து தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள். கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
3: வணக்கம் சிங்கே.

0: சைவ உணவகம், செயின்ட் அல்வி சாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் சீனாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா? சொகுசு ரயில் பயணம் செய்து அழகிய காட்சிகளை காணலாம், நீல பனிக்குகைகளை கண்டறியலாம், வெளிப்புற வெந்நீர் ஊற்றுகளில் குளிக்கலாம், சான் பிரதர்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு இரண்டாவது பயணிக்கு 50 விழுக்காடு வரையிலான தள்ளுபடி, இருவர் பயணம் செய்யும் போது இன்னும் 1000 வள்ளி தள்ளுபடி, இலவச 3 பயண பெட்டிகளுக்கான தொகுப்பு, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com, அழையுங்கள் 6212-96-86.
2: என்னங்க தொலைபேசியே பாத்துக்கிட்டு இருக்கீங்களே?
3: அரே, எல்லா சமூக வலைத்தளங்களையும் நெட்லின்றாவோட காணொளி தான்.
2: ஆமாங்க, தேவையான தகவல்களை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க.
3: வீடு வாங்க விற்க எதுவா இருந்தாலும் அது சுமூகமா சீக்கிரமா முடிச்சு குடுக்கறாங்க.
2: யூடியூப், பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக், நெட்லி இந்திரானு எடுத்து பார்த்தா அவ்வளவு காணொளி, அவ்வளவு பாராட்டு. தொடர்புக்கு
3: 8854-89-89 நெட்லி வந்தாச்சு,
2: டென்ஷன் போயாச்சு.
4: இன்னும் 24 மணி நேரத்துல உங்க வாழ்க்கையே மாற போகுது அப்படின்னு சொன்னா நீங்க என்ன
5: பண்ணுவீங்க? மாட்டிக்கினாரு ஒருத்தரி.
6: வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு தெரியாது, ஆனா பானிபூரி வாங்குவேன், உடனே சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: நாளைக்கே உங்களுக்கு 1,00,000 வெள்ளி பரிசா விழுந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க?
6: 1,00,000 வெள்ளி அப்ப என்ன பானிபூரி தான் வாங்குவேன், நல்லா உட்கார்ந்து சுவைச்சு சுவைச்சு சாப்பிடுவேன்.
4: இரவு நிலாட்டம் நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் 9:00 இடம்பெறும் செய்திகளை தொடர்ந்து நாங்க உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்போம்.
7: வானொலி பக்கம் ஓட்டுங்க, மனசுல உள்ளத கொட்டுங்க.
8: கவிதை
9: இரவு நிலாட்டம், ஆதரவு M1 மேக்.
10: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வணக்கம் சிங்கே.

0: ஏ ரஹ்மானின் இசையில் மரியன் திரைப்படத்திலிருந்து உங்களுக்காக பாடல் ஒலித்தது. அதற்கு முன்பு ஜி வி பிரகாஷின் இசையில் குட் பேட் அக்லி திரைப்படத்திலிருந்து நீங்க பாடலை கேட்டிருந்தீங்க.
1: வாழ்க்கையில சில நேரங்கள்ல தெரிஞ்சோ தெரியாமலோ பிடிச்சோ பிடிக்காமலோ இந்த பதட்டமான சில சூழ்நிலைகள் நமக்கு வரும். உங்களுக்கு வருமா?
0: ஆமா, அப்பப்ப வந்திருக்கு ரவி. ஆனா அந்த நேரத்துல என்ன செய்யறதுன்னு தெரியாம எனக்கு நான் அப்படியே கொஞ்சம் தடுமாறிடுவேன். நெஞ்சு அப்படியே படபடபடன்னு இருக்கும், மண்டைய சுத்துற மாதிரி இருக்கும், கண்ணெல்லாம் கலங்குற மாதிரி இருக்கும், உடலுடைய வெப்பநிலை அதிகரிக்கும்.
1: ஆமா ஆமா, உங்களுக்கு மட்டும் கிடையாது, எனக்கும் ஒரு வந்திருக்கு. ஏன் வானொலி பக்கமா இருக்கிற ஒரு சிலர் கூட அவ்வப்போது இதை அனுபவிச்சிருக்கலாம்.
0: ஆமா,
1: அப்படிப்பட்ட சூழ்நிலையில இதை செய்து பாருங்க அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்லிருக்காங்க.
0: என்ன செய்யணும்?
1: இந்த புளிப்பான சில மிட்டாய் இருக்கு இல்லையா, நம்ம கூட இந்த போக்கனான்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு ரெண்டு எடுத்து உங்க வாய்க்குள்ள போட்டீங்கன்னு சொன்னா உடனடியா உங்களுடைய பதட்ட நிலை குறையறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது அப்படின்னு நிபுணர்கள் சொல்லிருக்காங்க.
2: வேறுபடும்
3: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை.

0: பல பேர்கிட்ட இருக்கிற கேள்வி, முக பராமரிப்பை நம்ம வயதானதுக்கு அப்புறம் மேற்கொள்ளணுமா அல்லது நல்ல வயதுல இருக்கும் போதே நம்ம மேற்கொள்ளணுமா? நல்ல இளம் வயதா இருக்கும் போதே நீங்க மேற்கொள்ள தொடங்கினீங்கன்னா உங்களுடைய முகம் பழ பழ பழன்னு மின்னிக்கிட்டே இருக்கும். அப்படின்னா வயசானதுக்கு அப்புறம் நான் ஒண்ணும் செய்யக்கூடாதுங்கிறீங்களா? இளம் வயதுல சில காரணங்களுக்காக நீங்க செய்ய முடியாம போயிருக்கலாம். ஆனா கவலைப்படாதீங்க, இப்ப உங்ககிட்ட வசதி இருக்கு, போறதுக்கு நேரம் இருக்கு. அப்ப எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? எங்க கிட்ட வாங்கன்னு உங்களை இரு கரம் ஏந்தி அழைக்கிறாங்க.
1: எல்லோருக்கும் பிடித்த ஐகான், பிரபலமான ஐபார், சுவையான ஐஸ்கிரீம் சாண்ட்விச், சேர்ந்து சுவைக்க டப்ஸ் மற்றும் கிட்ஸ் பார். அப்பப்பா அருண் ஐஸ்கிரீம்ல இருக்கிற எல்லா வகையான ஐஸ்கிரீம்களையும் சொல்றதுக்கு ஒரு வானொலி விளம்பரம் பத்தவே பத்தாது. நீங்க ஒண்ணு பண்ணுங்க, நேரா பக்கத்துல இருக்கிற கடைக்கு போய் அருண் ஐஸ்கிரீம் ஒன்னொன்னா சுவைத்து பாருங்க. அப்புறம் நீங்களே திரும்ப திரும்ப சாப்பிடுவீங்க.
2: அருண் ஐஸ்கிரீம்ஸ்.
3: தனுஷ்குடன் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை என்றும் இல்லாத சிறப்பான சலுகைகளுடன் கொண்டாடுங்கள். நீங்கள் வாங்கும் வைர நகைகளுக்கு GST செலுத்த தேவையில்லை. மேலும் வைர நகை செய்கூலியில் 100 விழுக்காடு வரை தள்ளுபடியை பெறுங்கள். அது மட்டுமல்ல, தங்க நகையின் செய்கூலியிலும் 50 விழுக்காடு வரை அதிரடி தள்ளுபடியை பெறுங்கள். இன்றே தனுஷ்க்கு விரையுங்கள். சலுகைகள் குறுகிய காலத்திற்கு மட்டுமே, விதிமுறைகளுக்கு உட்பட்டது. தனுஷ்க், டாடா நிறுவனத்தின் தயாரிப்பு.
4: Samsung Galaxy Z கை தொலைபேசியை வாங்க நீங்கள் ஸ்டாக் பலி முன்பதிவு செய்து மேலும் பல சலுகைகளை அனுபவிக்கலாம். பணத்திற்கேற்ப மதிப்பை பெறுங்கள். 5G அன்லிமிட்டட் பிளாஸ் திட்டங்களின் மூலம் எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் புதிய Galaxy Z Foldable கை தொலைபேசியை நீங்கள் பெறலாம். அதிக அளவில் சுதந்திரம், அளவில்லாத இலவச சேவையின் வழி நீங்கள் மகிழ்ச்சியாக வெளிநாட்டு பயணத்தை அனுபவிக்கலாம். இன்னும் நிறைய சலுகைகள் உண்டு. 380 வெள்ளி மதிப்புள்ள பிரீமியர் லீக் வருடாந்திர அனுமதி சீட்டை நீங்கள் இலவசமாக பெறலாம். இப்போதே ஸ்டாக் ஆப்பில் முன்பதிவு செய்து 2200 மேல் மதிப்புடைய சேமிப்புகளையும் சலுகைகளையும் பெறுங்கள். August 13 Stahop.com/Samsung இணைய பக்கத்தில் முன்பதிவு செய்யுங்கள். விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
5: StarHub, we got you.
6: கொஞ்சம் சிந்தனை,
7: நிறைந்த புன்னகை,
6: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம், என் பேர் லக்ஷிதா. நான் சின்ஹா தொடக்கப்பள்ளியிலிருந்து படிக்கிறேன். எனக்கு 10 வயசு. அந்த நாடு வந்து ஜப்பான்.
1: அவருக்கும் ஜோதிஸ்தா புஷ்ப கடை வழங்குற லவிஸ்தா காஃபி பரிசா கிடைக்கிறது.
2: ஒவ்வொரு நாளும் வணக்கம் செய்ய நிகழ்ச்சியில பரிசு இருக்கு, இன்ப அதிர்ச்சியும் இருக்கு. எங்களோட இணைந்திருங்க. இது ஒலி 968
1: கேட்டாலே பெருவசு.
3: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
1: நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கும் முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீராக உள்ளது.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

இந்தாண்டு இதுவரை 40 பேர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களில் 3 தடுப்பூசி போட்டுக் கொண்டவர்கள். 2020 பிறகு இந்த ஆண்டுதான் அதிகமானோர் தட்டம்மையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு அமைப்பு கூறியது. உலக அளவில் தட்டம்மை பரவல் அதிகரித்திருக்கிறது. சிங்கப்பூரில் அதிகமானோர் தடுப்பூசி போட்டுக் கொண்டிருப்பதால் இங்கு தட்டம்மை பெருமளவு பரவும் அபாயம் குறைவு என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். சமூக ஊடகங்கள் அவற்றை பயன்படுத்துவோரின் வயதை துல்லியமாய் அடையாளம் காணும் நடைமுறையை வலுப்படுத்த வேண்டும். சுகாதார அமைச்சு நியமித்த நிபுணத்துவ குழு அவ்வாறு பரிந்துரைத்திருக்கிறது. சமூக ஊடகங்களை மிதமிஞ்சி பயன்படுத்துவது பல மனநல பிரச்சனைகளுக்கு காரணமாகலாம் என்று குழு கண்டறிந்திருக்கிறது. சிங்பாஸ் அல்லது அடையாள அட்டை போன்ற அதிகாரப்பூர்வ ஆவணங்கள் மூலம் சமூக ஊடகங்கள் பயனீட்டாளரின் வயதை உறுதி செய்யலாம். முகம் அல்லது குரல் வழியாகவும் வயதை மதிப்பிடலாம். ஆஸ்திரேலியா, மலேசியா உள்ளிட்ட நாடுகள் சமூக ஊடகங்களை பயன்படுத்த குறைந்தபட்ச வயது வரம்பை உயர்த்தியிருக்கின்றன. சிங்கப்பூரில் இளையர்கள் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடுப்பதை விட அவர்களுக்கு பாதுகாப்பு அபாயம் ஏற்படுத்தும் நடைமுறைகளை சீராக்குவது மிகவும் முக்கியம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். இளையர்கள் பாதுகாப்பாகவும் ஆரோக்கியமாகவும் இணையத்தில் செயல்படும் வழிகளை அவர்களுக்கு சொல்லி புரிய வைக்க வேண்டும் என்றும் குழு கூறியது. இபோலாவுக்கு புதிய தடுப்பூசியை உருவாக்கவிருப்பதாய் சிங்கப்பூரைச் சேர்ந்த ஹெல்மன் ஆய்வுக்கூடங்கள் தெரிவித்திருக்கின்றன. காங்கோவில் இபோலா பரவி வருகிறது. காங்கோ ஜனநாயக குடியரசில் ஒருவகை இபோலா பரவலால் சுமார் 1500 பேர் மாண்டனர். அந்த வகை இபோலாவுக்கு தற்போது அங்கீகரிக்கப்பட்ட தடுப்பு மருந்தோ சிகிச்சையோ இல்லை. ஆவிஎஸ்வி தொழில்நுட்பத்தின் மூலம் புதிய தடுப்பு மருந்தை தயாரிக்கும் பணியை ஹெல்மன் ஆய்வுக்கூடங்கள் தொடங்கியிருக்கின்றன. ஆரம்பகட்ட மருத்துவ பரிசோதனைகள் வெற்றியடைந்து தடுப்பூசிக்கு அங்கீகாரம் கிடைத்தால் பாதிப்பு அதிகமுள்ள நாடுகளுக்கும் குறைந்த நடுத்தர வருமானம் கொண்ட நாடுகளுக்கும் சீக்கிரமாகவும் மலிவாகவும் அதை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். சிங்கப்பூர் இசை நிகழ்ச்சியில் பிரிட்டிஷ் இசைக்குழு மேசிவ் அட்டாக் பாலஸ்தீனர்களுக்கு ஆதரவு தெரிவித்ததன் தொடர்பில் காவல்துறை விசாரணை நடத்துகிறது. உரிமத்துக்கான நிபந்தனைகள் ஏதும் மீறப்பட்டுள்ளனவா என்பதை தகவல் தொடர்பு ஊடக மேம்பாட்டு ஆணையமும் விசாரித்து வருகிறது. தி ஸ்டாப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் சென்டரில் நடந்த இசை நிகழ்ச்சியின் போது மேசிவ் அட்டாக் இசைக்குழு ஃப்ரீ பாலஸ்தீன் என்று முழங்கியதாக தெரிகிறது. பார்வையாளர்கள் பலரும் கூட சேர்ந்து முழங்கியதாக கச்சேரிக்கு சென்று வந்த பெயர் குறிப்பிட விரும்பாத ஒருவர் சிஎன்ஏவிடம் தெரிவித்தார். அனுமதி அல்லது விலக்கு பெறாமல் வெளிநாட்டு தேசிய சின்னங்களை பொதுவெளியில் காட்சிப்படுத்த சிங்கப்பூர் அனுமதிப்பதில்லை. மீறுவோருக்கு அதிகபட்சம் 500 வெள்ளி அபராதம், 6 வரை சிறை தண்டனை அல்லது 2 விதிக்கப்படலாம். குவைத், ஜோர்தான், பஹ்ரைன் ஆகிய இடங்களிலுள்ள அமெரிக்க தளங்கள் மீது தாக்குதல் நடத்தியதாக ஈரானிய புரட்சிப்படை தெரிவித்திருக்கிறது. முன்னதாக ஈரானின் காஷ்மீர் தீவில் அமெரிக்கா குண்டு வீசியதில் ஒரு தம்பதியும் அவர்களின் 2 பிள்ளையும் மாண்டனர். பிறகு வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் தொடுத்தது. காஷ்மீர் தீவில் தம்பதியும் அவர்களின் குழந்தையும் கொல்லப்பட்டது மினாபிலுள்ள தொடக்கப்பள்ளி, லெமாடிலுள்ள விளையாட்டரங்கு ஆகியவற்றில் அமெரிக்கா நடத்திய அட்டூழியத்தின் தொடர்ச்சி என்று ஈரானிய நாடாளுமன்ற நாயகர் முகமது பாக்கர் கலிபாஃப் சாடினார். செங்கடலில் உள்ள பாபல் மந்திப், ஏடன் வடைகுடா ஆகியவற்றில் கப்பல் போக்குவரத்தை பாதுகாக்க சவுதி அரேபியா 14 உறுப்பினர்கள் கொண்ட தற்காப்பு கூட்டணியை அறிவித்திருக்கிறது. இதற்கிடையே எகிப்தில் டெமியட்டா துறைமுகத்தில் 2 கப்பல்கள் மீது நடத்தப்பட்ட ஆளில்லா வானூர்தி தாக்குதலுக்கு சவுதி அரேபியா கண்டனம் தெரிவித்திருக்கிறது. எகிப்து அதன் அரசுரிமையையும் நலன்களையும் பாதுகாக்க சவுதி அரேபியா தனது முழுமையான ஆதரவை தெரிவித்திருக்கிறது. எகிப்தில் பாதுகாப்புக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவதாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி தெரிவித்திருக்கிறார். வட்டார அமைதியை குலைக்கும் நோக்கில் நடத்தப்படும் சதி, போலி அடையாள தாக்குதல் குறித்து வெளிப்படன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். டேமியட்டா துறைமுக தாக்குதல் குறித்த விசாரணை தொடர்வதாக எகிப்து கூறியது. தாக்குதலுக்கு எந்த தரப்பும் பொறுப்பேற்கவில்லை. டேமியட்டா துறைமுக தாக்குதலுடன் தனக்கு தொடர்பு இல்லை என்று ஏமனின் ஹவுதி கிளர்ச்சி குழு தெளிவுபடுத்தியிருக்கிறது.

0: சிங்கப்பூர் ஓட்டப்பந்தய வீராங்கனை சாந்தி பெரேரா காமன்வெல்த் போட்டியின் 200 மீட்டர் இறுதிச் சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார். அந்த நிலையை அடைந்திருக்கும் முதல் சிங்கப்பூரர் என்ற பெருமை சாந்தி பெரேராவை சேர்கிறது. கிளாஸ்கோவில் நடந்த அரையிறுதிப் போட்டியில் 22.81 வினாடிகளில் அவர் பந்தய தூரத்தை கடந்தார். இந்த பருவத்தில் அது அவருடைய சிறப்பான சாதனை. தகுதிப் போட்டியில் கலந்து கொண்ட 8 பேரில் சாந்தி பெரேரா 3ஆம் இடத்தில் வந்தார்.
1: சொல்லும் பொருளும். இன்சோம்னியா, தூக்கமின்மை. தூக்கமின்மையால் சோர்வு, கவனக்குறைவு போன்ற பல உடல்நல பிரச்சினைகள் ஏற்படக்கூடும். இன்சோம்னியா, தூக்கமின்மை.
0: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
2: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
3: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
4: ஜூரம் பாயிண்ட் கடை தொகுதியில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
5: சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச் சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.

0: கமகம மனம் நலம் தரும் தினம் ஆர்கேஜி நெய்
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
2: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர் ஜோதி ஸ்டார் புஷ்பக.

0: வணக்கம் சிங்கே,
1: நேரம் இப்பொழுது காலை 7:10 விட்டது.
2: தொடர்ந்து உங்களுக்காக நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம்.
1: ரவிஜி
2: சச்சினி, எங்கள் சிங்கப்பூர் பாடலை கேட்கும் போது பள்ளி நாட்கள் தான் ஞாபகம் வருது இல்லையா?
1: ஆமா, ஒரு காலத்துல வந்து நாம வந்து ஒவ்வொரு நாளும்
2: ஒரு காலத்துலயா
1: ஒரு காலத்துல தான் சொல்லணும்,
2: சில ஆண்டுகளுக்கு முன்னால
1: இல்ல, எனக்கு வந்து இப்ப ஒரு காலத்துல ஆயிடுச்சு.
2: கிமு கிபி காலத்துல சொல்லுங்களேன், இன்னும் நல்லா இருக்கும் கேக்குறதுக்கு.
1: பள்ளிக்கூட காலத்துல, தொடக்கப்பள்ளி காலத்துல
2: அப்படி சொல்லி பழக கத்துக்க, அப்புறம்
1: அதாவது தேசிய தின அணிவகுப்பிற்கு, அதாவது தேசிய தின August 9 முன்பு நம்ம பள்ளிக்கூடங்கள்ல வந்து ஒரு வாரத்திற்கு காலையில அந்த அசம்பிளி வைப்பாங்க இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஒரு சிங்கப்பூர் பாடலை நம்ம பாடுவோம்.
2: ஆமா,
1: அது வந்து சீன பாடலா இருக்கட்டும் சரி, அது மலாய் பாடலா
2: இருக்கட்டும், அதுக்கப்புறம்
1: முன்னேறு வாலிபா, எங்கள் சிங்கப்பூர், இந்த மாதிரி பாடல்கள் எல்லாமே நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம பாடுவோம்.
2: இன்னொரு பாட்டும் இருக்குது, எங்கள் நாடு சிங்கை நாடு என்றும் வாழ்கவே.
1: ஐயோ, அந்த லிரிக்ஸ் மறந்துருச்சு, வரிகள் மறந்துருச்சு,
2: வரிகள் மறந்து வயசாக வரிகள் மறக்கிறது சகஜம்தான்.
1: ஆமா, செல்வராணி வந்து வாட்ஸ்அப் வாயிலாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க, காலையிலேயே நம்மளுடைய தேசிய கீதங்களை வந்து தேசிய தின பாடல்களை கேட்பதற்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு
2: சொல்லியிருக்காங்க. நன்றி செல்வராணி. ஒவ்வொரு நாளும் சிங்கப்பூர் நம்ம கொண்டாடுற மாதிரி பல முயற்சிகளை எடுக்கிறோம். அந்த ஆகஸ்ட் மாதம் வந்துருச்சுன்னு வச்சுக்கீங்களேன்,
1: அது ஒரு தனி ஸ்பெஷல்,
2: தேச பற்று உச்சத்துக்கு போயிடும்.
1: அத சொல்லுங்க,
2: ஆரம்பத்துல நம்ம எப்படி இருந்தோம், இங்க இந்த நாடு முன்னேறுமாங்கிற கேள்விக்குறி இருந்தப்ப நமது தாத்தா பாட்டி எந்த அளவுக்கு உழைச்சிருந்தா இன்னைக்கு இவ்வளவு பெரிய, அதாவது உலகமே அண்ணாந்து பாக்குற நாடா நம்ம மாறி இருப்போம்.
1: ஆமா, அதாவது பல பேருடைய உழைப்பு அடங்கி இருக்கு, குறிப்பா நம்மளுடைய முன்னோர்களுடைய உழைப்பு அடங்கி இருக்கு, தொடர்ந்து நாம இந்த நாட்டை வளர்த்து
2: இடத்துக்கு போய் அங்க அந்த நாட்டை வளர்த்து எடுக்கிறது எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருக்கணும். இது எப்படி நம்ம தாத்தா பாட்டிக்கு, ஏன் சில பேர் வந்து அவங்களுடைய தாத்தா பாட்டி காலத்துல இருந்து கூட இங்க இருந்திருக்கலாம், எப்படி தைரியமா அதை செயல்பட்டாங்க, எவ்வளவு சவால்களை சந்திச்சிருப்பாங்க. அதுவும் நம்ம இந்திய சமுதாயம் சொல்லும் போது நமக்குனே உரிய சில சவால்களும் சந்தேகங்களும் இருந்திருக்கும், அதெல்லாத்தையும் அந்த காலத்துல இருந்து தாண்டி வந்திருக்காங்கன்னா அப்பேற்பட்ட நம்ம முன்னோர்களுக்கு கைத்தரலன்னா எப்படி?
1: கண்டிப்பா, அதே நேரத்துல நம்ம முன்னோர்கள் கடல் தாண்டி இங்க வந்து ஒரு வாழ்க்கையை அமைச்சு சிங்கப்பூர்ல வந்து தமிழ் மக்கள் செழித்தோங்கி வாழ்வதற்கு ஒரு வாய்ப்பை அளிச்சிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. நாம அந்த மொழியை தொடர்ந்து பேசணும், நம்மளுடைய அடையாளத்தை நாம வந்து கட்டி காக்கணும்.
2: சரியா சொன்னீங்க. சரி, இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க பரிசுகளை கொடுக்க போறோம், நீங்க அந்த பரிசுகளை ஒன்னொன்னா ஜெயிக்கணும்னு சொன்னா வானொலி பக்கமா இருங்க. இதுக்கு இடையில உங்களுக்காக விறுவிறுப்பான பாடல்கள், ஏன்னா வெள்ளிக்கிழமைல ஆட்டம் போட நீங்க தயாரா?
1: போக்குவரத்து
3: நிலவரம்,
2: போக்குவரத்து அதிகமாக இருக்கின்றது துவாசி நோக்கி செல்லும் PIECTE நகரம் எக்ஸிட் ஜாலன் யூனோஸ்க்கு உட்பட்ட பகுதிகளில்
1: போக்குவரத்து நிலவரம்.

0: இன்னும் கல்யாண மாலைகளையும் தேவையான பொருட்களையும் வாங்கல.
1: அனுஷா புஷ்ப கடையில வாங்கலாமே. கல்யாணத்துக்கு தேவையான பொருட்கள், விதவிதமான பூக்கள், அலங்கார பொருட்கள் எல்லாமே அங்க கிடைக்கும்.
0: அப்படியா?
1: ஆமா, கல்யாண மாலை, பூச்செண்டு என அனைத்தையும் உங்க விருப்பம் போல அனுஷா புஷ்ப கடையில செய்து தருவாங்க. என் கல்யாணத்துக்கு ரோஜா மாலை, மல்லிகை பூச்சரம்னு எல்லாவற்றையும் நான் அங்கதான் வாங்கினேன்.
2: அனுஷா புஷ்ப கடை, 55 கர்பாவூர். முன்பதிவுக்கு அழையுங்கள் 9295639.
3: இந்த தேசிய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
4: விருந்துனா நல்ல மாப்பிள விருந்த சாப்பிடணும்.
0: புது மாப்பிள்ளன்னு நினைப்புதா?
4: இருக்காதா பின்ன? குமார் மெஸ்ல மாப்பிள்ள விருந்து சும்மா அப்படிதான் இருக்கும். மட்டன் சுக்கா, சுட சுட கோழி பொரியல், கமகமன்னு மீன் வறுவல், பொல பொலன்னு வெள்ளச்சோறு, மனச மயக்கிற மீன் குழம்பு, கோழி குழம்பு, இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு கேட்க தூண்ற ஜிகிர்தண்டா.
0: உண்மையிலேயே இது மாப்பிள விருந்துதாங்க.
2: குமார் மெஸ் மாப்பிள்ளை விருந்து வெறும் 19 வெள்ளி 90 காசு. இச்சலுகை August 31 வரை.
5: தங்க நகைகளை நம்ம வாங்குறது மட்டும் முக்கியம் கிடையாது, அதை எப்படி நம்ம பராமரிக்கிறோம் என்பதும் முக்கியம்.
6: பொன்மகள் வந்தாள், பொருள் கோடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
5: நகைகளின் அழக பராமரிக்க சிறப்பு கவனம் தேவை. என்னுடைய நகைகள் பழுது போகாம உயர்தரமாக இருக்கிறதா, அதை நீங்க சோதிச்சு பார்க்க நகைகளை எங்கிருந்து வாங்கினீங்களோ அந்த நகை கடைக்கு சென்று உங்களுடைய நகைகளை கொடுத்து நகைகளை சோதிக்கிறதுல நிபுணத்துவம் வாய்ந்த நிபுணர்கள் கிட்ட கொடுத்து சோதிக்க சொல்லலாம். இப்படி நீங்க செய்வதனால நீங்க வாங்கின நகைகள் காலம் சென்றும் நல்ல தரத்துல இருக்கும். அந்த நகைகளுக்கு நீங்க உத்தரவாதம் பெற்றிருந்தீங்கன்னா ஏதேனும் பழுது பார்க்கணும்னா அதை நீங்க அந்த சரியான நகைகளுக்கு சென்று பழுது பார்க்கலாம் இலவசமா. இந்த தகவலை உங்களுக்கு வழங்கியது ஜோயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாயலுகாஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாயலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
7: பீட்சா ஹாட்டின் சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு மகிழ்ச்சியாக இருங்கள்.
8: இப்போது முதல் August 6 வரை ஒரு சீசி 7 பீட்சாவையும் ஒரு சாதாரண அளவு பீட்சாவையும் 50 விழுக்காடு கழிவில் 28 வெள்ளி 90 காசுக்கு பெற்றிடுங்கள்.
7: நாவூர வைக்கும் பாலாடைகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் இன்னும் நிறைய சாப்பிட தோன்றும்.
8: ஒரிஜினல் ஹவாயன் சீசி ஸ்பினிச், ட்ரஃபல் ஷ்ரூம், சிக்கன் பேக்கன் என பல சுவைகளில்.
7: வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள்.
8: இத்தகவலை உங்களுக்கு வழங்கியது பீட்சா ஹட்.

0: 7:26 ஆகிவிட்டது. வணக்கம் சிங்க நிகழ்ச்சியில் இருந்திருக்கீங்க. பரிசு வேணும் அப்படின்னு சொல்றீங்களா? அப்ப இதை கேளுங்க.
1: அதாவது சிங்கப்பூரை பற்றி பலருக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான தகவலை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியா, நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க, பலருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். இதை நான் வந்து எல்லாருக்கூடிய பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். எனவே அந்த தகவலை, சுவாரஸ்யமான தகவலை வந்து நீங்க எங்களுக்கு அனுப்பி வச்சிடணும். அதாவது குரல் பதிவாக நீங்க அனுப்பி வச்சலாம். நான் இங்க வந்து போனேன், இந்த ஒரு இடம் இருந்துச்சு, இதற்கு வந்து இதுதான் காரணம், இதுக்கு இந்த இடத்துக்கு இந்த காரணத்தினாலதான் பேர் வச்சாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள்லாம் நம்ம மக்கள் கண்டுபிடிச்சிருப்பாங்க.
0: எனக்கு ஒண்ணு தெரியும், சிங்கப்பூர்ல ஆக பெரிய ஆக நீளமான பிளாக் இருக்கு.
1: ஆமா,
0: அத பத்தி படிச்சோன்னு நினைச்சேன், இங்கதான் இருக்கா, இவ்வளவு நாளா தாண்டி போயிருக்கேன், ஆனா ஒரு நாள் கூட தெரியாது அந்த பிளாக் தான் இந்த பிளாக் அப்படின்னு நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி சொல்றீங்க நீங்க.
1: ஆமா, அதேதான். இந்த மாதிரி சுவாரஸ்யமான தகவல்கள் சிங்கப்பூரை பற்றி உங்க கைவசம் இருக்கும். வாங்க எங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. 9678898968 என்ற எண்ணுக்கு உங்களுடைய குரல் பதிவுகளை அனுப்பி வச்சிருங்க. நல்ல சுவாரஸ்யமான தகவலுக்கு காத்திருக்கிறது ஜோதி ஸ்தோபுஷ்பகரை வழங்கும்
0: குரல் பதிவு. அனுப்ப போறீங்கன்னா தப்பே கிடையாது, அது தெளிவான குரல் பதிவா இருக்கானு சரி பார்த்துட்டு அனுப்பினீங்கன்னா சிறப்பா இருக்கும். ஆட்டம் போட நீங்க தயார்னா அடுத்து 80களுக்குள்ள கால் எடுத்து வைப்போமா?

0: மீண்டும் கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: பிரம்மாண்டத்தின் அடையாளமான DMY ஜுவல்லர்ஸில் சிங்கப்பூரின் 61வது தேசிய தினத்தை முன்னிட்டு அசத்தலான சலுகைகள். ஆகஸ்ட் முதல் தேதி முதல் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் போது 0 விழுக்காடு கழிவு. அனைத்து முன்னணி கடன் அட்டைகளுக்கு கூடுதல் சேவை கட்டணங்கள் எதுவும் இல்லை. அது மட்டுமல்ல, தங்க நகை சேமிப்பு திட்டத்தில் சேருவோருக்கு சிறப்பு சலுகைகள். தரமான தங்கத்திற்கும் தனித்துவமான நகைகளுக்கும் DMY ஜுவல்லர்ஸ், 113 சிராங்கூன் சாலை, சிங்கப்பூர். நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: அழகுக்கும் பராமரிப்புக்கும் சரியான இடத்தை தேடுறீங்களா? அதற்குதான் இருக்க கோல்டன் பியூட்டி பார்லர். விருந்து, நிச்சயதார்த்தம், மணமகள் முக ஒப்பனை சேவை, நேர்த்தியான புருவ வடிவமைத்தல், உடனடி பொலிவு தரும் முக பராமரிப்பு சேவை, முடி திருத்தும் சேவை, தலைமுடி சிகிச்சை, அழகான ஹென்னா ஆர்ட், வெக்ஸிங், அழக பராமரிப்பு அனைத்தும் ஒரு இடத்தில். இப்போதே அழையுங்கள். 9338-2232 355 செம்மவாங்குவே கோல்டன் பியூட்டி பார்லர். மேக்கப் தட் மேட்சஸ் யுவர் மூட்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகாப் ஒலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவிலிருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு, ஒடாய்வா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமைதிக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 வெள்ளி கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206-17977.

0: நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர். பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: அதுவரைக்கும் போய் அவங்களுடைய கலையையோ மரபையோ கலாச்சாரத்தையோ வளர்த்திருப்பாங்களோ அப்படிங்கிற கேள்வி கூட எழுப்பப்பட்டது இல்லையா?
3: ஆமா, இது வந்து ஒரு வரலாறு தொடர்ல வந்து ஆய்வு செய்யப்பட்டது. சரி, அடுத்து வந்து வெங்கட் அப்படிங்கிறவரு, நீங்க வந்து சற்று முன்பு சொல்லிருந்தீங்க இல்லையா ரவி, நீளமான ஒரு பிளாக் அப்படின்னு
2: தாண்டி போற வாய்ப்பு கிடைச்சது.
3: ஆமா, அத வந்து நம்ம வெங்கட் சொல்லியிருக்காரு. மம்போ வெஸ்ட்ல இருக்கிற ஒரு பிளாக், அங்கதான் வந்து இந்த ஆக நீளமான பிளாக் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு இடையே வந்து மற்றும் ஒரு நேயர் ராணி செல்வராணி என்ன சொல்லிருக்காங்கன்னா, இப்ப பெரும்பாலான பிளாக்குகளுடைய எண்கள் நீங்க பாத்தீங்கன்னா 101, 301, 201 அப்படின்னு ஆரம்பிக்கும், ஒன்றுல இருந்து ஆரம்பிக்கும். ஆனா ஈஷூன்ல நீங்க பாத்தீங்கன்னா 800 பிளாக் சீரீஸ்
2: மனசுல இருக்கலாம். அதுக்கான பதில் தோ இந்த குரல் பதிவு
4: கேளுங்களேன். நான் வந்து என் பேரு பிரேமா, ரெயில் மால்ல வந்துட்டு அந்த செவத்துல எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கா பெயிண்டிங்ஸ் இருக்கு. அதுல ஒரு பெயிண்டிங் முக்கியமா பார்த்தோம்னா, நம்ம வந்து ரெயிலுக்கு வெயிட் காத்திருக்கும் போவே பிளாட்ஃபார்ம்ல அந்த மாதிரி இருக்கு. நம்ம எம்ஆர்டி இல்ல, அந்த மலேசியா போறதுக்கு முந்தி அந்த ரெயில் இருந்தது, பெட்டி படுக்க மூட்டையெல்லாம் வச்சுட்டு அந்த மாதிரி அந்த ஃபீலிங் வரும். ஒரு பிளாட்ஃபார்ம் அது இருக்கு. அப்புறம் வேற ஒரு செவத்துல வந்து டீ ஆத்தி குடுக்கறது, நம்ம டீ கடை கான்செப்டுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும். டீ ஆத்தி குடுக்கற மாதிரி அது இருக்கு. அப்புறம் இந்த சாப்பாடு, இதெல்லாம் பாக்கும்போது பழைய காலத்து நினைவு வருது. சிங்கப்பூர் எப்படி இருந்தது, இப்போ எப்படி மாறி இருக்குன்னு அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. எல்லாரும் அதை கண்டிப்பா போய் பாக்கணும். வணக்கம், பாய்.
3: பிரேமா, ரெயில் மால்ல வந்து 7வது மாடியில வந்து சித்திரங்கள் வரையப்பட்டுள்ளன, அந்த காலத்து ஞாபகங்களை வந்து கொண்டு வருகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
2: ஆமா, இப்படிப்பட்ட அழகான ஓவியங்களையும் சித்திரங்களையும் சிங்கப்பூர்ல வரலாற்று சிறப்பு அல்லது மரபு மிக்க இடங்களை நீங்க பாக்கலாம். அது தேக்காவா இருக்கட்டும், சாயண்டாவா இருக்கட்டும், பாத்திருக்கீங்களா?
3: ஆமா, நான் பாத்திருக்கேன். விதவிதமா ரொம்ப அழகா வந்து அவங்க அந்த ஓவியங்களை வந்து வரைஞ்சு வச்சிருப்பாங்க. இப்ப ஒரு ஒரு காலத்துல வந்து நம்மளுடைய கட்டுமான துறைக்கு சம்ஸ்வி விமன் தான் வந்து உதவி செஞ்சிருந்தாங்க. அவங்களுடைய அந்த ஓவியத்தையும் வந்து நம்ம பார்க்கலாம்.
2: அது மட்டும் இல்ல, சில சிறு சிறு சிலைகளையும் நீங்க பாத்துருக்கலாம். அந்த சிலைகளுக்கு கீழே இவங்க யாரு, என்ன செஞ்சாங்க, இந்த இடம் எப்படி திகழ்ந்தது அப்படிங்கிற குறிப்புகளை நீங்க வாசிக்கலாம். இதெல்லாம் ஏன் முக்கியம் தெரியுமா? நாம எவ்வளவுதான் முன்னுக்கு போனாலும் கடந்து வந்த பாதைய மறக்க கூடாதுங்கிறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு.
3: ஆமா, எங்க ஆரம்பிச்சோம் அப்படிங்கறத நம்ம என்னைக்குமே மறக்க கூடாது.
2: போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது MCEAYE நோக்கி செல்லும் அந்த வழியில், குறிப்பாக சென்ட்ரல் பலவாடுக்கு பிறகு. காரணம் அங்கே விபத்து.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: பீட்சா ஹாட்டின் சீசி 7 டூரியன் பீட்சா. சாதாரண அளவு பீட்சா 16.90 காசு மட்டும்தான்.
2: உறவுக்கு பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவுக்கு மேல் இருக்கும் டூரியன் பழ கிரீமோட சேர்த்து சாப்பிட்டா ருசியோ ருசி. தேசிய தினத்தை முன்னிட்டு சிறப்பு சலுகை தொகுப்பு 4 பீட்சா, அதோடு 3 இதர உணவு வகைகள். பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்கள் அல்லது கடையிலிருந்து வாங்கி சென்று சாப்பிடுங்கள். சீசி 7 பீட்சாவை சாப்பிட்டு கொண்டாடுங்கள்.
3: தொடர்புக்கு
4: சுவையாக சமைக்க
5: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
4: உங்க சமையலறை மைக்ரோவேவ்ல இருந்து வித்தியாசமான மர்மமான வாசம் வீசுதா? இப்படி கொத்தமல்லி வாசமா இருந்தா பரவாயில்ல, அதுவே மைக்ரோவேவ்ல இருந்து போன வார வச்ச பிரியாணி மீன் குழம்பு வாசம் வந்தா? கவலைப்படாதீங்க, இதற்கு சுலபமான தீர்வு இருக்கு. உங்களுக்கு தேவை ஒரே ஒரு எலுமிச்சை.
6: என்ன சொல்றேன்,
4: ஒரு கிண்ணத்துல தண்ணீரை ஊற்றி எலுமிச்சை துண்டுகளை போட்டு மைக்ரோவேவ ஒரு நிமிஷம் ஓட விடுங்க. அந்த நீராவி உள்ள இருக்கிற கரைகளை எல்லாம் தளர்த்திடும். எலுமிச்சையோட வாசமும் துர்நாற்றத்தை நீக்கிடும். அப்புறம் என்னங்க, ஒரு துணியை கொண்டு லேசா தொடச்சு எடுத்தா போதும், மைக்ரோவேவ் புத்துணர்ச்சியோட புது வாசனையோட ஜம்முன் இருக்குங்க. சுவையான ஆரோக்கியமான சமையலுக்கு தேவை ஹவுஸ் பிராண்ட் அரிசி மாவு, கடலை மாவு, ராகி மாவு. சுவையும் ஊட்டச்சத்தும் உங்கள் உணவில் சேர்த்துக்கொள்ள சிறந்த வழி.
7: கொஞ்சம் சிந்தனை
8: நிறைந்த புன்னகை.
7: வணக்கம் சிங்கே.

0: இருவர்களின் அதிசய உலகம்.
1: காதல் பூத்தது அதை கேட்டு
0: எங்க ஒலியில எண்பதுகள்ல வந்த பாடல்களையும் நீங்க கேட்கலாம்.
2: சங்கீத மேகம் தேன் சிந்தும் நேரம்
0: ஒலி ஒன்பதாறு
3: கேட்டாலே பரவசம்.
4: இசைஞானி இளையராஜா, எஸ் பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி இவர்களுடைய மூவரின் கூட்டணியில் உங்களுக்காக தங்க மகன், சூரக்கோட்டை, சிங்கக்குட்டி திரைப்படங்கள்ல இருந்து பாடல்கள்
5: ஒழித்தனாக.
6: சில வினாடிகள் மட்டும்தான் இருக்கு. போக்குவரத்து நிலவரத்தை பொறுத்தவரை கேஜே பிகேஇ செல்லும் வழியில் பிஐஇ சுவாச்சுகாங் டிரைவ் அங்கே விபத்து. எம்சிஇஏஒய் நோக்கி செல்லும் வழியில் சென்ட்ரல் பாலவாடுக்கு பிறகு முதல் தடத்தில் விபத்து.
4: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு.

0: இன்றைய தினத்தில் மலபார் கோல்டன் டைமண்ட்ஸின் ஆண்டின் மிகப்பெரிய சலுகைகளுடன் சேமிப்பையும் கொண்டாட்டத்தையும் இரட்டிப்பாக்குங்கள். நீங்கள் வாங்கும் வைரம் மற்றும் ரத்ன நகைகளுக்கு GST நாங்களே செலுத்துகிறோம். கூடவே 22 கேரட் தங்க நகைகளை எங்க வாங்கியிருந்தாலும் எந்தவித கழிவும் இல்லாமல் மாற்றி புது நகைகளை மிக சிறந்த செய்கூலியில் பெற்றுக் கொள்ளலாம். முன்னுங்கள், இந்த சலுகை August 10 வரை மட்டுமே. உடனே அருகிலுள்ள மலபார் கோல்டன் டைமண்ட்ஸுக்கு வாருங்கள்.
1: யாரோ ஒருவர் குளிர்காலத்தில் ஐரோப்பாவுக்கு செல்லவிருக்கிறார், அது நீங்களா?
2: வடதுருவ ஒளியை நோக்கி நடக்கலாம், சாண்டாவுக்கு வணக்கம் சொல்லலாம், கண்ணாடி க்ளூவில் தங்கலாம், சார் டிராவல்ஸ் டிராவல் மூலம் இன்னும் சிறப்பான சலுகைகளை அனுபவிக்கலாம். ஒவ்வொரு 2வது பயணிக்கு 1000 வெள்ளி வரையிலான தள்ளுபடி, அதோடு இருவர் பயணம் செய்யும் போது 300 வெள்ளி வரையிலான தள்ளுபடி. ஐரோப்பாவிற்கு நீங்கள் நேரடியாக பயணம் செய்யலாம், இலவச பயண காப்பீடு, இலவச சுற்றுலா ரத்து செய்த, கொடுக்கும் பணத்திற்கு சிறந்த மதிப்பு, சிறந்த விலை உத்தரவாதம், நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. இச்சலுகை August 16 வரை. பதிவுக்கு செல்லுங்கள் sunbrothers.com. அழையுங்கள் 6212-9660.
3: GRT ஜுவல்லர்ஸ் விழாக்கால சிறப்பு சலுகைகள். பழைய தங்க நகைகளை மாற்றிக்கொள்ளும் பொழுது 0 விழுக்காடு கழிவும், அனைத்து தங்க நகைகளின் செய்கோலியின் மீது 10 விழுக்காடு தள்ளுபடி. மேலும் வைரங்கள், பட்டை தீட்டப்படாத வைரங்கள், ரூபி, எமரால்ட் மற்றும் பிளாட்டினம் நகைகளின் MRP மீது 10 விழுக்காடு தள்ளுபடியும் பெற்று மகிழுங்கள். நிபந்தனைகள் பொருந்தும். GRT ஜுவல்லர்ஸ், சிராங்கூன் சாலை, ஸ்ரீ வீரமா காளியம்மன் கோவில் அருகில், சிங்கப்பூர்.
4: வணக்கம் சிங்கை. ஆதரவு
5: BYD. ஜூரம் பாயிண்ட் கடை தொகுதியில் நடைபெறும் BYD சாலை காட்சிக்கு சென்று புதிய BYD வாகனங்களை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள்.
6: சோதனை ஓட்டத்திற்கு பதிவு செய்யும் போது மினியன் அண்ட் மான்ஸ்டர்ஸ் திரைப்பட நுழைவுச்சீட்டுகளை வெல்ல வாய்ப்புண்டு.
7: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
8: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம், இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
9: வணக்கம். காலை 8 மீடியக்கா போலி 9:06 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. சிங்கப்பூரில் தட்டம்மையால் பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை 6 ஆண்டு காணாத அளவு உயர்ந்திருக்கிறது. இந்த ஆண்டு இதுவரை 40 பேர் தட்டம்மை